எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: தாளைத்தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.

0: This is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை. ஒரு இனிய அனுபவமாக இன்றைக்கு உங்கள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு திரு வானவில் கே ரவி அவர்களுடைய படைப்புகள் பற்றிய தேசிய கருத்தரங்கம் எம்ஓபி வைஷ்ணவ் கல்லூரியில் இன்றைக்கு நடைபெற்ற சூழ்நிலையில் திரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராகவன் அவர்களும் நம்முடைய ஓய்வு பெற்ற பேராசிரியர் ராஜாராம் அவர்களும் இதில் பங்கு பெற்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் பார்த்து பரவசப்பட்ட ஒரு விஷயம், மாணவிகள் தமிழ் கவிதைகளின் மீது காட்டிய ஆர்வம், அது பாராட்டிற்குரியது. காரணம், இன்றைக்கு ரசனையின் புலி இளைஞர்கள் மத்தியில் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் வேறு ஏதோ அவசர தொழில்நுட்ப விஷயங்களில் தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்களை நிதானிக்க வைக்கக்கூடிய ஒரு ரசன நகர்வு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் கண்டுகொண்டேன். பிள்ளைகள், ஆங்கிலத்தில் பேசக்கூடிய பிள்ளைகள், தமிழ்மொழி தெரியாத பிள்ளைகள் கூட, நான் சில பிள்ளைகள் அந்த அரங்கத்தில் இருந்ததை பார்த்தேன். அவர்களும் பொறுமையுடன் அதை கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதனை பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் கேட்டு தெரிந்து கொண்டு கைத்தட்டி மகிழ்ந்து அந்த அரங்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு கல்வி நிறுவனம் இதைவிட வேறு எந்த நன்மையையும் மாணவர்களுக்கு செய்துவிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். கல்வி என்பது பொருளாதாரத்தை சேர்த்து கொள்வதற்கான ஒரு முயற்சி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனுஷியாக ஒரு பெண்ணை உருவாக்கி இந்த சமூகம் அவள் அன்பிற்கான ஒரு வெளியாக, இந்த சமூகத்தை அவள் எடுத்துக்கொள்வதற்கான ஒரு பெருவெளியாக அதை மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு உயிராக, அன்பின் பேரன்பினுடைய பெரு உருவமாக அவளை அனுப்புவதுதான். அதை இந்த கல்லூரி முன்னெடுப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இந்த இளைய சமுதாயத்தினருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், சாதாரணமாக நான் மேடைகளில் பேசப்போகின்ற பொழுதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் நேரிடும். எனக்கு ஆடையை பொறுத்தவர்கள் நான் எப்பொழுதும் யோசிப்பது உண்டு, நாம தான் ட்ரெஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம், நமக்கு ஏன் மறுபடியும் இந்த மேலே ஒரு துண்டை போத்துறாங்க அப்படின்ட்டு. பூக்களை தருவார்கள் சரி, புத்தகங்களை தருவார்கள், பரிசு பொருட்களை தருவார்கள் சரி, எதற்காக ஆடை பொருத்துகிறார்கள்? இந்த ஒரு கேள்வி என் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இதற்கான ஒரு விளக்கம் எனக்கு தெரிந்து கொண்டேன். நான் அதை என் குழந்தைகளிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக என் மாணவிகளிடத்தில் இதை நான் சொல்கிறேன். ஒரு பெரியவர் ஒரு சொன்னார், எதற்காக ஆடை போர்த்துகிறாய் என்று நீ மேடையில் கேட்கிறாய், எதற்காக போர்த்தினோம் தெரியுமா? ஆடையை அணிவிப்பது என்பது, உடல் ஆடையோடு போர்த்தி இருப்பது என்பது தமிழ் மரபிலே, இந்திய மரபிலே அது மரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்னார். ஒரு அந்த சொல்லல எனக்கு ஒரு பேருண்மை தெரிஞ்சது. குழந்தைகளை, உடலை மறைத்திருக்கக்கூடிய ஆடையை அணிவது என்பது மரியாதைக்குரிய விஷயம். எப்பொழுது உடலிலிருந்து ஆடைகள் அகற்றப்படுகின்றனவோ அது அவமரியாதைக்குரிய விஷயம் என்பதனை வரலாற்று ரீதியாக நாம் வாசிக்கின்ற பொழுது, வரலாற்றில் மானுடவியல் வரலாற்றை நாம் மிக நுட்பமாக வாசிக்கின்ற பொழுது, ஆதிக்க அரசியலை வாசிக்கின்ற பொழுது, ஒரு பெண்ணினுடைய உடல் எப்படியெல்லாம் அரசியலாக்கப்படுகிறது, அந்த உடலிலே துணி போர்த்தி இருப்பது என்பது எவ்வளவு பெரிய அரசியல் உடைய போராட்டங்களினுடைய ஒரு மீட்டெடுப்பு என்பதனை நான் புரிந்து கொண்ட அந்த பின்னாடி, நம்முடைய உடல் என்பது ஆயுதம், அந்த ஆயுதத்தை மிக மரியாதையுடன் அதை நாம் பாதுகாப்பது என்பதும், அதை நாம் ஒரு வெளிப்படுத்துவது என்பதும் மிக முக்கியமான ஒரு புரிதல் அடிப்படையில் இருக்க வேண்டும். இன்றைய குழந்தைகள், முரட்டுத்தனமாக இருங்கள், மென்மையை கையாளாதீர்கள். உங்களுடைய ஆடையிலாகட்டும், உங்களுடைய புத்தியிலாகட்டும், அந்த ஒரு ரௌத்ரத்தை, அந்த ஒரு விழிப்புணர்வை, அந்த ஒரு நெருப்பை, அந்த ஒரு அக்கினியை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய மூத்த ஒரு நிலையில், ஒரு 20-25 வயது மூத்தவள் நான், அந்த நிலையில் அந்த வரிசையில் உங்களுக்காக நான் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த வெளிச்சத்தில் என்னுடைய உறுதியையும் என்னுடைய சுயமரியாதையும் காப்பதற்கான அந்த தீப்பந்தத்தை நானும் ஏந்தி கொண்டிருக்கிறேன் என்பதனை சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 இந்த அலைவரிசையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அத்துணைப்பிற்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மகிழ்கிறேன். வணக்கம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம் நமது பெருமை.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம்.

வணக்கம். வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்திலே ஐந்தாவது குறளை இன்று பார்ப்போம். தெய்வம் தொழால் கொழுனர் நற்தொழுதொழுவால் பெய்யென பெய்யும் மழை. இது சாதாரணமா நம்ம வந்து கேலியா பேசக்கூடிய ஒரு குறள். இது ஏனென்று சொன்னால், தெய்வம் தொழால், அதாவது இங்கே இரண்டு விதமா நம்ம பொருள் சொல்லலாம். தெய்வம் கடவுள், இறைவனை தொழாதவள், வேண்டாதவள், வணங்காதவள், தன் கணவனை இறைவனை வணங்க வேண்டும் என்பதில்லை, இறைவனை தொழ வேண்டும் என்பதில்லை, தன் கணவனை மட்டுமே தொழுது கொண்டிருந்தாள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட பெண் பெய் என்று சொன்ன உடனே மழை பெய்யும் என்று வள்ளுவரிகள் சொல்கின்றார். அப்போ இன்னைக்கு நம்ம அதை டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால், இன்றைக்கு எத்தனை இல்லத்தரசிகள் மழை பெய்யாத போது மழை பெய் என்று சொன்னால் உடனே மழை பெய்கின்றதா? அப்போ மழை பெய்யவில்லை, அப்போ இவர்கள் எல்லாம் வந்து வள்ளுவர் சொன்னபடி வாழவில்லை, இதெல்லாம் பொய், இல்லை என்று சொன்னால் வள்ளுவர் சொன்னது பொய் என்று நம்ம ஆர்கியூ பண்ணால், நம்மளை மாதிரி மடையர்கள் யாரும் இருக்க மாட்டார். ஏனென்று சொன்னால், வள்ளுவர் இங்கே எதை சொல்ல வருகிறார் என்று சொன்னால், தெய்வம் தொழால், திருமணத்துக்கு முன்னால நீ கடவுளெல்லாம் தொய்து கொண்டு இருந்திருக்கலாம், இனிமேல் உனக்கு கணவன் தான் தெய்வம். ஏன்னா நம்முடைய தமிழ் பண்பாடு கணவனே கண் கண்ட தெய்வம் என்று சொல்கின்றோம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று சொல்கின்றோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சிறப்பு நிலையில கணவனை கருதக்கூடிய, போற்றக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பண்பாடு நம்முடைய பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாட்டிலே தோன்றியதுனால வள்ளுவர் சொல்கின்றார், இங்க தனக்கு வாழ்க்கை துணையாக அமைந்த கணவன், கண் போன்றவன், அப்ப அந்த கணவனை நாள்தோறும் தொழுது வரக்கூடிய ஒருவள், தொழுது வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பெண் இருந்தாள் என்று சொன்னால், அவள் தெய்வ சக்தி பெற்றவளாகி விடுகின்றாள், தெய்வ பெண்ணாகி விடுகின்றாள் என்று இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். அதனாலதான் சொல்கின்றார், அவள் பெய் என்று சொன்ன மாத்திரத்திலேயே பெருமழை பெய்துவிடும் என்று சொல்கின்றார். அப்ப இது வந்து ஒரு உயர்வு நவிழ்ச்சி என்று சொல்லலாம். அப்படி நடக்கும் என்பதில்லை. இப்ப நாம ஒருத்தர் சொல்றோம், நீங்க அவர் ஹரிச்சந்திரன் மாதிரி என்று சொல்கின்றோம். அப்ப ஹரிச்சந்திரன் மாதிரி தான், ஹரிச்சந்திரன் இல்லை. அப்ப ஹரிச்சந்திரன் மாதிரி துன்பத்தை அவர் பெறவில்லை. இல்லை, நீங்கள் கடவுள் மாதிரி என்று சொல்கின்றோம். நமக்கு யாராவது உதவி செய்யும் போது அப்படியே நீங்கள் நேரில் கடவுள் மாதிரி வந்தீங்க என்று சொல்கின்றோம். நாம் யாராவது கடவுளை பார்த்துருக்கோமா? கடவுள் எப்படி இருப்பார் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. நாம் வந்து கடவுளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருவம் கொடுக்குறோம். சிவன் என்று சொன்னால் நாம் கொடுத்த உருவம், இப்படி பாம்பு இருக்கும், இப்படி இடையில மரவரி தடுத்திருப்பார், இப்படி மான் தோலை அடிந்திருப்பார் என்றெல்லாம் நாம் கொடுக்குறோம். இப்படி தலையில் கங்கை வைத்திருப்பார் என்று சொல்கின்றோம். விஷ்ணு என்று சொன்னால் அப்படி பாம்பு படிக்கல படுத்துட்டு இருப்பாரு என்று நாம் சொல்கிறோம். யாராவது போய் நேரடியாக விஷ்ணுவை தரிசித்து வந்திருக்கின்றோமா? சிவனை பார்த்துட்டு வந்திருக்கோமா? இல்லை. காலம் காலமாக இப்படி ஒரு உருவம் சொல்லப்பட்டிருக்கு. முருகன்னா இப்படி இருப்பார், இயேசுனா இப்படி இருப்பார், அருகன்னா இப்படி இருப்பார் என்று நம்ம சொல்லுகின்றோம். அதனால தான் வந்து இஸ்லாமில் உருவமே இல்லாதவர் என்று சொல்லுகின்றோம். அப்போ இங்கே நம்ம பார்க்கின்றோம், அந்த உருவங்கள் வந்து மனிதனால கொடுக்கப்பட்டவை. ஏன்னா கடவுள் வந்து சொல்லுவது, நாம் ஒவ்வொரு கடவுளை நம்ம படைத்திருக்கின்றோம். பிள்ளையார் இப்படி இருப்பார், யானை முகத்தன் என்று சொல்லுகின்றோம். அப்போ அந்த அவருக்கு ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு வாகனம், ஒவ்வொரு கொடி என்றெல்லாம் நம்ம கொடுத்துருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் நமக்கு ரிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு கோவிலுக்கு போய் இப்போ நம்ம ஒரு உட்காந்த இடத்துல வணங்க முடியும். கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்று சொன்னாலும் கோவிலுக்கு போய் தான் சாமி கும்பிடுறோம். ஏன்? ஏன்னா நமக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் வரணும். அதுக்கு அங்கே ஒரு சிலை, அங்கே ஒரு உருவம் இருக்கின்றது. அப்போ நம்ம அங்கே கான்சன்ட்ரேஷன் வரோம். அதனால தான் இந்த தீபாரதனம் போது கணத்தில் போட்டுக்க சொல்கிறாங்க. எதுக்கு போட சொல்கிறாங்க? சட்டுன்னு ஒரு சுளின்னு ஒரு அடி வரும்போது நீங்கள் வேற ஏதாவது எண்ணாத எண்ணங்கள் எண்ணிக்கொண்டு இருந்தா, அங்கே பாடிலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சண்டாக இருந்தீங்கன்னா சட்டென்ற சுய நினைவுக்கு வருவதற்காக. அப்போ நம்ம பார்க்கின்றோம், இது வந்து ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லப்பட்டது. அப்போ ரொம்ப உயர்த்தி சொன்னால்
அதனுடைய உயர்வை நம்ம புரிந்து கொள்வோம். கடவுள் மாதிரி என்று சொல்லும் போது கடவுள் இல்லை, ஆனால் கடவுள் மாதிரி. அப்போ கடவுளை நம்ம பார்க்கல, அப்போ அவர் கடவுளா? அவரால் எல்லாம் செய்ய முடியுமா? இல்லை. நமக்கு உதவி செய்யும் போது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் டக்குன்னு அவர் வரார், அவர் செய்கின்றார். இல்லை, கடவுள்கிட்ட நம்ம டாக்டர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம், தெய்வம் மாதிரி நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம். ஏன்னா டாக்டரை வந்து உயிரை காப்பாற்றக்கூடியவர். அதனால் நம்ம வந்து கடவுளாக பாவிக்கின்றோம், கடவுளாக நினைக்கின்றோம். அந்த மாதிரி பொருளில் தான் இங்கே வள்ளுவர் சொல்கின்றார், தெய்வத்தை தொழாமல் தன் கணவனையே தொழுது வாழக்கூடியவன் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்று சொன்னால் அவளை வந்து பாராட்டி உயர்த்தி ஒரு உற்றாணி கொம்பில் கொண்டு போய் உட்காத்தி வைக்கிறார், அவ்வளவுதான். அதனால உடனே அதை செய்வார் என்பது கிடையாது, அதை செய்ய முடியும் என்பது இல்லை. அவ்வளவு சிறப்பானவள், அவ்வளவு உயர்ந்தவள். அப்போ அவள் பெய் என்று சொன்னால் பெய்யும் என்று சொல்லும் போது அவள் தெய்வத்திற்கு சமமானவள் என்று சொல்கின்றாள். ஏன்னா நாம் சொல்கின்றோம், ராமாயணத்தில் பார்க்கும்போது கூட சீதையை ராமனுக்கு திருமணம் செய்து கொடுத்த உடனே ஜனகன் தன்னுடைய மகளாகிய சீதை கிட்ட சொல்கிறான், இனிமே ராமன் தான் உனக்கு எல்லாம், நீ ராமனுக்கு பணிவிடை செய்து ராமனுடைய முகம் கோணாமல் ராமனுக்கு வேண்டியதை செய்வது தான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்கின்றான். அப்போ அந்த நம்முடைய பாரம்பரியம் அப்படி இருக்கிறது. அப்போ அந்த தன்மையில் அந்த கணவன் தான் கண்கண்ட தெய்வம் என்ற தன்மையில வாழக்கூடிய அந்த பண்பாட்டை சொல்வதற்காக இங்கே அப்படி அந்த அவனையே தெய்வமாக நினைத்து வாழ்கின்றவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும், அது இந்த கற்புடையவள் என்று சொல்லக்கூடிய நிலையில சொல்லுகின்றாள், பாராட்டி உயர்த்தி சொல்லுகின்றாள். அப்படி இல்லாம நம்ம வந்து இன்றைக்கு எந்த இல்லத்தரசி பெய் என்று சொன்னாலும் மழை பெய்யாது. அப்போ அவங்க எல்லாம் நல்ல இல்லத்தரசி இல்லை, நல்ல மனைவிமார்கள் இல்லை என்று நாம் ஒரு டெஸ்ட்டு வைக்க முடியாது. இது வந்து ஒரு உயர்வு தன்மையில், உயர்வு நவிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையில் சொல்லப்பட்டது தானே தவிர இதுக்கு அப்படியே வேர்ட் மீனிங் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ அவர்கள் சொன்னால், அவர்கள் வாழ்த்தினால், நல்லவர் ஒருவர் நல்ல மனதோடு வாழ்த்தினால் அது நடக்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அந்த தன்மையில் தான் உங்கள் வாயால் சொல்லுங்க என்று சொல்லுகின்ற மாதிரி தான் இவர்கள் சொன்னால் மழை பெய்யும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னாலும் நடக்கும், மழை மட்டும் இல்ல, அவர்கள் நல்ல வாழ்த்துக்கள் சொன்னால் கூட அது நடக்கும் என்கிற தன்மையில தான் இங்க பொருள் கொள்ள வேண்டுமே தவிர, அவர்களை எல்லாம் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்தரையா நீங்க மழை பெய்ய சொல்லுங்க, மழையை நிறுத்த சொல்லுங்க என்று நம்ம வேடிக்கையாக கேலி சொல்வது நம்முடைய அறியாமை, நம்முடைய மூடத்தனத்தை தான் புலப்படுத்தும். நன்றி.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. ஏண்டா எப்பப்பாரு கும்பகர்ணன் மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கன்னு நம்ம அப்பா அம்மா நம்மள ரொம்ப தடவை திட்டி கேட்டிருப்போம். ஆனா இந்த துரித இன்டர்நெட் வாழ்க்கையில நம்மள பல பேருக்கு தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் மறந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இத நம்ம ஒத்துக்கலனாலும் இன்று என்ன தரிசனமா இருக்கு என்னன்னு தெரியல நண்பா. இப்பெல்லாம் தூங்கணும்னு நினைச்சா கூட தூங்க முடியறது இல்லடான்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்றத கேட்டிருப்போம். இது நம்ம ஈஸியா எடுத்துட்டு தூக்கம் தானே இருந்துட்டு இருந்தோம்னா நம்ம நம்ம தூக்கத்துக்கிட்ட எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க பாத்தியான்னு கேக்குற நாள் ரொம்ப நாள்ல இருக்காது. இவ்வளவு நாள்ல நல்லா தான்டா தூங்கிட்டு இருந்தேன், ஏன்னு தெரியல திடீர்னு தான் தூக்கம் வர மாட்டேன் யோகான்னு சொல்றவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, யாரா வேணாலும் இருக்கலாம் சார், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம், டிப்ரெஷனா இருக்கலாம், ஒழுங்கில்லாத தூக்க முறையா இருக்கலாம், அதிக நேர கேஜெட் யூசேஜா இருக்கலாம், நைட் ரொம்ப லேட்டா சாப்பிடுறதா இருக்கலாம், ஏன் நம்ம காஃபில இருக்கிற கெஃபீன், சிகரெட்ஸ்ல இருக்கிற நிக்கோட்டின், இது எல்லாத்துக்கும் ராஜா ஆல்கஹால கூட இருக்கலாம் சார். இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஸ்லீப் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு தூக்கமின்மைய பெரும்பாலான நாட்களுக்கு குறைந்தது 3 மாதங்களுக்கு நீடித்திருக்கிற ஒரு குறைக்கப்பட்ட தூக்க முறை அப்படின்னு விளக்குது. அப்படின்னா 3 மாசத்துக்கு நம்மளுக்கு ஒழுங்கில்லாத தூக்க முறையா இருக்கிறது தான் தூக்கமின்மைன்னு விளக்குறாங்க. இந்தியால மட்டும் 93% மக்களுக்கு போதுமான அளவு தூக்கம் இல்லைன்றத ஒரு ஆய்வு முடிவு சொல்லுது. கடந்த 2019 இந்தியால ஒரு மெத்தை கம்பெனி ஸ்லீப் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்லீப் இன்டர்ன்ஷிப்க்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனிதர் 100 இரவுகளுக்கு 9 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்க. அப்படி தூங்கினா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊதியமா தரப்படும்னு சொல்றாங்க. இத கேட்கவே நல்லா இருக்குல்ல, தூங்குறது தானு சொல்றதெல்லாம் ஈஸி, ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். உலகத்தையே ஆட்டி படைச்ச கொரோனா வைரஸ் நம்ம தூக்கத்தையும் விட்டு வைக்கலைங்க. கொரோனா தொற்றுல இருந்து மீண்ட 10 நோயாளிகள்ல 3 பேருக்கு தூக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதா ஆய்வு முடிவுகள் சொல்லுது. நண்பா அந்த சீரீஸ நேத்து நைட் ஃபுல்லா உட்கார்ந்து முடிச்சிட்டேன்டா. நேத்து நைட்லாம் நான் தூங்கவே இல்ல தெரியுமா, நான்லாம் அல்ட்ராலஜென்ஸ் தெரியுமான்னு கேக்குறவங்க எல்லாம் கொஞ்சம் இத கேளுங்க. தூங்காமலே இருக்கிறதுனாலயோ இல்ல குறைந்த நேர தூக்கத்தினாலயோ இருதய நோய், வீரியமிக்க நியோபிளாசம், செரிப்ரோவாஸ்குலர் நோய், விபத்துகள், நீரிழிவு, செப்டிசிமா, உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் வர்றதற்குரிய சான்சஸ் அதிகம்னு சொல்றாங்கப்பா, பாத்துக்கோங்க. இது மட்டும் இல்லாம சரியான தூக்கம் இல்லாததுனால நம்ம கவனம், ஞாபக சக்தி மற்றும் நம்ம வாழ்க்கை தரம் குறையுதுன்னு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு சராசரியா 8 மணி நேர ஆழ்ந்த தூக்கம் அவசியமா தேவைப்படுது. இதுவே கை குழந்தைகளுக்கு 14 to 17 மணி நேர தூக்கம் அவசியமா இருக்குது. இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு கம்மியாகவும் தேவைப்படலாம். ஆனா இங்க நம்ம எவ்வளவு நேரம் தூங்குறோன்றத விட எவ்வளவு ஆழ்ந்து தூங்குறோன்றதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கு. அது எப்படி எங்களுக்கு இந்த ஸ்லீப் போதும் இல்ல இன்னும் வேணும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இது ஒரு நல்ல கேள்வி. முறையான தூக்க முறை இல்லாம இருக்கிறது, நாள் ஃபுல்லா டயர்டாவே இருக்கிறது, காலையில பெட்ல இருந்து எந்திரிக்க முடியாம ஏதோ கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல அது, அப்புறம் எந்த ஒரு விஷயத்து மேலயும் எந்த ஒரு கவனம் செலுத்த முடியாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பாடி நமக்கு காட்டுற வார்னிங் போர்ட்ஸா இருக்குது. சரி யோகா எங்களுக்கு புரியுது, தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், ஆனா நாங்க என்ன பண்றது, நாங்களே நினைச்சாலும் எங்களால தூங்க முடியறது இல்லையே அப்படின்னு சொல்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கோங்க பாஸ். முதல் விஷயம், நம்ம தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே சாப்பிடணும். தயிர், முட்டை, இறைச்சி, எண்ணெயில பொறிச்ச உணவுகள், கீரை வகைகள், இது மாதிரியான உணவுகளை இரவுல தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஞாபகம் இருக்கட்டும் பாஸ், இதெல்லாம் இரவுல தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வரம் ஒன்று கேட்டேன், இசை ஒன்று தந்தாய், இந்த டயலாக்ல இருந்தே உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கடவுள் கொடுத்த வரத்துல நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வரம்னா அது இசைதாங்க. சோகமா இருந்தாலும் இசைதான், சந்தோஷமா இருந்தாலும் இசைதான், அத விடுங்க தூக்கம் வரணும்னாலும் இசை ஒரு அருமையான மருந்தா இருக்கும். தூங்குறதுக்கு முன்னாடி தியானம் செஞ்சுட்டு தூங்குறது ஆழ்ந்து தூங்குறதுக்கு உதவும்னு சொல்றாங்க. நம்மள சில பேருக்கு தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா
தூங்குறதுக்கு முன்னாடி செய்யக்கூடாத விஷயங்கள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிக்கலாம், ஆனா அது நம்ம எந்த மாதிரியான புக்ஸ் படிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி விறுவிறுப்பா போற கதைகள், சுய முன்னேற்ற புத்தகங்கள்ல படிக்கிறதுனால நம்ம மூளை சுறுசுறுப்படையுதுன்னு சொல்றாங்க. நம்ம தூங்குறதுக்கு பெரிய எதிரியா பார்க்கப்படுறது நம்மளோட கேஜெட்ஸ் தாங்க. அந்த கேஜெட்ஸ் போனா இருந்தாலும் சரி, டிவியா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி, நம்ம தூங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே அதுக்கும் குட் பை சொல்லிடணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 20,000 கொடுத்து வாங்குற போனையே விடாம யூஸ் பண்ணிட்டு இருந்தா சர்வீஸ் சென்டருக்கு கொடுக்க வேண்டிய நிலைமை ஆகிடுது. இதுவே விலை மதிப்பில்லாத நம்ம உடலுக்கு ரெஸ்டே இல்லாம நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எங்க போய் விட்டுரும்? சோ ஜாக்கிரதையா இருங்க பாஸ். நம்ம உடலுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியத்துவம் தூக்கத்துக்கும் இருக்கு. இந்த செய்தியோட உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே யோகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நம்ம சமுதாயம், நம்ம பெருமை.

0: Prime.
1: என்ன ரத்தி, இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரம் டயர்ட் ஆகிடுற, ரொம்ப மூச்சும் வாங்குது உனக்கு, என்னாச்சு?
2: என்னன்னே தெரியலம்மா. இது மட்டும் இல்லாம கை கால்லாம் அப்பப்ப விட விடைக்கிற மாதிரி இருக்கு.
1: சரி வா, டாக்டர்கிட்ட போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரலாம்.
2: சரிம்மா.

0: டாக்டர் உள்ள வரலாமா?
1: வாங்கம்மா உட்காருங்க. சொல்லுங்கம்மா என்னாச்சு?
0: டாக்டர், இவ என் பொண்ணு ரதி இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமே டயர்ட் ஆகிடுறா. சின்ன தூரம் நடந்தாலோ மாடிப்படி ஏறி இறங்கினாலோ ரொம்ப மூச்சு வாங்குது. அப்பப்ப கை கால்லாம் வேற வெலவெலத்து போதுன்னு சொல்றா.
1: சரி, ஒரு ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணிடலாமா?
0: ஆ சரிங்க டாக்டர்.
1: நர்ஸ், இவங்கள கூட்டிட்டு போங்க.
2: சில நிமிடங்களுக்கு பிறகு,
1: உங்க பொண்ணோட ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தேன், ஹீமோகுளோபின் லெவல் ரொம்ப லோவா இருக்கு. இந்த வயசுக்கு 8 பாயிண்ட்ங்கிறது ரொம்ப கம்மி. ஹீம் லெவல் கூட்டியே தான் ஆகணும், இல்லனா இன்னும் நிறைய கான்சிக்வென்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகம்.
0: அதுக்கு ஏதாச்சும் மெடிசன்ஸ் எடுத்துக்கணுமா டாக்டர்?
1: வெறும் மெடிசன்ஸ்னால மட்டும் இல்லமா, நம்ம உணவுலயும் மாற்றங்கள் கொண்டு வரணும். அயன் சத்து அதிகமா இருக்கிற பீட்ரூட், டேட்ஸ், அத்திப்பழம், மாதுளம் பழம்னு ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அப்பதான் ரத்தம் நல்லா ஊறும். நீங்க நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தா மீன், மட்டன் மாதிரியான உணவுகளையும் எடுத்துக்கலாம். ஆனா இத லேசா விட்டுறாதீங்கம்மா. இன்னும் கம்மியானா இன்னும் டேஞ்சரஸ் சிச்சுவேஷனுக்கு போற வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. குறைஞ்சது ஒரு ஆணுக்கு 13-16 வரைக்கும், ஒரு பெண்ணுக்கு 12-15 வரைக்கும் ஹீமோகுளோபின் கவுண்ட் இருக்கணும்.
2: நம் உடலில் ஹீமோகுளோபின் அளவை சீராக வைப்போம், நலமோடு வாழ்வோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குது, அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி யோசிச்சிருக்கீங்களா? ஏன் இந்த கேள்வி கேக்குறேன்னு பாக்குறீங்க? ஏன்னா நான் இப்படி யோசிச்சிருக்கேன் மக்களே. வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாவும் நம்ம உறவு வட்டம் சுமூகமாவும் அழகாவும் மாற 3 golden rules இருக்கு, அதாவது 3 மந்திரங்கள். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? நிகழ்ச்சிய தொடர்ந்து கேளுங்க. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் RJ லீலா. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் MOP சமுதாயம்.

வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. என்னடா இவ என்னமோ கோல்டன் ரூல்ஸ் அது இதுன்னு ஓவர் பில்டப் பண்றாளே, அது என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அது வேற ஒன்றும் இல்லை, மூணே மூணு வார்த்தை தான். அதை நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிருப்போம். அந்த மூணு வார்த்தை தான் சாரி, தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ். இதுக்கும் வாழ்க்கை அழகா மாறத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாரோட மனசுலயும் எழுந்திருக்கும். கண்டிப்பா இதுக்கும் வாழ்க்கை அழகா மாறுறதுக்கும் சம்பந்தம் இருக்கு. மனுஷங்களா பிறந்த எல்லாருமே குட்டி குட்டி தப்புகள் செய்வோம். அதுக்காக எல்லா தவறுகளுக்கும் மனசார சாரி கேட்டுப்போமா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. நம்ம பக்கம் தப்பு இருக்கும்போது சாரி சொல்றதுல என்ன இருக்கு? அது நமக்கும் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட சூப்பரா சரி பண்ணும். சொல்ல போனா சாரின்ற வார்த்தை நல்லதுதான் செய்யும். அடுத்த வார்த்தை தேங்க்யூ. இந்த வேர்டு அதிகமா கேட்டிருப்போம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு இல்ல, நமக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாலோ அதிக கேர் எடுத்து பாத்துக்கிட்டாலோ நம்ம அவங்களுக்கு தேங்க் பண்ண ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம். உதவி செய்யறவங்க மட்டும் இல்ல, நம்ம மேல அக்கறை காட்டுறவங்களும் கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்றதுல என்ன ஆகிற போது? சொல்லுவோமே எல்லாரையும் கிராட்டிடியூடோட தேங்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கோல்டன் வார்த்தை ப்ளீஸ். இந்த வார்த்தைய நமக்கு ஏதாச்சும் காரியம் ஆகணும்னா மட்டும்தான் சொல்லுவோம். அதே வார்த்தைய உங்ககிட்ட ஒருத்தங்க சொன்னாங்கன்னா நம்மள ஒரு சிலர் கண்டுக்க கூட மாட்டோம். இந்த உலகத்துல யாரும் சும்மா உங்ககிட்ட வந்து ப்ளீஸ்ன்னு நிக்க மாட்டாங்க. உங்க மேல அளவு கடந்த நம்பிக்கை இருக்க போய் தான் உங்ககிட்ட அதை வந்து சொன்னாலோ இல்லை கேட்டாலோ நம்ம ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட வந்து நிற்கிறாங்க. அது மாதிரி உங்களுக்கும் புது அனுபவங்களை கற்றுக்கணுனாலோ புது அருமையான நண்பர்களை சம்பாதிக்கணுனாலோ இந்த கோல்டன் வேர்ட்ஸை கிராட்டிடியூடோட யூஸ் பண்ணி பாருங்களேன். அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் நண்பர்கள் நிறைந்த வாழ்க்கை அழகாகவும் இருக்கும். டோன்ட் ஃபர்கட் டு யூஸ் These golden words. பிறப்பறியாது பிறக்கின்றோம், இறப்பறியாது இறக்கின்றோம். நடுவில் வாழ வேண்டிய நாட்களை அழகாக வாழ்ந்து விட்டு செல்வோம். வாழ்க்கைய சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் மாத்திர அந்த மூன்று வார்த்தைய மறந்துடாதீங்க. அதுதான் சாரி, தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ். இதுவரை உங்களிடம் பேசி கொண்டிருந்தது நான் உங்கள் ஆர்ஜே லீலா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.

0: ஏஎம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது நான், உங்கள் ஆர்ஜே லீலா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்க்கையில எல்லாருமே ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருப்போம். அதுக்காக நம்ம நிறைய உழைச்சிருப்போம். நிறைய பேர்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக போய் நின்றுப்போம். என்னடா வாழ்க்கை இதுன்னு கூட யோசிச்சிருப்போம். வெற்றி தோல்விகள் அவமானங்கள்னு எல்லாமே சந்திச்சிருப்போம். ஆனாலும் நம்ம அந்த ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் உழைக்கிறோம் அப்படின்னா அது என்னவா இருக்க முடியும்? கண்டிப்பா அது நம்மளோட கனவாதான் இருக்க முடியும். அந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய கனவை அடையணும்னா நமக்கு ரொம்ப தேவை செல்ஃப் கான்பிடன்ஸ். அது மட்டும் இல்லங்க, அதை விட ஒரு முக்கியமான பண்பு தேவை. அது என்னவா இருக்கும்? எனி கெஸ் மக்களே? அது வேற ஒண்ணும் இல்ல, மரியாதை தான். இந்த மிகப்பெரிய பண்பு நம்ம கிட்ட இருந்தாலே போதும், வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும். இதாங்க என் கருத்து. மரியாதை அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருந்து வரணும். அப்பந்தான் நம்ம அதே மரியாதைய இன்னொருத்தங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும். மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன வயசு வித்தியாசம், பணம், பதவி எல்லாம்? எல்லாருமே மனுஷங்க தான். எல்லாருக்குமே மரியாதை கொடுத்து பாருங்களேன், உங்ககிட்டயே ஒரு அழகான மாற்றம் ஏற்படும். அது ரொம்பவே புதுசாவும் இருக்கும். மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினத்துக்கும் எல்லா பொருளுக்கும் கூட நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒரு 5 ரூபாய் சாக்லேட் தானே அப்படின்னு அதை ஒரு நாளும் அலட்சியப்படுத்த கூடாது. அந்த சாக்லேட் ஒரு நாள் நமக்கு தீராத பசி எடுக்கும் போது எவ்வளவு மனநிறைவை கொடுத்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி நீங்க ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் ரொம்ப மரியாதையோட பேசி பாருங்களேன். சாப்பிட்டீங்களாடா? ஸ்கூல்ல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணீங்க? ஜாலியா இருந்தீங்களா? இந்த மாதிரி மரியாதையோட பேசி பாருங்களேன். அந்த சின்ன குழந்தை கூட நமக்கு அவ்வளோ அழகா ரிப்ளை பண்ணும். இதுல இருந்து என்ன புரியுது? நம்ம என்ன கொடுக்கறோமோ அதே தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நேர்களே, இப்போ உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு மிகப்பெரிய நாடு, நல்ல செல்வ செழிப்போட சூப்பரா இருக்கு அந்த நாடு. அந்த நாட்டை ஒரு பெரிய ராஜா ஆண்டுகிட்டு வந்தாராம். ஒரு நாள் அந்த ராஜாவை பாக்கிறதுக்காக அரண்மனைக்கு ஒரு புலவர் வந்தாராம். அவரை பார்த்து பாடி பரிசு வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காரு. நார்மலா ஒரு ராஜாவை பார்த்தா ஒரு புலவர் எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்க, அதே மாதிரி அந்த புலவரும் மரியாதை கொடுத்திருக்காரு. பதிலுக்கு அந்த ராஜாவும் அரியாசனத்துல இருந்து எந்திரிச்சு புலவரை பார்த்து கை கூப்பி கும்பிட்டு வணங்கியிருக்காரு. அப்போ அந்த அரசவையில இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி. என்னடா இந்த ராஜா புலவருக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுக்கறாரே அப்படின்னு. அந்த புலவர் பாடி முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த அமைச்சர் வந்து கேட்டாராம், என்ன ராஜா, நீங்க நாட்டுல வாழ்ற சாதாரண மனுஷங்களுக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுக்கறீங்க அப்படின்ட்டு கேட்டாரு. அப்ப அந்த ராஜா சொன்னாராம், இங்க பாருங்க அமைச்சரே, சாதாரண மனுஷங்களா இருக்கிற அவங்களே எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்கும் போது, இவ்வளவு பெரிய பதவியில இருக்கிற நான் அவங்களை எவ்வளவு நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். யாரையுமே சாதாரண மனுஷங்கன்னு எடை போடாதீங்க அமைச்சரே, எல்லாருமே இங்க ஒண்ணுதான். மரியாதை அப்படிங்கறது பொது, எல்லாருக்குமே அது கிடைக்கணும். மக்களே, இப்ப புரியுதா? மரியாதை அப்படிங்கிற பண்பு இருந்தா போதும், மிகப்பெரிய சிகரத்தையே தொடலாம். கீழே கிடக்கிறது வேஸ்ட் பேப்பர் தானே அப்படின்னு யாரும் மரியாதை கொடுக்காம போகாதீங்க. அதே பேப்பர் ஒரு நாள் பட்டமா பறந்தா நம்மளே அதை நிமிர்ந்து பார்ப்போம். தட்ஸ் லைஃப். ட்ரீட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வித் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு அழகான மெசேஜோட இன்னைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே லீலா. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் எம்ஓபி சமுதாயம்.

0: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே யோகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரெண்டு தரப்பான மக்கள் இணைஞ்சிருக்காங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்கெல்லாம் அம்பு மாதிரிங்க, ஒரு இலக்க குறி வச்சிட்டோம்னா அந்த இலக்க அடையிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். அந்த பாதையில எவ்வளவு தியாகங்கள் செய்யணும்னாலும் சரி, எவ்வளவு தடைகள் வந்தாலும் சரி, அதெல்லாம் தகர்த்து எரிஞ்சிட்டு நாங்க போய்கிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, லிவ் த மொமெண்ட். இந்த நொடின்றது அடுத்த நிமிஷம் இருக்குமான்னு தெரியல, இந்த சந்தோஷம்ன்றது அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அப்போ நம்ம இந்த நொடியும் இந்த நிமிஷத்தையும் நல்லா அனுபவிச்சு ரசிச்சு வாழணும்னு சொல்றாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ ஜேர்னி அண்ட் டெஸ்டினேஷன் இந்த இரண்டு தரப்புலயும் பேசுறதுக்காக MOP வைணவ மகளிர் கல்லூரியின் மாணவிகள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இப்போ உங்களை பத்தி நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: வணக்கம், என் பெயர் தாரிணி. நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம் பத்தி பேச போறேன்.
2: வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நான் வந்து ஜேர்னி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு பேச போறேன்.
3: வணக்கம், என் பேர் சௌமியா. நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பேச போறேன்.
4: ஹாய், என் பேர் ஸ்வாதி. நான் வந்து ஜேர்னி தான் முக்கியம்னு பேசுறேன்.
5: வணக்கம், என் பேர் ஆஷா. நான் வந்து ஜேர்னியை விட டெஸ்டினேஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற தரப்புல பேச போறேன்.
6: வணக்கம், என் பேர் பூமிகா. நான் ஜேர்னி தான் இம்பார்ட்டன்ட் பேச வந்திருக்கேன்.
7: வணக்கம், என் பேர் தீக்ஷிதா. நான் டெஸ்டினேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பத்தி பேச போறேன்.
8: வணக்கம், என் பேர் சஞ்சனா. நான் ஜேர்னி தான் ரொம்ப முக்கியம்னு பேச போறேன்.
9: ஹலோ, மை நேம் இஸ் அம்ரிதா. ஐ வுட் லைக் டு ஸ்பீக் ஃபார் டெஸ்டினேஷன்.
10: ஹலோ, மை நேம் இஸ் ஸ்ரேயா அண்ட் ஐ ஸ்பீக் ஃபார் ஜேர்னி.
11: வணக்கம், என் பேர் தீபஸ்ரீ. நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம் அப்படின்னு பேச போறேன்.
0: இப்போ நான் டெஸ்டினேஷன் தான் முக்கியம்னு சொல்ற தரப்புல இருந்து தொடங்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களை பொறுத்தளவுல டெஸ்டினேஷன் அப்படின்னா என்ன?
7: டெஸ்டினேஷன் அப்படின்ற வார்த்தையை கேட்டோன்னு நமக்கு தெரியும், இது வந்து ஒரு குறிக்கோள். இது வந்து நம்ம ஃபுல்லா லாங் டேர்ம் தான் செட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. டெய்லி வாழ்க்கையிலே நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன குறிக்கோள் வச்சு வாழலாம். இந்த குறிக்கோள் இதெல்லாம் தான் டெஸ்டினேஷன்.
0: இப்போ உங்க தரப்புக்கு வரலாம். உங்களை பொறுத்தளவுக்கு ஜேர்னினா என்ன?
4: ஜேர்னா இப்ப வந்து இப்ப இததான் நான் போய் அடையணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இல்லாம போற பார்த்துதான் வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி, இப்ப இந்த நிமிஷம் நாங்க அனுபவிக்கிற இந்த ஹாப்பினஸ வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி, இதுதான் எங்களுக்கு இப்ப இருக்கிற இந்த நொடியில இருக்க சந்தோஷம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து போறதுதான் நாங்க ஜேர்னி வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பேசுறோம்.
0: சொல்லுங்க சஞ்சனா.
8: நொடியில இருக்கிற சந்தோஷம் மட்டும் இல்லாம நாங்க டெஸ்டினேஷன் எங்களுக்கும் இருக்கும். அந்த ஜேர்னி போற இடத்துலயே நாங்க ஹாப்பியாவும் இருக்கோம். வீல் ஆல்சோ ரீச் த டெஸ்டினேஷன் இன் அ குட் வே.
0: சொல்லுங்க ஸ்ரேயா.
10: Okay, so for me journey means the experiences as well as the happy moments of the end goal. That is, while reaching the destination, it is important to also sit back and enjoy the view along the way. For example, take that you are going on a road trip to Ooty. Not just Ooty, even the sight along the way must be cherished. Otherwise, the trip remains incomplete. Hence, I believe that journey is also important.
0: Nandri Shreya. இப்போ எனக்கு உங்ககிட்ட இன்னொரு தடவை ஒரு க்வெஸ்டின் வருது. எந்த தருணத்துல எங்களுக்கு டெஸ்டினேஷன் விட ஜேர்னி தான் முக்கியம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க?
4: இப்போ வந்துட்டு எல்லாரும் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எனக்கு இதுதான் வேணும், நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே யோசிச்சுட்டு நான் அதை தான் பண்றேன் அதை தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க இருக்கிற அந்த டைமை வந்து அது ஃபுல்லா அதுலயே வந்து யோசிச்சு இருக்கிற டைமை வந்து அவங்க இப்ப என்ன பண்றோம், இப்ப என்னோட சந்தோஷம் என்ன, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நமக்கு தேவையான ஒரு நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தையே பண்ணாம அதை மறந்துட்டு அவங்க வந்துட்டு நான் இதை தான் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க ஃபோக்கஸ்டா அப்படியே அதுலேயே அவங்க போயிட்டு இருக்கிறப்போ அவங்க வந்து அதை மறந்துடுறாங்க. லைக், நான் இது இப்ப பண்ண போறேன், நான் இது எனக்கு சேவை, இது எனக்கு பண்ணணும், எனக்கு இந்த சந்தோஷம் தரும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு குட்டி ஹாபிஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க மறந்துட்டு அவங்க வந்து இதுதான் பண்றேன் அப்படின்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க.
8: ஐ மீன், அந்த ஃபோக்கஸ் அவங்க அந்த ஃபோக்கஸ் வச்சு போறது தப்புன்னு சொல்லலை. பட் ஆனால் அந்த ஃபோக்கஸ் இருக்கும் போதும் இஃப் யூ லுக் பேக் அட் வாட் பாத் வி டுக்குங்கிற போது தேர் ஷுட் ஆல்வேஸ் பி அ ஸ்மைல். யூ ஷுட் நாட் ரிக்ரெட் தட் யூனோ நான் ஏன் அந்த டைமில் இதை பண்ணலை, நான் இதை பண்ணியிருக்கலாமே, இப்போ நான் என்னோட வந்து கோலை வந்து ஐ அச்சீவ்ட் மை கோல், பட் ஒரு என்ஜாய்மெண்ட் இல்லாமல் நான் அச்சீவ் பண்ணிட்டேன்ல, நான் வந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக், நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த கோலை நான் ரீச் பண்ணிட்டேன், பட் நான் என் ரூம்லே அடைஞ்சு ஃபுல்லாக படித்து எல்லாமே பண்ணி என் பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகல, ஆர் அந்த ஒரு மொமெண்ட் வந்து யூ ஷுட் நாட் ரிக்ரெட் அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆர் வாட் எவர் இட் இஸ், தெர் ஷுட் பி நோ ரிக்ரெட். ஸோ அதான்
12: இப்போ டெஸ்டினேஷன்னே போகணுன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்கெட்யூலில் நம்ம விழுந்துடுவோம், ஒரு ரோபோ மாதிரி நம்ம வேலை பார்ப்போம். தட் இஸ் நாட் லைஃப். லைஃப்னா ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணும். இந்த ஜேர்னியை நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டே போகப்போ டெஸ்டினேஷன் வில் பி ஈவன் ஸ்வீட்டர்.
0: இப்போ அவங்க ரெக்ரெட்ஸ் பத்தி பேசினாங்க, அப்போ நீங்க பண்ற சாக்ரிஃபைசஸ்லாம் உங்களுக்கு ரெக்ரெட்ஸா மாறுதா?
12: அது ரெக்ரெட்ஸா மாறுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, இப்போ நான் இதான் முடிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இருக்கேன் அப்படின்னா, அதை முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஃபுல்லா ஃப்ரீயா தானே இருக்க போறேன். அப்போ நான் செரிஷ் பண்ணிக்கிறேன், ஹாப்பியா இருந்துக்கிறேன். இப்போ நான் இப்போ எந்த குறிக்கோளை நான் எடுத்திருக்கணும், இப்போ ஒரு படிக்கிறதோ இல்லை ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதோ, அது மாதிரி எது நான் எடுத்திருந்தாலும் அந்த அதையுமே நான் ஹாப்பியாக பார்க்குறேன், அதையுமே ஒரு ஹாப்பி ஜேர்னியாக பார்க்குறேங்க. இப்போ வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருத்தரோட பர்ஸ்பெக்டிவ். நாங்கள் இப்படியும் ஒரு டெஸ்டினேஷனுக்காக ஒரு ஃபோக்கஸ்டாக இருந்து கூட லைஃபை ஹாப்பியாக பார்க்கலாம் அப்படின்றத சொல்ல வரோம்.
7: இன்னொன்று பார்த்தோன்னா ரிக்ரெட்ஸ், இதை வந்து நம்ம டெய்லி நம்ம கேட்குறது தான், நம்மளுக்கும் ஃபீல் பண்ணுறது தான். பட் என்னோட ஒப்பீனியன்ல ஆனஸ்டாக பார்த்தீங்கன்னா, ஜேர்னியை ஃபீல் பண்ணாமல் இருக்க ரிக்ரெட்டை விட நம்மளால் டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியலன்னு இருக்க ரிக்ரெட் பெருசு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிக்ரெட் வந்து லைஃப்பில் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். இன்னும் நிறையா பேருக்கு வந்து ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் இருக்குது அது லைஃப்பில். இப்போது ப்ராக்டிக்கலாக பேசணுன்னா நம்பர்ஸ் அண்ட் நம்மளோட ஸ்கோர்ஸ் தான் எல்லாமே. எங்கே போனாலும் அந்த நம்பர்ஸ் தான் என்னோட டெஸ்டினேன்னு ஆகிட்டும் போது, ஐ டோன்ட் சே தேர் ஆர் டிஃப்ரெண்ட் ஜேர்னிஸ் லைக் வந்து ஒருத்தர் நினச்சா ஒரு பாதையில் தான் போகணும் இல்லை. சபரிமலைக்கு இப்படி போகலாம் அப்படி போகலாம், அத்தனை பாதை இருக்குது, ரெண்டு மூணு பாதை இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பாதை எடுத்து போகிறாங்க. கல் முள் இருக்கிறது, கல் முள் இல்லாதது, நிறையா பாதைகள் இருக்குது. பாதைகள் நிறையா இருந்தாலும் டெஸ்டினேஷன் ஒன்று தானே. ஸோ அந்த டெஸ்டினேஷனுக்கு போனதுக்கப்புறமா ரிக்ரெட் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டெஸ்டினேஷன் போகிறது தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம்.
8: தீக்ஷிதா பாயிண்ட் அக்செப்ட் பண்ணலாம், பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க சொன்ன மாதிரி அதே சபரிமலை எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சபரிமலைக்கு போகிறோம், இப்போ நானே போகிறேன்னு வச்சுக்கோங்க. போகிறோன்னா நம்ம ரீச் ஆகாமல் இருக்கலாம், நடுவில் ஏதாவது நடக்கலாம், ஆனால் நம்ம திருப்பி வரும்போது நம்ம மனசில் ஒன்றே ஒன்று தான் இருக்கும், ஓகே நம்ம வந்து அவ்வளோ பக்தியோட நம்ம அவ்வளோ தூரம் போயிருக்கோம், அது போதும் நம்மளுக்கு, நம்ம நெக்ஸ்ட் டைம் போகிறோமா, நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். I think we learn few things from journeys. அதுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று வந்து, இப்போது சொன்னாங்க டெஸ்டினேஷன் முடித்ததுக்கப்புறம் இஃப் யூ வாண்ட் டு செரிஷ்னா யூ கேன் செரிஷ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயாக இருப்பேன், செரிஷ் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னென்னா, இப்போது காலேஜ் போகிறோன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த ஒரு கோல் இருக்குது, நான் 3 இயர்ஸ் முடிக்கணும், அதுக்கு வந்து நான் ஹேவ் டு கிவ் மை ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்னோட க்வெஸ்சன் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரினா பண்ணுன்றீங்க, ஒரு கோல் இருக்குது, அதுலேருந்து நான் வந்து அந்த ஃபோக்கஸ்லேருந்து வெளில வர மாட்டேன், இதெல்லாம் தான் இருக்குன்றீங்க. லெட்ஸ் சே யூ வாண்ட் டு என்ஜாய் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், தேட் யூனோ பிகம்ஸ் அன் ஆப்ஸ்டக்கிள் ஃபார் யோர் டெஸ்டினேஷன்னா, வாட் வுட் யூ டூ? யாராவது உங்ககிட்ட உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க?
11: ஓகே, இவங்க இப்படிலாம் சொன்னாங்க எல்லாம் சரிதான், எனக்கு வந்து இன்றைக்கி நான் யோசிக்கிறேன், எனக்கு வந்து டெஸ்டினேஷன் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு நான் தூங்கணும்னு யோசிக்கிறேன், நான் தூங்கிடுறேன், அது எண்ட் ஆஃப் த டே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு யோசிக்கும் போது ஒன்றுமே பண்ணல, தூங்க மட்டும் தான் தூங்கியிருக்கேன். நம்ம சின்ன சின்ன ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு பெரிய விஷயத்தையே கோட்டை விடுறோம். இப்போ நாங்கள் ஒன்றும் எங்களுக்கு ஜேர்னி முக்கியம் இல்லை அப்படின்லாம் சொல்லு, எங்களுக்கு டெஸ்டினேஷன் முக்கியம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதுக்காக நாங்கள் இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணாமலாம் இருக்க போகிறது இல்லை. இதில் இருக்கும் போதே எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் கோல் இருக்கும் போது நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் செட் பண்ணி வச்சுப்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீ டைம்ல என்ஜாய் பண்ணிக்க போகிறேன். அது இல்லாமல் இந்த டெஸ்டினேஷனே எனக்கு பிடிச்சது அப்படிங்கிறப்போ எனக்கு பிடிச்சது தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கேன்.
7: எனக்கு என்னென்னா, மோஸ்ட்டாக ஜேர்னியை பார்க்க போய் நீங்கள் டெஸ்டினேஷனே விட்டுடுறீங்களோ தான். இப்போ அவர் சொல்லும் போது கடைசியில் நான் சபரிமலைக்கு போயிட்டு வரலனாலும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உன்னோட டெஸ்டினேஷன் என்னவாக இருந்தது? சபரிமலைக்கு போகிறது. ஆனால் நீ அந்த டெஸ்டினேஷனே விட்டுட்டு பார்த்து தான் முக்கியம் விட்டனாலும் உன் டெஸ்டினேஷனே போயிடுச்சு கடைசியில். அதுதான் என்னோடது. அதாவது பார்த்துக்காக நம்ம ரொம்ப யோசிச்சு அதாவது அல்டிமேட் எய்மாக இருந்த டெஸ்டினேஷனே நம்ம விட்டுடுறோம்.
0: சொல்லுங்கள் சஞ்சனா.
8: ஜேர்னி தான் என்ஜாய் பண்ணுறோன்னு பேரில் அதுக்கும் நாங்கள் டெஸ்டினேஷனை கோட்டை விடுறோன்னா இல்லை. நாங்கள் அந்த ப்ராசஸை நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம். அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்களும் எங்கே போகிறீங்களோ அந்த இடத்துக்கு நாங்களும் வருவோம். கிவன் தட் நாங்கள் இன்னொரு சந்தோஷமான பாதையில் நாங்கள் வரோம்.
10: To add on to Sanjana's point, we do not exactly trash on the destination. Just as you said, for Sabarimala, we do want to take the ultimate destination, that is the God's feet, that is Lord Ayyappan. But at the same time, the journey is also very much important. Without keeping the vratam, without having the bhakti and all, it is impossible. Same way, even to complete a course, we need to do study as well as balance it with the enjoyment, that is going out with friends, studying, as well as paying attention to class and completing the coursework given by the professors. And that is how you reach the destination, through the journey. So that is what we meant. Because it is through the journey itself we reach to the destination and it cannot be done without the journey.
7: இது நான் ஒத்துக்கிறேன். இதே மாதிரியே நான் ஒன்று சொல்கிறேன், டெஸ்டினேஷன் இல்லாமல் ஜேர்னி இல்லை அப்படின்னு நான் சொல்வேன் என்னோட ஒப்பீனியன்ல. அதாவது ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிக்கணும்னு அதே மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒருத்தங்க இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஒரு காலேஜ் இல்லை, பல காலேஜ் இருக்குது, பல முறைகள் இருக்குது, ஒரு ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு டைப் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டெஸ்டினேஷன் இல்லாமல் ஜேர்னியே இல்லை அப்படின்ற போது அந்த டெஸ்டினேஷன் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கேள்வியே. பிகாஸ் ஜேர்னின்றதே டெஸ்டினேஷனால் தானே வருது, அதை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்?
6: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே அதே இன்ஜினியரிங் எடுத்துப்போம், நிறைய காலேஜ் மூலமாக போகிறோன்னு எடுத்துப்போம். டோன்ட் யூ திங்க் தட் அந்த காலேஜ் வழியாக போகிறது இட்ஸ் ஆல்சோ அ ஜேர்னி? யூனோ யூ கான்ட் அப்படியே நீங்கள் குதிச்சோடனே நீங்கள் இன்ஜினியரிங் ஆக மாட்டீங்க. இன்றைக்கி ஃபார்ம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நாளைக்கு மார்னிங் இன்ஜினியராக ஆக மாட்டீங்க நீங்கள். That's impossible, I would say. I mean, we are not saying destination is not important or such thing. Adukku journey is really important and you should enjoy your journey. Why? I mean, eppadi solradhu? Neenga ippo sonninga destination illame eppadi oru journey irukku neenga kettinga. Neenga journey neenga start pannalam. Destination eduva venalum irukkalam. Neenga vandu oru na ippo vandu oru destination vechirukkena, maybe at first day andu adhudha unga destination a irukum. Let's say after a year, அதான் உங்கள் டெஸ்டினேஷனாக இருக்கும். பட் ஆர் யூ அண்டர் 100% ஷோர் தட் ஆஃப்டர் 10 இயர்ஸ் தட் வுட் பி யுவர் டெஸ்டினேஷன்?
12: ஓகே, டெஸ்டினேஷன்ஸ் மே பி சேஞ்சிங், ஆனால் வந்து நம்ம ஒரு டெஸ்டினேஷனே இல்லாமல் இதை தான் நான் பண்ண போகிறேன்ற ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் அப்படியே நான் ஏதாவது ஒரு ஜேர்னியை நோக்கியே நான் போயிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு பாயிண்டில் வந்து மேபி நம்ம வந்து டீவியேட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஒரு குறிக்கோள் இதுனா நான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட் இல்லை அப்படின்னாக்கா நம்ம அந்த ஏதாவது வேற ஏதாவது ஒரு டீவியேஷன் வரும்போது நம்ம அந்த டீவியேஷன் மூலமா அப்படியே போயிடுவோம். ஸோ இப்போ ஒரு ஃபோக்கஸ், ஒரு குறிக்கோள், இதுதான் என்னுடைய டெஸ்டினேஷன் நம்ம ஒரு பாயிண்ட் ஒரு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது இல்லைனாலும் நம்ம வேற ஒரு இடத்துல லேண்ட் ஆகும். இதை நான் வந்து உடோ பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு ஒரு கோட்டோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். Aim for the moon, if you miss, you may hit a star. So, இப்போ நம்ம ஒரு மூனுக்கு வந்து, அதாவது ஒரு மூன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து எய்ம் பண்ணோம் அப்படின்னாக்கா மூனில் லேண்ட் ஆகலை அப்படின்னாலும் ஏதாவது ஒரு ஸ்டார் இல்லை ஒரு எரிபொருள்லையாவது நம்ம போய் லேண்ட் ஆகும் அப்படின்றது தான் இதோட கருத்து.
2: ஓகே, அவங்க சொன்னாங்க நான் வந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு எய்ம் பண்ணேன், பட் ஆனால் நான் வேறு டெஸ்டினேஷன் வந்தால் கூட எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னாங்க. பட் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனில் வச்சிங்க, அது நீங்கள் மிஸ் ஆகிடுச்சு. உங்களோட ஜேர்னி ஃபுல்லாக டீவியேட் ஆகிட்டு வேற ஒன்று தானே நீங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டோன்ட் யூ ரிக்ரெட் இட். நான் வந்து ஒன்றை காசப்பட்டேன், எனக்கு அது கிடைக்கல, என்னோட ஜேர்னி டீவியேட் ஆகி என்னோட டெஸ்டினேஷன் வேற என்னமோ கிடச்சிருக்கே அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த ரிக்ரெஷன் இருக்காதா?
7: அல்டிமேட் எய்ம் வந்து டெஸ்டினேஷன் தான், வந்து நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து டெஸ்டினேஷன். அதாவது நம்ம என்ன சாதிக்கிறோம் அப்படிங்கிற நாம் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம். நம்ம எவ்வளோ ஃபோக்கஸ் போட்டிருந்தாலும் நம்ம ஒரு டெஸ்டினேஷனில் போய் அடையும் போது நம்ம இவ்வளோ ஃபோக்கஸ் போட்டு அதுக்கான தகுதியை நம்ம வச்சுருக்கோங்கிற நம்ம எப்போ ஃபீல் பண்ணுவோன்னா அதுக்கான உழைப்பை நம்ம அங்கே அந்த இடத்துல போட்டாங்க.
2: அந்த உழைப்பு வந்து ஜேர்னி தானே வரும், நீங்கள் போட்ட உழைப்பு
7: ஜேர்னிங் என்ன சொல்கிறீங்க, லிவ் த மூமெண்ட்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? லிவ் த மூமெண்ட், அதாவது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் எங்கூட ஃப்ரெண்ட்ஸோட சுற்றி வந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு என்னென்னா நான் அந்த 24x7 அந்த இடத்துல ஃபோக்கஸ் போட்டு அந்த டெஸ்டினேஷன் கிடைக்கும் போது எனக்கு அது 100% இருக்குது. நான் 100% அதுக்கு நான் உழைச்சிருக்கேன், அந்த உழைப்புனால தான் எனக்கு இந்த டெஸ்டினேஷனை வந்து நிற்கிறேன். நான் தப்பான டெஸ்டினேஷன் போனாலும் என்னோட 100% உழைப்பு நான் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கேங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்குது.
12: சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி தோணுது.
0: நீங்க எப்ப வந்து இந்த டெஸ்டினேஷன்ல வந்து என்னால போய் அடைய முடியாது இல்ல போய் சேர முடியாதுன்னு வேற டெஸ்டினேஷனுக்கு மாறுறீங்க? சொல்லுங்க ஆஷா.
5: நீங்க சொன்னீங்க ஒரு டெஸ்டினேஷன்ல இருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் பாத்தீங்கன்னா, லைக் இப்ப நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில டீச்சர் டீச்சர்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்போ வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரம் வளர்ந்தேன் நெக்ஸ்ட் லாயர் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கடைசியில இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, லைக் ஒரு நியூஸ் ரீடர் ஆகணும் அப்படின்ற ஒரு இப்போதான் என்னுடைய குறிக்கோள் எப்படி இருக்கோ ஸ்ட்ராங்கா இருக்கு. லைக் நான் யார் பேச்சும் கேட்கல, தனிமையா நானே முடிவெடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி இதில் தான் மற்றவங்க சொல்லி அப்படின்ற போது தான் என் டெஸ்டினேஷன் மாறுது. பட் இப்போ நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன். ஸோ அதுக்கான நான் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணும்.
6: இப்போ ஆஷா சொன்ன மாதிரி அவங்க சொன்னாங்க இப்போ அவங்க ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்னு. ஐ திங்க் அவங்க அந்த முதல் டீச்சர்னு சொன்னாங்க, அது சேஞ்ச் ஆனதே அவங்க ஜேர்னினால தான். அந்த ஜேர்னியில் வந்த அந்த ஒரு பாயிண்ட்ஸு ஆர் தேட் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு இதனால தான் வந்து அவங்களால டீச்சர் வந்து வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் ஒன் ஸ்டெப், ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் நம்மளால சொல்ல முடியும். இல்லாட்டி யாருமே அவங்ககிட்ட சொல்லனா இப்போ வரைக்கும் அவங்க டீச்சர் தான் ஆனோம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே டீச்சர் ஆனோம் இல்லை டாக்டர் ஆனோம் இல்லாட்டி நான் இப்படி தான் ஆக போகிறேன் அப்படின்னு ஒரு ஆசை இருந்திருக்கும். பட் நம்மளை சுற்றி முற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ஆர் பீப்புள் அரவுண்ட் அஸ் இன்ஃப்ளூயன்சஸ், அது நிச்சயமாக நடக்கும். தேட் இஸ் ஜேர்னின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் டெஸ்டினேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் அங்கே போகும்போது வென் வி ஆர் கோயிங் த்ரூ தட் ஜேர்னி, நாங்கள் வந்து ஸ்மால் கோல்ஸ் அச்சீவ் பண்ணலாம், பண்ணால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், பண்ணலனாலும் வி டோன்ட் ரியலி ரிக்ரெட் இட் ஐ வுட் சே. ஏன்னா வி ஆர் இன் தட் ஜேர்னி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இப்போ இருப்போமா, வி டோன்ட் நோ வாட் இஸ் கோன் ஹேப்பன் டுமாரோ மார்னிங். ஸோ ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு லைக் யூனோ சே ஓ ஐ டென்ட் ட்ரை திஸ் டுடே, அந்த மாதிரி ஒரு குவெஸ்டின் மார்க் வந்து நைட்டு தூங்க போகும்போது இருக்கக்கூடாது எப்போதுமே.
11: இப்போ என்னன்னா எங்களோடலயும் நாங்கள் இதான் சொல்கிறோம், கான்வர்சேஷன் போக போக எப்படி மாறுது அப்படின்னா, என்னமோ நாங்கள் ஜேர்னியே வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போகுது. நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை. எல்லா டெஸ்டினேஷனுக்கும் ஒரு ஜேர்னி இருக்குது. அவங்க வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, நாங்கள் கோல் ஓரியன்டாக வைக்கிறோம் அப்படிங்கிறோம். நாங்கள் திரும்பவும் சொல்கிறது என்னன்னா, எங்கள் கோல் தான் எங்களுக்கான என்ஜாய்மெண்ட், அது எப்படி நாங்கள் வேணான்னு சொல்ல முடியும்? எங்கள் என்ஜாய்மெண்ட்டே இதுதான் அப்படிங்கிறோம் நாங்கள்.
13: நான் வந்து பூமிகா சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். அவ வந்து என்ன சொன்னா, இந்த மாதிரி நான் ராத்திரி தூங்க போகும்போது நான் இது முடிக்கல, அதாவது நான் வந்து இதை என்ஜாய் பண்ணல, அதுவே எனக்கு டெஸ்டினேஷன் தான். நான் அட் தி எண்ட் ஆஃப் த டே நான் இதை பண்ணலன்னா அப்போ அது என்னோட டெஸ்டினேஷனை நான் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஸோ நீ ஜேர்னிலேயே எவ்வளோ டெஸ்டினேஷன் தாண்டி தான் நீ அல்டிமேட் டெஸ்டினேஷனுக்கு போவேன்.
6: பட் டோன்ட் யூ திங்க் அட்லீஸ்ட் யூ ஹாவ் தட் யூ நோ ஹாப்பினஸ் ஆஃப் ஓகே ஐ ட்ரைட் இட் டுடே.
13: நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் டெஸ்டினேஷன். நான் இனி அட்லீஸ்ட் ஒரு தடவை நான் கட் அடிக்கணும்ப்பா, நான் யோசிச்சு நான் டெஸ்டினேஷனாக வச்சேன், அதை கட்டெடுத்து போனேன். அப்படி தான் இருக்கணுமே தவிர, ஓகே நான் கட்டச்சுனால என்னோட மெயின் டெஸ்டினேஷனே போயிடுச்சா நான் போக மாட்டேன் அப்படிங்கிறது எங்கள் பாயிண்ட் கிடையாது.
10: ஓகே, டு கவுண்டர் தாரிணிஸ் பாயிண்ட் இன் அ வே, ஐ வுட் சே தட் வி டு நாட் கண்டோன் ப்ரோக்ராஸ்டினேட்டிங் ஆர் ட்ராஷிங் ஆர் டெஸ்டினேஷன் இன் ஃபேவர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். வி ஜஸ்ட் வாண்ட் டு ensure that the journey takes us to the destination is enriching as possible. So the beauty of the journey is that just as you have different turns towards the same shop, like take for example, you want to reach a particular joint of burger. So if you want, you could have taken the one road, road B or road A. So hence we too as people can use different journeys or different ways of expressing to reach the same point. So it is the effort and the journey that goes in the way that matters.
12: So unga tarapukku na or question vekkano appdi na nenikiren. So neenga journey enjoy pandringa, so destination neenga one fix pannirkingla, fix pandrada vandu neenga realize pandringla nama idu one na fix pannirken appindrada.
8: Ellarkume kandipa destinations nu one vaalkaiyila kandipa irukum. Journey irundha da you are starting towards your destination. Journey illama destination vechi enna prayojanam? Adhe samayam ஒருத்தங்க டெஸ்டினேஷனே இல்லாமல் ஜேர்னி பண்ணலாம். நான் இங்கே சுற்றுறேன், நான் அங்கே போகிறேன், ஐ வாண்ட் ட்ரை திஸ், நான் இது ட்ரை பண்ணால் மேபி எனக்கு நல்லா இருக்குமே லைஃப்பில், இல்லைனால நல்லா இருக்காது. இந்த மாதிரி நிறைய விதத்தில் இருக்குது. டெஸ்டினேஷன் இருக்குது, இல்லாதவங்களும் ஜேர்னி ஆரம்பிக்கலாம். டெஸ்டினேஷன் இருந்தால் கண்டிப்பாக ஜேர்னி இருந்தால் தான் யூல் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். இல்லை டெஸ்டினேஷனே வேஸ்ட், மைண்டோட மைண்டாக போயிடும்.
13: என்ன கேட்டால் டெஸ்டினேஷன்றது அன்அவாய்டபிள் நான் சொல்வேன். ஏன்னா வந்து இப்போ இவங்க சொன்னாங்கல்ல,
7: எவ்வளோனா நாடோடி மாதிரி போயிடலாம். ஆனால் நாடோடிக்குமே இன்னைக்கு நைட் தூங்கணுன்றது ஒரு டெஸ்டினேஷன் தான். ஸோ ஒரு நாடோடியாக போனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சொல்லியோ இல்லை சொல்லாமலேயோ ஒரு மைல் ஸ்டோன், ஒரு கோல் வந்துடுது. ஜேர்னி செரிஷ் பண்ணுறது அது ஒரு திங், பட் டிஃப்ரெண்ட் ஜேர்னிஸ் மூலியமாலையும் ஒரு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணலாம் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வரோம். அந்த டெஸ்டினேஷன் நீங்கள் செட் பண்ணிட்டு தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம்.
6: அப்போ நீங்கள் அந்த ரீச் ஆகிற டெஸ்டினேஷன், இஸ் இட் ஃபைன் ஃபார் யூ இஃப் யூ டேக் அ ராங் ஜேர்னி இன் விச் லைக் யூ ஆர் நாட் ஹாப்பி, யூ ஆர் ரியலி நாட் ஹாப்பி டேக்கிங் த ஜேர்னி?
7: பாத கல்லு முள்ளா இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோவிலா இருக்கணும் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வரோம்.
6: இப்போ நீங்கள் கோவிலுக்கு போறேனே வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி போகணும்னு நினைப்பீங்க? ஒரு கோவிலுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு தான் போகணும்னு நினைப்பீங்க? அப்படியே வீட்டில் இருக்கிற மாதிரி போய் கோவிலில் போய் நின்றுவீங்களா? யூ ரிக்ரெட், டெல் மீ ஆனஸ்ட்லி, நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போகும்போது வீட்டில் இருக்கிற மாதிரியே அப்படியே போய் நின்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இன் யோர் லைக் லெட்ஸ் சே யூ ஆர் இன் யோர் பஜாமாஸ், யூ ஆர் கோயிங் டு த டெம்பிள் இன் பஜாமாஸ், டூ யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் கோயிங் டு டெம்பிள் இன் பஜாமாஸ்? டூ யூ திங்க் இட்ஸ் ரைட்?
12: எங்க எந்த கடவுளும் இதுல வரணும் அதுல வரலாம் அப்படிலாம் சொல்லுங்க. என்னோட டெஸ்டினேஷன் கோவிலுக்கு போகணும், அவ்வளவுதாங்க. அது எப்படி போன மனசால போறோமா அது மட்டும் தானே முக்கியம். லைக் நம்ம கம்ஃபர்ட் அதெல்லாம் எதுக்கு?
8: வாழ்க்கையில சாக்ரிஃபைசஸ் இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன், இல்லாமலாம் வாழ்க்கையே இருக்காது. அதுக்காக சாக்ரிஃபைஸ் கொடுத்தாதான் நான் டெஸ்டினேஷனே போவேன். சாக்ரிஃபைஸ் இருந்தாதான், நான் விட்டு கொடுத்தாதான் அந்த ஜேர்னி என்னால போக முடியும். கல்ல
12: நடந்தாதான்
8: போக மாட்டீங்களா?
12: சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு சொல்றேன், இருக்கிறத ஹாப்பியா எடுத்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு டெஸ்டினேஷனா ஹாப்பியா எடுத்தீங்கன்னா எல்லாமே உங்க ஜேர்னி அது கசப்பா இருந்தாலும் நல்லாதான் இருக்கும். நீங்க டெஸ்டினேஷனா ஹாப்பியா எடுத்துருந்தா எல்லாமே சந்தோஷமா தானே இருக்கும்.
14: சரி, இப்போ எனக்கு உங்க தரப்புல இருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்னன்னா உங்க பாதையில ஏதோ சாக்ரிஃபைசஸ் வந்தா, சாக்ரிஃபைசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை பண்ண மாட்டீங்களா?
10: பண்றேன், we will definitely do, because just take the example that you want to go to this particular place and the path is blocked, however we can either do something about it or just stay in that place and crib. Obviously we cannot stop and say ஐயோ என்னால முடியல அது பண்ணிட்டு தான் we can go forward.
14: அப்ப அந்த இடத்துல அது டெஸ்டினேஷனா மாறலையா?
10: I would say that my destination wouldn't get affected because I would take a different turn to reach the same point. The point is trying again and again. That is the point of journey. Perseverance and the determination to reach the destination, without which the destination just cannot be achieved. Hence, journey is very much important.
8: நீங்க டெஸ்டினேஷன் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டா அந்த பாதையில தான் நான் போவேன். இதே மாதிரி ஒரு ரோடு ஒன்று பிளாக்கே இருக்குன்னா நீங்க அப்படியே நீங்க நிப்பீங்க. என்ன பண்றது என்ன பண்றது எனக்கு என்ன பண்றதே தெரியாம நிப்பீங்க. இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி அந்த ஒரு ஜேர்னி உங்களால எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவீங்க.
15: அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் டெஸ்டினேஷனுக்கு போகணும், அதுதான் எங்கள் கோல். இந்த இடத்துல பார்த்தோம்னா நாங்கள் தான் வந்து என் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஈஸியாக போனாலும் பரவாயில்ல. ஒரு ரூட் பிளாக்னா ரெண்டாவது ரூட் போகிறது நாங்களாக தான் இருக்கும். உனக்கு நான் அந்த டெஸ்டினேஷன் போனாலும் பரவாயில்ல போகலனாலும் பரவாயில்லன்னு இருக்கும்போது நீங்கள் எப்படி வேறு ரூட் எடுத்து போவீங்க? அப்போ நீங்களும் ஆப்வியஸாக டெஸ்டினேஷன் நோக்கி தானே போவீங்க, ஜேர்னி என்ஜாய் பண்ணலையே.
12: இந்த மாதிரி பல ரூட்டுகளை இது இல்லைனா அது இல்லைனா அது இல்லைனா அது இல்லைனா அப்போ எப்போதான் உங்களுடைய டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுவீங்க? அப்படி ஜேர்னியிலே போய் லைஃப் அச்சீவ் பண்ணுற முடியுமா?
14: சரி, இந்த இடத்துல எனக்கு உங்கள்கிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னு தோணுது. இப்போ டெஸ்டினேஷன் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்க, அந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறவங்க ஒரு பாத் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொரு பாத்துக்கு ஆப்வியஸாக மாறுவீங்கல்ல?
15: கண்டிப்பாக மாறுவோம்,
12: மாறுவோம்.
15: எங்களுக்கு டெஸ்டினேஷன் தான் முக்கியம், இந்த ஜேர்னி இல்லைனா அந்த ஜேர்னி, அவ்வளவுதான்.
6: அப்போ நீங்க ஜேர்னி ஜேர்னின்னு சொல்றீங்கல்ல, அது ஒரு இம்பார்ட்டன்ட் தானே உங்களுக்கு, புரியலையா? ஜேர்னி இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்.
15: நாங்க ஜேர்னி வேணாம்னு சொல்லி எனக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க கேட்கல. கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு டெஸ்டினேஷன் முக்கியம் தான் கேட்கிறோம்.
9: ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் யூனோ when you doesn't care about the destination, it will be like an aimless ship in the ocean.
10: Okay, just to clarify some point, even though we place a lot of importance on the journey and taking it slow, that doesn't mean that we neglect the difficulties or the paths. Obviously, every rose has thorns, and the same way, journey itself will not be as smooth as possible. But it is staying together and working it out that is the one which enriches the journey and which will help propel us towards the destination, without which the destination will be of no use. So the journey is not just a bed of roses as you guys assume. It is also contains the difficult parts, which in turn makes the good parts even sweeter.
6: நீங்க சொன்ன மாதிரி like டெஸ்டினேஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, we are not saying தட் எங்களுக்கு இப்படிதான் நாங்கள் வந்து வி ஆர் நாட் சேயிங். எங்களுக்கு என்னன்னா டெஸ்டினேஷன், சஞ்சனா சொன்ன மாதிரி டெஸ்டினேஷன் எல்லாருக்குமே இருக்கும், இல்லாமல் இருக்காது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அதுக்கு எடுக்கிற நாங்கள் அந்த பாத்து, வி வாண்ட் டு லிவ் இன் தட் மூமெண்ட், அவ்வளோதான் நாங்கள் சொல்லுறது. ஜேர்னி இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படிப்பட்ட ஜேர்னி எடுக்கிறீங்கிறது, நீங்கள் இப்போ வெளில போனீங்கன்னா நீங்கள் என்ன டிகிரி பண்ணீங்க எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் என்ன காலேஜ் போனீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா நீங்கள் என்ன காலேஜ் போனீங்க, எப்படி படிச்சீங்க, அங்கே என்ன மார்க்ஸ் வாங்கினீங்க. டோன்ட் யூ திங்க் தட்ஸ் அ ஜேர்னி? யோர் டெஸ்டினேஷன் இஸ் ஆக்சுவலி வேல்யூட் பை யோர் ஜேர்னி. இஃப் யூ டேக் அ பேட் ஜேர்னி ஆர் லைக் யூனோ லெட்ஸ் சே பேட் ஜேர்னி கூட சொல்ல வேணாம், ஜேர்னி இட் செல்ஃப் இஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் சம்திங் தட் யூ ரிக்ரெட்னே வச்சுப்போமே, யாராவது உங்ககிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் இதை சொல்லும் போது டோன்ட் யூ திங்க் இந்த மாதிரி யூ கெட் ஜட்ஜ். எப்படின்னா இந்த டெஸ்டினேஷன் ஏன் நீங்கள் ஏன் அந்த பாத் எடுத்தீங்க, இந்த பாத் நீங்கள் எடுத்துருக்கலாம்ல.
13: அப்போ நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்றீங்க, அப்போ நீங்க கேட்டீங்களே கோயில் போகும்போது பைதாமஸ் போட்டு போவீங்களா, அப்போ அதுவும் ஜட்ஜ்மெண்டல் தானே. ஸோ யூ பிகம் வெரி ஜட்ஜ்மெண்டல் வென் யூ ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஆன் யுவர் பாத். ஓகே, ஸோ டெஸ்டினேஷன்ல இருக்கும் போது உங்களுக்கு ஜட்ஜ்மெண்டல் இருக்காது கண்டிப்பா.
6: கரெக்ட். பட் இப்போ சௌமியா முன்னாடி சொன்னாங்க டெஸ்டினேஷன் முடிச்ச உடனே வி ஆர் ஃப்ரீ, ஆஃப்டர் தட் யூ வில் செரிஷன்னு சொன்னாங்கல்ல. அப்போ என்ன இவங்க இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, இவங்க என்ன இந்த மாதிரி சொன்னாங்க, ஐயோ நான் இந்த காலேஜ் போயிருக்கலாமே, why didn't I do that? Don't you question yourself about that? If you really want to cherish after achieving your destination, cherish is something where you'd be happy, right?
13: Of course. அதாவது நான் எனக்கு என்ன ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னா அந்த டெஸ்டினேஷன்ல போய் கரெக்டா சேர்ந்தா தான் எனக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். நான் அதை தாண்டி ஐயோ நான் அப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி நான் கம்பெனில போய் உட்காரும் போது நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, நீங்க காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணீங்களான்னு யாருமே கேட்க போறது இல்ல. நீங்க வந்து காலேஜ் ஆஃப் என்ஜாய் பண்ணனால தான் நீங்க இந்த டெஸ்டினேஷன்ல வந்து சேர்ந்திருக்கீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே உங்க மார்க்ஸ் எப்போ, நீங்க காலேஜ் முடிச்சு எப்படி வந்தீங்க, ஓகே உங்களோட டெஸ்டினேஷன் எப்படி இருக்கணும், உங்களோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்க டெஸ்டினேஷனுக்கு நீங்க கரெக்டா வந்திருக்கீங்களா, இல்ல உங்க டெஸ்டினேஷன் அட்லீஸ்ட் நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்களா தான் யாரா இருந்தாலும் பாப்பாங்களே தவிர, உங்க ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு யாருமே பார்க்க போறது இல்ல. ஏன் சச்சின் டெண்டுல்கரே அவர் 400 அடிச்ச பிறகுதான் அவர் டெஸ்டினேஷன் என்னவா இருந்தது, அவர் செஞ்சுரி அடிச்சாதான் அவர் ஃபேமஸ் ஆகணும்னா செஞ்சுரி அடிச்ச பிறகுதான் அவங்களுக்கு ரெக்கனைஸ்னு கிடைச்சிடு. ஸோ டெஸ்டினேஷன் ஒன்று அச்சீவ் பண்ணாதான் உங்க ஜேர்னியே மதிப்பாங்க.
4: இப்ப ஜேர்னிங்கிறது வந்து இப்ப யாருக்காகவோ நாங்க பண்றது இல்ல, அந்த ஜேர்னி வந்து ஒரு ஒரு ஒரு இடத்துக்கு போனோம் அந்த ஜேர்னி எடுக்கிறது அது எங்களுக்காக பண்ணுறது, எங்களோட சந்தோஷத்துக்காக பண்ணுறது. மித்தவங்க என் ஜேர்னியை ரெக்கக்னைஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் ஒரு பாத் எடுத்து நாங்கள் ஒரு ஜேர்னியில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை.
2: என்னை பொறுத்த வரைக்கும் ஜேர்னியோட அல்டிமேட் கோல் இஸ் ஓகே டெஸ்டினேஷன் தான். வி ஆர் நாட் சேயிங் டெஸ்டினேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், டெஸ்டினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தான். பட் அந்த ஜேர்னியில் நாங்கள் எப்படி போகிறோம், எந்த மாதிரி போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஒரு நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னும் போது எப்படி நான் அந்த ஜேர்னியில் அந்த மேக்ஸில் எப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் வேக நான் ஃபுல்லாக முடிச்சுட்டேன், 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டேன்னா அதுக்கடுத்து என்ன, அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஜேர்னி இன் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
12: ஸோ நீங்கள் ஜேர்னியை வந்து நான் என்ஜாய் பண்ணுறன்ற பேரில் உங்கள் டெஸ்டினியை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ வாதத்தை வைக்கிறோம். நீங்கள் வந்து ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்கள், ஆனால் வந்து உங்கள் டெஸ்டினியை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை மறக்காமல் அது கூடவே ட்ராவல் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல
10: வரேன். ஓகே, ஜஸ்ட் டு கவுண்டர் சௌமியாஸ் பாயிண்ட், ஐ அக்ரி த டெஸ்டினேஷன் ஷுட் நாட் பி ஃபர்காட்டன் இன் த ஜேர்னி. ஹவர் இன் த ஐ வுட் ஆல்சோ லைக் டு சே தட் இன் த ரேஸ் டு கெட் டு த டெஸ்டினேஷன் டு நாட் நெக்லெக்ட் யுவர் ஜேர்னி. பிகாஸ் ஜஸ்ட் இமேஜின் இஃப் யூ ஹேட் you're spending a time in an event and your ultimate aim is to just win the prize at the event, and doing so you neglect to spend time with the other competitors and interact with the fellow batchmates and stuff, and in the end you win the prize, then being asked on how the event was, what would you remember best? Don't we remember the good times at first? So my point is that in the race to get to the destination, do not neglect your journey and the present moment. That's all.
14: இப்போ இறுதியா உங்க தரப்புல இருந்து யாராச்சும் ஒருத்தர் டெஸ்டினேஷன்னா என்ன அப்படினு சொல்லுங்க.
15: ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் இப்ப சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை, நான் சயின்டிஸ்ட் ஆயிட்டேன். ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றேன், கஷ்டப்படுறேன், பல நாள் தூங்கல சாப்பிடல எல்லாத்தையும் பண்ணி கஷ்டப்படணும், அதை கண்டுபிடிச்சிடறேன் அப்படின்னா அதான் டெஸ்டினேஷன். அங்கே நான் என் ஜேர்னியை சுத்தமா என்ஜாய் பண்ணல, ஏன்னா என்ஜாய் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், பட் சந்தோஷமா இல்ல, லிவ் த மூமெண்ட் அப்படிங்க அவங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இப்படி இருக்கிறவங்க தான் நாளைக்கு பெரிய இடத்துல போய் நிக்கிறாங்க. ஒரு கம்பெனியோட சிஇஓவோ இல்ல சயின்டிஸ்டோ இல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரோ ஒரு ஆக்டரோ யார வேணா அந்த உச்சியில இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா அவங்க டெஸ்டினேஷன்ல அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு இந்த சந்தோஷம் முக்கியம் யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களால அவங்க டெஸ்டினேஷன் பண்ணிருக்க முடியாது.
14: இப்போ உங்க தரப்புல இருந்து ஜேர்னினா என்ன, அதை பத்தி சொல்லுங்க.
6: ஜேர்னிங்கிறது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது ஹாப்பியா இருக்கலாம், சேடா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் யூ ஹாவ் டு என்ஜாய் இட். சேடா இருந்தாலும் யூ ஹாவ் டு என்ஜாய் இட். ஓகே, ஐ ஹாவ் கான் த்ரூ திஸ், ஃபைன், அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் கான் த்ரூ திஸ்ங்கிறது. இன்ஃபேக்ட் டெஸ்டினேஷனுக்கு அப்புறமும் ஒரு ஜேர்னி இருக்கு லைஃப்ல. டெஸ்டினேஷன் முடிச்சா லைஃப் ஓவர் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜேர்னி இருக்கு. ஸோ யூ ஹாவ் டு என்ஜாய் த ஜேர்னி.
14: எவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்காக உங்க இரு தரப்பினருக்கும் என் மனமார்ந்த நன்றி. என்ன மக்களே, நீங்களும் கேட்டிருப்பீங்க, இந்த இரு தரப்பினரும் இந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஜேர்னி அண்ட் அதுல வர்ற ஹாப்பினஸ் தான் முக்கியம்னு சொல்றாங்க. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா டெஸ்டினேஷன், அதுல அடைஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைக்கிற ஹாப்பினஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த ரெண்டுத்துல இருந்தும் நம்மளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புலப்படுது, என்னன்னா ஜேர்னி இல்லாம டெஸ்டினேஷன் இல்ல, டெஸ்டினேஷன் இல்லாம ஜேர்னி இல்ல. உங்களுக்கு இந்த கருத்தரங்கம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களை வேறொரு நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி யோகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை.

0: ஏஎம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வந்துட்டேன் நான் உங்கள் ஆர்ஜே சௌமியா. நீங்கள் இணைந்திருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன டாபிக் பேச போறோம்னு கேட்க நீங்களா ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். நம்மள நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்ட்லயே பல கால்குலேஷனை போட்டு வச்சிருப்போம். பட் அது எதுவுமே செயல்பாட்டுல இருக்காது. அதை செயல்படுத்துறதுக்கு நம்ம எந்த ஸ்டெப்ஸுமே எடுத்திருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை கேட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து தூரமா இருக்குங்க, எனக்கு வந்து அதை செய்யறதுக்கான ஸ்ட்ரென்த் இன்னும் கிடைக்கல, எனக்கு அதுக்கான காசு கிடைக்கல, அந்த மாதிரி பல காரணங்களை அடுக்கிக்கிட்டே போவாங்க. இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கீங்க. இப்போ ஒரு விஷயத்த அடையறதுக்காக 20 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஆசை பொருளோ இல்ல உங்களுக்கு தேவையான பொருள் 20 கிலோமீட்டர் தாண்டி தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கண்டிப்பா அந்த 20 கிலோமீட்டரையும் தாண்டி போய் அதை அடைஞ்சுதான் ஆகணும். நான் வீட்டுல இருந்துகிட்டே போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தா கடைசி வரைக்கும் யோசனையாவே தான் இருக்கும். சோ இத செயல்படுத்துறதுக்கு டக்குன்னு ஒரு பைக்கையோ காரையோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றோமோ அவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியோட சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு பார்க்ல ஜனனி அப்புறமா ராம் அப்படின்ற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும் போது ஜனனி அவளுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாலாம். அவளுக்கு என்னன்னா, அவளோட ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவளுக்கு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் அவங்க வீட்டுல இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, அவ கேக்குற கோர்ஸ் வந்து அப்ராட், அதாவது வெளிநாட்டுல மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு பல வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க. இப்ப அவளுக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம தனியா போய் அங்க எப்படி சர்வைவ் ஆகும், காசு கூட பேரண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, ஆனா எப்படி நான் தனியா சர்வைவ் ஆவேன் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திலேயே அவ இருந்திருக்கா. இத சொல்லிட்டே இருக்கும் போது ராம் பாத்துட்டே இருந்துட்டு அவ கையில ஒரு பேப்பரையும் ஒரு பேனாவையும் கொடுத்துட்டு, உன் பிரச்சனை எல்லாத்தையும் இந்த பேப்பர்ல எழுது அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுத்துட்டானா. உடனே அவளும் கஷ்டப்பட்டு பக்கம் பக்கமா எழுதி இருக்கா. அதை எழுதி முடிச்சோடனே அவன் கையில கொடுத்துருக்கா. ராம் என்ன பண்ணிருக்கான், அதை கசக்கி திருப்பி அவ கையிலே கொடுத்துட்டான். உன்னோட டார்கெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட மூக்கு தான், என் மூக்க குறி வச்சு நீ இந்த பேப்பரை அடிச்சிட்ட அப்படின்னா நீ உன்னோட கனவை சக்சஸ் ஆக்கிடுவ அப்படின்னு சொன்னானா. அவளும் கஷ்டப்பட்டு அவ உட்கார்ந்த இடத்துல இருந்து அடிக்க ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காளாம். ஆனா அவளால அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணவே முடியலையாம். இத பாத்துட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரத்துல சிரிச்சறாம், நீ என்ன தப்பு பண்றன்னு உனக்கு புரியுதா ஜனனி அப்படின்னு கேட்டானா. என்ன ஆச்சு, நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றேன் ஆனா என்னால அடிக்கவே முடியல. நீ என்ன பண்ணனா, நீ உட்கார்ந்த இடத்துல இருந்தே ட்ரை பண்ண, நான் சொல்லவே இல்லையே நீ உட்கார்ந்துட்டே தான் அடிக்கணும்னு, நான் சொல்லவே இல்லையே. நீ நினைச்சிருந்தா நீ என் பக்கத்திலே எழுந்து வந்து இப்படி கூட அடிச்சிருக்கலாம், ஆனா நீ உட்கார்ந்த இடத்துலயே இருந்து ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் உன்னால உன்னோட ஏம ஜெயிக்கவே முடியல. உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தா கம்ஃபர்டபுளா இருப்பீங்க, ஆனா உங்க ஏம ஜெயிப்பீங்களா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாவே இருக்கும். என்ன மக்களே, இந்த குட்டி ஸ்டோரி மூலமா உங்க கம்ஃபர்ட் ஜோன் எங்க இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பீங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும்ன்ற தாட்டும் உங்களுக்கு வந்திருக்கும். நத்திங் இஸ் இம்பாசிபிள், த வேர்ட் இட்செல்ஃப் ஆஸ் ஐ அம் பாசிபிள். சோ டக்குன்னு உங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வாங்க, உங்க கனவுகளை துரத்த ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு கிளம்புற. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம். நடிகர் ஸ்டாண்டப் காமெடியன் படவா கோபி. மரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸுடைய எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ அதனால் நாம் விடுறத அது இழுத்துக்குது, அது விடுறத நாம் இழுத்துக்கிறோம். ஸோ மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட்.
0: வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. சோவா இருங்கப்பா, தண்ணி குடிச்சுக்கிறேன். முடியல, வெயில் சும்மா காட்டு கட்டுன்னு காட்டுதுங்க. நம்மளாச்சும் பரவாயில்ல, ஏசி ஃபேனுக்குள்ள இருக்கும். ஆனா பறவைகள் மிருகங்கள்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த வெயிலையே சுத்திக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்க இடம் இல்லாம இருக்காங்க. இந்த வெயில் காலம்ல பெரும்பாலும் குளம் குட்டை எல்லாமே வத்தி போயிடுது. அப்போ இந்த சிட்டுக்குருவி, பச்சைக்கிளி, காக்கா, குருவி போன்ற பறவைகள் எல்லாம் எங்க போகும், எங்க தண்ணி குடிக்கும்? சோ வாங்க மக்களே, இன்னைக்கு இந்த டாபிக்கை பத்தி கதைக்கலாம். நம்மளால முடிஞ்ச குட்டி குட்டி உதவி மூலியமா சின்ன ஜீவராசிங்க உயிர்வாழும். நம்மளே இந்த சின்ன பறவைகள் தண்ணி இல்லாம போகிற திசை தெரியாம மயங்கி வேறத கண்கூல பாத்திருப்போம். நம்மள மாதிரி லிட்டர் கணக்கெல்லாம் தண்ணி குடிக்காதுங்க பறவை. பறவைகள் எல்லாமே கிராம் கணக்குல தான் இருக்கும். அதனால நம்ம சின்ன பாத்திரம்ல தண்ணி நிரப்பி நம்ம காம்பவுண்ட் வால்லையோ இல்ல மொட்டை மாடியிலயோ நம்ம பால்கனிலயோ வச்சா கூட அவங்க தாகத்தை போக்கிப்பாங்க. அதே மாதிரி சின்ன பாத்திரத்துல சாப்பாடு வச்சா பறவைகள் மட்டும் இல்லாம நாய், பூனை, மாடுக்கு கூட வயிறு ரொம்பிடும். உங்க வீட்டுல ஸ்டிக்கர் கோலம்க்கு பதிலா அரிசி மாவுல கோலம் போட்டா பறவைகள் மட்டும் இல்லாம சின்ன சின்ன பூச்சிகளுக்கு கூட அது உணவா மாறிடும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், பிளாஸ்டிக் வந்து ஒரு மக்காத குப்பை. சோ அத வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணி அதுல பறவைகளுக்கு தண்ணி வச்சா கூட போதும். இந்த வெப்பத்தை நம்மளாலே தாங்க முடியல. அப்போ நம்ம அக்கறையா இந்த பறவைகள் மிருகங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை. உலகில் உண்டான ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான கருணை மொழி அன்புதான். அதை செயல்களில் காட்டுங்கள். இத்துடன் உங்களை இன்னொரு நல்ல டாபிக்கோடு சந்திக்கிறேன். மகிழ்ச்சியாக விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சுனிதா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: மாம், TV stopped and it's so dark now. Please switch it on back.
3: The electricity went off. We need to wait for it.
2: Why does the blackout keep happening so often? I'm so tired of this.
3: It is because there is a lack of electricity.
2: Lack of electricity? What does that even mean?
3: Wait, first tell me this. How do we generate electricity?
2: It's so easy. It was taught in school. We get electricity mainly through coal, natural gas and nuclear energy.
3: Excellent. Today we see in news that there are coal shortages and fuel energy will not last forever. At the rate we are consuming coal and fuels, it is estimated that by the end of this century, we may run out of the fossil fuels.
2: Really? Does that mean we will run out of the electricity?
3: Yes, that is why there are power cuts to conserve the least, at least the meager amount of electricity. Besides, we must also be conscious about our usage.
2: In what ways can we do that?
3: Very easy. For starters, we can switch off the lights and fans when not in use. We can also put AC with a timer, and instead of using a dryer, we can dry clothes naturally in the sun. One must also switch off entertainment devices like computers and TVs when not in use. Such small acts of energy conservation will have a huge positive impact. On a larger level, the government, along with many other companies, are trying their best to reduce coal-generated electricity and increase generation of electricity through renewable resources like wind, solar, and hydro.
2: Yes, Mom. Renewable energy sources that will not get depleted or cause harm to the environment are a good option. Oh, see, electricity is back. Issued in public interest by MOPCR is 107.8. Our community, our pride.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம ரோட்ல எப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், யாரு மேல்னா கூட ஹார்ன் அடிச்சு காதையும் காலி பண்றாங்க, எல்லாரையும் காலி பண்றாங்க, மனசும் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஹார்ன் தேவையான இடத்துல அடிங்க, தேவையில்லாத இடத்துல அடிக்கவே அடிக்காதீங்க, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நாம ரோ கோபி, தேங்க்யூ.

0: upright.
1: எவ்வளோ வயசானாலும் நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலுமே நமக்குள்ள இருக்கிற சின்ன குழந்தை இருந்துட்டு தான் இருக்கும், வாழ்ந்துட்டு தான் இருக்கும். அந்த விஷயத்துல இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் தான் ரீலிவிங் சைல்ட்ஹுட். யூ ஆர் லிஸ்னிங் டு MOP CRS 107.8 FM, ஆ கம்யூனிட்டி, ஆ ப்ரைட். நான் உங்க ஆஜி ஸ்ரீவரவங்க பேசுறேன். இந்த டாபிக்ல இன்னைக்கு நம்ம கூட மூணு பியூட்டிஃபுல் லேடிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உங்க பேரு?
2: ஹாய், என் பேர் அம்ரிதா.
3: என் பேர் ஸ்வாதி.
4: என்ன ஜனனி?
1: ஹாய், வணக்கம் ஆல்.
2: வணக்கம்,
3: வணக்கம்.
1: சோ எல்லாருக்குமே ஒரு சின்ன சிரிப்பு தினமும் தரது, வர்ஸ்ட் சினாரியோஸ்ல நம்ம நினைச்சு பார்த்து இப்படிலாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுற ஒரு விஷயம் தான் சைல்ட்ஹுட். அந்த குறிப்புல நம்மளோட ஃபேவரட்டான மெமரிஸ் அப்படின்னு சொன்னா மோஸ்டா ஃப்ரெண்ட்ஸோட தான் இருக்கும். நம்ம நிறைய அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம், ஒன்னு வீட்டுல இல்ல ஸ்கூல்ல. அப்படி ஸ்கூல்ல ஸ்பெண்ட் பண்ணும் போது நம்மள கைட் பண்ண அந்த கிளாஸ் ரூம்ல ஒருத்தங்க தான் நம்ம டீச்சர்ஸ். சோ அந்த தருணத்துல நீங்க நிமிர்ந்து பார்த்த ஒரு டீச்சர், உங்க ஃபேவரட்டான டீச்சர்னா யார் சொல்வீங்க? சொல்லுங்க ஜென்னி.
4: என்னோட ஃபேவரட் டீச்சர் வந்துட்டு ஷோப்னா மேம். எனக்கு வந்துட்டு நான் கிண்டர் கார்டன் படிக்கிறப்பதுலேருந்து அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வரைக்குமே நான் அவங்களோட காண்டாக்டில் இருக்கேன். ஸோ அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட சரி அப்பயும் சரி, ஒரு குழந்தை தப்பு பண்ணால் அந்த கோவத்தில் லைட்டாக தட்டுவாங்க, சத்தம் போடுவாங்க. ஆனால் அந்த மேம் அப்படிலாம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக எடுத்து சொல்லுவாங்க, பொறுமையாக சொல்லுவாங்க. ஸோ நான் வளர்றப்போ நான் அவங்கள ரொம்ப அட்மையர் பண்ணி வளர்ந்தேன். ஒரு பாயிண்ட்ல எனக்கு அவங்கள மாதிரி டீச்சர் ஆனோன்லாம் இருந்தது. ஸோ அவங்க தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் டீச்சர்னு நான் சொல்லுவேன்.
1: வெரி குட்.
2: எனக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபோர்த் படிக்கிறப்போ எனக்கு இங்கிலீஷ் மிஸ், அவங்க பேர் ஆஷா.
1: எல்லாருக்குமே இங்கிலீஷ் மிஸ் ஃபேவரட்ல.
2: எப்பவும் அவங்க அந்த கூல் டீச்சர், அந்த இங்கிலீஷ் மிஸ் தான். நான் வந்து ஸ்லோவா எழுதுவேன், இப்ப வரைக்கும் ஸ்லோவா தான் எழுதிட்டு இருக்கேன். அதனால நான் வந்து போர்ட்ல எழுதி போடுவாங்க, நோட்ஸ் காப்பி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி காப்பி பண்றப்போ நான் வந்து அன்னைக்குன்னு பார்த்து கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் நான் எழுதி முடிச்சிட்டேன்.
1: சூப்பர்.
2: அப்ப வந்து நான் முடிச்சிட்டேன்னு சொன்னோடனே நான் கை தூக்கி, மேம் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே மிஸ்ஸு வந்து, நீ முடிச்சிட்டியா, வெரி குட் அப்படின்னு சொல்லி எனக்கு எந்திரிக்கி நிக்க வச்சு கிளாப்

0: அவங்க என்ன ட்ரெஸ் போடுவாங்க. அப்போதான் என்ன கலர்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க, இதான் ப்ளூ இதான் பர்பிள் அப்படின்னு. ஸோ நான் வந்து இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இன்னைக்கு ப்ளூ கலர் சுடிதாருக்கு பிங்க் கலர் பேண்ட் போட்டேன்.
1: ஓ
0: ஸோ ஸ்கூல்ல என்ன படிச்சேன்னு கேட்டா நான் இதான் சொல்லிட்டு வரேன். எங்க வீட்லயும் ஒரு ரெண்டு நாள் பார்த்தாங்க, வெரி குட்மா வெரி குட்மா
2: கலர்ஸ் கத்துக்கறான்
0: கலர்ஸ் கத்துக்கறான். ஆனா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு சொல்லிட்டாங்க, அதையும் தவிர வேற ஏதாவது
1: குட். சோ இவங்களா தான் உங்க ஃபேவரட் டீச்சர்ஸ் சொன்னீங்க. அதே மாதிரி சண்டேஸ் அப்படிங்கிற வேர்ட் கேட்டாலே அப்பா லேட்டா தூங்கி எழுந்துக்கிறது, ஜாலியா அப்படியே டிவி முன்னாடி நின்று கார்ட்டூன் நிறைய பார்த்தது, அம்மா கொடுக்குற இட்லியோ தோசையோ பிரேக்ஃபாஸ்டுக்கு சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸை தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். கார்ட்டூன்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுல அவ்வளோ பெரிய ரோலை பிளே பண்ணியிருக்கோம். அந்த விதத்துல உங்க ஃபேவரட் கார்ட்டூன் என்னது?
0: எனக்கு டாம் அண்ட் ஜெரி ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, எல்லாருக்குமே ஃபேவரட்ல டாம் அண்ட் ஜெரி.
3: பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி
1: எல்லாரும்
0: டாம் அண்ட் ஜெரி தான். சோ நாங்க சிடி வாங்கிலாம் டாம் அண்ட் ஜெரி பாப்போம், பிகாஸ் பிரேக் விடாம பாக்கணும்னு சொல்லிட்டு. சோ எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டாம் அண்ட் ஜெரி போடு, அது சுத்தி சுத்தி சுத்தி பார்த்து அப்படிதான்.
1: வெரி குட். நீங்க ஜனனி?
2: சோ சண்டே நைட்ஸ் எல்லாம் போகோல எப்பவுமே இந்த டிஸ்னி பிரின்சஸ் மூவிஸ் பாபி மூவிஸ் அதெல்லாம் போடுவாங்க. சண்டே என்னவா இருந்தாலும் சரி, வேற சேனல்ல எந்த ஷோ வந்தாலும் சரி, சண்டே போட்டுட்டு ரிமோட் என் கையில இருக்கணும். ஏன்னா அந்த டைமை விட்டா வேற எப்பவுமே இந்த மாதிரி புது புது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாபி மூவிஸ் எல்லாம் போடுவாங்க. இப்ப வரைக்குமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: வெரி குட்.
3: ஆமா, எனக்கும் அந்த போகோல வர அந்த பார்பி,
1: ஆமா பார்பி அந்த 12 டான்சிங் பிரின்சஸ் எல்லாம் என்னோட பெரிய ஃபேவரட்.
3: அதுவும் அது எப்பவுமே நைட் வேற போடுவாங்க தூங்குற டைம்ல, அது ஒரு பெரிய கவலையா இருக்கும்
2: அத பார்த்துட்டு அடுத்த நாள் லேட்டா போறதும் வேற.
1: வெரி குட்.
3: எனக்கு வந்து ஜாக்கி சான், அதுவும் கரெக்டா 2:30 வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற அந்த டைம் போனோடனே பேக் தூக்கி போட்டு டிவி ஆன் பண்ணி ஜாக்கி சான் பாத்துட்டு அப்புறமா தான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு.
1: நான் வந்துட்டு சின்ன வயசுல இருந்த வரைக்கும் நம்ம அப்ப பார்த்த கார்ட்டூன்லாம் இப்ப சுத்தமாவே இல்ல, ரொம்ப ஃபுல்லாவே போகோ ஆன் பண்ணாலே சோட்டா பீம் மட்டும்தான் போன காலம்லாம் இருக்கு. சோ அப்ப நம்ம இருக்கும் போது ரொம்ப தாட்ஃபுல்லான ஷோஸும் நிறைய, அந்த தக்கேஷஸ் காசில்,
2: பாப் த பில்டர்,
1: பாப் த பில்டர், அதுக்கப்புறம் அந்த பெயின் மேட் கேது இருந்தது, பாப்பாய் இருந்தது,
3: நான்
1: பார்பி ரப்பூன்ஸ் எல்லாம் பாத்துட்டு ஒரு வால்ல சும்மா பெயிண்ட் பண்ணா ஒரு வேர்ல்டே இருக்கும் அந்த பக்கத்துல எல்லாம் நினைச்ச காலம் எல்லாம் இருக்கு. சோ அப்கோர்ஸ் கார்ட்டூன் நமக்கு ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஒரு பியூட்டிஃபுல் பார்ட் இன் ஆர் லைஃப் தான் சொல்லுவேன். நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு வரும்போது இவங்கள மாதம்பா ஆகணும், அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்ச ஒரு விஷயம். இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் பாக்குற எல்லாருமே டாக்டர் தான் ஆனும், டாக்டர் தான் ஆறும் நம்ம பெருசாயிட்டுன்னு நினைச்சவ நானு. ஆனா இப்ப பாருங்க, எனக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், அது டாக்டர் கிடையாது தான். பட் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு பார்த்த ஒரு கேரக்டர் யாரு? நீங்க சொல்லுங்க ஸ்வாதி.
3: எனக்கு வந்துட்டு ஸ்கூல்ல இங்கிலீஷ் லெசன்ல மேரி காம் பத்தி வந்து ஒரு லெசன் இருந்துச்சு. எனக்கு வந்து அவங்களோட அந்த ஃபுல் அது வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி அவங்கள பத்தின ஒரு ஸ்டோரி. அது படிச்சோடனே எனக்கு செம இன்ஸ்பிரேஷன் ஆகி நான் வந்து இப்ப வளர்ந்தோடனே மேரி காம் மாதிரி ஒரு பாக்ஸர் தான் பாவேன் அப்படின்னு. எனக்கு இப்ப வரைக்குமே வந்து லைக் பாக்ஸிங் கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. என்னதான் ஜிம்முக்கெல்லாம் போல அதெல்லாம் பண்றேனாலும் இருந்தாலும் அவங்கள மாதிரி அட்லீஸ்ட் வந்து பாடி பில்ட் பண்ணி அட்லீஸ்ட் அந்த அளவு பாக்ஸர் ஆகலன்னா அந்த அளவுக்காச்சும் பண்ணிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு குட்டி ஆசை.
1: ஓகே, நீங்க ஜன்னி?
2: எனக்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் என்னோட தாத்தா தான். சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா, யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்த மட்டும் தான் சுத்தமா வச்சுப்போம் பெருக்கி, அவர் அப்படி கிடையாது. அவரு நடந்து போறப்போ ரோடு ஏதாவது பிளாஸ்டிக் கவரோ ஏதாவது குப்பையோ நடு ரோட்ல இருந்தா கூட அதை எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போடுவாரு. அதே மாதிரி பெருக்கிறதும் வந்துட்டு மொத்த தெருவியும் பெருக்குவாரு, எங்கேயாவது ரொம்ப குப்பையா இருந்தா பண்ணுவாரு, அவர் அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்க மாட்டாரு. சோ இவரை பார்த்து பார்த்து வளர்ந்து எனக்கும் இப்ப எங்கேயாவது குப்பை ஏதாவது விழுந்திருந்தா எனக்கு போய் அதை எடுக்கணும், அதை கிளீன் பண்ணணும்னு தோணும். நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமா வச்சுக்கணும், அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற இடத்தையும் நம்ம சுத்தமா வச்சுக்கணும்.
1: வெரி குட். நீங்க அமிர்தா?
0: நம்ம போன இதுல பேசணும்ல, போகோல வந்து

0: மேன் பத்தி பேசணும்ல, அத மாதிரி ஒரு ரீசைக்ளிங் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது என்னோட ஆசை. எப்படி ஒரு விஷயத்துல இருந்து ஒரு புது வெல்த் ஃப்ரம் வேஸ்ட். சோ அந்த இதுக்கு நான் இன்னும் போய் சேரல, பட் தட்ஸ் டெஃபினெட்லி.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க உங்களோட இன்ஸ்பிரேஷன்ல யாருன்னு. அந்த நோட்ல நம்ம கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஒருத்தங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. நம்ம எங்க போனாலும் கூடயேதான் இருப்பாங்க அவங்க. அவங்க கூட வந்துட்டு நமக்கு வந்துட்டு குட் மெமரியும் இருக்கலாம், பேட் மெமரியும் இருக்கலாம். ஆனா அப்போ பேட் மெமரியா இருந்தாலும் இப்ப திரும்பி பார்த்து அதை யோசிக்கும் போது சே இப்படி எல்லாம் இருந்திருக்கோம் அப்படின்னு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் மெமரிஸ்லாம். ஸோ அந்த விஷயத்துல நீங்க ஷேர் பண்ணக்கூடிய மெமரிஸ்லாம் என்னன்னு சொல்லுவீங்க, சொல்லுங்க சுவாதி.
2: நான் வந்துட்டு அப்போ ஃபிஃப்த் படிக்கிறப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க, சந்தோஷ் சூரஜ் அப்படின்னு. இந்த சூரஜ் பையன் என்ன சொன்னா, அவங்க வீட்டுல வந்து அவங்க அம்மா வந்து கோல்ட் காயின்ஸ் வச்சிருப்பாங்களாம். அது வந்து அவங்க டெய்லி கவுண்ட் பண்ணுவாங்க, என்கிட்ட கோல்ட் காயின்ஸ் இருக்கு, நான் வந்து உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நிஜமாவே எடுத்துட்டு வந்துட்டான். ஆளுக்கு 3-3 காயின்ஸ் எடுத்துட்டு வந்துட்டான். எடுத்துட்டு வந்து இங்க பாத்தியா நான் சொன்னல, நீ நம்பல, இங்க பாரு கோல்ட் காயின்ஸ் எடுத்துட்டு வந்து இங்க பாரு அப்படின்னு சொன்னான். நானும் வாங்கிட்டு போய் எனக்கு அதை பார்த்தா எனக்கு அது கோல்டு கலர்ல இல்ல, அது ஏதோ கொஞ்சம் ஆரஞ்சு கலர்ல இருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போய் மிஸ் கிட்ட கொண்டு போய், மிஸ் இத வந்து இவன் கோல்டு காயின் சொல்றா, மிஸ் நீங்க வந்து பாத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் பாத்துட்டு, இது கோல்டெல்லாம் இல்லையே, கோல்டுனா எல்லோ கலர்ல இருக்கும், இது பாரு ஏதோ ஒரு பிரான்ஸ் மாதிரி ஒரு ஆரஞ்சு டிண்ட்ல இருக்கு அப்படின்னாங்க. நானும் வந்துட்டு பாரு நான் சொன்னல இது கோல்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நான் விட்டுட்டு, அதுக்கப்புறம் சூரஜ் வந்துட்டு குடுத்துரு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி குடுத்துட்டா என்கிட்ட. நானும் அந்த 3 கோல்டு காயின்ஸ் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட, இங்க பாத்தீங்களாம்மா சூரஜ் வந்து எனக்கு கோல்டு காயின்ஸ் குடுத்தானே அப்படின்னா, ஏன் அம்மா இதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது, எதுக்கு வாங்கிட்டு வந்த அப்படின்னு திட்டி வந்து, இது கோல்டு எல்லாம் இல்லம்மா சும்மா காயின் தான் அப்படின்னா, அது சும்மா காயினா இருந்தாலும் கொடுத்தாலும் அப்படி வாங்கிட்டு அது திருப்பி போய் கொடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் போனோடனே ஸ்கூலுக்கு போனோடனே நான் கொடுத்தேன் வந்து, என் அம்மா திருப்பி கொடுக்க சொல்லிட்டாங்க எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னேன். அவனும் வந்துட்டு என்னையோ என் அம்மா திட்டினாங்க வாங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க கொடுத்துரு. இது வந்து எனக்கு எப்பவுமே இது என்னால மறக்கவே முடியாது.
1: அப்போ தங்க காசுகள் உங்க கையில கிடைச்சு திரும்ப போய் கொடுத்துருக்கீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட.
2: ஆமா,
1: வெரி குட். நீங்க சொல்லி.
3: எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் மெமரின்னு இல்ல, சும்மா இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள கா விட்டுக்கிறது, அப்புறம் ஒரு 1 hour பழம் விட்டுக்கிறது. என் கூட பேச ஆள் இல்லவா, இந்த பென்சில் பேனாலும் நம்ம பேக்லயே தான் விழுந்திருக்கும், ஆனா அவ தான் எடுத்துட்டா அழுது அந்த டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி, டீச்சர் முன்னாடி நீ எடுத்துட்ட நீ கெட்ட பொண்ணு உன் பேச்சு நக்கா. அப்புறம் கிடைச்ச உடனே எனக்கு கிடைச்சிருச்சு சாரி பழம் வா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம் இப்படிலாம் சொல்றதுலாம் தான்.
2: அதுவும் அந்த பென்னு தொலையாம இருக்கிறதுக்கு அந்த ரீஃபில் நம்பர் எல்லாம் பார்த்து வச்சுட்டு பென்னுக்குள்ள பேப்பர்ல பேர் எழுதி சீக்கிரட்டா வச்சுக்கிறது,
3: இரேசர் ஸ்கேல்ல எல்லாம் பேர் எழுதி வைட்னர்ல எழுதி அதை கலர் பண்ணி அங்க இங்க உடச்சி பிச்சு அடையாளம் குறிச்சு வச்சுக்கிறது.
2: பாரிதான் என் அடையாளம்
1: ஏன்னா.
0: நான் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரையாங்கிள் இருந்தது. சோ டெய்லி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட் ஒரு நாள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், இன்னொரு நாள் இன்னொரு ஃப்ரெண்ட் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
1: நல்லா இருக்கு.
0: ஆமா, ஒரு நாள் வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுடணும், இன்னொரு நாள் இவர்கிட்ட சண்டை போட்டுடணும். சோ ஒரு நாள் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து புது புது புக்ஸ் கொடுப்பான், சோ நான் அதை வாசிப்பேன். இன்னொரு ஃப்ரெண்ட் நல்லா சாப்பாடு
1: தருவான்.
0: ஒரு நாள் இப்படியே போயிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து புக்ஸ் குடுக்கற ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டுட்டேன். அப்ப அவ சொன்னா
1: சோர் தான்
0: முக்கியம். அப்ப என் புக்ஸ் கொடுத்த ஃப்ரெண்ட் சொன்னா நீ என் நாலேஜ திருப்பி குடுன்னா, நான் எப்படி நாலேஜ்
1: பண்ணுவோம்ல, அப்ப நீ என் சாக்லேட் திருப்பிதா
3: திருப்பித்தான்னா
0: எனக்கு புரியவே இல்லை. அப்ப நான் என்ன பண்ண, நான் அப்போ சாப்பாடு கொடுத்த ஃப்ரெண்ட் கிட்டனோ சொல்லிடுறேன், ஏன்னா சாப்பாடு ஈஸியா பண்ணி கொடுத்த.
1: நல்லா இருக்கு இந்த ஐடியா.
0: அப்புறம் நான் என்ன ஆச்சுன்னே தெரியல, ரெண்டு பேர் கூட வந்துட்டோம்.
1: வெரி குட். எனக்கு வந்துட்டு 4th ஸ்டாண்டர்ட்ல திலீப் குமார்னு ஒரு ஃப்ரெண்டு தான், அவன் பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஃபேன். ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கிலீஷ் பீரியட் போது அந்த மேம் போர்டில் இப்படி திருப்பி எழுதும் போது ஆப்வியஸாக நம்ம வெறும்னா சைலண்டாக காப்பி டவுன் பண்ண மாட்டோம், அவங்க எழுத பேசிட்டே தான் எழுதுவோம். ஸோ அப்போ அவங்ககிட்ட பேசும்போது அவன் ரொம்ப உனக்கு மைக்கேல் ஜாக்சன் அந்த பாட்டு தெரியுமா இந்த பாட்டு தெரியுமாலாம் ஓவராக பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ஒரு பாயிண்ட்ல இன்னும் ஓவராக பண்ணுறான் இவனுக்கு எல்லாம் பண்ணணுமேனு சொல்லிட்டு, அப்புறம் வந்துட்டு உனக்கு ஒன்று தெரியுமா, உனக்கு மைக்கேல் ஜாக்சன் பாட்டு தான் தெரியும், எனக்கு மைக்கேல் ஜாக்சனே தெரியும்னு அவன் கதை விட்டு உடனே அவனும் என்ன மைக்கேல் ஜாக்சன் தெரியுமா எப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாதா மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன வயசுனோடனே ஏதோ 40s 30s or 40s, அப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஏதோ 8 சொன்னேன் கரெக்டாக ஞாபகம் இல்லை. உடனே நான் வந்து என்னோட தாத்தாவும் அதே ஏஜ் தான், மைக்கேல் ஜாக்சனும் என் தாத்தாவும் அமெரிக்காவில் என் தாத்தா போகும்போது மைக்கேல் ஜாக்சனோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு அவர் வந்து, அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் ஃபேமிலி எங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு நான் பாட்டு ஒரு கதை. அது மட்டும் இல்லை, டிசம்பர் மாதம் இப்போ என்ன நம்ம ஜான்வரியில் இருக்கோம்ல, லாஸ்ட் மந்த் தான் மைக்கேலே எங்களோட வீட்டுக்கு ஒரு கிஃப்ட் அமிச்சாரு, ஸ்னோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மிஷினு, எங்கள் வீட்டில் அதுக்கு தனி ரூம் வேற இருக்கு, நீ அந்த மிஷினை ஆன் பண்ணால் அந்த ஸ்னோ வரும், விஜிபிக்கெலாம் போகணும்னு அவசியம் இல்லை, என் வீட்டுக்கு போனால் நான் அதுலேயே சில் பண்ணிப்பேன் அப்படின்னு நான் கதை விடுறேன். அவன் எழுதத விட்டுட்டு ஆன்னு என்னே பார்க்கலாம் போனா நானும் ரொம்ப என்கரேஜிங்காக வேற இருக்கு இப்படிலாம் கதை கேட்குறானோன்னு நானும் நிறையா கதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் திலீப்க்கு தெரியாது, சாரி திலீப் அதெல்லாம் போயிடலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஃபேவரட் மெமரிஸ், மறக்க முடியாத ஒரு மெமரிஸ், வெரி குட். அண்ட் சின்ன வயசில் வந்துட்டு உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம், கோ டு விஷயம், லைக் ரொம்ப போர் அடிக்குதுப்பா இதை பண்ணலாம், ரொம்ப நேரம் டிவி பார்த்துட்டோம் கார்ட்டூன் பார்த்துட்டோம் யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வேற விளையாட, இந்த சண்டே ஓ சாட்டர்டே நமக்குலாம் லீவ் இருக்கும் போது என் ஸ்கூல்லேருந்தே திரும்பி வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸு இல்லை அம்மாலாம் வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் நான் குட்டி தூக்கம் போட்டு வரேன்னு போயிடுவாங்க, நம்ம மட்டும்தான் வீட்டில் முடிச்சுட்டு இருப்போம், தூங்க பிடிக்காது நமக்கு. அப்போ நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம், உங்கள் ஃபேவரட் ஹாபி என்னது? ஆ சொல்லுங்க ஜன்னி.
3: ஸோ நானும் என் அண்ணனும் என்ன பண்ணுவோம்னா, எங்கள் ரெண்டு பேருக்கு சைக்கிள் இருக்கும், அந்த சைக்கிள் அப்படியே திருப்பி போட்டு அந்த வீலை சுற்றி நாங்கள் ஷிப் ஓட்டுறோம்னு நினச்சிட்டு விளையாடிட்டு
1: இருக்கோம்.
3: ஸோ நாங்கள் அதை ஓவர அந்த பெடலில் திருப்பிட்டோம்னா எங்களுக்கு செயின் கழிஞ்சு போயிடும், அம்மா எந்திரிச்சு ரெண்டு பேரையும் செம்மையாக திட்டுவாங்க. இது ரெண்டு தான் அந்த ஒரு ஹாபி தான், அந்த ஒரு விளையாட்டு தான். நாங்கள் ஆல்மோஸ்ட் நான் ஃபிஃப்த்து படிக்கிறப்பவும் சரி, எங்கள் அண்ணன் ஆல்மோஸ்ட் 11th படிச்சுட்டு இருப்போம், அப்போ வரைக்குமே நாங்கள் அதை விளையாடிட்டு இருப்போம்.
0: அது இப்போ கூட விளையாடுவோம்.
1: நீங்க சொல்லுங்க ஸ்வாதி.
2: நான் வந்துட்டு எனக்கு கீபோர்டு வாசிப்பேன், கீபோர்ட் டச் விட்டுச்சு, அப்ப வந்து நல்லாவே கீபோர்டு வாசிச்சுட்டு இருப்பேன். எனக்கு வந்து அதனாலயே எனக்கு என்னோட சார் குடுக்கற நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது ஒரு ஒரு கீயா பார்த்து பார்த்து பார்த்து அதை ப்ளே பண்ணி, என் அம்மா அடுத்து தூங்கி முடிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ள நான் அந்த பாட்டு வாசிச்சு முடிச்சுட்டு அம்மாவை கூப்பிட்டு, ஏ அம்மா இல்ல குடும்பத்தையே கூப்பிட்டு, அம்மா வாங்க அப்பா வாங்க தாத்தா வாங்க எல்லாரும் வாங்க நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கத்துக்கிட்டதை வாசிச்சு காமிப்பேன். அப்படி இல்லைன்னா வரைவேன், வரைகிறது இப்போ வரைக்கும் வரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன். ஏதாச்சும் ஏதாவது கிடைக்கிறத கையில பேப்பர் ஏதாவது பென்சில் கிடைச்சிச்சுன்னா பிடிச்ச ஏதாவது கிறுக்கிட்டு இருப்பேன்.
3: அவ பேப்பர்ல கிறுக்கிறா, நான் சின்ன வயசுல ஃபுல்லா செவத்துல கிறுக்கி அடி வாங்கிட்டு
0: இருக்கேன், இப்பவும் செவத்துல கிறுக்கி வச்சிருக்கேன்.
1: சோ என்னோட பர்த்டேக்காக 10 பேக்ஸ் கிரேயான் செட் வாங்கி வச்சிருந்தாங்க. சோ நாங்க ஒரு ஒன்ன பிரிச்சு யூஸ் பண்ணி பார்த்தோம், அதுல இருந்து கலரே வரல, சோ அது கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அது வீட்டுல சைட்ல இருந்தது. நானும் அண்ணாவும் வந்து சரி இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா, ஷேவ் பண்ணி பார்த்தா பியூட்டிஃபுல் சாண்ட் மாதிரி அது ஆயிடுச்சு. ஸோ டெய்லி அதை உட்காந்து ஷேவ் பண்ண வேண்டியது, எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி இன்னும் வரைக்கும் ஐ ஹாவ் 2 செட்ஸ், இன்னும் வரைக்கும் நான் அதை பண்ணுவேன் ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது.
4: நம்மளும் ட்ரை பண்ணலாம்,
1: அது வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்பரண்ட்லி சில்ட்ரனுக்கு. நான் வந்துட்டு சின்ன வயசுல ஸ்கூல்லே வந்துட்டு அம்மா எல்லாம் வீட்டு வேலை முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகும்போது அக்கா வந்துட்டு ஸ்கூல்ல இருப்பா, ஆப்வியஸா தங்கச்சி வந்துட்டு இன்னும் சின்ன பொண்ணு, அவளும் அம்மாவோடய தூங்க போயிடுவா. ஸோ நான் டிவிலாம் ரொம்ப பார்க்க மாட்டேனால தனியாக நானே பேசிப்பேன், சொப்பு சாமான் வச்சு நானே சமைக்கிறேன், நானே பேசுவேன், நானும் நிறையா பேசுவேன். நீங்களும் பண்ணுவீங்களா? சார்
2: நானும் பண்ணுவேன்,
3: மிளகாத்தூள் கொண்டு வந்து கலந்து அதை அப்படியே வச்சு
1: சொல்லி போவாங்க, கிச்சன் பக்கமே
3: பூ அதெல்லாம் பிச்சு பொரியல் பண்றது,
1: அதுதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம்னு வச்சுக்கோ. அந்த மாதிரிதான் நான் வந்துட்டு சின்ன வயசுல நானே பேசிட்டு விளையாடுவேன், அது எனக்கு இன்னி வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எனக்கு நானே பேசி விளையாடுனது எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள இருக்கிற ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் சொல்லலாம், ஆமா அது வந்துட்டு டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லுவேன். நமக்கே தெரியாம அங்க அங்க நம்ம பண்ணது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு இப்ப புரியுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் உங்க எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சனே வச்சுப்போம். சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு விஷயம் உங்க எல்லாரையும் மாத்திச்சு அஸ் அ பர்சனா அப்படின்னா என்ன சொல்வீங்க?
2: நான் சொல்றேன்.
1: ஓகே ஸ்வாதி சொல்லுங்க.
2: அது வந்துட்டு அன்னைக்கு செம்ம மழை. என் அண்ணன் வந்துட்டு அப்போ வந்து ஹை ஸ்கூல், நான் வந்து எலிமெண்ட்ரி. ஸோ எனக்கு சீக்கிரம் ஸ்கூல் முடிஞ்சிடும். என் அண்ணனுக்கு என்னைக்கு ஒரு 1 hour கழிச்சு என் அண்ணாக்கு ஸ்கூல் முடியும். ஸோ என்னைய வந்து இங்கேயே இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி ரெயின் கோட்டெல்லாம் மாட்டி கையில் ஒரு கொடையும் வேற கொடுத்து நிக்க வச்சுட்டு போனாங்க. நான் இருப்பேனா, நான் கிளம்பி போயிட்டேன், நான் வீட்டுக்கு போறேன்னு.
1: வீட்டுக்கு
2: என் வீடு பக்கத்துலதான், ஸ்கூல் பக்கத்துலதான் என் வீடு. நான் கிளம்பி போயிட்டேன். சரி நானும் வெயிட் பண்றேன். போயிட்டாங்க போல ரெண்டு பேரும் என்னை மறந்துட்டு, என்னை வந்து நான் இருக்கிறதே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் படி நடந்து போகிட்டேன். போயிட்டு இருந்தா அங்க தண்ணி வந்து மழை தண்ணி எல்லாம் போறதுக்கு அந்த காவா இருக்கும்ல, அங்க வந்து ஃபுல்லா அந்த சைடு தான் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்கும். நான் வந்து எப்பவும் அந்த ஸ்லாப் மேல ஏறி போவோம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் அங்க போனா அது ஃபுல்லா தண்ணி ரொம்பனோடனே அங்க ஸ்லாப் இருக்கிறதே தெரியல, எங்க ஸ்லாப் இருக்குன்ட்டு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த ஸ்லாப் எங்க இருக்குன்னு தெரியாம காலை வச்சு உள்ள விழுந்துட்டேன் தண்ணிக்குள்ள. அது தண்ணிக்குள்ள விழுந்தோடனே நான் அது ஃபுல்லா எனக்கு எதுவுமே தெரியல. நான் ரொம்ப குட்டியா வேற இருப்பேனா, எனக்கு வந்து ஃபுல்லா முழுகிட்டேன் நான் அதுக்குள்ள. அதுக்கப்புறம் அந்த பக்கம் பக்கத்துல ஃபார்மசி அங்கிள் போனவங்க என் கையை மட்டும் மேல தெரியறத பார்த்து என் கையை பிடிச்சி இப்படி தூக்கி
1: என்ன சீனா,
2: அந்த அங்கிள் மட்டும் இரு
1: சர்வைவர் நீங்க
2: பாக்கலன்னா அவ்வளவுதான் போயிருப்பேன் அப்படின்னு. அதனால அதனால இப்ப எங்க போனாலும் வந்து இப்படி கேர்ஃபுல்லா இருக்கிறது. நான் பாட்டு அப்படியே போறது இல்ல, எங்க போனோம் என்ன
1: பண்ணணும் சொல்றேன் மொத்தம். ஓகே அப்படியே நடக்க கூடாது, நம்ம எங்க போனாலும்
2: பாத்து கேர்ஃபுல்லா. அதுல இருந்து எங்கேயுமே வந்து நான் அப்படியே போறது கேர்லெஸ்ஸா இருந்தது இல்ல.
1: குட் குட் ஸ்வாதி.
3: சோ ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நம்ம கிட்ட இந்த ஒரு கெட்ட ஹேபிட் இருக்கும், எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பா சேர்ந்துட்டு ஒரு பொண்ணோட சண்டை போட்டுட்டா அந்த பொண்ணோட பேசாம கார்னர் பண்றது அது இருந்தது. நானும் ஒத்துக்கிறேன், நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறம் நான் ஒரு வாட்டி அந்த சிச்சுவேஷன்ல நான் இருந்தேன். வேற என்னை சுத்தி கிளாஸே என்கிட்ட பேசாது, என்ன ஒரு மாதிரி ஒதுக்கும், என் முதுகுக்கு பின்னாடி பேசும். அப்பதான் வந்துட்டு எனக்கு புரிஞ்சது அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும், அது எவ்வளோ ஒரு வலி, அது எவ்வளோ ஒரு ட்ரொமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ்னு. ஸோ நான் அன்னிலிருந்து இப்போ வரைக்குமே அந்த மாதிரி யாரையுமே ஒதுக்க மாட்டேன். என்னவா இருந்தாலும் போய் பேசிடுறது, யாராவது தனியா இருந்தா அவங்களோட கான்வர்சேஷன் பில்டப் பண்றது, இந்த குரூப் சமே இல்லாம நான் பார்த்துப்பேன். நியூட்ரல் பர்சன்.
1: வெரி குட் ஜெர்னி, வெரி குட். நீங்க அமிர்தா?
0: ஒரு வாட்டி என்னாச்சு, என்னோட ஃப்ரெண்ட் அவன் வந்து கொஞ்சம் குண்டா இருப்பான். அவனை வந்து எல்லாருமே குண்டு குண்டுன்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க. ஆனா அவன் என்னைக்குமே காட்டுனது இல்லை அவனுக்கு அந்த விஷயம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. சம்மர் ஹாலிடேஸ்க்கு அது அப்புறம் வந்து ஒரு ஒரு வாரம் வரல. நான் நினைச்சும் அவன் ப்ராபப்ளி ஊர்லயே இருக்கான், இன்னும் வரலன்னு கேட்டான். அவன் டிசி எடுத்துட்டு போயிட்டானா. ஒரு 2 days கழிச்சு டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்க, அதோட ரீசன் என்னன்னா அவனோட உருவத்தை பார்த்து நாங்க கிண்டல் பண்ணதுனால அவன் வரலன்னு. அவன் யாருமே இவங்கதான் என்ன பண்ணாங்கன்னு அவன் சொல்லலை. பட் தென் அந்த ரீசன் அவனை ஹர்ட் பண்ணிச்சுன்னு சொன்னோடனே இந்த விஷயத்த வச்சு யாருமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு அப்படிதான் ரியலைஸ் ஆச்சு. நம்ம ரொம்ப ஃப்ரீயா பேசுறோம், அவங்க சிரிச்சுட்டு தான் இருக்காங்க, ஒண்ணுமே நினைக்கலன்னு சொல்லிட்டும் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறது இப்போதான் ரியலைஸ் ஆச்சு.
1: அதே மாதிரி என்னோட ஸ்கூல்ல நான் சொன்ன மாதிரி தான், நான் டார்க்கா இருக்கேன், டஸ்கியா இருக்கேங்கிற காரணத்தினால என் கூட பேசாம நிறைய கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க. கிளாஸ்ல 17 girls, 17 girls பேசாம இருந்திருக்காங்க. ஏன் அப்படி கேட்டா நீ கருப்பா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ண காலம்லாம் இருக்கு அப்போ. அதான் நான் சொன்ன மாதிரி பிரைப் எல்லாம் பண்ணுவேன், சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி என் கூட ஃப்ரெண்டா இருந்தாலும் பிரைப் பண்ண அந்த 10 days எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ் 17 girls இருந்தாங்க, ஆனால் 17 girls பேசினது கிடையாது. அந்த 17 boys இருப்பாங்க பார்த்தியா, அவங்க தான் எனக்கு கூட வந்து நல்லா பேசினாங்க, பழகினாங்க. தே வே மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ சைல்ட்ஹுட்ல. ஸோ அவங்கள வந்து அதெல்லாம் கண்டுக்காத, யூஆர் பியூட்டிஃபுல் இன் யோர் ஓன் வேலாம் சொல்லியிருக்காங்க என்ன. ஆமாம், ஸோ தட்ஸ் வெரி ஸ்பெஷல் அப்போ அவங்க. அதனால எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு லேர்ன் பண்ண விஷயம் என்னன்னா, ஒருத்தர் பாடி ஷேம் பண்ணக்கூடாது, ஒருத்தங்க கலர் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. எவ்ரி ஒன்ஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி ஒன்ஸ் பியூட்டிஃபுல். அது வந்துட்டு கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இன்னி வரைக்குமே யாராவது பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ஃபைட் பண்ண நான் இருப்பேன். எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு
0: கண்டிப்பா அவங்க கிட்ட போய் நம்ம சொல்ற தைரியத்தை உண்டாக்கி.
1: கரெக்ட், வெரி குட். பிகாஸ் அது வந்து ஒன்னும் பெருமைப்படுற விஷயம்
0: கிடையாது.
1: அது வந்துட்டு அது தப்பு, எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், ஸோ அது வந்து புரிஞ்சே ஆகணும் எல்லாருக்கும்.
0: கண்டிப்பா சிரிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்க என்ஜாய் பண்றாங்கன்னு நம்ம தப்பா நினைச்சிருக்காரு.
1: ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்னால நம்ம என்ன பண்றோம், ஓவர் லிபர்ட்டி எடுத்து என்ன வேணா பேசலாம்னு பேசிட்டு இருக்கோம். தட்ஸ் வெரி பேட். அது வந்து தேர் ஓன் லைஃப், வெயிட்டா இருக்கட்டும், ஹைட்டா இருக்கட்டும், கலரா இருக்கட்டும், யூ கான்ட் சேஞ்ச் எனி திங்.
3: இட்ஸ் தேர் ஓன் லைஃப். நோ ஆர் லிமிட்ஸ், லைக் லிமிட் இவ்வளவுதான். அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கே தெரியும், பட் இட்ஸ் ஜஸ்ட் தட் வி அவாய்ட் டு யூனோ சீ இட்.
0: எனக்கு என்ன தோணுதுனா, இப்போ நம்ம ஜெனரேஷன்ல சின்ன வயசுல இருந்தே இதை கொஞ்சம் சொல்லி கொடுக்கறதுனால நம்ம ஜெனரேஷன் கொஞ்சம் நல்ல இதா வரும். கொஞ்சம் நம்மளோட ஓல்டு ஜெனரேஷனுக்கு இன்னும் அந்த அக்செப்டன்ஸ் வரல. குண்டா இருந்தா என்ன, குண்டுன்னு சொன்னாதான் குறைப்பாங்கன்னு சொல்றேன்.
3: மெயினா இது வந்து நம்ம அந்த மாதிரிதான் பார்த்து வளர்ந்தனால நமக்கு தெரியல சின்ன வயசுல இதெல்லாம் தப்பு, ஒருத்தவங்களை ஃபேட் ஷேம் பண்ணக்கூடாது, அவங்கள கலரை பத்தி பேசக்கூடாது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட், கேஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே பேசக்கூடாது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்மள சுத்தி இருந்தவங்களே நம்மள அத பத்தி பேசிதான் நம்ம வளர்ந்தோம். நம்ம இப்பதான் நமக்கு அதெல்லாம் புரியுது. வேற என்னோட கசின்ஸ் சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு இப்பவே தெரியுது, இல்ல அதெல்லாம் தப்பு அதெல்லாம். சோ தே ஆர் வே மெச்சூர் தென் அஸ்.
1: ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்குமே எல்லாரும் சோகமா சொல்ற ஒரு விஷயம்னா, நான் இந்த கலர்ல இருக்கேன், நான் குண்டாயிட்டேன். இதுல என்ன சோகம் இருக்கு சோகப்படுறதுக்கு? ஜஸ்ட் செரிஷ், நீ அழகா தான் இருக்க, அதை முதல்ல நீ உணர்ந்தாலே போதும், அவ்வளவுதான். அது ஆக்சுவலி நாலு பேர் சொல்லிதான் நமக்கு தெரியணும் கிடையாது, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அது
0: கத்துக்கிறதுக்கு வயசே இருக்கு.
1: ஆமா,
0: அது.
1: சோ நெக்ஸ்ட் க்வெஸ்டன் என்னன்னா, இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான க்வெஸ்டன் தான். ஒரு சைல்ட்ஹுட் ஹேபிட் நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது, அப்பா இது வேணாப்பா, இதை நம்ம கேரி பண்ணிட்டே வந்தோம், நமக்கு தான் வந்துட்டு கஷ்டம் லைஃப் முழுக்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்.
3: எனக்கு ஆக்சுவலா இன்னும் செவத்துல கிடக்குற பழக்கம் இருக்கு. போன் பேசுறப்போ அப்படியே சப்கான்சியஸா செவத்துல வரையறது, கிறுக்கிறது, அதுவும் வந்துட்டு ஏதாவது ஒரு இடம் கிளீனா இருந்தா அங்க போய் கிறுக்கிடுவேன். பென்சில் வச்சு இல்ல, பென்னை வச்சு மார்க். உனக்கு புரியுது, வீட்டுல புரியணுமே. அந்த மாதிரி மார்க்கர் வச்சு கிறுக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர் கிடைச்சிருக்கோம், லைக் நம்ம நோட்ஸ் எழுதுறதுலயே கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, நோட்ஸ் எழுதிட்டு இருப்போம், கொஞ்ச நேரம் நம்ம எழுத நிறுத்துறப்போ ஓரமா அப்படியே வரைய ஆரம்பிப்போம்.
1: கிளாஸ் டெஸ்க் முழுக்க நம்மளோட ஆர்டிஸ்ட்ரி.
3: எக்ஸாக்ட்லி,
1: மாடர்ன் ஆர்ட். ஆமா, மாடர்ன் ஆர்ட்.
3: சோ அது ஒரு ஹேபிட் இருக்கு. ஐ திங்க் ஐ ஷுட் லைக்
1: சேஞ்ச்
3: பண்ணனும்.
1: ஓகே, நோட் பண்ணிக்கிறேன் நான். ஜெனரலா ஒரு க்ளோஸ் வாட்ச் வச்சுக்கிறேன்.
0: புக்கு திறந்தா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இன்னும் வரைக்கும் 20 வயசு ஆகுது, அறிவு இல்ல அப்படின்னு நானே கேக்குற அளவுக்கு
1: இன்னும்
0: அந்த பிக்சர் வச்ச புக் வேணும்னே அடம் பிடிக்கிறது. அது எப்படி?
2: காமிக்ஸ் தான் படிக்கிறேனே தவிர, லைப்ரரியில இருந்து நான் புக் எடுத்துட்டே போனாலும் ஒரு 10 பேஜுக்கு மேல நான் படிக்கல. நான் அது வீட்டுல அடுத்த ஒரு 10 நாள் வீட்டுல வச்சு லைப்ரரிக்கு ஃபைன் கட்டினதுதான் மிச்சம்.
1: ஆனா ட்ரூ ஸ்வாதி, இனி கூட ரொம்ப பிடிச்ச புக்னா டிங்கிள், கோகுலம், இதெல்லாம் இது ஆர்ச்சி புக்ஸ், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காமிக்ஸ் எல்லாம்
0: படிப்பு புத்தகத்தை பார்த்தா வருது,
1: இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்க்கு வந்துட்டோம் நம்ம.
2: நான் வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டேஷனரிஸ்னா அவ்வளோ பிடிக்கும்.
1: ஆமா,
2: எங்க போனாலும் ஸ்டேஷனரி பார்த்துட்டா போதும், நான் வந்து அடம் பிடிச்சி எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா வந்து என் அம்மா எப்படி வாங்கி தர மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம தான் நம்ம போய் வாங்குறோம்ல.
1: ஆமா,
2: போறப்போ நம்மளுக்கு வாங்கி தரக்கு அம்மா எல்லாம் இல்லை, அதனால போய் அப்படியே டக்குன்னு கண்ணுல படுற ஸ்டேஷனரி எல்லாம் அள்ளி போட்டு வந்துடுறது.
1: அது சின்ன வயசுல இருக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காலாம் இருந்தல ஸ்டேஷனரி.
2: எனக்கு தேவையே படாத அவ்வளோ விஷயம் அவ்வளோ ஸ்டேஷனரி உள்ள இருக்கும். ஏன்னா நான் ஸ்டேஷனரி ஷாப்பே வச்சிருக்கேன் பேக்லன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த நான் இன்னும் விடலனாலும் விடணும்னு நானும் டிரைவ் பண்ணிட்டு
1: இருக்கேன். எனக்கு வந்து ஒரு விஷயம், ஒரு ஹாபிட் நான் விட்டே ஆகணும் அப்படின்னா, சின்ன வயசுல இருக்கும் போது சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டேன். அந்த டைம்

0: வந்துட்டு இந்த கடைக்கெல்லாம் போயிட்டு வராங்கன்னா சில்லறை எல்லாம் வந்து ஒரு ஓரத்துல வைப்பாங்க, அது அப்படியே தான் இருக்கும், தொடவே மாட்டாங்க யாரும். அது யாரும் தொடாத ப்ராப்பர்ட்டி தானே, நமக்கு தானே சொந்தம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் திரும்ப அந்த மத்தியானம் தூங்குற டைம்ல நல்லா மே மாசத்துல நல்ல வெயில் அடிக்கிற டைம்ல சைக்கிள் வேற ஓட்ட தெரியும் நமக்கு, அந்த 5 ரூபாய் சில்லறை எடுத்து 10 ரூபாய் சில்லறை எடுத்து பக்கத்துல குவாலிட்டி வால்ஸ் இருக்கிற கேண்டி வாங்கி அந்த அண்ணாவோட மெதுவா பேசி வெயில் ரொம்ப அடிக்குது இல்ல அப்படிலாம் பேசி மெதுவா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்த இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சேவ் பண்ணுங்கிற அந்த மைண்ட் செட்டே இல்ல, மணிய சேவ் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இல்ல. இப்போ குட்டி குட்டியா இருக்கிற சில்ட்ரன் நம்ம படிச்சிருப்போம், குட்டி குட்டி டிராப்ஸ் தான் ரிவர் ஆகும் சி ஆகும் அப்படின்னு. அந்த 1 ரூபாய் காயினை நான் அப்பத்துலேருந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா மேபி எனக்கு பிடிச்சிருந்த நீ சொன்ன மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டமே வாங்கியிருக்கலாம், அதாவது ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்குன்னு. ஆனா நான் அப்பத்துலேயும் பண்ண ஆரம்பிக்கல, கையில 5 ரூபாய் இருந்தாலும் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தது, அது இன்னி வரைக்கும் இருக்கு எனக்கு. ஸோ அதனால அதை வந்து நான் ஸ்டாப் பண்ணும், சேவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. சோ நம்ம எல்லாரும் இத கடைபிடிப்போம் அப்படின்றத நம்புறேன். சொல்லுங்க சுவாதி, ஏதோ சொல்லணும்னு.
1: நீங்க வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நீ சொன்னோடனே எனக்கு இது ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சேவ் பண்ற ஒரு பழக்கம் இருக்கு. நான் வந்து இந்த கையில கிடைக்கிற காயின்ஸ், என் அப்பா வந்து பாக்கெட்ல எல்லாம் காயின்ஸ் வச்சுக்கிறதுக்கு வெயிட்டா இருக்குன்னு சொல்லி காயின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. என் அம்மாவும் வந்து காயின்ஸ் எல்லாம் வந்து ஒரு டபரால போட்டு வச்சிருப்பாங்க. நானும் வந்து சரி இவங்க தான் வந்து இந்த காயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலே சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு எடுத்து என் உண்டியல்ல போட்டு வச்சுக்குவேன்.
0: வெரி குட்.
1: நான் வந்து என்ன பண்ணுவேன், அந்த உண்டியல் வந்து ஃபுல்லா ஆயிருமா, அது வந்து ஸ்கூல் கேன்டீன்க்குலாம் போகும்போது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கேன்டீன்ல ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடறக்கு அதுல இருக்கு. அது நீங்க வந்து என் உண்டியல் திறந்து பாத்தீங்கன்னா அதுல 5 ரூபி 10 ரூபி காயின் மட்டும் இருக்காது, எல்லாம் 1-2 ரூபீஸ் தான் இருக்கும். எல்லாமே கேன்டீன்ல சாப்பிட்டு கழிச்சிடுவேன். ஆனாலும் அதுல நிறைய காசு இருந்துச்சு. எப்பயும் ஏதாவது ஊருக்கு எல்லாம் போனா என்னோட மாமா வந்து காசு தருவாங்க, அதெல்லாம் இருக்கும்.
0: வெரி குட்.
1: நான் வந்துட்டு எங்க காலேஜ்ல நான் நிறைய ஒரு கிளப்ஸ்ல எல்லாம் இருந்தேன். அந்த கிளப்ல வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி மதர்ஸ் மில்க் பேங்க் கட்டுறோம், அதுக்கு வந்து கிளப்ல இருக்கவங்களாம் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்துட்டு எனக்கு அந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கு வந்து அதில் கான்ட்ரிபியூட் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு அதுக்கு அவங்க அந்த விஷயத்த வந்து அவங்க ஆர்கனைசரை இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம், அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்க வந்து தெருவில் ஒருத்தவங்களை வந்து பார்த்தாங்களாம் ரோட்ல, இந்த மாதிரி ஒரு லேடி உட்காந்துட்டு ஆனால் அவங்களோட பிள்ளைக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இனஃப் மில்க் அவங்க கிட்ட இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரி மில்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத மதர்ஸ்க்கு வந்து மில்க் தரத்துக்காக நான் வந்து ஒரு மில்க் பேங்க் கட்டணும் அப்படின்னு வந்து ஒரு டெசிஷன் எடுத்தேன். அப்படி வந்த ஒரு ஐடியா தான் இது, நீங்க வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எனக்கு இதில் கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து சேர்த்து வச்சுருந்த என்னோட உண்டியல் காசு எல்லாத்தையும் அதில் போட்டு அதில் வந்து அது எனக்கு அதில் காசு பத்தலை அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டேயும் கொஞ்சம் காசு வாங்கி, ஆனால் அப்பயும் பத்தலை, எனக்கு இன்னொரு 200 தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து கிளாஸுக்கு வந்து கிளாஸ்ல எல்லாருக்கிட்டையும் நீங்க ஆளுக்கு ஒரு 10 ரூபீஸ் கொடுத்தா கூட போதும் எனக்கு வந்து இந்த காசு
0: அப்படின்னு
1: சொல்லி,
0: ஆமா
1: அவங்க கிட்ட இருந்தும் வந்து காசு வாங்கி அதை கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க
2: இவ்வளவு நாள் கேன்டீன்ல சாப்பிட்டது புளியம் வந்து அந்த பாவம் உனக்கு போய் சேராது.
0: வெரி குட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுத்தி நடக்கிறது, நம்ம இப்போ பண்ணுற விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்த்தது நம்ம கற்றுக்கிட்டதாக தான் இருக்கும். நம்ம பெரியவங்க அவங்கள பார்த்து தான் நம்ம கற்றுருப்போம், நம்ம செஞ்சுருப்போம் எல்லாம். ஸோ அந்த நோட்டில் நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் பெரியவங்க பண்ணது நம்ம எல்லாருக்குமே ஹர்ட்டிங்காக போயிருக்கோம் ஒரு விதத்தில், ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில இடத்துலலாம் கோவம் வந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்த நான் ஏன் குழந்தைங்களுக்கு பண்ண மாட்டேன்ப்பா, என்னை சுற்றி இருக்கிற எந்த குழந்தைக்கும் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரு விஷயம் என்னதான் இருக்கும்?
2: ஐ திங்க் அடிச்சு வளர்க்கறது, அடிச்சு வளர்க்கறது இஸ் குட் லைக் டு அன் எக்ஸ்டென்ட். ஆனா வந்து ஒரு சொல் இருக்குல்ல, முருங்கை மரத்தை முறிச்சு வளர்க்கணும் பிள்ளைங்களை அடிச்சு வளர்க்கணும்னு. நானும் நிறைய அடி வாங்கியிருக்கேன், ஆனா எல்லாரும் முன்னாடியும் அடி வாங்குறது வந்து ஹியூமிலியேஷன், அவமானமா இருக்கும். அது மட்டும் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். ரூம் போட்டு அடிச்சு பண்ணலாம், எல்லாரும் முன்னாடியும் அடி அடிக்கிறது தப்பு.
1: எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில குண்டா இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்டல்லாம் போய் அங்க அந்த சாப்பாடு சாப்பிடாம அப்படிதான் உடம்பு இழைச்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா குண்டா தான் இருப்பேன். அப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி உடம்பு குறைக்கணும், நீ வந்து இன்னும் ரொம்ப குண்டா இருக்க, இப்படி இப்படிலாம் குண்டா இருக்கக்கூடாது, உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வளர்ந்த பிறகு நான் இழைச்சிட்டேன். இப்ப இழைச்சதுக்கு அப்புறம் என்னன்னா, நீ அப்பதான் நல்லா இருந்த, நீ சப்பியா இருக்கப்பதான் நல்லா இருந்தது, உடம்பு போடணும், என்ன இப்படி எலும்பா இருக்க, இதுக்கு இவ்வளவுலாம் வந்து ஒல்லியா இருக்க கூடாது, இன்னும் கொஞ்சம் வந்து நீ உடம்பு போடணும், அப்பதான் நீ அழகா இருப்ப, அது இன்னும் ஒரு படி மேல எடுத்துட்டு போய் நீ அசிங்கமாவே இருக்கன்ல கூட என்கிட்ட சொல்லுவாங்க, என்கிட்டயே சொல்லுவாங்க.
0: நீங்க அழகா தான் இருக்கீங்க ஸ்வாதி, அத நான் கன்ஃபெஸ் பண்ணி ஆறேன்.
1: தேங்க் யூ ஸ்ரீ. அது எனக்கு வந்து எனக்கு அந்த ஒரு விஷயம் புரியல, ஒருத்தவங்க எப்படிதான் இருக்கணும், எப்படி இருந்தாலும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தா அது என்ன, அதனால அந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிக்காது. அதுக்கப்புறம் எனக்கு என்னோட வீட்டுல வந்து நான் தான் கடைக்குட்டி, எல்லாருமே வந்து என்னை விட பெரியவங்க, அவங்களுக்குலாம் இப்ப பொண்ணு பாக்குற வயசு, மாப்பிள்ள பாக்குற வயசு அந்த மாதிரி இருக்கு. அப்படி பாக்குறப்போ அவங்க வந்துட்டு எப்போ அந்த அப்பியரன்ஸ் வச்சு அவங்க வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க. அடுத்தவங்களோட அப்பியரன்ஸை பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு, அது நம்மளோட பிரச்சனையே கிடையாது. அது வந்து அது அவங்கவுங்களோட தனி விருப்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, அதை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது. ஸோ வந்து எனக்கு அந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு பிடிக்காது. அந்த இந்த ஒரு விஷயத்த அந்த ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை பற்றி பேசுறது, அவங்கள அதை வச்சு வந்து தாழ்த்தி பண்ணுறது, நம்ம வந்து அதை பண்ணக்கூடாதுங்கிறது அந்த ஒரு விஷயம். அதை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அடுத்து
0: நீங்கள் ஜனனி,
3: கம்பேரிசன், இந்த எக்ஸாம் மார்க் எல்லாம் வந்த பிறகு நீ எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பேனோ, நம்ம பெருமையா நம்ம மார்க்கை சொல்லுவோம், வெரி குட், உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன மார்க்குன்வா, அவள் நல்லா படிச்சுட்டு நம்மளோட ஒரு ஒரு மார்க் ரெண்டு மார்க் அதிகமா வாங்கியிருப்பா.
0: அவ பயங்கர சப்போர்ட் வருது உங்களுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும்.
3: அவ நம்ம உன் கூட சுத்துற பொண்ணு உன்னை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கா, நீ என்ன இவ்வளவு கம்மியா மார்க். அவங்க அப்படி சொல்றப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப், எவ்வளவுதான் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலுமே அவ மேல நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வந்தது, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு மாதிரி அங்க ஒரு பிரேக் ஆகும். நிறைய வாட்டி அந்த மாதிரி நடந்திருக்கு. அவ வந்துட்டு படிச்சிருப்பா மார்க் போடுப்பா அதேதான், ஆனா நீ ஏன் படிச்ச, உன்னாலதான் நான் வீட்டுல திட்டு வாங்குறேன், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி சின்ன வயசுல இருந்து வந்துடும் நமக்கு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீ மார்க் வாங்கியிருக்கியா, வெரி குட், அப்ரிஷியேட் பண்ணணும், என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு, என்னோட நான் போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு வந்துட்டு அப்ரிசியேஷன் கிடைக்கணும், நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அது கம்பேரிசன் ரொம்ப தப்பு.
0: என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்வேன்னா, எனக்கு சின்ன வயசுலேயே மேக்ஸ் வராதுப்பா, மேக்ஸே வராது. ஒரு ஒரு சப்ஜெக்ட் இல்லை ஒரு பர்சன் நீ ஹேட் பண்ணுவேன்னா அந்த பர்சன் யாராக இருப்பாங்கன்னா, மேக்ஸ்ன்னு ஒரு பர்சன் தானே, அவன் கேரக்டர் என்னவோ ஏதோ நான் கண்டிப்பாக ஹேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ மேக்ஸ் சுத்தமாக வராது எனக்கு. அண்ட் எவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை வந்துட்டு உனக்கு வராது வராதுன்னு சொல்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஒன்றத்தை ஹேட் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் நம்ம சின்ன வயசில் ஏன் இப்போ வரைக்கும் கூட படிப்பு ஒன்று தான் வாழ்க்கை, படிப்பு மட்டும்தான். ஆமாம், கரெக்ட் தான், எஜுகேஷன் இஸ் மஸ்ட், அது சைட் தான். ஆனால் அது ஒரு கேரக்டரோ ஒன்று ஆஸ் அ பர்சனாக டிஃபைன் பண்ணாது. நான் ஸ்கூலில் ஃபெயில் ஆனேன்னா நான் வந்துட்டு எதுக்குமே லைக் இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையவே கிடையாது. நான் என்னோட டேலண்ட் என்னன்னு கேளுங்க அப்படின்னா நானும் நிறையா சொல்வேன், நான் அதை பண்ணுவேன், நல்லா பேசுவேன், டிபேட் ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஆக்ட் பண்ணுவேன், அண்ட் நான் என்ன டான்ஸ் ஆடுவேன், எனக்கு என்னெல்லாம் வருமோ நான் இதிலலாம் பேஷன், ஃபோட்டோகிராஃபி, ஸோ அதெல்லாம் நம்ம நிறையா பேசலாம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நம்ம பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பிஃபோர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம் எஜுகேஷன். பிகாஸ் அவங்க அஃப்கோர்ஸ் இன்னி வரைக்குமே வேல்யூ பண்ணுற ஒரு பெரிய விஷயம் நிறையா பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனால் அது மேக்ஸ் வரல அப்படின்னா லைஃபே டோட்டல் வேஸ்ட், எதுவுமே லைக் இல்லன்ற அளவுக்கு
3: மார்க்ஸ் டிட்டர்மைன் யுவர் லைஃப்ங்கற மாதிரி
0: மார்க்ஸ் வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணாது, எப்பவுமே லைஃப் டிட்டர்மைன் பண்ணாது. நம்ம ஸ்கூல்ல நம்ம கூட ஃபெயில் ஆயிருப்பாங்க, இப்ப அவங்க பாருங்க பயங்கரமா வந்திருப்பாங்க. அது ஆக்சுவலி ட்ரூ, என்ன சொல்றது, ஒரு அன்செட் வேர்ட்ஸ் ஆஃப் லைஃப்னே சொல்லலாம். அது அது எப்படி நேத்து இருந்தோ அதே மாதிரிதான் எல்லா நாளும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சேஞ்ச். ஸோ அதனால அந்த ஒரு நோட்டோட நம்ம அவ்வளோ அழகா இந்த பேனல் டிஸ்கஷனை ஒரு எண்டுக்கு வந்தாச்சு முடிக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச் எவ்ரி ஒன். நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கைத்தட்டு.
2: தேங்க்யூ ஸோ மச்,
3: தேங்க்யூ ஸோ மச்.
0: கண்டிப்பா நம்ம இந்த மெமரிஸ் மூலமா ரீலிவ் பண்ணிருப்போம்
2: நினைக்கிறேன். It was a great experience.
0: ஆமா, ட்ரூ. ஸோ அதனால நம்ம யாருமே நம்ம இன்னர் சைல்டை என்னைக்குமே தொலைக்க கூடாதுங்கிற ஒரு குறிப்போட இந்த ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. யூ ஆர் லிஸ்னிங் டு MOPCRS 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். திஸ் இஸ் யூர் ஆர்ஜே ஸ்ரீவரமங்கை சைனிங் ஆஃப். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் ஹாவ் அ கிரேட் டே.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: ஹலோ லிஸ்னர்ஸ், யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி சிஆர்எஸ் 107.8 FM, ஆர் கம்யூனிட்டி, ஆர் ப்ரைட், வித் மீ ஆர்ஜே சோனியா. சோ ஆஸ் வி நோ, தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி சிஸ்டம், ஜாயிண்ட் ஃபேமிலி அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம். ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி விச் கன்சிஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ், தேர் சில்ட்ரன்ஸ், ஸ்பவுஸ் ஆஃப் தேர் சில்ட்ரன்ஸ் அண்ட் தேர் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் இன் ஒன் ஹவுஸ் ஹோல்ட். நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் கம்போஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன். இன் டுடேஸ் டைம் வி சி மோர் நியூக்ளியர் ஃபேமிலி அஸ் கம்பேர் டு ஜாயிண்ட் ஃபேமிலி. I'd like to welcome few friends in our studio to speak on this topic. So Deepashi and Janani will be talking about benefits of joint family, and Caroline and Shiva will be talking about benefits of nuclear family. Welcome to the program, guys. So ellar eppadi irkeenga?
2: Romba nalla irukku. Neenga eppadi irkeenga?
1: Na super ah irukke. So neenga ellar endha maadhiri family la irukkeenga? Joint family ah illa nuclear family ah?
2: நான் இதுக்கு முன்னாடி கூட்டு குடும்பத்துல இருந்தேன், ஆனா இப்ப தனி குடும்பத்துல இருக்கேன். என்னோட அனுபவத்துல நான் தனி குடும்பம் தான் ப்ரிஃபர் பண்றேன்.
1: ஓகே, மத்தவங்க என்ன நினைக்கிறீங்க ஜனனி?
3: ஸோ நான் வந்துட்டு நியூக்ளியர் ஃபேமிலியில தான் இருக்கேன், பட் நான் எப்பவுமே வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலியை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
1: ஓகே, நம்ம ரெண்டு பேரும் பார்த்தோம், ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. கேரலின், நீங்க என்ன மாதிரி ஃபேமிலியில இருக்க விரும்புறீங்க?
2: நான் வாழ்றது வந்து நியூக்ளியர் ஃபேமிலி தான். ஸோ நான் அதை தான் மோர் ப்ரிஃபர் பண்ணுறேன், பிகாஸ் நான் ஜாயிண்ட் ஃபேமிலியில் வாழ்ந்தது இல்லை, அதனால நான் நியூக்ளியர் ஃபேமிலி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன்.
1: ஜாயிண்ட் ஃபேமிலியில் வாழ்ந்தது இல்லை, அதுக்காகவே நீங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி விரும்புகிறீங்க?
2: இல்லை, நான் இங்கே என்னை சுற்றி நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்காங்க. ஸோ அதில் நடக்கிற அந்த கான்சிக்வன்சஸ், அந்த ஃபைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு என் ஃபேமிலி வந்து மோர் கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கிறதுனால நான் நியூக்ளியர் ஃபேமிலி ப்ரிஃபர் பண்ணுறேன்.
1: தீபஸ்ரீ, நீங்கள் சொல்லுங்கள்.
4: நான் ஷீபா சொன்ன மாதிரி தான், முதல்ல ஆனால் என்ன அப்படி ஆப்போசிட், முதல்ல நாங்கள் நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருந்தோம், இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருக்கும். இங்கே வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலே என்னமோ நான் ஜாயிண்ட் ஃபேமிலி தான் ப்ரிஃபர் பண்ணுறேன்.
1: டு யூ திங்க் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் ஆர் பெட்டர் தென் நியூக்ளியர் ஃபேமிலி? ஸோ இஃப் ஸோ தென் வை?
2: இல்லை, என்னோட அனுபவத்தில் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தேன். அதில் என்ன ஆகும்னா நிறைய ஒப்பீனியன்லாம் ஒத்து போகாது. இப்போ வந்துட்டு தனி குடும்பமாக இருந்தால் அது ஒரு அப்பா அம்மா அப்படின்னு முடிஞ்சிடும். இதே கூட்டு குடும்பமாக இருந்தால் அங்கே இருக்கிற இதை பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா அவங்கெல்லாம் வேற வேற ஒப்பீனியன் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க பேச்சை மீறியும் எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைக்காக நான் நியூக்ளியர் ஃபேமிலியே பெட்டர்னு நினைக்கிறேன்.
3: நான் அப்படியே வந்துட்டு ஷீபாவோட பாயிண்ட்டுக்கு அப்போஸ் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா அவங்க ஒப்பீனியன்ஸ் வரனால நம்மளுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கிது அந்த விஷயத்தை பற்றி, அண்ட் நம்மளுக்கு அந்த விஷயத்தை பற்றி சம்மந்தப்பட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் தெரிய வருது. ஸோ ஆப்வியஸாக நான் ஜாயிண்ட் ஃபேமிலியை தான் சப்போர்ட் பண்ணுவேன்.
4: ஐ வில் கோ வித் ஜனனி. லைக் அவர் சொன்ன மாதிரி தான், கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அழகான கப் ஆஃப் சாலட் மாதிரி, ஒரு பவுல் ஆஃப் சாலட் மாதிரி. அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர்ஸ் இருக்கும். அது எல்லாம் ஒன்றா சேரும் போது அது ஒரு அமேசிங்கான ஃப்ளேவரை கொடுக்குது. அதனால அது என்னமோ இன்னும் பெட்டராக இருக்கும்.
2: ஸோ எனக்கு வந்து அந்த பாயிண்ட்ல உடன்பாடு இல்லை, பிகாஸ் நிறைய ஒப்பீனியன்ஸ் வரும்பொழுது நம்மளுடைய எண்ணங்களை வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எண்ணங்கள் வந்து மாறிடும். ஸோ அதனால வந்து நியூக்ளியராக இருக்கும் போது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு அப்பா அம்மா பொண்ணு பையன் அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும், ஓகே இவங்களுக்கு இதுதான் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ அதனால எனக்கு வந்து பர்சனலாக நியூக்ளியர் ஃபேமிலி இஸ் மச் பெட்டர் அப்படின்ட்டு தோணுது. இன் ஃபார்ம் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அட்வான்டேஜா எனக்கு அதுதான் தோணுது.
1: ஓகே, ஸோ வி சா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இயர். மூவிங் ஆன், ஷீபா, அஸ் யூ மென்ஷன்ட் ஏர்லியர், யூ ஸ்டேட் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ வாட் மேட் யூ ஹேட் லிவிங் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி?
2: இப்போ கூட்டு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ நான் கூட்டு குடும்பத்தில் இருந்தப்ப எங்கள் சித்தப்பா ஃபேமிலியும் எங்கள் கூட இருந்தாங்க. என்னோட அப்பா அம்மா வந்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தராங்க அப்படின்னா அந்த பொருளை வந்துட்டு எங்கள் சித்தப்பா சித்தி அவங்களால வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வாங்கி கொடுக்கும் போது என்னோட கசின்ஸ் எல்லாம் அதை பார்த்து ஏங்குவாங்க. ஸோ ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும் போது வந்துட்டு பார்ஷாலிட்டி பார்க்காம ஒரே வீட்டில் இருக்கணும், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால நான் ஜாயிண்ட் ஃபேமிலி வேண்டான்னு நினைக்கிறேன்.
4: ஷீபா சொன்னது ஒரு வகையில் உண்மன் கூட வச்சுக்கலாம், ப்ரைவசி இருக்காது தான். ஆனால் ப்ரைவசியை தேடி போடும்போது நம்ம சேஃப்டியை விட்டுடுறோம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அதுவும் இந்த காலத்தில் அம்மா அப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற நேரத்தில் பசங்க எப்பவுமே தனியாக தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அதனால தான் இந்த ஃபோனில் போகிறது, சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆகுது, என்ன செய்யறோன்னே தெரியாமல் பசங்க வழிமாறி போகிறது, இது எல்லாமே இதனால தான் நடக்குது. ப்ரைவசியை தேடி போகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேஃப்டியை லூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னும் விஷயம் என்னென்னா, அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி எல்லாரும் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தா இன்னொருத்தவங்க கேட்பாங்க அப்படின்னு. அதை மாதிரி சூழ்நிலை வளரும் போது தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்.

0: அப்படிங்கிற விஷயத்த கத்துப்போம். அப்படி இல்லை அப்படின்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தாலதான் சின்ன சின்ன பென்சில் பேனாக்கெல்லாம் ஸ்கூல்ல வந்து பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க.
1: ஸோ ஆடிங் ஆன் டு வாட் தீபஸ்ரீ செட், கரெக்ட் தான். ஏன்னா நீங்கள் இப்போ நிறைய பேர் ப்ரைவசி ப்ரைவசின்னு தேடி தேடி அதுவும் கடைசியில் தனிமையாக போய் முடிஞ்சிருது. தனியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படியே ஓரமாக தனியாக உட்காந்திப்பாங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கிறப்போ உங்கள் கசின்ஸ் அவங்களோடலாம் விளையாடுறப்போ ஜாலியாக போகும், உங்களுக்கு டைம் நல்லா போகும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தனியாக உட்காந்துட்டு இருக்கப்போ தான் நம்ம மைண்ட் எது எது எது ஏதோ தேவையில்லாத விஷயம் யோசிக்கும், அதிகமாக யோசிப்போம், அதெல்லாம் நம்மளோட மென்டல் பீஸே கெடுத்துரும் நான் நினைக்கிறேன் பர்சனலாக.
2: இல்லை இப்போ தீபஸ்ரீ சொன்னாங்க வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தால் தான் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு தெரிய வரும்னு. அது நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தாலுமே கூட வரும். இப்போ இது நியூக்ளியர் ஃபேமிலியில் இருந்தால் ஒரு அண்ணனும் தம்பி அக்கா தங்கச்சி இருக்கும் போது கண்டிப்பாக அவங்களோட நம்ம ஷேர் பண்ணிப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்து தான் கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது.
0: இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்வியாக தான் இங்கே இருக்குது.
1: பட் ப்ரிடாமினாக பார்க்கும் போது நிறைய பேர் வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. அண்ட் நான் ஷீவா சொன்ன ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது நிறைய பேர் அப்போஸ் பண்ணீங்க வந்து ப்ரைவசி இதை சொன்னீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தனிமையில் வாழும்போது எல்லா இடத்துலையும் வந்து எல்லாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வெளியூருக்கு அந்த மாதிரி போகும்பொழுது நம்ம தான் நம்மளை வந்து சர்வைவ் பண்ணிக்கணுமே உடைய நம்ம வந்து யார் மேலேயும் வந்து டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த விதத்தில் ஐ ப்ரிஃபர் வந்து இந்த மாதிரி இருக்கிறது மோர் பெட்டர் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்.
3: சூப்பர் ஆன்சர் கேரலின். சரி மூவிங் ஆன், நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, நிறைய ஜாயின்ட் ஃபேமிலி இப்போ நியூக்ளியர் ஃபேமிலியில கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு, அதுக்கு ரீசன் என்னது?
1: டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. பிகாஸ் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில இருக்கும் போது இப்போ ஷீவா சொன்னாங்கல்ல அந்த பொருள் வந்து ஷேர் பண்ணும். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது ஜாயின்ட் ஃபேமிலியில நிறைய பேர் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபேமிலி நல்லா ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா மிச்சம் நம்ம ரிலேட்டிவ்ஸே யாருமே ஸ்டேபிளா இல்லைன்னா அங்கே ஒரு இது வரும், டிஃப்ரென்ஸ் வரும். ஐயோ இவளுக்கு இவ்வளோ பண்ணுறோமே, நம்ம பசங்களுக்கு நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்றதும் வரும். ஸோ இவங்க வந்து ஓகே அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிளாஷ் கொண்டு வருதோ அப்படின்னு எனக்கு தோணுது.
4: நான் என்ன சொல்வேன்னா ப்ரைவசி எல்லாருக்குமே வந்துட்டு இன்னும் ப்ரைவசி வேணும், எனக்கு தனியாக இருக்கணும், மற்றவங்க என்னோடய விஷயத்தில் வந்துட்டு ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. மெயினாக அந்த ஒரு ரீசன்னாலேயே நிறைய பேர் நியூக்ளியர் ஃபேமிலி ப்ரிஃபர் பண்ணுவாங்களோன்னு நான் நினைக்கிறேன்.
2: ஜாயின்ட் ஃபேமிலிலாம் ஏன் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டு வருதுன்னா ஒருத்தர் கேர் பண்ணிக்கிறது அந்த பிரச்சனை கூட ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. இப்போ என்னென்னா இந்த வேலையை எப்படினாலும் அவங்க பண்ணிடுவாங்க, அதனால் நம்ம ஏன் பண்ணணும்னு விட்டுட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று இப்போலாம் வந்துட்டு அவங்கள கேர் பண்ணிக்கிறதே வந்துட்டு சில பேர் கஷ்டப்படுவாங்க, இல்லை வந்துட்டு இன்னொருத்தவங்களையும் கேர் பண்ணிக்கணுமான்னு அந்த மாதிரி யோசிக்கிறவங்கலாம் வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலி வேண்டாம், நியூக்ளியர் ஃபேமிலியே பெட்டர் அப்படின்னு
0: எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. இது இல்லாம ஒரு ரீசன் அப்படின்னா இந்த ஊர்ல குடும்பமா கூட்டு குடும்பமா இருக்கவங்க எல்லாம் சிட்டிக்கு வருது, வேலைக்காக வருது, படிப்புக்காக வருது, இந்த மாதிரி ரீசன்ஸும் நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு.
3: ஓகே, சோ வி ஹேவ் a caller with us right now. ஹலோ, ஹூ இஸ் திஸ்?
5: ஹலோ, நான் தாணி, நான் வந்து நம்ம வந்து கால் பண்றேன். இது MOPFM தானே?
3: எஸ், திஸ் இஸ் MOPFM. சோ தாணி, டெல் மீ, டு யூ லிசன் டு MOP ரேடியோ ஸ்டேஷன்?
5: யா, நான் ரெகுலரா லிசன் பண்ணேன். இப்போ உங்களோட பேனல பத்தி கேட்டுட்டு இருக்கனால என்னோட ஒப்பீனியன்ஸ் நான் குடுக்கலாம் நான் கால் பண்ணிருக்கேன்.
3: ரைட், ஓகே. சோ தாரணி, விச் ஃபேமிலி யூ லிவ் இன் வித், லைக் ஜாயின்ட் ஃபேமிலி ஆர் லிவ் நியூக்ளியர் ஃபேமிலி?
5: ஆக்சுவலி ஐ மைசெல்ஃப் ஹேவ் அ டவுட். ஓகே, எனக்கே தெரியாது கரெக்டா நான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா இல்ல ஜாயின்ட் ஃபேமிலியா, பிகாஸ் நான் என் பாட்டி கூட தான் இருக்கேன், அதனால எங்க பாட்டி வந்து தான் எங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி. சோ ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைப் ஆஃப் ஃபேமிலின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அது ஜாயின்ட் ஃபேமிலி தான். ஏன்னா வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் படி வந்து முன்ன காலத்துலேருந்தே வந்து அப்பா அம்மா பாட்டி தாத்தா சித்தி சித்தப்பா பெரியப்பாங்கிற மாதிரி ஃபுல் ஃபேமிலியோட எல்லாரோட அன்பும் நம்மளுக்கு கிடைக்கணும், அதாவது எல்லாரோட லவ்வும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எப்பவுமே வந்து நம்ம கல்ச்சர் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஒருத்தருக்குன்னு பண்ணக்கூடாது, ஃபேமிலிக்குன்னு அப்படியே அந்த நம்மளோட ஃபேமிலி நம்ம அப்பா நம்ம அம்மான்னு மட்டும் விட்டுறக்கூடாது, எல்லாருக்குமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்பவுமே வந்து நம்ம கல்ச்சர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியும் வந்து பேசிக்காக வந்து அதுதான் நமக்கு சொல்லியும் தருது. எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பொதுவானது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கும். செல்ஃபிஷான விஷயம் அப்படிங்கிறது ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்காது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் சரி, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே செல்ஃபிஷாக ஓடும் போது ஜாயின்ட் ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக வந்து செல்ஃப்லெஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு பண்பாடு, பண்பாடுங்கிறத விட அது ஒரு கேரக்டர் மாதிரி, அந்த கேரக்டரே இப்ப யாருக்குமே இல்லாம போயிடுச்சு. மேபி ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த செல்ஃப்லெஸ்னஸ் நம்மளுக்கு மட்டும் அப்படின்னு யோசிக்காம ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கவங்க வந்து எல்லாருக்காகவும் யோசிக்கிற ஒரு தாட் வந்து சொசைட்டில வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஜாயின் ஃபேமிலி.
3: Okay, Dharani, I have one more question for you. What do you think, like, why are families converting into nuclear family?
5: So, basically, enna pottu irukka enna na, maybe, like, already in a discussion, there is a difference of opinions, but still, enakku major enna vishayam thonudha, ellarume, ipo na already sonna mari, ipo irukka society romba selfish ah irukku. Na, enoda family, enoda appa, enoda amma, in fact, ipo la vandu na mattum dhaan irukken.
3: Okay, Dharani, it was lovely talking to you. Keep listening to our FM radio station. Thank you so much.
5: Thank you.
3: Okay, so we have another caller with us right now. Hello, who is this?
6: Hello, na Swati pesren. MOP FM nane.
3: Yes, this is MOP FM. Swati, where are you calling from?
6: Na Tirumangalam la irundhu koopidren.
3: Okay, so you do you regularly listen to our radio station?
6: Ah, na vandu regular ah kesren MOP FM.
3: Okay, Swati, so right now we are discussing about nuclear family and joint family. So okay. What kind of family you live in with?
6: நான் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலில தான் இருக்கேன்.
3: ஓகே, சோ ஹவ் இட்ஸ் லைக் லிவிங் இன் எ நியூக்ளியர் ஃபேமிலி?
6: நியூக்ளியர் ஃபேமிலி இப்போ நான் வந்து இப்போ ஜாயின்ட் ஃபேமிலில இருக்கிற நான் எவ்வளவு பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட நெய்பர்ஸ் எல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். அந்த ஜாயின்ட் ஃபேமிலில இருக்கிற அவங்களதான் வந்து பார்த்து நான் வந்து என்னோட ஃபேமிலியோட கம்பேர் பண்றப்போ எனக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில இருக்கிறப்ப நம்ம எது பண்ணாலும் அந்த ஜாயின் அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருக்கிட்டயும் வந்து நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கிட்டோம் இல்லைனாட்டி அவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும் வந்து நம்ம அதை செய்யாம இருக்கிறது அந்த மாதிரிதான் நிறைய பிரச்சனை இருக்கும். சம்டைம்ஸ் வந்து லைக் காஸ்ட் பிரச்சனை கூட வரும். அது வந்து பாக்குறப்போ வந்து எனக்கு நியூக்ளியர் ஃபேமிலி தான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்றேன்.
3: ஓகே ஸ்வாதி, தேங்க்யூ ஃபார் காலிங் எம்ஓபி ரேடியோ ஸ்டேஷன் 107.8 FM. இட் வாஸ் லவ்லி டாக்கிங் வித் யூ. ஸோ தீபஸ்ரீ, வென் எவ்ரி ஒன் இஸ் சேயிங் அபவுட் கன்வெர்ட்டிங் ஃப்ரம் ஜாயின் டு நியூக்ளியர், யூ செட் யூ ஷிஃப்டட் ஃப்ரம் நியூக்ளியர் ஃபேமிலி டு ஜாயின் ஃபேமிலி. ஸோ கேன் வி நோ த ரீசன் லைக் வை யூ கன்வெர்ட்டட்?
0: ஓகே, இஸ் நாட் இட் இஸ் நாட் லைக் நான் ஃபஸ்ட்லேருந்தே ஒன்றும் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு லைக் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பிறந்தப்ப வீட்டில் படிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி விட்டு வந்தாச்சு, தனித்தனியாக பிரிஞ்சாச்சு நியூக்ளியராக. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைமில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒர்க்கிங் அப்படிங்கிற ரீசன்னால தான் நாங்கள் வந்து திரும்ப சரி ஓகே பசங்களை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாயின்ட் ஃபேமிலிக்கு வந்தோம். இதை விட இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன, பாட்டி தாத்தா தனியாக இருக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, லைக் எங்களை பாட்டி தாத்தா பார்த்துக்கிற மாதிரியும் பாட்டி தாத்தாவை நாங்கள் பார்த்துக்கிற மாதிரியும் ஒரு ஃபார்மேஷன் அங்கே வரவே இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையாகவே அந்த விஷயங்கள்லாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சு. ஒரு பாட்டி தாத்தா கூட இருக்க விஷயம் அது அந்த லவ் அவங்க கிடைக்கிறது அதெல்லாம் எவ்வளோ லவ்லியாக இருக்கும். அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம், சம்மர் வெக்கேஷனில் மட்டுமே நம்ம கிடைக்கப்படுற டைம், வருஷம் ஃபுல்லாக நம்ம கிடைக்கும் போது அதெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கும். சும்மா ஈவினிங் வீட்டுக்கு வந்தால் டிஃபன் பண்ணி தரத்து கூட அம்மாவோ அப்பாவோ இருக்க மாட்டாங்க அந்த டைமில். ஸோ அப்போ எங்களுக்கு தினமும் எங்கள் பாட்டி தாத்தாவே எங்கள் கூட இருப்பாங்க. சின்ன சின்ன ஹோம்ஒர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்க வந்து அவங்களுக்கு படிப்பு வேணால் சொல்லித்தர தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உட்காந்து படி அப்படின்னு சொல்ல அவங்களால தாராளமாக முடியும். இதெல்லாம் தான் ரீசன்ஸ் மேபி நாங்கள் ஐ மீன் நான் ஜாயின்ட் ஃபேமிலி ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு.
4: ஸோ நான் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்தே நியூக்ளியர் ஃபேமிலி தான். நான் ஏன் ஜாயின்ட் ஃபேமிலி ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஒர்க்கிங், அண்ணாவும் படிச்சுட்டு இருந்தப்போ சம்டைம்ஸ் வீட்டில் யாரும் இல்லாதப்போ என்னை தனியாக விட்டுட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு தோணும், இதுவே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தால் கசின்ஸோடு இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸோடு இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க வீட்டில் போய் இருக்கிறப்போ நம்ம ரிலேட்டிவோடு இருக்கிறப்பவே நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இன்னொன்று, நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தாங்க, அவங்க சொல்கிறப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும். அவங்க டைம் சொல்லுவாங்க, நாங்கள் அப்படிலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம், சம்மர் வெக்கேஷனில் நாங்கள் அந்த தோப்புக்கு போவோம், இப்படி விளையாடுவோம் அப்படிலாம் சொல்கிறப்போ நமக்கே அந்த ஏக்கம் வரும், ஐயோ நம்மளும் இந்த மாதிரி தனியாக வளர்கிறதுக்கு நம்ம இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியா ஃபேமிலியோட வளர்றது இன்னும் எவ்வளோ நல்லா இருக்கும் மீன்ட்டு.
3: ஷீபா நீங்க ஏதாவது அப்போஸ் பண்ண விரும்புறீங்களா?
2: ஆமா, அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கசின்ஸோட தாத்தா பாட்டியோட இருக்கும் போதெல்லாம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது வேணா சந்தோஷமா இருக்குமே தவிர நடைமுறை வாழ்க்கைக்கு சுத்தமா சரி வராது. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்துட்டு ஜாயின்ட் ஃபேமிலியில இருந்தேன், எங்க அம்மாவுக்கு வந்துட்டு 45 ஏஜ் ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா அவங்களுக்கு அந்த மெனோபாஸ் அதெல்லாம் வரதுனால அவங்களால எங்களை பாத்துக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப சமைக்கிறது வீட்டு வேலை அதுக்கே சரியா இருக்கு. இது பத்தாதுன்னு தாத்தா பாட்டியும் கூட இருந்தாங்கன்னா அவங்கள பாத்துக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது. இது வந்துட்டு தாத்தா பாட்டிய கூட பாத்துக்க முடியாதான்னு நீங்க கேட்கலாம், ஆனா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும் போது அவங்களோட கஷ்டத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல. சோ அப்படிலாம் பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பார்த்தாங்கன்னா நியூக்ளியர் ஃபேமிலி தான் சரியா இருக்கும்.
1: நான் வந்து ஷீவா சொன்னதுதான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணுவேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும்போது, இப்ப தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்கும்போது, தாத்தா பாட்டி ஒர்க்கிங்காக இருக்க மாட்டாங்க, பட் ஆனால் நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ஒர்க்கிங்காக இருக்கும் போது அப்பவும் நம்ம விட்டுட்டு தான் போவோம். அப்போ தாத்தா பாட்டி தனியாக தான் இருப்பாங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணுறீங்க எனக்கு இல்லை. நீங்கள் சொ அப்போ நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னா, ஓகே தாத்தா பாட்டி வீட்டில் இருக்காங்க, ஐயோ நம்ம சீக்கிரம் வரணுமே, நம்ம இது பண்ணணுமே அப்படின்னு ஒரு ப்ரெஷர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து நியூக்ளியர் ஃபேமிலி மோர் ப்ரிஃபர் பண்ணுறேன்.
0: இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இவங்க சொன்னாங்க பாட்டி தாத்தாவை பார்த்துக்கிறதே ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு. ஒரு வகையில் உண்மைதான், எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை வந்ததுனால தான் நாங்கள் திரும்ப ஜாயின்ட் ஃபேமிலிக்கே போனோம். ஆனால் என்னன்னா, திடீர்னு அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற போது வீட்டில் வேலை செய்யறதுக்கே ஆள் இல்லாமல் போகுது. இப்போ வேணா வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நான் ஸ்கூல் படிக்கும் போது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அம்மா தான் திரும்ப வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இதே ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கும் போது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இன்னொருத்தர் அந்த வேலையை எடுத்து செய்வாங்க. இதெல்லாம் ஒரு வகையில் எனக்கு ப்ளஸ்ஸாக தான் தோணுது.
1: பட் ஆனால் வந்து அதை வந்து உண்மையாக சந்தோஷமாக செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து முறுமுறுத்துட்டு செய்வாங்க. இப்போது நம்ம அக்கா தங்கச்சி அப்படி ஜாயின்ட் ஃபேமிலியில் வாழ்ந்தால் மேபி அவங்க வந்து செய்யலாம், பட் ஒரு மருமகளோ இல்லை ஒரு மருமகனோ வந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது. அந்த உண்மையான சந்தோஷத்தோடு செய்வாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் மார்க் தான்.
3: ஸோ எல்லாருதும் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்டது பெற, லைக் பீங் இன் அ ஜாயிண்ட் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி ஹேஸ் இட்ஸ் ஓன் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். வேர் ஜாயிண்ட் ஃபேமிலி இஸ் ஃபுல் ஆஃப் பீப்புள் ஹூ கேர் ஃபார் யூ, லுக் அவுட் அண்ட் இஸ் ஃபன் அண்ட் ஹேப்பனிங் த்ரூ அவுட். நியூக்ளியர் ஃபேமிலி கிவ்ஸ் யூ பர்சனல் ஸ்பேஸ் யூ கிரேவ் வென் யூ ஆர் இன் பிட்வீன் அ லாட் ஆஃப் பீப்புள் அன்ஏபிள் டு ஹியர் யுவர் செல்ஃப். ஸோ வித் திஸ் வி கம் டு அன் எண்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். தேங்க் யூ சோ மச் ஈச் ஒன் ஆஃப் யூ ஃபார் ஜாயினிங் இன் திஸ் ஃபார் பேனல் டிஸ்கஷன். ஆல்சோ ஐட் லைக் டு தேங்க் ஆல் அ லவ்லி காலர்ஸ். You are listening to MOPCRS 107.8 FM with me, RJ Sonia, our community, our pride.

Hi everybody, I'm singer Unnikrishnan and you're listening to MOP Community Radio 107.8. Our radio, our community, our pride. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது

0: ஹாய், கனெக்டிவ் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் சாப்டரை எப்படி படிக்க போற? இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லைல, கிளாஸ் வேற மிஸ் பண்ணிட்ட?
1: இல்ல, நான் டிவியில பார்த்து படிக்க போறேன்.
0: டிவியில எப்படி?
1: அதுவா, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்வயம் பிரபான்னு ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அது மூலமா தான்.
0: ஸ்வயம் பிரபாவா? எனக்கு இதை பத்தி கொஞ்சம் சொல்லேன்.
1: கண்டிப்பா சொல்றேன். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்கீம் மூலமா ஃப்ரீ எஜுகேஷனல் டிடிஎச் சேனல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அதுவும் சிபிஎஸ்இ அண்ட் ஹையர் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ இந்த எஜுகேஷனல் சேனல்ஸ் நம்ம டிடிஎச் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட சொல்லி ஆக்டிவேட் பண்ணினா காலேஜ்ல படிக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ நம்ம ஈஸியா படிக்கலாம் அண்ட் புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த சேனல்ஸ்லாம் டெய்லி 4 ஹவர்ஸ்க்கு டெலிகாஸ்ட் ஆகும் அண்ட் 4 டைம்ஸ் ரீடெலிகாஸ்ட் வேற பண்றாங்க.
0: ஓ வாவ், நான் இப்பவே போய் சேனல் ஆக்டிவேட் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கண்டிப்பா சொல்றேன். தேங்க் யூ. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் சப்ஜெக்ட்ஸை வந்து டிவியில ஸ்ட்ரீம் பண்றாங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. கண்டிப்பா அதெல்லாம் பாருங்க. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
3: நான் படிச்சேனா, நான் வேலைக்கு போனனா, என் ஃபேமிலியை கவனிச்சுக்கிட்டேனான்னு இல்லாம பல பேர் இன்னைக்கு இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்துல நல்லது பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல லா படிச்சுட்டு தன்னார்வத்தோடு 2013 என்ஜிஓவை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பல யங்ஸ்டர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேரன் வெல்ஃபேரோட ஃபவுண்டர் சிந்தராம் சார் இன்று நம்மோடு இணைந்திருக்காரு. வாங்க அவரோடு உரையாடுவோம். நான் உங்க அஜய் கேத்ரின் மற்றும் அஜய் சுஜாதா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் சார்.
4: வணக்கம்மா.
3: ஒரு லாயரா இருக்கக்கூடிய நீங்க இந்த சமூகத்துக்கு பல வழியில ஏதோ ஒரு நன்மையை செய்ய முடியும், ஆனா ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்ன்ற நோக்கம் எதனால வந்துச்சு?
4: ஆக்சுவலி இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற நோக்கம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு முதல்ல யாருமே யாரையும் கேட்டுடக்கூடாது. கரெக்டா, இந்த சமுதாயத்துக்கு எல்லாருமே எல்லாமே பண்ண வேண்டியது எவ்ரி ஒன்ஸ் டியூட்டி. ஏன் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க அப்படின்ற கேள்வி தான் ஒருத்தவங்களை நோக்கி வைக்கப்படணும். ஓகே, ப்ரொஃபஷனில் லீகலாக ஃபைட் பண்ணி ஒருத்தவங்களோட ரைட்டுக்கு ஒருத்தவங்களோட உரிமைக்காக வாங்கி கொடுக்குறத விட ஈச் ஒரு தனி மனித மாற்றம் தான் சமுதாயத்தோட மாற்றம் இல்லையா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் சென்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எஜுகேஷன் மூலமாக தான் எடுத்துகிட்டு போகணும். நம்மகிட்ட இப்போ இருக்கக்கூடிய கல்வி திட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை மேண்டேட்டாக எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கோர்ஸ்லேயே ஒரு உங்களுக்கு சில கோர்ஸ்லேயே மட்டும்தான் ஒரு கம்யூனிட்டி அவர்ஸ் நீங்கள் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கணும் அப்படின்றதே வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாகவும் ஒரு 90 hours வந்து நீங்கள் வந்து ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயமாக தான் திணிக்கப்படுது. உடனே அது அப்படி இருக்கக்கூடாது. எல்லா இது வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது எல்லாரோட கடமை அப்படின்றத வந்து எவ்ரி யங்ஸ்டர்ஸ்க்கு உணர்த்தணும், சரிங்களா? ஸோ அது இல்லை அப்படின்றது வந்து எங்களுடைய தேடலில் புரிஞ்சது. ஸோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி யங்ஸ்டருக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய டியூட்டி, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றத விதைக்கிறதுக்காக தான் இந்த ஆர்கனைசேஷன் மெயினாக ஆரம்பிக்கப்பட்டது.
3: சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு ஆப்ஷன் இல்லை, அது டியூட்டின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க சார்.
4: அதாவது இதை நீங்கள் பண்ணணும், நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சமூக ஆர்வலர் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி யாரையுமே வந்து இப்போ ஒரு பிளட் டோனரை வந்து ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட்ரே பண்ணுறாங்க இல்லையா? தட் இஸ் நாட் ஆக்சுவலி சூப்பர் ஹீரோயிசம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் டூ. இப்போ வந்து சூப்பர் ஹீரோ சூப்பர் ஹீரோன்னு சொல்லி சொல்லி அதை ரொம்ப போஸ்ட் பண்ணி அதை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது க்ளோரிஃபை பண்ணி சாதாரணமாக எல்லாரும் நம்ம செய்ய சாதாரண ஒரு மக்கள்லாம் சாமானியெல்லாம் செய்ய முடியாது, எனக்கு என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நிறைய பேர் அதை உள்ளுக்கு வர விடாமல் தடுத்துடுறோம், சரிங்களா? ஸோ சில இடத்துல வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதே வந்து நெகட்டிவாக போய் முடியும். ஸோ நீ இவங்க தான் சமூக ஆர்வலர்கள், இவங்க வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது மூலமாக இது நம்மளுக்குள்ளான வேலை இல்லை போல, அது யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ பார்க்க வேண்டிய வேலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரெஃபரன் ஆகி நின்றுக்கிறாங்க. அதுவே ஒரு தப்பு. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள்.
3: சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு ஆப்ஷனா கொடுக்கப்படுறதில்ல, அது எல்லாரோடைய டியூட்டின்னு ரொம்ப அழகா சார் சொன்னாரு.
5: ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எந்த அளவு சப்போர்ட் கிடைக்குது, இல்ல நீங்க இதை ஃபுல் ஃப்ளெஜ்டா பண்றதுக்கு எந்த அளவு சப்போர்ட் தேவைப்படுது சார்?
4: ஆக்சுவலி நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பில்லரா ஒரு சப்போர்ட்டராக தான் இருக்காங்க. நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக மக்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்யறதுக்கு வந்து சில டயத்தில் வந்து நம்ம நிறைய பெடிஷன்ஸ் போட வேண்டியது இருக்கு, நிறைய ஆர்டிஐ போட வேண்டியது இருக்கு, சமயத்தில் கோர்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. இப்படிலாம் பார்க்கும்போது வைக்கும்போது கவர்மெண்ட் நான் என்ஜிஓனாலே வந்து ப்ராப்ளமேட்டிக், எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணிட்டு கொடியை பிடிச்சிட்டு இருக்கவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சர் இருக்கு. பட்லாம் ஆக்சுவலி அது வந்து ஒரு ட்ரேட் யூனியனுடைய சட்டம். என்ஜிஓ பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கவர்மெண்ட் கூட சேர்ந்தே தான் டிராவல் பண்ணுவோம். பட் சமயத்தில் கேள்விகள் கேட்கும் போது வந்து என்ஜிஓஸை வந்து கவர்மெண்ட் வந்து வேண்டாதவங்களை தான் பார்க்குறாங்க. பட் ஆனால் வந்து கவர்மெண்ட்டோட சேர்ந்து பிரச்சனை பண்ணிக்காம கேள்விகள் கேட்காம கவர்மெண்ட்டோட சேர்ந்து அலை பண்ணி அப்படியே ட்ராவல் ஆகக்கூடிய என்ஜிஓஸும் இருக்காங்க. கவர்மெண்ட் அவங்க அந்த மாதிரியான என்ஜிஓஸ்க்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். நம்ம அவங்கள வந்து நீங்கள் சரி பண்ணுறது சரியில்லை, நீங்கள் இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஒரு முதியோருக்கு வந்து வந்து சேர வேண்டிய பென்ஷன் வந்து சேரல, ஏன் சேரல, அவருக்கு வந்து போயிருந்துருக்கணுமே, இந்த மாதிரியான கேள்விலாம் கேட்டுகிட்டே இருந்தால் you won't be in a good books of the NGO.
5: அதாவது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ன்றது கவர்மெண்டோட இணைந்து செயல்படணும் அப்படிதான் ஆசைப்படுறோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார்.
3: நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கும் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் குறித்து தெளிவுபடுத்த முடியுமா சார்?
4: ரெண்டுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று தான். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும், அவங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இருக்கும். இதில் வந்து ஆக்டிவிட்டீஸ், வாலண்டியரிசம், அவங்களுக்கு ஒன்று அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரே ஒரு காமன் இது என்ன மையப்புள்ளி என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அதில் இருக்கிற வாலண்டியர்ஸ் மானிட்டரியாக பெனிஃபிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்டிவிட்டி என்ஜிஓவில் ஆக்டிவிட்டீஸ் அவேர்னஸ் அது மாதிரி இருக்கும். அதில் வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து செல் பண்ணலாம். அண்ட் தட் டூ வில் கோ டு த ஆர்கனைசேஷனோடஆர்கனைசேஷன் தான் மானிட்டர் பெனிஃபிட் ஆகுமே தவிர இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு வாலண்டியர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகாது.
3: எந்த ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் வாலண்டியர்ஸ்னு வரும்போது வாலண்டியரிங் மட்டும்தான்.
4: வாலண்டியரிங்னாலே அதுதான். இஃப் அதாவது யூ ஷுட் நாட் ஓன்லி மானிட்டரி பெனிஃபிட், நீங்க எதுவுமே எதிர்பார்க்கக்கூடாது. எந்த அதில் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடைய ஒரு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு, அது மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். அதை தாண்டி நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் நீங்கள் வாலண்டியர் கிடையாது
5: சார். அடுத்து எங்களோட கேள்வி என்னன்னா, இன்னைக்கு நிறைய என்ஜிஓஸ் இயங்கி வராங்க, அவங்க எல்லாரும் ஒரு காசு எடுத்துட்டு இந்த காசை நாங்கள் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்படி உங்களோட என்ஜிஓட நோக்கம் என்ன, இல்லை இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் தீர்க்கணும்னா அது என்னவா இருக்கும் சார்?
4: ஆக்சுவலி இது வந்து ஒரு டிராவல் பண்ணி டுவோர்ட்ஸ் அ கோல் அப்படின்னு சொல்லி போய் அதை சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்றது காட்டும். கோல்லேருந்து அப்படி பின்னோக்கி வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தனி மனித மாற்றம் தான் சமுதாய மாற்றம், சரிங்களா? அதாவது வந்து நான் ஒருத்தர் மட்டும் இந்தியா வந்து சிங்கப்பூர் மாதிரி ஆக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் நான் ஒருத்தர் மட்டும் எச்சு துப்பாமல் இருந்தால் இந்தியா சிங்கப்பூர் மாதிரி ஆயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நியாயமான கேள்வி தான். நான் பிரச்சனை எங்கே இருக்குன்னா இந்த கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க, சரியா? ஸோ நான் என்னுடைய டியூட்டி நான் பார்ப்பேன், குப்பையை கரெக்டாக வந்து குப்பையில் தான் குப்பத்தில் தான் போடுவேன், பிளாஸ்டிக் பேப்பர் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட பசங்களுக்கும் பொண்ணுக்கும் வந்து ஜாதி வேற்றுமையை வந்து இல்லாமல் சொல்லி வளர்த்து கொடுப்பேன், எல்லாமே ஈக்குவல் சமம்னு சொல்லி சொல்லி வளர்க்குவேன். எல்ஜிபிடி ரைட்ஸை பற்றி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். இந்த மாதிரியான விஷயம், இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு உண்டான வந்து ஒரு பிரின்சிபல் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் கடைபிடிச்சாதான் அது வந்து ஒரு சமுதாய மாற்றமாக மாறும். எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் இப்படி இருங்க, நீங்கள் வந்து எச்சு துப்புனா வந்து உங்களுக்கு வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி உங்களால் வந்து சமுதாய மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. ஸோ எங்களுடைய நோக்கம் என்ன எப்படின்னா, இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யங்ஸ்டர்ஸ். நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து ஏற்கனவே கரப்ட் ஆயிடுச்சு மைண்டு ஃபுல் அண்ட் ஃபுல். அவங்கள போய் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் மாறுங்க வைங்கன்னு சொல்லி சொன்னால் கேட்க முடியாது. ஸோ இந்த ஜென்ரேஷனை நம்மளோட ஜென்ரேஷனில் இருந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பித்தாதான் இன்னொரு டூ டிகேட்ஸில் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது அந்த ட்ராவல் வந்து ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ ஒரு சமுதாய மாற்றம், மிகப்பெரிய சமுதாய மாற்றத்தை கொண்டு வரணும், கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஒரு சேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, சொசைட்டி சேஞ்சு இருக்கு இல்லையா, அந்த சிஸ்டமோட சேஞ்சு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே ஒரு காஸ்ட்டில் மட்டும் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வேலைக்கு ஆகாது. ஸோ எல்லாத்துலேயும் இட்ஸ் கம்ப்ளீட் ஒரு சிலபஸ் மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையும், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், உமனமாக இருக்கட்டும், உமன் எம்பவர்மெண்ட்டாக இருக்கட்டும், எலிஜிபிலிட்டி ரைட்ஸாக இருக்கட்டும், சைல்டாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு ஒரு இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு எஜுகேஷன் சிலபஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்தந்த விஷயத்தில் இந்த காஸ்ட்டில் இந்தந்த அடிப்படையில் இந்தந்த ஏரியாவில் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு யங்ஸ்டருக்கு ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் அவனை ஃபீல்டில் வந்து அவனை இறங்க வச்சு நீயே செஞ்சுப்பார், அப்போ தான் அவனுக்கு புரியும் அப்படின்றதுக்காக ஆன் ஃபீல்டு ஆஃப் ஃபீல்டு ரெண்டுலேயுமே அவனை ட்ரெயின் பண்ணி அவனுக்கு புரிதல் கொடுத்து அவனை எஜுகேட் பண்ணி ஒரு தனி ஒரு சின்ன கூட்டத்தை வச்சு நம்மளால் எதுவுமே செஞ்சிட முடியாது. ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கா வச்சிருக்கானோ இதை பைதியாக தான் பண்ணிட்டு இருக்கா வச்சிருக்கானோ அப்படின் மாதிரி தெரியும். இதே ஒரு 1000 பேர் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நானும் செய்ய ஆசைப்படுறேன், ஏற்கனவே மாப் இஸ் டூயிங், ஒரு பெரிய கூட்டம் ஒன்று பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்னால் வந்து இங்கே சேர்ந்தனா என்னால் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சேருவாங்க. ஸோ நாங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பெருசாக தான் பண்ணுவோம். 2013 வந்து ஒரு 3 பேர் 4 பேர் ஒரு 10-15 பேர் வச்சு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ எவ்ரி வீக்கெண்ட்ஸில் சாட்டர்டே அண்ட் சண்டே குறைஞ்சது ஒரு 5 ஆக்டிவிட்டியாவது வந்து அங்கங்கே நடக்கும். வேர் 6:50 நவ்
5: அதாவது தனி மனித மாற்றம் ரொம்ப முக்கியம், அதுவும் யங்கர் ஜென்ரேஷன்ல கொண்டு வரணும்ன்ற உங்க நோக்கம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிகள் சார்.
3: இந்த பேண்டமிக் சூழ்நிலையில உங்களோட என்ஜிஓவோட பணிகளை எந்த விதத்திலேயாவது மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டதா?
4: கண்டிப்பா மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து அவனை ஆக்டிவிட்டி, சோஷியல் ஆக்டிவிட்டி, சோஷியல் கன்சர்ன் பொறுத்த வரைக்கும் அவனை வந்து லைவாகவே ஆக்டிவாகவே வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்து கேப் விட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வேறு எதுலையாவது அவங்களோட கவனம் செலுத்துனாவோ. ஆக்சுவலி இங்கே ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சாட்டர்டே சண்டேஸ்க்காக வந்து ஒரு வாலண்டியர் வந்து வெயிட் பண்ணுவோம், என்ன ஆக்டிவிட்டி இந்த வாரம் இருக்கு பண்ணலாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு. அந்த அதில் கிடைக்கக்கூடிய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அதில் கிடைக்கக்கூடிய எனர்ஜியும் ரெஸ்ட் ஆஃப் த வீக் வந்து அவனுக்கு ஓடுறதுக்கு வந்து அவனுக்கு வசதியாக இருக்கும், அவரோட உந்துதலாக இருக்கும். இங்கே வந்து நாங்கள் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து ஒரு ஃபன்னாகவும் ஒரு ஜாலியாகவும் தான் எல்லாமே பண்ணோம், எடுத்துகிட்டு போவோம். ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்போட பெயிண்டிங்காக இருக்கட்டும், ஒரு அங்கன்வாடி ஸ்கூலினுடைய இன்டீரியர் இது பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் கிடையாது. நானும் என் கையிலேருந்து காசு எதுவும் போட வேண்டிய அவசியமும் கிடையாது. வருவேன், என்னோடய உடல் உழைப்பை கொடுப்பேன், அதில் எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் தட் இஸ் ஆக்சுவலி மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இல்லையா? ஸோ இதுதான் இதுதான் இந்த ஆக்டிவிட்டி தான் நாங்கள் எல்லா எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே ரெகுலர் பண்ணிகிட்ருப்போம். பேண்டமிக்கில் கம்ப்ளீட்டாக லாக்டவுன் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து யாருமே எங்கேயுமே வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்ற சுச்சுவேஷனில் ஒரு ரெண்டு வாரம் அமைதியாக இருந்திருப்போம், ரெண்டு வாரம் அமைதியாக இருந்திருப்போம். தேர்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவை கூட இல்லாமல், அடிப்படை வசதி கூட இல்லாமல், வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு மெக்கானிக்காக இருக்கவங்க, டீ ஷாப் வச்சுருந்தவங்க அன்றாட வாழ்க்கைக்கு வந்து ஓடுவாங்க இல்லையா. இன்றைக்கி வந்து நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு 300 கிடைக்கும், 700 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஃபேமிலியெல்லாம் வந்து பசியில் எக்கச்சக்க மட்டுமே பேருக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றது எங்களுடைய சர்க்கிள், எங்களுடைய வட்டாரத்துல தெரிய வந்தது. ஸோ அவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம லிஸ்ட் எடுத்தோம். லிஸ்ட் எடுத்து ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பேக் டொனே, ஒரு ஃபுட் பேக் டொனேட் பண்ணோம், ஒரு பேக் டொனே பண்ணோம் அப்படின்னா 28 வந்து அவங்க வீட்டு விட்டு வெளியில் வர வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்ற மாதிரி, அப்படின்ற மாதிரி பேஸ்ட்லேருந்து, ப்ரெஷ்லேருந்து, மஞ்சத்தூள்லேருந்து, உப்புலேருந்து, காஃபி தூள், டீ தூள், பிஸ்கெட்லேருந்து, அரிசி, பருப்பு, அந்த இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதம் வாழலாம் அப்படின்ற மாதிரியான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு பேக் காஸ்ட் அரௌண்ட் 653 ருபீஸ். அது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ரோட் சைட் போவர்ஸ், யாராருக்கெலாம் டெய்லி வேஜ் லேபரர்ஸ், கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தோம். 13,65,000 வந்து பேண்ட் அந்த 3.5 மந்த்ஸில் மட்டும் நம்ம ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுக்கு பெருசாக வந்து நம்ம வந்து எந்த ஒரு கார்ப்பரேட்டோ, எந்த ஒரு கம்பெனிஸோ, எங்கே எங்கே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முதலாளி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், ஒரு இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளை மாதிரி தான் மகா மேம் கூட 300 or 500 கொடுத்துருக்காங்க. அவங்க போஸ்டர் வாட்ஸ்அப் ப்ளஸ் போஸ்டர் மட்டும்தான் வைப்போம். நாங்கள் வந்து ஒரு 650 வாலண்டியர்ஸ் இருக்கோம், வாட்ஸ்அப் ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் எல்லாருமே. அது அப்படி மட்டும்தான் நம்மளோட வாலண்டியர்ஸில் இருக்க முடியும். வாட்ஸ்அப் ஸ்டோரி இது மட்டும் தான் வைப்போம், பார்த்துட்டு நான் கொடுக்குறேன்னு சொல்லி வருவாங்க. சிறு துளி பெருவெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி 100, 200, 300, 650 அந்த கரெக்டாக 653 பெர் பேக்கு, 500 இப்படியே வந்தது தான் இந்த 13,65,000 ரூபா. இதில் அரௌண்ட் வந்து நாங்கள் 3,400 ஃபேமிலிஸ் கிட்ட ஹெல்ப் பண்ணியிருக்கோம். 3,400 ஃபேமிலிஸ், அதாவது ஃபேமிலினா எங்களுடைய அசம்ஷன் வந்து ஒரு ஃபேமிலியில் 4 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னாலும் ஒரு 12,000 பேத்துக்கு மேலே ஒரு 3 ஹெல்ப் பண்ணது வந்து எங்களுக்கு காஸ்ட் திஸ் மச். இதை போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இன்டீரியராக இருக்கும், போலீஸ் பிடிச்சி வச்சுக்குவாங்க, எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, இந்த விஷயத்துக்காக தான் போகிறோம் வைக்கணும்னு சொன்னோன்னா அவங்களே அப்ரிஷியேட் பண்ணிட்டு விடுவாங்க. மாஸ்க்கு, சானிடைசர், க்ளவு அண்டு இந்த ஃபுட், இது எல்லாமே சேர்த்து உள்ளாச்சு. ஒரு 3 உள்ளே இருக்கும், 3 உள்ளே இருக்கும் இந்த எல்லா 3 இந்த த்ரூ த்ரீ மந்த்ஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ் வந்து எல்லாருமே கிடையாது, ஒரு 8 பேர் மட்டும் ஃபீல்டில் யாரோட வீட்லெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் பாத்ரூம் இருக்கும், அவங்க குளிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கால்லாம் கழுவிட்டு உள்ளுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எந்தெந்த வாலண்டியரோட வீடு இருக்கோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி 8 2 பேரை பேட்ச் பேட்சாக பிரித்து விட்டோம். மிச்சம் எல்லாருமே வந்து வில் ஒர்க் பிஹைண்ட் போஸ்டர்ஸ் டிசைன் பண்ணுறது, அது எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, வரவு செலவு கணக்கு பார்க்குறது, இவங்களுக்கு பணம் வந்திருக்கு, இவங்கள்ட்ட இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் ரெடி பண்ணுறது, இந்த எல்லாமே வந்து பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணுவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ரேடியோ, டிவி, எந்த மீம் பேஜஸ், இன்ஸ்டா பேஜஸ் இவங்களெல்லாம் வந்து நம்பி இல்லை, நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்டு அவங்களுக்கு ப்ரொமோஷன் காசு கொடுத்து நம்ம ப்ரொமோஷனே போதும். 600 பேர் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி வச்சாலே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படின்றது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம்பிள்.
5: சார், இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து என்ஜிஓனா என்ன, அதோட கட்டமைப்பு என்னன்ற பெருமளவு புரிதல் வந்து பெருசாக கிடையாது. ஸோ ஒரு என்ஜிஓனா என்ன, நம்ம கான்ஸ்டியூஷனில் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டெஃபினிஷன் என்ன சார்?
4: ஆக்சுவலி கான்ஸ்டியூஷன் இல்லை, இது வந்து சட்டத்தில் தான் வந்து இதுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இடம். இது வந்து ஒவ்வொரு என்டிட்டியும் ஒவ்வொரு சட்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனினா கம்பெனிஸ் ஆக்ட் கீழே, பார்ட்னர்ஷிப்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டுக்கு கீழே, அது மாதிரியான சட்டத்திட்டம் தான் என்ஜிஓக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ஜிஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து லீகலாக தேடினீங்க அப்படின்னா எங்கேயுமே இருக்காது. ஒரு என்ஜிஓன்றது எதை சொல்லப்படுதுன்னா இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டு, சொசைட்டிஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சொசைட்டி, இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டில் செக்ஷன் 25 மட்டும் சொல்லப்படக்கூடிய செக்ஷன் 25 கம்பெனின்னு சொல்லுவாங்க. கம்பெனிஸ் வந்து எல்லாமே லாபகர நோக்கத்துக்காக ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்காக ஒர்க் பண்ணலாம் வைக்கலாம். செக்ஷன் 25 ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் மட்டும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறதுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்த செக்ஷன். இந்த ரெண்டு ஆக்டு, இந்த மூணாவது ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செக்ஷன் இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓ பற்றி பேசுது. இதனுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரிஜிஸ்டர், ஒரு அது ஒரு என்டிட்டியாக ஒரு சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லீகல் என்டிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பேன் கார்டு நீங்கள் ஒன்று எடுக்கணும். ஸோ ஈச் எல்லா எல்லா ஒரு என்டிட்டியுமே வந்து பேன் கார்டு ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி, இண்டிவிஜுவல் இருக்கணும்ன்ற மாதிரி, அந்த என்ஜிஓவும் அதோடைய வரவு செலவு, தோ இட் இஸ் நாட் ப்ராஃபிட், அவங்க என்ன வந்துச்சு என்ன போனுச்சு அப்படின்றத வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது, அவசியம் இருக்குது, கட்டாயம் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு பேன் கார்டு ஒன்று எடுத்து வச்சுக்கணும். எவ்ரி திங் ஷுட் பி டன் த்ரூ தேர் பேங்க் அக்கௌண்ட். அந்த பேன் கார்டு வழியாக வரக்கூடிய அந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மிச்சம் எல்லாமே எல்லா ப்ரூஃபும், லைக் ஈபி பில், இந்த ஃபோன் பில்லு, இன்டர்நெட் பில், இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே அமைஞ்சிருச்சு, ஃபோன் பில் எல்லாமே அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஆர்கனைசேஷன் த என்டிடி ஹேஸ் அ லீகல் ஸ்டாண்ட் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா ரொம்ப நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம், இதை நம்ம பண்ணிக்க முடியாது, நம்ம வச்சுக்க முடியாது, யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க சொல்கிறது அவங்க செய்வாங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. 2500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா யாருனாலும் செஞ்சிடலாம். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு, நாங்கள் ஒரு 50 பேருக்கும், நாங்கள் 100 பேர் இருக்கோம், இந்த காசுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த ஏரியாக்காக நாங்கள் ஒரு கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், எனி ஒன் கேன் ரிஜிஸ்டர் அன் என்ஜிஓ. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இஃப் தேர் காஸ் இஸ் நான் ப்ராஃபிட், அவங்களுடைய காஸ்ட்டில் வந்து எந்த ஒரு என்ன சொல்கிறது லாபகரமான நோக்கமோ தப்பான நோக்கமோ இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆப்ஜெக்டிவ் படித்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுன்னா, நாங்கள் என்ஜிஓஸ் வந்து ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தோம்.
5: சார், இப்போ வந்து நீங்கள் ஒரு என்ஜிஓனா என்ன, அதுக்கு என்னென்ன சட்டங்கள் இருக்குது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதை சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா என்பிஓ, நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் அப்படின்ற பேரை கேள்விப்படுறது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தான் இருக்குது, அதாவது ஒரு காலத்தில் சோஷியல் சர்வீஸ்னு சொல்லப்படுது, இன்றைக்கி சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப்பாக பார்க்கப்படுது. இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன?
4: ஆக்சுவலி இது வந்து டாக்ஸ் எவேஷன் மட்டும் தான் என்னுடைய பார்வை. ஆக்சுவலி ஒரு என்ஜிஓ அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படின்னா அவங்களுடைய லாபகரமான நோக்கத்துக்கு பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அந்த போர்டில் இருக்கவங்களுக்கு மானிட்டரியாக பெனிஃபிட்டுன்னு சொல்லி பார்த்தா சேலரி அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்காமல் இருப்பாங்க. ஓகே, பட் ஆனால் போக்கஸ் விட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு உண்டான போக்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ ட்ராவல் அலவன்ஸு, செட்டிங் ஃபீஸு, இந்த மீட்டிங் நடந்த அன்னைக்கு அவங்களுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் சாப்பாடு இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 லட்சம் ஆயிடுச்சு, 15 லட்சம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு அப்படின்றதுல வந்து ஒரு 100 ரூபாய் ஒரு டொனாட்டிருந்து வாங்குறாங்க அப்படின்னா 11 ரூபாய் வரைக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் எடுக்கலாம். 89 ரூபீஸ் வந்து அவங்க காசுக்கு போடலாம். நம்ம அப்படி பண்ணுறது கிடையாது. 100 ரூபாய் வச்சுன்னா 100 ரூபாயும் காசில் போட்டுருவோம். நம்ம எங்கள் வாலண்டியர்ஸ் யாருக்கும் இது வரைக்கும் ஒருத்தர் கூட எனக்கு ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு வேணும், எனக்கு வந்துட்டு போகிறதுக்கு காசு வேணும், இந்த ஈவன் காலேருந்து சாய்ந்த வரைக்கும் இருந்தேன், எனக்கு உண்டான சாப்பாடு கொஞ்சம் செலவு கொடுன்னு சொல்லி ஒருத்தர் கூட கேட்டதே கிடையாது. அதுதான் அவங்களுடைய கண்ட்ரிபியூஷனாக வருவாங்க. அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு மோஸ்ட்லி பாட்டிலுக்கு இருக்கும், அங்கே அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டிலேருந்து ஒன்று கொண்டு வந்துருவாங்க, நாங்கள் அதிலே வந்து ஜாலியாக ஃபன்னாக உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களோட வேலையை பார்க்க போயிடுவோம். நெவர் கிளைம்ட் எனி ட்ராவல் எக்ஸ்பென்சஸ். ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இஸ் நாட் அலோட் அட் ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்பிஓவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மானிட்டரி பெனிஃபிட் எல்லாத்துக்குமே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் உம்முடி பொங்கார் ஜுவல்லர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அவங்க காலேஜ் கிட்டே எதுன்னு இருக்கலாம், தட்ஸ் அ ட்ரஸ்ட் ஆக்சுவலி, தட்ஸ் அ சொசைட்டி ஆக்சுவலி. ஓகேவா, அந்த சொசைட்டியாக ஏன் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து லாபகரமான நோக்கத்துக்காக பண்ணலை, இது வந்து ஒரு காஸ்ட்காக பண்ணுறோம், நிறைய வாஸ்ட் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டி ஆகக்கூடிய பீப்பிளோட பெனிஃபிட்காக பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் ஒரு காஸ்ட்காக, ஒரு இந்த ஜுவல்லர்ஸ் வந்து காஸ்ட்காக தான் பண்ணுறோம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் பிசிசிஐ தெரியுமா, கிரிக்கெட் கவுன்சில் இருக்குல்ல, இட்ஸ் அ சொசைட்டி. நீங்கள் ஒரு கூகுளில் படித்து பாருங்கள், பிசிசிஐ என்ன என்டிட்டியாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இட்ஸ் நாட் அ ப்ரைவேட் லிமிட் கம்பெனி, இட்ஸ் நாட் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இட்ஸ் நாட் அ கம்பெனி ஆக்டில் வராது, சொசைட்டி கீழே தான் வரும். ஏன் சொசைட்டி கீழே வருது அப்படின்னா, ஒரு வாஸ்ட் நம்பர் ஆஃப் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பீப்பிளோட பெனிஃபிட்டுக்காக நாங்கள் வந்து இந்த என்டிட்டி ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் ஆனால் பிசிசிஐ பார்த்தா நீங்கள் வந்து ஒரு காசுக்காக ஆரம்பிச்சிருக்கப்பட என்டிட்டி நீங்கள் நம்புவீங்களா? இட்ஸ் ஈஸிலி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாக்ஸ் எவேஷன் ஐ வாஷ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸோ அப்பேரண்டாக தெரியும். பிவிபின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனி இருக்குது, பொட்லோவி பிவி சுரேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து நான் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நான் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறதே அதில் வரக்கூடிய லாபத்தை எடுத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறான், நம்புவீங்களா? அப்புறம் வந்து ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எப்படி நீங்கள் பிளாக்ல வந்து நீங்கள் சம்பளம் கொடுக்க முடியும்? பிளாக் இல்லாமல் ஒரு சினி இண்டஸ்ட்ரி எங்கே இயங்கவே எங்கே தெரியுமா? அப்படி இருக்கும்போது இதை நான் காஸ்ட்காக தான் பண்ணுறேன் அப்படி சொல்லி சொன்னால், ஸோ அப்பேரண்ட் தட் இட் இஸ் அன் ஐ வாஷ்.
5: சார், நீங்கள் இப்போ சொன்னதை வச்சு எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குது. இது வந்து ஒரு பர்சனல் குவெஸ்டனாக கூட எடுத்துக்கலாம். 2 கேள்வி. ஒன்று வந்து எல்லாத்துக்குமே, அதாவது எனக்கு ஒரு விஷயம் நடக்குது, நான் அதுக்காக ஜஸ்டிஸ் கேட்கறேன் அப்படின்றதும் சரி, இல்லை எல்லா விஷயத்துக்கும் நான் ரோட்ல இறங்கி போராடணும், இல்லை நான் கேள்வி கேட்டால் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து அது எவ்வளோ தூரம் சரி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று வந்து இந்த விஷயங்களை இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் தடை பண்ணால் என்ன மாதிரியான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும் சார்?
4: சட்ட திருத்தங்கள் அவசியமே கிடையாது சரிங்களா. இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லா வந்து அது பாட்டுக்கு அதுபடி நடந்தாலே போதும். ஒரு கடையில் போய் ஒரு சோப்பு வாங்குறீங்க, 19 ரூபா சோப்பு, பில்லே 21 ரூபா போட்டு கொடுக்குறான், ஏன் 2 ரூபா கூட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம அசிங்கமாக நடப்பா போன்றதுக்காக நம்ம பேசாமல் வந்துடும். அது நீங்கள் கன்சூமர் கோர்ட் எடுத்துகிட்டு போகலாம். கன்சூமர் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மன உளைச்சல், மென்டல் அக்னின்னு ஒரு வேர்டு இருக்குது சரிங்களா, மென்டல் அக்னின்ற ஒரு வேர்டு இருக்குது. எனக்கு ஏற்படக்கூடிய மன உளை, தியேட்டருக்கு போகிறேன், ஒரு 120 ரூபா தான் டிக்கெட்டுன்னு சொல்லிட்டு 80 ரூபா தான் ஆக்சுவலி கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி வச்சிருக்கு, எல்லா தேட்டர்லையும் 120 ஆக்கிட்டாங்க. நீங்கள் 150 ரூபா கொடுக்குறீங்க, 130 ரூபா திருப்பி தருவான்னு சொல்லிட்டு அவன் வாங்கி கலால் காசு போட்டு டிக்கெட் மட்டும் உங்களுக்கு தள்ளுறான். ஸோ நீங்கள் 120 சொல்லி நீங்கள் நினச்சிட்டு வந்து நீங்கள் கலால் கொடுக்குறீங்க, அவன் எடுத்து கலால் போட்டு 150 தான் டிக்கெட் சொல்லி திருப்பி பண்ணுறான். எனக்கு அப்போனா வேணாம், 30 ரூபா திருப்பி கூட நான் படம் பார்க்கல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினா வாங்கினா தான் திருப்பி தர முடியும்னு சொல்லி சொல்கிறான். அந்த இடத்துல ஆஸ் அ கன்சூமராக உங்களோட கிரீவன்ஸ் எவ்வளோ பெருசு அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக படம் பார்க்கல, திருப்பி நீங்கள் வீட்டுக்கு போகிறக்கூட 30 ரூபா அவன் எடுத்துக்கிட்டான், பஸ்ஸுக்கோ ஆட்டோக்கோ போக முடியாமல் நடந்தே போகிறீங்க 1.5 கிலோமீட்டர், கால் வலிக்குது, டென்ஷன் ஆகுது, படமும் நல்லா இல்லை, சரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டில் நீங்கள் போகிறீங்க. அந்த இடத்துல உனக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலுக்கு அவன் தான் காரணம் ஓகேவா. 150 ரூபீஸ் டிக்கெட்டுக்கு யூ கேன் சூ ஹிம் ஃபார் 15,000 ரூபீஸ், இந்த கோர்ட் வில் அவார்ட். ஏன்னா என்ன மாதிரியான ஒரு மன உளைச்சலும் என்ன மாதிரியான அமௌண்ட் ஆஃப் ஹர்ட் நான் ஆயிருக்கேன் அப்படின்றது வந்து நோபடி கேன் டிசைட். அவன் 15,000 அவார்ட் பண்ணுறாங்கன்னா இல்லைங்க 1.5 லட்சம் வரைக்கும் எனக்கு கோவம் வந்துருக்குன்னு சொல்லி சொன்னால் லட்சம் அவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லுவாங்க. தட் இஸ் டிஃபரன். பட் ஆனால் 150 ரூபீஸ்க்கு 15,000 வரைக்கும் அக்னின்னு ஒன்று இருக்குது சரிங்களா. இப்போது இந்த கேஸை விசாரித்து முடிக்க வேண்டிய நாட்கள் வந்து கன்சூமர் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறபடி பார்த்தீங்கன்னா 90 நாள், 90 டேஸ்க்குள்ளே எனி கன்சூமர் டிஸ்பியூட் ஷுட் பி அட்ரஸ்ட் அண்ட் ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சட்டம் இருக்குது. இஃப் இட் இன் கேஸ் ஏதாவது ஒரு ஒரு ஒரு கேஸ் வந்து சிலது வந்து லெபார்டரியோடைய ஹெல்ப் தேவைப்படும், பழசுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், மில்க் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிச்சு அன்னைக்கு தான் திறந்தே அப்பே இதுவாக இதுவாச்சு உடனே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ், நாட் ஓன்லி பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸ், இப்போ இங்கே மெடிசினாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், எனி திங் விச் கோஸ் டு லேப், லெபார்டரிக்கு உள்ளுக்கு போயிட்டு வர மாதிரியான இஷ்யூவாக இருந்துச்சுன்னா 180 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் சொல்லி சட்டம் சொல்லுது ஓகேவா. பட் ஆனால் 2 வருஷத்துக்கு குறையாமல் எந்த கன்சூமர் கேட்டுமே கேஸுமே கிடையாது. இப்போது இந்த தப்பு என்டையர் சிஸ்டத்து மேலேயும், ஜுடிஷியல் சிஸ்டமாக இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரியாகட்டும் இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், 90 நாளுக்குள்ளே முடிய வேண்டிய இதை வந்து ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் வச்சிங்கன்னு சொல்லி யாரும் கேட்கறதில்ல, அப்பாட 1 வருஷத்தில் என்னை விட்டிய சந்தோஷம் சொல்லிட்டு தான் எல்லாமே வீட்டுக்கு போகிறோம். லாவை நீங்கள் அமெண்ட் பண்ணணும், மாற்றணும், திருத்தி எழுதணும், அமெண்ட் போடணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையவே கிடையாது. எக்ஸிஸ்டிங் லாவை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணல வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கும் கேட்குறதே கிடையவே கிடையாது. அதை பண்ணாலே வச்சாலே போதும். ஒரு ஒரு ஆர்டி ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லாஸ்ட் ஒரு 1 இயரில் தான் வந்து அதிகபட்சமான ஆர்டிஐ வந்து ஃபைலாகிருக்கு, 1.5 கோடிக்கு மேலே, 1.5 கோடி ஆர்டிஐக்கு மேலே ஃபைலாகிருக்கு. பட் ஆனால் 102 கோடி ஜனத்தொகை இருக்கக்கூடிய மக்கள் தொகையில், லிட்ரஸி பர்சன்டேஜ் இருக்க, இவ்வளோ லிட்ரஸி பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொகையில் எவ்வளோ ஐடி எம்ப்ளாயீஸ் வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய ஏன் வேலை கிடையாது, என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, இது சோஷியல் ரிஃபார்மர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய வேலைன்னு சொல்லிட்டு அதையுமே சேர்த்து அவுட் சோர்ஸ் பண்ணிடுறான். பட் தான் அப்படி கிடையவே கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் மஸ்ட் டூ சரிங்களா. ஸோ இந்த இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லாவை சரியாக செயல்படுத்துறதுக்கு ஏன் நடக்கிறதுலன்னு சொல்லிட்டு கேட்டாலே போதும், தர் வில் பி எ சேஞ்ச். அங் திரும்ப அதான் எங்கே அந்த அந்த அந்த பிரச்சனை எங்கே வந்து நிற்கும்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மள்ட்ட தான் நிற்கும், நம்ம ஏன் கேட்கறதில்ல அப்படின்றதுல தான் வந்து நிற்கும். ஸோ எல்லாத்துக்குமே போராடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக போராடணும் தான். இல்லை அப்படின்னா இந்த அந்த போராட்ட குணமோ அந்த உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ரோட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கட்டும், இன்னைக்கு கட்டமைப்பாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், உங்களை சாப்பிட்டு போயிடும்.
6: பொதுவாக நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதில் சர்டைன் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கராக நீங்கள் என்ன அக்காம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
4: ஆக்சுவலி ஒரு சோஷியல் ஒர்க்கர், ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி வந்து இருக்கக்கூடாது, எனி எவ்ரி ஒன் மஸ்ட் டூ சரிங்களா. அதில் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. ஆக்சுவலி வந்து ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு லிமிட் கிடையாது கரெக்டாக ஓகே. இப்போ வந்து ஒரு நீங்கள் உங்கள்கிட்ட லைஃப்பில் நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது?
6: வேலைக்கு
4: போவேன், ஓடிட்டே தானே இருக்கணும். அதுதான் செட்டில் பண்ணுற லைஃப்பில் வந்து இவங்க வந்து செட்டில் ஆகிட்டான் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஒரு வீடு வாங்கிட்டா, ஒரு கார் வாங்கிட்டா, ஒரு கல்யாணம் பண்ணிட்டா, ஒரு குழந்தை பார்த்துட்டா இவங்க செட்டில் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிற டெஃபினேஷன் தப்பு. அதுக்கு அடுத்துன்னு ஒன்று இருக்கும் ஓடிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி ஒரு சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னு அந்த இந்த ஃபீல்டில் சொல்கிறேன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது ஒன்றே ஒன்று தான் அல்டிமேட் மோட்டிவ். அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது, என்றையுமே கிடைக்கவே கூடாது. அப்போ தான் வந்து யூ வில் பி கீப் ஆன் ரன்னிங், நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய, அக்கம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய தூரமும் எய்மும் இருந்துகிட்டே தான் இருக்கணும். பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே தான் இருக்கணும். ஈக்வாலிட்டி, கம்ப்ளீட்டாக ஹியூமன் ஈக்வாலிட்டி, அனைவரும் சமம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும், எல்லாருமே எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், யாருமே டிபெண்ட் பண்ணாமல், யாருக்குமே அடிமை இல்லாமல், யாருக்குமே கீழே இல்லாமல் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அல்டிமேட் கோலாக எனி ஹியூமன் பீயிங் இருக்கணும், நாட் ஓன்லி ஃபார் சோஷியல் ஒர்க்கர். அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்கணும்.
6: நீங்கள் சொன்னீங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு கிடைக்கவே கூடாது அப்படின்னு, எனக்கு அதில் வந்து ஒரு கான்ட்ரடிக்டரி ஒப்பீனியன் இருக்குது. என்னென்னா, இப்போ நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தான் நான் அதை பண்ணுவேன், இல்லைனா நான் அதை பண்ண மாட்டேன். அதில் எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா தான் எனக்கு வந்து ஓகே இதுதான் நம்மளுடைய வேலை, இதை தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
4: அதில் வந்து நீங்கள் சொன்னது வந்து நான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, கரெக்டாக. ஸோ இட்ஸ் அ பர்சனல் உங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சம்மந்தப்பட்டது. வென் யூ ஆர் ரன்னிங் ஃபார் யூ கேன் ரெஃப்ரைன், சரிங்களா? எனக்கு வந்து ஒரு கார் போதும், ஒரு வீடு போதும், எனக்கு மாதம் 40,000 இருந்தால் போதும் அப்படின்றதில் கன்ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். வென் ஐ ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன், அவனுக்கு அது போதும் நான் டிசைட் பண்ணக்கூடாதுல்ல. இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த அளவுக்கு உண்டான சந்தோஷம், இந்த அளவுக்கான வாழ்க்கை முறை, இந்த அளவுக்கான படிநிலையும் போதும், அது இருந்துச்சுன்னா போதும், இவங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய வேலையை நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கவே கூடாதுல்ல.
6: இல்லை சார், நான் அதை மீன் பண்ணல. இப்போ என்னன்னா, நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு அந்த காசு கிடைக்கும், அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், அதில் எனக்கு இது வரைக்கும் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதில்லை. இன்னொருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன், அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நம்ம மற்றவங்களுக்கும் அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணால் நமக்கு அந்த ஒரு நல்ல ஃபீலிங், குட் ஃபீலிங் அது கிடைக்கும். அந்த அதை தான் நான் மீன் பண்ண,
4: அதுதான் சொல்கிறேன். அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இப்போ இவருக்கு ஹெல்ப் பண்ணணும், அவர் ஒரு சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்காக நான் அதை நிப்பாட்டிட மாட்டேன்ல. தென் இதுக்கடுத்து எங்கே தேவைகள் இருக்குது அங்கே போகணும், அவங்களுக்கும் கிடச்சிருச்சா, அதுக்கப்புறம் அங்கே போகணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இந்த ஃபீல் பொறுத்த வரைக்கும் அந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு லைவ்லேயே தான் வச்சுக்கணும். முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம என்றைக்குமே அதை கன்ஃபைன் பண்ணி இதை விட்டு வெளியில் போகவே முடியாது. இட் வில் பி ஆன் ஃபார் எவர் அண்ட் எவர். அண்ட் அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே தான் இருப்போமே ஒழிய, இங்கே செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த ஃபீல் எனக்கு கிடச்சிருச்சு, ஐ எம் ஸ்டாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வாய்ப்பே கிடையாது.
5: சார், இப்போ அந்த கேள்வியோட ஒரு தொடர்ச்சி மாதிரி தான், லைக் முன்னாடி கேட்டது மாதிரி, எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதோட ஃபண்டிங் எங்கேருந்து வருது அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் நிற்கிருக்கு. ஸோ அப்படி ஒரு என்ஜிஓவாக இருக்கும்போது லீகலாக வரக்கூடிய ஃபண்டிங் வந்து எந்தெந்த ஃபார்மேட்டில் வரும் சார்? வரலாம் இல்லை அலோவ் பண்ணுறாங்க?
4: லீகல் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டில் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் கெனாட் ரன் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் அ நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், ஓகேவா? அது வந்து ஆக்சுவலி நிறையா கவர்மெண்ட் நிறையா என்ஜிஓஸ்க்கு வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க தான், இந்த ஸ்கீமுக்காக அவங்களுக்கு இவ்வளோ அலோகேட் பண்ணுறேன், இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட் ஃபண்டிங் வரும், சரிங்களா? அண்ட் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்பரேட்டில் வந்து மேண்டேட்டாக அவனை கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ பர் கேபிட்டா இன்கம்க்கு மேலே உங்களுக்கு இருக்குது, இவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கும் போது மேண்டேட்டாக நீங்கள் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் வந்து சமுதாயத்துக்கு பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் ஆக்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு அந்த மாதிரி வந்து கார்பரேட்ஸும் வந்து டைப் பண்ணி என்ஜிஓஸ்க்கு வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க வைக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கவர்மெண்ட்டும் கிடையாது, கார்பரேட்ஸும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் மட்டும்தான். இவ்வளோ இந்த அமௌண்ட் வந்து எங்களால் வந்து பரட்ட முடியாமல் போயிடுச்சு, இந்த வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 வருஷத்தில் ஒன்றுமே கிடையாது. எனி ரெக்வஸ்ட், எனி அமௌண்ட் வில் டேக் அண்ட் வில் ஃபினிஷ். எல்லாமே க்ரௌட் ஃபண்டிங் தான், க்ரௌட் ஃபண்டிங் தான் நம்மளோட கான்செப்ட். இதுக்கு 100 ரூபாய் வேணும், ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கொடுக்கணும், இதுக்கு 500 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அனிதாவுடைய தற்கொலைக்கு அப்புறம் பொருளாதார சூழ்நிலையினால காசு இல்லை அப்படின்றதுனால யாரோட கல்வியும் வந்து மறுக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நீட் அப்படின்றது வந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸாக வந்து பட்டிங் பிஸ்னஸாக வந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? ஒரு ப்ரைவேட் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீட் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு 1 இயர் படிக்க வைக்கணும்னா 1.5 லட்சம் ரூபா. ஸோ 1.5 லட்சம் ரூபா இருந்துச்சு அப்படின்னா தான் நீட் படிக்க வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு நியதியாகவே ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நீட்டுங்கிற ப்ராஜெக்டில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் வந்து ஒரு 20-25 ஸ்கூல் வந்து ஏறி இறங்கி டாப்பர்ஸ், கிளாஸ் டாப்பர்ஸ் பெஸ்ட்டாக நீட் ஆஸ்பிரண்டாக இருக்கக்கூடிய பசங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அவங்க எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எக்ஸாம் வச்சு அதில் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி 97 பேர் செலக்ட் பண்ணி ரெண்டு பேட்ச் அவங்கள பிரித்து பெரம்பூரில் ஒரு ஒரு பிளேஸ் வந்து வாடகைக்கு எடுத்து 45 சீட்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய சீட்ஸ் வாகனம் வாடகைக்கு எடுத்து 3 ஏசி இருக்கக்கூடிய கிளாஸ் அதாவது உங்களுக்கு நான் சும்மா தான் கொடுக்குறேன் அதனால் வந்து மரத்தட்டில் தான் கொடுப்பேன் ஒரு பழைய கவர்மெண்ட் ஸ்கூல் பில்டிங்கில் தான் கொடுக்குறேன் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த எண்ணம் அந்த பசங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு ப்ரைவேட் அகாடமி எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு செட்டப் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு 40-45,000 வர வேண்டிய ரெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த அந்த ஓனர்கிட்ட வந்து இதுதான் எங்களுடைய கான்செப்ட் இதில் எங்களுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது இப்படி தான் பண்ண போகிறோம் முதற்கொண்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் முதல் கொண்டு காமிச்சு அவர் கன்வின்ஸ் பண்ணி 20,000 வாடகையாக்கி ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் போட்டு ஒரு பயாலஜி டீச்சர் போட்டு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் போட்டு சென்டருக்கு ஒரு கோஆர்டினேட்டர் ஒன்று போட்டு காலையிலையும் பசங்களுக்கு வராங்க ஈவினிங் வராங்க அதனால் வந்து 45 பேர் வந்து ஒரு பேட்ச் வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்கன்றதுனால டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சர்வெண்ட் மீட் ஒருத்தவங்களை போட்டு மாதம் எங்களுடைய எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும் இந்த மாதம் 7,000 வரும் அடுத்த மாதம் 11,000 வரும் அந்த மாதம் 6,000 வரும் 3,000 வரும் அப்படி வரும் ஸோ அது மட்டும் எங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்ட் கிடையாது பசங்களுக்கு ஈவினிங் வர ஸ்கூல் முடிச்சுட்டு வரக்கூடிய பசங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டவுன் டவுடன் போரஸ்ட் ஆஃப் த புவர் அவங்க அப்பா அம்மா சில பேர் சிங்கிள் பேரண்டாக தான் இருப்பாங்க சில பேருக்கு வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா கூலி வேலை பார்ப்பாங்க குடிச்சிட்டு வீட்டுக்கே வராமல் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி அப்படி ஒரு 97 பேர் செலக்ட் பண்ணி ரெண்டு பேட்சாக பிரித்து ஈவினிங் வரவங்களுக்கு சுண்டல் அது மாதிரி ஏதாவது வந்து டிஃபன் அது மாதிரி காஃபி டீலாம் கிடையாது அது மாதிரி கொடுப்போம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ரஃப் எஸ்டிமேட்டாக போட்டது இப்போ மாதம் 87,000 110,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் காமிச்சிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம் அன்றைக்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது எங்கள் கஜானாவில் இருக்கக்கூடிய காசு பார்த்திங்கன்னா 4,800. ஸோ இது வந்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னா நம்பிக்கை மட்டும்தான் அதை தவிர வேறு எதுவுமே கிடையவே கிடையாது என்னால் நான் மாதம் 500 எடுத்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரும் சொன்னால் என்னால் 300 முடியும் நான் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் பார்த்தேன் அப்படின்னா நான் 700 முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பேசி 2 வருஷம் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ரன் பண்ணி முடித்தோம் 2 வருஷம் ஒரு ஃபஸ்ட்டு வருஷம் 97 பேர் 2nd வருஷம் பார்த்தீங்கன்னா 48 பேர் இந்த 2 வருஷமும் சேர்த்து நீட் கிளியர் பண்ணவங்க வந்து 31 பேர் இதில் ஒரே ஒரு பொண்ணு வந்து டாக்டர் கிளியர் பண்ணி டாக்டர் ஆகிட்டாங்க இந்த மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான எங்களுக்கு செலவு ஆனது பார்த்தீங்கன்னா வந்து 16 lakh rupees மொத்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 140 பேரை படிக்க வச்சு ஒரு பொண்ணை டாக்டர் ஆக்குனதுக்கு உண்டான எங்களுக்கு செலவே வந்து இவ்வளோ தான் ஆச்சு ஓகேவா ஆனால் இவங்க எல்லாரும் ஒரு ப்ரைவேட் அகாடமியில் போய் சேர்ந்து படிச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு 1.5 lakh rupees தட் இஸ் அ பூமிங் பயங்கரமான பிஸ்னஸ் ஓகே இதுக்கு ஃபண்டிங்னு சொல்லி பார்த்து நாங்கள் யாராச்சும் ஒரு கார்பரேட்டையோ கவர்மெண்ட்டையோ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டையோ ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களையோ யாராச்சும் ஒருத்தவங்க ப்ரொப்போசல்னு சொல்லி தூக்கி ஒரு 6 months அலைஞ்சு அவங்க ஓகே பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்து வச்சிருந்தோம்னா நடந்திருக்கவே முடியாது நம்மளால் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம அந்த டீம்கிட்ட சொன்னோம் அப்படின்னா எனித்திங் அண்ட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங்க்கு இது வரைக்கும் பிரச்சனை இருந்ததே கிடையவே கிடையாது நிறையா சோ மெனி ஆர்கனைசேஷன்ஸ் நான் அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஆர்கனைசேஷன்ஸ்க்கு நாங்களும் வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் கேட்டால் வீல் சேர் வேணும் வாக்கிங் ஸ்டிக் வேணும் ஐ கிளாஸ் ஒரு பெரிய இருக்கணும்னு சொல்லி கேட்டால் நம்ம ஃபன் பண்ணுவோம் நம்ம கொடுப்போம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து கொடுப்போம் மற்றபடி வேறு எந்த ஒரு ஃபண்டிங்க்கும் நம்ம வந்து போய் நின்னது கிடையாது அதை செய்ய முடியாமல் எந்த ஒரு ரெக்வஸ்ட்டும் நின்று போனது கிடையாது
5: அதாவது அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லும் போதே வந்து இது எல்லாமே சோஷியல் ஒர்க் அப்படின்றது இல்லாமல் எல்லாமே ஏதோ ஒரு காசோட டைஅப் ஆகி அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணப்பட்டதாக தான் சார் சார் நன்றி
6: இப்போ நம்ம வந்து பொதுவாக ஒரு சோஷியல் காஸில் வந்து சேஞ்சஸ் ஆர் அவேர்னஸ் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரும்போது நம்ம என்ன தான் எக்ஸ்பெக்டேஷனே எதுவுமே இல்லாமல் பண்ணாலோ ஒரு சில எதிர்பார்ப்பு இருக்கும் என்னன்னா இப்போ அதோட ரிசல்ட்ஸ் வந்து இப்படி இருக்கலாம் அந்த ப்ராபபிலிட்டி அதை எதிர்பார்த்து பண்ணுவோம் ஸோ ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணும்போது அதில் வர டிசப்பாயின்மெண்ட்ஸ் என்னென்ன அதை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறீங்க
4: டிசப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்றத காட்டிலும் இட்ஸ் எ லெசன் ஓகேவா சரி ஓகே இப்படி இப்போ அதாவது எல்லாமே இப்போ பைலட் ப்ராஜெக்ட் தான் நம்ம எடுத்து பண்ணது எல்லாமே அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபெயிலியர்ஸ்ன்னு சொல்லி பார்க்காம டிசப்பாயின்மெண்ட் சொல்லி பார்க்காம ஓகே இது இதுதான் இப்படி பண்ணணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து யாருமே எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கல இப்படி பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம எடுத்துருக்கக்கூடிய வரதாக்கு புயல் கெட்டுறதாக இருக்கட்டும் கஜா புயல் கெட்டுறதாக இருக்கட்டும் கொரோனாக்கு ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும் நீட் ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்மளே ஸ்கெச் பண்ண பேட்டர்ன்ஸ் இது இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நம்ம யாருமே சொல்லிக் கொடுக்கல அப்படி இருக்கும்போது வந்து ஃபெயிலியர்ஸ் ஒரு டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லி வரும்போது ஓகே இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது போல இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம் இன்னொன்று வந்து என்னென்னா இங்கே நாங்கள் தான் எல்லாமே அப்படின்றதுனால வந்து எங்களுக்குள்ளே வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாண்டு ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இன்கேஸ் நாங்கள் மணிக்கு வேறு யாராச்சும் டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருந்துச்சுன்னா வி ஆர் ஆன்சரபிள் இதையும் இப்படி பண்ணிங்க வச்சிங்க இப்படி பண்ணியிருக்கலாமே வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் இப்போ எது சேர்ந்து பண்ண முடியும் ஆனால் இப்படி பண்ணக்கூடாது போலாம் நம்ம கூட நாலு ஃபியூச்சரில் கூட இப்படி பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது வந்து ஆர்கனைசேஷன் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நான் நடத்துகிறேன் அப்படின்னு வந்து எங்கேயுமே சொல்லவும் மாட்டேன் அப்படி கிடையவும் கிடையாது ஒரு 100 பேர் 150 பேர் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா இப்போ வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 employees சேலரியே கிடையவே கிடையாது யாருக்குமே. 8 வருஷம் அந்த நீட் ப்ராஜெக்ட் மட்டும்தான் வெளிலேருந்து எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் சேலரி கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. நான் ஃபுல் டைம் பண்ணதுனால வச்சதுனால மிச்சம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வி ஹாவ் அ வெப்சைட், வி ஹாவ் வெப்சைட், அந்த வெப்சைட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க வச்சுருக்காங்க எங்கே கொடுத்து டிசைன் பண்ணிங்க. நான் அந்த ஃபீல் இருக்கவங்கள்ட்ட கேட்பேன் ரஃபாக அது எவ்வளோ ஆகும், இது இது கோட் நீங்கள் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே லேக்ஸில் தான் கொடுத்தாங்க, லேக்ஸ் தான் கொடுத்தாங்க. பட் ஆனால் வந்து என்னுடைய எனக்கு என்னோடய அட்வொகேட் ப்ரொஃபஷனில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா உன்னுடைய பிரதர் இன்லா மச்சான், அவர் வந்து ஹீ இஸ் ஹெல்பிங் அஸ் ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸ். அவர் வந்து என்னால் வந்து நான் உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கொடுக்கணும் மாதம் மாதம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பட் ஆஸ் ஆஃப் நோ ஐ ஹவ் சோ மச் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், என்னுடைய டேலண்ட்டை நான் உனக்கு வந்து கண்ட்ரிபியூஷனாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8 வருஷமாக எங்களுடைய சைட்டை வந்து ஃப்ரீயாக டிசைன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 3rd டிசைன் நாங்கள் படிச்சிருக்கிறது ஓகேவா. இது தென் அக்கௌண்ட்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் இப்போ நான் இவ்வளோ இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் நீட்டில் இத்தனை லேக்ஸு, வரத கஜாக்கு இவ்வளோ லேக்ஸ் ஆச்சு, கொரோனாக்கு இவ்வளோ லேக்ஸ் ஆச்சு, இதெல்லாம் சொல்லும் வைக்கும் போது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பயங்கரமான ஒரு மிக ரொம்ப வேலை பழுவான ஒரு விஷயம். அதை வந்து அக்கௌண்ட்ஸ் முடிச்ச பிகாம் முடிச்ச பசங்க, அக்கௌண்ட்ஸ் தெரிஞ்ச பசங்க எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் பில்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் போடுவோம், அக்கௌண்ட்ஸ் உட்காந்து எழுதுவோம், எல்லாமே வந்து டேலி பண்ணுவோம், இது எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் ஆகுவோம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பண்ணக்கூடியது வந்து சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான், வாலண்டியர்ஸ் தான் அதுவும் அதை பண்ணக்கூடியதும். அண்ட் ஒரு ஒரு எந்த ஒரு எண்டவர் எடுத்தாலும் ஒரு சின்ன போஸ்டர் இல்லாமல் வந்து வி கேனாட் ரீச் ஓகே. அண்ட் வி ஹாவ் அ பேஜ் இன் ஃபேஸ்புக், வி ஹாவ் அ பேஜ் இன் ஹேண்டில் இன் ட்விட்டர், வி ஹாவ் அ ஹேண்டில் இன் இன்ஸ்டா, இது எல்லாத்தையுமே வந்து டெய்லி சோஷியல் அவேர்னஸ் போஸ்ட்டு, நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிற போஸ்ட்டு, இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் இங்கே எங்கள் கூட சேரலாம் அப்படின்ற போஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்ந்து பண்ணியிருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா டீம் ஓகே. இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொருத்தரோட அவங்களோட கண்ட்ரிபியூஷன் இருக்கும். இது எல்லாத்துக்குமே சிஸ்டம் தேவைப்படும், லேப்டாப் தேவைப்படும், பில் புக்ஸ்லாம் பிரிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ப்ரெஸ்லாம் நான் ஃப்ரீயாகவே பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கண்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்க கொடுக்க கொடுக்க காஸ்ட் அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் சரியா. அப்படி இருக்கும்போது வந்து இந்த பில்ஸ் வந்து இந்த 5 புக் போட்டுக்க தேவையில்ல, 3 புக் போட்டிருந்தாலே போதும் போல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் டிசப்பாயிண்ட் ஆகும்போது ஒரு விஷயம் இப்படி இருக்கக்கூடாது போல அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு படிப்பினையாக எடுத்துட்டு அடுத்து இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி தான் கடந்து போயிட்டு இருக்கோம். எதையுமே டிஜெக்ட் ஆகி அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன அப்செட் ஆகி உட்காந்தா அப்படின்னா அடுத்த வேலை நடக்காது இல்லையா.
6: டிசப்பாயின்ட்மெண்ட் கிடையாது, ஆனா அது வந்து ஒரு லெசன் அப்படின்னு சொன்னீங்க. சோ அது நீங்க சொன்ன பதில்ல வந்து எனக்கு ஒரு ஃபாலோ அப் க்வெஸ்சன் இருக்கு சார். சோ இப்போ ஒரு என்ஜிஓ ரன் பண்ணோம்னாலே அதுக்கு நமக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ சில பேர் வந்து எப்படி இன்ட்ரோவர்ட்டா இருக்க சில பேர் நான் சோசியல் காஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க எந்த மாதிரி பண்ணலாம்?
4: இங்க வந்தாலும் இன்ட்ரோவர்ட்லாம் மாத்தி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கூட்டத்து முன்னாடி நிற்க வச்சு வி வோன்ட் அசைன், நாளைக்கு நீ வரப்போகிற இந்த ஸ்பீச் நீ தான் கொடுக்க போகிற, யூ ஆர் கோயிங் டு கிவ் த இன்ட்ரோ அப்படிலாம் சொல்லி சொல்லவே மாட்டேன். சொன்னால் வச்சு அவன் ப்ரிப்பேர்டாக வராமல் இருந்துருவான், இல்லைனா பின்னாடி போய் உட்காந்துருவான் யாராக இருந்தாலும் சரி சரி. அதனால் வந்து நாளைக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து நம்ம டீமில் வந்து ஒரு 45 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. இது அண்ணா டவரில் வந்து ஈவினிங் 4:30 to 6:30 வந்து மீட்டிங் இருக்குது. நம்ம என்னென்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படின்றலாம் எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து ஒரு நோட்ஸ் ஒன்று தேவைப்படுது, என்னென்ன பண்ணுறோம் எல்லாம் வந்து டக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கேன்சர் க்ளீனாக பண்ணுறோம்னா அது பண்ணுறோம்னா இது பண்ணுறோம்னா இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும்போது எல்லாமே மைண்ட் நோட் பண்ணி வச்சிட்டேன். ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லைனா வந்து ஒரு நோட் போட்டோ வந்து எனக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். நோட் பண்ண அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதை பார்க்கும்போது தெரியும் ஹவு மச் ஹி ஆர் ஷீ இஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் இட்னு சொல்லிட்டு அசஸ் பண்ணுறது நாளைக்கு வேணும், டக்குனு பாயிண்ட் எடுக்கிறது பக்கத்தில் இருக்கிறது வேணும், நாளைக்கு ஒரு 3:00 வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்துருவோம் சொல்லி சொல்லிட்டு வந்துட்டு கூட்டத்தை பார்த்து பயப்படுறவங்க, ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறவங்க, இன்ட்ரோட்டாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இதுதான் ட்ரைனிங். வந்துட்டு அங்கே ஸ்பீச் கொடுக்க போகும்போது நீ தான் கொடுக்க போறப்போன்னு சொல்லி சொல்கிறேன்னா நான் சொல்லிட்டு நான் போய் உட்காந்துட்டேன்னா அதை அந்த அந்த அந்த இன்ட்ரோட் அந்த அந்த ஸ்டேஜ் ஃபியர்ன்றது நீச்சல் மாதிரி தான், தள்ளி விட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக உயிருக்கு பயந்து இப்படி நீச்சல் போட்டு வந்துருவாங்க இல்லையா. அந்த டயத்தில் போய் நின்று 45 பேருக்கு முன்னாடி நான் பேசல, எனக்கு நான் போய் உட்காரிக்கிறேன் சொல்லி சொல்லலாம் வராது. சர சரசரன்னு அவங்க சரளமாக வந்துடும். அவங்கள்ட்ட அந்த அத்தனை நாள் வந்து அந்த இருக்கக்கூடிய இந்த ஹெசிடேஷன் தயக்கம் எல்லாமே வந்து அங்கே தான் உடையும். அது அங் அந்த அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு இடத்துல வரும். பல பேர் அது மூலம் மேடை ஏற்றி விட்ருக்கோம். யாராக்கெல்லாம் அந்த இது இருக்கோ இன்டர்வெட்னு சொல்கிறாங்களோ அந்த கூச்சம் இருக்கோ இவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு 40-45 பேருக்கு மேலே பேச விட்டோம் அப்படின்னா ஈஸியாக காலையிடும். தட் இஸ் ஆக்சுவலி வந்து பில்டிங் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அவங்கள்ட வந்து நீ நாளைக்கு நீ தான் பேச போற, நீ தான் பேச போறேன்னு சொன்னால் ஒரு 1000 தடவையாவது நான் பேசலாம், நான் வேணாம், நான் பேசலாம், வேணாம் தான் சொல்லி சொல்லிடுவாங்க. ஸ்பாட்டில் போய் நீ தான் சொல்லிட்டு மைக் மைக்கை கொடுத்தோம் அப்படின்னா தட் ஒர்க்ஸ்.
5: சார் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க முன்னாடியே இதுக்கு வந்து என்ன ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும், இல்லை என்ன ப்ரொசீஜர் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. பட் அது என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ், லைக் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குன்னு அப்படின்னு ஏதாவது வரையறைகள் இருக்கா?
4: இருக்கு. ஒரு போர்டில் வந்து ஒரு 5 பேர் இருக்கணும், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் இருக்கணும். அந்த 5 பேர் ஒரு ஒரு மேனேஜிங் ட்ரஸ்டி, ஒரு செக்ரட்டரி, ஒரு ட்ரெஷரர், மிச்சம் 2 பேர் மெம்பர்ஸ். அதுக்கு மேலே வந்து நீங்கள் 6 பேர் கூட மெம்பர்ஸாக வச்சுக்கலாம். ஒரு போர்டில் வந்து 7 to 11 பேர் வரைக்கும் இருக்கலாம். 5 பேர் வந்து சஃபைஸ். அண்ட் லீகல் ரெக்குவயர்மெண்ட் ஆன் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் இருந்தால் போதும், ஒரு மேனேஜிங் ட்ரஸ்ட்டியும் ஒரு ஃபினான்ஷியல் ட்ரஸ்ட்டியும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸ்லாம் யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அவங்க, ஓ யார் வந்து பிரதானமாக இருக்க போகிறாங்க மேனேஜர் ட்ரஸ்டாக இருக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும் தான். ரெண்டை மட்டும் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து லீகல் ரெக்குவயர்மெண்ட் பண்ணிடலாம். அண்ட் மெயினாக பேஸாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரஸ்ட் டீட் அண்ட் சொசைட்டி அந்த கம்பெனி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான மேண்டேட்டாக தேவைப்படுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் இவங்க. அண்ட் மினிமம் 100 ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் இஸ் எனஃப்.
6: உங்களோட என்ஜிஓ வெப்சைட்ல நாங்க வந்து ஒரு கிளப் இனிஷியேட்டிவ் பார்த்தோம் சார், 100 ருபீஸ் கிளப் அப்படின்னு ஒன்று போட்டிருந்தீங்க, ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா?
4: வெப்சைட்டை பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். 100 ருபீஸ் கிளப் இப்போ நான் ஃபண்டிங் பத்தி சொன்னேன் இல்லையா, அது வந்து ஆக்சுவலி எல்லாமே வந்து 500,000 அப்படின்றதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கவே மாட்டோம். ஓகே, எனி காஸ்ட், எனி ஒரு ஒரு குழந்தை ஒரு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய வாலண்டியர் ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளாஸ்மேட்டை தெரிஞ்ச ஒரு பையன் ஒரு ஸ்கூலு இவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து 7,000-8,000 தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த 8,000 வந்து ஒரு 80 பேருடைய 100 ரூபாய், அந்த கிளப்பு பேர் 100 ருபீஸ் கிளப். அதாவது பண்ணணும், இதை இவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற ஆசை வந்து எல்லாத்துக்குமே இருக்குது சரிங்களா. ஸோ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் வந்து நான்லாம் படித்து பெரியலாகி நல்ல பொசிஷனுக்கு போய் நல்ல வேலைக்கு போய் நிறையா சம்பாதிச்சு நிறையா நல்லது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போவே நீ பார்க்கிங்க்கு வந்து மாலில் 150 ரூபா தானே கொடுத்துட்ருக்க, நீ 100 ரூபா நீ கொடு, அதை வச்சு நம்மளால் வந்து வி கேன் டூ மேசிவ். இப்போ வந்து ஒரு ஒரு அங்கன்வாடி ஸ்கூலோட இந்த அளவுக்கு இந்த ஹால் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு ஒரு பெயிண்ட் ஒன்று பண்ணணும், இருக்கக்கூடிய எல்லாமே கார்ட்டூனாக ஆக்கி ஆம்பியன்ஸ் வந்து பசங்க குழந்தைங்கலாம் பிடிச்ச மாதிரி பண்ணணும் அப்படின்னா 2,700 ரூபா செலவாகும். இந்த 2,700 ரூபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27 பேர் வாங்கிடலாம் 100 ருபீஸ்னு சொல்லிட்டு. இல்லை நான் 500 ரூபா தரேன், நான் 1,000 கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அதை கரெக்டாக சீக்கிரம் முடிஞ்சிடும். 100 இஸ் மினிமம். அந்த கிளப் பேர் 100 ருபீஸ் கிளப். இட்ஸ் ஆக்சுவலி க்ரௌட் ஃபண்டிங் கான்செப்ட். இந்த 100 ருபீஸ் கிளப் மட்டும்தான் எங்களுடைய ஆணி வேறு ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும். எங்கேயுமே எதுக்குமே போய் எங்கேயுமே எதுக்கு யார்ட்டுமே போய் டிபெண்ட் பண்ணி அவங்க ஃபினான்ஸ் ரிலீஸ் பண்ணட்டும், அவங்க ரிலீஸ் பண்ணால் தான் அது ஆக்டிவிட்டி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்ததே கிடையவே கிடையாது. இதில் வந்து பசங்க முக்கால்வாசி எல்லாமே அவங்க ஒரு ஈவெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோடய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவங்களே முடிச்சிருவாங்க. ஒரு கேண்டில் லைட் விஜில் நடத்துகிறோம், ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸினுடைய ரிமம்பரன்ஸ் டேக்காக, இல்லை ஒரு ரேப் விக்டிம்ஸினுடைய விஜிலுக்காக நடத்தணும் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 100 கேண்டில் தேவைப்படும். அதில் வந்து 100 ருபா நான் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லைனா நானே வரும்போது 25 கேண்டிலோட வந்துறேன், நான் 30 கேண்டிலோட வந்துறேன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் குரூப்பில் போடும்போதே வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட் முடிஞ்சிடும். 100 ருபீஸ் கிளப் கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து என்கரேஜிங் த டோனர்ஸ் ஆஸ் வெல். இது என்னுடைய கண்ட்ரிபியூஷன் அது உள்ளுக்கு இருக்குது. சில பேர் வந்து இப்போது நான் 10,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா, நோ அதான் வாலண்டியர் ஷுடின் ஃபீல் இன்ஃபீரியர். அவர் வந்து 1,5,000 ரூபா சம்பாதிக்கிறவர் 10,000 கொடுக்குறேன் சொல்லி சொல்கிறாரு அப்படின்றதுனால அவர்கிட்ட 10,000 வாங்க மாட்டோம். நீங்கள் இப்போ 1,00,000 சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நீங்களும் 100 ரூபா கொடுங்க, நீங்கள் 500 ரூபா கொடுங்க போதும். இந்த சின்ன அமௌண்ட்டாக கலெக்ட் பண்ணுறது மூலமாக இட் வில் என்கரேஜ் தோஸ் யாரெல்லாம் கண்ட்ரிபியூட் பண்ண சொல்லி நினைக்கிறாங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணும், அதில் ஒரு ஈக்வாலிட்டி இருக்கும்.
6: சிறு துள்ளி பெருவெல்ல மாதிரி சிறுக சிறுக கொடுத்தாலே அதை வச்சு நிறைய காசஸ் மூலமா நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரலாம்னு சொன்னீங்க
5: சார். இப்படி ஒரு என்ஜிஓ வந்து 8 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க, ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அது இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு சார்?
4: ஆக்சுவலி எனக்கு அந்த அதில் வந்து ஹைக்கப் பிரச்சனை இருந்தது கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து அப்பா வந்து ஒரு சோஷியல் ஒர்க்கர் ஃபார் த பாஸ்ட் 42 இயர்ஸ் ட்ரேட் யூனியனிஸ்ட். அவரை பார்த்து தான் ஆக்சுவலி எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆகி சொல்லப்போனால் வந்து கான்ட்ராடிக்ஷன் ஆகி, அப்பா நீங்கள் இப்படி பண்ணுறது ஆக்சுவலி வந்து வெளி உலகத்துக்கு இன்று இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் நீங்கள் அப்டேட் பண்ணி பண்ணிங்க வச்சிங்கன்னா இன்னும் வாஸ்ட்டாக பண்ணலாம். நீங்கள் சிவகங்கை ராமநாத் டிஸ்ட்ரிக்ட்டில் மட்டுமே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் தேவைகளாக அந்த பக்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ண, ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் வந்து இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு வெப்சைட் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா, எங்கள் அப்பாவோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கூட கிடையாது, ஒரு இன்ஸ்டா ஹேண்டில் கூட கிடையாது. இட்ஸ் இது அதை வந்து இருந்துச்சுனாலும் வச்சுனாலும் அதுக்கு எந்த ப்ரோஜனும் கிடையாது. பிகாஸ் தட் அங்கே வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்குது, ரூரல் ஏரியாவில் இருக்குது, அங்கே யாருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டே
5: கிடையாது
4: கிடையாது. ஸோ அதனால் அங்கே வச்சு ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை அப்படின்றதுனால வந்து அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் அது இதை வந்து இப்படி இப்படிலாம் பண்ணால் வச்சா இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு வந்து வென் ஐ ஃபெல்ட் இப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்லும்போது, ஓகே இதை நீ பண்ணு, அதில் எக்ஸ்டன் மை சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ செட். அண்ட் அதுலேருந்து உருவான ஸ்பார்க் தான் வந்து கேர் வெல்ஃபேர். அண்ட் ஹிஸ் கைடன்ஸ் வில் பி ஆல்வேஸ் தேர் எல்லா இடத்துலையுமே த்ரூ அவுட் மை ஜேர்னி இருந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார் நிறையா வந்து. ஆக்சுவலி ஹீஸ் அவருடைய கிரிட்டிக்கல் கமெண்ட்ஸ் வந்து ஹேஸ் பெய்ட் மீ லாட். இது இப்படி பண்ணக்கூடாது, இப்படி எடுத்துக்கூடாது, வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆர்கனைசேஷனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் கிடையாது. இப்போது நீங்கள் வந்து சொல்கிறீங்க என்னோடய வெப்சைட் ஆர்கனைசேஷனோட வெப்சைட் பார்த்தீங்க வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேஜ் பார்த்துருப்பீங்க வச்சுருப்பீங்க. இதுக்கு ஆல்வேஸ் ஐ வாண்டட் டு கிவ் அ பிக்சர் தட் இட் இஸ் அ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் கண்ட்ரிபியூஷன், நாட் அ சிங்கிள் மேன்ஸ் எண்டவர். அவங்களோட முயற்சியால் போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கேரன் வெல்ஃபேர் மட்டும்தான் இருக்கணுமே ஒழிய சிந்துரம் நடத்தக்கூடிய கேரன் வெல்ஃபேர் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நிறைய இப்போ காலேஜ் போனீங்க, நிறைய ஸ்கூல்ஸ் போனீங்க, நிறைய கார்பரேட்ஸ் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பேர் தெரியும், என்னுடைய பேர் தெரியாது. அங்கங்கே அவங்க யாராக இருக்காங்களோ, சூர்யா இருக்காங்கல்ல அந்த ஆர்கனைசேஷன், கார்த்தி இருக்காங்கல அந்த ஆர்கனைசேஷன், எத்தனை இருக்கல அந்த ஆர்கனைசேஷன், இப்படி தான் இருக்கும் இந்த ஆர்கனைசேஷன். இப்படி ஒரு பிக்சர் உன்னோட ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா தான் இட் வில் லாஸ்ட் லாங். சிங்கிள் மேன்ஸ் ஃபேஸோடைய ஐடென்டிட்டி மட்டும் என்றைக்கும் உன்னோட ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருவே கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா. ஏன்னா ஒரு தனி இந்த ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கு உண்டான லைம் லைட்டுக்காகவும் இண்டிவிஜுவலுக்காக உண்டான ஒரு ஒரு ஒரு ஃபேஸ் வேலுக்காகவும் இந்த ஆர்கனைசேஷன் அடையாளப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா நீ நடந்து போகிற காசு வந்து உன்னால் வந்து ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நேசா சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த ஆர்கனைசேஷன்லேயும் வந்து அதை தான் இன்றைக்கி வரைக்கும் கடைபிடிச்சிட்ருக்கேன். இன்னொன்று வந்து நான் தோனியோட மிகப்பெரிய ஆடன் ஃபேன். எல்லா வெற்றிக்கு பின்னாடியுமே தோனி இருப்பார், ஆனால் வந்து முகம் தெரியவே தெரியாது. கப்ப தூக்கி சின்ன பசங்களை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஐ ஸ்டில் ஃபாலோ. அண்ட் இது இந்த சப்போர்ட் வந்து எங்கள் அப்பா கிட்ட இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஒய்ஃப். மேரேஜுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டு வந்து காண போயிடுவாங்க, சோஷியல் ஒர்க்கில் வந்து காண போயிடுவாங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து தப்பு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம குடும்பத்தை பாரு, ஊரெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு நியாயமான ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறது தான். அண்டு நான் எனக்கு வந்து ப்ரொஃபஷன் நல்லாவே சோறு போடுது. ஸோ அதனால் வந்து என்னுடைய மற்ற இதுக்கு என்னோடய காசு என்னோடய பேஷனை நோக்கி ஓடுறதுக்கு வந்து என் ஒய்ஃப்டருந்து எந்த ஒரு இதுவும் வந்தது கிடையாது. இன்னொன்று ஷீ ஆல்சோ என்ன சொல்கிறது, இதில் வந்து இதனோட பார்ட் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். பட் ஆனால் வந்து என்னுடைய பேக் போன் அவங்க தான் அப்படின்றதுனால வந்து எப்பயுமே எங்கள் வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் வீடு தான் ஆஃபீஸ். வீ டோன்ட் ஹேவ் அன் ஆஃபீஸ். எங்கள் ஆஃபீஸ் எங்கள் ஆடிட்டர் கூட கேட்டார், 8 வருஷமாக ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துனீங்க, உங்களோட அக்கௌண்ட்ஸில் வந்து எனக்குமே ரெண்டு ஆஃபீஸ் ரெண்டுன்னு சொல்லி வந்து வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பார். 8 வருஷமாக நான் எங்கே இருக்கணும் அதான் சார் ஆஃபீஸு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு 3 BHK வச்சுக்குவேன். ஒரு ரூம் வந்து கம்ப்ளீட்லி எங்களோட ஆஃபீஸ்க்கு வச்சுக்குவேன். இனி டைம் எங்கள் வீட்டில் கூட்டம் ஆளுங்க ஒர்க்கு போயிட்டே இருக்கும், இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த அந்த என்டையர் ஹோல் அப்பார்ட்மெண்ட்லேயே ஜாஸ்தி ஒரு நாளைக்கு 30-40 பேர் வந்துட்டு போகிறது எங்களுடைய வீடாக மட்டும்தான் இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷீ ஸோ அட்டாச்ட். அதனால் எனி டைம் வந்து எங்கள் வீடு வந்து ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியர் ஆஃபீஸ் வேலையாகவே இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா இங்கே யாருமே வந்து இந்த சார் மேம் கல்ச்சர்லாம் கிடையாது, அண்ணா அண்ணி தான். அண்ணி மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து நடத்தவே முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட் இஸ் சோ ட்ரூ. ஆக்சுவலி தோ ஷீஸ் அவங்களோட கண்ட்ரிபியூஷன் இந்த ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு வாலண்டியராக இருந்தேன், அதை பண்ணேன் இது பண்ணேன் வச்சேன் அப்படிலாம் இல்லாமல் வைக்காமல் ஒரு நாளைக்கு வந்து 30-40 காஃபி போட்டு கொடுக்குறதுனால பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு வந்து எப்பயுமே எனி டைம் வந்து இது வந்து ஆக்சுவலி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் மாதிரியே இருக்கவே இருக்காது. வருவாங்க, நேராக வரவங்க வந்து ஃப்ரிட்ஜை தான் திறப்பாங்க, நீ என்ன இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி தான் எடுப்பாங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. பசங்களுக்கு வாங்கி வச்சதா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டுருப்போம். ஸோ இந்த இது நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னா ஐ ஹாவ் என்ன சொல்கிறது, என்னோட இப்போ எனக்கு 36 ஆகுது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட ஒய்ஃபு, அவங்களோட ஃபேமிலி செட்டப் இதெல்லாம் பார்த்தோம்னா சில இடங்கள் வந்து இது நினச்சி பார்க்கவே முடியாது. இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் இஃப் அவங்க அவங்களோட கோஆப்ரேஷன் எதுக்கு இவங்கலாம் வராங்க, யூ ஷுட் ஷிஃப்ட் திஸ் ஆஃபீஸ் டு சம்வேர் எல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுனா வச்சா என்னால் அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு சொல்லி தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. அப்படி அவங்க அந்த மாதிரியான ஒரு டெம்போவில் இருந்தாங்க வச்சாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் நடத்த முடியுமா முடியாதாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஸோ மை டேட் மாம் அண்ட் மை ஒய்ஃப் இவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றத காட்டிலும் அவங்க என்னை ஒன்றுமே சொல்ல என்னை வந்து என்னை இஷ்டத்துக்கு பண்ண விட்டுட்டாங்க. அண்ட் எனக்கு வந்து என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஃபினான்ஷியலாக வந்து எந்த ஒரு பேர்டனும் பிரச்சனையும் இல்லாததுனால இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து என்ன சொல்லுது ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷன், ஒரு மிகப்பெரிய பில்லர்.
5: அதாவது பெற்றோர் போன்னு சொன்னதில் ஆரம்பித்து மனைவி வந்து இன்னும் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. இதை தவிர்த்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் முன்னாடி ரெண்டு பேரோட பங்கு சொல்லிட்டீங்க, பட் வாலண்டியர்ஸோட பங்கு எவ்வளோ முக்கியம்?
4: வாலண்டியர்ஸோட பங்குன்னு சொல்லி சொல்லுறது அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் எல்லாமே. அதாவது எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்ஸ். இப்போ வந்து ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங் இஃப் ஐ ஹேட் டு டிபெண்ட் ஆன் சம் எக்ஸ்பர்டைஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தா இதை நான் நடத்திருக்கவே முடியாது. அவங்க அவங்க அந்த காஸ்ட் வந்து இப்போ வந்து இவங்க எல்லாமே இந்த ஆர்கனைசேஷனுக்காக வந்து அவங்க கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய டைமு, கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய டேலண்ட் எல்லாத்தையுமே இஃப் தே சார்ஜ் கமர்ஷியலாக எல்லாத்துக்கும் பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி நினச்சா வச்சா அவன் எங்கேயோ போயிருப்பான். இப்போ இந்த டிசைனும் இந்த ஒர்க்கும் இந்த இந்த கேம்பெயினுக்கு உண்டான வேலையும் இந்த பிளானிங்கும் பண்ணுறத என்னுடைய ப்ரொஃபஷன்லையும் என்னுடைய வேலையிலையும் எனக்கு என்னுடைய என்டர்பிரனர் இதுலையும் என்னோடய பிஸ்னஸ்லையும் நான் போட்டேன் வச்சேன் அப்படின்னா இன்னும் மாதம் என்னால் வந்து 15,000-20,000 சம்பாதிக்க முடியும் அப்படின்றதுல தான் இருக்கான். அதுதான் அவனுடைய கண்ட்ரிபியூஷன். அவன் இந்த ஆர்கனைசேஷனுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கல, பட் ஆனால் அந்த ஆர்கனைசேஷனால் 15,000 ரூபாய் இழக்கிறான். அவன் இது மாதிரி வந்து நாட் ஓன்லி ஒன், எவ்ரி ஒன் எல்லாருமே அவங்களுடைய டைமாக இருக்கணும், டே நைட்டு வந்து வேலை பார்ப்பாங்க. சாட்டர்டே ஃப்ரைடே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, ஃப்ரைடே ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரம் ஃப்ரைடே டில் சண்டே நைட்டு வந்து அவங்களுடைய இது அவங்களுடைய டைம் ஃபுல்லன்ஸ் வந்து கேரன் வெல்ஃபேருக்காக தான் இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து வீக் டேஸில் கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் இருக்கும், அதையும் வந்து வில் பி ஏபிள் டு மேனேஜ். யாராச்சும் ஒருத்தவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அவங்கள வச்சு வில் பி ஏபிள் டு மேனேஜ். அண்ட் இது எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நோ படி கிளைம்ஸ் ஃபார் எனி திங் ஃபார் ட்ராவல். இது வந்து எங்களுடைய இது வந்து ஆக்சுவலி நாங்களும் கொடுக்கறதும் இல்லை, யாரும் கிளைம் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு பிக்கஸ்ட், இது வந்து சொல்லும்போது ஒரு சின்ன விஷயமா இருக்கும். ஒரு 600 பேர் வந்து ஒரு ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்கும் வந்துட்டு போகிறது எல்லாத்துக்கும் குறைஞ்சது 100 ரூபா வச்சா, ஒரு ஆக்டிவிட்டிக்கு 100 ரூபா வச்சாலுமே வந்து 600 ரூபா வந்து. ஸோ இந்த இது இது என்னுடைய ஆர்கனைசேஷன், இது என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறது எல்லாமே. அண்ட் இவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்ஒர்க் தான் வந்து நாட் ஓன்லி அன் ஆர்கனைசேஷன், எனிவேர் எந்த இடத்துலையும் வந்து நெட்ஒர்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு பலம். அண்ட் இப்போது ஒரு சிஸ்டம் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு சிஸ்டம் வாங்கணும், ஒரு டேபிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து கார்பெண்டராக இருக்காருன்னா அவர் வந்து ஒரு 8 டேபிள் 9 டேபிள் வந்து செஞ்சார் வச்சாருன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பிட்ஸ் அண்ட் பீசஸை வச்சு ஒரு டேபிளுக்கு உண்டானது நம்ம சும்மா செஞ்சிடலாம் வச்சிடலாம், எங்கேயுமே வாங்கிடாதீங்க, ஒரு 2 மந்த்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பண்ணித்தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சிஸ்டம் டேபிள் ஒன்று வாங்கி போடுவாங்க. அண்ட் இது வந்து ஆஃபீஸுக்கு நான் வாங்கினேன், இது நான் ஆஃபீஸ் கொண்டு வந்தேன், இது வந்து ஃபைல்ஸு பேப்பர்ஸ் ஏஃபோர் சைஸ் ஷீட்டு பண்டில், இது வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து பல்காக எடுத்தாங்கன்னா அவங்க எடுக்கும்போது அவங்களே கூப்பிட்டு சொன்னாங்க, டே உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு எதுவும் பண்டில் வேணால் எடுத்துக்கோடான்னு சொல்லி எடுத்து கொடுத்தாங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் மெயில் மட்டும் நாங்கள் போட்டு முடிச்சோம். இது மாதிரி அவனுடைய அப்போது இது எனக்கு கிடைக்குதே, இது வந்து என்ன சொல்கிறது 2 பண்டில் கிடைக்குது, இதை கொண்டு போய் வந்து வேறு மார்க்கெட்டில் வைத்தோம் அப்படின்னு சொல்லினா அது எக்ஸ்ட்ரா ஒரு 200 ரூபா கிடைக்கும் சொல்லி நினைக்க மாட்டான், இதை கொண்டு நம்ம ஆர்கனைசேஷன் போட்டால் என்ன பண்ணலாம் வைக்கலாம்ல. ஆனால் இது மாதிரி வந்து ஒரு முன்ன ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பையன் இருக்கான், மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறான், அவன் வந்து ஒரு 40 பேஸ்ட்டு 40 ப்ரெஷ்ஷு கிட்ஸுக்கு 40 ப்ரெஷ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான், இதை ஹோம் கொடுக்கலாமா இப்படி தான் அவனோட தாட்டு ஒர்க் எல்லாமே ஒன்று ஒன்று இருக்கும். அவனுக்கு ஒன்று தோணுச்சு, அவனுக்கு எக்ஸ்ட்ரா அவனுக்கு கிடைக்குது. ஆனால் இதில் ஏர்போர்ட்டில் வந்து சாக்லேட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஜாஸ்தி வந்தவனுக்கெல்லாம் வந்து சீஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்தது, அதை வந்து ஏதாவது ஒரு ஹோம் கொடுக்கலாமா, அந்த பசங்க வந்து அதை இது பண்ணிக்க மாட்டாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கலாமா என்ஜாய் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவங்களோட தாட்டுமே இது ஒன்று கிடைக்குதா நம்ம ஆர்கனைசேஷன் மூலமாக நம்ம இதுக்கு பண்ணலாமா, ஆர்கனைசேஷன் கொடுத்தா யூஸ் ஆகுமா, இப்படி தான் இருக்கும். ஸோ வாலண்டியர்ஸ் மூலமாக என்ன சப்போர்ட் அப்படின்றத காட்டிலும் அவங்க தான் எல்லாமே, அவங்க தான் எங்களால் எல்லாமே. என்ன என்ன அதில் மிகப்பெரிய பலம் என்னென்னா அவங்களுடைய ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் தாட் வந்து வில் பி ஃபார் திஸ் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் தான் அவனோட பர்சனலாகவே எல்லாமே இருக்கும். தர் ஆர் கைஸ் ஹூ ஆர் கமிட்டட் அண்ட் அவங்களுக்கு அவங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த ஆர்கனைசேஷன் பிடிக்காத அளவுக்கு தே வில் புட் எஃபோர்ட் ஹியர்.
6: பிளட் பேங்க் வந்து அங்கங்கே ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையுமே வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம சோஷியல் மீடியாஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா அதில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து பிளட் தேவைப்படுது இவங்களுக்கு. அப்போ பிளட் பேங்க்ல பிளட் இருந்தும் இன்னும் பிளட்டுக்கான தேவைகள் இருந்துட்டே இருக்கு, அது எதனால நடக்குது, அதை எப்படி டேக்கிள் பண்ண முடியும்?
4: தேவைகள் அதிகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தர் இஸ் அ லாட் ஆஃப் டிமாண்ட் மோர் தன் சப்ளை. ஒன்று இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல இது மாதிரி வந்து ஃபேஸ்புக்கில் இது மாதிரி வந்து அங்கங்கே பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம் வைக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மெசேஜோ அப்படி ஒரு ஒரு ஸ்டேட்டஸோ ஒன்று பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் ஒரு முயற்சி வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க?
6: என்ன பிளட் தேவைப்படுது அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டிருக்கேன். கேட்டுட்டு என் சர்க்கிளில் வந்து யாருக்காவது அந்த பிளட் இருந்ததுன்னா அவங்களுடைய கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இப்போதான் ஏஜ் வந்திருக்கு பிளட் கொடுக்குற ஏஜ், ஸோ அதனால நான் இன்னும் அந்த இதை ஸ்டார்ட்.
4: இதில் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போ மோஸ்ட்லி நாட் ஓன்லி இன் பிளட் விஷயம் எல்லாத்துலேயுமே ஒரு தேவை ஒரு நீடுன்னு ஒன்று பார்க்கும் வைக்கும் போது தோ தே குட் ஏபிள் டு டூ அவங்களுக்கு ஒரு அசம்ஷன் ஒன்று இருக்கும், அது வந்து ராங் அசம்ஷன். தேர் வில் பி சம் ஒன் எல்ஸ் சம்வேர் வில் பி டூயிங் இட், நம்ம அதை பார்த்துட்டு ஒன்றும் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அசம்ஷன் இருக்கும். அது வந்து தட் இஸ் ஒரு பிகஸ்ட் ஈவில், மிகப்பெரிய ஈவில். ஓகேவா? ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளட், அதுவே வந்து நிறைய இடத்துல கிடைக்காம வைக்காமல் ரொம்ப சிரமப்படும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா தட் இஸ் மிகப்பெரிய கேப் பிட்வீன் த டோ நீட்ஸ் அண்ட் டோனர்ஸ். சரியா? நம்ம நாட்டில் ஒரு வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய பிளட் பார்த்தீங்க அப்படின்னா 5 கோடி யூனிட்ஸ். ஓகே, டொனேட் பண்ணப்படக்கூடிய யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 40 லட்சம் யூனிட்ஸ். ஓகே, அது க்ரோரில் இருக்குது, இது 1 க்ரோருக்கு கம்மியாக இருக்குது. தட் இஸ் அ ஹியூஜ் கேப். இப்படி ஒரு கேப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லும் போது நாங்கள் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் டைரெக்டாக டோனர்ஸை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவேன் தவிர வி ஓன்ட் என்கரேஜ் சென்டிங் தம் டு கெட்டிங் தம் கெட்டிங் த சேம் ஃப்ரம் பிளட் பேங்க். இன்னொன்று என்னென்னா தட் ஹஸ் பிகம் அ பிஸ்னஸ் இன்னைக்கு. அண்ட் ப்ராப்பராக இந்த டயத்தில் தேவைப்படக்கூடிய இடத்துல போய் அந்த பிளட் போய் சேராததுனால தெர் இஸ் அ ஹியூஜ் கேப். அண்ட் அது ப்ராப்பராக பயன்படுத்தப்படவும் மாட்டேங்குது சரிங்களா. இன்னொன்று பிளட் கொடுக்கறதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்கல்ல, ஹெச்பி இருக்கும் வெயிட் இருக்கும், இவங்களே வந்து நிறைய பேர் வந்து பிளட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னோறது கிடையாது, நிறைய பேர் முன்னோறது கிடையாது ஸ்டாமினா இருக்கவங்க. இன்னும் கேர்ள்ஸுக்கெலாம் கேர்ள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்னும் எலிஜிபிளே இல்லை, ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்கும், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், இந்த ரீசனில் வந்து நிறைய பேர் நிறைய பேர் அடியாயிருவாங்க. இந்த ரெண்டு மெயினாக இந்த ரெண்டு ரீசன் எலிஜிபிள் இல்லாதனால. அப்படியே எலிஜிபிளாக இருக்கவங்க வந்து நீடில் பார்த்தா பயம். இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெச்ஐவி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் புரிதல் இல்லாமல் இருக்குது. ஒரு தடவை யூஸ் பண்ணால் அவங்கள பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக எடுக்கக்கூடிய அந்த பின் கூட இன்னொரு யூஸ் பண்ண மாட்டாங்க, அவங்க கண்ணு முன்னாடியே தான் தூக்கி இது பண்ணுவோம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட்

0: வரைக்குமே வந்து ஆஃப் டே ஆஃபோ ஒரு எல்லோ பி ஒரு லாஸ் ஆஃப் பி கிடையாது, நீங்கள் போய் பிளட் கொடுத்துட்டு வந்தா அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்கீம் ஒன்று எடுத்துகிட்டு வாங்க. டிசிஎஸில் 3500 பேர் இருக்காங்க. ஹெச்யூஸா ஐபிஎம் சிடிஎஸ் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஒரு 1-1.5 லட்சம் பேருடைய டேட்டா பேஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னாலே போதும். இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாருமே 3rd year, 2nd year ஸ்டூடெண்ட், 18 கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாத்தையுமே எடுத்தோம் வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே பற்றாக்குறை இல்லாமல் பிளட் வந்து கொடுக்க முடியும். டெய்லி கேன்சர் ஹாஸ்பிட்டல்லையும் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலையும் மட்டுமே 40-50 யூனிட்ஸ் தேவைப்படுது சாதாரணமாக. அது எல்லாமே போய் பூர்த்தி ஆகுதான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. யூ மஸ்ட் ரெஜிஸ்டர். நான் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த நான் ஒரு பி பாசிட்டிவ், நான் ஒரு டோனர், நான் எங்கெங்கெல்லாம் வந்து எப்பப்போலாம் வந்து ரத்தம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து தரதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் யூ மஸ்ட் கிவன் அண்டர்டேக்கிங் டு சொல்லிட்டீங்க வச்சுக்கிங்கனாலே போதும். யூ வில் கெட் உங்களோட நேம் சேவ் பண்ணுறாங்க, உங்களோட காண்டாக்ட்ஸை சேவ் பண்ணுறாங்க வைக்கிறேன். அப்படி பண்ணும் போதைக்கும் போது நான் ஏபி பாசிட்டிவ் சேர்த்து பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சொல்லுங்கள். அப்படின்றது ஒரு வாலண்டியராக வந்து ஒரு ஆஃபரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலாக இருக்கட்டும், எஃபி ஹேண்டிலாக இருக்கட்டும், ஸோ ஒன்ஸ் ஒன் போட்டு பண்ணுறோம். நான் வந்து இந்த ஃபுட்டி, நான் வந்து இது டே ட்ரீமரு, இந்த பேஷனேட், அந்த பேஷனேட், அது இது டிசைனர், அதெல்லாம் போட்டு தான் வைக்க மாதிரி டோனார் நான் பி பாசிட்டிவ் டோனர் அப்படின்னு சொல்லி போட்டு அதை ஃபஸ்ட்டாக போட்டு நீங்கள் ஃபுட்டியாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் பின்னாடி போட்டிங்க வச்சிங்க அப்படின்னா அது நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயோ யாருக்கோ ஒரு இடத்துல, ஏன்னா சரியான டயத்தில் சரியான பேத்துக்கு போய் சேராத பிளட்னால வந்து உயிர் பிரியக்கூடிய இதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி பிளட்டு வந்து கிடைக்கல, ஸோ வி ஆர் போஸ்ட்போன் இந்த சர்ஜரி டு டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்ற இதெல்லாம் இருக்குது. ஏற்க ஒரு ஆள் இன்க்யூபேட்டர்லையோ இதுலையோ அவசப்பட்டு இருக்கிறத வந்து 2-3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போகிறதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து முன் வராதது வந்து ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னா
1: அது தப்பு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம போய் கொடுக்கறதுனால டைரெக்டாக நம்ம போய் ஒருத்தருக்கு கொடுக்கும் போது அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறது, நம்ம கொடுக்குறவங்களுக்கு தான் போய் சேருதான்னு?
0: அந்த இப்போ வந்து இப்போ பற்றாக்குறைன்றிருக்குங்கிறது வந்து ப்ரூவன் ஃபேக்ட், சரிங்களா? ப்ரூவன் ஃபேக்ட். அண்ட் நீங்கள் டைரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலோட பிளட் பேங்குக்கு போகாமல் உங்களுக்கு உங்களோட பே இப்போ எங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேஷண்ட்டோடைய அட்டண்டர் கூட தான் கனெக்ட் பண்ணுவோம், சரிங்களா? இங்கே வந்து இப்போ ரவீந்திரன்ற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கால் பண்ணுங்கள், அவர் உங்கள் பிளட் பேங்க் கூப்பிட்டு போவார்னு சொல்லிட்டு ஈ வில் டேக் யூ. அவங்க கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு மட்டும்தான் அதை போகும். இன்னொன்று அங்கே வந்து ஏ பாசிட்டிவ், சாரி ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், இது ஓகே, மிச்சம் எல்லாமே ரேர் பிளட் குரூப்பு. ஒருத்தர் சேராத ஒரு பிளட்டை கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுத்துட முடியாது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து மினிமம் ஸ்டாக் இருக்கும். அப்படி நீங்கள் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜரி நடக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறது வந்து வேற ஒருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறது சான்ஸ்.
2: சார், நம்ம நிறைய லேர்ன் பண்ணிப்போம், அதாவது த்ரூ அவுட் த ப்ராசஸ், அது ஒரு டீம் லீட் பண்ணுறதாகட்டும், நெட்ஒர்க்கிங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம நிறைய கற்றுப்போம். அப்படி உங்கள் வாலண்டியர்ஸ் கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்ட சில லெசன்ஸ் அப்படின்னு என்னவா இருக்கும்?
0: ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் வந்து ஆக்சுவலி வந்து எல்லா எனக்கு வந்து கற்றுக்கிறது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்டிட்டி, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஆர்கனைசேஷனில், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல வந்து இது பண்ணுறாங்கல்ல, நாங்கள் வந்து எல்லாமே எக்கச்சக்கமாக கலந்துரையாடுவோம். இன்னொன்று வந்து த பெஸ்ட்டாக ஒரு கம்மியான காசுக்கு எனிதிங் இஸ் அவைலபிள் அப்படின்றத வந்து இந்த டீம் தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த காசுக்காகலாம் இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து மைண்டில் இருந்தது காட்டிலும் இன்றைக்கி வந்து வி ஹவ் எக்ஸ்பேண்டட். இதை வந்து ஒவ்வொருத்தவனு இப்போ இங்கே ஆர்கனைசேஷனில் பொறுத்த வரைக்கும் வி ஹவ் கிவன் அ பிளாட்ஃபார்ம். இப்போது ஒரு வாலண்டியர் வரான் அப்படின்னா எதுக்காக இங்கே சேர்ந்த வச்சு அப்படின்னா ஹியர் வி ஹாவ் அ டீம், ஐ ஹாவ் அ விஷன், ஐ ஹாவ் அ ட்ரீம், ஐ ஹாவ் அ பேஷன், எனக்கு இந்த சொசைட்டிக்கு இது மாதிரி செய்யணும்னு சொல்லி ஆசை, என்னால் தனியாக செய்ய முடியாது, இங்கே ஒரு டீமாக இருக்கீங்க, இங்கே சப்போர்ட் பண்ணுறீங்க நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் காஸ், எனக்கு இந்த மாதிரி ஒரு காஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்டவர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சோஷியல் எண்டவர் ஒன்று இருக்குது அப்படின்னா வீல் கிவ் பிளாட்ஃபார்ம். அவங்க அது அவன் ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அவன் ஒரு 100 பேரை தரட்டி ஒன்று பண்ணுறதை காட்டிலும் ஹீ கேன் எக்ஸிக்யூட் ஹியர். நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது பெக்கருக்கும் டிரான்ஸ்ஜெண்டருக்கும் வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா, பண்ணணும்னு சொல்லி கிடையவே கிடையாது. ஒரு ஒரு பையன் வந்தான், அவன் வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு நல்லா பண்ணியே ஆகணும்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கு அதுக்கு வந்து ஒரு டீம் வேணும், எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட்லாம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு வி கன்வின்ஸ்டு த டீம் இது மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, ஒருத்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றான். தட் இஸ் ஆல்சோ அன் ஏரியா தட் நீட் டு பி கிவன் அட்டென்ஷன். அதை வந்து இப்படிலாம் பண்ண ஆசைப்பட்றான், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவா சொல்லி கேட்கும்போது எஸ் பண்ணலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே டிசைடட் அண்ட் வி ஸ்டார்டட். ஸோ இந்த ஒரு புது புது விஷயங்கள் இப்போ வந்து எல்லாத்துக்குமே இப்போ நான் எனக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை முறை, நான் வளர்ந்து வந்த விதம், என்னோட படிப்பினை, எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு. அது மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொன்று இருக்கும்ல, அவங்க எல்லாருக்குமே இதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது எல்லாமே வந்து வாலண்டியர்ஸுடைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களோட இன்புட்டு. அண்டு சின்ன விஷயம், அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸல் எடுத்துக்கோங்க, ஒரு அக்கௌண்ட்ஸாக எடுத்துக்கோங்க, ஒரு டிசைனாக எடுத்துக்கோங்க, இது இதெல்லாம் இப்படி இப்படிலாம் இருக்குது அப்படின்றது ஒவ்வொருத்தருடைய நாலேஜ் ஷேரிங் பயங்கரமாக இருக்கும். வி ஆல் ஆர் டைவர்ஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஐடியாலஜிஸ். எங்கள் எல்லாத்துக்குமே வெவ்வேறு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இருக்குது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். லெஃப்ட் விங் இருக்காங்க, ரைட் விங் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஒவ்வொரு பார்ட்டிலையும் ஒவ்வொருத்தங்க இருப்பாங்க. வி டேக் இட் வெரி ஸ்போர்ட்டிவ்.

0: அதே மாதிரி வந்து இப்போ ஐபிஎல் நடக்குது அப்படின்னா டீமுக்குள்ளேயே சண்டை இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டீம் சப்போர்ட் பண்ணுவாங்க வைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் பிடிக்கும். இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லா கலந்துரையாளுமே வந்து வி ஹாவ் அ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். அண்ட் எல்லாமே வந்து ஒன்றா வேலை பார்க்குறது, வேலைன்னு சொல்லி வந்துட்டால் டுவர்ட்ஸ் கோல் வந்துட்டால் வில் ட்ராவல் அஸ் ஒன். ஒவ்வொரு அதே மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எல்லாமே வி ஷேர். அண்ட் நான் வந்து லீகல் பொறுத்த வரைக்கும், லா பொறுத்த வரைக்கும் இப்படி இப்படிலாம் இருக்குங்கிறது எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி, ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும், அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவன் அவனோட நாலேஜை வந்து ஷேர் பண்ணுவான். ஸோ எவ்ரிடே என்ன சொல்கிறது, ஜேர்னி ஆஃப் லேர்னிங் எல்லாமே. அண்ட் ஆஸ் இட் இஸ் வெரி ரொம்ப பெரிய நெட்வொர்க் அப்படின்றதுனால வி டென் டு லேர்ன் அ லாட்.
1: அது எல்லார்கிட்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் கத்துக்கிறதுக்கு ஏதோ இருக்கு அப்படின்றத சொல்லிருக்கீங்க சார்.
2: இப்போ பொதுவா என்ஜிஓஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வந்து ஒவ்வொரு சோசியல் காஸை வந்து மெயின் கோலா வச்சு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஆர்கனைசேஷன்ல என்விரான்மெண்ட், மெடிக்கல், அப்புறம் எல்டர்லி பீப்பரை பாத்துக்கிறது, அந்த மாதிரியான டைவர்சிட்டியா பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு தாட் எப்போ வந்துச்சு, எதனால?
0: ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அப்பா கிட்ட பேசும்போது இந்த இந்த ஆர்கனைசேஷன் இந்த இதெல்லாம் ஸ்டைல்லாம் பண்ணும்போது வைக்கும்போது வந்து நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்துருக்கேன். பிகாஸ் வந்து இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, ஈஸியாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடும். ஒரு 2000 பேர் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோய்க்கணும் அப்படின்னாலுமே கூட ஈஸி, கேன் ஈஸி. நான் சொல்கிறது வந்து 1983-84 அந்த டயத்துலலாம் வந்து அவங்களுடைய ஆர்கனைசேஷனோட ஃபோட்டோஸ் 1993-94 நானே நேரிலே பார்த்துருக்கேன். ஒரு ஆஃபன் அவங்களுடைய மீட்டிங்லாம் நடக்கும், இவ்வளோ எக்கச்சக்கமான க்ரௌட் இருக்கும், எக்கச்சக்கமான க்ரௌட் இருக்கும். அவங்களுடைய வேலையாக இருக்கட்டும், அவங்க எடுத்துகிட்டு போகிற விஷயமா இருக்கட்டும், அவங்களோட அவங்களால பெனிஃபிட் அது ஆர்கனைசேஷன் பெனிஃபிட் ஆகக்கூடிய நபர்களாக இருக்கணும் வந்து ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், பயங்கரதாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு இது இவங்க எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் அப்டேட் பண்ண வச்சா வந்து இன்னும் சூப்பராக பண்ணலாமே அப்படின்றது தான் என்னுடைய தாட்டாக வந்தது. அப்படி ஒரு கட்டமைப்பு மட்டும் நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய டீம் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள், சோஷியல் கன்சர்ன், அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒருமித்த கோலோட ஒரு சோஷியல் சேஞ்சை நோக்கி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ட்ரீ மட்டுமே வச்சு எடுத்துகிட்டு போகாமல், கிட்ஸ் மட்டுமே வச்சு எடுத்துகிட்டு போகாமல், அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்ககிட்ட ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மாஸ்டர் வந்து ஹீஸ் வெரி அவர் தோசை பூரி இதெல்லாம் போடுற மாதிரியான ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு மாஸ்டர் கூட்டு வரும்னு சொல்லி நினைக்கிறீங்க. பட் ஹீ இஸ் வெரி வெரி எக்ஸ்பர்ட் இன் பீஸா அண்ட் பர்கர் அண்ட் தந்தூரி அண்ட் சைனீஸ் அண்ட் காண்டினென்டல் எல்லாத்துலேயுமே எக்ஸ்பீரியன்ஸ்டு. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்போர்ட் மட்டும் இருந்துச்சு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ஒரு மல்டி ஸ்பெஷல் ரெஸ்டாரண்ட்டாக நான் ஆக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதே காஸ்ட்டில் அது கிடைக்குது அப்படிங்கும் போது டெஃபினெட்லி வில் டூ இல்லை, நம்மக்கிட்ட வந்து ஒரு செட்டப் நம்ம ஒன்று கிரியேட் பண்ண முடியும், ஒரு ஃபார்மால் ஒன்று கிரியேட் பண்ண முடியும், எக்கச்சக்கமான யங்ஸ்டர்ஸ் வச்சு ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கும் போது ஒரே ஒரு காசுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கும் போது வந்து தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் சோர்ஸ் ஆக்சுவலி. இன்னொன்று, ஈச் அண்ட் எவ்ரி காஸ் தட் நீட் டு பி கான்சன்ட்ரேட்டட், எல்லாம் ஒரு சமுதாய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஹோலிஸ்டிக் ப்ராசஸ், இது மட்டும் ஒரே ஒரு ஏரியா மட்டும் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லாமல் எல்லாத்துலேயுமே பண்ண வேண்டிய கட்டாயம் ரொம்ப ரொம்ப வேகமாக ஓட வேண்டிய ஒரு அவசியம் காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது தனி ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து பண்ணாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தவங்களும் பிரித்து கொடுத்து ஒரு பர்சனை, ஒரு சிட்டிசனை, ஒரு யங்ஸ்டரை கம்ப்ளீட் ஹோலாக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக ஆக்கணும் அப்படின்னா அவனுக்கு எல்லாத்த பற்றினுமே வந்து ஒரு புரிதல் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசண்ட் ஒரு 3-4 இயர்ஸாக தான் வந்து எல்ஜிபிடி ரைட்ஸை பற்றி பேசுகிறத வந்து நம்ம ஹெவியாக இதுவாக பார்க்குறோம். அப்படி இப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆர்கனைசேஷனுக்கு வந்து செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பசங்களே சொல்லியிருக்காங்க, நானே வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து இது எப்படி இயற்கைக்கு மீறின ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அறுவறுப்பாலாம் நான் பார்த்துருக்கேன்னா. பட் ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு தோணக்கூடிய ஒரு உணர்வுகள் வந்து மதித்து தான் ஆகணுன்றது வந்து நான் இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஒரு வெளியில் போய் ஒரு புரிதலை கொடுக்கறத காட்டணும், உள்ள இருக்கக்கூடிய பசங்களுக்கே ஒன்று எஜுகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தட் இஸ் வாட். இப்போ வந்து ஒருத்தவங்க பிச்சை எடுக்கக்கூடிய ஒருத்தவங்க பார்க்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வந்து கையை ஒரு 100 ரூபாயும் ஒன்று கொடுத்து அப்படி பண்ணிட்டு போகிறது தான் சேரிட்டின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசி, நீங்கள் வேலை பார்க்கறது ரெடியாக இருக்கீங்களா, வேலை பார்க்கறது ரெடியாக இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து ஒரு மாதம் ஒரு 7000 ரூபா வர மாதிரி ஒரு பெட்ரோல் பங்கு சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணுன்றது நம்ம அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கோம். தட் இஸ் வாட் வீ டூ. அவங்களுக்கு வந்து பிச்சை எடுக்கிறவங்க எல்லாருமே விருப்பப்பட்டு பிச்சை எடுக்கிறது கிடையாது, தே ஆர் வந்து லெஃப்ட் வித்தவுட் எனி அதர் ஆப்ஷன், எனக்கு எந்த ப்ரூஃபுமே கிடையாது, வீடு கூட கிடையாது, எதுவுமே கிடையவே கிடையாது, வேலை கூட தான் செய்வீங்களா செய்வேன்னு சொல்லிட்டு வருவாங்க எக்கச்சக்கமான பேர். அவங்க வந்து ஹோட்டல்லையோ, ஏன் ஹோட்டல் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா முனியோட சாப்பாடு அங்கேயே கொடுத்துருவாங்க, தங்கிறது அங்கேயே தங்கிக்கலாம், டீசெண்டான யூஸ்டு கிளாத்ஸ் மட்டும் கொடுத்தா போதும், நேற்று பிச்சை எடுத்துருந்தவங்க வந்து இன்றைக்கி வந்து ஒரு ரீசெண்டான ஒரு லைஃப் சொல்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஒன்று கிடச்சோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள பசங்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறது மூலம் அவனுடைய பார்வை மாறும். ஓகேவா? ஸோ இந்த ஏரியாலையும் நீ திங்க் பண்ணும், இப்படி நீ திங்க் பண்ணும், இப்படி திங்க் பண்ணும், அவங்க பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இது, இவங்க பண்ணிட்டு ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா எல்லாருமே எல்லாத்தையும் பண்ணும்போது ஹோலிஸ்டிக்காக இந்த சமுதாயத்தை நோக்கி எல்லா விதமான இதுலேயும் வந்து அவனோட பார்வை வந்து படரும். அப்படி தான் வந்து இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஷுட் பி. அதனால் ஒரே ஒரு காசுக்காக மட்டும் எடுத்துகிட்டு ஆள் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கக்கூடிய எல்லா காசும் டச் பண்ணணும் அப்படின்றது தான், அப்படி தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து வடிவமைக்கப்படுது.
2: இப்போ எல்லா சோஷியல் காசையும் டச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் உங்களால் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுதா? ஏன்னா எல்லாத்தையும் ஒரே டைமில் பார்க்கறது வந்து மல்டி டாஸ்கிங் வந்து அதுக்கு ரொம்ப எனர்ஜி டைம் எல்லாமே தேவைப்படும். அதை நீங்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க?
0: ஆக்சுவலி அதாவது அவனுக்குள்ளான ஒரு புரிதல் அவனை கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, மரம் நடணும் சரிங்களா. இப்போ எங்கள்கிட்ட வந்து இப்போ இது புரியுதுக்காக சொல்கிறேன், ட்ரீ பிளான்டிங் வந்து ஒரு ஈவெண்ட். ஓகே, க்ரியேட்டிங் அவேர்னஸ் டு ரீயூஸ் பிளாஸ்டிக், அதாவது நீங்கள் பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. ஓகேவா, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது வந்து ஒரு பொய் தான். ஓகே, ரீயூஸ் பிளாஸ்டிக், ரெடியூஸ் த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக் அப்படின்றது எங்கள்கிட்ட வந்து ஒரு கேம்பெயின் இருக்குது. அதுக்கு இப்போது அந்த கேம்பெயினுக்கு சாப்பாடு வாங்கிட்டு இருக்கக்கூடிய பசங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வர்றது வந்து 20 பிளாஸ்டிக் ஒரு போட்டு வாங்கிட்டு வந்து அர்த்தம் இல்லை. ஒரு ட்ரீ பிளான்டிங் கேம்பெயின் ஒன்று நடத்துகிறோம், இது ஒரு டீம் இது ஒரு டீம், இந்த ட்ரீஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்து அது அர்த்தம் இல்லை. ஸோ என்விரான்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படின்னா மரம் வைக்கணும், பிளாஸ்டிக் லெஸ்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயமும் அவனுக்கு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா தான் அவன் அதை பண்ணுவான். ஓகேவா, ஸோ இது ஆக்சுவலி வந்து இது எஜுகேஷன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸ் எப்படி இருக்குது, ஃபிசிக்ஸ் எப்படி இருக்குது, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் அவனுக்கு தெரிஞ்சிச்சு வச்சுனா தானே வந்து அந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஹீஸ் அ பேச்சுலர் ஹீஸ் அ மாஸ்டர்னு சொல்லி சொல்கிறோம். அது மாதிரி எல்லாமே பண்ணுவேன் நான், ஆனால் வந்து நான் பிளட் கொடுக்க மாட்டேன், பிளட் கொடுக்க எனக்கு பயம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஹீஸ் நோட் சோஷியல் ரெஸ்பான்சிபிள் ஆல்ரெடி. எல்லாமே பண்ணுவேன் வைப்பேன், ஆனால் வந்து நான் ட்ரிபிள்ஸ் தான் வந்தேன், இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது ட்ரிபிள்ஸ் தான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நோ பாயிண்ட். ஓகே, நான் வந்து சீட் பெல்ட் போடுங்க, வண்டியை ஸ்டாப்ல நிற்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் ஈவெண்ட் முடிச்சுட்டு பைக் போகும்போது நான் ஹெல்மெட்டே வீட்டில் இருந்து கொண்டு வராமல் போனே வச்சோம்னா தட் இஸ் நோ பாயிண்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதை கொண்டு வரும்போது இதெல்லாம் யோசி இதெல்லாம் நீ அவர்த்தவங்கள்ட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும் போது அவன் அதை கடைபிடிக்க ஆரம்பிப்பான். நம்மள்ட்ட ஒரு வாலண்டியர் ஒரு டிராஃபிக் அவேர்னஸ் ஈவெண்ட் வந்தான், 3 வாரமாக அவன் சூப்பராக பண்ணுறான், எக்ஸலண்ட்டாக பண்ணணும்னு சொல்லி பசங்கிட்ட சொன்னாங்க. 4வது வாரம் அவனை காணும், 5வது வாரம் அவனை காணும். அவனை வந்து தம்பி நல்லா பண்ணிட்டு இருந்தேன் சொல்லி சொன்னாங்க, திடீர் டிசைபிள் ஆகிடுங்களே என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது, நான் வீட்டில் பைக் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வந்து, நான் ஆசைப்பட்ட ஹெல்மெட் வந்து 4000 ரூபீஸ், இப்போ தான் வந்து 80,000 பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க, திருப்பி போய் உங்களை 4000 ஹெல்மெட் கொடுன்னு சொல்லி கேட்குறது மாதிரி கூஷமாக இருக்குது. நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன், இந்த வீக்கில் நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வாங்கிடுவேன், நான் சேவிங்ஸ் வேறு பண்ணிட்டு வச்சுட்டுருக்கேன், ஈவெண்ட்டுக்கு வர நானே ஹெல்மெட் போடாமல் வந்து எனக்கு அசிங்கமாக இருக்குன்னா நான் ஒரு 2 வீக்ஸ் அவன் டைம் பிரேக் பண்ணி எடுத்துக்கிறேன், நான் அடுத்து ஹெல்மெட் போடும்போது நான் ஈவெண்ட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ இந்த இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் அவனுக்குள்ளே விதச்சிக்கிறான், தட் இஸ் வாட் ஐ வாண்ட். அவன் 2 வாரம் வரலாம் பரவாயில்ல. ஸோ நம்ம வெளியில் போய் நிறைய பேர் மாற்றணும் அப்படின்றதுக்கு முன்னாடி உள்ள கூடிய ஒரு 500 பேத்துக்கு வந்து ஒன்று கொண்டு வந்துட்டோன்னா அவன் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான், கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போவான். ஸோ ஒரு விஷயத்தில் மட்டும் எடுத்துகிட்டு போகிறது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அண்ட் ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒருத்தனை மாற்றணும் அப்படின்னா எல்லா காசுலையும் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் மிகப்பெரிய சமுதாய மாற்றம் அப்படின்றது வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும்.
1: அதாவது இவ்வளோ நேரம் வந்து உங்களோட என்ஜிஓ பற்றி மட்டும் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் வந்து இவ்வளோ நேரம் சொன்னீங்க சார். பட் ஆனால் எல்லாருக்குமே ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கும். ஸோ இல்லை என்ன வந்து இங்கே பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அடுத்த 5 வருஷத்தில் உங்கள் என்ஜிஓவை எங்கே பார்க்குறீங்க?
0: இப்போ என்ன ஒரு 600 பேருக்கு இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருக்கோமா, அடுத்து வந்து என்ன ஒரு 10,000 பேருக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு டீமே ஒரு ஏன்னா ஆக்சுவலி நாங்கள் டீமை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இதை போய் நீ வெளியில் போய் சொல்கிற வைக்கிற அப்படின்னா அவன் உனக்கு இது தெரிஞ்சிருக்கணும், உடனே உனக்கு இதை பற்றினா ஃபுல்லான புரிதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வி எஜுகேட் தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் இருக்கக்கூடிய எல்லா லாஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து அவனை உனக்கு தெரிஞ்சு படித்து புரிஞ்சுக்கிட்டு இதை நீ ஃபர்தராக எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி அவளை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவை டீச் தம், வி எஜுகேட் தம். ஸோ இந்த எஜுகேஷன் வர வர அவங்ககிட்ட ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு மாற்றம் இருக்குது. இங்கே வந்து காலேஜ் டேஸில் வந்து இதை முடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு இங்கே வந்து விட்ட பசங்களாக இருக்கானுங்க, எனக்கு வந்து எனக்கு சொல்கிறதுக்கு தகுதியெல்லாம் போயிருமோன்றதுனால நான் விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பசங்களாக இருக்கானுங்க. நாளைக்கு நான் A1B பாசிட்டிவ் ரொம்ப ரேரு, நாளைக்கு இந்த குழந்தைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னீங்க, நேற்று குடிச்சிருந்தேன் அதனால் எனக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, இன்னோட நான் குடியே விட்டேன்னு சொல்லி சொன்னவெல்லாம் இருக்கான். ஸோ அந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் அவனுக்கு வரும்போது அவன் அதுக்கு முன்னாடி குடிப்பான்றதே எனக்கு தெரியாது, ஆனால் விட்டேன்னு சொல்லி சொல்லும் போது அவன் குடிச்சிட்டு இருந்தான் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரியும். ஸோ இந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் வந்து ஒரு 1000 பேத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டாலே ஓகே அப்படின்ற ஒரு சொல் செல்ஃபேட்டிஷன் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது நெக்ஸ்ட் ஒரு இந்த 1000 பேத்தையுமே நீ ஒரு ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தாலே முடிஞ்சிருக்கும் 100 பேருக்கு எடுத்துகிட்டு போயிடு. அப்படியே இது ஒரு செயின் மாதிரி டீச் தெம், இதை எடுத்துகிட்டு போய் அவனுக்கு உள்வாங்கிக்க, நீ மாறிக்க, இதை வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி கடைபிடிச்சு நீ அடுத்தவனுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து ஒரு இந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு 10,000 பேருக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன விஷயம்ல நெக்ஸ்ட் 5 இயர்ஸை பார்க்குறேன்.
1: ரொம்ப நன்றி சார். இந்த நேர்கால் முழுக்க வந்து உங்களோட என்ஜிஓ பத்தி மட்டும் இல்லாம ஒரு தனிநபர் ரெஸ்பான்சிபிலிட்டி பத்தி நீங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாத்திலயும் சொன்னதுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். அதாவது இந்த சமூகத்துல இருந்து நம்ம வளர்றோம், ஆனா அந்த சமூகத்துக்கு திரும்பி கொடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு சிலர், ஆனா அதை செயல்படுத்துறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இன்னை வரைக்கும் செயல்படுத்தி வரக்கூடிய திரு சிந்துராம் சார் அவர்களுக்கு எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக எமது நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை இதுவரை தொகுத்து வழங்கியது நான் உங்கள் சுஜாதா மற்றும் ஆர்ஜே கேத்ரின். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: மது உள்ள வரலையா?
1: இல்ல, இங்க நல்லா காத்து வருது. இங்கே நிக்கிற ஒரு ஸ்டாப் தானே.
0: சரி, கேர்ஃபுல். நான் உள்ள சீட் இருக்கு, போய் உட்காந்துக்கிறேன்.
2: படிக்கட்டில் பயணம் செய்வது தண்டனைக்குரிய குற்றமா?
1: ஏய், ஸ்டாப்பிங் வந்துருச்சு. என்ன, அங்கே செட்டில் ஆகலான பிளானா?
0: அதான், அவ்ளோ பெரிய பிளாட்ஃபார்ம் போகணும்ல. மது, ஆல் ஓகேவா? இந்தா தண்ணி குடி.
3: ஏமா, இப்படியா ரன்னிங்ல இறங்குவ? பாக்க படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க. இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா?
1: என்ன சங்க,
4: அந்த பொண்ணு ஃபுட்பால்ல இருந்து ரன்னிங்ல இறங்கிருப்பா போல. கீழே பிளாட்ஃபார்ம்க்கும் ட்ரெயின்க்கும் நடுவுல கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. நல்ல வேலை, டக்குன்னு மூணு பேர் பிடிச்சு இழுத்ததுனால உயிர் தப்பிச்சா.
1: பாப்பா, ரன்னிங்ல இறங்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நான் ரொம்ப நேரம் பார்த்தேன், நீ ஃபுட்பால்ல தான் நின்னுட்டு இருந்த. அது பாதி நேரம் எந்த பேலன்ஸும் இல்லாமலே.
0: அக்கா, அவ இறங்கவே இல்ல, வெறுமா தான் இறங்கலான்னு நின்னுட்டு இருந்தா ஸ்லிப் ஆயிடுச்சு.
3: எவ்வளவு ஈஸியா சொல்ற மாதிரி இது. நீ பிளாட்ஃபார்ம் இல்லாம கிரவுண்ட்ல ஸ்லிப்பா இருந்தாலோ, இல்ல நாங்க நாலு பேர் இழுக்காம இருந்தாலோ என்ன இருக்கும்? பா, நினைச்சு பார்த்தாலே பக்குன்னு இருக்கு. கவனம் முக்கியம் இல்லமா?
0: பேருந்து மற்றும் ரயில்களில் படிக்கட்டில் பயணம் செய்வது தண்டனைக்குரிய குற்றம் மட்டும் இல்லாமல் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் செயலாகும். படிக்கட்டில் பயணம் செய்யாதீர். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
5: Hi sir. So how do you feel about coming to MOP?
6: Okay. Hi, my name is RJ Syed. I work for Fever 91.9 FM, the Bollywood superstar. So MOP, let me tell you a story about MOP, okay? MOP is one of the most super coolest women colleges in Chennai. My own sister studied in MOP. My cousin's sister studied in MOP. It's like my khandan literally studies in MOP. So MOP has always been that thing for me where it's like, you know, that connection. Like that kind of connection. So coming here inside MOP as one of the guests for a lecture is kind of honorable thingy. And it's an amazing college. I mean, you people make it amazing. I mean, college is just filled with buildings and stuff like that, but the students and the management who are inside, you guys make it amazing.
5: Thank you so much, sir. We are honored to have you. And what do you feel about cyber safety? How important is it to you?
6: Okay, cyber safety is one of the thing that, you know, in the world of internet where everyone wakes up seeing their phone, that's the first thing they do. They do not even stare at their partners or go say namaskar or namaste to their parents. The first thing everyone does when they wake up is open their phones. So that's basically the cyberspace. And places like Facebook, Twitter, Instagram, Snapchat, WhatsApp, they might be a very fun place, but at the same time, there are risks for, you know, potential, quite a lot of risk. And responsible people will get out easily, but there are a few people who get stuck, unfortunately, so it's hard for them. So I think cyber safety is very, very important. Since bachpan se lekar, when you grow up, I think it's very important to be knowledgeable. You cannot stop them from talking to someone on WhatsApp or, you know, stalking someone on Tinder, but all you can do is make them responsible so that they kind of do not, you know, cross the line.
5: Yeah,
6: so
5: Thank you, sir. Thank you so much.
6: You're listening to MOP Community Radio 107.8. My name is RJ Syed, and a message to all you youngsters, all you beautiful looking soup girls out there. When you're on the internet, make sure you're safe and you're responsible and don't be too naughty on the internet. Yeah, that's me, RJ Syed.

0: MOPCRS 107.8, our community, our pride.
1: ஹே நிவேதா, லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆன நம்ம மாஸ் ஹீரோ மூவி பாத்தியா? சரியான படம் தெரியுமா? ஹீரோ அப்படியே மாஸ் காட்டிட்டாரு, மியூசிக் டைரக்டர் திரிக்க விட்டுட்டாரு, எல்லாத்தையும் டாப்ல நிறுத்திட்டாரு டைரக்டர். பக்கா பேக்கேஜான படம்.
2: ஆமா, எனக்கு அந்த படம் நல்லாவே தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு.
1: அசிஸ்டண்டா? அதான் பல பேர் இருப்பாங்களே, டைட்டில் கார்டில் ஓட ரெண்டு செகண்ட்ல அவங்க பேரை படிக்கவே நேரம் இருக்காது. இதுல எங்க நீ நோட் பண்ண?
2: இதுதான் நம்ம கிட்ட இருக்க பிரச்சனையே. ஒரு படத்தை பார்க்கும் போது ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, மியூசிக் டைரக்டர் தெரிக்க விட்டுருக்காரு, இன்னும் சில பேர் சினிமோட்டோகிராஃபர் இல்லை எடிட்டர் தான் நோட் பண்றோம். ஆனா அதுக்கு பின்னாடி வேலை செய்யற நூத்துக்கணக்கான அசிஸ்டன்ஸ் ரெகனைஸ் பண்ணப்படுறதே இல்லை. ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் டாக்டர் ஆகணும்னா பல டிகிரி இருக்கு. ஃபிலிம் மேக்கிங்க்கும் என்னதான் மீடியா சயின்ஸ் விஸ்காம் மாதிரியான கோர்சஸ் இருந்தாலும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அதாங்க துணை இயக்குநர்கள் தங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் லேர்னிங்னால மட்டுமே வளர்ந்தவங்க. இது மாதிரி லைம்லைட் வராத பல அசிஸ்டன்ஸ் கோத்ரூ பண்ற ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்களோட தினசரி ஒர்க் நேச்சர் பத்தின இன்னும் தெளிவான உரையாடல்களுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அஞ்சு அசிஸ்டன்ஸ். இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இது நம்மளோட MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே நிவேதா.
1: நான் உங்க அஜய் மேகா. நம்ம அரங்கத்துக்கு இன்னைக்கு வந்திருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனுக்கு போகலாம். MOPCRS வந்ததுக்கு மிக்க நன்றி. துணை இயக்குனரான உங்க பயணம் எப்படி தொடங்குச்சு? அதுக்கு முன்னாடி பிஃபோர் AD உங்க லைஃப் என்னவா இருந்துச்சு? அத பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்ம நேயர்களுக்காக. சூர்யா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
3: ஹாய், என் பேரு சூர்ய பாரதி. என்னோட சொந்த ஊர் திருப்பூர். நான் LKG-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு சின்ன டவுன்லேயே வளர்ந்ததுனால எனக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் பெருசு பண்ணணும்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் நிறையா அப்போது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படிங்கிறனால வி யூஸ் டு வாட்ச் மோர் மூவிஸ். மூவிஸ் தான் வந்துட்டு பார்க்கும்போது நிறையா நம்ம சர்க்கிளில் பெருசு பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்போது டொரண்ட்லாம் அப்போ தான் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருந்த டைம். மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்க ஆரம்பித்தோம், அப்புறம் வேறு லாங்குவேஜஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சு இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க ஆரம்பிக்கும்போது நமக்கு ஃபிலிம்ஸ் மேலே ஒரு சின்ன ஈர்ப்பு வருது. அந்த டைமில் ஓகே, ஒரு ஒரு அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நல்லா வரைவேன். ஸோ அப்போது ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத எனக்குள்ளே இருக்கும். அந்த மீடியம் வந்து பத்தலையோ அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மீடியமை பெருக்கிற விதமாக தான் வந்துட்டு ஓகே ஃபிலிமில் பண்ணலாம், ஃபிலிமில் ஏதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடச்சிது. காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படிக்கும்போது லயலாவில் படிக்கணும்னு ஆசை. ஏன்னா யூஸ்வலாக எல்லோரும் லயலாவில் படித்தா வந்து சினிமாக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித் ஒன்று இருந்தது. ஸோ அதனால் லயலாவில் படிக்கணும்னு ஆசை. நான் இன்னும் ரெண்டு காலேஜஸில் அப்ளை பண்ணேன். அப்போது எனக்கு லயலா விட பெங்களூரில் ஒரு காலேஜில் கிடச்சிது. ஸோ அந்த காலேஜில் போகும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாகவே வந்துட்டு இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து நிறைய பேர் கிடைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க ஊர்லலாம் எப்படிலாம் சினிமா எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வந்து மலையாள ஃப்ரெண்ட்ஸு, கேரளா ஃப்ரெண்ட்ஸ், தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நார்த் ஈஸ்ட்லேயும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைச்சாங்க. நார்த் ஈஸ்ட்க்கும் ஒரு சினிமா இருக்குது, அங்கேயும் தேட்டர்ஸ் இருக்குது, அவங்களும் ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் போது ஓகே, நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு ஆசையில் வந்திருக்கோம், பட் ஆனால் இது எவ்வளோ பெரிய மீடியமாக இருக்குது, அதுக்கு ஹானஸ்டாக சில ஒர்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாலுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு விகடனில் வந்து மாணவ பத்திரிகையாளராக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக சேரலாம். இன் தேட் வே இன்னும் நிறையா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட பேச முடியும், இன்னும் நிறைய பேர்த்தோடைய ஹியூமன் ஸ்டோரிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறனால விகடனில் சேர்ந்துட்டேன். விகடனில் சேர்ந்து 1 இயர் ஒர்க் பண்ணும்போது தான் வந்துட்டு நிறையா முக்கியமான நிகழ்வுகள்லாம் நடக்குது. அப்போது அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் போகும்போது சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் கலெக்ட் பண்ண போகும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வரும்போது நிறைய ஸ்டோரிஸ் கிடைக்குது. இப்போ இந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ரேஜ் இருக்கும்போது இதெல்லாம் எப்படி கிராமட்டிக்கலாக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வகைப்படுத்தி ஆர்கனைஸ்டாக சொல்லணும், ஒரு ஒரு டிப்ளமசி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது தான் ஓகே, லைக் நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்மளால் வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ அப்படி தான் வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இந்த AD ஜாப்குள்ளே வந்தேன். AD

0: அப்படிங்கிறது அசிஸ்டன்ட் டைரக்டருடைய ஷார்ட் ஃபார்ம். உதவி இயக்குனராக வந்து இப்போ ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இப்படி தான் நான் உள்ளே வந்தேன்.
1: அமேசிங் சூர்யா, ஓவர் டு யூ ரஞ்சனி. உங்களை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம நேயர்களுக்காக.
2: ஓகே, என் பேர் ரஞ்சனி. அண்ட் எனக்கு ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு நிறையா வந்து சூர்யா சொன்ன மாதிரி எனக்கு ஆர்ட்டில் நிறையா இன்ட்ரெஸ்ட். பெயிண்டிங் பண்ணுவேன் அண்ட் ஜென்ரலி படம் நிறையாவே பார்ப்பேன். ஆனால் ஸ்கூலில் அவ்வளோ எனக்கு டிரெக்ஷன் இல்லாததுனால என்னை தூக்கி இன்ஜினியரிங்கில் போட்டாங்க. அதனால நான் இன்ஜினியரிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் போய் சேர்ந்துட்டேன். அது ரொம்ப தப்பான டிசிஷன் எனக்கு. பட் அது சேர்ந்ததுனால அந்த காலேஜ், நான் எஸ்எஸ்என்ல தான் படித்தேன். அந்த காலேஜில் வந்து செகண்ட் இயரில் லைக் பார்க்கும்போது ஒரு தியேட்டர் குரூப் இருந்தது. ஸோ நான் லைக் காலேஜ் தியேட்டர் குரூப்பில் ஆடிஷன் பண்ணி நான் சேர்ந்து ஒரு 3 இயர்ஸ் நான் தியேட்டர் பண்ணேன் காலேஜில். ஸோ வென் ஐ டிட் தியேட்டர், எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது இந்த கிராஃப்டில் வந்து நிறையா இருக்குது. ஆக்டிங், டிரெக்ஷன், பின்னாடி இருக்கிற க்ரூ, ஒரு ஸ்டோரி எப்படி சொல்கிறது, அது எல்லாமே வந்து கற்றுக்கிற மாதிரி விஷயந்தான் தியேட்டர். அண்ட் அதில் வந்து இன்ட்ரெஸ்டில் வந்து ஓகே, நம்ம தியேட்டர் மட்டும் ஏன் பண்ணோம், நம்ம வேறு ஏதாச்சும் கூட பண்ணலாங்கிறது தான் எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. டியூரிங் காலேஜ் நான் இன்னொன்று ஒரு விஷயம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ரொம்ப இன்ஜினியரிங் போர் அடிச்சு நான் ஈவினிங்லாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு நான் எடிட்டிங் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ வந்து ஐ காட் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு வந்து லைக் சும்மா நானே யூடியூப்ல பார்த்து கற்றுக்கிட்டதில் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்தது. ஐ ஸ்டார்டட் மேக்கிங் சம் மணி டியூரிங் காலேஜ் பை ஜஸ்ட் டூயிங் ஃப்ரீலான்ஸ் ஒர்க். ஸோ காலேஜில் இது ரெண்டுமே போயிட்டு இருந்துச்சு, இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணுறது, தியேட்டர் பண்ணுறது. ஸோ காலேஜ் முடிச்சு வந்து நான் உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா ஏன் நீ காலேஜ் போகலான்னு கேட்டாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் பிளேஸ்மெண்ட் போயிருக்காங்க. என்ன பிளேஸ்மெண்ட்டா அப்படின்னா உனக்கு வேலை வேணாமான்னு கேட்டாங்க. நான் வந்துச்சு இல்லை, எனக்கு அந்த வேலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் போகலன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் உட்காந்துட்டேன். அதுவே ஒரு பெரிய லைக் ஷாக்கான விஷயம். வீட்டில் உன் இன்ஜினியரிங்லாம் போட்டிருக்கோம், வேலையை பார்க்காம என்ன சும்மா உட்காந்துட்டு இருக்கேன்னு. ஆனால் எனக்கு ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் ஃப்ரீலான்ஸ் லைன்குள்ளே வந்து லைக் நான் ஒரு 3 வருஷம் ஃப்ரீலான்ஸ் வேலை பார்த்தேன். ஸோ ஃப்ரீலான்ஸ் வேலை பார்க்கும்போது எனக்கு ஓகே, நம்ம இது வரைக்கும் வந்துட்டோம், நம்ம இண்டிபெண்ட்டாக லைக் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், இப்போ ஒரு படம் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் தான் வந்து எனக்கு ஒரு அடுத்த கோலாக இருந்துச்சு. ஸோ தட் டைம் ரொம்ப ரேண்டமாக தான் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் இன்ஸ்டாகிராமில் நிறையா வந்து லைக் ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் போடுவேன். அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு மாராவோட டைரக்டர் வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி டியூ வாண்ட் டு ஒர்க் இன் அ ஃபில்ம் மாதிரி எனக்கு மெசேஜ் அனுப்பினார். அப்போ தான் சரி ஓகே, யாரும் நம்மளை மதித்து கேட்குறாங்க, சரி நம்ம போய் வேலை பார்ப்போம் தான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப நாளாக வந்து லைக் ஃபிலிமில் வேலை பார்க்கணும்னா அது பெரிய ரிஸ்க், அந்த மாதிரி நிறையா விஷயம். ஆனால் நம்மளை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நம்ம வந்து ட்ரை பண்ணலாங்கிறது தான் அதோட லைக் என்னோட லாஜிக் அங்கே. அண்ட் அதை நான் ஜாயின் பண்ணதுலேருந்து ஒரு 2 வருஷம் ஆகுது நான் ஃபிலிமில் வேலை பார்த்து. ஸோ இப்போ வந்து தட்ஸ் ஹவ் ஐ என்டர்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் சூர்யா சொன்ன மாதிரியே வந்து நம்ம ஏன் ஜாயின் பண்ணுறோம், நமக்கு எல்லாம் அந்த மாதிரி அது ஒரு மீடியமாக நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறோம். அதில் வந்து நிறையா லைக் எவ்வளோ கிராஃப்ட்ஸ் இருக்கு அதில் சேர்ந்து பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து சேர்ந்து தான் வந்து ஆப்வியஸ்லி சினிமாலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சும்மாலாம் ஆப்வியஸ்லி யாருமே வரமாட்டாங்க. ஸோ அதான், ஸோ அந்த எல்லா கிராஃப்ட்ஸுமே வந்து சேர்ந்து நம்ம எப்படி ஒரு ஒரு கதை எப்படி சொல்கிறோங்கிறது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ அதனாலே வந்து ஐ திங்க் we are all here because
1: of amazing journey ranjani media mala interested la nariya engineering students ku unga story kandipa or hope kudukom namburom. Next to you Susi.
3: Hi, em peru Susinder. En oor vandha kumbakonam. So basically vandha school mushta inga college padikalam vandhen, but yeah enna na ellar mari engineering seiralam abindradha ellarku undathu. ஆனால் என் வீட்டில் வந்து அப்படியே லைக் ஆப்போசிட்டாக இருந்தாங்க. லைக் எங்கள் அப்பா வந்து நீ ஏன் எல்லோரும் மாதிரி இன்ஜினியரிங் எடுக்கிற, இதெல்லாம் நீ பண்ணாத, வேறு ஏதாவது புதுசாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி ஓகே, நான் எந்த மூடில் இருந்தேனா லைக் எதாக இருந்தாலும் ஓகே சும்மா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். பட் ஆனால் இங்கே வந்தப்பறம் லைக் அண்ணா யூனிவர்ஸில் சீட் கிடச்சிது. லைக் எந்த எப்படி இருந்ததுன்னா எங்கள் அப்பா அண்ணா யூனிவர்ஸில் படிக்கணும் சார். ஸோ அவரால் படிக்க முடியல. அவர் என்ன நினச்சாரா, சரி நீ அது படின்னு சொல்லி ஏதோ ஒரு கோர்ஸ் சேர்த்து விட்டார். அப்படி தான் நான் மீடியா ஜாயின் பண்ணேன். பட் நான் போய் படிக்கணும், லைக் நான் ஃபிலிமில் வரணும் அப்படின்னு நான் எதுவுமே பண்ணல. ஸோ நான் அப்படி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸோ லைக் அதில் நிறைய எல்லாமே கற்றுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரேடியோ லைக் எல்லாமே தான் சொல்லி கொடுத்தாங்க. பட் ஆனால் ஃபிலிமுக்கு எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா அந்தகாரம்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். ஸோ அது எங்கள் அண்ணன் மூலிமா தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. எனக்கு ஆனால் அப்போதைக்கு என்னென்னா எனக்கு லைக் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வரல, எனக்கு ஃபிலிமில் தான் படம் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. ஒரு 5 வருஷம் கோர்ஸ் அது லைக் மீடியான்றது. ஸோ லைக் எனக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த கோர்ஸில் வந்து என்னை இதுக்கப்புறம் என்னால் லைக் வேறு எதுவுமே நல்ல எனக்கு எதுவுமே தெரியாது. சத்தியமாக நான் சொல்லணுன்னா எனக்கு மீடியா விட்டால் எனக்கு வேறு எதுவுமே எதுவும் தெரியாது. அது வந்து எனக்கு சத்தியமாக வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதை நினச்சி பார்த்தா எனக்கு எதுவுமே தெரியல. வேறு ஆப்பு இப்போ இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நம்ம லைக் வெளியே போய் அட்லீஸ்ட் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்ல, அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் ஆக்சுவலி இங்கே இருக்க எனக்கு இதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தாராள பிரபு வந்தது. அந்த காரணம் அந்த படம் வந்து லைக் இண்டிபெண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ ரொம்ப மினிமல் குரூவில் தான் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் தாராள பிரபு வந்தது. அதில் வந்து லைக் அதுதான் எனக்கு தாராள பிரபு நான் ஏன் ஒன்றும் படம் ஒர்க் பண்ணேன்னா தாராள பிரபு வந்து லைக் எனக்கு தான் அதுதான் வந்து ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. லைக் ஒரு 100 பேர் படம்னா இப்படி தான் இருக்கும், ஒரு 200 பேருக்கு அப்படி இருக்கும் அப்படின்றது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தாராள பிரபு தான் கிடச்சிது. ஸோ அந்த காரணமே எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் லைக் நிறையா லைக் சின்ன லைக் ரொம்ப டோட்டல் ஆப்போசிட் ஃபிலிம் ரெண்டுமே லைக் இது ரொம்ப இண்டிபெண்ட்டான படம், அது வந்து கொஞ்சம் கமர்ஷியலான படம். எனக்கு இந்த அந்த காரணம்ல வந்து லைக் என்ன கற்றுக்கிட்டேன்னா எப்படி வந்து லைக் ஒரு ஒன்றுமே இல்லாமல் அது லைக் இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து என்னால் சொல்ல முடியல. ஒன்றுமே ஒரு 7 பேருக்கு கொண்ட குழு தான் அந்த படம் பண்ணோம். ஸோ அது வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ரொம்ப வருஷம் ஒரு இது தான். பட் எல்லாருமே சில டைமில் வந்து ஹோப்லாம் விட்டோம் லைக் எது ரிலீஸ் ஆகுமா ஆகாது அதெல்லாம் தெரில. பட் ஆனால் ரொம்ப ரசித்து ஷூட் பண்ணோம். அதனாலேயே ஒரு 4-5 வருஷம் ஆச்சு அந்த படம் லைக் அதில் நிறையா கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ எதுவும் பண்ணல, சும்மா தான் இருக்கேன்.
1: சூப்பர் சுசீந்தர். ஸோ நெக்ஸ்ட் பிரின்சி, நீங்கள் சொல்லுங்கள்.
4: ஹாய், என்னோட பேர் பிரின்சி. நான் வந்து என்னோடய ஊர் வந்து காரைக்குடி. ஸோ ஒரே ஸ்கூலில் தான் எல்கேஜியிலேருந்து +2 வரைக்கும் படித்தேன். ரொம்ப சைலண்ட்டான அவ்வளோவா பேசாத பொண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக கிடையாது. வீட்டில் வந்துட்டு அம்மா புக்ஸ் வாங்கி தருவாங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்து. எனக்கு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இருந்தே எனக்கு புக்ஸ் வாங்கி தருவாங்க படிக்கிறதுக்கு. எனக்கு அது மட்டும்தான் ஃபுல்லாக எனக்கு கம்பெனி கொடுத்தது ஃபுல்லாமே. ஸோ புக்ஸ் படித்து சின்ன வயசுலேயே எழுத ஆரம்பித்தேன். எழுதுறது பிடிக்கும், சும்மா கண்ணா பின்னால் தோன்றது எல்லாத்தையும் எழுதிட்டுருப்பேன். அதுக்கப்புறமேட்டு காலேஜ் வந்து எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் சீட் கிடச்சிது இன்ஜினியரிங் படிக்க. ஸோ அதனால் என்னோடய அப்பா அம்மா வந்து என்னை சென்னைக்கு போக விட்டாங்க. நான் இங்கே வந்து தங்கி படிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்துட்டு தோணுச்சு, சும்மா நம்ம பாட்டுக்கு எழுதிட்டே இருக்கோமே, இது எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விகடனில் ஸ்டூடெண்ட் ஸ்கீம் வந்தபோது அதில் அனுப்பிச்சேன். பார்த்தா செலக்ட் ஆகிடுச்சு. அங்கே உள்ளே போய் பார்த்தா பின்னாடி தான் தெரிஞ்சது விஸ்காம் படிக்கிறவங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஓ, இந்த மாதிரி படிப்புலாம் எக்ஸிஸ்ட் ஆகுதா, சைக்காலஜி படிக்கிறவங்க, லா படிக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு சீரியஸாக ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு லைக் ஹோல் லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தெரிஞ்சது, இவ்வளோ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அங்கே மென்டாரும் கிடச்சாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு என்னோடய ரைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சம்திங் ஏதோ அதில் இருக்கு போலன்ற மாதிரி தோண ஆரம்பித்தேன். நானும் நல்லா இன்ஸ்பயர் ஆகி எழுத ஆரம்பித்தேன். அந்த டைமில் தான் படமும் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். பிளேஸ்மெண்ட்ஸ் வந்தது. பிளேஸ்மெண்ட்ஸில் உட்காந்தேன், எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சிது, மெக்கானிக்கல் இன்ஜினியராக, நல்ல கம்பெனி. போய் வேலை பார்க்க ஆரம்பித்தேன். சம்திங் வாஸ் நாட் ரைட்டுன்னு எனக்கு ஃபஸ்ட்லேருந்து இருந்தது. அண்ட் கொஞ்சம் மாதங்கள் கழித்து என்னால் அங்கே ஆக்சுவலி தாக்கு பிடிக்க முடியுது. ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டேன், ரொம்ப டிப்ரெஸ் ஆகிட்டேன். ஆங்ஸைட்டி எப்போ பாரு ரொம்ப அதிகமாக இருந்தது ஆஃபீஸில். ஸோ அதனால் ஒரு பாயிண்டில் வேலையை விடலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வீட்டில் லாக்டவுன் டைம், அந்த டைமில் சும்மாவே தான் உட்காந்துருந்தேன். அந்த டைமில் தான் வந்துட்டு தெரப்பி எடுக்கிறது, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது எல்லாமே தெரிஞ்சது, பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பிபிடி இருக்கிறது தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ அது எனக்கு என்னை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்தது. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு நான் யாருக்காக எழுதணும், எதை எழுதணும், எதுக்காக எழுதணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் கிடச்ச பின்னாடி இப்போ இந்த எழுத்து எல்லாத்தையும் எனக்கு விஷுவலாக கடத்துறது எப்படி அப்படின்னு கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துருச்சு, ஒரு க்ரேஸ் வந்துருச்சு. அப்போன்னு பார்த்து கரெக்டாக எனக்கு சாணி காகிதம் படத்தில் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. குறிப்பாக எழுதுறதுக்காக வேண்டியே கேட்டாங்க, எழுதுறவங்க வேணும்ட்டு. ஸோ அதனால் என்ன அவங்க எடுத்துக்கிட்டாங்க எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாட்டினாலும். ஸோ நான் ஜாயின் பண்ணி ஒரு 3-4 மந்த்ஸ் ஆக போகுது. ஸ்க்ரீன் ப்ளே ட்ராஃப்ட் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருக்கேன், ஷூட்டிங் இன்னும் போகலை. ஸோ போன பின்னாடி தான் வந்துட்டு எப்படி அந்த உலகம் இருக்க போகுதுன்னு அப்போ தான் தெரியும். தேங்க்யூ.
1: தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வே டூ சினிமா வந்து ரொம்பவே இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு, சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு. அதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் இந்த ஷோவில். சுஜித் நீங்கள் சொல்லுங்கள்.
5: வணக்கம், என்னோடய பேர் வந்து சுஜித். நான் என்னோடய சொந்த ஊர் வந்து திருப்பூர். எனக்கு வந்து சின்ன வயசில் இருந்து படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதா இல்லை, ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஸ்கூலில் எல்லாமே. பட் என்னென்னா வருஷம் வருஷம் ஆனுவல் டேலலாம் வந்து இந்த தெனாலிராமன் பீர்பால் மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நான் நடிப்பேனான்னு தெரியாது, பட் கேட்டாங்கன்னா முதிரி கட்ட மாதிரி வந்து நான் வந்து முன்னால் போய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அதனாலே வருஷம் வருஷம் கொடுத்துருவாங்க, ரெண்டு மூணு வருஷம் கொடுத்தாங்க, அப்படியே அது தொடர்ந்துட்டே இருந்துச்சு. அண்டு நம்மளுக்கு படிப்பு வரல அப்படிங்கிறத தாண்டி வேறு ஒன்று வரும்போது நம்மளை யாராச்சும் பாராட்டுவாங்கன்னு இருக்குல்ல. ஸோ இதில் நம்ம செய்யும்போது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளே ஒன்று எழுதுறது, மேம் நானே இதை பண்ணி காட்டுறேன், நானே இதை டேரக்டர்லாம் இல்லை அப்போ அந்த வாதகம் இருக்காதுன்னு இருக்குல்ல, நானே இதை எடுத்து நான் பண்ணி காட்டுற பசங்களாம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கும் போது அதில் வந்து பாராட்டுவாங்க. ஸோ இந்த பாராட்டு கேட்கறதுக்குள்ள படிப்பில் நம்மளை பாராட்டுற கால் கிடையாது, வந்து அடிதான் வாங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த பாராட்டு கேட்கறதுக்கு நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்துச்சு. அப்புறம் சும்மா சீனியர் அண்ணா ஹாஸ்டல்லாம் படிக்கும்போது, டென்த் அண்ணா செவன்த் படிக்கும்போது டென்த் அண்ணாஸ் எல்லாம் வச்சுட்டு சும்மா நான் சூப்பர் ஹீரோ கதைனா அப்போ ஹாஸ்டலில் அந்த ஸ்கூலே நம்மளாக தான் இருக்கும், சும்மா சனி ஞாயிறுலாம் வந்து எல்லா கிளாஸ்லேயும் போயிட்டு அது இருக்கலாம் கையிலேயே ஃப்ரேம்லாம் வச்சு சும்மா பாரதி ராஜா அதெல்லாம் பார்த்துட்டு போகலாம், விளையாட்டுக்கு தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. படம் பண்ண எனக்கு வந்து அந்த டைமில் நைன்த் டைம்லலாம் வந்து ஒரு இங்கிலீஷ் சார் வந்து மெரைன் இன்ஜினியரிங் வந்து செமையாக இருக்குண்டா, வந்து பாதி வருஷம் ஃப்ரீயாக சும்மா இருக்கலாம், பாதி வருஷம் ஒவ்வொரு எல்லா உலக நாடெல்லாம் சுற்றலாம் அப்படின்னு. ஸோ அது வந்து செம இமேஜ் வந்து மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும் தான் செம இன்ட்ரெஸ்ட்டாக வந்து. அந்த மாதிரி போயிட்டு இருந்த டைமில் சிக்ஸ்த்து செவன்த் நினைக்கிறேன், அப்போல்லாம் சாஃப்ட்வேர் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் சொன்னேன். அப்போ அது ஒரு ஒரே ஒரு நாள் கான்வர்சேஷனில் என்னென்ன இன்ஜினியரிங்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் ஃபிஃப்த்து சிக்ஸ்த் படிக்கும்போது அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாருமே அந்த வார்த்தை பிரபலமாக ஆரம்பிச்சது, ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பசங்க எல்லாமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி மாற்றி சொல்ல ஆரம்பித்த டைம். அந்த டைமில் வந்து எஸ்பி ஜனனானோட ஈன்னு ஒரு படம் வந்து இன்னொன்று எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா படம் பார்க்க மாட்டாங்க, படத்தை கூப்பிட்டு போனதே கிடையாது, ஒரே ஒரு படம் சம்திங் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் ஃபஸ்ட்டு பார்த்த படம் வந்து டும் டும் டுமா இல்லை அழைப்பாய் தேவன் தெரியல, மாதவன் படம் மட்டும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஷாஜகான் ரெண்டு படம் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அப்பா அப்போ தான் செவன்த்லாம் வரும்போது நமக்கு படம் பார்க்கணும் பசங்கள்லாம் பார்த்து கதை சொல்கிறாங்க போது அவருக்கு கூட்டு பாயிண்டஸில் வேற ஒரு ரெண்டு ஒன்று அண்ணா போட்டுதான் அந்த படம் எஸ்பி ஜனநாதோட ஈ ரெண்டு மூணு படங்கள் போயிருந்தேன், புலிகேசியெலாம் வந்த டைம் நல்லா செம ஜாலியாக இருந்துச்சு. அப்படிலாம் போயிட்டு இருந்த டைமில் ஈ வந்து பார்த்துட்டு கிளைமேக்ஸில் வந்து செவன்த் பையன் நினைக்கிறேன் செம்ம அழுக பசுபதி கேரக்டர் வந்து சாகிற டைமில் அவர் வந்து முழுக்கெல்லாம் வச்சுட்டு கேப்லாம் போட்டு பேசிட்டு சாவர் செம்ம அழுக. அடுத்த வாரம் வந்து மறுபடியும் எங்கள் பாட்டு தருமபுரி படம் ரிலீஸ் ஆகுப்பான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கிட்டு நான் திரும்ப அதே படத்துக்கு போவான்னு சொல்லிட்டு அந்த படம் என்ன பண்ணிச்சுலாம் தெரில, ஆனால் என்னமோ புதுசாக இருக்குது அப்படிங்கும்போது தான் சரி நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிற இருந்துச்சு. அப்போவும் கன்ஃபார்மாலாம் எதுவும் இல்லை. அப்புறம் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது வேறு ஸ்கூல் மாறிட்டேன், அங்கே நல்ல மற்ற ஸ்கூலோட ரொம்ப ஃப்ரீயான ஒரு ஸ்கூல் வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து சும்மா பசங்களுக்கு போட்டு காட்டுறாங்க டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ சும்மா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் சைபர் ஷார்ட் கேமரா இருக்கும், மேம் நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா என்ன ஒரு பையன் இருப்பான் அவன் தப்பு பண்ணிட்டுருப்பான் பசங்களை இது பண்ணுவாங்க ஓட்டுவாங்க பசங்க படத்தோட எது ஒன்று இருக்கும் தெரியுமா நல்ல பசங்க கெட்ட பசங்க கேங் இருக்கணும் அது மாதிரி சும்மா ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட சொன்னால் சரி பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. உண்மையிலேயுமே அந்த ஸ்கூல் திருப்பூரில் செஞ்சுரியின் ஸ்கூல் அந்த பிரின்ஸிபல்லாம் மறக்கவே முடியாது. நான் லெவன்த்து ஒரு வருஷம் ஃபுல்லாமே ஸ்கூலில் நாங்களும் பசங்களும் கேமராவோட தான் சுற்றிட்டு இருப்போம், ஃப்ரீ டைம் ஈவினிங் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் இருக்கிறது இது இருக்குது தெரியல ஏன் அவன் எங்களை அப்படி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல, மற்ற ஸ்கூலாக அதை விட்டுருக்க மாட்டாங்க அது பண்ணோடி போயிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் ஃப்ரெண்டோட அண்ணா ஒருத்தர் ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஃப்ரெண்டு கடற சொல்ல ஃப்ரெண்டோட அண்ணாவோட ஃப்ரெண்டு ஆமாம் அவர் வந்து ராதாகிருஷ்ணன் பார்ட்டி பண்ணிட்டு வந்து ஏரியா இருந்தார், எல்லோரும் ஒரே ஸ்கூல்னால எங்கள் பிடி சாரோட கல்யாணத்துக்கு நாங்கள் வந்து வேறு வெளியூர் போகும்போது எல்லாம் காரில் மீட் பண்ணி பேசிட்டு போவோம், என்னடா தம்பி இன்ட்ரெஸ்ட் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவர்லாம் லயோலா கதை சொல்கிறார், லயோலாவில் போய் படி நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், அப்புறம் லயோலாவில் ட்ரை பண்ணோம் சீட் கிடைக்கல சம்திங் அது. அப்புறம் நான் கோயம்புத்தூர்ல இங்கே வந்து படிக்கிற காஸ்ட் எல்லாமே சிக்கலாக இருக்கும்போது அண்ட் சரி கோயம்புத்தூர்லேயே வேறு ஒரு காலேஜில் விஸ்காம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஸ்காம் சேர்ந்தேன், விஸ்காம் ஜாயின் பண்ணோம் போனோம். அதான் அந்த டைம்லலாம் வந்து அதுக்கப்புறம் டென்த்து டைமில் வந்து நந்தலாலான்னு ஒரு படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து அது திரும்ப நம்மளை எங்கே இப்போ தான் தோணுது அழுக வைக்கிற படங்களாக இருந்தால் வந்து சினிமா மேலே ஒரு செம்ம இது வந்துருக்குன்னு நல்லா பட்டு செம்ம மிஷ்கின் ஃபேன் கிளாஸ்லலாம் சண்டையாக இருக்கும் பசங்க வந்து கம் அப்போது நல்ல இந்த சண்டை இருக்கும்ல ஆர்ட் சினிமாவா கமர்ஷியல் சினிமாவும் அந்த வார்த்தைக்கு அர்த்தம்லாம் தெரியாது, ஆனால் வந்து திரும்ப நம்ம ஆடாக தெரியும் நம்ம எல்லோரும் படம் பார்க்குற கைதட்டுற படத்தை பற்றி பேசினா நமக்கு நம்ம ஒரு கூட்டத்தோட ஒருத்தனா மாறிடும் அப்படிங்கும்போது யாருமே பார்க்காத கூட்டமே இல்லாத ஒரு வாரம் மட்டுமே ஓடின படம் அதுதான் சினிமா அப்படின்னு பேசுகிற ஒரு இது இருக்கும்ல அப்படி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டைமில் அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண சும்மா சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கறது, நம்மளுக்கு செட் ஆகிற ஆட்கள் கூட ஒர்க் பண்ணி பார்க்கறது, இப்படிலாம் பண்ணுறோம். நிறையா தப்பு பண்ணி கற்றுக்குவோம்ல. அப்போ எடிட்டிங் எல்லாம் ஃப்ரெண்டு ஒரு லேப்டாப் வாங்கியிருந்தான், அவன் தான் பேருக்கு தான் வாங்கினான், நான் தான் தப்புல வச்சிருந்தேன் 3 வருஷம். எடிட் பண்ணுறது, சும்மா சும்மா ஏதாச்சும் சாங்ஸ், சும்மா போய் பசங்களை வச்சு ஷூட் பண்ணுறது, சாங்கு கட் பண்ணுறது, இப்படியானலாம் போயிட்டு இருந்தது. ஆனால் ப்ராப்பராக எனக்கு வந்து என்ன மாதிரியான படம் பண்ணுங்கிற எந்த இதுவுமே இல்லை. படம் பண்ணிடணும், டேரக்டர் ஆயிடணும் அப்படிங்கிறது தெளிவு வந்துச்சு இது படிக்கும்போது. அதுக்கப்புறம் பசங்க செட் ஆகும்போது நம்மளே கேமரா பண்ண ஆரம்பிப்போம். ஒரு விஷுவலாக நம்மளுக்கு ஒன்று சொல்ல வருது, ஒன்று எடுத்து பார்ப்போம், அது ஒழுங்காக வராது, திரும்ப ஏன் அது வரலங்கிற திரும்ப திரும்ப பண்ணி பார்க்கும்போது, அப்புறம் கேமரா நம்ம வீட்டில் கேட்டு வாங்கி கொடுத்தாங்க, போய் யோசிக்காமல் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நோண்டிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக காலேஜ் முடியுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலேஜ் முடியாத டைம் செகண்ட் இயர் தேர்ட் இயர்லாம் வந்து மெட்ராஸ் படம் வருது. மெட்ராஸ் படம் பார்த்துட்டு தெரியல அந்த படம் என்ன பண்ணுச்சு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷனுக்கு போயிருந்தோம், ரஞ்சித் வந்திருந்தார், கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். அந்த டைமில் இது வரைக்கும் நம்ம சினிமா அப்படி சில கோயம்புத்தூரில் சில ஃபிலிம் சொசைட்டிஸ்லாம் இருக்குது, கோணங்கள் ஃபிலிம் சொசைட்டி தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபிலிம் அப்ரிசியேஷன்ஸ் தான் நடக்கும், ரேவோட படங்கள் இதெல்லாம் போட்டு ரொம்ப டீப்பாக அதெல்லாம் பேசுவோம். பட் ரொம்ப கான்டெம்பரரியாக நம்ம ஊர் பாலிடிக்ஸை பேசுகிற படங்கள் அது அப்ரிசியேஷன் இதெல்லாம் அட்டன் பண்ணி பார்த்தல, யாரும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. மெட்ராஸோட இது போகும்போது நம்மளை சுற்றி இந்த விஷயம் எல்லாமே நடந்தே தான் இருக்குது, ஆனால் கான்டெம்பரரியாக அதை யாருமே படங்களில் பேசுறது இல்லை. அதுவும் இவ்வளோ ஜனரஞ்சகமாக அவங்க பேசியிருக்காங்க, அதோட வெற்றியை கொண்டாடுறதுன்னு இருக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் மெட்ராஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன மாதிரியான படங்கள் பண்ணி எந்த ஆடியன்ஸ்கிட்ட பேச போகிறோம், ஆடியன்ஸ் சைக்காலஜிங்கிறது என்னவா இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு மாதிரி ஒரு பார்த்துக்கு வர ஆரம்பிச்சுது. அப்புறம் ஓகே படம் முடித்த உடனே போய் அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு செம பிளானோட நிறைய கேட்டெல்லாம் வச்சுருந்தேன், யாருக்கிட்ட இது பண்ணலாம் போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ இப்போ ஏதாச்சும் இப்போ யூடியூப்லாம் இல்லை, யூடியூப் பற்றி ஐடியா இல்லை, ஃபேஸ்புக்கில் போட ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு வீடியோ போட்டு ரெண்டாவது வீடியோ எங்கே பேர் வைங்க, சும்மா எங்கே போடுறீங்க, சரி சும்மா நான் சிக்கனே பேர் வச்சிடணும்னு சொல்லிட்டு சும்மா நான் சிக்கன் வச்சு 4-5 வீடியோஸ் போட்டுட்டோம்னா செம்ம ரீச். பிரசன்னா ராஜேஷ்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் அவங்க தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் சினிமோட்டோகிராஃபி கால் வேணும்னு சொல்லிட்டு நான், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நக்கலைட்ஸ் டீம் இருக்குல்ல அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். அப்படி பண்ண ஆரம்பிச்சு ஒரு 5-6 வீடியோக்கு அப்புறம் செம்மையாக போனாலும் சரி யூடியூப் சேனலாகவே மாறி பண்ண ஆரம்பிப்போம்னு வேற ஒரு பேர்ல நக்கலைட்ஸ்ங்கிற பேரில் செய்ய ஆரம்பித்தோம். தெரில அப்போது வந்து எங்காச்சும் போய் ஒர்க் பண்ணணும்னு தான் ஐடியா இருந்துச்சு. இது நல்லா போக ஆரம்பிச்சுங்கோ சரி இதையவே பண்ணாலும் யூடியூப்பில் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுங்கிற ஒரு ஸ்பேஸும் பெருசாக இருந்துச்சு. இப்போவுமே அது செம பூமியான ஒரு ஏரியா. அப்போ தான் அது ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு 16லாம், அது பொலிட்டிக்கலாகவும் செம பீக்காக இருந்த டைம், கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருந்தால் 3 வருஷம் அப்படியே எப்படி போச்சுனே தெரில, 3 வருஷம் நக்கலைட்ஸ் அப்படி போயிடுச்சு. அப்புறம் 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் இப்போது அது என்ன ஆச்சுனா இப்போது 7 பேராக தொடங்கணும், 3 வருஷம் முடிச்சு பார்க்கும்போது ஒரு 60-70 பேர் ஆயிடுச்சு டீமு. வாரம் வீடியோ போட இப்போ 3 சேனலாக இருக்குது. ஸோ அப்படி போகும்போது ஒரு இந்தியா ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறது, கோயம்புத்தூரில் இப்போ யார் எங்கே கேட்டாலும் லொக்கேஷன் கொடுத்துருவாங்க, ப்ராப் கொடுத்துருவாங்க, எது வேணாலும் பேசி வாங்கிடலாம், ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சதுங்கல. ஸோ இன்றைக்கி ஒரு இந்தியா படம் பண்ணுறது எப்படிங்கிற அளவுக்கு அங்கே ஒரு பெரிய ப்ராக்டிஸ், கோயம்புத்தூர் ஒன்று பண்ணிடலாம். ஏன்னா அந்த டைமில் என்ன இருந்துச்சுன்னா எல்லாருமே க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணலாம், பட் வெளியே போய் ஷூட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. அதுவும் அந்த டைம்லலாம் டிமான்டேஷன் டைம்லாம் ஏடிஎம்குள்ளே போய் ஷூட் பண்ணுறதுல. ஸோ அதெல்லாமே ரிஸ்க்குமா இறங்க அடித்தா பார்த்துக்கலாம், ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சுல அப்படிலாம் போய் தெரியல. அந்த டைமில் கற்றுக்கிட்டது வந்து ஒரு மாதிரி தைரியம் கொடுத்துருச்சுனால கோயம்புத்தூர் ஃபுல்லாக எல்லா பக்கம் எங்கே வேணாலும் ஷூட் வர முடிச்சோம். உண்மையிலே மக்களுமே வந்து அவ்வளவு இதாக அன்பாக பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்காச்சும் போனாலும் ஷூட் பண்ணுறோன்னா வேடிக்கை பார்ப்பாங்க, என்னென்னு கேட்பாங்க. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் வந்து நமக்கு ஜூஸ் வாங்கி கொடுப்பாங்க, பிஸ்கட் வாங்கி நீங்கள் பண்ணுங்கள், எங்கள் வீட்டுக்கு மேலே நின்றுக்கிறீங்களா அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்புறம் இப்போது சரி ஒரு பெரிய படமாக என்ன இண்டஸ்ட்ரி எப்படி இதாக இருக்குன்னு சொல்கிறோம். 2.5 இயர்ஸ் கொரோனாக்கு முன்னாலே பிரேக் எடுத்து சென்னை ஷிஃப்ட் ஆகி ஏஸ்ட் ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிருந்தோம். கரெக்டாக கொரோனா யார்கிட்டையும் அது ஒர்க்ஸ் திரும்ப ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்புறம் அவன்கிட்ட சொல்லிட்டு ஆட்ஸு இல்லை படங்கள்லாம் போய் வந்து வேடிக்கை பார்க்குறது என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத இது பண்ணி நான் ப்ராப்பரான ஒரு படமாக வந்து யார்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணல. ஆட்ஸாக ஒரு 4-5 ஆட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியில் எனக்கு அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர் வேற இல்லைங்க சார், இவ்வளோ பெரிய கதை.
1: ஸோ சூப்பர் சுஜித், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடக்ஷன். உங்க சினிமா ஆசை எப்படி வந்துச்சு, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் ஃபிலிம் குள்ள போகணும் அப்படின்னு தோணுச்சா, இல்லைனா வந்து சினிமா மேல சின்ன வயசுல இருந்தே ஒரு பேஷன் இருக்கும், ஓகே படம் பார்த்து இனிமேல் நம்ம சினிமாக்குள்ள போகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆசை வந்துச்சா, ஏதாச்சும் ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே இதை நமக்கு படமா பண்ணும் நம்ம இதை படமா கொண்டு போகலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு எதுவும் உங்களை தூண்டுச்சு சினிமாக்குள்ள வரக்கு?
0: 2008 வந்துட்டு வாரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கும். என்னென்னா அந்த அன்னைக்கு அப்போ தான் வந்துட்டு டிரெக்டர்ஸ் பேர் பார்த்து படத்துக்கு போகிற அந்த டைம். அப்போது யூஸ்வலாக எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய மூவி பஃப் அப்படிங்கிறனால அவர்கிட்ட நான் கேட்பேன், இந்த படத்துக்கு யார் கேட்டேன்

0: இந்த படத்துக்கு யார் டேரக்டர், இவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த விக்கிபீடியா கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ வந்து காக்க காக்க அப்படிங்கிற ஒரு படத்தோட டேரக்டர் தான் வந்து வாரணம் ஏற்படுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓ அப்படியா, நல்ல டேரக்டர் அப்படின்னா நல்ல டேரக்டர், ஓகே அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு 6 மணிக்கு ஷோ புக் பண்ணி கிளம்ப போகிறோம். அந்த மணிக்கு நாங்கள் வந்து ஒரு ஆம்னி வேன் வச்சுருக்கோம், அந்த ஆம்னி வேன் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு, போக முடியல. அப்போதான் வந்துட்டு ஓகே இந்த தியேட்டருக்கு வி ஹாவ் டு மேக் இட் ஆன் டைம் அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்ஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த அன்னைக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. படம் தானே அப்படின்ட்டு இருப்போம், பட் ஆனால் படம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணும், போக முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஆங்ஸஸ் ஆக ஆரம்பிக்கும் போது, எப்படியாவது அந்த படத்துக்கு அடிச்சு பிடிச்சி போயிடணும் அப்படிங்கிறப்போ டக் டக் டக்னு டயர்லாம் மாற்றிட்டு பஞ்சர்லாம் சரி பண்ணிட்டு கிளம்பி ஃபேமிலியோட ஓகே ஃபேமிலியோட கிளம்பி அந்த படத்துக்கு போனால் படம் ஸ்டார்ட் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மேக்னா சீன் வரும்போது, ட்ரெயின் சீன் வரும்போது, யாரோ ஒருத்தங்க கதவை திறந்துட்டு போயிட்டாங்க. கதவை திறந்தாங்க அப்படின்னா வெளியே வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, மலையிலேருந்து உள்ளே காத்தடிக்குது. ஸோ அப்போது அங் தேட் ஸ்க்ரீன்லேயும் மழை வெளியும் மழை அப்படிங்கிறப்போ லைக் நம்ம எப்படி அந்த அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு. ஓகே இது இந்த இந்த ஃபில்ம் வந்து நம்மளை எங்கேயோ கூப்பிட்டு போகுது, என்னமோ பண்ணுது அப்படிங்கிற அந்த அந்த ஃபேசினேஷன் வந்து ஓகே லைக் இந்த மாதிரி ஒரு ஒரு ரைட்டிங் டு ஸ்க்ரீன் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அதுதான் ஃபர்ஸ்ட் ஆசை. அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம்ஸ் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி அப்போ வந்து ஃபாத் ஃபசல் யாருன்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் பட் அந்த டைமில் தான் வந்துட்டு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்பைர் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஃபிலிம் வந்து ஒரு முக்கியமான ஃபிலிம்னு சொல்லலாம், லேட்டராக சினிமாக்குள்ளே வரணும், நம்மளும் சினிமா பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு.
1: சினிமா ஆசையா? எனக்கு ரொம்ப வருஷமாக இருந்தது. காலேஜ் இங்கே சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே ஆரம்பிச்சிது. அங்கே வரைக்கும் வரையும் ஊரில் இருக்க வரையும் ஊருக்கார பையன் ப்ராப்பர் அந்த மாதிரி தான், எதுவும் தெரியாது, யார் பார்த்தா எதுக்குப்பா இந்த பையன் எப்படி இருக்கான் அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ சென்னை வந்தப்பறம் லைக் மெயினாக ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ என்னென்னா சும்மா ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்லலாம் இது ஓட்டுவாங்க லைக் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வருது, ஸோ அந்த மாதிரி நிறைய ஒட்டியிருந்தாங்க. ஸோ சும்மா ஒரு ஒரு பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் அனவுன்ஸ்மெண்ட்னு ஒரு பிஎஸ்சி பண்ணலாம், சும்மா ஒரு 1 மினிட் காம்படிஷன் வந்தது, அது சும்மா எல்லாருமே ட்ரை பண்ணாங்க லைக் அது ஏதோ கவர்மெண்ட் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி தான், அது சும்மா ஷூட் பண்ணோம். அந்த டைமில் எதுவுமே தெரியாது, ஒரு ஆர்வக்கோளாராக அந்த மாதிரி தான், ஒரு ஃபஸ்ட் இயர் பையன் சும்மா கேமரா எடுத்துன்னு போய் சும்மா ஒரு ஃப்ரெண்டை வச்சு அப்படி தான் ஷூட் பண்ணோம். என்னாச்சுனே தெரியல, சும்மா ஒரு வாரம் கழிச்சு செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சும்மா ஷாக்கிங், அது எதுக்கு தான் இது செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு. பட் ஆனால் லைக் எப்படி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எனக்கு ஒரு மொமெண்ட் வந்து அது கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ண ஏதோ ஃபெஸ்டிவலு, ஸோ அது வந்து பாலச்சந்தர் தான் அவார்ட் பண்ண போகிறாரு. ஸோ எனக்கே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது, ஃபஸ்ட் டைம் பாலச்சந்தர் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ என்னாச்சு, பாலச்சந்தர் மீட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கூட்டிகிட்டு போனாங்க, லைக் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லோரும் கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகிறப்போ சரி அது கையில் அவார்ட் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லைக் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இந்த பாலச்சந்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னு அந்த டைமில். ஸோ அந்த அப்போ போகிறப்போ அவர் வந்து அவரால் வர முடியல அந்த ஃபங்க்ஷனுக்கு, பட் ஆனால் அவர் வீட்டுக்கே போவோம். இப்போ நம்ம வந்து அவர் வீட்லேயே போய் அவர் ஆஃபீஸ்லேயே அவார்டு வாங்கிக்கலாம். அவரால் அந்த ஃபங்க்ஷனுக்கு அங்கே வச்சுருந்தாங்க, அவர் உடம்பு சரினால அவர் வர முடியல எங்கேயோ ஒரு இடத்துல. ஸோ வீட்டுக்கே கூப்பிட்டு போகிறோம் நாங்கள். அப்போ இன்னும் எக்ஸைட்டிங் இருந்தது, வீட்டுக்கே போகிறோம், பாலச்சந்திர வீட்டுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு. ஸோ பாலச்சந்திர வீட்டுக்கு போய் லைக் அப்போது எனக்கு என்னன்னா, அது இந்த டைமில் வந்து எதுக்கு இந்த அவார்டு எனக்கு ஒன்றுமே புரியல. திடீர்னு வந்து சும்மா தான் ஷூட் பண்ணோம், அது இப்போ பார்த்தா எனக்கே பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அது. பட் சும்மா ஷூட் பண்ணுறதுக்கு பட்டியா இதுக்கு ஏன் இவ்வளோ, என்னென்னா என் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க சீனியர்ஸ், நான் அப்போ ஃபஸ்ட் இயர் தான், சும்மா ஷூட் பண்ணியிருந்தோம். என்னோடய சீனியர்ஸு எல்லாருமே ட்ரை பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே அதை அதுக்கு இது பண்ணாங்க அந்த ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ நம்ம செலக்ட் ஆகிருக்கோம் அப்படின்ற ஒரு அந்த ஃபீல் இருக்குல்ல, ஸோ அந்த டைமில் அந்த ஆர்வக்கலராக தான் இருந்திருப்போம். ஸோ அப்போது வந்து பாலச்சந்தர் கையில் அவார்டு வாங்கின அந்த மொமெண்ட் தான் வந்து சரி ஓகே நம்ம எதுவுமே பண்ணாமலே சும்மா ஏதோ பண்ணோம் அதுலேயே வந்து சரி இந்த அளவுக்கு ஓகே அப்படின்றனால சரி ஓகே இது மேலேயே நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஆசை எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம் அந்த மொமெண்ட் மட்டும்தான்.
2: ஸோ எனக்கு வந்து சினிமா மேலே வந்து லைக் இன்ட்ரெஸ்ட், அது சினிமா மேலேன்னு நான் சொல்ல முடியாது, மோர் லைக் அது விஜுவல் மீடியம் மேலே வந்த இன்ட்ரெஸ்ட் மட்டுமே தான். லைக் ஐ செட், லைக் நான் காலேஜில் வந்து சும்மா நான் ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பண்ணலான்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன், அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. அந்த ஒரு யூடியூப் பண்ணிட்டு யாரோ எனக்கு வந்து எனக்கு ஒரு எடிட்டிங் பண்ணோன்னு கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு எடிட்டிங் தெரியுமான்னு கேட்டாங்க. நான் அன்றைக்கி தான் வந்து ஒரு வாரம் முன்னாடி ப்ரீமியர் ப்ரோ டவுன்லோட் பண்ணியிருந்தேன். எடிட்டிங் தெரியுமான்னு கேட்டாங்க, ஆ தெரியுமே எல்லாம் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணேன். லைக் தட் டைம் ஒன்லி ஐ காட் ஒன் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஃப் லைக் டூயிங் இட். அப்போ வந்து ஃபார் மீ எனக்கு வந்து அந்த எப்படி சொல்றது, அந்த ஸ்கில், அந்த கிராஃப்ட் கத்துக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. டெய்லி காலேஜ் போவோம், காலேஜ்ல போயிட்டு நான் தூங்குவேன், ஒன்றும் பண்ண மாட்டோம், சும்மா உட்காந்துருப்போம், லைக் யூனிட் டெஸ்ட்லாம் அழகாக ஃபெயில் ஆகிட்டு வரும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லைக் வீட்டுக்கு வரும்போது இதை விட்டு எஸ்கேப் பண்ணுறதுக்கு வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது யூடியூப் பார்க்கும்போது இந்த மாதிரி நிறையா லைக் விஷயம் இருக்கும். நிறையா இந்த மாதிரி லைக் ஃபிலிம்ஸ் பற்றின பிரேக் டவுன்ஸ், அதுலேருந்து ஒருத்தர் எப்படி பண்ணியிருக்காரு அதுலேருந்து கற்றுக்கலாங்கிற மாதிரி நிறையா விஷயம் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லாம் நம்ம எப்படி கற்றுக்கலாம், அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணலாமாங்கிறது தான் வந்து லைக் நான் ஸ்டார்ட் பண்ணது. நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் நான் வந்து எடிட்டிங் பண்ணுவேன், இல்லை ஏதாச்சும் கற்றுப்பேன், அந்த மாதிரி படிச்சுட்டு காலம்புற கரெக்டாக காலேஜ் போயிட்டு தூங்கிடுவேன். ஸோ அதுதான் வந்து என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சினிமா பார்க்கும்போது ஐ ரியலி லைக் த என்னோட ஃபேவரட் ஃபிலிம் வந்து ஜுராசிக் பார்க். ஜுராசிக் பார்க்கில் ஆக்சுவலி ஐ டோன்ட் நோ வெதர் இது கரெக்டாக தப்பான்னு தெரில, பட் ஆனால் அந்த ஃபுல் படத்தில் ஒரு 6 மினிட்ஸ் தான் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸே இருக்கும், அந்த டைனோசார் வரதே 6 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபுல் படமுமே த்ரில்லாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கில் தட் வந்து ஒருத்தவங்களை ஏமாற்றி ஒரு இதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை அந்த வேர்ல்டுக்குள்ளே அப்படியே வச்சு லைக் அதுலேருந்து நம்ம அந்த படத்தை நான் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன் நான் சின்ன வயசில். ஸோ அப்படிப்பட்ட லைக் இட்ஸ் தேர் இஸ் அ பொட்டென்ஷியல் டு சேஞ்ச் ஹவு யூ லுக் அட் சம்திங் கம்ப்ளீட்லி இன் சினிமா. ஸோ ஃபார் தட் ரீசன் எனக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிச்ச மீடியமாக இருந்தது. பட் ஸோ லைக் அப்படின்னு சொல்லலாம், பேசிக்கலி ஜுராசிக் பார்க்னே வச்சுக்கோங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனான படம்னு. பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் எனக்கு வந்து லைக் அந்த விஜுவல் மீடியம் வச்சு எவ்வளோ விதத்தில் சொல்லலாம், ஒரு வெப்சீரீஸாக எடுக்கலாம், ஒரு ஃபீச்சர் ஃபில்மாக எடுக்கலாம், ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுக்கலாம், மியூசிக் வீடியோ பண்ணலாம், டாக்குமெண்ட்ரி பண்ணலாம், எல்லா விஷயத்துலையுமே இன்ட்ரெஸ்ட் தான். பட் பேசிக்லி அது எப்படி ஒரு கான்செப்ட் நம்ம வந்து விஜுவலாக ஒரு ஆடியன்ஸ்கிட்ட காட்டி அவங்க லைக் அவங்கள ஐதர் ஒரு ஜேர்னியில் கூட்டிகிட்டு போகிறது இல்லை அவங்க மைண்டை மாற்றுறது தான் வந்து எனக்கு பிடிச்ச அதில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் அதில் வந்து வர கிராஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், லைக் ஆர்ட் டிரெக்ஷன், காஸ்டியூம், கலர்ஸ், எடிட்டிங், கலர் கரெக்ஷன், ஆல் ஆஃப் தட் வந்து லைக் என் டு என் நம்ம அதை எப்படி நம்ம பண்ணலாம், அதை எப்படி நம்ம ட்ரை பண்ணலாம், ஒரு பியூட்டிஃபுல்லாக எப்படி காட்டலாம் கர்ல வந்து தட்ஸ் பேசிக்லி த என்டையர் பேஷன் ஆஃப் இட், ஆஃப் லைக் just wanting to show something beautiful ah onna eppadi kaamikiradunu. So adula da enoda inspiration more like in the craft rather than like of course nariya vandu filmmakers enak like eppadi solradhu inspiring ah irupanga. Anurag Kashyap is very inspiring, Wes Anderson is very inspiring, nariya per, but avanga kitta inda orthor oru maadhiri pandranga, ellame vera vera maadhiri styles. அப்படின்னா எப்படி வேணாலும் சொல்லலாம், அதில் அவ்வளோ எக்ஸ்ப்ளரேஷனுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு பண்ணுறோங்கிறது வந்து ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். தட்ஸ் வாட் தட் வாஸ் மை இன்ஸ்பிரேஷன்.
3: இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் ஆன்ஸ்க்ரீன் தெரியறவங்களுக்கு மட்டும்தான் பீப்புள் கிட்டேருந்து அப்ரிசியேஷன் வருது. பேக்ராப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்க டீம் கிட்டேருந்து மட்டும்தானே அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் அப்ரிசியேஷன் உங்கள் ஜேர்னியில் அப்படின்னா எது சொல்லுவீங்க?
4: எனக்கு இந்த டீம் வந்து ரொம்ப புதுசு, இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ண கொஞ்ச நாளே வந்துட்டு எனக்கு ஸ்க்ரீன் பிளே டிராஃப்ட் பண்ணுற வேலை இருந்தது, அது போயிட்டு இருந்தது. அப்போ வந்து சினாப்சிஸ் வந்து எழுதித்தர சொன்னாங்க. ஸோ நான் வந்துட்டு உட்காந்து எழுதித்தந்தேன். ஸோ அது ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நீ ரொம்ப நல்லா எழுதுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பாராட்டு ஃப்ரம் மை டீம். ஸோ அது எனக்கு கொஞ்சம் அவங்க நல்லா எழுதுற அப்படின்னு சொன்னது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது.
5: ஸோ என் டீமில் ஒரு 2 பேர் இருக்காங்க, ஒன்று வந்து நாகேந்திரன் ஒருத்தர், யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். யூஸ்வலாக ஃப்ரேமில் ஏதாவது செட் பண்ணும்போது நம்ம கேட்போம் இல்லையா, ஆனால் இது வைக்கட்டுமா, இது வச்சா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க 2 பேரும் வந்துட்டு உனக்கு என்ன தோணுதோ வை, நீ வைக்கிறது தான் ஃப்ரேம் அப்படின்றவாங்க. நான் கரெக்டாக ஷார்ட் போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ப்ராப்போ இல்லை ஏதோ ஒரு பின்னாடி கேலண்டர் இருக்கும், அது டேட் மாற்றுறது, அந்த மாதிரி குட்டியாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு ஷார்ட் போயிடுவேன், கரெக்டாக ரோல் அமுக்கிறதுக்கு முன்னாடி நான் மாற்றிட்டு வந்துடுவேன். பண்ணதுக்கப்புறம் இவங்களை பார்ப்பேன், இவங்க 2 பேரும் கண்ணாலேயே சூப்பர் அப்படின்வாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஃபயராக ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணும். ஸோ அது அந்த மாதிரி குட்டி குட்டி பாராட்டு தான், அது வேறு யாரும் பெருசாக பாராட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியானது தான்
2: எனக்கு வந்து இப்போ ஒர்க் பண்ண படம் மாறால ஒரு நாள் ஊட்டியில் ஷூட் பண்ணிருக்கோம். அன்றைக்கி வந்து எல்லாருமே லைக் லேட்டாக ஆரம்பிச்சிருச்சு, லைக் லைட்டிங்லாம் பண்ண டைம் எடுத்தாங்க. ஆனால் லைக் ரொம்ப டைம் கிரன்ச்ல வந்து ஒரு 10 பேர் ஒரு டின்னர் டேபிள் உட்காந்துருக்காங்க. அதுக்கான வந்து காஸ்டியூம்ஸ் கொடுக்கணும் அவங்க எல்லாருக்குமே. அது இன்னும் டிசைடே ஆகல, லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்ன பண்றதுன்னு. டிரெக்டரும் அவர் வேற ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு, எப்படி வந்து சீன் எப்படி பண்ண போறோம், அவங்களுக்கு என்ன சொல்றதுங்கிற ஸ்ட்ரெஸ்ல இருக்காரு. ஸோ அந்த நேரம் வந்து என்னை கூப்பிட்டு வந்து நீ போய் நீ நீ என்ன வேணாலும் வச்சுக்கோ, உனக்கு என்ன கலர் தோணுதோ வச்சுக்கோ, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சீன். ஐ திங்க் லைக் நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அந்த சீனில் வந்து நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்ன கலர் சொன்னாலும் போட்டுக்கோங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த நேரம் நான் போயிட்டு லைக் காஸ்டியூம் அசிஸ்டன்ஸ் கிட்ட போயிட்டு எனக்கு பிடிச்ச கலரில் வந்து எல்லாத்தையும் நான் வச்சு ஸ்டைல் பண்ணி விட்டு எல்லா லைக் எல்லாருக்கும் காஸ்டியூம் கொடுத்தாச்சு. அது ஃப்ரேம் வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் லைக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து டிரெக்டர் என்னை கூப்பிட்டு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலர்ஸ் ரொம்ப செட் ஆயிடுச்சு, லைக் செமையா இருக்குன்னாரு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம், நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் செட் பண்ணுறோம், அதுக்கு மூட் கிரியேட் பண்ணோம்னா அந்த கலர்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோங்கிறது வந்து அவர் எனக்கு ஒரு நல்ல வேலிடேஷன் கொடுத்தாரு. ஸோ தட் வாஸ் லைக் நைஸ் அப்ரிசியேஷன் ஃப்ரம் ஹிம். தட்ஸ் ஆல்.
4: வாவ், கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க.
1: ஸோ அப்ரிசியேஷன் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து தாராள பிரபு நான் ஒர்க் பண்ணேன், அந்த படம் வந்து ஒரு ரீமேக் படம் தான், விக்கி டோனார் அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக். ஸோ அது லைக் ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ்லேயே வந்து எங்களுக்கு லைக் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா லைக் அது எல்லாருக்குமே பார்த்த படம் தான், அது நேஷனல் அவார்டு வாங்கின படம் ஹிந்தியில். பட் ஆனால் அதுலேருந்து நம்ம என்ன மாற்றி சொல்ல போகிறோம், லைக் இந்த நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்ன சொல்ல போகிறோன்ற கதையில நிறைய மாற்றோம். அதை தாண்டி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணுறப்போ விவேக் சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஸ்கிரிப்டில் ஒன்று இருக்கும், அவர் லைக் ஃப்ரேமில் வந்து நின்னும் போது வேறு ஏதோ இஷ்டத்துக்கு ஆட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு லைக் படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லைக் படம் ஃபுல்லாக வந்து அவர் அங்கங்கே பாட் பாடிட்டே இருப்பார். லைக் அந்த மாதிரி ஒரு மேனரிசமாக அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார் ஒரு இதில். ஸோ அந்த மேனரிசம்லாம் வந்து லைக் அந்த பாட்டு பாடுற அந்த விஷயம் லைக் ஒரு சீன் முடிஞ்சோம் அப்பப்போ ஏதாவது பாட் பாடிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நான் தான் லைக் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து டைரக்டர் வந்து இதே நம்ம படம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி லைக் அந்த மாதிரி சீன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் பாட்டு தேவையோ சும்மா அவர் பாடினாலே அவர் செம்மையாக இருக்கும். லைக் அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும், ஷூட் பண்ணும்போதே இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டே இருக்கும்போது லைக் அந்த அப்ரிசியேஷன் தான் வந்தது. லைக் இது இதனால லைக் ஒரு மாதிரி நல்லாயிருக்கு, அவரோட பர்ஃபார்மன்ஸஸ் வந்து நல்லாயிருக்கு, லைக் இது அவர் பண்ணுறது நல்ல அப்படின்னு ஒரு நாள் டைரக்டர்
5: சொன்னாங்க. அயலான் படத்தோட கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிருக்கோம். கிளைமேக்ஸ் வந்து லாஸ்ட் டே இன்றைக்கி பேக்கப் ஆக போகுது அப்படின்னா லாஸ்ட் 24 hours கண்டினியூஸாக ஷூட் பண்ணிருக்கோம். 24 hours ஷூட் பண்ணுறதுனால ப்ரீவியஸ் டே தூங்கலை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறனால எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டவுனாக இருக்காங்க. இப்போது என்னென்னா காலையில் விடிஞ்சிருச்சு விடிஞ்சப்போ இப்போ நாங்கள் வந்து மடகாஸ்கரில் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆஃப்ரிக்கன் செட்டப்பில் ஷூட் பண்ணுறோம். அதுக்கு வந்து எஸ்ஆர்எம் காலேஜில் படிக்கிற சில ஆஃப்ரோ அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருந்தாங்க நடிக்கிறதுக்கு. காஸ்ட்யூம்லாம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு காலையில் 8 எக்ஸாம், 8 வந்து அவங்க காலேஜ் போகணும். இப்போ வந்து 6 ஆகிட்டு விடிஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் பண்ண அழுக்கெல்லாம் வச்சு நாங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இன்னும் நாங்கள் ஷூட் முடிக்கல, இன்னும் அவங்கள வச்சு நான் எடுக்கிறது நிறையா இருக்குது. எல்லாருமே லோவாக டவுன் ஆகிட்டதுனால ஷூட்டே ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கு. அப்போது இந்த டப்புன்னு இந்த ஆங்ஸைட்டி கிக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஸ்பீடாக ஓடுவோம்ல, அந்த மாதிரி நான் எல்லாரையும் வந்து ரஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒருத்தம் என் சவுண்ட் மட்டும் தான் கேட்டிருக்கு. நான் ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து பிரபுன்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர், அந்த மாஸ்டர் வந்து சூர்யா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக வேலை கொடுத்துட்டு இருந்தார். வேறு யாருமே எல்லாம் போயிட்டு உக்காந்துட்டாங்க, ரொம்பவே பாடி ஒத்துக்காது அந்த மாதிரி ரொம்ப இதாகிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு என்ன காஸ்டியூம்லாம் கழட்டி போட்டு நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு எக்ஸாம் டைம் ஆச்சு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனவங்களை வந்துட்டு திருப்பி கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பெருசாக இங்கிலீஷும் தெரியல. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து சைகையில் பேசி அவங்க ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அது என்னென்னா எல்லோரும் ஓடணும், ஃபேக்ட்ரியில் பாம்பு அடிக்கிற மாதிரி சம்திங், எல்லோரும் வந்து தெரித்து ஓடணும், தெரித்து ஓடி அப்படியே செட்டை விட்டு வெளியே ஓடிட்டாங்க. ஸோ யாருமே வரலை. ஸோ அந்த மாதிரி செஷன் எல்லாரையும் பேசி கூட்டிகிட்டு வந்து பண்ணி வச்சதில் வந்துட்டு என் டீமில் இருந்து அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் சைட்லேருந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க. அது வந்து அது திருப்பி படம் ரிலீஸ் ஆகும்போது படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் அது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து அன்னைக்கு பண்ணேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அது ரொம்ப அக்னாலஜிக்கான விஷயம். தோ அது பெருசாக நிறைய பேர் பாராட்டலைனாலும்
4: கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு எல்லாம் உங்கள் ஞாபகம் தான் வரும்.
6: ஸோ அமேசிங் சுஜித். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, கம்பேரிட்டிவ்லி மேல் டேரக்டர்ஸை விட மற்ற ஜெண்டர் டேரக்டர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்காங்க, அண்ட் அதை விட லெஸ் நம்பர்ல தான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க, மற்ற ஜெண்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ். அதோட மெயின் ரீசனா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?

0: ஸோ ஆப்வியஸ்லி தட் சேம் ப்ரெஜடிஸ் அதே எப்படி சொல்கிறது அதே தாட் ப்ராசஸ் அதெல்லாமே ஃபிலிம்லேயும் தான் இருக்குது. ஸோ சேம் வே அவங்க ஃபீமேல் லேடிஸ்னா ஓகே அவங்க வந்து அவங்கள வச்சு நம்ம ஃபுல் லைக் அவங்கள எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது, லைக் ஐ டோன்ட் நோ. அவங்க வந்து இது எப்போவுமே இருக்கிற பிரச்சனை தான். ஜென்ரலாகவே செக்ஸிஸ்டாக நிறைய பேர் பேசுவாங்க. ஒருத்தர் என்கிட்ட வந்துட்டு ஜென்ரலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், லைக் ஒரு டீமாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், யார் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, மற்ற லேடிஸ்லாம் பேசுகிறாங்க, எங்கெங்க ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு. நான் வந்துட்டு நான் நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன், நான் நிறையா இடத்துக்கு போயிருக்கேன்னு. அவங்க வந்து இல்லை நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்டாக தான் போயிருப்பீங்க. எனக்கு மைண்டில் வந்து டேய் நீ யாரா, நான் டூரிஸ்டாக போனேன்னா ட்ராவலராக போனேன்னான்னு கேட்கறதுக்கு தான் இருக்கும். பட் அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. அது பேசிக்லி என்னன்னா லைக் அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்கிறதுமே ஒரு விஷயம். லைக் இதை விட்டுட்டு நம்ம வந்து மற்றவங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, லைக் ஃபீமேலாக லைக் இருந்தால் அவங்க வந்து லைக் அவங்களாலையும் பண்ண முடியுங்கிறது அந்த தாட்டே அவங்களுக்கு நிறைய பேருக்கு வரவே வராது. ஸோ அதனாலே அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இதுவாகவே வேணாம் அப்படின்னு அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க. பட் தட்ஸ் ஆக்சுவலி த மெயின் ரீசன். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸாக அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம மேல் லேடிஸ் தான் ஹையர் பண்ணோன்னு அவங்கள வச்சு ஈஸியாக முடிச்சிடலாங்கிறது வந்து ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்னாலே வந்து அவங்க ஹையரே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனாலேயே ஹையர் பண்ணுறது ரொம்ப கம்மியான இது. அஃப்கோர்ஸ் ஃபீமேல் டிரெக்டர்ஸ், வி வாண்ட் மோர் ஃபீமேல் டிரெக்டர்ஸ் டு கம் ஸ்லோலி. வி ஆர் லைக் நிறையா பேர், வி ஹாவ் மோர் ஃபீமேல் டிரெக்டர்ஸ் தீஸ் டேஸ். லைக் ஐ மீன் த நம்பர் வந்து நாட் ஈவன் கம்பேரபிள். ஃபீமேல் டைரக்டர்ஸ் கவுண்டபிள் நம்பராக தான் இருப்பாங்க, நம்ம ஒரு 10 கவுண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் டெஃபினெட்லி லைக் நிறையா பேர் சேஞ்ச் ஆகிட்டு வந்து லைக் சேஞ்ச் ஆகிறாங்க. அதை பற்றி நான் ஆஸ் இன் நியூ பீப்புள் ஆர் ஜஸ்ட் என்டரிங் நவ். பட் ஜென்ரலாக அவங்க வந்து வி ஹாவ் டு ஃபைட் ஃபார் இட். யூ நீட் டு ஃபைட் ஃபார் லைக் யுவர் பிளேஸ் இன் ஃபிலிம், அதர்வைஸ் யூல் நாட் கெட் ரெக்கக்னைஸ்ட் தட் ஈஸிலி.
1: இல்லை போன வருஷம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட் வேனில் வந்து ஒட்டியே வச்சுருப்பாங்க, நோ ஃபீமேல், பெண்கள் வந்து மேலே வண்டிக்குள்ளே ஏறக்கூடாது அப்படின்னு ஒட்டி வச்சுருப்பாங்க. ஸோ போன கொரோனாக்கு 1 இயர் பேக் தான் வந்து பிசி சார்லாம் சரி அதுக்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பேசி அதை அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒன்று பொண்ணுங்க வந்தாலே பிரச்சனையாகும் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஸோ அது மைண்ட் செட் தான் வச்சுக்கங்களேன். பட் நான் என்ன பர்டிகுலாக சொல்கிற சினிமோட்டோகிராஃபி சைடில் நீங்கள் லைட் டியூன் வேன்குள்ள வந்து பெண்கள் ஏறவே கூட எழுதி வச்சு ஒட்டியே வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு இது என்னன்னா ஒரு ப்ரிவிலேஜ் அனுபவிச்ச ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல மேல், அது இது இல்லை. நம்ம சினிமாக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது போல எல்லா இண்டஸ்ட்ரி மாதிரி இதுன்னு வச்சுக்கங்களேன். சமூகத்தில் எல்லா இடங்கள்லையுமே ஆண்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் அனுபவிச்சு அங்கே வந்து அழகாக சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்னொருத்தங்க வர்றது அப்படிங்கிறது ஒன்று, இன்னொன்று நமக்கு கீழே இருந்த ஆட்கள் வர்றதுல இது ஒரு கேஸ்டிஸ் மெட்டாலிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஏன் ரிசர்வேஷனுக்கு எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா நான் அனுபவிச்சுக்கோன்ட்ட ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நான் அனுபவிச்சுட்டேன் இன்னொருத்தர். ஆனால் அவனுக்கும் அந்த இடம் இதமாக இருக்கும். ஆனால் எப்படி வந்து அவங்க வரலாம், அதுவும் எனக்கு கீழே இருந்த ஆள் எப்படி வரலாம் அப்படிங்கிறதுல இது யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு வந்து வேற வேற காரணங்கள் சொல்லுவாங்க, ஒன்று வந்தால் அது அவங்கள இது பண்ண முடியாதியா அப்படிம்பாங்க. அப்புறம் அதான் இப்போ எப்படி சொல்கிறது மேல் அதிகமாக இருப்பாங்க. இப்போ அவுட் டோர் ஷூட் போகிறோம், இவங்க சொன்ன மாதிரி அவுட் டோர் ஷூட் போகிறோன்னா அவங்க மட்டும் இது பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல ஒரு கான்ஷியஸ் வேணும்னு சொல்கிறோம் அவங்களுக்கு. ஆமாம் இப்போ 50 பேர் இருக்காங்கன்னா 48 மேல் இருக்காங்க, 2 ஃபீமேல் தான் இருக்காங்க. வெளியே சொல்ற மாதிரி தான் இப்போ 48 பேர் ஒழுங்காக இருக்கணும்ல, 48 பேர் ஒழுங்காக இருக்க மாட்டாங்க அதனால நீ வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான ஒன்றா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டேரக்டர்ஸ்க்கும் யூனிட்லையுமே அவங்க ஸ்பேஸ் கம்மியாக இருக்கு, அவங்கள வந்து ஐயோ முதல்ல விடிய அமைதியாக இருக்குங்கய்யா, அப்புறம் அது அதிகமானதுக்கு பண்ணல. மேலோட இன்செக்யூரிட்டி தாங்க, போட்டிக்கு யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க தான் தோணும். போட்டிக்கு வந்துட்டா எதுக்கு தேவையில்லாமல் போட்டி, நம்மளே இருந்துட்டு போனாங்க. ஸோ இதான் வேற வேற வார்த்தைகளாக வேற வேற எல்லா பக்கமா ஒழிச்சிட்டு இருக்குன்னு எனக்கு தோணுது.
2: எங்கள் செட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் செட்டில் 300 பேர், 300 பேரில் வந்து காஸ்டியூம் சைடில் இருந்து மட்டும் 2 ஏடிஸ் வருவாங்க, ஏசிஸ் அசிஸ்டன்ட்ஸ் வருவாங்க, அவங்க 2 பேர் மட்டும்தான். இப்போ நான் காஸ்டியூம் பார்த்ததுனால ஆப்வியஸ்லி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். இப்போ நான் அவங்க கூட பேசுறது இருக்குல்ல, என்னையே வந்து ஏ என்னடா பொண்ணு கூட எல்லாம் பேசுகிற அப்படின்னு, இதெல்லாம் வந்து எப்போ தெரியுமா ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்கூலில் யாராவது ஒரு பொண்ணு கூட பேசினோம்னா நம்மளை வந்து டீஸ் பண்ணுறது இருக்குல்ல, ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் இந்த மாதிரியான ஒரு ஓப்பன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போதும் அதை பண்ணுறது ரொம்ப சின்ன புலத்தனமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த வேறு மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறதுருக்குல்ல, அது இப்படியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே வந்து ரொம்ப இன்செக்யூராக இருக்கும். நான் அவங்கக்கிட்ட அவங்க வந்து என்கிட்ட ஏதாவது காஸ்ட்யூம் வந்து காட்டிட்டு இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி கேட்டுட்டு இருப்பாங்க, நம்ம அப்புறமேட்டு பேசிக்கலாங்க இப்போ வேணாங்க அப்படின்னு வந்து சத்தம் இல்லாமல் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கே வந்து ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பண்ணுறது வந்து

0: யாரோ லேபர்ஸ் கிடையாது, எல்லாமே டாப்பில் இருக்கிற ஹெச்ஓடிஸ், அவங்க பண்ணுறது தான் வந்துட்டு ரொம்ப எரிச்சலாக இருக்கு. ஸோ
1: அண்ட் ஒன் மோர் திங் டு ஆட், நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு கெரியர் பிக் பண்ணுறோன்னா லைக் அதுக்கு வந்து ஓ யுவர் அ கேர்ள் அதனால நீ இது பண்ணுங்கிற மாதிரியே நிறையா வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுலேயே வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அடிபடுறது தான் லைக் ஃபில்ம். ஸோ வந்து ஒரு ஒரு பொண்ணாக நம்ம வீட்டில் போயிட்டு நான் ஃபில்ம் பண்ண போகிறேன், நான் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறேன், நான் இந்த மாதிரி படம் எடுக்க போகிறேன், இந்த மாதிரி மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரியில் நம்ம போகிறேன்னு சொன்னாலே அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதெல்லாம் வேணவே வேணாம், சும்மா உட்காருன்றுவாங்க. ஸோ அதுவே ஒரு ஃபஸ்ட்டு இது வை நோபடி வந்து லைக் ட்ரை பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணுறவங்களே ரொம்ப கம்மியான பேர், அதில் வந்து ட்ரை பண்ணி சக்சீட் ஆகிறவங்க இன்னும் கம்மியானது. ஸோ அதில் வந்து அந்த ப்ரெஜடிஸ் வந்து வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கிறது தான், அது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஃபிலிம் செட் போகிறோன்னா அவர் சொல்கிற மாதிரி 300 பேர் இருப்பாங்க, அந்த 300 பேரில் வந்து மேக்ஸிமம் ஒரு 2 காஸ்டியூம் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க பொண்ணுங்களாக இருப்பாங்க. மற்றது எல்லாருமே லைட் மேன், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், சினிமடோகிராஃபி டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லவே வேணாம், எல்லாம் பசங்க தான் இருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து அங்கே நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஒரு மானிட்டரி இல்லை ஒரு கெரியர் வைஸ் ஒரு அன்சர்டனிட்டி ரிஸ்க்கை விட யாரோ நம்மளை ஹார்ம் பண்ணிடுவாங்களோங்கிறது ஒரு ரிஸ்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு போகிறது வந்து டெஃபினெட்லி அது கஷ்டமான விஷயம், எல்லாருமே பண்ணோன்னு நான் சொல்ல, பட் அது ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஹாஸ்டைல் என்வாயன்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ள நம்ம எதுக்கு போய் கஷ்டப்படணுங்கிறதுமே ஒரு பெரிய இது. ஸோ அன்லெஸ் நம்ம ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி லைக் இஃப் எவ்ரிபடி லைக் ஒரு அக்செப்டிங்காக நம்ம எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா நம்ம போயிட்டு ஷைன் ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். எவ்வளோதான் நம்மளும் போயிட்டு வந்துட்டு எனக்கு வேலை கூட வேலை கூட வேலை கூட நான் போய் கற்று முடியும், அவங்களா கேட்கணும், லைக் நம்மகிட்டே ஒரு திறமை இருக்குன்னு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளை கூப்பிட்டா தென் டெஃபினெட்லி த இண்டஸ்ட்ரி வில் பி இன் லைக் மச் சேஃபர் ஹேண்ட்ஸ் தேன் இட் இஸ் நவ்.
0: ஸோ இது வேறு மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போது ஃபீமேல் லேடிஸ் வேணும்னே சில பேர் கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஹீரோயின்ஸோட பேசுறதுக்கு, ஹீரோயின்ஸோட காஸ்டியூமை கரெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்டர் இருக்குது. அந்த மாதிரி எங்கள் படத்துக்கும் வந்துட்டு ஒரு ஃபீமேல் லேடி வேணும், அப்போ தான் பேலன்ஸ் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை கூப்பிட்டாங்க. அவங்க வந்து ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 week த்ரூ அவுட் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஷூட் மறுநாள் ஷூட் அப்படின்னா லாஸ்ட் நைட் அவங்க வந்து ஃபோன் பண்ணிட்டு வேற ஒரு ரீசன் சொல்லிட்டு, மெடிக்கல் ரீசன் அந்த மாதிரி எதுவும் சொல்லிட்டு வரல அப்படின்ட்டாங்க. பட் ஆக்சுவலி என்னென்னா, அவங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்கு அவங்களுக்கு பிடிக்கல, இதுதான் ஆக்சுவலி உண்மை. பட் அது அவங்க வேறு மாதிரியான ரீசன் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அவங்க வேறு வேறு இடங்களில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களே நம்மளே கூப்பிட்றனாலும் அவங்களுக்கான அட்மாஸ்ஃபியரை கொடுக்குறதுன் இருக்குல்ல, நம்ம என்ன மாதிரியான வைபை எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது மேல் டாமினன்ட் சொசைட்டியில் இருக்கிறனால நம்ம இந்த ஜோக்ஸ் போடுறது, ஏ ஜோக்ஸ் போடும்போது சில டிஸ்கஸ்டிங்கான சில ஜோக்ஸ் போடுறதுலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் ஜென்ரலாக 4 விஷயம் பேசும்போது அதில் பொலிட்டிக்கலாக ஃபீமேல் எந்த இடத்துல வச்சு பேசுகிறோங்கிற அந்த துணியிலே வெளிப்பட்டுரும். இதெல்லாம் தான் வைப்ஸ், இதெல்லாம் வச்சுட்டு தான் ஒருத்தங்க டிசைட் பண்ணுறாங்க ஆக்சுவலி. ஸோ அதுவுமே கூப்பிட்டு அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் அது.
2: இன்னொன்று இப்போது இல்லை பெண்கள் செட் ஆக மாட்டாங்க நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறது ஒன்று, பட் அவங்களே வந்து நான் அதுக்கு செட் ஆக மாட்டேன் இந்த வேலைக்கு அப்படின்னு நம்ப வைக்கிறது வேலை பார்க்குறதுல, அது அது புதுசாக வர மேல்னாலுமே புதுசாக வர சின்ன பையன் பொடின்னு வச்சுக்கோங்க, அந்த செட்லேயே வந்தால் கம்மியாக இருக்கான்னா மேலக அதிகாரத்தை பயன்படுத்திருக்கல, அவன் கான்பிடன்ஸ் உடைப்பாங்க. அவனுக்கே எவ்வளோ என் ஃப்ரெண்ட்ஸே வந்து செம்ம டிப்ரெஷனுக்கு போய் நம்மளுக்கு இந்த வேலை செட்டே ஆகாதோ அப்படின்லாம் போய் ஒஸ்டான சுச்சுவேஷன்லாம் போயிருக்கான்னு வச்சுங்களேன். ஸோ அதாவது ஒரு மேலே அவனுக்கு அவ்வளோ ப்ரிவிலேஜ் இருக்கு, அவன் வந்து ஒரு 2-3 மாதம் ஒரு 6 மாதம் 1 வருஷமே அவன் வந்து சர்வை பண்ணல, வீட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னாலும் அவனை பார்த்துக்கிறான் நல்லா இருக்கு. ஆனால் அவங்களே வந்து முன்னே பண்ண மாட்டோமோங்கிற எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கெல்லாம் போய் அப்புறம் சில பேர் போயிருக்காங்க, இது எனக்கு வேலையே வேணான்ட்டு போயிருக்காங்க, சில பேர் அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் திரும்பவும் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஸோ பெண்களுக்கும் போது இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த அந்த ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு கிடையாது. வீட்டில் எடுத்தவொடனே கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிருப்பாங்க, அங்கேருந்து தாண்டி தான் இங்கே வந்திருப்பாங்க, அப்புறம் ஃபினான்சியல் சிக்கல்களாக இருக்கும், இதுக்கு நடுவில் இந்த வேலைகளை பார்ப்பாங்க, நேரடியாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரணமாக அவுட்டோர் ஒன்று கூப்பிட்டு போக மாட்டோம் அப்படிங்கிறதுல அது 1000 questions அவங்களுக்கு ரைஸ் பண்ணும். நம்மளுக்கு இவங்க கேட்டால் அப்படி ஒரு வெளியே எக்ஸ்டர்னல் பிரச்சனை சொல்லுவாங்க. ஆனால் யோசிக்கும் போது நம்ம அதுக்கு பொட்டன்ட் இல்லையோ அப்படிங்கிற இடத்துலேருந்து ஆரம்பித்து வேற வேற வரணும்னா ஒன்று தோணும். அப்புறம் சில நேரங்களில் அப்யூசஸ் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அது சொல்ல முடியாது. அது நிறையா பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து அவங்க ஒரு திட்ட வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க, அதுக்கு அவருக்கும் சம்மந்தம் இருக்காது, பட் டீமில் வேற யாராவது ஒன்று பண்ணிருப்பான்னு வச்சுக்கிறேன். ஆனால் இதை போய் நான் சார்ட்டு சொன்னால் இதனால தான் பொண்ணுங்க இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிற எடுத்துக்கணும். இப்போ நான் டேரக்டராக இருக்கேன்னு வச்சுங்களேன், என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்கானா, அவங்களுக்கு ஒரு செட்டில் இருக்கிற மரியாதையிலேருந்து எல்லா விஷயங்களும் நான் டேரக்டராக பொறுப்பிடுறேன். என் வேலை நான் படம் பண்ணுறேன், வேலை பார்க்க வந்திருக்காங்க மட்டும் இல்லாமல் அவங்கள நான் பொறுப்பெடுத்து செய்யணுன்றதுல. ஸோ இங்கே முதல்ல மேல் லேடிஸ்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, பெண்களும் போது ஆல்ரெடி அவங்க மைண்டுக்குள்ள ஒரு இது இருக்கு, வந்தாலே பிரச்சனை தான் அப்பா இருக்குல்ல. இப்போ ஒரு பையனுக்கு அந்த பிரச்சனை நடக்குன்னா கூட போய் சண்டை போடுற சில பேர் இருப்பாங்க, எப்படியா என்னோட அசிஸ்டன்ட் டாக்டர் நீ அவனை எப்படி இப்படி நடத்தலாம், இப்படி ட்ரீட் பண்ணலாம், அவங்ககிட்ட இப்படி இப்படி சொல்லலாம், அவன் எப்படி சம்பளம் கம்மியாக கொடுக்கலான்னு கேட்பாங்க. பொண்ணுன்னு வரும்போது எடுத்தோடனே இது மாதிரிலாம் பிரச்சனை வருவியா, அதுக்கு தான் வேணான்னு சொல்றதுங்கிற இடத்துக்கு போயிடறாங்க. ஸோ ஒரு பொண்ணு அப்யூஸை ஃபேஸ் பண்ணும்போதுமே இல்லை சாட்டன் அது வந்து நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணல, ஸோ அவர் வேணான்னு சொல்லுவார் இல்லை வேற இது பண்ணுவார் அப்படிங்கும்போது அதை மறைச்சிடுறாங்க. அது வேற ஒரு லெவலில் ப்ரெஷர் அது, அப்புறம் வேலையை விட்டு அவங்களே இல்லை இது நமக்கு செட் ஆகாது போகலான்னு அவங்களே. எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃபீமேல் எடிசேசிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லுவோம், அவங்க எதாவது வாங்க மறுபடியும் ஊரில் போய் வேலை வேலை செஞ்சுருப்பாங்க, வேங்க வாங்க வேணாச்சும் வேலை ஒர்க் பண்ணுவாங்க இல்லை அவங்கள்ட்ட ட்ரை பண்ணுவாங்க இவர் இல்லைனா ட்ரை பண்ணுவோம் அவங்க சொல்கிற. எனக்கு அந்த வார்த்தை எனக்கு நம்ம அந்த மைண்ட் செட் சீக்கிரம் போயிடுவோம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தான் எனக்கு நம்ம செட் ஆகாத ஒரு ஸ்டேஜ் எடுப்போன்றதுல அவங்க எல்லாருமே இல்லைங்க எனக்கு அது செட் ஆகாதுங்க, நம்ம திரும்ப இல்லை உங்களுக்கு புரியாதுங்க புரிஞ்சுக்க முடியுது, பட் அவங்கள தெரியல அந்த எக்ஸ்ட்ரீம் போனதுக்கப்புறம் திரும்ப நம்மளை எப்படி அவங்க உள்ளே கொண்டு வருதுன்னு தெரியல. அது அந்த பொறுப்புலாம் அதிகாரம் இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த கான்சியஸ் வேணும் அவங்க கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு தான்.
1: ஸோ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் ஆர் எல்ஸ் சினிமாவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும், அதை சுஜித் அவங்க சொன்ன மாதிரி மேலே இருக்கவங்க எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க அசிஸ்டன்ட்ஸ்க்கு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸோ இல்லை வேற ஏதாச்சும் ஒரு அந்த செட்டினால ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா டைரக்டர்ஸ் அண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல ஹெட்டா இருக்கவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் நினைக்கிறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க?
3: சினிமா இண்டஸ்ட்ரி வந்துட்டு ஜெண்டர் இன்க்ளூசிவாகவும் இல்லை குவேர் இன்க்ளூசிவாகவும் இல்லை, மென்டல் ஹெல்த் இண்டிவிஜுவல்ஸ் மென்டல் ஹெல்த் கண்டிஷன் உள்ள இண்டிவிஜுவல்ஸ்க்கும் இன்க்ளூசிவாக அது இல்லை. லைக் எனக்கு உள்ளுக்குள்ள டீமுக்குள்ள வந்த உடனே கிடைச்ச ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னா அது எப்படி

0: அவங்க நம்ப விரும்புகிற, அவங்க நம்ப வைக்கப்பட்டிருக்கிற, அவங்க நம்ப ஆசைப்படுற விஷயங்கள்லேருந்து மட்டும்தான் கதை பண்ணுவாங்க. அந்த கதையை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த படங்களை தான் வந்து கிளாசிக்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது நாள்தோறும் தினம் ஆஃபீஸ் போகும்போது இது அஃபெண்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அஃபெண்டிங்காக இருக்கும். அது ட்ரிகர் பண்ணும் நம்மளை, ஆனால் பேச முடியாது. ஏன்னா அவங்க கண்டிப்பாக அந்த மரியாதையை கொடுக்க அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியும் போது, ஆனாலும் அந்த இடத்துல வேலை பார்த்தா தான் நான் படம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்துட்டு ரியலி இட்ஸ் வெரி டஃப் ஜாப். தினம் தினம் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அஃபெண்ட் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி குயர் பீப்புளுக்கு சுத்தமாக இன்க்ளூசிவான இடம் கிடையாது. அது நான் தன்னோட ஜெண்டரை மறைச்சிட்டு தான் நான் அங்கே வேலை பார்க்கணும். நான் என்னோட செக்ஷுவாலிட்டியை மறைச்சிட்டு தான் வேலை பார்க்கணும். கம் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கவே முடியாது ஆஃபீஸில். இது எல்லா இடத்துலையும் இப்படி தானே இருக்குது. சினிமாலேயும் அப்படி இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சினிமாங்கிறது எப்படி சொல்ல, இந்த மாதிரியான மக்களோட வாய்ஸை பிரதிபலிக்கிற ஒரு மீடியமாக அது இருக்கும்போது அதுக்குள்ளே இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு என்னோட டீம் கிட்ட எனக்கு பிரச்சனை இருக்குன்னு, நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்துட்டு இருக்கேனோ, நான் டாக்டர் கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்கு போகணும் அப்படின்னாலும் நான் ஒரு போய் சொல்லிட்டு தான் போவேன். நான் அந்த மாதிரி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு என் டீம் கிட்ட மட்டும் கண்டிப்பாக சொல்லிடவே கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இன்னமுமே வந்து கூப்பிட்டு போயிட்டு நீ மனசு வச்சா சந்தோஷமா இருக்கலாம் அந்த மாதிரி அட்வைஸ் பண்றவங்க, இல்லை நீ தேவையில்லாத புக்ஸ் படிக்கிறதாலதான் வந்து உனக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் உருவாகிற விஷயங்கள்லாம் உனக்கு நடக்குது அப்படின்னு சொல்ற லெவல்ல தான் அவங்க எல்லாருமே இருக்காங்க. தினமும் காலையில வந்துட்டு வேலை இல்லாட்டினா அவங்க டிஸ்கஸ் பண்ற விஷயம், படம் பத்தி அவங்க பேசுற விஷயம், அவங்க எழுதுற கதைகள், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப மிசோஜெனிஸ்டிக்கா அவங்க நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கற்பனையான விஷயத்துல இருந்து கதைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஆண் கேரக்டர் பத்தி அவங்க எழுதும்போது அவ்வளோ டீடைலிங் சொல்றாங்க, அவ்வளோ டீடைல்ஸ் அவங்களால எழுத முடியுது. ஒரு பெண் கேரக்டரை அவங்களே எழுதிட்டு இருக்கும்போது டெம்ப்ளேட்டா ஒரு ரியாக்ஷனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பெண் கேரக்டரை முடிச்சிடுறாங்க. அதையும் தெரியும் இப்படிதான் அந்த பொண்ணு நடந்துப்பா அப்படின்னு அந்த கதையை வந்துட்டு ஓனர்ஷிப் எடுத்துட்டு அந்த கேரக்டரை வந்துட்டு கொண்டாடவும் செய்யற ஒரு மனநிலையில தான் அவங்க இருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒதுக்கிட்டு நிறைய பெண்களோட வாய்ஸும் குயர் வாய்ஸும் நான் பைனரி வாய்ஸும் கேட்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் அது கேட்கறதுக்கான ஒரு இடமாவும் அந்த ஆஃபீஸ் சூழல் இல்லை. ஸோ இந்த மாதிரியான நிறையா, அப்போ மற்ற நீங்கள் பேசுங்க, பெண்கள் அப்போ நிறையா பேசுங்க, அப்போ குயர் நீங்கள் குயர் பீப்புள் பேசுங்க அப்படின்னு எல்லாரும் ஈஸியாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க முன்னாடி வரவோ இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்கவோ எந்த விதமான ஏற்ற சூழ்நிலையும் கிடையில இல்லவே இல்லை ஆஃபீஸில். ஸோ இப்படி தான் இருக்குது.
1: ஆன் தட் பாயிண்ட் நிறையா பேர் வந்துட்டு நான் லைக் ஒரு கதை பண்ணிருக்கேன், நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நிறையா பேர் லைக் வந்து சொல்லுவாங்க. இப்போ என்ன ட்ரெண்டுனா நான் வந்து ஒரு சம் ஆப்வியஸ்லி கைஸ் வில் கம் டெல் மீ நாங்கள் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்காக ஒரு படம் பண்ணுறோன்னு ஆரம்பிப்பாங்க. நீங்கள் எதுக்கு ஃபீமேல் சென்ட்ரிக்காக படம் பண்ணுறீங்க, அந்த படத்தை இங்கே கொடுக்க எங்கள் கிட்ட கொடுங்க நாங்களே பண்ணிக்கிறோங்கிற மாதிரி இருக்கும். உங்களெல்லாம் எம்பவர் பண்ணுற மாதிரி நாங்கள் படம் எழுதுறோம், நீங்கள் படமே பண்ண தேவையில்லை, அந்த வேலையை எங்கள் கிட்ட கூட நாங்கள் எம்பவர் ஆகிப்போங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜெனுவன்லி அவங்க சொல்கிற மாதிரி லைக் அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்ட் தான். அவங்க பார்க்குற படம் அவங்க பேசுகிற விதம் எல்லாமே அவ்வளோ மிசாஜினிஸ்டிக்காக இருக்கும். ஏன்னா அதுதான் அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க, அதுதான் அவங்க டே அண்ட் டே அவுட் பேசியிருக்காங்க. அவங்க படம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இன்க்ளூசிவாக மற்ற பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு அவங்க ஒரு தடவை கூட யோசிச்சு பார்த்ததில்ல. பட் யா அதனால தான் இது மெயின் இது. ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனி திங் அகேன்ஸ்ட் டாரண்டினோ, பட் ஜென்யூன்லி ஐ ஹேட் எனிபடி தட் சேஸ் ஓ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் மூவி பல்ப் ஃபிக்ஷன், நோ இட்ஸ் நாட் யுவர் ஃபேவரட் மூவி ஸ்டாப்ங்கிற மாதிரி இருக்கும். எனிவே எனிபடி எல்ஸ்
0: ஒரு விஷயம் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அஞ்சு இல்லை 10 வருஷம் இருக்கும். அப்போது பிரியா தம்பி வந்துட்டு பேசாத பேச்செல்லாம்ல எழுதுறாங்க அந்த தொடரில். அவங்க வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவுட்டோர் வந்து கூப்பிட்டு போல, ஏன்னா வந்து அவங்களுக்கு தனியாக ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிறனால நீ ஷூட்டுக்கு வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டா தான் சொல்லி எழுதியிருந்தாங்க 10 வருஷம் முன்னாடி. மை காட், அது இன்னமும் இப்போ நேற்று எனக்கு கால் வந்துச்சு ஷூட்டுக்கு வந்துட்டு அவுட்டோர் கூட்டு போக முடியாதுமா, உனக்கு தனியாக ரூம் போட்டு தர முடியாது ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து, இது அதனால் நீ ஷூட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு. எனக்கு உடனே பிரியா தம்பி எழுதுனது தான் ஞாபகம் வந்துச்சு. இது 10 வருஷத்துக்கு முன்னால் நான் ஸ்கூல் படிக்கும்போது படித்தேன், நான் இன்னும் இப்படி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இன்னும் லைக் எனக்கு தெரியல, லைக் நான் ஒரு பொண்ணாக இருக்கேன், எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ குயர் பீப்புளுக்கு இல்லை மற்ற பீப்புளுக்கு தான் எப்படி வந்து அவங்கெல்லாம் உள்ளே வரவே முடியாது, அதுதான் நிலைமையாக இருக்குது இப்போது.
1: ஈவன் டியூரிங் ஷூட் வந்து லெட் அந்த இன்க்ளூசிவிட்டிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம சேர்ந்துட்டோம் ப்ராஜெக்ட்ல சேர்ந்துட்டோம் நம்ம ஒர்க் பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போயிட்டு வி நீட் சம்திங், நம்ம போய் மேனேஜர்ஸ் கிட்ட கேட்போம் எனக்கு இது வேணும், ஆர்டிஸ்ட் கேட்கறாங்க, அந்த மாதிரி நம்ம போய் கேட்போம். ஸோ பேசிக்லி நான் போயிட்டு கேட்கறேன் சானிடரி நாப்கின் கேட்கறாங்க வேணும்னு, உடனே ஏதோ ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி உள்ளே போயிட்டு, ஓ அவங்க என்ன அது என்ன என்ன டைப்பு இது மாதிரி எது வரும் உங்களுக்கு எந்த இது வேணும் அது மாதிரி அப்படியே இதுவாக கேட்குறாங்க. ஆனால் தம்மு வாங்கினோம்னா மட்டும் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும், ஐஸ் பர்ஸ்டா இது அதுன்னு வந்து கரெக்டாக போயிட்டு கடையிலேருந்து கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய குரூப் டிஸ்கஷன், யார் போகிறது, யார் வண்டி எடுத்துகிட்டு போகணும், சரி இவங்க உங்கள் வண்டியை தாங்க நான் போய் வாங்கிட்டு வரேன், நான் எதுக்கு ஏன் வண்டியை தரணும் இது வாங்குறதுக்கு, உங்களுக்கு தானே வேணும்னு கேட்டீங்கிற மாதிரி. இது பேசிக் ரைட், இது ஒரு பேசிக் விஷயம். வந்து ஒரு நாலு தம் வச்சிருக்கீங்கன்னா அதோட சேர்ந்து சானிடரி நாப்கினும் வச்சுக்கோங்க, ஒன்னும் கொஞ்சம் பேர் வாட்டிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த நேரம்லாம் நம்ம வந்து லைக் இஃப் வி டோன்ட் ரைஸ் அவர் வாய்ஸ் ஆல்சோ அண்ட் சே இன்னும் லூஸ் மாதிரி பேசுறீங்கிற மாதிரி தப்புன்னு கேட்டுருணும், இல்லாட்டா லைக் அவங்களும் மாறமாட்டாங்க, நம்மளும் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதுதான். பட் அது கேட்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம், நிறைய பேர் அது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு லைக் ஜஸ்ட் அப்போ நீ வரவே வராதன்றுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு சைட் எஃபெக்ட், ரொம்ப கஷ்டம்.
2: இது வந்து 80s மட்டும் இல்லை ஹீரோயின்ஸ்க்குமே நடக்கும். ஹீரோயின்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலி லேட் ஆயிருக்காது, அவங்களுக்கு ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, அந்த டைமுக்கு அவங்க பர்ஃபெக்டாக வந்துருவாங்க. ஆனால் இவங்க கொஞ்சம் முன்னாடியாக ரெடி ஆகிடுவாங்க. முன்னாடியே ரெடி ஆகணும்னா இன்னும் அவங்க வந்துட்டாங்களா, இல்லை அவங்க சொன்ன டைமுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆகிட்டோம், இன்னும் வரல, அவங்க ரெடி ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும், சொன்ன டைமுக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னால் காசு வாங்குறாங்கல்ல வர வேண்டியதானே அப்படின்ட்டுருவாங்க. இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற பெரிய பாலிடிக்ஸ் என்ன அப்படின்னா, அது அது ஹீரோ சொல்ல மாட்டாங்க,
3: இல்லை அது டெட் கான்ட்ராஸ்ட் ஆகும் ஹீரோக்கு. ஹீரோ லேட்டாக கூட வரலாம், அங்கே வந்து சப்போஸ் ஒரு ரிஹர்சல் பார்க்கறது மூலிமா ஹீரோவோட ஒரு நிமிஷத்து அது உங்களுக்கு இங்கே எல்லா படங்கள்லையுமே நீங்கள் அதை பார்க்க முடியும். ஹீரோவோட ஒரு நிமிஷத்தை இவங்க வேஸ்ட் பண்ணுறதே இருக்குல்ல, ஏதோ வந்து ஒரு நோபல் பரிசு மிஸ் பண்ணுற மாதிரி, சரி சாரி சாரி சார் போயிடலாம் போயிடலாம், சப்போஸ் ஒரு ஸ்டண்ட் கையோ இல்லை யாரோ ஒருத்தங்க லேட் பண்ணாங்களோ ரோப கல்ட்ருக்கு லேட்டான்னு வச்சுக்கோங்க, சார் எப்படி அப்படி திட்டுவாங்க, சார் வெயிட் பண்ணிருக்காரு அப்படிம்பாங்க. ஸோ அது மேலும் போது அது கான்ட்ராஸ்டாக இந்த ஒரு படிக்கட்டு இப்படி மேலே இருக்கிறதும், அது சும்மா நீங்கள் ஒரு நாள் போய் வேடிக்கை பார்த்தாலே அது வந்து இந்த செமையாக விட்னஸ் பண்ண முடியும் தான் சொல்லுவது, எல்லா மேஜர் ஆஃப் த செட்ஸில் அது நடக்கும்.
4: சொன்னது எல்லாமே எல்லா செட்டில் நடந்துருக்கு. ஆனால் என்னென்னா லைக் இப்போது யாராக இருந்தாலும் ஆர்டிஸ்ட்டாக பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போது லைக் நானும் அதே தான் சொல்லுவேன் சார், காசு கொடுத்தாங்க அவ்வளோ காசு வாங்குறாங்க சத்தியமாக அதான் உண்மை. பட் ஆனால் என்னன்னா அவங்க என்ன அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட்டு எனக்கு வந்து நீ ஃபஸ்ட்டு ஷார்ட் வச்சுட்டு என்ன விட்டுறணும் லைக் அந்த மாதிரிலாம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா அந்த மாதிரிலாம் நம்ம பிளான் பண்ண முடியாது. லைக் நமக்கு என்ன என்ன இப்போ நம்மளே படம் பண்ணுறோனாலும் இப்போது அது ரசித்து தான் நம்ம ஷூட் பண்ண போகிறோம், லைக் ஒரு ஒரு ஷார்ட்டும் ரசித்து தான் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு பிளானில் போகும்போது அவங்களுக்காக லைக் அதை மாற்றுறது இந்த பிளான் மாற்றுறது, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்டாக இருந்தாலும் லைக் நீ ஒரு புது செட்டுக்கு போகிற புதுசாக ஒரு பையன் புது பையன் படம் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவனுக்கு நீ ஹெல்ப் பண்ணும், நீ எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி. ஸோ நீ அவனுக்கு வந்து நீ எனக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிரு, நான் தான் வரேன், ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு முடிச்சிரு நீ எனக்கு போ அப்படின்னா எங்கள் சைடில் எல்லாமே நடந்துருக்கு அந்த மாதிரி. ஸோ அதுக்கெலாம் இந்த மாதிரி தான் நடிச்சிட்ருப்போம், ஸோ ஓகே வந்துட்டாங்க ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க சரி ஓகே திரும்பி போகலாம். ஸோ அந்த மாதிரி
5: அதே மாதிரி வந்துட்டு சொல்கிற கண்டென்ட்டுக்கு வந்து கண்டென்ட் வார்னிங் போடுறது, ட்ரிகர் வார்னிங் போடுறது, இதெல்லாம் வந்துட்டு சினிமாவில் இருக்கா எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படின்னு எனக்கு தெரியல, அதை பற்றி நான் எந்த ஐடியாவுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அதுதான் அது ஆக்சுவலி வந்துட்டு அவங்க போடுற கண்டென்ட்டுக்கு அவங்க படத்துக்கு ஏன் போடுறது இல்லை அப்படின்னா, அவங்க சாதாரணமாக நான் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கும்போது பேசுகிற சில விஷயங்கள் சிலருக்கு ட்ரிகரிங்காக இருக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு புரியாததால தான் வந்துட்டு அவங்களோட கண்டென்ட்டுக்கு வந்துட்டு கண்டென்ட் வார்னிங் போடுறத பற்றி அவங்க யோசிக்கிறது இல்லை. ஸோ இது ஆக்சுவலி இப்போ ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு படுது. லிட்ரேச்சரில் பரவாயில்ல சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் எந்த ஷார்ட் ஃபிலிம்லையும் நான் பார்த்ததில்லை, எந்த ஃபிலிம்ஸ்லேயும் நான் பார்த்ததில்லை. ஏன் வந்து ட்ரிகர் வார்னிங் இல்லை கண்டென்ட் வார்னிங் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இவங்க மென்டல் ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்து அவங்க கொடுக்குற முக்கியத்துவம் இருக்கு
3: நினைக்கிறேன். இன்சென்ஸ் வார்னிங் கொடுக்காதவங்களை அது முதல்ல அவங்களோட இன்சென்சிபிலிட்டி. இன்னொன்று என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஷாக் நான் வந்து ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணுறேன், அந்த ஷாக்கை கன்வே பண்ணால் நான் ஒரு டேரக்டருங்கிறதுல அது இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சில படங்கள் பார்க்கும் தமிழையே பார்க்கும்போது ஏன்டா அதை போய் பார்த்தோம் இடே அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் ட்ரெய்லர் தான் பார்த்துருப்போம், அந்த வடிவேல் காமெடி கொமட்டிட்டு நம்மளுக்கு வருங்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதை வந்து அவங்க ஏதாவது ஷாக் வேல்யூவாக பார்க்குறாங்க, இல்லை இதை நான் ஆடியன்ஸ் அதிர்ச்சிக்குள்ளாக்குறது மூலியமாக அது அவங்க என்ன அச்சீவ் பண்ண வரான்னு எனக்கு தெரியல. எனத்தின் இதில் போட்டாங்க. விஸ்வரூபம்ல வந்து படத்துக்கு முன்னால ஒரு கார்டு வரும், அந்த படத்தை வந்து பெண்கள் அந்த சென்ஸ் மாசமா இருக்கிறவங்க இலகிய மனம் கொண்டவங்க பார்க்காதீங்கன்றதுல அது ஒரு படத்துக்கு தான் போட்டாங்க. நீங்க வந்து ட்ரெய்லர் டீசர் வீடியோஸ்லயே அது இருக்கு, தெரியல அது அந்த சென்சிபிலிட்டியை நம்ம பேச ஆரம்பிச்சா பேசணும்.
2: இப்போ இந்த மாதிரியான க்வெஷ்சன்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே சேர்த்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்போ நமக்கு நிறையா க்வெஷ்சன்ஸ் வர ஆரம்பிக்கும். நாம் ஏன் இந்த கூட்டத்தில் இருக்கோம், நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது 2019 எண்ட் டைமில் வந்துட்டு நான் வந்து டிப்ரெஷன் போயிட்டேன். டிப்ரெஷன் போயிட்டு எனக்கு இங்கே ஒர்க்கே பண்ண வேணாம், நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு லோ பாயிண்ட் ஆகிடுச்சு. அதை வந்து ஓகே இப்படி நமக்கு தோணுது, இதை போய் இவங்ககிட்ட சொன்னால் இவங்க நம்ம எப்படி கலாய்ப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சு. நான் எனக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன், லீவ் வேணும், ஏன் லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி கரைச்சி கேட்குறேன். இல்லை எனக்கு இந்த மாதிரி லோவாக இருக்குது, இந்த மாதிரி டிப்ரெஸிங்காக ஃபீல் ஆகுது, ஏன்னு தெரியல அப்படின்னா ஏன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அவங்க ஒரு பூமர்த்தனமாக ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. நாங்கள்லாம் அந்த காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோன்னு தெரியுமா, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் இருக்கட்டும், எனக்கு ஒரு 5 நாள் லீவ் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுவேன், எதாவது சரியாக விடும் அப்படின்னா வீட்டுக்கு ஏன் போகிறேன், வீட்டுக்கு போனாலும் அந்த சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கும், நீ இங்கேயே இரு அப்படின்னாங்க. எனக்கு இந்த இடம் வேணாம், இந்த சுச்சுவேஷன் வேணாங்கிறனால தான் வீட்டுக்கு போகணும்னு கேட்குறேன், அதை கொடுங்க அப்படின்னா வந்து ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க. அப்போ ஒரு பாயிண்ட்டில் நானும் கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொன்னால் எனக்கு வந்து டிப்ரெஸிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால், டிப்ரெஷன்னா என்ன, இல்லை டிப்ரெஷன்னா சோகமாக ரொம்ப உச்சக்கட்ட சோகமாக இருக்குது, சோகமாக ஏன் இருக்க, சிரிச்சுட்டு இரு, சந்தோஷமாக இரு அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி வீட்லேயும் ஒரு மென்டல் ஹெல்த் புரிதல் கிடையாது, ஒர்க் பிளேஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு சுஜித் வந்து அப்போ கோயம்புத்தூரில் இருப்பேன், சுஜித்தை பார்க்க போகிறேன்னு வந்து போய் சொல்லிட்டு நான் வந்து தெரப்பிக்கு போவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு 2 செஷன் போனேன். அந்த 2 செஷனில் பெருசாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒருத்தர் டேபிள் போட்டு உட்காந்துருந்தாரு, ஒரு தெரப்பிஸ்ட் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இருந்தார், அவர்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்டார். நான் வந்து ஆதியிலிருந்து இந்த மாதிரிலாம் வந்து நடக்குது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் எனக்குள்ள என்ன சுற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மனம் விட்டு பேசினேன். ஸோ அந்த பேசுறது மூலயமா எனக்கு 2 செஷனில் ஓகே லைக், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அது ஷார்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நமக்கு பேசுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதான் கிடைக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே ஒரே மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நமக்கான சர்க்கிள், இண்டஸ்ட்ரி கூட நமக்கான சர்க்கிள், நமக்கான பீப்புள் அப்படின்னு சில பேரை ஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதனால பெருசாக நம்ம இவங்க கூட வந்துட்டு வெளியே போகாதனால, படத்துக்கு போகாதனால அவங்கள வந்து அவங்க வந்து நம்மளை வந்து பெருசாக இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க, நம்மளை வந்துட்டு கொஞ்சம் அவுட்காஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது. ஸோ அதுக்கும் சேர்த்து ஒரு

0: நல்ல ஒரு பிளேஸ் வேணும், அது எப்படி உருவாகும் தெரியல, அது நம்மளாம் சேர்ந்து தான் உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க தெரியல.
1: ஓகே சுஜித், நீங்க சொல்லுங்க இத பத்தி, உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: அதான் அசுரன் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து தனுஷ் சொல்லுவார்ல, நீ உனக்கு இதுதான் இருக்கு, நீ படி, படிச்ச அந்த இடத்துக்கு வா, அந்த இடத்துக்கு வந்துட்டு உனக்கு நடந்ததை நீ வந்து யாருக்கும் செய்யாத அப்படிங்கறது சொல்லுவாரு. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து இருக்கிற எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு இந்த இண்டஸ்ட்ரி விட்டு என்ன வேணாண்டா, நான் ஊர் பக்கம் போய் வேலை பார்க்க போறேன் அப்படிங்கிற ஒரு ஏடி, இங்கேயே சர்வை பண்ண போறேன்ட்டு ஒரு ஏடிட்ட வந்து சொல்ற ஒன்னா தான் எனக்கு தோணும். ஸோ அது பல இயக்குநர்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, இயக்குநர் இல்ல அதாவது ஹையர் இடத்துல இருக்க ஆட்கள் தெரியல, இது ரொம்ப ப்ராப்பரா ரெகுலேட்டரியா வந்த ஒரு இண்டஸ்ட்ரி கிடையாது. நம்ம இங்கே ஒரு 100 இயர்ஸ் ஆஃப் சினிமா இருந்தாலும் எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா இருக்கானா கிடையாது, ரேண்டமா அப்படி உருவாகி அதன் அப்புறம் அது ஒரு போக்குள்ள வந்துதான்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்குள்ள இந்த இப்ப இன்னைக்கு ஒரு பவர்ல இருக்கிற ஆட்கள் இல்லை ஒரு அதிகார டைரக்டரோ எல்லாத்தையுமே அவங்க எல்லாருமே இது போன்ற இன்னல்களை சந்திச்சு தான் வந்திருக்காங்க. எப்படி சொல்றது, ஆஃபீஸ் பாயா இருந்து ஏடியா இருப்பாங்க, பட் ஆஃபீஸ் பாயை விட இந்த மோசமான வேலைகள்லாம் சேர்ந்துருக்குல்ல, நைட் 2 மணிக்கு கூப்பிட்டு வந்து ஆம்லெட் போட்டு கொடுன்னு சொல்ற டேரக்டர்ஸ் இருக்காங்க, போய் அங்கே போய் இதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, சம்பளம், அப்புறம் சம்பளம் கேட்டால் சினிமா ஒரு தவம், உனக்கு எதுக்கு சம்பளம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் கேட்குற இயக்குநர்கள் இருக்காங்க. ஸோ அங்கிருந்து வந்த ஆட்கள் ரெண்டு பாத்திரம் இருக்குல்ல, ஒன்று எனக்கு நடந்ததை நான் வந்து என்னோட எனக்கு கீழே நான் அந்த அதிகாரத்துக்கு வரும்போது அதிகாரத்தை ரொம்ப கான்சியஸாக யூஸ் பண்ணுவேன். என்றைக்குமே நம்ம சும்மா இருக்கும்போது பிரச்சனையே கிடையாது, நம்ம கையில் ஒரு அதிகாரமாக பொறுப்பு வரும்போது அது ரொம்ப ரொம்ப சரியாக பயன்படுத்துகிற பொறுப்பு நம்மளுக்கு வேணும் இருக்குல்ல. அந்த இடம் வரும்போது ஒன்று நான் அவனுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு இப்படி தான் நடந்துச்சு, நான் அதெல்லாம் பட்டுப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன், நீயும் அதே பட்டுப்பட்டு கற்றுக்கன்னு சொல்கிறது இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, 1000 தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர் வந்து ஒரு டங்ஸ்டன் பல்பை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, டங்ஸ்டன் வந்து CFL வரைக்கும் நம்ம அடுத்த 2 எக்ஸ்பெரிமெண்ட் அதை பண்ணால் போதும், போய் நீ போய் 1000 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கற்றுட்டு வான்னு சொல்கிறது இல்லை, அது எவ்வளோ முட்டாத்தனமான ஒன்றா இருக்குமோ அதே போல தான் நான் இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சேன், அப்படி தான் பட்டு வந்தேன், நீ எதையும் பட்டுவான்னு சொல்கிறது.
3: எக்ஸாக்ட்லி அவர் சொன்ன மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பேசிக்லி செட்டில், இஃப் யூ வாண்ட் டு யூஸ் அ ரெஸ்ட் ரூம் கேரவேன் எங்கேயாச்சும் போகணும், ஸோ வந்து சம்டைம்ஸ் வந்து யாராச்சும் ஆக்கியபை பண்ணிருப்பாங்க, பட் பேசிக்லி பசங்களாக இருந்தால் ஒரு அவுட்டோர் ஷூட் போகிறோன்னா அவங்க எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடுவாங்க, நம்மலாம் போக முடியாது அப்படின்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து வந்து இங்கே என்ன ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியே இல்லை, என்ன பண்ணுறீங்க, ஏதாச்சும் பண்ணுங்கன்னு போய் கத்துனா, ராவணன் படத்துல ஐஸ்வர்யா ராய் மரத்துக்கு பின்னாடி இது போனாங்க ஆரம்பிப்பாங்க, டேய் அது ராவண படம், ஏதோ காடுகளை பண்ணிருக்காங்க, அவங்க என்ன வேணாலும் பண்ணோம், சென்னையில இருக்கோம், இங்க என்ன ரெஸ்ட் ரூம் இல்லைன்னு சொன்னா இது என்ன காரணமா, இது இந்த மாதிரி ரொம்ப காமெடியா அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லுவாங்க. அது பார்க்கும் போதே நமக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போகணும்னு இருக்கும், சிரிக்கணும்னு இருக்கும், அதனால என்ன பண்ணணும் தெரியாது.
2: சென்டர் ஆஃப் தி சிட்டிக்குள்ள வந்து ஒரு செட் நிறைய செட்ஸ் இருக்கு, அன்னைக்கு க்ரௌட் கூடுவாங்கன்னு தெரியும், அட்லீஸ்ட் உங்க 500 பேர் 1000 பேர் மினிமம் 500 பேர் வருவாங்கன்னு தெரியும், ஆனா அங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கூட இருக்காது, அங்க ரெகுலரா ஷூட் நடக்க போகும்னு தெரியும், மேபி ஒன்னு அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடக்ஷன்ல மேபி மூவபிள் டாய்லெட்ஸ் இருக்கு, அவ்வளோ எல்லாம் போகலான்னு இருக்கல, ரெகுலரா ஷூட் நடக்கும் தெரியும், ஒரு 4 டாய்லெட் கட்டி வைக்கிறதுக்கு இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே அந்த சிக்கல் இருக்கு. பேசிக்கா இந்த கான்சியஸ் வேணும்
0: இல்ல, EVP மாதிரியான இடங்கள் தான், அங்க வந்து சாங் ஷூட் நடக்கும், ஃபிலிம் ஷூட் நடக்கும், டிவி ஷோஸ் ஷூட் பண்ணுவாங்க, ஆனா அங்க மொத்தமும் சேர்த்து ஒரு மேல்கொன்னு ஃபீமேல்கொன்னு அப்படின்னு ஒரு ரெண்டு இதுதான் இருக்கு. ஸோ அங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்க எங்ககிட்ட கேட்பாங்க, ஏன்னா நாங்கள் தான் அவங்களை கூட்டு வராங்க, எங்களை நம்பி தான் வராங்க, நாம வந்துட்டு அப்படியே போங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நாங்கள் மேனேஜர்ஸ் தான் கூடுவோம், மேனேஜர்ஸ் வந்து நீ அதெல்லாம் கண்டுக்காத விட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்றவங்க. இது மேலுக்கும் நடக்கும், ஃபீமேலுக்கும் நடக்கும், குழந்தைகளுக்கும் நடக்கும். அது
2: ஹீரோ கேரவன் உண்டு, டேரக்டர்ஸ் கேரவன் உண்டு, ஹீரோயின் கேரவன் உண்டு, அதான் திரும்ப இங்கே அதிகாரம் ப்ரிவிலேஜ் எவனுக்கு இருக்கோ அவனுக்கு எல்லாமே இருக்கு, அவங்க இன்னொருத்தங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே பொறுப்பு, அவங்க தான் எடுத்துக்கணும்,
3: எனக்கு
4: ஏன் வந்து இந்த கோர்ஸ் என்ன எடுக்க வச்சாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரில அந்த டைமில். ஸோ 12th நல்லா மார்க்னால இப்போ வரையும் லைக் என்கிட்ட மெயினாக இதில் பிரச்சனையே என்னென்னா சுற்றி உள்ள சொந்தக்காரங்க தான். ஸோ சொந்தக்காரங்க இருக்கும்போது நம் என்னன்னா நம்ம வீட்டில் வந்து நம்ம ரெண்டு பேர் கன்வின்ஸ் பண்ணுறது ஈஸி தான், லைக் என் வீட்டில் பெருசாக என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா, நீ சினிமாவில் இரு பட் ஆனால் டேரக்டர் தான் ஆகணும் அப்படின்லாம் சுற்றிட்டு இருக்காத. எது வேணால் பண்ணு, லைக் கிடைக்கிறத எடுத்து பண்ணு, அந்த மாதிரி தான் எடிட் பண்ணு. நான் எடிட் பண்ணுவேன், சினிமாட்டோகிராஃபி எல்லாமே பண்ணிட்டுருக்கேன் சும்மா. ஸோ அந்த மாதிரி நீ எது வேணால் பண்ணு, நீ டேரக்டர் ஆகணும் சுற்றிட்டு இருக்காது, அது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஆனால் நமக்குன்னு ஒன்று இருக்கும், சாரி டேரக்டராகவும் நிறைய லைக் நமக்கு என்ன, எனக்கு என்னென்னா இவங்க சொன்ன மாதிரி தான் லைக் நிறைய படம் பார்த்து, மெயினாக மலையாளம் மூவிஸ் தான் ஆப்வியஸ்லி. ஸோ மலையாளம் இல்லைனா எனக்குலாம் வந்து கேரளா போய் செட்டில் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு என்னென்னா இப்போது 40 வயசில் நான் ஒரு படம் பண்ணால், ஒரு படம் பண்ணால் கூட எனக்கு போதும், அந்த மாதிரி மூடில் தான் இருக்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு படம் பண்ணுறோம், சரி ஓகே எல்லோரும் பார்க்கணும். இப்போ ஒரு படம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பிடிக்கணும், இவனுக்கு தான் நான் படம் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. நான் எனக்கு தோன்றது தான் பண்ணுவேன், உங்களுக்கு பார்த்தா பாருங்கள் பார்க்காட்டி போங்க, அந்த மாதிரி தான் அந்த மூடில் தான் நான் இருக்கேன். ஏன்னா எனக்கு என்னன்னா நீ உனக்கு பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, உனக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே நம்ம சொல்கிறது நம்ம கரெக்டாக சொன்னால் போதும், நீங்கள் அது எங்கே போய் சேருதோ சேரலையோ அது நம்ம பிரச்சனையே கிடையாது. ஸோ எனக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், எனக்கு பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன இருந்ததுன்னா லைக் நீ வந்து அதான் சினிமாவில் இருக்கணும் ஆசைப்படுறது ஓகே, பட் ஆனால் லைக் வேறு ஏதாவது சைடில் பண்ணு. மெயினாக வந்து இங்கே சேலரி இஷ்யூஸ் நிறைய இருக்குது, ஏன்னா நான் எல்லாம் டேரக்டர் ஆகிட்டா ஸ்டாண்டர்ட் நிறைய சம்பளம் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வந்து இன்னொரு விஷயம் வந்து நானும் நிறைய லைக் டிப்ரெஷன் உள்ளே போயிருக்கேன் சார். என்னென்னா டிப்ரெஸ்டாக இருப்பேனா எப்படின்னா லைக் எப்போவுமே உள்ள ஒரு கேள்வி இருக்கும், லைக் நம்ம கண்டிப்பாக படம் பண்ணிடுவோம்மா, எதுவும் நமக்கு வாழ்க்கை போகுது, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டெய்லி ஒரு ஜாப் 9 to 6 ஜாப் போகிறவங்க அது பெருசாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து சரி டைம் கச்சா சரி போய் யூடியூப்பில் வீடியோ பார்க்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன இருக்கும்னா நம்ம சில டைம் வந்து சும்மா இருக்கிற மாதிரியே இருக்கும், சும்மா தான் இருக்குமா இல்லை வேலை பார்க்குறோமான்னு அந்த டவுட் அந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல, அது வந்துனே இருக்கும் லைக் என்ன பண்ணிட்டுருக்கோம் வாழ்க்கையில் அப்படின்னு. டெய்லி நைட்டு வந்து சத்தியமாக வந்து நம்ம படம் பண்ணிடுவோமா இல்லை எதுக்கு தான் இது எது எங்கே போனோம் போயிட்டுருக்கோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுதான் வந்து லைக் இன்னும் அதுதான் இன்னும் டிப்ரெஷனாகவே கொண்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அப்பப்போ இந்த நிறைய லைக் நிறைய கொலாபரேட் பண்ணுறதுனால நிறைய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி பேசுறதுனால ஓரளவுக்கு ஓகே.
3: ஓகே, எனக்கு வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணனா, நான் காலேஜ் முடிச்சப்புறம் நான் அப்படியே சினிமா சேர போகிறேன்னு சொல்லவே இல்லை. நான் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், மோஸ்ட்லி வீட்லேயே உட்காந்து எடிட்டிங் பண்ணுற மாதிரி வேலை. அதனால ஓகே நீ பண்ணு, வீட்லேயே உட்காந்து நீ காசு பண்ணுறனா நல்ல விஷயம் தாங்கிற மாதிரி பண்ணாங்க. அவங்களுக்கு தெரில இது எங்கே கொண்டு போய் விடுன்னு. ஸோ அதனால அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஃப்ரீலான்ஸ் வேலை பார்க்கும்போதுமே நிறையா ட்ராவல் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ அதனாலே லைக் நான் வீட்டு விட்டு போயிடுவேன். அவங்க வந்து இந்த மாதிரி எராட்டிக் டைம்ஸ்லாம் இருக்குது, லைக் இனிவே வீட்டில் இருந்தாலும் நான் வந்து நேரத்துக்கெலாம் தூங்குறது இல்லை, அதனால வெளியே போய் வேலை பார்த்தாலாவது அட்லீஸ்ட் தெர் பி சம் யூஸ் ஃபார் இட். ஸோ அப்படி வந்து ப்ரைம் பண்ணதான். ஆப்வியஸ்லி நான் காலேஜில் படிக்கும் போது பாஸ்ட் லைக் லாஸ்ட் 2-3 செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஆஃப் காலேஜ் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் எப்போவுமே நான் அழுதுகிட்டே தான் போவேன் காலேஜுக்கு, நான் எதுக்கு வந்து இதை படிக்கணும், நான் என்ன ஏன் இதை பண்ண வைக்கிறீங்கிற மாதிரியே இருக்கும். அது அவங்க புரிய வைக்கிறதுக்கு நிறையா நாள் ஆச்சு. அழுது எனக்கு இதுதான் பண்ணும், எனக்கு இந்த விஜுவல் மீடியம் தான் பண்ணும், எனக்கு க்ரியேட்டிவாக ஏதாச்சும் பண்ணுங்கிறது தான் இது. ஏன்னா டெஃபினெட்லி 9 to 5 ஒரு ஜாப் போய் உக்காந்துட்டு அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு உட்காந்தா ஒரு டீசென்ட் சேலரி வரும், இல்லை போய் எம்எஸ் படிக்கலாம், நிறையா காசு பண்ணலாம், வீடு வாங்கலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸுமே அதுவுமே ஒரு ப்ரெஷர். மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் தான், பட் எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திலே அவங்க போயிருப்பாங்க. ஸோ அதனாலே கம்பேர் பண்ணுவாங்க, அவங்களாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க, நீ ஏன் இந்த மாதிரி லூஸ் மாதிரி எங்கேயோ ஓடிட்டுருக்க, ஏதோ காடு ஓடிட்டுருக்க, ஏதோ இதுக்கு போயிட்டுருக்கங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி அதெல்லாம் கேட்கும் போது நம்ம எதாவது தப்பாக பண்ணுறோமோங்கிற மாதிரி நமக்கு நிறையா லைக் யோசிப்பு வரும். பட் ஐ திங்க் அது ஒரு டெலியூஷன் சொல்லலாம். மேபி வி ஆர் ஆல் ஜஸ்ட் சோ கேரிட் அவே பை லைக் வாட் நம்ம க்ரியேட்டிவாக பண்ணோம், அதுதான் நமக்கு வந்து ஒரு அது பண்ணும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுங்கிறதுனால அது சுற்றி இருக்கிற விஷயம் எல்லாமே ஓகே பரவாயில்ல நம்ம இதை நம்ம சஃபர் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும். அண்ட் எஸ்பெஷலி நான் இப்போ சினிமா என்டர் ஆனோன்னு லைக் ஃப்ரீலான்ஸில் அட்லீஸ்ட் ஃப்ரீலான்ஸில் யூ கேன் மேக் லிட்டில் பிட் ஆஃப் மனி, ப்ராஜெக்ட்ஸ் வரும், ஒரு நல்ல இது இருந்துச்சுன்னா யூ கேன் ஸ்டில் ஹாவ் அ சஸ்டெயினபிள் இன்கம். ஒரு காம்பரபிளாக ஒரு ஐடி ஜாப் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்கம் வரும். பட் சினிமாவில் வேலை பார்க்கும்போது அது சத்தியமாக கிடையாது, அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது அது சுத்தமாக கிடையாது. அஃப்கோர்ஸ் த ஃபிலிம் தட் ஐ ஒர்க் ஆன் அவங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவான டீம், சம்ம டீம், ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நல்லா எனக்கு லைக் ஹெல்ப் பண்ணாங்க, இட் வாஸ் வெரி குட். பட் ஜென்ரல் இது இஸ் தட் யூ வில் நாட் கெட் கரெக்ட் பே, அண்ட் அதனாலே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் அது மேனேஜ் பண்ணுறதுக்கு. பட் யா, ஸோ இது வந்து இந்த பே டிஸ்பேரிட்டி, இவங்க சொன்னாங்க நான் டைரக்டர் ஆகும்போது நான் வந்து என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு நிறையா பே கொடுப்பேன்னு. ஆனால் அது சும்மா சொல்ல போனால் அது டைரக்டரோட கையிலே கிடையாது, அவங்க சொல்லவே முடியாது. அது படத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுவாங்க, அந்த பட்ஜெட்லேருந்து வந்து ட்ரிக்கல் ஆகிட்டு ட்ரிக்கல் ஆகிட்டு ட்ரிக்கல் ஆகிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பட்ஜெட். ஸோ நான் பேசிக்கலி நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் இப்போ ஒர்க் பண்ணுற படம் நான் ப்ரொடக்ஷன் சைடு ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் எல்லா பட்ஜெட்ஸுமே பார்த்து வரும்போது ஆக்சுவலி என்ன ப்ராக்டிஸ்னா, ஒரு படம் எடுத்தோம்னா ஒரு மாஸ் ஹீரோட படம் எடுக்கிறோம், ஒரு நல்ல படம் பெரிய பட்ஜெட் படம்னா அது பெரிய பட்ஜெட் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கே வராது, செட்டுக்கு கிடையாது, காஸ்டியூம்ஸ் கிடையாது,

0: ஒரு ஒருத்தர் ஒருத்தருக்கிட்டையும் ஒருத்தர் மாதிரி ஒவ்வொரு மாதிரி பேசணும், ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி வேலை வாங்க வேண்டி இருக்கும். அவர் சொன்ன மாதிரி கெஞ்சணும், சில நேரத்தில் அதட்டணும், எல்லாமே பண்ணணும். ஆனால் யார் மனசையும் யார் மனசையும் புண்படுத்தாமல் இருக்க முடியாது. பட் அந்த மாதிரி இல்லை, இப்போ கெட்ட பேர் வராமல் இருக்காது. ஏன்னா மொத்த செட்லேயும் வந்து டேரக்டர் தான் திட்டிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் அதை வந்து காதில் கேட்காமல் இருக்கிறதுக்கு ஒரு இது இருக்கணும். பட் அட்லீஸ்ட் நீங்கள் கேட்டாலும் அதில் முக்கியமான அதை பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுறக்கான விஷயங்கள் இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக்காக ஹியூமன் மேனேஜ்மெண்ட் வந்து டைரக்டராக ஆகக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து முக்கியமான ஒரு குவாலிட்டி நான் நினைக்கிறேன்.
1: நான் ஆக்சுவலி இவங்க எல்லாருக்கிட்டே இருந்தும் தான் கற்றுக்கணும்னு நான் இப்போ தான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கிரிப்ட்லலாம் ஒர்க் பண்ணுவேன், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் டயலாக்ஸ் எழுதுவேன், அந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணிட்டுருப்பேன் காலேஜ் படிக்கும் போது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் அது ஒரு டைரக்டரோ யாராக இருந்தாலும் ஒரு ஆர்ட் வந்துட்டு யாரை வந்து கம்ஃபர்ட் பண்ணணும், யாரோட குரலை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும், யாரோட வாய்ஸை பேசணும், எப்போ சைலண்ட்டாக இருக்கணும், எப்போ மைக்கை பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இங்கே இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணுற தப்புன்னு அதை சொல்லலாம், தப்புன்னு சொல்லலாமா எனக்கு தெரியல. ஆனால் வந்துட்டு ஆப்வியஸாக அது ஒரு மேல் டாமினேட்டடான இடம் தான். ஆனால் ஒரு சின்ன விஷயம், ஒரு பெண் கேரக்டர் எழுதும் போதோ இல்லை ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டர் எழுதும் போதோ அவங்களுக்கு அந்த கேரக்டரை எழுதுறதுக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு எப்படி நம்பிக்கிறாங்க? முதல்ல அந்த கேரக்டரை எப்படி அவங்க எழுதலாம்? ஸோ இந்த ஒரு பேசிக் விஷயத்த வந்து மனசில் நாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு கிரியேட்டராக இருந்தாலும் நாம் அந்த கதையை சொல்லலாமா இல்லை யார்கிட்ட இருந்து அந்த கதையை நாம் முதல்ல கவனிச்சுட்டு சொல்லணும், இல்லை நாமளே சொல்லக்கூடாது அவங்களுக்கு சொல்ல வைக்கணுமா அப்படின்னு ஒரு டேரக்டருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஸோ தேங்க்யூ பிரின்சி. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து, சினிமாவை ஒரு தேர்ட் பர்சனாக இருந்து பார்க்கும்போது நம்ம பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக மாறி இருக்கும், ஏன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃபீல்ட் ஒர்க் இருக்கும், இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணும்போதோ. ஸோ அந்த மாதிரி மேஜராக உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு சினிமாவுக்கு முன்னாடியும் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம்?
1: ஆக்சுவலி வந்துட்டு இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே டிராஃப்ட் பண்ணேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் எனக்கு புதுசாக படம் பார்க்கும் போதெல்லாம் வந்துட்டு பின்னாடி டயலாக்ஸாக கட்டு அதெல்லாம் வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த டயலாக்ஸாக கட்டு அதெல்லாம் ஓடும்போது இனி இது இங்கே கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்குடா, அது இது இன்னும் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்கா, ஆ இது யதார்த்தமாக இருக்குது, ஆ இந்த மாதிரி டயலாக் எழுதணும் அப்படின்ட்டு பின்னாடி ஸ்கிரிப்டாக ஓடிட்டே இருக்கும் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நாள் எனக்கு.
3: யா எக்ஸாக்ட்லி அவங்க சொன்ன மாதிரி நான் என்ன சொல்ல, லைக் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் படமே பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லாகவே பார்க்க முடியாது. அதை பார்த்துட்டு அதில் வந்து அவங்க ஏன் இந்த லைட்டிங் இப்படி பண்ணியிருக்காங்க, அவங்க ஏன் இது வச்சுருக்காங்க, இதுக்கு பின்னாடி எந்த ஏடி ஓடி இருக்காங்கிற மாதிரி தான் அவங்க வந்து தோணும். அதனாலே சில படம் வந்து டைம் எடுத்து ரெண்டு தடவை பார்க்கணும், ஒரு தடவை வந்து சும்மா அப்படியே பேன் பார்க்கணும், ரெண்டாவது தடவை ஓகே நம்ம கிராஃப்ட் எல்லாம் நோட் பண்ணலாம்னு ஒரு தடவை பார்க்கணும். ஸோ டெஃபினெட்லி அது எல்லாருமே இருக்கும். நாட் ஈவன் நம்ம சினிமாக்குள்ளே சேர்ந்துட்டு படம் பண்ணிட்டு பார்க்கணும்னு கூட இல்லை, எனிபடி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இட் இட்செல்ஃப் வில் சீ இட் லைக் தட் ஓன்லி அஸ் லைக் இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் நடந்திருக்குன்னு. ஸோ டெஃபினெட் தட் பெர்ஸ்பெக்டிவ் ஹஸ் சேஞ்ச்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்சிங் மூவிஸ். பட் ஒன் மோர் திங், ஒரு ஜோக் என்னன்னா வந்துட்டு, இஃப் யூ ஆர் ஒர்க்கிங் இன் ஃபிலிம்ஸ் யூ பேசிக்லி நெவர் வாட்ச் ஃபிலிம்ஸ். அதுதான் மெயின் இதுவே, அவ்வளோ லைக் யூ கீப் கோயிங் டு ஒர்க் தட் அதுக்கப்புறம் வந்து தியேட்டர் போயிட்டு படம் பார்க்கறதுக்கு நேரமே கிடையாது, அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இல்லா இன்னொன்று என்னன்னா, நம்ம ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது இன்னொரு படம் பார்த்தா இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நமக்கு உடனே வந்து ஆங்ஸைட்டி வந்துடும், ஐயோ நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிற மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ லைக் யா லைக் ஷி செட் இட்ஸ் டிஃபிகல்ட் டு வாட்ச் ஆஃப்டர் அ பாயிண்ட்.
4: எல்லாருக்கும் அதே தான் இருக்கும், லைக் ஒரு படம் வெளியேந்து சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சரி ஓகே போய் ஜாலியாக தேட்டருக்கு போகிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லைக் அதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் போனால் எதுக்கு இந்த படத்துக்கு போகிறோம், இப்போ பாரிஸ் ஜெராஜ்னு ஒரு படம் வந்துருக்கோம் நல்லதாக இருக்குன்றாங்க. பட் ஆனால் அது லைக் போய் சரி உட்காந்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், இதை போய் ஏன் பார்க்கணுமோ. எனக்கு எப்படி நான் யோசிப்போனேன், எனக்கு எதாவது நான் ஒரு படம் பார்த்தேன்னா ஓகே நிறைய பேர் படம் டிஃப்ரெண்ட் வேறு வேறு இது பார்ப்பாங்க, லைக் இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட் வாட்ச் அப்படின்னா சரி போய் பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு லைக் அதுக்கு போவே மூட் வராது. எதுக்கு போகணும் நம்ம, எனக்கு என்ன இருக்கும்னா நம்ம படம் பார்த்தா எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் படம் பார்த்தா இப்போ நான் ஒரு மூணு மணி நேரம் படம் பார்க்கணும்னா எனக்கு ஏதாவது கற்றுக்கணும், லைக் அந்த படம் பார்க்க இப்படி பண்ணியிருக்காங்க நம்ம எதாவது புதுசாக போகணும், அந்த மாதிரி படம் தான் எனக்கு பார்க்க தோணுது இப்போ. லைக் அது தப்புன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு வந்து கண்டிப்பாக நான் எல்லா நல்ல படமும் போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சும்மா ஒரு படம்லாம் இருக்குல்ல, நான் ஒன்றும் தர்பார் பார்க்கல, வேற என்ன 2.0 பார்க்கல, அதெல்லாம் ஏன் பார்க்கலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா படம் எதுக்கு பார்க்கணும், சரி எதுக்கு அதை மாதிரி உட்காந்து பார்க்கணும், ஸோ அந்த மாதிரி தான் இருக்கேன். ஆனால் அதெல்லாம் பார்க்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன், பட் நம்ம முடியல, அந்த பிரச்சனை இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஒர்க் பண்ண படத்தையே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது படமாகவே நம்ம பார்க்க மாட்டோம், லைக் இதுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஷாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், ஓ அங்கே இருந்தோம் அப்படி தான் இருக்கும். அந்த ஃபீல் வந்துனே இருக்கும் உங்களுக்கு படம்.

0: பார்க்குற ஃபீலிங்கே வராது. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணும்போது திரும்பி திரும்பி பார்க்கும்போது தான் சரி ஓகே இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தோணும்.
1: ஆக்சுவலி இப்போ எங்களுக்கே உங்க ஆன்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு மூவி பார்க்கும்போது ஓகே இது இப்படிதான் ப்ராசஸ் ஆயிருக்கு, ஓகே அயலான் படத்துல ஃபர்ஸ்ட் ஷாட்ல வந்து சூர்யா இப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் தோணும். ஸோ உங்க பாயிண்ட் கண்டிப்பா எங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது.
2: எனக்கு என்னன்னா இப்போ படங்கள் பார்க்குற படத்துக்கு சினிமாக்குள்ளே வரக்கு முன்னால் நம்ம ஒன்று பார்ப்போம், சிரிப்போம், அழுவோம், இதெல்லாமே நடக்கும்ல. ஆனால் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை அதை கொண்டு வரக்கு எவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலையுமே எல்லாத்து மேலேயுமே செம்ம மரியாதை வந்துடும் ஒன்றுருக்குல. எனக்கு இப்போவுமே கலகலப்பு படத்தில் வந்து அந்த சே சீக்வன்ஸ் இருக்கும், இன்டர்வலில் வந்து இவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க, அஞ்சலி தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த படம் நான் தியேட்டரில் விழுந்து விழுந்து சிரித்தேன். பட் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் இது கம்பேர்டிவாக சுந்தர்சி அவர் வந்து ஒரு ஒர்க்ஸை பற்றி பெருசாக பேசுனதில்லை. பட் சுந்தர்சிக்குன்னு ஓகே சுந்தர்சி ஒரு ஜாலியாக கமர்ஷியல் படம் பண்ணுவாரு அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் எனக்கு எப்போ திரும்ப திரும்ப வந்து அந்த சீக்வன்ஸை பார்த்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சந்தானமான டைமிங் ஆகிட்டு தான் இருக்குல்ல. அதை உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரொம்ப பர்டிகுலராக ஒரு ஒரு ஒரு ஹியூமர் சீன் எடுத்துக்கிட்டாலும் அதை எப்படி அவன் எழுதியிருப்பானுங்க, எப்படி அதை இது பண்ணியிருப்பானுங்க, எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு இருக்குல்ல. அது நினைக்கும் போது இப்படி ஒவ்வொன்றும் ஆரம்பித்து எனக்கு அது பெரிய இப்போ எனக்கு போன மாதம் வந்து விருமாண்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப அதை பார்த்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக என்னையும் அதை எழுதியிருக்காங்கன்றிருக்குல்ல. என்னன்னா எல்லாருமே விருமாண்டி ரைட்டிங்கை பற்றி பேசிட்டே இருப்பாங்க, ஆனால் உண்மையிலுமே அதுக்குள்ளே என்ன வேலை பார்த்துருக்கான்றது. என்றைக்குமே ஒரு சிறந்த டெக்னீஷியனோ சிறந்த ரைட்டரோ சிறந்த ஆர்டிஸ்ட்டோ அவங்களோட டெக்னிக் வந்து வெளியே சொல்லவே மாட்டாங்க. பெரிய அதுதான் அவங்களோட ரகசியம்ன்றிருக்கலாம். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்கிறது வெளியே தெரிஞ்சு அதை உடஞ்சி போயிடும். ஸோ வந்து எல்லோரும் கமல் மதுரங்கன்னு நீங்கள் நம்ம பார்க்குற எல்லா ஏதோ ஒரு படம் ஹிட்டு கொடுத்த வேற லெவலில் பண்ண ஆட்கள் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க காணாமல் போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் அவங்க முதற்கொண்டு ஏதோ ஒரு இது கொண்டுருல, நீங்கள் அதை கிராக் பண்ண ஆரம்பிக்கிற நொடி இருக்குல்ல, அது வந்து உண்மையிலுமே செம்ம இதாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம அவங்கள பற்றி இது பண்ண ஆரம்பிப்போம். இப்போது உதாரணத்துக்கு சிறுத்தை சிவா இருக்காருன்னு வச்சிங்களேன், ஒரு மூணு படம் அஜித் வச்சு பண்ணுறாரு, விவேகம் சரியாக போல, விஸ்வாசம் பண்ணாங்க. விஸ்வாசம் ரிலீஸ் டைமில் வந்து அதுவும் ஒரு படம்யா ஏதோ ஊருக்குள்ளே இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. டோட்டலாக அதை வந்து நான் இது பார்க்கல, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்புறம் அதுக்கான இதே வாய்ப்பே வரும்னு வச்சிங்களேன். ரெண்டு வருஷம் கழிச்சு நான் போன வாரம் தான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு சில இடங்கள் கனெக்ட் ஆன இதெல்லாம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னால் திரும்ப கிராக் பண்ண முடியுது. இந்த படம் வந்து என்ன எய்ம் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு மாஸ் கிட்ட எய்ம் பண்ணுறாங்க, அது என்னென்ன எலிமெண்ட்ஸ் உள்ளே கொண்டு வந்து நினைக்கிறாங்க, அதை 100% அச்சீவ் பண்ணாங்களா இல்லையாங்கிறதுல. அப்படிங்கும்போது இப்போது எப்படி சொல்கிறது, கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா அந்த படம் இன்னொரு படம் அப்படி பேசிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த படத்துக்கு அடுத்த ஹானஸ்டான ஒரு ஒர்க்குன்னு இருக்கல, டேரக்டர் ஒன்று போட்டிருக்கான்றதுல, அது என்ன நம்மளுக்கு தெரியும் போது ஒவ்வொருத்தர் மாதிரியும் மதிப்பு அது நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். யாரையும் ஜட்ஜ் கரெக்டான வார்த்தைனா சினிமாக்கு உள்ளே வரக்கு முன்னால் எல்லாத்து மேலேயும் ஈஸியாக ஜட்மெண்ட்டாக ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டுப்பேன், அவன் மொக்கையாக பண்ணுவாயா அவன் என்ன அவன் எனக்கு பிடிக்காதுன்றல. ஆனால் இங்கே அதுக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிற ஒரு பர்சனல் விருப்பு வெறுப்புகளை தாண்டி அதை லேர்ன் பண்ணிக்கிறது இருக்குல்ல, அப்போ உண்மையிலுமே அது ரொம்ப பர்சனல் லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்கிறேன். யார் யாரையும் ஜட்ஜ்மெண்ட்லாம் அணுகாமல் அவங்கள வந்து அவங்ககிட்ட இருந்து சரி கெட்டதை எடுத்துக்கிறதுக்கு மேகா இருக்காங்கன்னா அவங்க அவங்க கோவப்படலாம், ஆனால் உள்ள வேற ஒரு நல்ல குணமும் இருக்கலாம். நம்ம இதை எடுத்துகிட்டு அதை எடுத்துக்கிறதுல. அதுபோல் எல்லா இயக்குநர்கிட்ட இருந்தும் எல்லா டெக்னீஷியன்ஸ்ட இருந்துமே நம்ம லேர்ன் பண்ணுறது நமக்கு பர்சனலி நம்மளோட குரோத்துக்கு உதவுற விஷயங்களை எடுத்துக்கலாங்கிறது அது உள்ளே வந்ததுக்கப்புறம் தான்.
3: இந்த ஜட்மெண்ட் மேட்டர் வந்து ஆக்சுவலி நான் இப்போ ரீசெண்டாக மாரா படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகேவா, மாரா படம் ரிலீஸ் ஆனப்போ டாக் வந்து எதுவுமே சரியில்லை. எல்லாருக்கிட்டையும் வந்து படம் எப்படி இருக்குன்னு கேட்போம்ல, எல்லாரும் வந்து பார்த்தவங்க வந்து நல்லா திட்டுவாங்க, நான் பார்க்காமலே வந்துட்டு நல்லா இருந்து திட்ட ஆரம்பிச்சு, என்ன ஓப்பனிங் நல்லா இல்லை என்ன இந்த கலரில் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஐ வாஸ் லைக் வெரி மச் ஜட்மெண்ட் அபவுட் இட். அதான் நீங்கள் சொல்கிறது இருக்குல்ல, சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிறேன்னு இருக்கு, சினிமாக்கு வந்ததுக்கப்புறம் டெய்லி டெய்லி கற்றுக்குறோன்னு இருக்குல்ல அந்த ஜட்மெண்டல் மேட்ரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அந்த படத்தோட வைபெல்லாம் போன பிறகு அமேசானில் உட்காந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா நாங்கள் லாஸ்ட்லாம் அழுதுட்டேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் மாற வந்து ரொம்ப சூப்பர், என்னடா ரீமேக்னு சொல்கிற விட அடாப்டேஷனாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ நிஜமாக அது ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டது. எந்த ஃபில்மையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, எந்த ஆர்டிஸ்டையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற பாயிண்ட்லேருந்து பேசும்போது சொல்கிறேன்.
4: Yeah, but about that, about Mara movie, when I joined the, na vandu vele serumbodhu avanga sonnanga idu Charlie padathoda remake nnanga. Charlie padam paathiya nu ketanga, na paagave illa vele sendu oru varam kechi please poi padatha paaru nanga. Na paathen nariya per ena vandu kalladuthu adipanga, ana enak Charlie padam suthumave pidikadhu. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த படம். எனக்கு அதுல வந்து லைக் டெஃபினெட்லி நிறைய விஷயத்துல அது நல்ல படம், பட் ஐ எனக்கு பர்சனலி ஐ டு நாட் லைக் இட். ஸோ எனக்கு பர்சனலா அதுல என்னென்ன பிடிக்கலையோங்கிறது வந்து நானும் டைரக்டரும் உட்காந்து வென் வி டாக் அபவுட் இட், அதை நம்ம வந்துட்டு எப்போ எப்படி எப்படி மாற்றலாம், நமக்கு என்ன எப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அந்த ஒரு ஹியூமன் எலமெண்ட் கொண்டு வரலாம், அதுக்கு என்ன மாதிரி சென்சிட்டிவிட்டி கொடுக்கலாங்கிறது வந்து வாஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் தட் அது அது வந்து இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அதனால நம்ம இப்படி பண்ணோம் நம்ம நினச்சோன்னா அது நிச்சயமாக நடந்திருக்காது. ஸோ டிஃப்ரெண்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுட்டு பர்சனலி இது என்ன வந்து எனக்கு இது வந்து ஃபீல் ஆகலை, அதனால நம்ம என்ன பண்ணலாங்கிறது. ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் சினிமாங்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம். சம்படி டசன்ட் லைக் இட், இட்ஸ் தேர் வெரி இட்ஸ் டோட்லி ஓகே இஃப் தே டோன்ட் லைக் இட் அட் ஆல், பட் பிகாஸ் இட்ஸ் சச் அ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஆஃப் இட்.
5: எக்ஸாக்ட்லி, ரொம்ப தேங்க்யூ சஞ்சனி.
6: இப்போ நீங்கள் யாராவது கிட்ட வந்து என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட அடுத்த கேள்வி வந்து நீங்கள் எப்போ ஒரு படம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதா தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அசிஸ்டன்ட் டிரெக்டராக இருக்கவங்க அல்டிமேட் கோலே கண்டிப்பாக அவங்க டிரெக்டராகி ஒரு மூவி ப்ரொடியூஸ் ஒரு மூவி டிரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா, இல்லை வந்து அவங்க அசிஸ்டன்ட் டிரெக்டராகவே அவங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாமா?
4: ஒரு டிரெக்டர் ஆகிறது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு தான் ஆகணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். தி ஐடியா இஸ் நம்ம ஏன் இதில் வந்து சேர்ந்துருக்கோன்னா ஒரு ஸ்டோரி சொல்லணும், அதில் அந்த விஜுவல் மீடியம்ல நமக்கு நிறையா வந்து அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்லேயே அவர் சொன்ன லைக் சூர்யா சொன்ன மாதிரி அந்த மீடியம்ல ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு டைரக்டர் ஆகணும்னு அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தா அது நடக்கிற மாதிரி விஷயமே கிடையாது. சும்மா வந்து எழுந்திரிச்சு நான் இப்போ நான் 15 மூவிஸ் நான் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக இப்போ நான் டைரக்டர் ஆயிடுவேங்கிறது சொல்லவே முடியாது. ஒருத்தர் படமே பண்ணாமையும் டைரக்டர் ஆகலாம். ஸோ டைரக்டர் ஆகிறதுங்கிறது அது ஒரு எண்ட் கோல், அது ஒரு ஒரு மீன்ஸ் டு டெல் சம்திங். ஸோ அதனால லைக் எல்லாருக்குமே ஒரு ஒரு டைமில் நடக்கும். ஸோ தட்ஸ் த நெகட்டிவ் ஃபோக்கஸ் ஆன் இட் தட் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனால் உடனே நான் வந்து நம்ம டைரக்டர் ஆனால் தான் யூ மேட் இட், அவர் சொன்ன மாதிரி டைரக்டர் ஆனால் தான் ஜெயிச்சிட்டேங்கிறது அர்த்தமே கிடையாது. அதுலேருந்து நடுவில் அவ்வளோ விஷயம் பண்ணுறோம், ஒரு படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னா அதுலேயுமே நிறையா லைக் வேல்யூ இருக்குது. லைக் தட் இட்செல்ஃப் இஸ் இனஃப் சம்டைம்ஸ். ஸோ இப்படி தான் பண்ணோம், இது பண்ணலன்னா நீ தோத்துட்டங்கிற மாதிரி சொல்கிறதுமே லைக் தப்பான விஷயம். பட் ஐடியலி இஃப் எவ்ரி சம் லைக் ஒரு ப ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா அதுக்கான கிராஃப்ட் கற்றுக்கிட்டு நம்ம எப்படி கரெக்டாக சொல்கிறோங்கிறது தான் ஒரு டைரக்டரோட வேலை. ஸோ அது புரிஞ்சுக்கிட்டாலே ஐ திங்க் எவ்ரிபடி கேன் லைக் ஒரு பாசிட்டிவான பாத்தில் யூ கேன் யூ நோ பிகம் அ டைரக்டர் இன்ஸ்டெட் ஆஃப் லைக் நான் இன்னும் டைரக்டரே ஆள மச்சாங்கிற மாதிரி யோசிக்காமல்.
3: மணிரத்னம் வந்து எப்போ படம் பண்ணாலும் மும்பையிலேருந்து ஒரு ஏடி வருவார். அந்த ஏடியோடைய வேலை அவர் வந்து ஹீஸ் நேடி ஓகேவா, அவருடைய வேலையை வந்துட்டு டிரெக்டரோட வேலையை பாதியாக குறைச்சிட்டு அந்தந்த வேலைகள்லாம் எப்படி எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறது தான் அவரோட வேலை. ஸோ அவர் வந்து ஷெட்யூல் போடுவார், ஒருத்தருக்கும் அசைன் பண்ணுவார், டிபார்ட்மெண்ட்ஸ் அசைன் பண்ணுவார். இது வந்து அந்த ஏடியோட வேலை. ஏன் அவரை வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா, சி மும்பை அங்கே இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகிற விதமே வேறு. அங்கே ஒரு டிரெக்ட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஒரு மினிமம் பே அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அவங்க காசு சர்வைவலுக்காக அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, சர்வைவலை தாண்டி அவங்க அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் அங்கே வந்துட்டு லாங் டேர்ம்க்கு ஏடி தான் இருக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அங்கே இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, இங்கே மினிமம் வேஜ் அப்படிங்கிறதோ மினிமம் சேலரி அப்படிங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. அப்படிங்கிறனால இங்கே எல்லாருமே வந்துட்டு சர்வைவல் நோக்கி ஓடுறாங்க. ஸோ சர்வைவல் நோக்கி ஓடும்போது கொஞ்சம் காசு கிடைச்சாலுமே சீக்கிரமாக எப்படி இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டு இந்த ஆர்ட்டை கத்துக்கிட்டு டப்புன்னு அடுத்ததுக்கு போகலாம் அப்படிங்கிற இதாக இருக்கு. தெலுங்குலையும் அதே மாதிரி, தெலுங்குலையும் தேர் இஸ் அ மினிமம் பே ஃபார் எடிஸ். ஸோ அதனால அங்கே அதில் கொஞ்சம் செட்டில் ஆகிறாங்கிற வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த காசு அடுத்தடுத்த விஷயங்களை பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபியூவலா இன்கமா இருக்கும். ஸோ அதனால இங்க யாரும் லாங் டேர்ம்க்கு எடிஸா இருக்க மாட்டேங்கிறாங்க.
5: ஓகே, பட் இந்த பேமெண்ட் ரிகார்டிங்கா வந்து ப்ரொடியூசர் சங்கம் இல்லைன்னா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு ஏதாவது சங்கம் இருக்கும்ல. ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து மினிமம் பே இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அண்ட் ஆல்சோ அது இல்லைன்னா கூட பேமெண்ட் ரிகார்டிங்காக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணுது?
3: இப்போ உங்களை வந்து இன்டர்னாக கூப்பிடுவாங்க, இன்டர்னாக கூப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நோ பேன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரெடிட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நோ பேன்னு அர்த்தம். இந்த மாதிரி வேறு வேறு வார்த்தைகள் வச்சுருப்பாங்க நோ பேக்கு. ஸோ எக்ஸ்போஷர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கொலாப் கொலாப் ப்ரோ அப்படிங்குவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ என்னென்னா ஃப்ரீயாக ஒன்று கிடச்சா ஏன் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. இப்போது நீங்கள் செட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போது ஆர்டிஸ்டன்ஸ் இருப்பாங்க, லேபர்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் வந்து பழு தூக்கி வேலை பார்ப்பாங்க, அவங்க செய்கிற வேலை வந்து கண்ணு முன்னாடி தெரியும். நீங்கள் ஏடியாக இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறானே தவிர ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்வாங்க. ஏன்னா இங்கே வந்து மைண்ட்லேருந்து ஏதாவது ஒரு வேலை செய்வாங்க, இவங்க எழுதி கொடுத்து இதை போய் வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி ஃபிசிக்கலாக எதுவுமே தெரியாது நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஃபிசிக்கலாக அந்த ஒர்க் தெரியல அப்படிங்கிறனால அது வந்து அந்த அந்த இதோடைய வேல்யூ வந்து காசாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. ஸோ அதனாலேயே இப்போ நீங்கள் நடிச்சிங்கன்னா டே அவன் நடிச்சிருக்கான் அவன் வேலை பார்த்துருக்கான் அவன் சம்பளம் போடுவாங்க. ஏடினா நீ அது அப்படி இருக்காது இல்லையா? ஸோ அதனால் அந்த மினிமம் பேங்கிறதோ இல்லை பே பண்ணணும் அப்படிங்கிறோ அந்த கான்ஷியஸே வராது. ஸோ அதை ரெகுலேட் பண்ணணும்.
7: இல்லை இவர் சொன்னது சும்மா ஒரு அடிஷன் மட்டும்தான்.
2: சில சினிமோட்டோகிராஃபர்ஸ் நம்ம பார்ப்போம்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பா நான் சொல்லுவேன், நல்லா ஜாலியாக இருக்கும், வேலையே இருக்காது மோஸ்ட்டாக, நிறைய இடங்கள் லைட் லைட் மென்ஸ் பண்ணுற வேலைகள்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து சந்தானம் காமல் வர மாதிரி, டே இதை கொண்டு அங்கே வை, டே இது கொண்டு இங்கே வை, நம்மளுக்கு ஒரு பத்து கால் மணி நேரம் ஓடிட்டு வந்ததுக்கப்புறம் அரிசி மட்டும் குடோன்லேயே இருந்துருக்காங்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அந்த பேட்டர்னை யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா என்னன்னா, சினிமோட்டோகிராஃபி டீம் வந்து நெருப்பாக வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்குல, அந்த டாக கிரியேட் பண்ணுறதுக்காகவே வந்து ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க, வேலையே இருக்காது அங்கிட்டு போ இங்கிட்டு போங்கிட்டு போங்கிறதுக்குல, அவன் உட்காறான் அப்படின்னா அவனை ஓட விட்டே இருப்பாங்க. அது அவங்களோட வேலைன்னு ஒன்று பார்க்குறாங்க, செம்மையாக வேலை பார்க்கலாம், அந்த வார்த்தை தான் அது ரெப்புடேஷனாக கிரியேட் ஆகும் அப்படி ஒன்றுக்காகவும் இப்படியும் ஒன்று இருக்கு.
5: ஸோ பேமெண்ட் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் அது மெயினாக அசிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை. அண்ட் அதுக்காக ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்களா இது வரைக்கும்?
2: முதல்ல வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது ஒரு ஜாலியான ஒரு உணர்வு, அதனால யாரை வேணாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம தெரியல நம்மளே அந்த இடத்துக்கு வந்தால் என்ன பண்ண போகிறோன்ருக்குல்ல, அது 500 ரூபாய் தருக்கும் அஞ்சு பேர்த்துக்கு, இப்போ அது 50 நாள் இந்த அன்னியனில் சொல்கிற மாதிரி தான், ஒவ்வொரு ரூபாயை சொன்னாலுமே அது 1 லட்ச ரூபாய் ஆகுதுனா தாராளமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது தான் வைப்பாங்கன்ருக்குல்ல. சங்கம்லாம் இருக்குது, ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம்ல இது ரெகுலராக கிடையாது. இன்னொன்று எதுவுமே இங்கே கண்ணு முன்னால் இருக்காதுங்க, அந்த வாய்ப்புங்கிறது இருக்குல்ல, அது இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒருத்தட்ட ஏடியா வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவர்கிட்ட வந்து பவர் ஓகே ஆகும், ஆனால் ப்ரொடியூசர் ஒரு நம்பிக்கையில் இப்போ ஒழுங்காக இருக்கானான்னு நம்ம யார்கிட்ட வேலை பார்த்தாரோ அவர்கிட்ட திரும்ப கால் பண்ணி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே மோஸ்ட்டாக கேட்பாங்க. அப்போ வந்து நம்ம டைரக்டர் வந்து நம்மளை தப்பாக சொல்லிடக்கூடாது, சரியா? அப்போது இங்கே தான் பிரச்சனை இருந்தாலும் அவர் இந்த வேர்டு சொல்கிறக்காகவே அவர்கிட்ட நம்ம ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ அது இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப பேடான ஒன்று சொல்லுவார் வாய் இது மாதிரி குட்டி குட்டியாக இந்த வாய்ப்புகளை நிராகரிக்கிறது இல்லை, நம்ம போய் ஒரு இடத்துல புஷ் பண்ணுறதில்ல, அதிகாரத்தை வேறு வேறு விதங்களில் பயன்படுத்துவாங்க. அது இன்னொன்று எப்படி சொல்கிறோம், ரொம்ப ஈகோவை இப்படின்னு ஈகோ இது பண்ணிட்டா உட்காந்து என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு வேலை பார்க்குற ஆட்கள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ கேரளாவில் ஒன்று இப்போ பாவனா கேஸ் வந்து அது ஒரு ஈகோ இதாக ஆரம்பிச்சு அது எக்ஸ்ட்ரீம், அது அவ்வளோ பாப்புலராக இருக்கிற ஒரு நடிகையை வந்து ரேப் த்ரெட் வரைக்கும் அது போகுதுன்னு இருக்குல்ல. ஸோ அவ்வளோ பவர் பாப்புலராக நடிகைக்கே நடக்கும்போது சாதாரண ஒரு ஏடிக்கு இது எப்படி நடக்குங்கிறது நீங்கள் இதை யோசிச்சு பாருங்களேன். ஸோ சங்கம் இருக்கும், நீங்கள் சங்கத்தை புகார் கொடுக்குறீங்க, சம்பளம் கொடுக்கல, நீ சண்டை போடுறீங்கன்னா நீங்கள் படமே பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயத்தை உங்களுக்கு ரெட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு எங்காச்சும் ரேராக ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும், ஏன் இப்படித்தான் நீ சண்டை போட்ட தெரியுமா இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே கதை திருட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இன்றைக்கி கதை திருட்டை பற்றி பேசு வெளியில் வர ஆட்களே உண்மையிலுமே தைரியம் இருக்கணும்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா பல பேத்துக்கு என்ன இருக்குன்னா, வேணாம் இதை நம்ம சொல்லிட்டோன்னா ஒரு பேராயிருங்க, அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து பிரச்சனை பண்ணே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பயத்தினாலேயே யாரும் அவங்களோட உரிமையை பேசுறதுக்கு அவங்க பிரச்சனைக்கான விஷயத்த பேசுறதுக்கே முன் வருது. சங்கம்லாம் இருக்குது, நீங்கள் போனால் இதெல்லாம் பண்ணால், பட் அதான் திரும்ப முன்னால் நம்மளாக வெளியே போகிறதுன்னு இருக்குல்ல, நம்மளே அதை சொல்ல வைப்பாங்க, இன்னொருத்தர் நீ போகாதான் பிரச்சனைலாம் சொல்ல மாட்டாங்க, வேணாங்க நமக்கே போனால் பிரச்சனை எதுக்குங்க பண்ணிட்டு அப்படிங்கிற இதில் நம்மளே சிந்திக்க வைக்கிறக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு.
5: ஸோ தேங்க்யூ ஆல், கேள்விக்காக எல்லாரும் நல்லா பதில் சொன்னீங்க. படங்களை பார்த்து அதில் இருக்க பேர் தெரிஞ்ச கலைஞர்களை கொண்டாடி ரெகக்னைஸ் பண்ணுற நம்மும் அவங்களுக்கு அந்த பயணம் முழுதும் உறுதுணையாக இருக்க துணை இயக்குநர்களை ரெகக்னைஸ் பண்ணுறது இல்லை. கடலளவு நாலேஜ் இருக்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸோட வாழ்க்கையை பற்றின இந்த உரையாடல் நம்ம எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவையும் வைடாக இருக்கும்னு நம்புகிறோம். இவ்வளோ திறமையான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பிற்காலத்தில் வளர்ந்து ஒரு பெரிய ஆளாக எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக வாழ்த்துக்கள். மேலும் பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து கேளுங்கள். இது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

வணக்கம், நான் கடம் கார்த்திக் பேசுகிறேன். யூஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் சொல்ல போகிற ஒரு கருத்து என்னென்னா, லேடிஸ், கேர்ள்ஸ், உமன், அவங்களுக்கு என்ன ஒரு பெரிய நம்ம சொசைட்டியில் ஒரு ட்ராபேக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, தே ஆர் நாட் அலவுட் டு டேக் டிசிஷன்ஸ் ஆன் தேர் ஓன். அது அவங்களோட படிப்பாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும், அவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், அவங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்க பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும், அவங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், அவங்க கணவருக்கு என்ன செய்யணும், இல்லை அவங்க சுற்றத்தாருக்கு என்ன செய்யணும், இல்லை மாமனார் வீட்டுக்கு என்ன செய்யணும்னு தான் நினைக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்களே தவிர, அவங்களுக்காக அவங்க என்ன செஞ்சுக்கணுங்கிறது அவங்க யாருக்குமே அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கொடுக்கறதில்ல. அந்த சுதந்திரத்தை அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து இன்னும் வெற்றி பெண்களாக அவங்க இருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. நன்றி, வணக்கம்.

0: பரபரப்பா நிக்க நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிற இந்த காலத்துல நம்ம தினசரியை இயக்குற முக்கிய பங்கு செய்திகளுக்கு இருக்கு. செய்தின்றத ஃபேக்ட்ஸ்னு சொல்லலாம், இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம், மொத்தத்துல நம்ம நாட்டு நடப்புனே வச்சுக்கலாம். ஆனா நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிற, எனக்கு தெரிஞ்சத நாலு பேருக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட்ல வதந்திகளை தான் அதிகமா பரப்பிட்டு இருக்கோம். இப்படி பலர் சோசியல் மீடியாவை தவறா பயன்படுத்துறதால செய்திகளோட நம்பகத்தன்மை குறையுது. அதை தடுக்கிற முயற்சியில இந்த வருங்கால தலைமுறையான நாங்க சே நோ டு ஃபேக் நியூஸ் அப்படின்ற கேம்பெயின்ல இறங்கி இருக்கோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே கார்த்திகா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஃபேக் நியூஸோட தாக்கம் பத்தியும் அதனால ஏற்படுற விளைவுகள் பத்தியும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிற கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பரிச்சயமானவர் தான். அவரை ஆர்ஜேன்னு சொல்றதா, விஜேன்னு சொல்றதா, ஆக்டர்னு சொல்றதா, டைரக்டர்னு சொல்றதா, சரி ஆல்ரவுண்டர்னே சொல்லி அறிமுகப்படுத்துறேன். இந்த சே நோ டு ஃபேக் நியூஸ் கேம்பெயினுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு விக்னேஷ் கார்த்திக். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: சோ நீங்களே சொல்லுங்க சார், மக்களுக்கு உங்களோட எந்த முகம் அதிக பரிச்சயம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆர்ஜேவா, விஜேவா, ஆக்டரா, டைரக்டரா?
1: அது தெரியல, அது நீங்க தான் சொல்லணும். ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து கொஞ்சம் அந்த ஆஃப்டர் யுவர் ஷேம் ப்ளே 1 2 அண்ட் திட்டமே 2 க்கு அப்புறம் டைரக்டர் கொஞ்சம் அதிகமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆல்தோ ஐ மீன் டிஃபரெண்ட் செட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி, நான் சீரியல் நடத்தும் போது அந்த ஆடியன்ஸ்க்கு நான் ஆக்டரா தான் தெரியும். அண்ட் இப்போ நிறைய அந்த யங் ஜென்ரேஷனுக்கு டைரக்டரா தெரியுது.
0: இப்போ எல்லா ஃபார்ம் ஆஃப் மீடியாலையும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆர்ஜேவா லைக் ரேடியோல, விஜேவா டெலிவிஷன்ல, அண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து டைரக்டரா ஆக்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த எல்லா கட்டத்திலயுமே ஒரு செய்தியோட ஒரு ஃபேக்டோட நம்பகத்தன்மை அப்படின்றதும் ஒரு ஃபேக்ட் செக்கிங்றதும் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க பண்ற ஒர்க்ல, இல்ல ஆர்ஜேவா இருக்கிறப்போ நீங்க சொல்ற இன்ஃபர்மேஷன்ல ஒரு செய்தியோட நம்பகத்தன்மைன்றது எந்த அளவுக்கு முக்கியம் சார்?
1: ரொம்ப அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போ கூட மேம் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க, இப்போ ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்றத நாங்கள் அப்படியே உண்மை நம்புறோம். ஸோ அது உண்மையா இல்லையா நாங்கள் வெரிஃபை பண்றது கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட எப்படின்னா ஆடியன்ஸ் வந்து 100% நம்மளை ட்ரஸ்ட் பண்றாங்க. ஒரு ஆர்ஜே சொல்றதையோ ஒரு விஜே சொல்றதையோ இல்லை ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் சொல்றதையோ 100% அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்றாங்க. ஓகே, இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது போல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது. அப்போது நம்ம சொல்றது வந்து இவ்வளோ பேர் பயங்கரமாக நம்புறாங்க அப்படின்னும் போது அப்போ நாம கரெக்டாக சொல்லணும். ஸோ நாம தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதை வெரிஃபை பண்ணாமல் அதை தான் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு இருக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களில் கொஞ்சம் தப்பான இன்ஃபர்மேஷன்லாம் வருது. சில நேரங்களில் அது வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ன்ட்டு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அதுவாக தான் இருந்திருக்கும். ஸோ அதை உண்மை அப்படின்னு அந்த டைரக்டர்ஸ் நம்பி அதை பண்ணியிருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் அவங்க வெரிஃபை பண்ணுறதுல சில இஷ்யூஸ் ஆகிருக்கலாம். ஸோ அதான், சின்ஸ் ஆடியன்ஸ் வந்து நம்ம சொல்கிறத 100% ட்ரஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நாம, ஏன்னா அவங்க வெரிஃபை பண்ணுறது கிடையாது. ஸோ அப்போ நாம அதை சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை காட்டுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி வெரிஃபை பண்ணி 100% ஷியர் அப்படின்னா அதை நம்ம காட்டலாம் அப்படின்றது.
0: உங்களோட இத்தனை வருஷம் இந்த கரியர்ல நீங்க எங்கேயாவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? லைக் நம்ம தெரியாம இந்த ஃபேக்ட் சொல்லிட்டோம், இல்ல அக்யூரேட்டா சொல்லாம எங்கேயாவது உங்களுக்கு அது பேக் ஃபயர் ஆயிருக்கா?
1: திட்டம் இரண்டுல எனக்கு ஒரு டயலாக்ல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இப்போ இருக்கு. ஆக்சுவலி அது எழுதும் போதே எனக்கு ஒரு சின்ன தாட் இருந்தது, பட் அந்த ஐ காட் கேரிட் அவே வித் எமோஷன் சொல்லலாம். நீங்க படம் பார்த்துட்டீங்களான்னு தெரியல. அதுல அந்த பொண்ணு, அந்த பெண்ணா இருந்து பையனா மாறணும் அப்படின்னு நினைக்கிற அந்த பொண்ணு சூர்யா வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற சீன்ல அவ சொல்லுவா, எனக்கு தெரில செத்துலாம் போல இருக்கு, ஊனமா கூட பிறந்திருக்கலாம், ஆனா இந்த மாதிரி பிறந்ததுக்கு அப்படின்னு சொல்லும் போது அது அந்த இடம் நான் அப்படி சொல்லியிருக்க வேணாமோ, யூஸ் பண்ணிருக்க வேணாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஊனமா கூட பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஊனம் இஸ் த வேர்ட் இட் செல்ஃப் இஸ் ராங் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். பட் அது அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லுவா இல்ல. ஸோ அவளோட கேரக்டர்ல அவ அப்படிதான் சொல்றா அப்படின்னு இருக்கு. பட் அவ அப்படி சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, இவங்களோட கஷ்டம் அதிகம் அவங்களோட கஷ்டம் கம்மி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆச்சு. ஸோ அது அந்த சென்டென்ஸ் அப்படி யூஸ் பண்ணியிருக்க வேணாம். ரிலீஸ்க்கு முன்னாடியே எனக்கு தோணுச்சு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு நான் மட்டும் எனக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு பேர் மென்ஷன் பண்ணி அதை திஸ் இஸ் ராங் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் பப்ளிக்காக ஐ அப்பாலஜைஸ் ட்விட்டர்லையும் கரெக்டு, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல ஐ தாட் இதுக்கப்புறம் இப்படி நடந்துட வேணாம் அப்படின்னு.
0: இப்போ யூடியூபோட பூம் பயங்கரமா இருக்கு. ஸோ யூடியூபை பொறுத்த வரைக்கும் நிறைய சேனல்ஸ்லயும் சரி நிறைய நியூஸ்லயும் சரி நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றதா கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்ட் வெரிஃபையே பண்ணாம ரூமர்ஸ் கிரியேட் பண்றதுக்காகவே நிறைய நியூஸ் வந்து ஏர் ஆகுது. லைக் வியூஸ்க்காகவோ இல்லை வந்து அவங்களோட மானிட்டைசேஷனுக்காகவோ ஃபேக்டை வெரிஃபையே பண்ணாம அதை ரூமர்னே வந்து ஒரு நியூஸா கொடுக்குறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்?
1: ராங் ஜர்னலிசம் தான் அது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வியூஸ் வர்றதுக்காக அதை பண்ணுறாங்க. நீங்கள் ஆடியோ அப்படி சொல்கிறீங்க, இப்போ நியூஸ் பேப்பர் நிறைய நியூஸ் பேப்பர்ஸில் வந்து இப்போது யாரை சொல்லலாம், சமந்தா இஸ் கெட்டிங் டிவர்ஸ்ட் இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், கரெக்டா? அது உண்மையாக பொய்யானே தெரியாத டைமில் சமந்தா இஸ் கெட்டிங் டிவர்ஸ்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்க்கு பக்கத்தில் ஒரு குவஸ்டின் மார்க் போட்டிருப்பாங்க, விச் மீன்ஸ் தட் இஸ் நாட் ட்ரூ. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட், அது ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது எப்படி இருக்கணும் அப்போது, இஸ் சமந்தா கெட்டிங் டிவர்ஸ் தான் கரெக்டான குவஸ்டின். ஆனால் இவங்க அவங்களுக்கு வியூவர்ஸ்க்கு அட்டென்ஷன் கிராப் பண்ணும் அப்படின்றதுக்காக அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போட்டு சும்மா டு பி அந்த சேஃபர் சைட் பக்கத்தில் குவஸ்டின் மார்க் மட்டும் போடுறாங்க. ஸோ இது ஜேர்னலிஸ்ட் ஷுட் ப்ராப்ளி கரெக்ட் தெம் செல்ஸ். ஸோ அது ரொம்ப தப்பான ஒரு ஒரு விஷயம்தான்.
0: எங்களோட இந்த கேம்பெயின்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு படமாக இருக்கணும், அது யுவர் ஷேம்ஃபுல்லி. கண்டிப்பாக யுவர் ஷேம்ஃபுல்லி படத்தில் நீங்கள் எடுத்திருந்த கான்செப்டாக இருக்கட்டும், இல்லை அந்த படத்தை கொண்டு போன விதமாக இருக்கட்டும், லைக் அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னி வரைக்குமே அது ஒரு எக்ஸாம்பிளாக தான் செட் ஆகி இருக்கு. அந்த படத்தோட கான்செப்டை எடுக்கணும்னு உங்களுக்கு எங்கேருந்து அந்த கிராஸ் ரூட் லெவலில் தோணுச்சு, அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸை நேயர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சார்.
1: சும்மா ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ ஃபேஸ்புக், ஒரு நாள் அந்த வீடியோ என் இதில் இதுவாச்சு. ஸோ பார்த்துட்டு இருந்தேன், பார்த்துட்டு இருக்கும்போது சர்வ்ஜீத் சிங் அப்படின்ற அந்த கேரக்டர், இது உண்மையாக நடந்த ஒரு இன்சிடென்ட்ல, டெல்லியோ பஞ்சாபோ அந்த பொண்ணு பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ ஒரு ஒரு டிராஃபிக் சிக்னலில் அவங்க, ஷீ இஸ் ஃப்ரம் அன் என்ஜிஓ போல், அவங்க ஏதோ டிராஃபிக்லாம் ரெகுலேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவர் வந்து, நான் ஃப்ரீ லெஃப்ட் தானே நான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை போகக்கூடாது அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஏன் நான் போகக்கூடாது அப்படின்னு ஏதோ நேச்சுரலி சும்மா ஆர்கியூ தான் பண்ணியிருக்காரு போல். அப்படியா சி வாட் ஐம் கோன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஹஸ் டேக்கன் அ பிக்சர் போல. ஏன் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா த ஹோல் கண்ட்ரி இஸ் டாக்கிங் அபவுட் தி ஸ்கை, பர்வர்ட் ஆஃப் த நேஷன் அப்படின்ற மாதிரி, நேஷன்ஸ் பர்வர்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அது ஃபேக், அவங்க அந்த பொண்ணு சொன்னது பொய்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. கடைசியாக வந்த டெசிஷன் வந்து அந்த பையன் மேலே தப்பு இல்லை, அந்த பொண்ணு சொன்னது தான் தப்பு அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. ஸோ எனக்கு அதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் அந்த இடத்துல இருந்து நான் சர்ஜித் சிங்காக இருந்தா, நான் பண்ணாத ஒரு தப்புக்கு உலகம் இந்த இந்த த கண்ட்ரியே வந்து என்னை ஒரு காம கொடுறன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? வெளில நான் ஒரு ரோட்டில் ஒரு டீ கடைக்கு போகிறேன் அப்படின்னா எல்லாரும் என்ன ஒரு ஒரு காம கூடுறேன்னா பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும்? என் ஃபேமிலி என்ன என்ன அப்படி பேசினா எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் புரிஞ்சுப்பாங்க, பட் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத என் நமக்கு தெரிஞ்ச கொலீக்ஸு அவங்கெல்லாம் நாலு விதமாக பேசுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவனோட சைடை சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஐ வாண்டட் டு டூ சம்திங் அபவுட் இட், அண்ட் அதை வச்சு தான் யோர் ஷேம்ஃபுல்லி யோஸ்
0: சார். முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், டேரக்டராக அவங்களோட வெஞ்சருக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். அண்ட் திட்டம் இரண்டு படமாக இருக்கட்டும், யுவர் ஷேம்ஃபுல்லியாக இருக்கட்டும், யுவர் ஷேம்ஃபுல்லி டூவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த ப்ளூ போய் திங்க் பண்ணி, யாருமே திங்க் பண்ணாத ஒரு பெர்ஸ்பெக்டிவில் ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி படம், அதுலேயும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா ஆடியன்ஸ் அப்படின்ற கேள்வி எல்லாமே உடச்சி நீங்கள் வந்து இந்த படங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கான ரிசப்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டேபோ எல்லாம் ஒதுக்கிட்டு பேசணும் அப்படின்ற அந்த கட்ஸ் உங்களுக்கு எங்கேருந்து ஜென்ரேட் ஆச்சு சார்?
1: ஓகே, கட்ஸ் வந்து ஆக்சுவலாக டு பி ஆனஸ்ட் வந்து எப்படி அது ஸ்டார்ட் ஆச்சுன்னா, நான் முதல்ல ஒரு மொக்க படம் ஒன்று பண்ணிட்டேன், அந்த படம் பேர்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல, ஏண்டா தலையில் என்ன வைக்கலன்னு ஒரு மொக்க படம் ஒன்று பண்ணியிருந்தேன். அது நான் என் வாழ்க்கையில் போனால் மிகப்பெரிய ஒரு தவறாக இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறேன். டைம் ட்ராவல் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா ஐ வுட் வாண்ட் டு கோ அரேஸ் இட் அப்படி தான். ஸோ அது பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த படம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஐ வாஸ் டூயிங் குட் ஸ்கிரிப்ட்ஸ், எல்லா ப்ரொடக்ஷன்லேயும் கதை கேட்பாங்க, சூப்பராக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க, இந்த படம் பேர் சொன்னால் அப்படியா சரி சொல்கிறேன்ப்பா அப்படின்றாங்க, அதுக்கப்புறம் கால்ஸ் வராது. ஸோ ஐ டென்ட் நோ வாட் டு டூ. ஸோ ஐ காட் நோ, ஓகே மை விசிட்டிங் கார்டு இஸ் மை ப்ரீவியஸ் மூவி, இப்போ அதை என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஐ வுட் ஹாவ் டு ஆக்சுவலி எரேஸ் இட் ஆர் டூ சம்திங் எல்ஸ் அப்படின்னும் போது, ஸோ அதை என்னோட விசிட்டிங் கார்டை மாற்றுறதுக்கு தான் ஐ மேட் யுவர் ஷேம்ஃபுல்லி ஒன். தட் வாஸ் அ கான்ஷியஸ் எஃபர்ட், வைரலாக ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம், மக்கள் அதை அதை பற்றி பேசணும் திரும்பி பார்க்கணும் அப்படின்றதுக்காக பண்ண ஒரு, என்னோட ஐடென்டிட்டியை மாற்றணுன்றதுக்காக பிளான் பண்ணி பண்ண ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் யுவர் ஷேம்ஃபுல்லி ஒன். அது பிளான் பண்ணி பண்ணால் நடக்குமா அப்படின்றது தெரில, பட் அது நடந்தது. ஸோ தட் வாஸ் ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, எனக்கு இட் வாஸ் அ மிராக்கல் தான் யுவர் ஷேம்ஃபுல்லி ஒன். ஸோ அதில் ஓரளவு கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அடுத்த படம் வாஸ் அபவுட் டு டேக் ஆஃப், ஆனால் அது கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்தது. ஸோ டிலே ஆகிட்டு இருக்கும் போது அகெயின் ஓகே இன்னொன்று பண்ணலாம், இதுவும் கண்டிப்பாக ஒரு பயங்கர ஒரு டாக்கு கிரியேட். யுவர் ஷேம்ஃபுல்லி ஒன் பற்றியாவது ஐ ஹேட் லிட்டில் டவுட்ஸ், ஓகே இது மக்கள் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ணுவாங்க, ஏற்றுப்பாங்களா இல்லையா அப்படிலாம் இருந்தது. யுவர் ஷேம்ஃபுல்லி டூ அந்த ப்ராசஸ், அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இதுதான் ஐடியா அப்படின்னு எனக்கு ஜென்ரேட் ஆகி நான் எழுதும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, இது பங்கமாக ஒன்று பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா டீசரே நான் அப்போவே யோசிச்சிட்டேன். ஸோ டீசரே ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும், நிறைய பேர் திட்டுவாங்க இதுக்காகவே பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஐ நியூ இட் வுட் டெஃபினெட்லி பிரேக் ரெக்கார்ட்ஸ் இன் யூடியூப். ஸோ யோர் ஷேம்ஃபுல்லி டூ அப்போ எனக்கு டவுட்டே இல்லை, அண்ட் நான் நினச்சதை விட அதிகமாகவே அது பண்ணிச்சு. அண்ட் அதனால் எனக்கு அடுத்த படம் திட்டமிரண்டு ஆப்பர்ச்சுனிட்டி அதில் தான் எனக்கு கிடச்சிது. திட்டமிரண்டு பொறுத்த வரைக்கும் ஐ வாஸ் ஆக்சுவலி நாட் ஷுர் படம் எப்படி ரிசீவ் ஆகும், எப்படி யோர் ஷேம்ஃபுல்லி டூ பண்ணும்போது எனக்கு இருந்த அந்த கான்ஃபிடன்ஸ் திட்டமிரண்டில் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்றது, படம் சூப்பர் படமாக இருக்கும் மெஜாரிட்டி ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இட் இஸ் அபவுட் அண்ட் எல்ஜிபிடி கியூ அப்படின்றதுனால அந்த கனெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. அதுவும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஆடியன்ஸ் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்ற ஒரு சின்ன க்வெஸ்டன் இருந்தது, ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நாங்கள் எங்களுக்குள்ள பேசிப்போம்ல இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, ஜென்ரலாக நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிட்டது வந்து ஏ சென்டருக்கு நல்லா ஒர்க் ஆகும், பியில் ஒரு ஹாஃப் ஒர்க் ஆகும், சியில் இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்லாம் தெரில. ஆனால் உச்சக்கட்ட ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பிஎன்சியில் பயங்கரமாக படம் ஹஸ் ஒர்க். ஏன்னா ஊர் சைடில் ஃப்ரெண்டோட ஊரில் நிறைய எனக்கு வர மெசேஜஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பிஎன்சி, மேஜர்லி பிஎன்சி ஆடியன்ஸ் தான். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனராக தான் இருந்திருக்கு இந்த படம். நம்ம தான் வந்து ஓகே இவங்களுக்கு இதுதான் ஒர்க் ஆகும், இவங்களுக்கு இது ஒர்க் ஆகாது அப்படின்னு நாம் நினைக்கிறோமே தவிர ஏபிசிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக ஒன்று பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தேல் கிவ் த ரெஸ்பான்ஸ் தட் இட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ஃபிலிம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். திட்டமிரண்டு பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்த்த யோஷியம் ஃபிலி டூவில் நான் எதிர்பார்த்தேன் கண்டிப்பாக திஸ் வில் ஹாப்பன் அப்படின்னு. திட்டமிரண்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக, ஏன்னா தமிழ்நாடு மட்டும் கிடையாது திட்டமிரண்டு வந்து கேரளாவில் பயங்கர ரெஸ்பான்ஸு, பங்களாதேஷில் பயங்கரமான ரெஸ்பான்ஸு. நான்லாம் கொரியன் படங்கள் பார்த்து பயங்கரமாக செம்மையாக இருக்குது. ஓல்ட் பாய்லாம் எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். கொரியன்ஸ் எல்லாம் ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க படத்தை பற்றி. ஒரு கொரியன் வந்து ஐ ஹேப்பன் டு சீ திஸ் ஃபிலிம், ஓ மை காட் This can't be an Indian film, is it? Oh yes, அப்படிலாம் ட்வீட் பண்ணியிருந்தான் ஒரு கொரியன். ஸோ அதெல்லாம் எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பி, ஒரு வேர்ல்டு வைடாக ஒரு ரீச். அண்ட் சோனி லவ்னால தான் மேபி அது கிரியேட் ஆச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி அபவுட் இட்.
0: ஸோ இந்த படத்தோட ரீச் பற்றி இப்போ நீங்கள் சொன்னீங்க. ஆப்வியஸ்லி இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து சேர்த்தது ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் யுவர் ஷேம்ஃபுல்லி, யுவர் ஷேம்ஃபுல்லி டூ தாண்டி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் நடிச்சிருக்கீங்க பார்ட்டாக. ஸோ உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஷார்ட் ஃபிலிம், இல்லைனா வந்து உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் தந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம்னா அது எது?
1: கண்டிப்பாக யோர் ஷேம்ஃபுல்லி டூ தான் இல்லை. ஏன்னா இப்போவும் ஞாபகம் இருக்குது,

0: ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகுது. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கு இன்னொரு படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது, யாருன்னா மிஷ்கின் ராம் சார்லாம் சேர்ந்து நடித்த ஒரு படம். அந்த படம் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ரெண்டு ட்ரெய்லரும் ஒரே நாள் ஆல்மோஸ்ட் ஒரே டைம் ரிலீஸ் ஆகுது. நம்ம ட்ரெய்லர் வந்து 2.5 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு ஒரு 3 டேஸில். அவங்களது இட் வாஸ் ஒன்லி 1.5. மிஷ்கின் ராம் சார் நடித்த படத்தோட ட்ரெய்லர் வந்து நம்ம ட்ரெய்லரோட கம்மியான வியூஸ் போயிருந்தது. அதுவே எங்கள் டீமுக்கெலாம் ஒரு பயங்கர ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை தான் க்ரியேட் பண்ணுச்சு. அண்ட் இன்னைக்கு 4 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ எனக்கு எனக்கு அந்த விஷுவல் எல்லாமே அப்படியே ஞாபகம் இருக்குது. ஐ வுட் ஆல்வேஸ் வாண்ட் டு ரீலிவ் தட் மூமெண்ட் எனி டைம் என் மை லைஃப் தான். நான் ஆஃபீஸில் இருக்கோம், 4 மணிக்கு படம் ரிலீஸு, எல்லாம் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் டேரக்ஷன் டீம்லாம் இருக்கும், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும். ஸோ 4 மணிக்கு பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் எங்கள் ஆஃபீஸில், பழைய ஆஃபீஸில். ஸோ 4 மணிக்கு படம் ரிலீஸ் ஆகிற டைமில் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி இங்கே பார்க்கலாம் அப்படின்ட்டு கரெக்டாக 4:00 ரிலீஸ் ஆகுது. எங்கள் ஸ்க்ரீன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறோம். 4 மணிக்கு ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷத்துலேருந்து ஒவ்வொரு ஸ்வைப் இருக்குல்ல, நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணலாம்ல யூடியூப்பை, ஒவ்வொரு ஸ்வைப்புக்கும் 10K வியூஸ் அதிகமாக காட்டுது, வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் ஒரு பாயிண்ட்டில் ஒரு பெரிய ஸ்டாரோட ஒரு டீசர் ரிலீஸ் ஆனிச்சுன்னா அந்த பிளாக்லாம் ஆகும்ல, அந்த மாதிரி ஹேங்லாம் ஆச்சு. ஏன்னா அந்த அந்த டீசர் ட்ரெய்லர் பார்த்துட்டு அவ்வளோ பேர் வந்து என்ன இப்படி ஒரு படம் அப்படின்னு திட்டணுன்றதுக்காகவே அந்த படத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 hour எனக்கு அவ்வளோ கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நிறைய அவ்வளோ ட்வீட்ஸ், இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ பேர்லாம் சொன்னால் ரொம்ப லென்த் ஆகும். எனக்கு இவர் கால் பண்ணியிருந்தார், செல்வராகவன் சாரோட கேமராமேன், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, 1001 ரெகுலராக அவர் தான் கேமரா பண்ணுவார். ஸோ அவர் கால் பண்ணியிருந்தார். அவர் கொஞ்சம் வயசு அதிகமாக வர அவருக்கு, தம்பி சாரிப்பா நான் உன்னை ரொம்ப திட்டேன் ட்ரெய்லர் பார்த்துட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப திட்டேன், கண்டிப்பாக திட்டணுன்றதுக்காக தான் படத்தை பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி செருப்பால் அடித்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஒன்று எப்படி பண்ண பயங்கரமாக பேசினார். எனக்கு அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கால், படம் ரிலீஸ் ஆகி 45 மினிட்ஸில் வந்த ஒரு செலிப்ரிட்டிக்கிட்டருந்து வந்த ஃபர்ஸ்ட் கால். ஸோ அது எனக்கு இன்னும் அப்படியே மைண்டில் இருக்குது. ஸோ அந்த அந்த அந்த ஃபுல் ஈவினிங் இருக்குல்ல, அந்த அந்த 4 மணிக்கு ரிலீஸ் ஆனதுலேருந்து அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் அந்த 1 வீக்கு கிட்டத்தட்ட 6 நாளில் 7.5 மில்லியன் 8 மில்லியன் வியூஸ் கிட்ட போயிடுச்சு. அந்த 1 மில்லியனில் டெய்லி ஒரு 2-3 பேர் செலிபிரிட்டிஸ் ட்வீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் பீங் டாக்ட் அபவுட், த ஹோல் சிட்டி வாஸ் கைண்ட் ஆஃப் டாக்கிங் அபவுட் இட், அவ்வளோ ஸ்டேட்டஸு. அந்த ஃபீல் வந்து அது அது ஒன்லி இஃப் யூ லிவ் த்ரூ இட் யூ கேன் ஃபீல் இட். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒன்று தான் எனக்கு திட்டமிரனில் நடந்தது. பட் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் லவ் இஸ் ஆல்வேஸ் த மோஸ்ட் மெமரபிள் திங் இன் யுவர் லைஃப், யூ கேன் நெவர் எவர் ஃபர்கெட் இட்ல. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லவ் மாதிரி யுவர் ஷேம்ஃபுல்லி 2ல இருந்த அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல்.
1: நிஜமாவே யுவர் ஷேம்ஃபுல்லி 2 வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு, கண்டிப்பாக பார்த்து எங்களுக்குமே. எனக்குலாம் இன்னும் அந்த கடைசி டயலாக் கூட எனக்கு வந்துட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த விமனோட ரேஷியோ அதை பற்றிலாம் நீங்கள் பேசியிருந்த விஷயம் எல்லாமே அவ்வளோ இம்பாக்ட் கிரியேட் பண்ணி. சாரி, யுவர் ஷேம்ஃபுல்லி ஒன்ல வந்து விமன் ரேஷியோ பற்றி நீங்கள் சொல்லியிருந்த டயலாகாக இருக்கட்டும், யுவர் ஷேம்ஃபுல்லி 2ல நீங்கள் எடுத்த கான்செப்டாக இருக்கட்டும், ஆக்சுவலாக விக்டிமைஸ் யார், ஒரு இஷ்யூவில் ஒரு பையன் பொண்ணு சம்மந்தப்பட்டாலே ரொம்ப ஈஸியாக பையனை விக்டிமைஸ் பண்ணுறதும் தவறு தான் அப்படின்ற விஷயத்த ஆக்சுவலி உங்கள் படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. நிறைய டெம்ப்ளேட்ஸ் கூட நான் பார்த்தேன் உங்களோட மூவியோட டெம்ப்ளேட்ஸ் எடுத்து அவங்க பண்ணது கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் சார். அடுத்ததாக இப்போது ஒரு டேரக்டராக எந்த அளவுக்கு வெரிஃபைட் டீட்டெயில்ஸ் தரணும் அப்படின்றதுல நீங்கள் கான்ஷியஸாக இருக்கீங்க இந்த திட்டம் 2 படத்துக்கு அப்புறமா, இனி நீங்கள் எடுக்க போகிற படங்களில்? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி அந்த ஒரு டயலாக் வச்சதுக்கு நான் வருத்தப்படுறேன்னு, அப்போ இன்னும் எந்த அளவு கான்சியஸாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: என்ன அப்படின்னா, திட்டமிரண்டில் நடந்த விஷயத்த நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். திட்டமிரண்டு படம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர்கிட்ட பேசி அவங்க சொன்ன ஃபேக்ட்ஸை தான் அப்படியே நாங்கள் படமாக பண்ணியிருந்தோம். ஒரு 5-6 பேர்கிட்ட, ஒருத்தர்கிட்ட பேசினா ஓகே அப்படின்னு தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 பேர்கிட்டையும் பேசி ஆல்மோஸ்ட் அவங்க சொன்னதெல்லாம் வச்சு அண்ட் டாக்டர்ஸ்கிட்டையும் பேசி அது அந்த ஃபேக்ட்ஸ் தான் அப்படியே இருக்கிறது எல்லாமே நாங்கள் அவங்க கிட்டே பேசினது அண்ட் வீடியோஸில் பார்த்தது எல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஒரு சில பேர் வந்து படத்தில் வந்து அவங்களோட கருத்து வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, ஒழுங்காக வெரிஃபை பண்ணாமல் எடுத்திருக்காங்க, ஒழுங்காக ரிசர்ச் பண்ணாமல் எடுத்திருக்காங்க அப்படின்னு. ஸோ இது இங்கே என்ன அப்படின்னா, இந்த அப்போ இந்த 5-6 பேர் என்கிட்ட சொன்னாங்கல்ல, அதெல்லாம் அவங்க சொன்னது, ஆனால் இந்த இதை ரிசர்ச் பண்ணாமல் எடுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல சில LGBTQ அவங்களே சொல்கிறேன், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, இது இப்படி இருக்கக்கூடாது, இது தப்பு, இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இது தப்பு. ஸோ ஆக்சுவலாக என்ன, நான் அதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒப்பீனியன்ஸ் டிஃபர் அப்படின்ற மாதிரி தான். ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிற எனக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி நான் அப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன்னா ஓகே இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறவங்களுக்குலாம் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ அந்த ஆறு பேர் சொல்கிறத வச்சு நான் ஒன்று சொல்கிறேன். ஆனால் இன்னொரு ஆறு பேர் எனக்கு இப்படி இருந்தால் பிடிக்காது, நீங்கள் எப்படி எப்படி காட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் எதை காட்ட முடியும், எது கரெக்ட் எது தப்பு. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்ட் இண்டிவிஜுவல் பேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆகுது. ஸோ அப்போ இங்கே எது நான் சொல்லணும், எது கரெக்ட் தப்புன்றதுலேயே எனக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் ஆகும் போது அப்போ நான் இந்த கேரக்டர் இப்படி அப்படின்ற மாதிரி தான் நான் பண்ண முடியும்ல. ஸோ திட்டமிரண்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அப்போது அங்கே ரைட் ராங் எது, எது வெரிஃபைடு, எது கரெக்ட் எது தப்பு அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாத மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஆகுது. ஸோ
1: எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது, ஆடியன்ஸ் எல்லாரையும் ஒத்துக்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களா?
0: இல்லை இப்போ ஓகே, இப்போ ஜென்ரலாக பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமே. இப்போ பெண்களுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் காட்டுறேன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படி கரெக்டா? ஸோ அதை ஜென்ரலைஸ்டாக சொல்ல முடியாதுல்ல. இப்போ பெண்களுக்கெல்லாம் ஒரு பையன் பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா தான், இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு ஒரு பையன் எப்படி இருந்தால் பிடிக்கும், எனக்கு ஃபார்மல்ஸ் போட்டு பேண்ட் ஷர்ட் போட்டிருந்தா தான் பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு அஞ்சு பேர்கிட்ட கேட்க ஓகே அதை வச்சு நான் வந்து பொண்ணுங்களுக்குலாம் பேண்ட் ஷர்ட் போட தான் பிடிக்கும் அப்படின்னா அவங்க வந்து எப்படி அப்படி எடுக்கலாம், எனக்கு வேஸ்ட் சட்டை போட்டால் தான் பிடிக்கும், அவங்க தப்பாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது இண்டிவிஜுவலிஸ்டிக்காக மாறுதில்ல. இதுதான் திட்டமிரண்டில் அவங்க. அண்ட் அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு பொண்ணாக இருந்து பையனாக மாறி இருக்கான், இதை வச்சு படம் பண்ணுறீங்க, நீங்கள் ஏன் வந்து ஒரு சிஸ்மேனை வச்சு பண்ணுறீங்க? சிஸ்மேன்னா அவங்க வந்து இந்த நார்மலான ஒரு பையன் பொண்ணு இருக்காங்களே அவங்கள வந்து சிஸ்ஜெண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உண்மையாகவே ஒரு இந்த மாதிரி மாறின ஒரு பொண்ணையோ பையனையோ வச்சு தான் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கணும். ஜென்ரலாக ஒரு படத்தில் வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் கேரக்டரை காட்டுறீங்கன்னா நீங்கள் உண்மையான ஒரு டிரான்ஸ்ஜெண்டரை வச்சு தான் எடுக்கணும். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹீரோவாக பண்ண பையன் வந்து ஒரு உண்மையாக பொண்ணாந்து பையனாக மாறினவனை வச்சு பண்ணியிருக்கணும். ஸோ ஓகே அது அவங்களோட கருத்து. ஆனால் ஒரு படமாக ஒரு ப்ரொடியூசருக்கு அந்த படம் பண்ணி அந்த படம் பிஸ்னஸ் ஆகணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னும் போது ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒருத்தன் பேரா நடிக்கிறான் அப்படின்னும் போது அங்கே வந்து அந்த அந்த பையனோட கேரக்டர் அவ்வளோ முக்கியம் இல்லை. அவன் சூப்பராக நடிக்கணும், ஆடியன்ஸ் அவனை அக்செப்ட் பண்ணணும், அவன் ஐஸ்வர்யாவுக்கு பேராக இருக்கிறது கரெக்டாக இருக்கணும், அவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸை வச்சு நான் எப்படி அப்படி ஒரு ஆளை தேடி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ ஒன்று இருந்தால் ஒன்று இருக்கும், ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது அப்படின்ற ஒரு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதில் எனக்கு ஆக்சுவலி பயங்கரமான மாற்று கருத்து தான், அப்படி பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திட்டமிரண்டில் இருந்தது. என்ன பேசிகிட்டு இருந்தேன்,
1: இல்லை இனிமேல் வரப்போற படங்களில் எந்த அளவுக்கு வெரிஃபை பண்ணி எடுக்கிறது,
0: வெரிஃபை பண்ணி எடுக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் தான். ஆனால் வென் இட் கம்ஸ் டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு பர்சனோட ஒரு ஒரு ஃபீலிங்கை நம்ம காட்டும் போது அதில் கண்டிப்பாக மாற்று கருத்துகள் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் மனசாட்சிக்கு தெரியும், நான் ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்கேன்னா எங்கள் டீமுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நாங்கள் அதை கரெக்டாக சொல்லணும் அப்படின்றதுல இதுவாக இருந்தோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் அவங்க மனசாட்சிக்கு கான்சியன்ஸ்க்கு கரெக்டாக இருந்துட்டாலே கண்டிப்பாக ஹாஃப் ஒர்க் டன் தான். அதை தாண்டி வென் இட் இஸ் கேரக்டர் பேஸ்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சார் உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னலாம் இப்போதைக்கு?
0: நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஆந்தாலஜி ஒன்று போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு நாலஞ்சு கதைகள் எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கும், கிட்டத்தட்ட யோர் ஷேம்ஃபுல்லி 3, 4, 5, 6 மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அன் ஆந்தாலஜி தட்ஸ் கோயிங் ஆன். அண்ட் மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இன் டாக்ஸில் இருக்குது, அஃபிஷியலாக இன்னும் கூடிய சீக்கிரம்.
1: நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் ஆக்டராக இனிமேல் பார்க்க வாய்ப்பு இருக்குமா இல்லை டேரக்டர் தானா
0: தெரில, இந்த ஆந்தாலஜியில் ஏதாவது ஒரு கதையில் ஏதாவது ஒரு ரோல் பண்ண வாய்ப்பு இருக்குது, இன்னும் டிசைட் பண்ணல, 100% டிசைட் பண்ணல, கொஞ்சம் குண்டு வேறு ஆகிட்டேன்னா அதனால் வெயிட்லாம் குறைச்சிட்டு நடிக்கணும் தெரில, ஹோப்ஃபுல்லி.
1: ஃபேக் நியூஸ் கேம்பெயின் இப்போ நாங்கள் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபேக் நியூஸ் கேம்பெயின் பற்றியும் ஒரு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதால வர பிரச்சனை கான்சிக்வன்சஸ் எந்த அளவுக்கு அதை டெலிகேட்டாக ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத பற்றி உங்களோட ஒரு ஒரு மீடியா பர்சனாக உங்களோட ஒரு வைடர் வியூ என்னது?
0: ஓகே அதான் இந்த கேம்பெயின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கண்டிப்பாக ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணும் மக்களுக்கு. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா யோர் ஷேம்ஃபுல்லி பார்த்து யோர் ஷேம்ஃபுல்லி 2 பார்த்து நிறைய பேர் வந்து இதுக்கப்புறம் நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக யோசித்து தான் பண்ணுவேன், வெரிஃபை பண்ண தான் பண்ணுவேன் அப்படின்னு அப்போ சொன்னாங்களே தவிர மறந்துடுறாங்க. இப்போ எப்படி கத்தி படத்தில் வந்து தளபதி வந்து கோக் குடிக்கிறது வந்து தப்பு அப்படின்னு பேசியிருப்பார். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு மாதம் குடிக்காமல் இருந்திருப்பாங்க, 2 குடிக்காமல் இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. ஸோ திரும்ப திரும்ப இவங்களுக்கு சொல்லிகிட்டே இருந்தால் தான் அதை வந்து அவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது ஓகே இந்த கேம்பெயின் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கதான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப தோணிகிட்டே இருக்கும், ஓகே இதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு நேச்சுரலி டைல்யூட் ஆகி வேறு விஷயங்களுக்குள்ள போய் அவங்க அதே பழைய இந்த பழைய குருடி கதவு தரடி ஃபீலுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற வகையில் இந்த கேம்பெயின் கண்டிப்பாக இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா அதான் இந்த ஃபேக் நியூஸ் வந்து வென் இட் இஸ் கன்சர்ன்ட் அபவுட் சம் ஆஃப் த பர்சன் நமக்கு அது ஒரு நியூஸாக தான் தெரியுது. ஆனால் இதுவே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அந்த ஃபேமிலியவே எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ அந்த வகையில் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
1: உங்கள் டைமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஸோ நம்மக்கிட்ட ஃபேக் நியூஸால் வர பிரச்சனைகள் பற்றியும் அண்ட் அவரோட கரியர் பற்றின அவரோட கரியரில் இருந்த முக்கியமான விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இணைந்திருங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம் நமது பெருமை.

0: எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட டேபிள், கேன் யூ ப்ளீஸ் ஷிஃப்ட்.
1: நான் ஆஃபீஸ்க்கு புதுசு, எனக்கு தெரியாது, நான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வேணால் அப்படியே உட்காருங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
0: வாட், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்னோட டேபிள்னு சொல்கிறேன், நீங்கள் வேணால் உட்காருங்க, நோ ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. எனக்கு தான் ப்ராப்ளம்.
1: நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஆல்ரெடி, அதனால்தான்.
0: இப்போ எழுந்திருக்க போகிறீங்களா இல்லையா? ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டேவே இப்படியா சீனியர் கிட்ட பிஹேவ் பண்ணுவீங்க? ஹவு டேர் யூ? கிளம்புங்க முதல்ல. வெறுப்பேத்திட்டு இருட்டேட் ஆகுது. ஏன் தான் இப்படியே இருக்காங்களோ, சும்மா நிம்மதியாக சாப்பிட கூட விடாம.
1: I'm sorry.
2: என்ன மேடம், சாப்பிட வந்த இடத்துல சண்டையா?
0: ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா சாப்பிட்றியா?
2: ஓகே ஓகே, நீ சாப்பிடு.
3: 10 minutes later.
0: வந்தது ஏதோ கேட்டி, என்ன கேட்டேன்?
2: சாப்பிடு முதல்ல.
0: அட சொல்லுப்பா.
2: இல்ல, அந்த பொண்ணு கிட்ட எதுக்கு கத்துன? அவங்க ஆபீஸ்க்கு புதுசா வந்தவங்க. இது நீ ரெகுலரா உட்கார்ற இடம்னு அவங்களுக்கு தெரியாது. அண்ட் இது ஜெனரலா ஆபீஸ் சேர், ஸ்பெசிபிக்னு இல்ல.
0: ரொம்ப ரூடா கத்திட்டானா? சாரிடா.
2: எனக்கா சாரி?
0: நாளைக்கு அவகிட்ட சாரி சொல்றேன், ஜஸ்ட் ரிமைண்ட் மீ.
3: அடுத்த நாள்.
2: குட் மார்னிங் சார். மார்னிங் மேம். ஹே ஆதரா, என்னாச்சு? ஏன் நல்லா இருக்க? என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு?
0: நேத்து ஒரு பொண்ணு கிட்ட பேசணும்ல கேன்டீன்ல, ஆக்சிடென்டாம். சீம்ஸ் கிரிட்டிக்கல். ஒரு மாதிரி இருக்கு. நான் நேத்துக்கு கத்திருக்க கூடாதுல, ஏதோ வேற டென்ஷன்ல கத்திட்டேன்.
2: ஹே சரி சரி, சில், இந்தா முதல்ல தண்ணி குடி. பாத்தியா, யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. எங்கேயோ யார் மேலயோ இருக்கிற கோவத்தை சம்பந்தமே இல்லாம நம்ம காட்டுறோம். ஒரு நிமிஷம் பொறுமையா யோசிச்சிருந்தா இந்த ப்ராப்ளமே இல்ல. சரி விடு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கலாம்.
1: அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குடியும் இனிமையான வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்துவோம்.
2: வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றத பத்தி எப்பவும் பேசுறோம், ஆனா அதை விட முக்கியம் ரிக்ரெட்ஸ் இல்லாம வாழணும்னு தான். அத பத்தி யோசிப்போமே. பொதுநலன் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெரு.

0: கேட்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
1: வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்க ஆர்ஜே சுச்சி பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் காலேஜுக்கு கிளம்பி வரும்போது என்னெல்லாம் நடந்ததுன்னா, நான் வந்து அவசரமா கிளம்பினேன். சரி, நம்ம ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போறோம், இன்னைக்காவது எப்படியாவது கரெக்ட் டைமிங்க்கு போயிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என் வண்டியில பெட்ரோல் இல்லை. சரி, பெட்ரோல் போட்டு போலாம் அப்படின்னு பார்த்தா எங்க அம்மா அவங்க சேர்த்து வச்சு சொத்தெல்லாம் விற்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்ப விலை இருக்கிற நிலைமைக்கு அதான் பண்ணும் போல. சரி, அதுக்கப்புறம் ட்ரெயின்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ட்ரெயின்ல உட்காந்து வழக்கம் போல என்னோட ஹெட்போன்ஸை கனெக்ட் பண்ணலான்னு எடுக்க போனேன். அப்ப எனக்கு எதிர இருந்த ஒருத்தர் அவரோட பைய கீழே வைக்கிறத நான் பார்த்தேன். சரி, நம்மளும் அதுல என்ன இருக்கு அப்படின்னு ஆர்மாவா எட்டி பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய வில்லு இருந்துச்சு. இதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப திடீர்னு ஞாபகம் வந்தது, ஒரு டிவி ஷோல நான் இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் யோசிச்சேன், நம்மளோட கலைகள் எல்லாம் இப்போ டிவி ஷோ பார்த்துதான் நமக்கே தெரியுதுன்னு. நம்ம பாரம்பரிய கலைகள் எவ்வளவோ இருக்கிறப்போ ஏன் நம்ம யாருக்குமே அதை பத்தி தெரியல? இத போலவே நம்ம ஊர்ல இருந்த ஒரு பழமையான பாரம்பரியமான ஒரு கலைய பத்தின ஒரு அழகான கதையை தான் கேட்க போறோம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க, இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை.
2: Again on the sweep, is it going to go over his head? Oh, no way, no, no way, you cannot do that, Ben Stokes, you cannot do that.
3: எவ்வளோ நேரம் தான் அந்த மேட்ச் பாக்குறது, கொஞ்ச நேரம் சன் மியூசிக் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா பாக்க விட்டுறாதீங்க. இருங்க, நான் சேனல்ல மாத்துறேன்.
4: Okay.

0: சூப்பர். இந்த பாட்டு கேட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சு?
1: கேக்குறத விட இந்த பாட்டு பார்க்க ரொம்ப அழகா இருக்கும்.
0: அதுவும் என்னமோ உண்மைதாம்மா. இந்த மாதிரி பொம்மல் ஆட்டம்லாம் இந்த பாட்டுலதான் நான் கடைசியா பார்த்த ஞாபகம்.
1: இந்த மாதிரி நாட்டுப்புற கலையெல்லாம் நேர்ல பார்க்க உனக்கு தான் கொடுத்து வைக்கல சாஹி.
0: நீங்க மட்டும் என்ன பாத்திருக்கீங்களா?
1: சின்ன வயசுல பார்த்தது அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது.
0: இவ்வளவு வருஷம் ஆகியும் நீங்க ஒரு தடவை கூட ஏதாவது சொன்னதே இல்ல.
1: இந்த 21 வருஷத்துல நீ என்னைக்கு இதெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்க? அம்மா இது எங்க அது எங்க, நைட்டுக்கு என்ன சாப்பாடு, மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடு, இவ்வளவுதான் நீ கேக்குறது.
0: சரி சரி விடுங்க விடுங்க, ரொம்ப டேமேஜ் பண்ணாதீங்க. நீங்க எங்க இதெல்லாம் பாத்தீங்க? நம்ம ஊர்லயா?
1: ஆமா சாஹி, நம்ம ஊர்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பொம்மலாட்டம், தெருக்கூத்து, விழுப்பாட்டு அப்படின்னு திருவிழா நேரத்துல களை கட்டி இருக்கும்.
0: கேட்கவே சூப்பரா இருக்குமா. ஆனா இதெல்லாம் நம்ம ஊர்ல இன்னும் இருக்கா?
1: பரம்பரை பரம்பரையா இந்த கலையில இருக்கிற சில பேர் இன்னும் இருக்காங்க, ஆனா அவங்களுக்கு வரவேற்பு தான் இல்லாம போச்சு.
0: ஆமாமா, நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு இந்த கலையோட பேரு கூட தெரியாது.
1: உண்மைதான், எல்லாருக்கும் பொம்மலாட்டம் கூட ஓரளவுக்கு தெரியும், ஆனா தோல் பாவை கூத்துன்னு சொன்னா முழிப்பாங்க.
0: இது என்னது? இது நானே புதுசா கேக்குறேன். என்னதுமா இது?
1: சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம்.
0: என்ன ஆனாலும் சோறுதான் முக்கியம்னு இருக்க நீனு. சரி ஓகே,
1: இப்போதான் திருப்தியா இருக்கு.
0: சரி சரி கண்டினியூ பண்ணுங்க கண்டினியூ பண்ணுங்க.
1: தோல்பாவை கூத்து பத்தி தானே பேசிட்டு இருந்தோம்?
0: ஆமாமா,

0: ஹிஸ்டரியெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: இருக்காதா பின்ன? இப்ப எப்படி நான் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேனோ அதே மாதிரிதான் எங்க பாட்டி எனக்கு சொன்னாங்க. முதல் தடவை தோல்பாவை கூத்து பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒண்ணு விடாம கேட்டேன். தோல்பாவை கூத்துக்கு போடுற ஸ்டேஜ கூத்து மடம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலதான் வெள்ளை துணி கட்டி வச்சிருப்பாங்க. இந்த துணிக்கு பின்னாடிதான் விளக்கு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு விளக்கு மடம்.
0: ஓஹோ, இவ்வளவு ப்ரிபரேஷன் இருக்கா?
1: என்ன இப்படி கேட்டுட்டா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல சாஹி. இந்த மாதிரி கலைக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இத கத்துக்கிறதும் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. நான் பார்த்த தோல்பாவை கூத்து முழுசா 21 நாள் ஆச்சு கம்ப்ளீட் பண்றதுக்கு.
0: 21 நாளா? ஏன் அவ்வளவு நாளு? நானும் ஏதோ ஒரு மேக்ஸிமம் 3 to 4 hours தான் ஆகும் நினைச்சேன்.
1: இல்ல சாஹி, நான் பார்த்தது கம்பராமாயணம். அது காலையில ஆரம்பிச்சா ஈவினிங் தான் முடிப்பாங்க. அப்ப நினைச்சு பாத்துக்கோ எவ்வளவு ஒரு டெடிக்கேஷன் தேவைன்னு.
0: என்னத்தையோ
1: பாக்குறோம், அடுத்த நாளே மறந்துடுறோம். ஆனா நான் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது எனக்கு நேத்து பார்த்த மாதிரி அவ்வளவு ஆழமா என் மனசுல பதிஞ்சிருக்கு.
0: கரெக்ட் தான்மா. சரி சொல்லுங்க, இத எத்தனை பேர் சேர்ந்து பண்ணுவாங்க?
1: ஒரு 40 பேர்கிட்ட பண்ணுவாங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் ஹெட் மாதிரி ஒருத்தர் உண்டு. அவரைதான் புலவர்னு அழைப்பாங்க. இந்த புலவர்களுக்கு தமிழ் மட்டும் இல்ல, மலையாளம், சமஸ்கிருதம் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். அது போக வேதங்கள், புராணங்கள் இது எல்லாமே அவங்க கத்துக்கணும்.
0: அப்பா, இவ்வளவு கத்துக்கணும்னா ஒரு 10 வருஷமா தான் ஆகணும்ல?
1: ஆமா சாஹி, பல வருஷம் பயிற்சி பண்ணுவாங்க இந்த கலைய முழுசா கத்துக்க. அது தவிர்த்து இந்த பொம்மையெல்லாம் பண்றதுக்கும் ஒரு கைவண்ணம் பொறுமை எல்லாம் தேவை. ஆட்டுத்தோலை வாங்கி அதை காய வச்சு அதுக்கப்புறம் அதுல வரைஞ்சு அதுக்கு உயிர் கொடுக்கணும்.
0: எனக்கு நீங்க சொல்ல சொல்ல இதெல்லாம் அப்படியே பாக்கணும் போலவே இருக்குமா. நம்ம ஊர்ல இப்பதான் அது இல்லையா?
1: தோல்பாவை கூத்து கத்துக்கிட்டு நடத்துற செயல்திறன் இருக்கிறவங்களே இப்ப சில பேர் தான். உங்க தாத்தா கிட்ட கேட்டு பார்த்தா வேணா தெரியும்.
0: இப்பவே நான் கால் பண்ணி கேக்க போறேன். வெரி லக்கிமா இதெல்லாம் நேர்ல பார்த்ததுக்கு.
1: ஆமா சாஹி, என்னோட ஜெனரேஷன்லயே ஒரு கையளவு பேர் தான் இதெல்லாம் பாத்துருக்கோம். இனி வருஷம் போக போக இந்த மாதிரி கலையெல்லாம் மக்கள் ஞாபகத்துல இருந்து அழியாம இருந்தா சரிதான்.
0: அப்படியெல்லாம் ஆகாதுமா. முதல்ல நம்ம ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். கண்டிப்பா இப்படி ஒரு கலை இருக்கு அப்படின்னு தெரிய வந்தா எங்க ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வரவேற்பு இருக்கும். இருங்க, எங்க காலேஜ்ல வந்து கொஞ்ச நாள் இப்ப கல்ச்சுரல் வேற வரப்போகுது. நான் தாத்தாக்கு போன் பண்ண போறேன்ல, எப்படியாவது அவருக்கு ஒரு தொல்பாவை புலவரை தெரியுமா அப்படின்னு கேட்கவா? அப்படி ஒரு புலவர் தெரிஞ்சா நான் என் காலேஜுக்கு கூட்டிட்டு போவேன். 1 hour ப்ரோக்ராம் பண்ணா கூட போதும், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல டிராமா போட்டா நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைக்குமா இந்த கூத்த பத்தி.
1: சூப்பர் ஐடியா சாஹி, பரவாயில்லையே. முகுந்தா முகுந்தால ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம்.
0: ஐடியாக்கோட கிரெடிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தான் மிஸ்ஸஸ் கயல்விழி.
2: ஆஹா, இதெல்லாம் கேட்ட உடனே எனக்கு இப்பவே தோல்பாவை கூத்த பார்க்கணும் போலவே இருக்கு. வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இவ்வளோ அழகான ஒரு கலையை பத்தின அருமையான கதையை பார்த்தோம். கூத்து மட்டும் இல்லங்க, நமக்கு தெரியாத பல இசை கருவிகளும் கூட இன்னும் இருக்கு. உங்களுக்காகவே அந்த பழமையான கருவிகளை இங்க நாங்க கொண்டு வரோம்னு சொன்னா என்ன நம்பலல்ல? அடுத்து வர நிகழ்ச்சியில உங்களுக்கான பதில் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க. இது MOP சமுதாய வானொலி 107.8, நமது சமுதாயம், நமது பெருமை.
3: வணக்கம், என் பெயர் அர்ச்சனா. மறந்து போன இசை நிகழ்ச்சியில உங்களுடன் நான் வந்து ஒரு பாரம்பரிய 2 இசை கருவியை பத்தி பேச போகிறேன். முதலாவது ஒரு பிராச்சீன காலத்து ஒரு இசைக்கருவி, அதன் பெயர் யாழ். இந்த இசைக்கருவி நம் காதல் தேனாக எப்படி வந்து பாய்கிறது இப்போ கேட்போம்.

யாழ் ஒரு மயில் தோகையின் உருவத்தில் உள்ளது. இந்த இசைக்கருவி சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது. அத்தனை பழமையான கருவி. இந்த கருவி பலாமரத்தால் பண்ணப்பட்டுள்ளது. பொதுவாக பன்ருட்டியில் அதிகமாக பலாமரத்தை காணலாம். இதன் எடை 3 கிலோ உள்ளது. உருண்டையாக உள்ள இந்த பலாமட்டையில் யாழ் கருவி அதில் தாங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த பெயர் யாழி என்கிற ஒரு தெய்வ சம்பந்தப்பட்ட மிருகத்தினில் இருந்து அமைந்துள்ளது. ராஜ தர்பாரில் இதுக்கு ஒரு மிக பெரிய முக்கியத்துவம் உண்டு. திரைத்துறையில் யாழ் அந்த காலத்தில் பிரபலமாக மிக முக்கியத்துவம் அடைந்தது. உதாரணமாக சிலப்பதிகாரம் என்ற அத்தியாயத்தில் கண்ணகி கோவலன் கதாபாத்திரத்தில் இளங்கோ வடிகள் மாதவியின் நாட்டியத்தை மிக சிறப்பாக பாராட்டி பண்ணியிருக்கிறார். அத்துடன் யாழையும் மிக அற்புதமாக அதை பற்றி வர்ணித்து இருக்கிறார். அத்துடன் பாரதிதாசன் இந்த பாட்டை இயற்றியிருக்கிறார். சினிமா துறையில் நாகேஸ்வர ராவ் நடித்திருக்கிறார். கர்நாடக இசையிலையும் இந்த பாட்டை மிக பிரபலமாக எல்லோரும் பாடியிருக்கிறார்கள். இந்த பாட்டை நான் உங்களுக்கு 2 லைன் பாடி காமிக்கிறேன்.

இந்த இசைக்கருவி முக்கியத்தை இழந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வருவது ஒரு இனிமையான தாள வைத்திய கருவி. அதன் பெயர் ஜலதரங்கம். அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் சற்று கேட்போமா?

0: நீங்க எல்லோரும் ரசித்து இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். ஜலதரங்கம் அதன் மறுபெயர் விளம்பில் நீர் அலைகள் இசைக்கருவி. பீங்கான் கிண்ணங்களை கொண்டு இதை வாசிப்பார்கள். கலைஞர்கள் தன் முன்னால் ஒரு கிரசன்ட் வடிவத்தில் பீங்கான் கிண்ணங்களை வைத்து இசைப்பார்கள். 16 கிண்ணங்கள் மொத்தம் இருக்கும். ஸ்ருதிக்கு ஏற்றவாறு ஒரு குச்சியை கொண்டு அது இசைப்பார்கள். இந்த நீர் இசைக்கருவி திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூரை சேர்ந்தவர் சுப்பிரமணிய பாகவதர் குடும்பத்தில் சுமார் 75 ஆண்டுகளாக வாசித்து கொண்டு வருகிறார். அவரது மூத்த மகனுக்கு ஜனாதிபதி விருது கிடைத்து இருக்கிறது. உலகளவில் இந்த நீர்க்கருவி ரொம்ப பெயர் பெற்றுள்ளது. பீட்டில்ஸ் என்ற ஒரு இசைக்குழு, அதில் ஜார்ஜ் ஹாரிசன் என்கிறவர் அந்த நீர் இசைக்கருவியை ஒரு பாட்டின் மூலம் அதை பிரபலம் செய்துள்ளார். இது நம்ம திரைத்துறையில் MSV சார், ராஜா சார், ரெஹமான் சார் எல்லோரும் இது உபயோகப்படுத்திருக்கிறாங்க. அழியும் நிலையில் உள்ள இந்த ஜலதரங்கத்தை தமிழக அரச விழாக்களிலும் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளிலும் இந்த இசையை மீட்டெடுக்க கோரிக்கையாக கேட்டுக்கொள்கிறேன். உதாரணமாக உலகளவில் மிக பிரபலமான ஒரு இசைக்கருவி வயலினை நாம் தினம்தோறும் கேட்கிறோம், வாசிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அதுபோல இந்த நீர் இசைக்கருவியை நாம் ஏன் பிரபலப்படுத்தக்கூடாது? தினம்தோறும் ஒரு வாய்ப்பாட்டு போலவே ஏன் கற்றுக்கொள்ளக்கூடாது? இது என் கேள்வி மட்டுமல்ல, இது சமூகத்தின் கேள்வி. நன்றி, வணக்கம்.
1: அடடா, அப்படியே தேவலோகத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இன்ப தேன் வந்து பாயது காதிலினேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்குங்க எனக்கு. இது மட்டும் இல்லைங்க, நமக்கு தெரிஞ்சு ஆனா நமக்கு தெரிஞ்சும் மறந்த பல கலைகள் இருக்கு. அந்த கலைகளை பத்திலாம் நம்ம கூட இன்னைக்கு ஒருத்தர் பேச போறாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருங்க. இது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மக்களே, வெல்கம் டு வாங்க பேசலாம். இன்னைக்கு நம்ம கூட வாங்க பேசலாம் செக்மெண்ட்க்கு யார் வந்திருக்காங்கன்னா திரு ஜான் மில்டன் அவர்கள். ஜான் மில்டன் அவர்கள் நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரிய கலைகள் அனைத்திலும் வல்லவர். நம்ம கலைகள் எல்லாம் முறையாகவும் பயின்றவர். இவரோட கலைக்கூடத்துல இவர் இந்த பாரம்பரிய கலை எல்லாத்தையும் இளைஞர்களுக்கு மத்தியில பிரபலமாக்கி கொண்டு வராரு. நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம மண்ணோட பாரம்பரிய கலைகளை எல்லாம் பிரபலப்படுத்தி கொண்டு வராரு. நீங்க இன்னைக்கு எங்களோட இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து இவ்வளோ பெரிய கலையை வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்க எப்படி இதை தொடங்குனீங்க, எவ்வளோ வருஷமா இதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுல எல்லாருமே ஆர்வமா இருக்காங்க.
2: என்னோட கலை பயணம் வந்து 26 வருஷம் ஆச்சு. நான் இந்த பாரம்பரிய கலைகளை ஸ்டேஜில் ஏற்றுறது இதான் என்னோட முக்கியமான தொழில் இது. ஆக்சுவலாக எனக்கு இந்த பாரம்பரிய கலைகள் மேலே ரொம்ப ஆர்வம் வந்ததுக்கு முக்கியமான காரணம், எங்கள் அம்மாவோட அப்பா ஒரு பெரிய ஒரு கூத்தாடி. எங்கள் அம்மாவோட அப்பா ஒரு பெரிய கூத்தாடி. நான் உண்மையில் கடற்கரை சமூகத்திலேருந்து வந்தவன். நான் ஒரு மீனவன். ஆக்சுவலாக மீன் பிடிக்கிறவன். நிறைய பேருக்கு என்னடா மீனுக்கும் கலைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நெய்தல் நிலம்தான் கலைகளை வளர்த்ததில் முக்கிய பங்காற்றிய ஒரு பகுதி. இன்னைக்கு நெய்தல் நிலத்தில் கலைகள் எல்லாம் கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு. காரணம், நெய்தல் நில மக்கள் எல்லாருமே, இந்த கலை சார்ந்த மக்கள் எல்லாருமே கடலை நோக்கி, மீன்பிடிதலை நோக்கி பயணிச்சிட்டாங்க. ஆனாலும் என் குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஆசான் இருந்ததுனால அது எப்படியோ எனக்குள்ள தூத்திக்கிச்சு. எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து ரெண்டு முகம் இருக்குது. ஒரு முகம் வந்து பாரம்பரிய கலைகளை சார்ந்து கொண்டு போகிறது, இன்னொன்று நெய்தல் நிலையத்தை தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பாக ஆய்வு செய்ததில் நான் ஒருத்தன். அப்போ எனக்கு வந்து நெய்தல் நிலத்தில் எப்படி கலைகள், அப்போ அங்கே போய் ஆய்வுகளில் போகும்போது கலைகள் முழுசாக அழிஞ்சிருக்கு. அப்படி தெரியும் போது தான் இந்த கலைக்குள்ளே இன்னும் ஆர்வம் வந்து நான் இந்த கலைகளுக்குள்ளேயே நான் என்ன உள்ளேயே இருந்துட்டேன். இந்த கலைகளுக்குள்ளேயே இத்தனை வருஷம் என்னோட பயணம் தொடர்ந்துருச்சு.
1: சார், கேட்கவே வந்து ரொம்ப இது ரொம்ப எங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம மக்களில் வந்து பல பேருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த பொய்க்கால் குதிரை, புலியாட்டம், இதெல்லாம் வந்து தொடங்கி எங்கேருந்து தொடங்கிச்சு, அதோட ஹிஸ்ட்ரி, அதை பற்றி வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் சார்.
2: ஆக்சுவலாக ஒரு ஒரு சின்ன ஒரு பாடல்லிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். மூணாத்து இருந்த முன்னோன் கூத்தில் உடுக்கையில் பிறந்தது ஓசையின் சுழலே, ஓசையில் பிறந்தது இசையின் உயிர்ப்பே, இசையில் பிறந்தது ஆட்டத்து இயல்பே, ஆட்டம் பிறந்தது கூத்தின் அமைவே, கூத்தில் பிறந்தது நாட்டிய கோப்பே, நாட்டியம் பிறந்தது நாடக வகையே. இது சாத்தனார்னு சொல்கிறவர் எழுதின கூத்தநூல்லிருந்து எழுதப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்னாடி இவ்வளவு தெளிவாக நிறைய சங்க இலக்கிய பாடல்கள்லாம் நமக்கு இருந்தால் கூட இந்த பாடல் தான் மிக தெளிவாக எப்படி கூத்துக்களை நமக்கு பிறந்துச்சு அப்படின்னு சொல்கிறத நமக்கு புரிய வச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப இயல்பாக தான் இருந்தது இந்த பாடல், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூத்துக்கலையிலிருந்து தான் எல்லா கலைகளுமே உருவாச்சு, கூத்துக்கலைகள்லேருந்து. இப்போ இந்த கூத்து கலைகள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தற்காப்பு கலைகள், பழமையான தற்காப்பு கலைகளில் வந்து தான் வந்து கூத்துக்கலைகளாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில். நம்ம தமிழர்கள், பண்டைய தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கலைகள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது, இவங்க எதெல்லாம் பிற்காலத்தில் அழிஞ்சிரும் அப்படின்னு யோசித்தாங்களோ அதையெல்லாம் நிகழ்களையாக மாற்றிட்டாங்க. நிகழ்களைனா நிகழ்ச்சிகள், ஒரு கலை நிகழ்ச்சின்னு சொல்கிறத நிகழ்களையாக மாற்றிட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்த பாரம்பரிய அறிவை வந்து அப்படியே ஒரு நிகழ்கலைக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்பவுமே வந்து பயம் இருந்தது, இந்த கலைகள்லாம் அழிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்மள்கிட்ட இருந்த தற்காப்பு கலைகள், இப்போ நீங்கள் சொல்கிற இது பொய்க்கால் குதிரையாக இருக்கட்டும், புளியாட்டமாக இருக்கட்டும், இது எல்லாம் முன்னால் வந்து நம்மளோட தற்காப்பு கலைகள். அது எப்படின்னு சொல்கிறத உங்களுக்கு சின்ன விளக்கத்தோடு சொல்கிறேன். அதாவது நீங்கள் சைனா ஃபிலிம்லாம், சைனா ஃபிலிம் படங்கள்லாம், சீன படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அங்கே பழைய மார்ஷல் ஆர்ட் வீரர்கள்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, காட்டுக்குள்ளே போய் மானை பார்த்து, புளியை பார்த்து, பாம்பை பார்த்துலாம் வந்து கற்றுக்கிற மாதிரி படங்கள்லாம் இருக்கும். நீங்கள் பழைய படங்கள், சீன மொழி படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக அதுதான் நம்மள்ட்ட இருக்க கலைகள் எல்லாமே, நம்ம மக்கள் வந்து விலங்குகளோட வாழ பழகின மக்கள் தான். ஸோ அந்த விலங்கோட விலங்கு எப்படி இருக்கும், விலங்குகளோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி விலங்குகள்கிட்டருந்து நிறையா தற்காப்பு கலைகளை கற்றுக்கிட்டாங்க. அந்த தற்காப்பு கலைகளில் ஒன்று தான் நீங்கள் கேட்டால் ஒன்று ரெண்டு ஐட்டங்களும். அந்த அப்படி என்னென்ன தற்காப்பு கலைகளை விலங்குகள்கிட்டருந்து இவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலியாட்டம், காளையாட்டம், மயிலாட்டம், பாம்பு ஆட்டம், கிளியாட்டம், மந்தி ஆட்டம், புறவி ஆட்டம், மானாட்டம் அப்படின்னு சொல்கிற இவையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இந்த புறவி ஆட்டம் தான் இப்போ மருவி நம்மள்ட்ட வந்து பொய்க்கால் குதிரையாக இருக்குது. உண்மையில் வந்து அந்த பொய்க்கால் குதிரையோட தமிழ் பெயர் வந்து புறவி ஆட்டம். இப்போ புறவி ஆட்டத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். புறவி ஆட்டம் சொல்கிறது வந்து அரசர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வாகனம் வந்து குதிரை தான். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஜீப்போ காரோ பீரங்கிகளோ இல்லை. ஸோ அப்போ அந்த குதிரையில் இருந்து தான் அவங்க போர் செய்யணும். அப்போ இந்த குதிரை அவங்களோட வாழ்வியலோட கலந்து விட்ட ஒரு விஷயம். குதிரையோட ஒவ்வொரு அசைவையும் ஆதி தமிழர்கள் அறிந்து வச்சிருந்தாங்க சரியா, அந்த குதிரையோட ஒவ்வொரு அசைவையும். அப்போ இந்த அசைவுகளை நல்லா கற்றுக்கிறதுக்கு அந்த குதிரையோடே வாழ்ந்த தமிழ் மக்கள்லாம் இருக்கிறாங்க. அது உங்களுக்கு இலக்கியங்களை நீங்கள் தேனா யாருன்னு சொல்கிறது கூட தெரியும். அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு அசைவையும் எடுத்து அதை வந்து பிற்காலத்தில் அதை ஒரு நிகழ்களையாக மாற்றினாங்க. குதிரை இப்போ நீங்கள் பொய்க்கால் புறவி ஆட்டம் சொல்கிறது, குதிரை என்னெல்லாம் செய்யும், எப்படி குணைக்கும், எப்படி ஜம்ப் பண்ணும், இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து ஒரு போர்க்கலையில் ஒரு பெரிய வீரனாக இருக்க முடியும். இது போர் வீரர்களுக்கு, குதிரை வீரர்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதனால தான் இந்த புறவி ஆட்டம் சொல்கிறது ஒரு நிகழ்களையாக வந்துச்சு. இந்த புறவி ஆட்டம் எப்படி தமிழ்நாட்டில் பொய்க்கால் குதிரையாக மறுவிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சையை வந்து மராட்டிய மன்னர்கள் வந்து கைப்பற்றும்போது தமிழ்நாட்டில் இருந்த புறவி ஆட்டம் அழிக்கப்பட்டது. அதாவது ஒவ்வொரு அரசர்களும் வந்து வேற ஒரு கலாச்சாரத்திலிருந்து நம்ம உள்ளே வரும்போது, தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது நம்மளோட ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அவங்க கலாச்சார அடையாளங்களை அழிக்கிறது வந்து எல்லா நாட்டிலையும், உலகம் முழுவதுமே நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது இந்த மராட்டிய அரசர்களால் இந்த புறவி ஆட்டம் அழிக்கப்பட்டு பிற்காலத்தில் மராட்டியர்களை கொண்டு வந்து, இங்கே மராட்டிய கலைஞர்களை கொண்டு வந்து இந்த புறவி ஆட்டம் வந்து பொய்க்கால் குதிரையாக இங்கே தமிழ்நாட்டில் பரவியிருக்கு. இதெல்லாம் எந்த புத்தகத்துலேயும் எழுதப்படலை, இதுவரை எழுதப்படலை. இது என்னோடய ஆராய்ச்சி தகவல். இதான் முதல் முறையாக நான் உங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் சரியா. அது முத முறையாக நான் வெளியில் சொல்கிற முதல் தகவல் இது தான். ஸோ இப்போ ரீசன்ட் பீரியடுகளில் இப்போ பொய்க்கால் குதிரை ஆடுற எல்லாருமே மராட்டியர்கள், பூர்வீக மராட்டியர்கள். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பொய்கால் குதிரை பண்ணுற ஆள்கள் எல்லாருமே பூர்வீக மராட்டியர்கள். அதற்கு காரணம் நம்மளோட மராட்டிய படையெடுப்பும் மராட்டிய ஆக்கிரமிப்பும் நம்மள்கிட்ட நடந்ததுனால இந்த புரவி ஆட்டம் மராட்டியர்களால் இது அடையாளம் மாட்டப்பட்டு பொய்கால் குதிரையாக இருக்குது.
1: சார், எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் இப்போ நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். ஸோ மேலும் மேலும் கேட்கறதுக்காக இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, பொய்கால் குதிரைக்கு பயிற்சி முறை எப்படி இருக்கும், லைக் எந்த வயசுலேருந்து பயிற்சி ஆரம்பிப்பாங்க?
2: இப்போ இந்த பொய்கால் குதிரை பயிற்சின்னு சொல்கிறது குதிரையை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான்மா. இப்போ நீங்கள் ரொம்ப ஈஸி தான், யார் வேணாலும் கற்றுக்கலாம். குதிரை என்ன பண்ணுதுன்னு சொல்கிறத நம்ம யூடியூப்களில் போய் நீ குதிரையை பற்றி நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்தாலே குதிரை என்ன பண்ணுது, குதிரையோட இயல்பு என்ன, குதிரையோட இயல்பை நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். குதிரையோட இயல்பு முதல்ல கற்றுக்கிட்டு அந்த காஸ்ட்யூம், குதிரைக்கு பொய்க்கால் குதிரையை அந்த காஸ்ட்யூமை நீங்கள் போட்டுட்டு அதுக்குள்ளே இருந்து குதிரை செய்கிற செயலை

0: எல்லாம் நீங்க செய்யணும். இது செஞ்சாலே புறவியாட்டம் தான். இதுக்கு பெரிய ஆசா மாதிரிலாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட எல்லாம் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து அப்டேட்டடாக இருக்கிறோம். நான் இப்போ வந்து இந்த ஜென்ரேஷனோட நான் உங்களை மாதிரி ஆட்களை வின் பண்ணுறதுல தான் எனக்கு சந்தோஷம் இருக்குது. இப்போ இருக்கிற இளைஞர்களையும் ஜெயிச்சுட்டு நம்ம மேலே வரணும் அப்படின்னு சொல்கிற ஒரு என்ன கண்ணோட்டத்தோடு தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த இளைஞர்களுக்கு அப்டேட்டடாக ஈஸியாக போய் சேர்ற மாதிரி இந்த விஷயங்களை நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் உங்களுக்கு அந்த யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு குதிரையை பயிற்சி எடுத்துக்கோங்க. அந்த பொய்க்கால் குதிரையை அந்த பொருள் செய்கிறத நானே செஞ்சு கொடுப்பேன். நான் என்ன, நான் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆக்சுவலாக. அதனால் நான் வந்து அந்த பொய்க்கால் குதிரை வேணும்னு நானே செஞ்சு கொடுப்பேன். அது பேப்பர் கூலில் செஞ்சு கொடுப்பேன். பேப்பர் கூலில் தான் தயார் பண்ணுறோம். ஆனால் பொய்க்கால் குதிரை இப்போ ரெண்டு ஜோடி தயாரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 45,000 ரூபா வருது செலவு. ஸோ அது பெரிய தொகையாக இருக்கிறதுனால எல்லாரும் இதை செஞ்சு பண்ணிட முடியாது. இப்போ ஒருத்தருக்கு இந்த இது மேலே ரொம்ப ஆசை இருந்தால் கூட அந்த பொய்க்கால் குதிரை அந்த பொருளை செய்கிறதுக்கு ரெண்டு குதிரை செய்கிறதுக்கே 45,000 ரூபா வந்துடும். அதுக்குள்ள அந்த ரெண்டு பேர் ஆடணும். ஒருத்தர் வந்து ராஜா ராணி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க ரெண்டு பேருக்கு உடை அலங்காரத்துக்கே ஒரு 6,000 ரூபாய்க்கு 7,000 ரூபாய்க்கு மேலே உடை செலவு வரும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 50-55,000 ரூபா இந்த பொய்க்கால் குதிரை பொருளை செய்கிறதுக்கு வந்துடும்.
1: சார் ரொம்ப அருமை சார். நான் அடுத்து வந்து அந்த பொய்க்கால் குதிரையை பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கான விடை கிடச்சிருச்சு. இன்னொன்று என்னென்னா, இதில் பிரத்யேகமாக பயன்படுத்துகிற இசையும் இசை கருவிகளும் என்னென்ன?
0: இது தொடக்க காலத்தில் வந்து நகரான்னு சொல்கிற நம்மள்ட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் தொடக்க காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இப்போ ஒரு 100 வருஷம் சொல்லலாம். ஒரு 100 வருஷமாக வந்து நம்மள்ட நையாண்டி மேளம் அப்படின்னு சொல்கிற அந்த நையாண்டி மேளத்தில் தான் இந்த பொய்க்கால் குதிரை பயன்படுத்தப்படுது. நையாண்டி மேளம்னு சொல்கிறது வந்து 2 தவில், 2 நாதஸ்வரம், 2 பம்பை. இந்த 3 இசைக்கருவிகள் 6 பாகமாக இருந்து அந்த இசையில் வந்து இந்த பொய்க்கால் குதிரை நடனம் செய்யப்படுது.
1: ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் பொய்க்கால் குதிரை கலை வந்து ஜோடியாக தான் நம்ம ஆடி பார்த்துருப்போம். அதுக்கு வந்து ஏதாவது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கா, இல்லை வழக்கம் அதுதானா?
0: இல்லை, இந்த பொய்க்கால் குதிரை வந்து அந்த காலத்தில் வந்து அரசர்கள் தங்களோட செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த தண்டோரா போட்டு செய்திகளை சொல்லுவாங்க இல்லையா, அது மக்கள் கூட்டம் நிறையா வராத இடங்களில் வந்து அரசனும் அரசியே போய் சொல்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு தான் வந்து இந்த பொய்க்கால் குதிரை. அந்த கலை நிகழ்ச்சியாக உருவாக்குனதுக்கு முக்கியமான காரணம் அரசரே. அவர் வந்து ஒரு அரசர் மாதிரி தான் ஆக்சுவலாக அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுவார். அரசரே வந்து சொல்கிற மாதிரி அந்த விஷயங்களை அவரே சொல்லுவார், டான்ஸ் ஆடுவார். அப்படி ஒரு விஷயங்களை கன்வே பண்ணுறதுக்கு மெசேஜுக்கு ஒரு மெசஞ்சராக கடவுள் இது அரசருடைய ஒரு மெசஞ்சராக தான் இந்த பொய்க்கால் குதிரை தொடக்க காலத்தில் இருந்திருக்கு.
1: தேங்க்யூ ரொம்ப சார். ஏன்னா இதை பற்றி நிறைய வந்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து கடவுளோட மறு ரூபம் தான் வந்து இந்த ரெண்டு ஜோடிங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் இந்த கலை இளைய தலைமுறைக்கு அதிக அளவில் போய் சேரல அப்படின்ற ஆதங்கம் உங்களுக்கு இருக்கு?
0: ஆமாம், அது ரொம்ப கவலையான ஒரு விஷயம். இது என்னத்துக்கு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1975 1985 இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளோட பாரம்பரியம் எங்கே பாதுகாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில் திருவிழாக்கள் தான் நம்மளோட பாரம்பரியத்தை பாதுகாத்ததில் முதலிடமாக இருந்தது. இந்த கோயில் திருவிழாக்கள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, 1975 இந்த 10 வருஷம் தான் வச்சுக்கோங்களேன், இந்த 10 வருஷம் முழுவதும் திரகட்டி சினிமா போடுற ஒரு பழக்கத்தை தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்திடுச்சு எல்லா இடங்களும். ஏன்னா சினிமா மோகம் மக்களுக்கு நிறைய வந்ததுனால இவங்க நிகழ்களையில் வந்து இவங்க பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டே வந்ததுன்னா, பாரம்பரியமாக அவங்க காலகாலமாக அதே தான் பார்த்துக்கிட்டே வந்தாங்க இந்த கலை நிகழ்ச்சிகளை. திடீர்னு ஒரு புதிய டெக்னாலஜி வந்து இந்த மக்களோட மனசை கவர்ந்துருச்சு. அப்போ இந்த கலை நிகழ்ச்சிகளையெல்லாம் 10 மணிக்கு இப்போ ஒரு சாமியோட ஒரு ஊர்வலம் வந்து முடித்த உடனே திரக்கட்டினாங்கன்னா விடிய விடிய படம் போடுவாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்படிதாங்க, ஐயோ அது மக்களை பூரா கவர்ந்ததுனால இந்த நிகழ்கலைகள் அப்படியே படிப்படியாக, அதுதான் தொடக்க காலம் நம்மளுடைய அழிவுக்கு. இந்த பாரம்பரிய கலைகளின் அழிவு தொடங்கின காலமே வந்து அந்த சினிமா வந்த விஷயந்தான். இந்த சினிமா தான் பாரம்பரிய கலைகள் அழிவுக்கு முக்கிய காரணமாக இருந்ததுனால இந்த அரசுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். இந்த சினிமா தியேட்டர்களில் சினிமாவுக்கு டிக்கெட் விற்கும்போது பாரம்பரிய கலைகளுக்குன்னு ஒரு வரியை போட்டு அதுதான் அழிச்சது. இது நான் 100% சொல்லுவேன். பாரம்பரிய கலைகளுக்குன்னு ஒரு வரி, ஒரு 5 ரூபா இப்போ நீங்கள் படிப்புக்குன்னு வரி போடுறீங்க இல்லையா, அது மாதிரி பாரம்பரிய கலைகளுக்குன்னு இந்த சினிமா டிக்கெட்டுகள் மேலே ஒரு 5 ரூபா வரி போட்டு அதில் இருந்து எடுத்து இந்த பாரம்பரிய கலைகளை வந்து இந்த அரசு வந்து பாதுகாக்கணும்னு நான் மனசார விரும்புகிறேன், இந்த அரசுக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
1: கண்டிப்பாக சார், நீங்கள் நம்ம எல்லாரோட குரலும் போய் சேரணும் அப்படின்னு தான் நாங்களும் நினைக்கிறோம். இப்போ இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பெருக வர நேரத்தில் இந்த கலையை கொண்டு எல்லாருக்கும் சேர்த்துடலான்ற நம்பிக்கை உங்களுக்கு வருதா? அதற்கான முயற்சியும் நீங்கள் எடுத்திருக்கீங்களா?
0: ஆமாம்மா, இந்த டிஜிட்டல் உலகத்தில் முத முத இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இன்டர்நெட்டில் பதிவு செஞ்சதே நான் தான். நான் ஒரு நல்ல டேலண்டான ஒருத்தர், அது நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்,
1: எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும்.
0: அதுக்கு என்ன டேலண்ட்னா, நான் வந்து பாரம்பரிய கலையோடு நிற்காமல் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியும் நல்லா அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வெப் டிசைனிங் தெரியும். ஸோ அதனால் நானே தான் இந்த விஷயங்களை எல்லாம் சோசியல் மீடியா இது வெப்புக்கு கொண்டு போனதில் என்னோடய பங்கு அபரிமிதமானது, முதன்மையானது. இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நான் நினச்சதை எல்லாத்தையுமே வெப்சைட்டாக டிசைன் பண்ணி அதை எல்லாத்தையுமே நான் ஹோஸ்ட் பண்ணி 15 வருஷம் ஆச்சு
1: சார். அருமையான விஷயம் சார்.
0: இந்த விஷயங்களை பாரம்பரிய கலைகளை நான் நெட்டுக்கு கொண்டு போயிட்டேன். நெட்டில் கொண்டு போனது நான் தான். அங்கே நிறையா நான் விஷயங்களை நான் நிறையா எழுதியிருக்கிறேன். நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராய்ச்சியில் புதிய புதிய முடிச்சுகள் அவிழ்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுவேன். என்னோடய குடும்பத்தில் எனக்கு அப்புறமும் என் குழந்தைகளை நான் என்னோடய கலைகளில் தான் வளர்த்துருக்கேன். இப்போ எனக்கு 3 குழந்தைங்க. ஒரு மகளை வந்து பரதநாட்டியத்தில் அவளை மாஸ்டர் ஆக்கியிருக்கேன். 2 ஆம்பளை பசங்க, 2 பேரும் இசையில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்பானுங்க. அப்படி உருவாக்கி வச்சுருக்கேன். ஸோ அவனுங்க இனிமேல் நான் விட்டுட்டு போயிட்டால் கூட என் பசங்க அந்த என்னோட பணியை வந்து தொடர்ந்து செய்வானுங்க. அந்த விஷயத்த நான் உருவாக்கி வச்சுருக்கேன். அப்போது எனக்கு ஒரு மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது. சரி, நம்ம வந்து நம்ம இந்த பிறந்தோம், தமிழனாக பிறந்தோம், தமிழ்நாட்டு நம்ம தமிழ் கலைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நம்மளால் முடிஞ்ச நேரத்தில் இங்கே கொண்டு ஏற்றிட்டோம், இன்டர்நெட்டில் ஏற்றிட்டோம். அதை நம்ம பிள்ளைங்க ஃபாலோ பண்ணிக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல சந்தோஷமாக இருக்குது.
1: கண்டிப்பாக சார். ஆக்சுவலி எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ உங்கள் பசங்க மட்டும் இல்லை, இப்போ நிறைய பேர் வந்து இந்த பரதநாட்டியம், வாய்ப்பாட்டு, இல்லை வயலின், மிருதங்கம் அப்படின்னு நிறைய வாத்தியங்கள் எல்லாம் கற்றுக்க தொடங்கியிருக்காங்க. பொதுவாகவே எல்லா வீட்லையும் கலையில் சேர்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லார் மைண்டுக்கும் வருது. இப்போ இந்த பாரம்பரிய கலைகளில் வந்து ஏன் அதிகமாக யாருக்கும் தோண மாட்டேங்குது? இல்லை, நம்ம பெரும்பாலும் வெளில போகும்போது பரதநாட்டியம் கிளாஸஸ் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதிரி பார்க்காததுனால தான் இது யாருக்குமே தோணலையா? இல்லை இதுக்கான காரணம் என்ன?
0: இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருந்து எடுக்கிறேன். நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோவை தான் நான் பார்த்தேன். அதில் வந்து ஒரு சைடு பாரம்பரிய கலைஞர்கள், ஒரு சைடு வந்து மக்கள் அப்படி இருந்தாங்க. இந்த நான் வந்து என்னோடய இயல்பில் மனசுக்குள்ளே நான் இந்த கலை சார்ந்து வாழ்கிறதுனால நம்ம மக்களுக்கு வந்து பாரம்பரிய கலை மேலே பெரிய அக்கறை இருக்குது அப்படின்னு நான் ரொம்ப நாளாகவே மமதையோடு இருந்தேன். அப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, பெரிய அந்த மக்களுக்கு அந்த பாரம்பரிய கலைகள் மேலே ஒரு பெரிய ஈர்ப்புலாம் இல்லை. ஏன்னா அந்த சைடில் இருந்த யாருக்குமே இதை வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க யாருமே பேசலை. சார், அவங்க அரைச்சமாகவே அரைக்கிறாங்க சார், சிலர் சொன்னது. அவங்க அரைச்சமாகவே அரைக்கிறாங்க சார், அதனால் எங்களால் பார்க்க முடியாது, எங்களுக்கு எது தேவையோ நாங்கள் அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் சொன்னாங்க. எதிர்த்தாப்பில் இருந்த தமிழர்கள். எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருந்தது. ஆனால் சில விஷயங்களும் எனக்கு புரிஞ்சது. ஓ, நம்மள்ட்ட இருக்க மமதை கூட தப்பு தான், இப்படி புரியாமல் கூட நிறையா பேர் இருக்காங்க. ஏன்னா அந்த சோழ வந்து எதிர்த்தரப்பில் இருந்த யாருக்குமே ஒருத்தருக்கு கூட நல்ல புரிதல் இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நான் கிராமத்தில் இருந்தால் அங்கே வந்தேன், எனக்கு அதை பற்றி பெரிய கவலை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கலைஞர்களாகிய நாங்களும் வந்து அப்டேட் ஆக வேண்டியது இன்னும் நிறையா இருக்குது. ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரி நிறையா விஷயங்களை செய்யணும். ஸோ இந்த நாங்கள் இந்த ஜென்ரேஷனுக்கு பிடிக்காத அளவுக்கு இன்னும் நம்மளோட கலைகளை வந்து நம்ம மேம்படுத்தலை. பிடிக்கிற அளவுக்கு மேம்படுத்தாமல் பின்தங்கி இருக்கிறோம். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன ரசனை இருக்குது அப்படின்னு சொல்கிறத கலைஞர்களுக்கு இன்னும் உணர்ந்துக்கல. அப்போ அந்த கலைஞர்களும் இன்னைக்கு இருக்கிற ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி, ரசனைக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ரொம்ப நான் என்னோட இப்போ கலைஞர்களுக்கு நான் அதை தான் நிறையா விஷயங்களை சொல்கிறேன். தம்பி, நீ அப்டேட் ஆனால் தான் இந்த கலைகளை வந்து நீ கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நம்ம அப்டேட்டட் ரொம்ப முக்கியம். அப்போ மக்கள் மேலே குறைகள் கம்மியாக தான் இருக்குது. மக்கள் வந்து இந்த அவேர்னஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு அவங்கள குறை சொல்லிட முடியாது. கலைஞர்கள் மேலே தான் நிறையா குறை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ நாங்கள் நிறையா அப்டேட் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை சார்ந்த எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். கலைஞர்கள் வந்து தயவுசெய்து அப்டேட்டட் ஆகுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து ஒரு ஒரு தெருக்கூத்தில் வந்து ஒரு ஒரு வசனம் பேசப்படுதுன்னா வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்கவே மாட்டேங்குது, வெளியில் இருக்கவங்களுக்கு கேட்காது, ஏதோ அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயந்தான். ஏன்னா அதுக்கு தமிழ் வேற ரொம்ப பழந்தமிழில் இருக்கும், அவங்க பேசுகிற உரையாடலாம் வந்து பழந்தமிழில் இருக்கும். இன்றைக்கி வந்து தமிழ்னாலே ஏதோ எங்கெங்கேயோ கொண்டு சினிமா வந்து தமிழையும் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு, பழந்தமிழ்லேருந்து மாற்றி கொண்டு வந்துருச்சு. அப்போ இந்த சமூகத்துக்கு வந்து நீங்கள் சொல்கிறது புரியணும்னா அட்லீஸ்ட் இப்போ ஒரு காலர் மைக் வாங்கி வச்சுக்கலாம், பேசும்போது காலர் மைக் போட்டுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நம்மளுடைய கலைஞர்களும் செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்படி செஞ்சால் திரும்ப நம்ம ரெக்கவரி பண்ணிடலாம். ஏன்னா இது அழியவெல்லாம் செய்யாது, நம்மளோட பாரம்பரிய கலைகள்லாம் யாரும் அழிக்கவும் முடியாது, அழியவும் செய்யாது. அழியக்கூடாதுன்னு சொல்லித்தான் அதை நிகழ்களையாகவே அந்த காலத்திலேயே நம்ம மக்கள் ஆதியிலேயே நம்ம மக்கள் மாற்றி வச்சுருக்கிறாங்க. இது அழிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க வேண்டாம், அழியவே அழியாது, காப்பாற்றப்படும். யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒருத்தர் ஒருத்தர் உதயமாகுவார், அவரை காப்பாற்றிக்கிட்டே இருப்பார். இனிய மாதிரி இப்போ என்ன இப்போ நான் இப்படி ஒருத்தன் இருக்கிறேன்னு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நான் தான் இந்தியாவிலேயே அதிகமான பாரம்பரிய கலைகளை ஸ்டேஜ் ஏற்றினேன், பாரம்பரிய கலைகளை ஸ்டேஜ் ஏற்றினதில் இந்தியாவிலே அதிகமான ஸ்டேஜ் ஏற்றிருக்கேன். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நம்மளோட அரசுக்கு நான் இப்படி ஒருத்தன் வாழ்கிறதே தமிழ்நாட்டில் வாழ்கிறதே தெரியாது.
1: கண்டிப்பாக சார், இது அழியாது அண்ட் எல்லாமே கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அதுக்கு தான் நாங்கள் மட்டும் இல்லை, நம்மளை மாதிரி இருக்கிற அத்தனை பேரும் வந்து இதுக்காக தான் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து இதை வந்து எளிதாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி இல்லை கிளாஸஸ் இல்லை ஒர்க் ஷாப்ஸ் இதெல்லாம் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்து நிறையா வந்துச்சுன்னா இப்போ இளைஞர்கள்லாம் இதில் வருவாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா?
0: ஆமாம்மா, இப்போ கண்டிப்பாக. இப்போ எனக்கு கூட வந்து நான் ஒரு கலைக்கூடம் வச்சுருக்கேன், சொந்தமாக எனக்கு ஒரு கலைக்கூடம் இருக்குது. இப்போ இந்த 2 வருஷமாக எனக்கு ரொம்ப வருத்தம் வந்து இந்த பேண்டமிக்கில் வந்து 2 வருஷமாக ஒரு கலைஞர் கூட உருவாகலை, எந்த கலையிலையுமே ஒரு கலைஞர் கூட உருவாகலை, ஒரு கலைஞர் கூட உருவாகலை. இது பள்ளி படிப்பு மாதிரி இல்லை, இது வந்து யாராலாவது ஒரு ஆசான் மொழியும் வர்ற இந்த 2 வருஷமாக ஒரு நல்ல கலைஞர் கண்டிப்பாக உருவாகியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எந்த ஆசான் மாற்றையும் யாரும் போகலை, யாரும் கற்றுக்கலை. இந்த 2 வருஷம் கேப்புன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய கேப்பு. இந்த 2 வருஷத்தில் இதையே பார்த்து தொழிலாக வச்சுருந்தவங்க நிறைய பேர் வந்து வாழ வழி இல்லாமல் வேற ஏதோ ஒரு சின்ன கிடைக்கிற ஏதோ ஒரு விஷயங்களுக்கு போயிட்டாங்க. இனிமே இதுக்குள்ளே குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த பேண்டமிக்கில் இந்த கலைஞர்கள் இதை சார்ந்து இருந்த கலைஞர்கள் 20% இனிமேல் திரும்பி வரமாட்டாங்க, 20% இனிமேல் திரும்பி வரமாட்டாங்க. இதை பற்றிய பெரிய அறிவு உள்ள ஆசாமார்களுக்கு பெரிய ஒரு வருமானம் இல்லை. அப்போ அவங்களும் இனிமேல் இதை எடுத்து செய்யணும், ஒன்றுமே இல்லாமல் வாழ்வியலுக்கே கஷ்டப்படுறவங்க வந்து இதுக்குள்ளேயே திரும்ப இவங்க போக முடியாது. ஏன்னா குடும்பம் சொல்லும்போது நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு நிறைய பேர் வந்து பதில் சொல்லணும். எவ்வளவு தான் நம்மளோட தமிழ் பற்றும் கலை மீத ஆர்வம் இருந்தாலும் இந்த குடும்ப சூழ்நிலை நம்மளை இந்த இதிலேருந்து வெளியில் தள்ளி விட்டுரும். நீ போடா, நீ வந்து சம்பாதிக்கிறதுக்கு போ, இதை போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அரசு இது ஒரு தனி மனுஷனாக செஞ்சிட முடியாது. அரசு வந்து இதில் நிறையா இன்வால்வ் ஆகி இந்த கலைகளை காப்பாற்றணும். தமிழ் கலைகள் வந்து உலகத்தின் முன்னோடி, தமிழ் கலைகள் தான் தமிழ் தான் உலகத்துக்கே முதல் மொழியாக இருக்கும்போது தமிழ் கலைகள் தான் உலகத்தின் முன்னோடி. இந்த தமிழ் கலைகளை காப்பாற்றுற பொறுப்பு வந்து இந்திய அரசுக்கும் நம்மளோட தமிழக அரசுக்கும் இருக்குது. தமிழக அரசு வந்து எங்களை மாதிரி நிறைய ஆசாமார் இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆசாமார் இருக்காங்க. அவங்கள அடையாளப்படுத்திட்டு அவங்களோட ஆலோசனைகள் பேரில் வந்து நிறையா விஷயங்களை செஞ்சால் இந்த பாரம்பரிய கலைகள் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஒரு 10 வருஷத்தில் அப்படியே பயங்கரமாக பூமில் கொண்டு வந்தாங்க. வெறும் 10 இயர்ஸில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த பாரம்பரிய கலைகள் இருந்ததோ அப்படி கொண்டு வந்துட முடியும். 10 வருஷம் போதும், இது ரொம்ப இதெல்லாம் பண்ணணும் தேண்டிய தேவையில்லை. அதே போல் மக்களும் இங்கே இருக்கிற தமிழக மக்களும் இந்த பாரம்பரிய கலைகளுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்கணும். வீட்டில் வந்து ஒரு திருவிழா, கல்யாணங்கள், திருவிழாக்களுக்கு இப்போ சிட்டியில் வாழ்கிறவங்களை போகிற மக்களுக்கு வந்து நீங்கள் திருவிழாக்களுக்கே ஊர் திருவிழாக்களுக்கே போகிறதில்ல, உங்களுக்கு இங்கே வீட்டில் இருக்கிறது உங்கள் அண்ணன் தம்பி கல்யாணம், உங்கள் கல்யாணங்கள், இதுதான் இன்றைக்கி வீட்டில் திருவிழாக்கள். அப்போ இந்த கல்யாணங்கள்லையாவது இந்த பாரம்பரிய கலைகளுக்கு சரியான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் வழங்கணும். எல்லோரும் மக்களும் வந்து கல்யாணங்களில் பாரம்பரிய கலைகளை நீங்கள் வாய்ப்பு வழங்கிட்டீங்கன்னா இது வாழ்நாளில் ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ இருக்கிறது எல்லார் வீட்லேயுமே 2 குழந்தைய தான் இருக்குது. 2 நேரம் தான் வாய்ப்பு வழங்க போறிய வாழ்க்கையிலேயே, உங்கள் வாழ்க்கை முழுவதுமே சேர்ந்த இந்த பாரம்பரிய கலைக்கு 2 நேரம் தான் வாய்ப்பை நீங்கள் வழங்க போறிய, அந்த வாய்ப்பை தயவு செய்து வழங்குங்க. இந்த பாரம்பரிய கலைகளுக்கு காப்பாற்றப்பட்டுரும். இது செஞ்சாலே போதும், ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு கல்யாணத்தில் ஒரு பாரம்பரிய கலைக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும்.
1: கண்டிப்பாக சார். இப்போ நம்ம வாய்ப்பை பற்றி பேசிட்டு இருந்தோம், அரசாங்கம் சைட்லேருந்து நீங்கள் வந்து உதவி சிலது வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. அரசாங்கமோட தரப்பிலிருந்து இப்போ கவர்மெண்ட் நடத்துகிற விழாக்களில் இல்லைனா அந்த கட்சி மீட்டிங்ஸில் எந்த மாதிரி இடத்துலலாம் இந்த பரதநாட்டியம் இல்லை மற்ற நிகழ்ச்சிகள் நடத்தும் போது இந்த மாதிரி பாரம்பரிய கலைகள் நிகழ்ச்சியும் நடத்தினாங்கன்னா இதெல்லாம் வந்து வளர இன்னும் வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் அரசாங்கமும் சரி நம்ம மக்களும் சரி இந்த மாதிரி வாய்ப்பு இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அழித்தா வந்து இந்த கலைக்கு வளரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: அதான் நம்ம வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம அதிகபட்சமாக வீட்டில் இருக்க ஃபங்க்ஷன் கல்யாணம் தான். நம்ம பிறந்த நாள்கள் வருஷம் கொண்டாடுறோம், அதுக்கு நம்ம யாருமே பெரிய செலவழிக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் வந்து ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னால் கல்யாணங்கள் தான். இந்த கல்யாணத்துக்கு எல்லார் வீட்லையும் எல்லார் குடும்பத்துலேயும் கல்யாணம் நடக்கும். இந்த கல்யாணங்களில் ஒரே ஒரு பாரம்பரிய கலைக்கு இப்போ இது வந்து மஸ்ட்டு. அதாவது மங்களவாதியம் சொல்கிறது வந்து கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அதை வந்து நீங்கள் நாங்கள் இதுக்கு கொடுத்துட்டோம் வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது மங்களவாதியம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது. அதுபோக எவ்வளவு கலைகள் இருக்குது, தமிழ் கலைகளில் எவ்வளவு கலைகள் இருக்குது. அந்த கலைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இன்னொரு விஷயத்தை முக்கியமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். சேரர்கள், அதாவது கேரளாவில் வாழ்கிற சேரர்கள், அவங்கள நான் வந்து நான் மலையாளின்லாம் நான் பார்க்கல. ஏன்னா தமிழர்கள் அந்த காலத்து சேரர்கள் தான் மலையாளிகள். அவங்க வந்து ஆக்சுவலாக பாரம்பரிய கலைகளை ரொம்ப நல்லா மேம்படுத்தியிருக்காங்க, இப்போ நல்லா பாதுகாத்துட்டாங்க. நம்ம வந்து நிறையாவே அழிச்சிட்டோம், அழிவுக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம வந்து மேம்படுத்தலை, நிறைய தவறுகள் நம்ம சைடில் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு தனி மனுஷனாக இந்த இதை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னால் முடிஞ்சது என்ன சொல்கிறேன், என் குழந்தைய மூணு பேரை என் பிள்ளைகளை உருவாக்கியிருக்கேன். அதுபோக என்னால் ஒரு 20 கலைஞர்களை உருவாக்கியிருப்பேன். இப்போ கூட என்கிட்ட ஒரு 15-20 கலைஞர்கள் இருக்காங்க. 15-20 கலைஞர்களை உருவாக்கிறேன். ஒரு தனி மனுஷனாக மேக்ஸிமம் என்னால் செய்ய முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். ஆனால் அரசாங்கம் செய்கிறதுல அதில் நான் ஒரு கோடியில் ஒன்று கூட என்னால் செய்ய முடியாது. ஏன்னா அரசாங்கம் நினச்சா, உண்மையிலுமே சொல்கிறேன், அரசாங்கம் நினச்சா இதை ஒரு 10 வருஷத்தில் உலக பிரம்மாண்டமாக ஆக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து யூரோப்பியன் கண்ட்ரிகள்லாம் வந்து விழாக்கள் நடக்குது இல்லையா, விழாக்கள் நடக்குது, ஒரு சீசனல் விழாக்கள் நடக்குது. அந்த விழாக்கள்லாம் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்படுது. கழிந்த முறை இந்த அரசு இப்போ இருக்கிற அந்த அரசு கழிந்த முறை வந்து சங்கமம்னு சொல்லி ஒரு பெரிய விழா கோலம் செய்தது. அதை இன்னும் மேம்படுத்தி எங்களை போன்றவர்கள்ட்ட கொஞ்சம் ஆலோசனைகளை கேட்டு மேம்படுத்தி பண்ணாங்கன்னா, தமிழர்கள் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவெல்லாம் கொண்டாடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷத்தில் ஒரு நேரம் இல்லைன்னா 2 நேரம் கொண்டாடினாங்கன்னா பெரிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா கலைஞர்கள் திறமசாலிகள் வந்து நிறையா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திறமசாலிகளுக்கு பஞ்சமே கிடையாது, வாய்ப்புகள் தான் பஞ்சமாக இருக்குது. திறமசாலிகள் நிறையா இருக்கிறாங்க, வாய்ப்புகளை வழங்க வேண்டியது அரசு மற்றும் மக்களோட கடமையாகும்.
1: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இது நடந்தால் வந்து சந்தோஷம் வந்து எல்லா கலைஞர்களுக்கும் தான். இது சீக்கிரமே நடக்கும் அப்படின்றத நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ஒரு கலைஞனுக்கு பெருமை வந்து பாராட்டு தான். நாட்டுப்புற கலைக்கும் சரி ப்ரைவேட் சைட்லேருந்தும் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் உங்களுக்கு அந்த பாராட்டு வந்து ரெகுலராக கிடச்சிருக்கா?
0: என்ன பாராட்டு, நான் இப்படி 26 வருஷமாக இருக்கிறது அரசுக்கே தெரியலன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பாராட்டு.
1: நீங்கள் பயிலும் போது இல்லை ஸ்டேஜ் ஏறி வந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து அந்த மாதிரி
0: நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து அமேசிங்காக இருக்கும். அந்த இடத்துல அந்த கைதட்டுறதோட அவங்களும் மறந்துடுறாங்க, நாங்களும் அடுத்த கைதட்டை நோக்கி நகன்றோம். சிலர் வருவாங்க, நம்மளை அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுத்துவாங்க. அதெல்லாம் அந்த கைதட்டல்களுக்கும் ஒரு வந்து சார் ரொம்ப நல்லா பண்ணியே சார் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போகிறதுக்கும் ஒரு அதனோட வேல்யூ வந்து ஒரு 100,000 கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் சேர்ந்து தான் இந்த கலைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கலைகள் வந்து இந்த கைதட்டுகளுக்காகவும் இந்த பாராட்டுதல்களுக்காகவும் வளரலை. இப்போ எனக்கெல்லாம் வந்து நீங்கள் பாராட்டினாலும் சரி பாராட்டலைனாலும் சரி நான் பாட்டில் எனக்கு என்ன, ஐ லவ் திஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னோடய பாரம்பரிய கலைகளை விட்டு என்னால் வெளியிலே வர முடியாது. நான் இது காசுக்காகலாம் செய்யலை, காசுக்காகவோ புகழுக்காகவோ நான் இதுக்குள்ளே இருக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் மகளை எவ்வளவு எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி தான் இது எனக்கு பிடிக்கும். என் மகனை எவ்வளவு ரொம்ப பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த கலைகளையும் பிடிக்கும். என்னை இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சது என் மகள்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கலைகளை இது மூணு பேருக்கு எப்படி ஒன்று ஒன் டூ த்ரீ போடுங்க அப்படின்னு சொன்னால் சொல்ல மாட்டேன் நான். இதெல்லாம் மூணு

0: எது ஃபர்ஸ்ட்டு எது தேர்டுன்னு கூட சொல்ல மாட்டேன். எனக்கு ஏன்னா அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இது இது கலைகள் வந்து. அதனால தான் நான் இத்தனை வருஷம் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியுது. இல்லைன்னா அதுக்கு விட்டுட்டு ஓடிடுவேன் இல்லையா. இவ்வளோ இவ்வளோ அன்பு அது மேலே இல்லைன்னா நம்ம யாராலையும் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா பெரிய இதனால் பெரிய பெனிஃபிட் இல்லை, ஒரு பெருமை கூட கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக ஒரு பெருமை கூட கிடைக்கல.
1: புரியுது சார், நல்லா புரியுது. இறுதியாக வந்து இப்போ வளர்ந்து வர இளங்கலைஞர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு அவங்க வந்து எப்படி தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க, டிப்ஸ் மாதிரி ஏதாவது?
0: கலைகளுக்கு வந்து நீங்கள் யார்கிட்டையுமே யார்கிட்டையும் எதையும் கற்றுக்கணும்னு தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனும் யூனிக், தனித்திறமையானவன். உன்னை போல் நான் இல்லை, என்னையை போல் நீ இல்லை, அவனை போல் நீ இல்லை. அப்படி இருக்கும்போது கலைகளை நீங்களே உருவாக்கலாம். கலைன்னு சொல்றது உனக்குள்ளேருந்து வெளியில் வர்றது. அதுக்கு ஆனால் பாரம்பரிய கலைன்னு ஏன் பேர்னா, உனக்கு முன்னாடியே உன் தாத்தனும் பாட்டனும் 1000 வருஷமாக செஞ்சுட்டு தான் வர்றான், நீ அதில் மேம்படுத்தி செஞ்சுக்கிற வேண்டிதான். ஸோ கலைகளை கற்றுக்கிறதுக்கு ஆசாமரை தேடி போகணும்னு தேவையில்லை, நீ முயற்சி பண்ணாலே முடிஞ்சிடும். நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் பார்க்குறீங்க பார்ப்பீங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து மொபைல் ஆப் தயாரிக்கிறான், எப்படா தயாரிக்கிறியா அப்படின்னு கேட்டால் நாங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்து தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கலை மட்டும் அப்படி உருவாகாதா என்ன? உருவாகும். ஸோ நான் மற்ற என்னோடய இவங்களுக்கு என்னோட கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நீ யாரை மாதிரியும் உருவாகாத, நீ உன்னை உருவாக்கு. நீ உருவாக்குற இசைக்கோ கலைக்கோ நீனே கடவுளாக இரு. நீ உருவாக்கு. இன்னும் உருவாக்க வேண்டியது பல 1000 விஷயங்கள் இருக்குது நம்ம. ஏன்னா We are all unique. யாரும் ஒருத்தரும் ஒருத்தரை போல உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது அப்போ இன்னும் உருவாகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மக்களோட ரசனைகளை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மக்கள் ரசனைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கணும். ஸோ நிறையா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஒரு கண் பார்த்தா கை செய்ய போகுது. வரலாறு இதுக்கு கலைன்னு சொல்கிறது அப்படி தான். அதுக்கு நீங்கள் வந்து கோடிங் செய்ய வேண்டாம், டீகோடிங் பண்ணணும். நம்மளோட வாழ்வியலை டீகோடிங் பண்ணணும். புதுசாக கோடிங் எழுத வேண்டாம், இருக்கிற கோடிங்கை டீகோட் பண்ணி பார்க்கணும்.
1: அருமையான விஷயம் சார். கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து நாங்கள் எல்லாம் இருக்கிற கலையாவது அதன் அருமையை புரிஞ்சுட்டு, இல்லை நம்ம ஆல்ரெடி பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் மேம்படுத்தி நாங்களும் எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் அப்படின்றது கண்டிப்பாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி. வாழ்த்துக்கள். கூப்பிட்டதுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இளைஞர்கள் இன்னும் ஆர்வமாக நிறையா விஷயங்கள் செய்யுங்க. கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆசான்களை தேடாதியே. வி ஆர் ஆல் ஆசான்ஸ். ஏன்னா நம்மளோட மொழிக்கு 40,000 வருஷம் சொல்கிறாங்க, 50,000 வருஷம் சொல்கிறாங்க. இவ்வளோ பழமை இருக்குது. அப்போ எவ்வளவு தூரம் நம்மளோட டிஎன்ஏ நம்மளோட கலைகளோட நம்மளுக்குள்ளே மண்டைகளை கடத்திட்டு வந்திருக்கு. நீங்கள் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். நம்ம பிறக்கும் போதே வந்து யாரும் வந்து எம்டி ஹார்ட் டிஸ்க் கூட பிறக்கலை. எல்லாம் இன்பில்டு ஹார்ட் டிஸ்கோட தான். நம்ம மண்டைக்குள்ள இருக்கிற மூளை வந்து இன்பில்டாக நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதுதான் பாரம்பரியம். அங்கே இருக்கிற விஷயத்தை ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இன்பில்டாக நிறையா விஷயங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மண்டைக்குள்ள இருக்கிறத மட்டுமே ஓப்பன் பண்ணி அந்த ஃபோல்டரில் இது இருக்குது, இந்த ஃபோல்டரில் இது இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா நமக்கு கலைகள்லையும் பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிப்போம். நம்மள்ட கலைகள் உள்ளுக்குள்ளே இருக்குது. எங்கேயும் தேடாமல் நமக்குள்ளேயே தேர்ந்தோம்னாலே நம்ம கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். அரசு இதில் ரொம்ப கவனம் செலுத்தணும். அரசு கொஞ்சம் ஏன்னா எல்லாமே பணம் இருந்தால் தான் நடத்த முடியும். பணம் இல்லாமல் வெறும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே பண தேவைகள் இருக்குது. அதை வந்து அரசு வந்து ஒரு பெரிய அரசுகிட்ட இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அரசு வந்து முனைவர் பட்டம் பெற்றவங்க தான் பெரிய அறிவாளிகளாகவும், எங்களை போல் உள்ள சாதாரண மக்கள், நாங்கள் சாதாரணமானவர்கள்லாம் கிடையாது, நீங்கள் சாதாரணமானவர்கள்னு சொல்கிறீங்க, நாங்கள் மிகச்சிறந்த சாதாரணமானவர்கள். எங்களை வந்து மரியாதை கொடுக்கறதில்ல. எங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு அவங்க பிஹெச்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள் தான் சில விஷயங்களை பகிர்றோம், அவங்க பிஹெச்டி வாங்கிடுறாங்க. அவங்களுக்கு முனைவர் பட்டம் கொடுத்துட்டு அவங்க உலகத்திலே சிறந்தவர்கள் போலவும் எங்களையெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி நினைக்கிறாங்க. ஒன்றும் தெரியாத எங்களையும் கொஞ்சம் நேசிக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி. வணக்கம்.
1: நன்றி சார். நன்றி. வணக்கம் சார். நமக்கே தெரியாத நிறைய புது விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டோம். பொய்க்கால் குதிரையோட முக்கியத்துவம் மட்டும் இல்லாம நம்ம எல்லா கலைகளை பத்தியும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க நம்ம ஜான் சார். ரொம்ப நன்றி சார். நீங்க இன்னைக்கு எங்களோட வந்து பேசுறதுல நாங்க மட்டும் இல்ல, இத கேக்குற எல்லாருமே பயனடைஞ்சாங்க என்பது உண்மைதான். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில ஒரு பழமையான கலாச்சாரத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: வணக்கம். இன்னைக்கு நாட்டு வைத்தியம் நிகழ்ச்சியில நம்ம என்ன கேட்க போறோம்னா, சர்க்கரை நோய் வியாதி இப்போ ரொம்ப அதிகமா பரவுது. சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இந்த நோய் வரும். கர்ப்பம் அடைந்த பெண்களுக்கு கூட இது வரலாம். இந்த நோய கட்டுப்படுத்தாம இருந்தா ரத்த அழுத்தம், பக்கவாதம், இந்த பல நோய்கள் வரலாம். இது குணமாக்குவதற்கு ஆவாரம் பூ பயன்படுத்தினா நல்லது. இது இப்போ எப்படி செய்வதே இப்போ கேட்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கை அளவு ஆவாரம் பூ. மறுபடியும் சொல்றேன், ஒரு கை அளவு ஆவாரம் பூ, ஒரு கை அளவு சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, நாலு பல் பூண்டு, ஒரு சிட்டிகை ஜீரா, ஒரு சிட்டிகை குறுமிளகு, ஒரு சிறிய அளவு இஞ்சி, அஞ்சு கப்பு தண்ணி, உப்பு தேவையான அளவு. இது இப்போ எப்படி செய்யணும்னு கேட்கலாம். இது எல்லாம் கழுவி மிக்சியில நல்லா அரைச்சு அது தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கணும். அடுத்ததாக இந்த கை வைத்தியம் எதுக்காகனா, சளி அல்லது ஜலதோஷம் பத்தி கேட்க போறோம். காமன் கோல்னு கூடியும் சொல்லுவாங்க. இந்த கொரோனா வைரஸ்ல ஒரு பெரிய சிம்டமா இருந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த காமன் கோல்டு ரொம்ப வந்திருக்கு. இந்த காமன் கோல் போறதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப்பு தண்ணி, ஒரு வெத்தலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சிட்டிகை ஜீரா, ஒரு சிட்டிகை குறுமிளகு, ஒரு சிட்டிகை கொத்தமல்லி பவுடர். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்கிற தண்ணில போட்டு வடிகட்டி குடிக்கணும். இப்போ இந்த ரீகேப் ஆங்கிலத்தில் கேட்கலாம்.
3: Clean and wash fresh avaram poo. Add all the ingredients in a blender and grind it to a smooth paste with 1 cup of water. Heat the remaining water in a pan. Add the ground mixture and boil. Slowly boil until it reduces to 3 cups. Add salt and pepper and turn off the flame. Avaram poo are gaining popularity because of its immense medical uses. It is available in herbal stores in the form of powder and dried flowers. Or you can find them in the sides of the road, or why not even in your homes. You can sun-dry fresh avaram poo and then grind it. This can be stored in an airtight jar for months. Including avaram poo in your daily diet may help treat various diseases. If you know anyone who is diabetic, then this is highly recommended. For the next remedy, keep the water to boil, tear the betel leaves, crush the ginger and pepper, add the cumin seed and let it boil for some time. Now add the coriander powder and let it boil nicely for close to 5 minutes. Filter the mixture and drink. This reduces the phlegm that's stuck in your throat and gives a relief. Most effective when you drink it in empty stomach, and you will see the results immediately. Thank you.
1: பா, இவ்ளோ விஷயம் இருக்குன்னு நமக்கே தெரியாம போச்சே. இனிமேல் நானும் இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. தொடர்ந்து நாட்டுப்புற கலைகள் பற்றியும் வைத்தியத்தை பற்றியும் நாம மறந்த பல விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்.
4: ஹே, அடுத்த வாரம் ஃப்ரீயா இருக்கியா?
5: ஹே, என்னடி எப்படி இருக்க, எவ்வளவு நாளா சின்ன பாத்து?
4: ஆமா ஆமா, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சொல்லு, ஃப்ரீயா நீ அடுத்த வாரம்?
5: நினைக்கிறேன். ஏன் கேக்குற?
4: நாம இது பேசிட்டு இருந்தோம்ல காவிய தலைவன் படம் பார்த்துட்டு, பழங்கால கலைகள் பற்றி.
5: ஆமா, அதுக்கு என்ன?
4: இல்ல, நீ கூட சொன்ன, நமக்கு வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் இந்த கலையெல்லாம் அழியாம இருக்க முயற்சிப்போம்.
5: ஆமடி சொன்னேன்.
4: அதுக்கு இப்ப வாய்ப்பு வந்திருக்கு.
5: என்ன சொல்ற?
4: ஆமா, MOP வைஷ்ணவ் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சென்னை கலை திருவிழா பிரசன்ஸோட இணைந்து தக்கன் யாகம் ஸ்ரீ கிருஷ்ணா கட்டை கூத்துக்குழுவோட சேர்ந்து நடத்துறாங்களாம்.
5: அப்படியா? என்னோட கசின் கூட நேத்தி இது பத்தி பேசிட்டு இருந்தா. எனக்கு கண்டிப்பா போகணும். எங்க, எப்போ?
4: ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை 6 to 8:30 வரைக்கும் அடையார்ல. இதே கூத்து மறுபடியும் தக்கன் யாகம் பெருங்கத்தூர் வில்லேஜ் கிட்ட ஆகஸ்ட் 8ஆம் தேதி பண்றாங்களாம்.
5: ரொம்ப நல்ல விஷயம் இது, நல்ல இனிஷியேட்டிவ்ல நம்ம போய் பாக்குறது இந்த கலையை வளர்க்க கஷ்டப்படுற ஆர்டிஸ்டுக்கு உதவியா இருக்கும்ல.
4: ஆமா, நம்ம வாங்குற டிக்கெட் காசுலாம் இந்த நாட்டுப்புற கலைஞர் குழுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் போய் சேரும். இவங்க மட்டும் இல்ல, சென்னையில இருக்கிற எல்லா நாட்டுப்புற கலைஞர் குடும்பத்துக்கும் தான்.
5: வாவ், அப்படியா? அப்போ கண்டிப்பா இப்பவே நான் எல்லாருக்கிட்டும் டிக்கெட் புக் பண்ண சொல்றேன்.
4: இதெல்லாம் பண்ணாதானே எல்லாரும் முன் வந்து இந்த கலைய காப்பாத்துவாங்க. நம்ம உன்னா இணைந்து இதை செய்வோம், நாட்டுப்புற கலைகளை காப்போம்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. மறக்காம எல்லாரும் MOP வைஷ்ணவ் காலேஜ் இணைந்து நடத்துற கலை தெரு விழாக்கு உங்களோட டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பகுதியில உங்களுக்காக என்ன காத்து கொண்டு இருக்குன்னு கேட்கணுமா? சோ தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம யார் அழைப்பது செக்மெண்ட்ல உங்களுக்காக ஒரு ஃபன்னான கேமோட வந்திருக்கிறது உங்க ஆஜே சுச்சி. அது என்ன கேம் அப்படின்னா குவிஸ் தாங்க. குவிஸ் தானா அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்மளோட இன்னைக்கு 2 லைவ் டீம்ஸ் வந்திருக்காங்க பார்ட்டிசிபேட் பண்ண. ஸோ டீம் ஏ, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்.
6: என் பேர் வந்து அர்ச்சனா முரளி.
1: அண்ட் டீம் பி?
7: அஞ்சலி சுனில்.
1: இந்த 2 டீமையும் ஆர்டினேட் பண்ணுறதும் சரி, குவிஸ் கேட்கறதும் சரி, அது நானாக தான் இன்னைக்கு இருக்க போகிறேன். ஸோ நம்ம கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். குவஸ்டின்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேருந்தும் கேட்கப்படும். எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எக்ஸைட்டிங் கிஃப்ட்ஸ்லாம் இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம MOP வைஷ்ணவ் காலேஜ் இணைந்து நடத்துகிற கலை தெரு விழாக்கு 2 டிக்கெட்ஸ் வின் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெடியாக இருக்கீங்களா?
6: ஆமாம். எஸ்,
1: ஓகே, டன். பட்டாசு படத்துல தனுஷ் மாசா கெத்தா ஒரு கலையை வந்து காட்டியிருப்பாங்க, அது என்ன கலை அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி.
7: இட்ஸ் அடிமுறை.
1: வெரி குட், சரியான விடை. சோ நம்ம டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? முருகப்பெருமான கொண்டாடுற மாதிரி ஒரு கலை இது. இதை வந்து பெரும்பாலா ஆட்டமாவும் ஆடுவாங்க. நமக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச, அப்படியே கடவுளையே சேர்ற மாதிரி ஒரு கலை இது. இது என்ன கலை அப்படின்னு சொல்ல முடியுமா?
6: காவடி சந்தா.
1: சரியான விடை. டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். திருவிளையாடல் படத்தில் KP சுந்தராம்பாளோட கதாபாத்திரம் என்ன?
7: கண்ணகி.
1: தவறான பதில். சோ டீம் பி வந்து தவறான பதில் சொல்லிட்டதுனால கேள்வி வந்து டீம் ஏக்கு போகுது. டீம் ஏ, உங்களுக்கு சரியான விடை தெரிஞ்சா சொல்லுங்க.
6: ஔவையார்.
1: சரியான விடை. டீம் ஏக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி என்னன்னா, சின்ன குழந்தைங்களெல்லாம் சென் சந்தனம் மரத்தால, அதாவது ரெட் சாண்டல்வுட் ட்ரீ, அதுல உண்டாக்கின பொம்மையெல்லாம் வச்சு விளையாடுவாங்க, அது என்ன பொம்மை? சொல்லுங்க.
6: இது வந்து மரப்பாச்சி பொம்மை.
1: சரியான விடை. மறுபடியும் டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி வந்து, முன்காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிராமத்துல எல்லாம் தகவலை சொல்ல ஒரு கருவி யூஸ் பண்ணுவாங்க, அந்த கருவி என்ன?
7: பறை.
1: சரியான விடை. டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். நம்ம நிகழ்ச்சியோட கடைசி கேள்விக்கு வந்திருக்கோம். பாட்டும் நாடகமும் கலந்த வில்ல பயன்படுத்தின ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட கலை இது, அது என்ன?
7: கூத்து.
1: தவறான விடை. சோ இந்த கேள்வி டீம் ஏக்கு போகுது. சோ டீம் ஏ, நீங்க அதை கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா இந்த குவிஸ வின் பண்ண போறதே நீங்க தான். சரியான விடை. கங்கிராச்சுலேஷன்ஸ் டீமே, நீங்க 2 டிக்கெட்டை வின் பண்ணிருக்கீங்க. மறக்காம போய் நாடகத்தை பாருங்க, கலைய வளர்ப்போம்.
6: ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
1: இன்னைக்கு நாம பார்த்த பேசின நிறைய விஷயங்கள் நம்மளை மெய் மறந்து ரசிக்க வச்சிருக்கும், யோசிக்கவும் வச்சிருக்கும். நாம நம்மளோட கலாச்சாரத்தை, நம்ம மண்ணோட பல கலைகளை மறந்துட்டே வரோம். இதுக்கெல்லாம் நாம என்ன பண்ண முடியும்னு கேட்டா, பேசுங்க. இல்ல நிஜமாங்க, மீடியால, சோசியல் மீடியால, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இதெல்லாம் பத்தி நிறைய பேசுங்க. நம்மளால முடிஞ்ச இந்த சின்ன விஷயம் இன்னும் இந்த கலைகளை எல்லாம் எப்பவாவது அழிஞ்சிட கூடாதுன்னு போராடுற நிறைய கலைஞர்களுக்கு ஒரு பெரிய தூணாக இருக்கும். சோ யோசிங்க, பேசுங்க. இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது ஆர்ஜே சுச்சி,
6: ஆர்ஜே அர்ச்சு,
7: ஆர்ஜே அஞ்சலி.
1: இது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: our community, our pride. வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே இதழ். மென்டல் ஹெல்த். மென்டல் ஹெல்த் சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது? ஏதோ ஒரு வகையில அன்ஸ்டேபிளா இருக்குது, ஃபோக்கஸ் பண்ண முடியாம சஃபர் ஆகுறது, எல்லா விஷயங்களையும் ஒரு பாயிண்ட்ல மைண்ட் ஸ்டக் ஆகுறது. அப்புறம் ஃபைனலி அதை வெளியில சொல்ல முடியாம ஒரு தெரபிஸ்ட பார்க்கவும் தயங்கிட்டு நம்ம ஃபீலிங்ஸ நமக்குள்ளேயே வச்சுக்கிறது. இப்படி ஒரு லாங் இமேஜினேஷனே ஓடி முடிச்சிடும் இல்லையா? ஏன் இந்த ஸ்டிக்மா? இதை எப்படி பிரேக் பண்ணலாம்? எப்படி மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணலாம்? பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பியர்ஸ் எல்லாரும் எப்படி ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் இப்படிங்கறதெல்லாம் பத்தி இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு டிஸ்கஷன்ல நம்ம கூட இருக்கிறது டீம் இமோட். இமோட், தி ரைஸ் ஹவுஸ் ஆஃப் ஹீலிங் அண்ட் ஹாப்பினஸ், ரொம்ப யங் அண்ட் ஃப்ரெஷ் மைண்ட்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அவங்களோட விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டு மேக் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அஃபோர்டபிள் அண்ட் ஆக்சசிபிள், டு கேட்டர் டு தி சைக்கோ சோஷியல் நீட்ஸ் ஆஃப் தோஸ் இன் நீட் இன் அ கல்ச்சரலி சென்சிட்டிவ் மேனர். நம்ம கூட இருக்கிற பேனலிஸ்ட் மிஸ் ஜான் லாவண்யா, கோ ஃபவுண்டர், மிஸ் வர்ஷா ராஜபாஸ்கர், கோ ஃபவுண்டர், மிஸ் வர்ஷா ஜார்ஜ், தெரபிஸ்ட், அண்ட் மிஸ் சாய் ரிஷிதா, தெரபிஸ்ட். வி வெல்கம் யூ வித் கிரேட் பிளஷர். வெல்கம்.
1: Thank you.
0: Okay, so first question is an open question. Why did you start Emote? What made you start Emote?
1: Okay, I think I'll take this question. So, RISE is a platform. It's a trust and it's been established for 2 years. அவங்க பார்த்தீங்கன்னா வந்து தமிழர்களுக்காக நிறைய சேரிட்டி ஒர்க் அந்த மாதிரி பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் பண்ணுவாங்க. கோவிட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேட் அ வார் ரூம், அஃப்கோர்ஸ் தெர் ஆர் அ லாட் ஆஃப் வார் ரூம்ஸ் இல்லையா, அந்த மாதிரி கோவிட் கேர்ன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரைஸில் வந்து ஒரு வார் ரூம் இருந்தது. வி ஹேட் ஆல்மோஸ்ட் 200+ வாலண்டியர்ஸ், வி ஹேட் டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், யூனோ யங்ஸ்டர்ஸ், நிறைய பேர் இருந்தாங்க. அண்ட் யூஸ்வலாக அந்த கோவிட் அப்போ செகண்ட் வேவ் அப்போ இருந்த வார் ரூம் மாதிரி பிளட் ரிக்வெஸ்ட், பெட் ரிக்வெஸ்டாக இருக்கட்டும், ஆக்சிஜன் அந்த மாதிரி, இல்லை எந்த ஹாஸ்பிட்டல் போகணும் அந்த மாதிரி தான் ரிக்வெஸ்ட் நிறைய வந்தது. ஹெல்ப்லைன் ஒன்று வச்சுருந்தோம். ஹெல்ப்லைன் கால்ஸ் வந்து நானும் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு 8 பேர் இருந்தோம். ஹெல்ப்லைனில் வந்து என்ன நாங்கள் ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா, டைரெக்டாக வந்து கோவிடால் அஃபெக்ட் ஆனவங்க கால் பண்ணாங்க, கோவிட் இல்லாமல் பயந்து கால் பண்ண கால்ஸ் எங்களுக்கு நிறைய வந்தது. அதாவது தே வே நாட் அஃபெக்டட், தி ஃபேமிலி வாஸ் சேஃப், பட் வி காட் அ லாட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ் கால்ஸ் பிகாஸ் தே வாஸ் ஜஸ்ட் வெரி வெரி ஆன்ஷியஸ். ஸோ திஸ் வாஸ் ஆன் ஒன் சைட். And so இது போயிட்டு இருந்தது. இதை பற்றி ஏதாவது பண்ணணும்லாம் நாங்கள் யோசிக்கல. ஐ ஃபினிஷ் மை மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி. ஸோ கொஞ்சம் ஐ வாஸ் ஆல்சோ நோட்டீசிங் இப்படிலாம் நடக்குதுன்னு. ஒன் ஃபைன் டே ட்ரிகர் வார்னிங் சூசைட், வி காட் அ ரிக்வெஸ்ட் சேயிங் இட் வாஸ் அ கோவிட் ரிக்வெஸ்ட் அப்படின்னு தான் வந்தது. இட் வாஸ் அ சைல்ட் பேசிக்லி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில். ஐ வில் கீப் த நேம் அனானிமஸ். அண்ட் நாங்களும் ஓகே பெட் ரிக்வெஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு திருவாரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கனெக்ட் பண்ணி என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு இருந்தோம். த நெக்ஸ்ட் டே அன்ஃபார்ச்சுனேட்லி த சைல்ட் பாஸ்ட் அவே. அண்ட் அதுக்கப்புறம் தான் ரீட்ராக்ட் பண்ணி என்ன நடந்தது, வை வேர் வி நாட் ஏபிள் டு ஹெல்ப் அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு வாலண்டியர் சொன்னாங்க. வாலண்டியர் நம்மளும் பார்த்தது கிடையாது, நம்மளுக்கு ரிக்வெஸ்ட் வந்தது, உடனே வி சா வாட் டு டூ. லேட்டர் வி கேம் டு நோ தட் த சைல்டு ஹெட் அட்டெம்ப்டட் டு டேக் ஹர் லைஃப். ஸோ அப்போது யூனோ இட் ரீலி ஹிட் மீ. நம்ம ஆர் பாஸ் வி கால் இம் சூப்பர் பாஸ் ஃபாதர் ஜெகத் காஸ்பர்ராஜ் தமிழர்களுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாரு. ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து GFA சொல்லிட்டு குட் ஃபுட் அலையன்ஸ் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி வித் நிறைய திங்ஸ் இருக்குது. மென்டல் ஹெல்த்துக்கு எதுவுமே இல்லை. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஐ ஸ்போக் டு ஹிம் சேயிங், ஃபாதர் நீங்கள் என்னெல்லாமோ பண்ணுறோம் தமிழர்களுக்கு, அதாவது சொல்லி ஃபார் தமிழ் பீப்புள்னு மட்டும் இல்லாமல் ஒரு குளோபல் இது, பட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, மென்டல் ஹெல்த்துக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஐ ஆஸ்ட். ஹி வாஸ் லைக் ஓகே யூ திங்க் யூ கேன் புல் இட் ஆஃப் அப்படின்னு கேட்டார். எஸ் ஃபாதர் யூ திங்க் வி கேன் டூ இட் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஹவுல் யூ டூன்னு கேட்டாங்க. தட்ஸ் வென் ஐ ஸ்போக் டு ஹிம் அபவுட் வர்ஷா ராஜபாஸ்கர். ஸோ வர்ஷா ஆல்ரெடி ஹேட் இனிஷியேட்டிவ் ரன்னிங் கால் உலவிசை. ஸோ அவங்க ஏற்கனவே இதில் அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ வி பாட் ஹர் ஆன் போர்ட் அண்ட் ஒரு 3 months வி வாஸ் ஜஸ்ட் பிரெயின் ஸ்டார்மிங், எப்படி இதை பிச் பண்ணலாம், எப்படி எடுத்துகிட்டு போகலாம், என்ன பேர் வைக்கலாம், சோல்ஸ்பான் ஒரு பேர் யோசிச்சோம், என்னாலுமோ பேர் யோசிச்சோம். ஃபைனலி வி செட்டில் வித் இமோட் அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்டட். அண்ட் வி லான்ச் ஆன் வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே லாஸ்ட் இயர் October 10th, 2021. அண்ட் தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹவு இட் ஸ்டார்டட். ரொம்பலாம் பிளான் பண்ணி பண்ணல. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தது, கோவிட் வாரூமில் ரியலைஸ் பண்ணோம். அண்ட் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணவங்களுக்கு கால் பண்ணி பேசும்போதுமே கூட அந்த ஆன்சைட்டிலே தான் பேசுனாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐம் ஷுர் யூ மஸ்ட் ஹவ் ஆல்சோ ரெட் இட். 2020 பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் தட் வாஸ் கிவன், தெர் வாஸ் மோர் டெத் பை சூயிசைட் தன் பை கோவிட். பட் எவ்ரிபடி நோஸ் அபவுட் கோவிட். டூ பீப்புள் நோ அபவுட் மென்டல் ஹெல்த்? தே டோன்ட். ஸோ வி சா தட் தெர் இஸ் அ நீட் ஃபார் இட், லெட் சி வாட் வி கேன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதுதான்.
0: சூப்பர் சூப்பர். வர்ஷா ராஜ் பாஸ்கர், நீங்கள்?
2: ஸோ ஜான் சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரெஷ் பர்சனாக அங்கே என்டர் ஆகும்போது, ஏன்னா அவங்க ஏற்கனவே ரைஸோட பல இனிஷியேட்டிவ்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உள்ளே என்டர் ஆகும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த அளவுக்கு குளோபல் தமிழ்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன், மென்டல் ஹெல்த் மாதிரியான ஒரு காஸ்க்கு ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த அந்த நியூஸே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ as a person, as a psychology enthusiast, எனக்கு எப்படியாவது இதில் ஒரு பார்ட்டாக இருக்கணும்னு தான் தோணுச்சே தவிர வேறு, யூனோ தெர் வாஸ் நோ செகண்ட் தாட் டு இட். ஸோ நான் உள்ளே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன மாதிரி வி வர் ஜஸ்ட் பிரெயின்ஸ்டார்மிங் ஒரு 3 மாதம். இப்போ ஏற்கனவே மென்டல் ஹெல்த்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற பல என்ஜிஓஸ் கூட, ஆண்டர்பிரினர்ஸ் கூடலாம் நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி இப்போ என்ன தேவைகள் இருக்குது, எந்த மாதிரியான நீட்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு இன்ஃபார்ம் டிசிஷனாக தான் எங்களோட சர்வீசஸையும் சரி எங்களோட விஷன் அண்ட் மிஷனையும் நாங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணோம். அண்ட் அந்த இதில் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபாதர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான ஒரு விஷயமா பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் மற்ற ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கட்டும், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் இருக்கட்டும், ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் வெல்பீயிங்க்கு அஃபோர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. எங்களோட ஐடியாஸ் எல்லாமே வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் யூனோ உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிற அந்த திருமூலரோட வாசகத்தை எடுத்துக்கிட்டு மென்டல் வெல்பீயிங்கோடு சேர்ந்து மற்ற ஓவரால் வெல்பீயிங்கும் கவர் பண்ணுற மாதிரியான சர்வீசஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வர தொடங்கணும். ஸோ அப்படி தான் நாங்கள் தொடங்கினோம். இன்ன வரைக்கும் எங்களோட மிஷன் அண்ட் விஷனுக்கு பொறுத்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து சர்வீசஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம்.
0: ஹாப்பி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஐசோலேட்டட் ஒரு டாப்பிக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் மென்டல் ஹெல்த் வந்து ஒரு ஸ்டிக்மாவாகவே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: ஓகே, ஸோ பர்சனலி ஸ்பீக்கிங் ஐ ஃபீல் 3 reasons. ஒன்று வந்துட்டு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மென்டல் ஹெல்த் பற்றினா அவேர்னஸ் இப்போ ரீசெண்டான டைம்ஸில் தான் அதிகமாகிட்டே இருக்குது. பேசிக்கலி கோவிடாக இருக்கட்டும் இல்லை மற்ற ரீசன்ஸாக இருக்கட்டும், பீப்புள் ஆர் கெட்டிங் அவேர் தட் ஓகே, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டுமே இல்லை, நம்ம ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ், தாட்ஸ் கூட நம்ம டே டு டே லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும் அப்படின்றது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மென்டல் ஹெல்த் அவேர்னஸ்ன்ற ஆஸ்பெக்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஆங்கிளில் வந்துட்டு இட்ஸ் கோயிங் வெரி நெகட்டிவாக. தட் இஸ் எங்கே ஹெல்ப் சீக் பண்ணணும், எப்போ ஹெல்ப் சீக் பண்ணணும், ஹெல்ப் சீக் பண்ணால் என்ன சொல்லுவாங்க, மெயின்லி கெட்டிங் டேர்ம்ட் அஸ் வீக், அது என்ன உன் பிரச்சனையை நீயே டீல் பண்ணிக்க மாட்டியா, அதுக்கும் உனக்கு ஹெல்ப் தேவையா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்தப்போ நோ ஒன் வில் பி என்கரேஜ் டு கோ அண்ட் சீக் ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பெரியவங்களாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அம்மா அப்பா எல்லாம், நாங்கள் அந்த காலத்தில் ஸ்கூல் போகும்போது இவ்வளோ தூரம் நடந்து போவோம், தண்ணி எல்லாமே வந்துட்டு வாங்கி தான் கொடுப்போம்னு நாங்கள் யோசிச்சதே இல்லை அப்படின்னு. பட் Due to many reasons, there's a lot of modernization is happening. Family structures maarikitte varudhu. So, namba day-to-day challenges ume vandhittu evolve aayittirukku. Appadina irukrappo, now we are buying even water to drink. We are seeing it as an opportunity. Adhe mari, mental health services nu irukkiradhu, rather than seeing it as a weakness, we can see it as eppoyume illada or opportunity irukku. There is someone who can genuinely listen to you and guide you in a very natural path. Right? ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் பார்த்தா, சைல்ட் பர்த்ன்றது இட் வாஸ் அ வெரி கான்செப்ட் தட் வாஸ் ஹேப்பனிங் அட் ஹோம் இன் வெரி நேச்சுரல் வேஸ். ஆனால் போக போக காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா, ஸோ ஹாஸ்பிட்டல் ரிசோர்ஸஸ் இது எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதே போல் மென்டல் ஹெல்த் ரிசோர்ஸஸையும் யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் அதர் 3 things ஐ திங்க் வாஸ், பர்சனலி ஸ்பீக்கிங் நான் இமோட்டுக்கு கனெக்ட் ஆனதுக்கான மெயின் ரீசன்ஸுமேனு சொல்லலாம். மென்டல் ஹெல்த் எப்பயுமே ஒரு வெஸ்டர்னைஸ்ட் கான்செப்டாகவே இருந்துக்கிட்டு இருந்தது. ட்ரெடிஷ்னல் இந்தியாவில் அந்த கான்செப்டை நியூட்ரல் ஆக்குறது இட்ஸ் அ வெரி வெரி வெரி பிக் சேலஞ்ச். பட் இமோட்டுக்கு வந்தப்போ ஒன் ஆஃப் இமோட்ஸ் விஷன் வாஸ் டு மேக் இட் இன் அ கல்ச்சுரலி சென்சிட்டிவ் மேனர். ஃபார் எக்ஸாம்பிள், ஜான் சொன்ன மாதிரி, வி வாண்டட் டு பிகின் அட் தமிழ்நாடு ஸோ தட் தமிழ் ஸ்பீக்கிங் இண்டிவிஜுவல்ஸ் தெரபிஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து பேசிக்காக பீப்புள் கனெக்டபிளாக ரிலேட்டபிளாக ஃபீல் பண்ணாங்கன்னா இது இன்னும் ஈஸியாக இருக்கும். So it's not just a westernized concept, but actually a global concept, and any person in any age can reach to one. Number 2, mental health indrathu, it's always seen as an eppadi solradhu, more than like a high end access, people only with, you know, good financial resources, elite population mattum da access panna mudiyondra mari. Again, coming back to our second vision, we wanted to make it as affordable as possible. And in fact, many organizations do that with things like sliding scale. அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ வச்சு வி கேன் அஃபோர்ட். நாட் எவ்ரி டாக்டர் சார்ஜஸ் அ பர்டிகுலர் அமௌண்ட் இல்லையா. தெர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ், தெர் ஆர் நோவிஸ் பீப்புள்ஸ், எவ்ரி ஒன். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்கும், விச் வாஸ் அ செகண்ட் மிஷன் இன்ஃபேக்ட். ஸோ ஐ கெஸ் வித் மோர் அண்ட் மோர் அவேர்னஸ் பீப்புள் ஆர் டேக்கிங் அப் த கோர்ஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். சைக்காலஜிக்கான ப்ராப்பர் எஜுகேஷன் சிஸ்டமும் இப்போ தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்கு. So with proper education, with proper goal and mindset, I think that stigma can be answered.
3: Can I just add on to what she said? So something that I feel, of course, apart from this, one more thing I feel is physical symptoms vandu pathina odambu serila appadina cold appadina nammalku fever engiradhu thottu paatha theriyudha andha mari mental health ku vandu eppume adha kannala paaka mudiyadhu abingiradhu itself adds on to it. நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பாலாம் என்ன சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியாயிடும், அம்மா எனக்கு சோகமாக இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் டிவி பாரு, போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சரியாயிடும், அப்படியே நம்மளை வந்து சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. ஸோ த ஃபேக்ட் தட் யூ கான் சீ இட், இதுவே வந்து லெட்ஸ் சே சிக்கன் பாக்ஸ், யூ கேன் சீ இட் வெரி எவிடென்ட்லி, பட் டிப்ரெஷன் யூ கான் சீ இட், இட் என்ன சரி பார்த்த உடனே தெரியாது. அவங்க ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு அசஸ் பண்ணணும், என்னாச்சு இவங்க முன்னாடி பேசுகிற மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க, முன்னாடி இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்லீப் ஷெட்யூலாக மாறுது, இந்த மாதிரி அது வந்து அப்படி தெரியாததுனால இஸ் ஒன் திங் ஐ ஃபீல். ஒன் மோர் ரீசன் ஃபார் தி ஸ்டிக்மா தட் ஐ ஹவ் ஃபெல்ட் வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஜிஸ்டர்ட் போர்டு இன்னும் இல்லை. ஸோ அதனால எவ்ரிபடி இஸ் லைக் வந்து லைக் ஐ ஹவ் பர்சனலி, ஐ மீன் ஐம் ஓ கேத்தலிக், பட் நான் வந்து பர்சனலாக பார்த்துருக்கேன் லார்ட் ஆஃப் என்ன சொல்கிற ரிலீஜியஸ் பீப்புள் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து கவுன்சிலிங்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை இது பண்ணால் தப்பு இட்ஸ் சின் நீ மாறணும் அந்த மாதிரி வந்து தே கால் தெம் செல்ஃப் கவுன்சிலர்ஸ், அதனால் அவங்க வந்து இல்லை இல்லை யூ கான் பி லைக் திஸ், ஹவு கேன் யூ பி லைக் திஸ் திஸ் இஸ் சின் அப்படின்னு உடனே பிராண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தட் ஆட்ஸ் டு த டபு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர் மூவிஸ் போர்ட்ரேயல் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் சொல்லவே வேண்டாம், யூனோ இட்ஸ் வேற லெவல், யூனோ மிஸ் இன்டர்பிரேட்டட் அண்ட் மிஸ் ரெப்ரசென்டட். ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் திஸ் ஆல்சோ ஆட்ஸ் டு இட். ஸோ அட் கிரவுண்ட் லெவல் மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணால் போதாது, ஐ திங்க் எவ்ரிபடி ஹூ ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் ஒர்க் டுவர்ட்ஸ் இட். ஐ திங்க் ஈவன் ரீசென்ட்லி வர்ஷா போஸ்டட் அபவுட் இட், எப்படி பீஸ்ட்ல வந்து தேர்ஸ் எ லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் வாட்ஸ் தி அதர் மூவி,
2: ஹே சினாமிகா அப்படிங்கிற அந்த படத்துலையும் எப்படின்னா ஏற்கனவே இந்த ப்ரொஃபஷன் பற்றின தெளிவு மக்களுக்கு இல்லாத போது அதை எப்படி அவங்க போர்ட்ரே பண்ணுறாங்கங்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் இல்லையா, ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்க்கும் சரி ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் சரி. ஸோ சைக்காலஜிஸ்ட்டை வந்து கப்பிள் தெரப்பிஸ்ட்டை வந்து என்னவோ கப்பிள்ஸ்க்கு சண்டை மூட்டி விடுற மாதிரி பிரித்து விடுற மாதிரி இந்த மாதிரி காட்டுறதா இருக்கட்டும், இல்லைனா வந்து நாங்கள் என்ன அதை கூப்பிடுவோன்னா அன்எத்திக்கல் பிரின்சிபிள்ஸ், அது எங்களோட ப்ரொஃபஷனில் நாங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஒரு போர்டு இருந்துச்சுன்னா இன்ஃபேக்ட் வெளியூர்லலாம் அப்படிலாம் பண்ணனா ஜெயில் தான், அதை வந்து ரொம்ப பெருமையாக போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க.
0: இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, இப்போ தான் வந்து நிறையா விஷயங்கள் மக்களுக்கு தெரிய வருது, அதுவும் ஆஃப்டர் கோவிட். அப்போ நீங்கள் நிறையா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க இல்லை, இப்போ வந்து சூசைட்னால தான் அக்கார்டிங் டு அ ரிப்போர்ட் சூசைட்னால தான் நிறையா டெத்ஸ் இருக்குது மோர் தென் டியூ டு கோவிட்னு. பட் இந்த ஜென்ரேஷனில் நிறையா பேர் ரியலைஸ் பண்ணிட்டு வராங்க, ஸ்டடி பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த ஜென்ரேஷன் வந்து இதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு டேபுவாக இல்லாமல் மென்டல் ஹெல்த் இஸ் நோ மோர் டேபு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் நம்ம எல்லாருக்கும் வர்றதுக்கு இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணலாம்?
3: ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் வர்றது அப்படியே நான் சொல்கிறேன், லூசானி அப்படின்னு கேட்கறதுலாம் ஸ்டாப் பண்ணும். லாங்குவேஜ் ஹேஸ் டு சேஞ்ச். ஃபர்ஸ்ட் திங் நம்ம பேசும்போதே வந்து கீழ்பாக்கில் போய் அட்மிட் ஆகு அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, தீஸ் ஆர் ஆல் வெரி சிம்பிள் திங்ஸ் தான், பட் நம்ம லாங்குவேஜே முதல்ல ஆர் நரேட்டிவ் நீட்ஸ் டு சேஞ்ச் ஹவு வி சீன் மென்டல் ஹெல்த். ஒன்றும் இல்லை, எங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, தர் ஆர் அதர் ப்ராஜெக்ட்ஸ், நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து கோபம் அது பைத்தியம் பைத்தியம் ஏன் எப்படி பண்ணுறேன், ஏ எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ரோட்டில் போனால் வேறு வீசோ, அது வந்து அந்த லாங்குவேஜ் வந்து மாறணும். அது மாறும்போது தான் ஒரு அக்செப்டன்ஸ் வரும், பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து நம்ம ஒதுக்கி வைக்கிறோங்கிற மாதிரி ஆகிடுது இல்லையா. ஸோ அது மாறணும். அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஃபீல் இஸ் வந்து தெரப்பி போகிறது வந்து சும்மா ஷாப்பிங் போகிற அளவுக்கு பீப்புள் ஷுட் டேக். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஐ டெல் மை ஃப்ரெண்ட் மச்சா யாடா ஐ மீன் தெரப்பி அப்படின்னு சொன்னால், ஏய் யோர் இன் தெரப்பி யோ வாட் ஹேப்பன், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரேஷன் தெரப்பி போறியா ஓகே, அண்ட் இஃப் யூ டெல் சம் ஒன் ஐ திங்க் யூ ஷுட் சீக் ஹெல்ப்னா, ஓ யூ திங்க் என்ன நான் என்ன மைண்டில் நினைக்கிறியா நான் தெரப்பி போகணுமா, யூ ஆர் டெலிங் மீ டு கோ அப்படி திகேட்டு ஏதோ அவங்கள வந்து ரொம்ப ஏதோ குத்தம் சொன்ன மாதிரி இதாக இருவாங்க. ஸோ அந்த டென்ஷன் வந்து முதல்ல இறக்கணும், இதுவும் நார்மல் தான், ஹேர் கட் போகிற மாதிரி ஒரு ஒரு சலூன் போகிற மாதிரி இட்ஸ் அ நார்மல் திங், சம்திங் சும்மா ஒரு செக்அப் போகிற மாதிரி ஐ ஐ டாக்டர் செக்அப் பண்ணுற மாதிரி இட்ஸ் அ நார்மல் திங்குங்கிறது நம்ம ஜென்ரேஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும். இட்ஸ் ஜஸ்ட் வாட் ஐ ஃபீல். ஸோ யூ கேஸ் கேன் ஆல்சோ
2: கரெக்ட், அவங்க சொன்னதில் அந்த டபு வேர்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதே வந்து நிறைய விஷயங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, ஒரு பர்சனை நம்ம எப்படி பர்சீவ் பண்ணுறோங்கிறத வரைக்கும். ஸோ அது கூட ஆட் ஆன் பண்ணி நான் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலி யங்ஸ்டர்ஸ் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ நாங்கள் இமோட்லேயும் சரி உளவிசையிலும் சரி, நாங்கள் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, பேரண்ட்ஸ் கூட, நியூ ஜெனரேஷன் பேரண்ட்ஸ், இந்த ஜெனரேஷன் பேரண்ட்ஸ் கூட, இவங்க கூடலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன தெரிய வருது அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓப்பன்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் அப்படிங்கிறதே மாற வேண்டிய ஒரு விஷயம் தானே, மாறிக்கிட்டே இருக்கிறது தான் கல்ச்சர். ஸோ நம்மளோட பேரண்ட்ஸ் ஜெனரேஷன், போன ஜெனரேஷன் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த இமோஷனல் காம்பனன்ட் டு வெல்னஸ் வந்து அவங்களுக்கு அது புரியலை. அது வந்து ஒரு சர்வைவல் மோட்லேயே மேபி அவங்க இருந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம சம்டைம்ஸ் க்வெஸ்சன் பண்ண தோணுது. ஸோ அதுக்கு மேலே ஐ வாண்ட் டு த்ரைவ் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பனன்ட் இருக்கு இல்லையா, ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல், ஐ வாண்ட் டு லீட் அ ஹெல்தி லைஃப், என்னோட லைஃப் ஸ்டைலை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான இன்ஃபார்ம்ட் டிசிஷன்ஸ் வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது அவங்களோட டே டு டே லைஃப்பில் அவங்க பண்ணுற சில விஷயங்கள், ஆக்டிவிட்டீஸ், இப்போது மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு தெரப்பிஸ்டோட ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்கு அப்போ அவங்க அவேராக இருக்காங்க, இன்ஃபார்ம்டாக இருக்காங்க, அது பற்றி எஜுகேட்டடாக இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இதை இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வரைக்கும். அண்ட் அகெயின் இப்போது யூத் லெட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படிங்கும் போது, அகெயின் நாங்கள் என்னதான் எங்களோட சர்வீசஸை நாங்கள் ஓப்பனாக வச்சுருந்தாலுமே, இது நம்மளை மாதிரி ஒரு இன்னொரு பர்சன் பண்ணுறாங்கங்கும் போது அதுக்கான வரவேற்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ நோயிங் தட் ஐ எம் அ தெரப்பிஸ்ட் அண்ட் ஐம் ஜஸ்ட் 24, அவங்களும் அதே வயசில் தான் இருப்பாங்க, லைக் கொஞ்சம் ஒரு 2-3 வயசு ஜாஸ்தி இல்லை கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கும் போது, அவங்க வந்து அப்ரோச் பண்ணுற அந்த விதமே வந்து இன்னும் கம்ஃபர்டபுளாக ஆகுது. ஸோ அது அந்த வகையில் பார்க்கும்போது ஓப்பன்னஸ் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேரண்டிங் கூட நான் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம ஜெனரேஷனில் இருக்க பேரண்ட்ஸ் இல்லையா, ஸோ த வில்லிங்னஸ் டு சீக் ஹெல்ப், என்னோட ட்ராமா நான் ஹீல் பண்ணிக்கிறேன் முதல்ல, நான் ஒரு குழந்தைக்கு திருப்பி அதை பாஸ் பண்ண விரும்பலை. ஸோ என்னோட ஜெனரேஷனல் ட்ராமாவெல்லாம் நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன், அந்த சைக்கிள் பிரேக்கர்ஸாக அவங்களாம் உருவாக்கிட்டு இருக்கிறது வந்து தட்ஸ் த மோஸ்ட் ரெவல்யூஷனரி திங் எவர். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களோட குழந்தைக்கு வெறும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு எப்படி நம்ம வந்து ஒரு கோல்டு வந்துருச்சு ஒரு குழந்தைக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போகிறோம், பீடியாட்ரிஷன்ட்ட கூட்டு போகிறோமோ, அதே மாதிரி குழந்தை கொஞ்சம் யூனோ முன்னாடி மாதிரி ஒழுங்காக விளையாடலை இல்லை கொஞ்சம் விட்ரானாக இருக்குது அப்படின்னா உடனே ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்டையும் ஒரு சைக்காலஜிஸ்ட்டையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பேரண்ட்ஸ்க்கு தெரியுது இப்போல்லாம். ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு வர சேஞ்சஸ். அண்ட் இப்போ நாங்கள் காலேஜ் ஸ்கூல்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி இருந்ததை விட தே ஹாவ் அ லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ், அவங்க நிறைய விஷயத்த க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ். இப்போ பார்க்கும்போது எதனால வந்து இமோஷன்ஸை காட்டக்கூடாதுன்னு நம்மளோட பேரண்ட்ஸ் ஜெனரேஷனில் சொல்லியிருக்காங்க, ஏன் அதை காட்டினா என்ன தப்பு, ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் பண்ண ஆரம்பிக்கும் போது அதுக்கான ஆன்சர்ஸை அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கிற யூத், இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல்னு சொல்லணும். இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருக்கிற போது வி கேன் டெஃபினெட்லி மூவ் டுவர்ட்ஸ் அ மச் மோர் ஓப்பன் சொசைட்டி.
4: கரெக்ட் எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ் சரியில்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்க முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு நிறையா ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க அன்வெலாக இருக்காங்க அப்படிங்கிறத எப்படியெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலாம்? திஸ் க்வெஸ்சன் இஸ் ஃபார் வர்ஷா ஜார்ஜ்.
5: ஓகே, ஃபர்ஸ்ட்லி அன்வெல் ஐ வுடன்ட் சே தட் யூ நாட் ஃபீலிங் ஓகே, நான் அதுதான் சொல்லுவேன், அன்வெல் இல்லை எனக்கு முடியல, என்னால் முடியல, ஐம் ஃபீலிங் லோ, ஐ நீட் டு க்ரை, ரொம்ப நாளைக்கு ஐம் ஃபீலிங் ரீலி ரீலி லோ, ஐ வாண்ட் டு டாக் டு சம்படி, ஆல் தீஸ் வில் பி சிம்டம்ஸ். நீங்கள் பேசணும், யூ கேன் ஃபைண்ட் இட் இன் யுவர் ஃபர்ஸ்ட் சர்க்கிள், தட் கேன் பி யுவர் ஃப்ரெண்ட்ஸ், பட் அகெயின் கோட்டிங் இட், ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நாட் யுவர் தெரப்பிஸ்ட். அது நிறைய பேர் தே ஹாவ் திஸ் மிஸ்கன்செப்ஷன் சேயிங் தட் நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட போய் பேசினா தட்ஸ் தெரப்பி, தட்ஸ் கம்ப்ளீட்லி நோ, that's a no no. If you have to go take an advice, or if you want like a what suggestion or facilitation to why you're feeling low or enala mudiyala appdin solrache, you can go and ask a person who is expertise in the field, and also saying that you can go talk to a third person, you will feel more comfortable. உங்களுக்கு தெரியல இப்போ என்கிட்ட ஒரு கிளையண்ட் வராங்க அப்ரோச் பண்ணி என்னால் முடியல ஐம் ஃபீலிங் ரியலி லோ ஐ வாண்ட் க்ரை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் எனி திங் தட் ஐ வாஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்டட் இன் அதெல்லாமே இட் கேன் பி சிம்டம்ஸ் அண்ட் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஷேரிங் தட் வித் அ தேர்ட் பர்சன் வெரி வெல் கோ ஆன் I think these are the things and
4: yeah anyway. okay but many people think it's embarrassing like or a therapist ena adu the society create pannirukku or condition that we are conditioned to think that way or a therapist namba poi paakanum naliye vandu nammalku romba periya embarrassment irukku so adunaliye nammaloada feelings a neriya control panni vellila sollama irukum so indha or thought yen prevalent a irukku nenikringa ipo vandu neriya per adha patti pesa aarambikranga vellila varanga but still nammaloada circle innum people irundhitta dhaan irukanga இல்லையா ஏன் இந்த ஒரு தாட் ஏன் நம்ம ப்ரிவலண்டாக இருக்குது அண்ட் அந்த தாட் வந்து ஏன் ராங் இட் இஸ் நாட் ரைட்ல நம்ம எம்பாரஸ் ஆக தேவையே இல்லை ஸோ வை இஸ் தட் எம்பாரஸ்மெண்ட் ராங் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா
1: ஸோ திஸ் பிரிங்ஸ் மீ பேக் நான் ஸ்டிக்மா பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட புரிதலில் வந்த ஃபேக்டர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ படி வுட் லைக்ஸ் டு பி டேர்ம்ட் தெம் செல்ஸ் அஸ் அ வீக் பர்சன் ஓகே ஸோ இப்போது நான் போய் எதுக்காவது ஒரு ஹெல்ப் கேட்குறேன்னா அது ஃபிசிக்கலாகவே நினச்சி பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் தெர்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டிக்மா பிட்வீன் ஜெண்டர் இல்லையா மேல் அண்ட் ஃபீமேல் தேர் மென் ஆர் நோன் டு ஹேவ் ஸ்ட்ராங்கர் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் அ விமன் நீட்ஸ் டு டூ சம் ஹெவி லிஃப்டிங் ஆர் எனி திங் வி ஹெசிடேட் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஏன்னா அவங்களோட அந்த தாட்டை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறோம் அதை என்கரேஜ் பண்ணுறோம் அகெயின் வி ஆர் ப்ரூவிங் தேர் பாயிண்ட் அப்படின்றத But we should come out of that box and think is what I feel. That is, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்றது நம்ம தான் டிட்டர்மைன் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம நம்மளை ஒழுங்காக கேர் பண்ணிக்கிட்டால் தான் வீ கேன் செட் த ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் தெம் ரைட் த வே வி ட்ரீட் ஆர் செல்ஸ் இஸ் ஹவு வி ஷோ ஹவு அதர் பீப்புள் ஷுட் ட்ரீட் அஸ் இன்ஃபேக்ட் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த சொசைட்டி இஸ் வெரி டிஃப்ரெண்ட் லைக் வர்ஷா செட் பிஃபோர் பேரண்ட்ஸ் எல்லாருமே சர்வைவல் மோட்லேயே இருந்தாங்க பிகாஸ் தட் வாஸ் இன் டிமாண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னு பார்த்துக்கலாமே பிகாஸ் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் வேர் வெரி டிஃப்ரெண்ட் ஜாயிண்ட் ஃபேமிலிஸாக இருந்தாங்க பேரண்ட்ஸ் ஹேட் டு டெண்ட் அண்ட் சப்ளை ஃபார் அ லாட் ஆஃப் சில்ட்ரன் தி நீடட் அ லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் ஸோ அவங்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ராதர் இப்போ வென் ஃபேமிலி சிஸ்டம்ஸ் ஆர் இவால்விங் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் ஆகிட்டுருக்கு அட் த சேம் டைம் ரேப்பிட் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் அண்ட் ரேப்பிட் என்விரான்மெண்டல் இம்பாக்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் வி நெவர் தாட் டெக்னாலஜி இவ்வளோ இவால்வ் ஆகும் வி நெவர் தாட் வீல் பி கெட்டிங் அண்ட் என்விரான்மெண்டல் hazard called as COVID that has happened. So, நம்மளை சுற்றி இவ்வளோ சேஞ்சஸ் நடக்கும்போது இவ்வளோ சேலஞ்சஸ் வரும்போது இதுக்கு முன்னாடி நம்ம எந்த இதில் ஃபங்க்ஷன் பண்ணோமோ அதிலே ஃபங்க்ஷன் பண்ண மாட்டோம் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சார்ல்ஸ் டார்வினோட ஃபேமஸ் சேயிங் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் நம்மளை சுற்றி சேஞ்சஸ் நடக்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்மளை அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படி அடாப்ட் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்டுக்கான பேர் தான் மென்டல் ஹெல்த் இட்ஸ் ராதர் ரிசோர்ஸ் ராதர் தென் அ வீக்னஸ் அண்ட் இன்ஃபேக்ட் தட் பிரிங்ஸ் மீ பேக் மெனி பீப்புள் திங்க் எனக்கு ஏதாவது சரியில்லைனா இல்லை இஃப் ஐம் நாட் டூயிங் வெல் ஐ ஷுட் சீக் ஹெல்ப் ஸோ தட் ஐ கேன் கெட் பெட்டர் பட் மென்டல் ஹெல்த் இஸ் அன் அம்ப்ரெல்லா இஸ் லாட் அண்டர் இட் தேர் ஆர் பீப்புள் ஹூ வாண்ட் டு டூ பெட்டர் தென் ஹவு தே ஆர் டூயிங் நவ் அண்ட் தே கம் ஃபார் ஹெல்ப் தே கம் ஃபார் வெரி கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன்ஸ் வித் அஸ் அண்ட் இன்ஃபேக்ட் வி வேர் டூயிங் சம்திங் கால்ட் இஸ் மியூசிக்கலி மண்டேஸ் வேர் வி ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர்ட் வித் பீப்புள் ஹவு டு என்ஜாய் மியூசிக் So mental health is not just about healing and recovering, but it's rather about evolving yourself into a better person that you are today. Like, நாளைக்கு நான் எப்படி இருப்பேன் நாளைக்கு என்ன மற்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்றத நம்ம இன்னைக்கு டிட்டர்மைன் பண்ணலாம் And for that, you have ample of resources around you. All that you have to do is make mindful choices in the resources நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோன்னு
3: Just adding on to what Rishi said, to kind of put it, you know, ask two questions to put it in one line, I think... both our generation and the previous generation a place to start would be acceptance of change illaya change nadandiruchu adu vandu accept pananum for example when I talk to a lot of people older people maina enna solvanga na munnadi ella naanga joint family ah irundhom oru prachana na odane pe chitti kitta solliruvanga periyamma kitta solliruvanga they were physically very active all of that was there so we didn't need a therapist abingiranga இப்போ அதே மாதிரி நம்மளை கோப் பண்ணவும் சொல்கிறாங்க அந்த தெரப்பி இல்லை இருந்தாலும் அதே மாதிரி கோப் பண்ண சொல்கிறாங்க ஆனால் அந்த சுச்சுவேஷனே இப்போ இல்லையே நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆகிடுச்சுல அதே எவ்வளோ நாள் தான் சொல்லிகிட்டே இருப்பீங்க நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் நாங்கள் இப்படி பண்ணோம் நாங்கள் ஆற்றுல போய் விளாடணும் நாங்கள் தண்ணியில் குளித்தோம் அதெல்லாம் சொல்கிறாங்க அது எதுவுமே இப்போ அந்த ரிசோர்ஸஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை மாறிடுச்சு இன்னவே அவங்க சொல்கிறதுல உண்மை இருக்குது ஏன்னா சிட்டிங் வித் வாட்டர் ஃபார் அ லாங் டைம் வாட்டர் பியூரிஃபைஸ் ஓகே வாட்டர் ஹீல்ஸ் ஸோ ஐ எம் ஆல்சோ டூயிங் அ கோர்ஸ் ஆன் இன்னர் சைல்ட் ஹீலிங்
1: ஸோ மை தெரபிஸ்ட் டெல்ஸ் மீ, மை குரு, ஸ்பிரிச்சுவல் குரு டெல்ஸ் மீ, சிட் வித் ஹாட் வாட்டர் அண்ட் லைக் யூனோ பேத் அஸ் லாங் அஸ் யூ வாண்ட் டில் யுவர் பாடி சேஸ் திஸ் இஸ் இனஃப். அண்ட் அதே மாதிரி ரிசர்ச்லேயே வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஃபயர் கூட 6 hours உட்காந்தா டிப்ரெஷன் லெவல் ஆக்சுவலாக கம்மி ஆகும். இதெல்லாம் முன்னாடி பண்ணியிருக்காங்க, இதை எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நிறைய மாறிடுச்சு. லைக் ஷீ செட், டெக்னாலஜி இஸ் ஆல் ஆடட் ஆன் டு இட். ஸோ அது எதுவுமே இப்போ பண்ணுற ரிசோர்ஸஸ் நம்மளுக்கு இல்லை, அப்போ இருக்கிற ஒரு நல்ல ரிசோர்ஸை யூஸ் பண்ணலாமே. யூ கான்ட் ஹோல்ட் ஆன் டு தட் பிகாஸ் யூ நாட் டூயிங் தட், திங்ஸ் ஹவ் சேஞ்ச் பட் யூ டோன்ட் வாண்ட் டு கம் டு திஸ் ஆல்சோ அப்படின்னா என்னது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஆல்சோ ஆடிங் ஆன் ஒன் திங், பேட்ரியார்கி இஸ் டெஃபினெட்லி பிளேட் அ ஹியூஜ் ரோல். இந்த எம்பாரஸ்டெல்லாம் கேட்டிங்க இல்லையா, த ஹோல் திங், ஓ யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங் அகேன். ஒன் திங் ஐ ஹவ் ரியலைஸ்ட் ரிமோட் தொடங்குலேருந்து, ஒன் திங் தட் ஐவ் ரியலைஸ்ட் இஸ் ஹவு மச் மென் நீட் தெரப்பி. இட்ஸ் ஸோ சேட், லைக் ஐம் நாட் ஈவன் கிட்டிங், ஐ எம் சேயிங் சிஸ் மென் எஸ்பெஷலி, ஹவு மச் தி நீட் தெரப்பி பிகாஸ் தே கான் க்ரை, தேவ் ஸோ மச் இன்சைட் தெம். ஆல்மோஸ்ட் எவ்ரி சிஸ் மென் ஐ நோ ஹேஸ் ஆங்கர் இஷ்யூஸ். அந்த ஆங்கர் இஷ்யூஸ் ஏன் வருதுன்னு போனால் அதில் நிறைய வரும், பட் இட்ஸ் ஆல் ப்ரிடாமினெண்ட்லி ஸ்டெமிங் ஃப்ரம் பேட்ரியார்கி. சம்ஹவ் வி ஆர் ஏபிள் டு க்ரை அண்ட் ஐ திங்க் வி ஆர் லக்கி தட் வி ஆர் அலவ் டு க்ரை, பிகாஸ் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் a little boy is not allowed to cry. Even now I've seen like my aunts and uncles saying illa illa aambla paya alakudadu, parents ay sonnalume grandparents irukangalaya andha impact irukleya. So patriarchy definitely plays a very very big role, from the fact that oh you have to be strong, you are a man, you have to be strong, women you just can't be weak, you're not allowed to be weak, you're not allowed to be vulnerable in this society. இப்படி இருந்தா தான் நீ ஒரு ஹியூமனே அளவுக்கு பண்ணி வச்சிட்டாங்க. யார் பண்ணான்னு தெரியல, ஐ டோன்ட் நோ இஃப் இட் வாஸ் the government or religions or culture, what did it in therila, but panni vachitaanga, adu vandu maaranum. From this very patriarchal system we have to change.
5: And also just adding one thing, I remember John saying this to me, engaloda professor irukanga Bangalore college la padichu, her name is Shruta,

0: போட்டது. மை ப்ரொஃபஸர் கீப் சேயிங் அடிங் ஆன் டு தட், ஒன்றும் இல்லை இதுதான் நான் அப்படின்னு வெளில தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, அதில் அசிங்கப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஷேம்ஃபுல்லாக எதுவுமே இல்லை. திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபீல், முடிஞ்சிருச்சு. பட் அதுக்கே நம்ம ஊரில் ஒரு ஒரு ஸ்பேஸே இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே பீப்புள் ஆர் பார்ட் ஆஃப் தி எல்ஜிபிடி கம்யூனிட்டி, வை கான் தே ஸ்டில் கம் அவுட் பிகாஸ் ஆஃப் த டேபு அரவுண்ட். இதே வந்து வெளில எஃப் தி கம் அவுட் அண்ட் சே திஸ் இஸ் ஹூ ஐ ஆம், தெர் இஸ் சோ மச் தட் ஹேப்பன்ஸ் அகேன்ஸ்ட் தம். ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கட்டும், சோ மச் தட் இஸ் தேர் அகேன்ஸ்ட் தம். ஸோ தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் அ பர்சன் டு பி தெம் செல்ஸ். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து மென்டல் ஹெல்த் கேன் கிரியேட்.
1: யா, ஸோ கம்மிங் பேக் டு தோஸ் குவஷன்ஸ், வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், இப்போ அவேர்னஸ் அதிகமாயிட்டு இருக்கு மென்டல் ஹெல்த்தில். ஹவெவர் சோஷியல் மீடியாவே எடுத்துக்கலாம், தட் இஸ் ஒன் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் வேர் அவேர்னஸ் இஸ் லைக் ரேபிட் ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஐ டோன்ட் நோ, ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி கண்ண முடி யோசிச்சு பாருங்களேன், ஹவு மெனி ஆஃப் யூ ஹவ் சீன் போஸ்ட்ஸ் லைக் தனியாக போய் அழுதுட்டு வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கிறது, இட்ஸ் ஸ்ட்ரென்த் உலகத்துக்கு அப்படி காட்டுறது, விச் இஸ் நாட், விச் இஸ் அப்சல்யூட்லி நாட். யாருக்கு போய் சொல்கிறீங்க, உங்களுக்கு நீங்களே தான் போய் சொல்லிக்கிறீங்க. வை டூ ரீசன்ஸ் மெயின்லி, அழுகிறது நம்மளுக்கு எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்கும், அண்ட் இட்ஸ் சார்ட் ஆஃப் ஆல்சோ புட்ஸ் த அதர் பர்சன் அட் வெரி ஆக்வர்ட் பொசிஷன், என்ன பண்ணணும்னு தெரியாது, பிகாஸ் வீவ் ஆல்வேஸ் பின் லைக், இப்போ ஹவ் ஆர் யூன்றது வந்துட்டு இட்ஸ் அ வெரி காமன் குவஷன் தட் வி ஆஸ்க் எவ்ரி ஒன், ரைட். பட் திங்க் ஆஃப் ஹவு மெனி டைம்ஸ் யூ ஆக்சுவலி ஜென்யூன்லி ஆன்சர் டு தட் குவஷன் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஹவ் ஆர் யூ அண்ட் ஐ ஆம் ஃபைன் ஆர் லைக் ட்வின் சிஸ்டர்ஸ், தே கம் வெரி ரேபிட்லி, ரைட். அண்ட் த சேட் ட்ரூத் இஸ் ஹவ் ஆர் யூன்னு கேட்குறவங்க மனசில் நினச்சிப்பாங்க நல்லா தான் இருக்கணும், ஐ எம் ஃபைன் சொல்லணும், பிகாஸ் இஃப் தி சே எனி திங் தட் தேர் நாட் டூயிங் வெல், அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் நாட் ட்ரெயின்ட் ஹவு டு ரெஸ்பாண்ட் டு தட், ஹவு டு பி சென்சிட்டிவ் டு தட். That's exactly where the role of psychologists and mental health professionals come. We are there for you. See, ellarume ellaroda life problems yum solve panna mudiyadhu illana vandu, for example, ipo unga best friend kitte poi neenga share pannikringa na, we might not know what they are going through in their lives. Everyone has an own life to live, everyone is responsible for their own life. The best thing that they can do is listen and support, and through this mental health awareness ungalku inno in depth exploration and support venumna, we are there. உங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்புறமா இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு அப்புறமா உங்கள் கசனுக்கு அப்புறமா, ஆஸ் அ சப்போர்ட் சிஸ்டம் வி ஆர் கோயிங் டு பி தேர் ஃபார் யூ. அண்ட் தட் பிரிங்ஸ் இஸ் பேக் லைக் ஒரு பாசிட்டிவான இமோஷன்ஸ். இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கோம்னா நோ ஒன் வில் கம் லைக், ஏ ஹவு கேன் யூ பி ஹாப்பியா, ஏன் இவ்வளோ சிரிக்கிற, பட் தேல் சே இவ்வளோ சிரிக்காத மச்சான் நாளைக்கு அழுவேன். தட்ஸ் லைக் அவர்ஷன் டு ஹாப்பினஸ். அதே மாதிரி ஒருத்தவங்க அழுகிறப்போ வில் நாட் பி லைக் you know what, இன்னும் அழு என்கரேஜ் பண்ண மாட்டோம் இல்லையா, த வே வி என்கரேஜ் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். ஸோ வி ஹாவ் டு, கஷ்டம் தான், பிகாஸ் வி ஹாவ் பீன் ஹேபிச்சுவேட்டட் டு டீல் வித் தம் டிஃப்ரெண்ட்லி, பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. அது எப்படி இம்பாசிபிள்ன்றது, எப்படி இம்பாசிபிள் இல்லைன்றது, யூ ஹாவ் டு கம் ஹாவ் டிஸ்கஷன்ஸ், ஹாவ் கான்வர்சேஷன்ஸ். என்ன ஆகிட போகுது, ஜஸ்ட் கம் ஃபார் ஒன் செஷன் டாக், இஃப் யூ ஃபீல் லைக் இட் யூ கோயிங் டு கண்டினியூ இட், இஃப் யூ டோன்ட் யூ ஆர் அன் இண்டிபெண்டன்ட் பர்சன், யூ ஹாவ் ஃப்ரீ வில், ஆல் ஆஃப் அஸ் ஹாவ். டோன்ட், உங்களுக்கு என்ன சரின்னு படுதோ அதுக்கு யூ கேன் கோ பேக்.
2: எக்ஸாக்ட்லி. இப்போ திஸ் க்வெஸ்சன் இஸ் வர்ஷா ராஜபாஸ்கர், அவங்க சொன்ன மாதிரி ஒரு செஷன் பாருங்க, அதுக்கப்புறம் இஃப் யூ டோன்ட் ஃபீல் லைக் இட் டோன்ட் கம் அப்படின்னுட்டு. ஸோ ஹவு டு யூ ஃபைண்ட் த ரைட் தெரபிஸ்ட், எல்லாருக்குமே வந்து நமக்கு தோணும் இல்லையா, சில பேர் ரெஃபர் பண்ணி போவாங்க. பட் ஒரு பர்சன் நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா அவங்களோட ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வேறையாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒர்க் அவுட் ஆகியிருக்கலாம் அந்த செஷன். பட் நம்ம போகும்போது அவங்க எவ்வளோ அப்ரோச்சபிளாக இருக்காங்கன்னு தெரியாது, இல்லை நம்மளே எவ்வளோ ஓப்பனாக இருக்கும்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் செஷனில் வி டோன்ட் ஓப்பன் அப். ஸோ ஹவு டு வி ஃபைண்ட் த ரைட் தெரப்பிஸ்ட் ஃபார் ஆர் செல்ஸ்?
3: தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டு பி ஆன்சர்ட். ஏன்னா அகெயின் நான் சில விஷயங்களை இதில் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் இந்த ஆன்சருக்கு நான் வரேன். முதல்ல நம்ம தெரப்பிக்கும் தெரப்பியூட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய பேர் இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு எதுக்கு தெரப்பி, எனக்கு தான் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, எனக்கு டாக் இருக்குது, எனக்கு கேட் இருக்குது, எனக்கு ஃபிஷ் இருக்குது, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ப்ளஸ் நான் ஷாப்பிங் போனேன்னா எனக்கு டிப்ரெஷன் போயிடும், நான் வந்து நெக்ஸ்ட்டு நான் வந்து ஏதாவது மூவி போயிட்டு வந்தேன்னா ஆன்சைட்டி போயிடும், அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. ஸோ தெரப்பி அப்படிங்கிறது வந்து அது என்ன அப்படிங்கன்னா ஒரு ப்ராசஸ் இல்லையா. ஸோ தெரப்பிஸ்டுக்கும் அந்த கிளையண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப், ரைட், அந்த தெரப்பியூட்டிக் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது அங்கே வந்து ஒரு பெரிய மோட் ஆஃப் சேஞ்சாக இருக்குது, ரைட். ஸோ அந்த ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல எல்லா தெரப்பிஸ்டுமே வந்து முதல்ல அந்த பர்சனுக்கு என்ன இப்போ இருக்கிற அர்ஜென்ட் நீட்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க, ரைட். ஸோ நீங்கள் தெரப்பி உள்ளே வாக்இன் பண்ணி வரும்போதே ஆப்வியஸ்லி அன்னைக்கு நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நடந்ததுனால தான் அதை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா,

0: தெரபிஸ்ட் அதை லிசன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? ப்ளஸ் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறீங்கிறத தெளிவு இருந்துச்சு அப்படின்னா அந்த தெரபிஸ்ட்க்கு அதுக்கு அதை பற்றின எக்ஸ்பர்டீஸ் இருக்கா, ரைட்? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, கிளினிக்கல் டிப்ரெஷன் நான் சொல்கிறேன், நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுற டிப்ரெஷன் இல்லை, கிளினிக்கல் டிப்ரெஷனாக இருக்கட்டும் இல்லை கிளினிக்கல் ஆன்சைட்டியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அகேன் ஜான் சொன்ன மாதிரி வெளியில் தெரியாது, அதுக்கு பெருசாக சயின்ஸ் இருக்காது. நீங்கள் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே, முன்னாடி மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சிருக்காது, இல்லைனா முன்னாடி மாதிரி மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சிருக்காது, ஆர் மற்றவங்க நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீ முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சப்போஸ் இதில் தான் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தெளிவு உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அந்த சைக்காலஜிஸ்ட்டோ அந்த தெரபிஸ்ட்டோ அதே எக்ஸ்பர்டீஸில் இருக்காங்களா, இந்த இதை பற்றின இந்த மாதிரி மேஜர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற கிளைண்ட்ஸ் கூட தான் அவங்க வந்து டீல் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது முதல் ஸ்டெப். ரெண்டாவது என்னன்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன்ஸை செக் பண்ணுறது. ஸோ இது ஏற்கனவே நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், நிறைய பேர் வந்து சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கிற அந்த டேர்முக்குள்ளே குவாலிஃபிகேஷன்ஸ், அதாவது ப்ராப்பர் ட்ரைனிங் எல்லாமே இருக்காங்க. ஒரு பிஎஸ்சி டிகிரி இது இல்லை, மாஸ்டர்ஸ் டிகிரி அப்படிங்கிறது கம்பல்சரி முக்கியம். ஸோ மாஸ்டர்ஸ் இன் எனி ஃபீல்ட் ஆஃப் சைக்காலஜி இஸ் த பேசிக் க்ரைட்டீரியா டு ஒர்க் அஸ் அ சைக்காலஜிஸ்ட் ஆர் அ தெரபிஸ்ட். அது தவிர்த்து அவங்க சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஸ்பெசிஃபிக், இப்போ சிபிடி அந்த மாதிரிலாம் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய சைக்கோ தெரப்பீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்களா, அவங்க இனஃப் அடிக்குவேட் ட்ரைனிங் அண்டர்கோ பண்ணியிருக்காங்களா, அவங்க வந்து சூப்பர்விஷனில் இருக்காங்களா, இந்த மாதிரி சில பேசிக் விஷயங்கள் அவங்க குவாலிஃபைடா அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம அந்த மாதிரி அன்ட்ரெயின்ட் அன்குவாலிஃபைடு சைக்காலஜிஸ்ட் கூட ஆர் சோ கால்ட் அட்வைஸ் கிவர்ஸ், இப்போ இன்ஃப்ளூயன்சஸ்லாம் கூட நிறைய பேர் வந்து சைக்காலஜிஸ்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள்கிட்ட கூட போகும்போது என்ன ஆகணும், ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை இன்னும் ஆட் ஆன் தான் பண்ணுறமே தவிர அதுலேருந்து நமக்கு எந்த பயனும் கிடைக்க போகிறது இல்லை. இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த தெரப்பியூட்டிக் அலையன்ஸ்குள்ளே நீங்கள் வாக்இன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் அஸ் அ கிளையண்ட்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஓப்பன் மைண்ட். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், நமக்கு சேஞ்ச் வரணும், நம்ம சில பாசிட்டிவ்லி நம்ம லைஃப்பை இம்பேக்ட் பண்ணிக்கிறது மாதிரி நம்ம பண்ண வேண்டிய சில சேஞ்சஸை நான் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு அதை பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஓப்பன் மைண்டோட வரணும் முதல் விஷயம். அந்த ஓப்பன் மைண்டட், அந்த ஓப்பன் மைண்ட்னஸையும் உங்களோட சேஞ்சையும் வெல்கம் பண்ணுற பர்சனாக அந்த தெரபிஸ்ட் இருக்கணும், ரைட்? ஸோ அவங்களோட ஐடியாஸ், அவங்களோட சஜஷன்ஸ், அவங்களோட வேர்ல்டு வியூ எல்லாம் உங்கள் மேலே புகுத்துனாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ரைட்? ஸோ அவங்களோட கடமையும் அதுதான், இந்த சென்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்டர்ஸ் கொடுக்கறது இல்லை, பட் ரொம்ப புகுத்துற மாதிரி இருக்குது, அவங்களோட ஐடியாலஜிஸும் உங்கள் மாதிரி உங்கள் மேலே திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கணும். பட் ஜென்ரலி ஒரு ரைட் தெரபிஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா மூணு விஷயம். ஒன்று, உங்களுக்கு அவங்க நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸையோ இல்லை நீங்கள் சொல்கிற உங்களோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸையோ காது கொடுத்து கேட்குறாங்களா, லிசன் பண்ணுறாங்களா, ரைட்? அண்ட் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? சப்போஸ் அவங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா புரிஞ்ச மாதிரி நடிக்காமல், ரைட், அவங்க உங்களோட வெல்பீயிங்க்காக, உங்களோட லைஃப்க்காக அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு சியர் லீடர் மாதிரி இல்லையா? ஸோ பேசிக்லி யூனோ ஆர் தே வெல்கமிங் யூ இன் டு தட் தெரப்யூட்டிக் அலையன்ஸ் வித் ஓப்பன்னஸ் எம்பத்தி, அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா நீங்கள் வேலிடேட்டடாக ஃபீல் பண்ணணும், அதாவது நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற எந்த விஷயங்களுமே நிராகரிக்கப்பட்ட மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ நீங்கள் சொல்கிற சில விஷயங்களுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அதை அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க அந்த ப்ராசஸில். அப்படி உங்கள் கட் ஃபீலிங்கில் அதை நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் கேட்கணும் இல்லையா? ஸோ நீங்கள் வேலிடேட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க, அக்னாலேஜ் தான் ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு பர்சனாக அவங்க என்னை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா தென் இட்ஸ் த ரைட் தெரபிஸ்ட் ஃபார் யூ. அப்படி இல்லைன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஓகே டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எங்ககிட்ட வரும்போதே, மேம் நான் போன தெரபிஸ்ட் கிட்ட வந்து எனக்கு செட் ஆகலை, ஸோ நான் ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு, ஸோ திருப்பி வர்றதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு தெரபிஸ்ட் இன்னொரு தெரபிஸ்ட் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே நம்ம ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ எங்களோட பர்சனாலிட்டி, எங்களோட இன்டென்ஷன்ஸ் அண்ட் கோல்ஸ் எல்லாமே இந்த தெரப்பியூட்டிக் அலையன்ஸ் கூட வருது. ஸோ ஒரு பர்சன் கூட உங்களுக்கு அது ப்ராபப்ளி செட் ஆகலைன்னா இன்னொரு தெரபிஸ்ட் கூட மேபி உங்களுக்கு செட் ஆகலாம். ஸோ தெரபிஸ்ட்க்கு அந்த சான்ஸை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். மேபி இன்னொரு ஒரு விஷயம், நான் பேசிக்லி என்னோடய கிளைண்ட்ஸ் கிட்டலாம் வெல்கம் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு என்ன தப்பாக போச்சு போன செஷன்ஸில் என்கிட்ட அதை சொல்லிவிடுங்க, ஸோ தட் நம்ம அதை ரிப்பீட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களால் ஃப்ரீயாக ஓப்பனாக என்ன உங்களுக்கு ஒர்க் ஆகுது, என்ன ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு தெரபிஸ்ட் கிட்ட சொல்ல முடிஞ்சாலே யூ ஆர் குட் டு கோ.
1: ஜஸ்ட் ஆடிங் ஆன் இது அ ஃபியூ ஃபேக்டர்ஸ் யுவர் ஜெண்டர் பிளேஸ் ரோல். ஸோ சம் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் லைக் லெட்ஸே பூவிதன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ஒரு மேல் தெரபிஸ்ட் வேணான்னு ஃபீல் ஆகுதுன்னா அது ஸ்டார்டிங்லேயே நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏஜ் பிளேஸ் ரோல். சம்டைம்ஸ் வந்து ஒரு ஓல்டர் பர்சன், இப்போ லெட்ஸே த இஷ்யூ இஸ் வித் மை மதர், எங்கள் அம்மா வயசில் ஒருத்தங்க அப்படின்னா எனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபரன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, எனக்கு வேண்டாம் என் ஏஜில், ஒரு எனக்கு ஓல்டர் பர்சன் தான் வேணும், மேரிட் பர்சன் தான் வேணும், ஏன்னா எனக்கு மேரேஜில் இஷ்யூ, அந்த மாதிரி அந்த ஏஜ் பிளேஸ் ரோல். லாங்குவேஜ், சம்டைம்ஸ் ரீஜனல் லாங்குவேஜ் வில் பி மோர் கம்ஃபர்டபுள். ஸோ இதெல்லாம் முன்னாடியே கேட்டுக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா ரிலீஜன், சம்டைம்ஸ் அவங்க இஷ்யூ இஃப் இட்ஸ் ரிவால்விங் அரவுண்ட் ரிலீஜன் அப்படின்னா, இப்போது நான் கேத்லிக்னா எனக்கு அதை பற்றி நிறைய தெரியும். ஸோ எனக்கு ஐ வாண்ட் மை தெரபிஸ்ட் ஆல்சோ டு நோ திஸ் பிகாஸ் எனக்கு வந்து ரிலீஜன் வச்சு இஷ்யூ இருக்குது அப்படின்னா. அண்ட் ஒன் மோர் திங், பிளேஸ். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் த இஷ்யூஸ் இன் நார்த் இந்தியா வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த இஷ்யூஸ் இன் சவுத் இந்தியா, இஷ்யூஸ் இன் கேரளா வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு. ஸோ எனக்கு அந்த கல்ச்சுரல் கான்டெக்ட் வேணும்னா அதையுமே அவங்க ஸ்டார்டிங்லேயே அவங்க டிசைட் பண்ணி கேட்டுடலாம். எல்லாருக்குமே எல்லா சுச்சுவேஷனுக்கும் இது பொருந்தாது. பட் ஃபார் பீப்புள் ஹூ, அதாவது மாமியார் பிரச்சனைனா தமிழ் மாமியார் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேரளா மாமியார். ஸோ எனக்கு வந்து என்னோட தெரபிஸ்ட் வந்து தமிழாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறதுல தப்பு.
0: இதுக்கு பேர் வந்து தெரபிஸ்ட் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அகேன் சோஷியோ பொலிட்டிக்கல் சினாரியோஸ்லாம் பொறுத்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு பேசிக் செக், யார் இவங்க, எங்கே படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரொம்ப பெருசாக ரிசர்ச்னு பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் அவங்களோட அவங்கள பற்றின பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும்.
2: ஓகே, இப்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் தெரபிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பற்றி கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமா லிசனர்ஸ்க்கு?
3: காமன் ஃபேக்டர் எல்லாத்துலேயுமே வந்து இட்ஸ் ஃபார் த கிளைண்ட். அங்கே கிளையண்ட் தான் ஹீரோ, அவங்களுக்காக தான் அந்த தெரப்பி. அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதோன்னு நிறைய ட்ரையலர் இருக்கலாம். ஒரு மெத்தடை ட்ரை பண்ணிட்டு அது ஒர்க் அவுட் ஆகலை, த கிளைண்ட் இஸ் நாட் ஃபீலிங் வாட் எம்பவர்ட் வித் த கைண்ட் ஆஃப் தெரப்பி தட் த தெரப்பிஸ்ட் இஸ் யூஸிங், ஆல்வேஸ் தேர் இஸ் அ சேஞ்ச். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் சைக்கோ அனாலிசிஸ் அண்ட் சைக்கோ டைனாமிக் தெரப்பிஸ்ன்னு ஒன்று இருக்குது. இதில் வாட் த தெரப்பிஸ்ட் டூ இஸ் இட்ஸ் அ வெரி க்ளோஸ் நிட்டட் ரிலேஷன்ஷிப் ஃபார் த தெரப்பிஸ்ட் அண்ட் த கிளைண்ட் வில் ஹேவ் தட் இஸ் பாரிங் விச் கைண்ட் ஆஃப் தெரப்பி தே யூஸ். ஓகே, அண்ட் இதில் வந்து தி சூஸ் த ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் ஆர் த ப்ராப்ளமேட்டிக் தாட் விச் இஸ் தேர் இன் தி அன்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ அதை அட்ரஸ் பண்ணி, இல்லை அவங்க அன்கான்ஷியஸ் மோட்டிவ்ஸ் அட்ரஸ் பண்ணி அதை எப்படி வெளியே கொண்டு வந்து கிளைண்டோட அவேர்னஸ்க்கு கொண்டு வரலாம், அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, ஸோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணுறது இந்த மெத்தடில் வரும். வேர் இட் இஸ் பிஹேவியரல் தெரப்பி, ஒவ்வொரு இது பிஹேவியரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, மோஸ்ட்லி பிஹேவியர் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அந்த பிஹேவியர் எப்படி சேஞ்ச் பண்ணி கிளைண்டோட கிளைண்ட்க்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம், அவங்களாலே அதை எப்படி கொண்டு வர முடியும், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ். இன்னொன்றும் கண்டிஷனிங்னு ஒன்று இருக்குது, ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. ரீஎன்ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, யூ ஐதர் கிவ் அ பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் அ நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் த பர்சன். பாசிட்டிவ்னால் இப்போது அந்த சின்ன பிள்ளை போய் ப்ரஷ் பண்ணிட்டு வானா ஒரு சாக்லேட் தரேன், இல்லை அந்த ஒரு சார்ட்டில் ஸ்டார் இருக்கும். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னால் அவங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் நேரத்துக்கு பண்ணாமல் வைக்கிறது. ஸோ ஆல் ஆஃப் தேட் வில் ப்ளே ரோல் இன் பிஹேவியரல் தெரப்பி பை மெண்டிங் த பிஹேவியர் ஆஃப் த பர்சன். அண்ட் தெர் இஸ் காக்னேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி வேர் இட் எம்ஃபசைசஸ் பீப்புள் டு திங்க் வாட் தே டூ, இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் தாட்ஸ், மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் யுவர் தாட்ஸ். அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஆல் ஆஃப் திஸ் ஆர் லைக் த காமன் திங். ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் இருக்குது, வேர் யூ ஆர் அ பர்சன், யூ ஆர் ஐடியலி ரைட் அண்ட் யூ ஹாவ் டு பீ இன் த ப்ரெசன்ட். அந்த ப்ரெசன்ட், நான் வந்து உன் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கல, நான் உன் பாஸ்ட்டை பற்றி யோசிக்கல. அந்த ஃப்யூச்சரில் நீ எப்படி உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், இல்லை உன் கன்சர்னை நீ எப்படி அட்ரஸ் பண்ணலாம், அதுதான் இருக்கும். அண்ட் லாட் ஆஃப் இதெல்லாமே வந்து தீஸ் ஆர் த பேசிக் க்ரைட்டீரியாஸ் விச் ஆர் தேர். பட் வென் இட் கம்ஸ் தேர் ஆர் ஆல்சோ அ பிளெண்ட் ஆஃப் தெரப்பீஸ் தட் பீப்புள் யூஸ். சம்டைம்ஸ் நீங்கள் தெரப்பிஸ்ட் கிட்டே போனீங்கன்னா அவங்க ஒருவேளை பிஹேவியரல் தெரப்பிக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அண்ட் தேல் ஆல்சோ பிரிங் இன் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஸோ பிளெண்டாக கூட இருக்கலாம், பட் கீப்பிங் இன் மைண்ட் வாட் த கிளைண்ட்ஸ் கன்சர்ன் இஸ், அது பேஸ் பண்ணி தான் அவங்க தெரப்பீஸ் கொடுப்பாங்க, அண்ட் அது பேஸ் பண்ணி தான் அந்த டைப்ஸ் ஆஃப் தெரப்பீஸ் ஆர் ஆல்சோ தேர்.
1: எக்லெக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தே ஆர் ப்ரிடாமினெண்ட்லி எக்லெக்டிக் தான், பிகாஸ் அப்போ தான் வந்து கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை கேட்டு பண்ண முடியும்.
0: ஆடிங் ஆன் இப்போ நிறையா போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தெரப்பீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கு, எக்ஸிஸ்டிங்காக இருக்கு. அண்ட் நம்ம மக்கள் வந்து ஜென்ரலி இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கான்செப்ட் அப்படிங்கிறது, இந்த மாதிரி தெரப்பீஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது டக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு யூனோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து வந்த தெரப்பீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிஸ்ட் தெரப்பீஸ் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் கண்டெம்பரரி தெரப்பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் தெரப்பி ப்ராக்டிசஸ் ஆர் SFBT சொல்யூஷன் ஃபோக்கஸ்ட் ப்ரீஃப் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இன்னும் மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் தெரப்பீஸ் இருக்குது. அதாவது நம்மளோட யோகா நம்மளோட அடிமுறையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து சைனாவில் போய் ஜப்பானில் போய் அதுவே ஒரு தெரப்பியாக மாறி இப்போ திருப்பி நமக்கே வருது தெரப்பியாக. ஸோ எஸ், ஸோ இப்போது எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட்ஸ் தெரப்பி அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஒரு தெரப்பியூட்டிக் மொடாலிட்டி. இன்ஃபேக்ட் இமோட்டில் ரொம்ப பயன்படுத்துகிற ஒரு விஷயம். அதாவது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக, எக்ஸ்ப்ரெசிவ் ஆர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக வந்து அவங்களோட இமோஷன்ஸ் அவங்களோட தாட்ஸ் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்கிறது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான தெரப்பீஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நாங்கள் இமோட்டில் எப்போவுமே சொல்கிற மாதிரி கல்ச்சர் சென்சிட்டிவாக மாற்றுது. ஸோ இதில் வந்து அந்த பர்சனுக்கு இருக்கிற கல்ச்சர் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஆர் கல்ச்சர் ரிலேட்டடான கல்ச்சர்லேருந்து ஸ்டெம் பண்ணுற சில விஷயங்கள் இருக்கும். எப்போவுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வந்து மைண்ட் அண்ட் பாடின்னு சொல்லிட முடியாது. சில விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரி பேட்ரியார்கி என்ஃபோர்ஸ்டாக இருக்கலாம், ஆர் அந்த பர்சனோட கல்ச்சரலி அது என்ஃபோர்ஸ்டாக இருக்கலாம், இல்லைனா அந்த சொசைட்டியில் இருக்கிற சில விஷயங்கள்னால இருக்கிறதா இருக்கலாம். அவங்களோட வியூவே ஒரு ஒப்ரெஸ்ட் கம்யூனிட்டியிலேருந்து வரும்போது அவங்களுக்கு நிறையா சொசைட்டி பேஸ்டான சிம்டம்ஸ் இருக்கும். அவங்களோட இயலாமைக்கு காரணம் வந்து அவங்களா மட்டுமே இருக்க மாட்டாங்க, அந்த தனிநபர் மட்டும் அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் இப்போ தெரப்பியில் பார்ட்டாக வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம ஜெனரேஷன் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு எப்போவுமே சொல்லப்பட்ட இந்த வழக்கங்கள் பழக்கங்கள் பிடிக்கலை, என்னால் அதோட அடாப்ட் ஆகி வாழ முடியல, இப்போ நான் வேறு என்ன பண்ணுறது, இதுவே ஒரு கன்சர்னாக வருது இப்போ தெரப்பியில். அண்ட் அவங்க அதை பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணுறது, இதெல்லாமும் இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தெரப்பி. அகெயின் இது என்ன ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயத்தை இங்கே வந்து சொல்ல வருது அப்படின்னா, எப்பவுமே நம்ம யோசிக்கிற மாதிரி கெட்ட விஷயங்கள் அதாவது நெகட்டிவ் விஷயங்களுக்கு மட்டும்தான் தெரப்பி போகணும்னு அவசியமே இல்லை. உங்களை இன்னும் பேசிக்லி நீங்கள் உணர்ந்துக்கிறது, உங்கள் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அஸ் அ பர்சனாக நீங்கள் இந்த சொசைட்டியில் எப்படி ஆப்ரேட் பண்ண விரும்புகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே தெரப்பி ஒர்க் ஆகும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
2: சூப்பர் சூப்பர். இப்போது தெரப்பி அப்படிங்கிறதுக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, இருக்குது அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமா?
1: ஓகே, ஸோ இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மென்டல் ஹெல்த் அப்படின்றது ஒரு பெரிய கான்செப்ட் இல்லையா, அம்ப்ரெல்லா கான்செப்ட். மென்டல் ஹெல்த்துக்கு கீழே வந்துட்டு சைக்காலஜி கீழே வந்துட்டு தெர்ஸ் அ லாட். ஓகே, ஸோ மென்டல் ஹெல்த்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெர் சைக்காலஜி, தெர் சோஷியல் ஒர்க் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதில் ஸ்பெசிஃபிக்லி சின்ஸ் விர் டாக்கிங் அபவுட் மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்காலஜி டுடே, சைக்காலஜிக்கு கீழேயுமே வந்துட்டு அ பர்சன் அவங்களோட ஹோல் லைஃப்பில் வந்துட்டு தே ஆர் ஃபேஸ்டு வித் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் ரைட். அதில் சே அ பர்டிகுலர் சேலஞ்ச் இஸ் தேர் பர்சனல் லைஃப், தேர் ஓன் லைஃப், அவங்க ஃபீலிங்ஸ், அவங்க இமோஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிப்ரெஷன், பதட்டம், ஆங்ஸைட்டி இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இல்லைனா வந்துட்டு எக்ஸசிவ் ஃபியர் டுவர்ட்ஸ் சம்திங், இது எல்லாமே வந்துட்டு இட் கம்ஸ் அண்டர் அ பிரான்ச் கால்ட் அஸ் கிளினிக்கல் சைக்காலஜி. ஓகே, தேர் இஸ் அ செட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ப்ரொஃபஷனல்ஸ் ஹூ டீல் வித் தட், எனக்கு இதுதான் ப்ராப்ளம் ஸ்பெசிஃபிக்காக, ஐ வாண்ட் டு டீல் வித் இட். அப்படியே தேர்ஸ் அம்ப்ரெல்லா, அந்த அம்ப்ரெல்லா கீழே தேர் சம்திங் கால்ட் அஸ் அ கவுன்சிலிங் சைக்காலஜி அண்ட் கவுன்சிலர்ஸ் வேர் தே ஈதர் ஆக்ட் அஸ் அ சைக்காலஜிஸ்ட், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஆர் அ தெரப்பிஸ்ட். கவுன்சிலிங்ன்ற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஷார்ட் டேர்ம், டக்குன்னு நடக்கும், வெரி சூப்பர்ஃபிஷியல், வெரி பேசிக். இப்போ எனக்கு டே டு டேயில் வந்துட்டு இந்த இஷ்யூஸ் இருக்குது, ஆர் எல்ஸ் எனக்கு ஜஸ்ட் சும்மா புலம்பி தள்ளணும், எனக்கு வெண்ட் அவுட் பண்ணணும், அந்த எக்ஸாஷன் எனக்கு வேணும்னா வந்துட்டு இட்ஸ் கவுன்சிலிங், இட்ஸ் வெரி சூப்பர்ஃபிஷியல், இட்ஸ் வெரி பேசிக். தெரப்பி ஆன் த அதர் ஹேண்ட் இஸ் அ வெரி லாங் டேர்ம் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி இன்டெப்த் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு என்னோட இமோஷன்ஸை நான் ஈஸியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது என் கோபம். எவ்ரி ஒன் கால்ஸ் மீ அன் ஆங்க்ரி பர்சன் அப்படிதானா, யூ கேன் சூஸ் டு டூ டூ திங்ஸ், யூ கேன் ஈதர் கம் ஃபார் அ கவுன்சிலிங் அண்ட் அதை பற்றி புலம்பி தள்ளிட்டு இதெல்லாம் நடக்குதானா, நான் கோவப்படணும்னு கோவப்படலை, யூ கேன் கெட் ஆல் திஸ் அண்ட் த கவுன்சிலர் வில் எம்பத்தைஸ் வித் யூ ரைட்.
0: ஆனால் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி ஒர்க் அண்ட் சேஞ்ச் தட் பிஹேவியர், நீங்கள் ஜஸ்ட் அந்த பிஹேவியரை மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லை அந்த பிஹேவியரையே அந்த இதையே மாற்றணும்னு நினைக்கிறீங்களான்ற டெசிஷன் நீங்கள் எடுப்பீங்க. பிஹேவியரையே மாற்றணுன்ற டெசிஷன் எடுத்தீங்கன்னா தெரப்பி இஸ் சம்திங் தட் வில் ஹெல்ப் யூ. இட் வில் கெட் யூ பேக் டு யுவர் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸஸ், இட் வில் கெட் யூ பேக் டு யுவர் ரூட். இஃப் யூ ஆர் இட் ட்ரீ, இட் வில் கெட் யூ பேக் டு யுவர் ரூட்ஸ் அண்ட் இட் வில் ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் எங்கே என்ன தப்பு நடந்தது, தட் ஐ ஆம் திஸ் பர்சன் டுடே விச் ஐ டோன்ட் வாண்ட் டு பி எனி மோர், ரைட்? ஸோ தட் இஸ் வாட் அ தெரப்பி டஸ். அந்த தெரப்பியில் வந்துட்டு எக்கச்சக்க ஃபார்மேட்ஸ் இருக்குது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு என்னோடய யோசனைகளில் தான் பிரச்சனை, நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன் எடுக்கணும், ஆனால் மை ஹெட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு எக்ஸ்ப்ளோர்ட் வித் ஆல் மை தாட்ஸ், என்னால் கிளியராக யோசிக்க முடியலனா யூ கோ சம்திங் விச் டீல்ஸ் வித் காக்னிட்டிவ், வர்ஷா சொன்ன மாதிரி யோசனைகளில். இல்லை எனக்கு வந்துட்டு இமோஷன்ஸில் தான் பிரச்சனை, பீப்புள் ஆர் டர்மிங் மீ லைக் யூ ஆர் அ டச் மீ நாட் பிளான்ட், என்ன உனக்கு தொட்டால் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்குது, ரைட்? Unfortunately, being sensitive is termed as something that's like, you know, not a no-no thing. And nambunga, it's not because of you, it's because other people don't know how to respond to you, unfortunately. So it's not a weakness, it's just a flaw in our society that can be corrected. So when it comes to that flaw, you'll go for a therapy which focuses on your emotions. Unga emotions neenga eppadi sariya therinjikalam, eppadi adha maathalam, illa eppadi adha correct-a express pannalam for that matter, right? So that's second thing. அண்ட் அதே மாதிரி கவுன்சிலிங் அண்ட் தெரப்பிக்கு இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் டசன்ட் நீட் டு ஹாவ் அ ஸ்பெஷலைசேஷன். வர்ஷா சொன்ன மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் வைஸ் அவங்களுக்கு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி இருந்தால் போதும், பிகாஸ் அவங்களுக்கு வந்துட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எத்திக்கலாக நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், எத்திக்கலாக நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அண்ட் ஒரு பேசிக் கவுன்சிலர்னாவே வந்துட்டு ஒரு பேசிக் ஸ்கில் செட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் டெவலப்பராக கோடராக போகிறீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதில் ஒரு ஸ்கில் செட் வேணும் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக இருக்கணும்னா யூ ஷுட் ஹாவ் மெனி சாஃப்ட் ஸ்கில்ஸ், ஜட்ஜ்மெண்டல் இல்லாமல் இருக்கிறது, அண்ட் வர்ஷா சொன்ன மாதிரி ப்ராப்பராக லிஸனிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் இருக்கிறது. ஸோ ஒரு கவுன்சிலருக்கு இதெல்லாம் போதும், பட் கமிங் பேக் டு அ தெரப்பிஸ்ட், தே வில் நீட் ஈவன் மோர் ஸ்பெஷலைசேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ கேன் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் த்ரூ ஆர்ட், யூ ஆர் அ டான்சர், யூர் அ பெயிண்டர், யூர் அ மியூசிஷியன், வாட் எவர் இட் இஸ் யுவர் காலிங், ஓகே, அதில் நான் சரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன்னா, தெர் ஆர், ட்ரஸ்ட் மீ, தெர் ஆர் வேஸ் இன் விச் யூ கேன் ஆக்சுவலி ஹீல் யுவர் செல்ஃப் யூசிங் தட். உங்கள் பேஷனாக, உங்கள் ப்ரொஃபஷனாக மட்டுமே இல்லை, உங்களுக்கான ஒரு க்ரோத் ஃபேக்டராகவும் அதுவே இருக்கும், பர்சனல் க்ரோத் ஃபேக்டராக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு டே சே இல்லையா, வர்ஷா சொன்ன மாதிரி யூ கேன் டாக் டு யுவர் ஃப்ரெண்ட், யூ கேன் டாக் டு யுவர் ஃபேமிலி வென் யூர் ஹேவிங் அ ரஃப் டே, அட் த எண்ட் ஆஃப் த டே யூ வில் ஃபீல் சப்போர்ட்டட் அண்ட் லவ்ட், கிவன் த ஃபேக்ட் தட் அந்த பர்சனுக்கும் ஹெட் ஸ்பேஸ் இருக்குன்னா அவங்க ஒழுங்காக ரிப்ளை பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் என்ன ஆகும், the person whom we go and talk to, they know about us, they know about our life, avanga nammalku romba care pannuvanga to a point where they don't like us suffering, they don't want to see us suffering, that they rush us to problems, advice kudupanga, good intentions, that definitely intentions nalladhu da, but idhu unga life illaya, you have to lead it. So what a counselor or a therapist does is they will not have any idea about who you are or the people involved in your life. So, romba oru neutralana stand edupanga. And the counseling ga irukatum, therapy ga irukatum, endha process liyum oru neutralana stand edupanga. And you will not be influenced by anything because we are not rushing up for solutions. We are just making sure that ipo neenga oru problem la vandirkinga na, naalikku idhe problem vanda you will be better equipped to deal with it. That's the goal of therapy. Endha oru therapy kana oru common goal pathinga, you should be able to deal your problems by yourself on the long run. Dependent ah yaarume aakamaatanga. Say John sonna mari, if you are having a cold or something, it's very identifiable symptoms nala neenga easy ah vandu plus adu nalla therinja symptoms vera illaya, kaachal cold endradhu, you'll just go to a medical shop, get over the counter medications. That is what is going and talking to a friend. நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதில் வந்துட்டு எடுத்துக்கிறீங்க, பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் நாட் ஆல்வேஸ் த ரைட் திங் டு டூ, பிகாஸ் யூ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் அ வைரல் ஃபீவர் ஆர் ஜஸ்ட் அ நார்மல் ஃபீவர். ஃபார் யூ டு கெட் தட் ரியலைசேஷன், ஃபார் யூ டு கெட், நீங்கள் ஃபண்டமெண்டலாகவே உங்களுக்கு ஏதாவது தப்பாக நடந்திருக்கா உங்கள் லைஃப்பில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரப்பி இஸ் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். பட் கவுன்சிலிங் இஸ் லைக் அ ஸ்டெப் ஒன், ஸ்டார்ட் ஃப்ரம் கவுன்சிலிங் அண்ட் தென் ப்ரொசீட் டு தெரப்பி இஃப் அட் ஆல் யூ நீட் இட். அதே போல் பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, வேர் வர்ஷா சொன்ன மாதிரி வி ஃபோக்கஸ் ஆன் ஆல் த க்ரோத், டெவலப்மெண்ட், என்ஹான்ஸ்மெண்ட், இதெல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு நான் ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இருக்கேன் அண்ட் ஐ ஆம் எய்மிங் ஃபார் அ ப்ரமோஷன் ஆர் ஐ ஆம் எய்மிங் ஃபார் அ லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன்னாலும் தேர் ஆர் பீப்புள் ஹூ ட்ரெயின் யூ ஃபார் தட்,
1: அப்போ மேக் ஷூர் உங்களோட ஸ்கில் செட் என்ன அப்படின்னு ட்ரெயின் பண்ணுற மாதிரி. ஸோ தட் வுட் பி இட்.
2: ஓகே. ஸோ வர்ஷா ராஜபாஸ்கர், நீங்கள் எதுக்கு ஏதாவது ஆட் ஆன் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அபவுட் பாசிட்டிவ் சைக்காலஜி?
0: ஷுர். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஒன் பாயிண்ட் பிஃபோர் ஐ கோ இன் டு பாசிட்டிவ் சைக்காலஜி. ஸோ கவுன்சிலிங் அண்ட் தெரப்பிங்கிறது இப்போ இருக்கிற சினாரியோவில் அது ரொம்ப இன்டர்ச்சேஞ்சபிளி அது மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி கவுன்சிலிங்கில் தான் எப்போவுமே அது தொடங்கும். ஸோ கவுன்சிலிங்கில் பேசிக்லி அந்த பர்சனுக்கு இப்போ இருக்கிற நீட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்க பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கவுன்சிலிங்கில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அண்ட் தென் இஃப் தட் பர்சன் இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு இன்டென்சிவ் ப்ராசஸ் தேவைப்படுது, இன்னும் லாங் டேர்மான ஒரு ப்ராசஸ் தேவைப்படுதுன்னா தென் வி கோ இன் டு தெரப்பி. அண்ட் ரிஷிதா சொன்ன மாதிரி ஒரு ஒரு தெரப்பியோட ஃபோக்கஸ் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் தெரப்பிஸ்ட் என்ன அப்ரோச் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அந்த விஷயத்தில். பாசிட்டிவ் சைக்காலஜி அப்படிங்கிறது இப்போது பேசப்படுற ஒரு பெரிய ஒரு நான் என்ன சொல்லுவேன்னா அது ஒரு அகெயின் ஒரு ரெவல்யூஷனரி ஃபீல்ட் ஆஃப் ஒர்க் தான். ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியோட ஹிஸ்ட்ரியே பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுக்கு இந்தந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு என்னென்ன தீர்வுகள், இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் பாசிட்டிவ் சைக்காலஜி என்ன ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் நல்லதாக போய்கிட்டு இருக்கு இல்லையா. இப்போ ஜென்ரலி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட பிரெயின் வந்து என்ன ராங்காக போயிட்டுருக்குங்கிறத யோசிக்கும். ஏன்னா நம்ம வி ஆர் வயர்ட் தட் வே. ஹியூமன்ஸ்க்கு வந்து நெகட்டிவிட்டி பயஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம பொட்டென்ஷியலி ஒரு விஷயம் தப்பாக போகிறதுக்கான ஒரு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். அது ஏன் அப்படின்னா நம்மளோட இவல்யூஷன் அப்படி இல்லையா. நம்மளோட உடம்பு வந்து நம்மளோட மூளையோ நம்மளோட உடம்போ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் அதோட ஃபண்டமெண்டல் ஒர்க் இல்லையா. ஸோ நம்மளோட என்டையர் பாடி அது எப்படி பில்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கிற த்ரெட்ஸ் கிட்டேருந்து உன்னை காப்பாற்றி உன்னை லைஃப்பை வந்து சேவ் பண்ண வச்சுக்கணும். ஸோ அது சர்வைவலுக்கு பில்ட் பண்ண விட்டுருக்கு. ஆனால் பாசிட்டிவ் சைக்காலஜி என்ன சொல்லுது அப்படின்னா நீ அந்த சர்வைவல்லிருந்து ஒரு படி மேலே போய் நீ த்ரைவ் பண்ணு. யூனோ யூ லுக் இன் டு வாட் இஸ் ஹேப்பனிங் வெல், யூ லுக் இன் டு த குட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். உன்னோட பர்பஸ் என்ன, இப்போ ரீசென்ட்லி அந்த இக்கிகை அப்படிங்கிற அந்த புக் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ உன்னோட இக்கிகை என்ன, நீ எதை நோக்கி ஓடிட்டுருக்க இந்த லைஃப்பில், ஸோ உன்னோட லைஃபோட மீனிங் என்னங்கிறத புரிஞ்சுக்கிறது. அண்ட் ஆப்போசிட் சைடில் பார்க்கும்போது இவங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவ் எமோஷன்ஸை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறது, பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸை எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறது. ஸோ இவங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க நாளைக்கு அழப்போறியோ அப்படிங்கிறது கூட அந்த நெகட்டிவிட்டி பயசுலேருந்து தான் வருது. ஸோ நம்ம நம்மளோட பிரெயினை ரீட்ரெயின் பண்ணும்போது, நம்ம பிரெயினை வந்து நல்ல விஷயங்களை பார்க்க ட்ரெயின் பண்ணும்போது நம்மளோட லைஃபே இன்னும் கொஞ்சம் ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூவோட ஒரு வெல்பீயிங் ஓரியன்ட் வியூவோட போகும். ஸோ இப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்ஃபில்மெண்ட் இல்லையா. ஸோ ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் ஆகும்போது, ஒரு 70 இயர்ஸ் ஆகும்போது நம்ம லைஃப்பை பற்றி யோசிச்சு பார்க்கும்போது வி வில் ஹாவ் சோ மெனி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் டு திங்க் அபவுட். ஸோ அதனால தான் இந்த பாசிட்டிவ் சைக்காலஜி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம ஊர்லேயே பாசிட்டிவ் சைக்காலஜி மெத்தட்ஸ் நிறையா இருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம கம்யூனிட்டி பேஸ்ட் லிவிங்லாம் நமக்கு புதுசே கிடையாது இல்லையா. இன்னும் வரைக்கும் நிறைய பார்ட்ஸில் வந்து சென்னையிலேயே நிறைய பார்ட்ஸில் வந்து நம்ம நேபர்ஸ் கூட நம்ம வந்து ஃபெஸ்டிவல்ஸ் டைம்லாம் ஒன்றா இருக்கிறது, ஒன்றா கோலம் போடுறது, இதெல்லாம் இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்லி பாசிட்டிவ் சைக்காலஜி அட்வொகேட் பண்ணுது. பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், உங்கள் லைஃப்பில் என்ன நல்லா போய்கிட்டு இருக்கு அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாமே, அதுதான். ஸோ இன் தெரப்பி பாசிட்டிவ் சைக்காலஜி எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிராட்டிட்யூட், ஆப்டிமிசம், இந்த மாதிரியான இம்பார்ட்டண்ட்டான வெல்பீயிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நான் நல்லா இருக்கேன், என் லைஃப் நல்லா போகுதுன்னு நம்மளை உணர வைக்கக்கூடிய சில விஷயங்கள். இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் அவங்களுக்கு புரிய வைக்கிறதோ இல்லை அவங்க நாளில் அதை ப்ராக்டிஸாக கொண்டு வரதோ நம்ம வந்து தெரப்பியில் ட்ரை பண்ணுவோம். அண்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆக்சுவலி ரிசர்ச் கூட என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பர்சன் கிராட்டிட்யூட் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க டெய்லி அப்படின்னா ஒரு ஆன்டி டிப்ரெஷன் மெடிக்கேஷன் போடுறதுக்கு என்ன விளைவு இருக்கோ அதே விளைவு தான் ஒரு கிராட்டிட்யூடுக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப ப்ரூவன் மெத்தட்ஸ். இப்போ நிறைய ரிசர்ச் வர வர வர இதோட அட்வான்டேஜஸ் வந்து இன்னும் தெரிய வருது. அண்ட் அதை நாங்கள் தெரப்பியில் இன்னும் அதை அட்வான்டேஜ் எடுத்து இன்னும் அதை நிறையா வந்து பண்ணணும்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஸோ தட்ஸ் அபவுட் இட். லைஃப்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது தான், அதை இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம்.
1: ஸ்டார்டிங் ஆன் டு வாட் ஷீ சைட், எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக், அதனால என் கருத்தை சொல்லிக்கிறேன். கிராட்டிடியூடு வந்து மை ரிசர்ச் வாஸ் ஆன் கிராட்டிடியூட். ஸோ அதில் நிறைய ரீட் பண்ணியிருக்கேன். இது எதுவுமே நம்மளுக்கு த க்ரக்ஸ் ஆஃப் இட் இஸ் இது எதுவுமே நம்மளுக்கு ஏற்கனவே தெரியாத விஷயமும் கிடையாது. ஏன்னா வந்து திருவள்ளுவர் வந்து எப்போ சொல்லிட்டாரு, நன்றி மறுவது நன்று என்று, நன்று அல்லது அன்றை மறப்பது நன்று. அது அவர் அப்போ சொன்னதே. இப்போ வந்து த சயின்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் சொல்லிட்டு அவ்வளோ நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அண்ட் லைக் ஷீ செட் திஸ் ஸோ மச் ப்ரூவன் ஃபேக்ட்ஸ், அதாவது இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது நடக்கும். இது நானும் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வேவ் அப்போ பார்த்தீங்கன்னா 70 days கண்டினியூஸாக கிராட்டியூட் ஜேர்னலிங் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வேவ் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. அது வந்து எனக்கு அது சொன்னாலும் எனக்கு பேர் என்னது கோவிட் ஃபர்ஸ்ட் வேவில் நீ சந்தோஷமாக இருந்தியான்னு கேட்பாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ வாஸ் கான்ஸ்டன்ட்லி ப்ராக்டிஸிங் தென் திஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி கனெக்டட். ஐ வாஸ் ஆல்சோ வெரி செல்ஃப் அவேர். இதெல்லாம் நடக்குது பேண்டமிக் இருந்தாலும் தெர் ஆர் திங்ஸ் ஃபார் மீ டு ஹோல்ட் ஆன் டு அண்ட் திங்ஸ் ஐ ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார்ங்கிறது ஐ வாஸ் ஏபிள் டு சி பிகாஸ் ஐ வாஸ் ப்ராக்டிஸிங் திஸ். ஸோ லைக் ஷீ செட் தீஸ் ஆர் திங்ஸ் தட் வி ஆல்ரெடி நோ. சைக்காலஜி பேசிக்லி கிவ்ஸ் யூ அ வே ஆஃப் ஹவு டு டூ இட் ப்ராப்பர்லி இன் அ வே தட் யூ கேன் ஹெல்ப் யுவர் செல்ஃப் பெட்டர்.
2: கண்டிப்பாக இப்போது இந்த மாதிரி நிறையா இப்போ நம்ம டிஃப்ரென்சஸ் பார்த்தோம் இல்லையா, தெரப்பி, கவுன்சிலிங், அதே மாதிரி பாசிட்டிவ் சைக்காலஜி, இதெல்லாமும் ஒரு பக்கம் இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல்ஸாக நீங்கள் வந்து நிறையா பேரை மீட் பண்ணுறீங்கல்ல டே டு டே லைஃப்பில். ஸோ நிறையா பேர் அவங்களோட ப்ராப்ளம்ஸை வந்து உங்ககிட்ட வெண்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு லிசனர்ஸாக இருக்கீங்க, எம்பத்தைசர்ஸாக இருக்கீங்க, அதெல்லாம் ஓகே. பட் வென் யூ கோ பேக் ஹோம், நீங்கள் வந்து யூ ஆர் டேக்கிங் ஆல் ஆஃப் தேர் ட்ராமா ஹோம்ல. ஸோ உங்களுக்கே தெரியாமல் மேபி அது உங்களோட டே டு டே லைஃப்பில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஆகும் அப்படின்னா ஹவு டு யூ ஹேண்டில் இட்?
0: ஆஸ் அ அகெயின் ஒரு ஃப்ரெஷ் சைக்காலஜிஸ்ட் இல்லையா, நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கும் போது என்னோட செல்ஃப் கேர் ப்ராக்டிசஸ்ன்னு சொல்லுவோம், நம்மளை நம்ம பார்த்துக்கிறதுக்கு அகெயின் இந்த ட்ரைனிங்லேயே சில விஷயங்களை நாங்கள் பிக் பண்ணியிருக்கணும் சொல்லலாம். ஒரு விஷயம் எங்களோட டீச்சர்ஸ் எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் கன்சர்ன் டிட்டாச்மெண்ட் தட் வி ப்ராக்டிஸ். ஸோ என்ன தான் அந்த தெரப்பியூட்டிக் அலையன்ஸில் இருக்கும் போது ஐ ஆல்வேஸ் விஷ் த பெஸ்ட் ஃபார் மை கிளையன்ஸ் அண்ட் அதுக்கு அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருப்போம். அண்ட் அந்த கோல்ஸ் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளோட அல்டிமேட் டெஸ்டினியாக இருக்கும். பட் இருந்தாலுமே நான் என்ன ஒரு விஷயம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னா பிஃபோர் செஷன் ஆஃப்டர் செஷன் இந்த தெரப்பி செஷன் இங்கே முடியுது அப்படிங்கிறத மார்க் பண்ணி அதுக்கப்புறமா என்னோட செல்ஃப் கேருக்கான என்னோட மென்டல் ஹெல்த்க்கான சில ப்ராக்டிசஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதை முடிச்சதுக்கப்புறமா ஐ வில் பி அவுட் ஆஃப் இட். ஸோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிளினிக்கில் இருக்கும் போது அவங்க டாக்டர், பட் அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க ஒரு அம்மாவை ஆயிடுவாங்க, ஒரு தங்கை ஆயிடுவாங்க, ஒரு அக்காவை ஆயிடுவாங்க அம்மா. ஸோ தட் இஸ் பேசிக்லி ஆர் ஜாப் ஆல்சோ. ஸோ அங்கே இருக்கும் போது எங்களோட ஃபுல் பெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த செஷனில் இருக்கும் போது வி வில் பி அப் அண்ட் ஆல்வேஸ் தேர் ஃபார் த கிளைண்ட். பட் ஆஃப்டர் தட் திருப்பி அந்த கிளைண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதோ ரிசர்ச் பண்ணுறதோ அப்போ தான் திருப்பி அதை பற்றி யோசிப்போமே தவிர மற்றபடி வி ஹாவ் அவர் ஓன் யூனோ லைக் வி ஃபோக்கஸ் ஆன் ஓர் ஆர் ஓன் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒரு தெரப்பிஸ்டாக என்ன அப்படின்னா செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு நம்ம பண்ணுற சில ப்ராக்டிசஸ் ஜேர்னலிங்காக இருக்கட்டும், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஐ வுட் சே மோர் ஸ்பிரிச்சுவல் இன் நேச்சர்னு சொல்லலாம். ஸோ என்னோட ரிச்சுவல்ஸ் வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓரியன்டாக இருக்கலாம். ஸோ எனி திங் தட் ஹெல்ப்ஸ் மீ டு சே தட் ஐ எம் சேஃப், ஐ எம் ப்ரொடெக்டட், ரைட்? ஸோ அந்த அஷூரன்ஸ் எனக்கு கொடுக்குற எல்லாமே வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஜென்ரலி. அண்ட் யா, நீங்கள் யாராவது ஆட் ஆன் பண்ணுறீங்களா எப்படி நீங்கள்?
1: ஸோ ஃபர்ஸ்ட் திங் தட் கேம் டு மை மைண்ட் வாஸ் வந்து நீங்கள் சொன்னது கரெக்ட் தான், பிகாஸ் சின்ஸ் நான் சொன்னேன் இல்லையா இன்னர் சைல்ட் ஹீலிங் ஐ ஹவ் பின் நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண தொடங்கலை. ஐ டூ ஒன்லி ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஐ ஹாவ் அ குருனால ஐ ஒர்க் ஆன் எனர்ஜி ஆல்சோ, எனர்ஜி ஃபீல்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் மோர் இன் டு தி ஸ்பிரிச்சுவல் லைன். பட் ஷீ இஸ் அ தெரபிஸ்ட், ஓகேவா? ஸோ அவங்க அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது கரெக்ட், அந்த வென் தே கம் அண்ட் வென் அந்த எனர்ஜி ஆன்லைனாக இருந்தாலுமே அந்த எனர்ஜி பாஸ் ஆகும். ஸோ லைக் ஷீ செட் செல்ஃப் கேர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தெரப்பிஸ்ட்டுக்கு தெரப்பி ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் என்னால் என்னையே நல்லா பார்த்துக்க முடியும், ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மீ, ஐ எம் ஃபுல்லி அவேர்னு ஒரு லெவலுக்கு வர வரைக்கும் தெரப்பிஸ்ட்டுக்கு தெரப்பி ரொம்ப ரொம்ப முக்கியம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் நான்லாம் படிக்கும் போது ஃபார் இட்ஸ் இன் மான்ஃபோர்ட் இட்ஸ் கம்பல்சரி. அந்த 2 years இங்கே மாஸ்டர்ஸ் பண்ணும்போது வி ஹவ் டு டெஃபினெட்லி பி இன் தெரப்பி. அ தெரப்பிஸ்ட் டு பிகம் அ தெரப்பிஸ்ட் ஷுட் பி இன் தெரப்பி. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செல்ஃப் கேருக்கு நான் பர்சனலி என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஐ எனக்கு தெரிஞ்சிடும் என்னால் இதுக்கு மேலே முடியலன்னா எனக்கு தெரிஞ்சிடும், ஐ டூ கிரவுண்டிங். எனக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக முன்னாடி பின்னாடி அந்த அளவுக்கு ஐ ஹவன் ட்ரெயின் மை செல்ஃப் யட். ஸோ யூஸ்வலி ஐ நோ வென் இட்ஸ் கெட்டிங் வெரி ஓவர்வெல்ம்ட். அண்ட் இது கிளைண்ட்ஸ்ட்டை மட்டும் இல்லை, யார் வென்ட் பண்ணாலுமே அது நம்மளுக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆகும் இல்லையா. வாட் ஐ டூ இஸ் ஐ கோ அண்ட் டூ கிரவுண்டிங் ப்ராப்பர்லி. அதுக்கு ஐ ஹாவ் மை ஓன் டெக்னிக்ஸ் அண்ட் தட்ஸ் ஐ கோ அபவுட்.
2: வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். இப்போ நீங்க எல்லாருமே வந்து யங் ப்ரொஃபஷனல்ஸ் இல்லையா, ஸோ இப்போதான் வந்து யூ ஸ்டார்டட் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் திஸ் ப்ரொஃபஷன், ஸோ போக போக நீங்க இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. அண்ட் உங்களோட அல்டிமேட் கோல் வந்து என்ன அப்படின்னாக்கா, நம்ம பண்றத வந்து இன்னொரு பர்சனுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி பண்ணணும் விதவுட் காசிங் எனி மோர் ஃபர்தர் ட்ரபிள், அவ்வளோதான் இல்லையா. ஸோ உங்களோட லாங் டேர்ம் விஷன் என்ன இந்த ப்ரொஃபஷனில் ஆல் ஆஃப் யூ?
1: Whole of Tamil Nadu to reach every government school possible and so that every kid knows that this is what it is and so now I'm saying like LKG la 12th varaikum, so this is what I have in mind and like we have in mind for emote. Personally, yes, you guys can tell.
3: Okay, personally is that ensuring mental health services to everybody, not just focusing on the place that I stay. I'm talking on a global level to ensure that avangaluk puriyano that mind or mental health is also part of your health, it's not just the physical health. Adha mari irukrache people taking it forward and me being a catalyst in taking that forward, so that is my end term goal or that is my longer vision since I came into this profession.
0: எனக்கு பர்சனலி அகெயின் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் விஷன் ஃபார் த ஃபீல்டு இட் செல்ஃப். இன்னும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும், இன்னும் நிறைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரணும், நிறைய காலேஜஸ் இன்னும் வந்து மென்டல் ஹெல்த் ட்ரைனிங்கை இன்னும் ஃபர்மாக கொடுக்க ஆரம்பிக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸை ரியலைஸ் பண்ணி இந்த ப்ரொஃபஷனல்ஸ் வந்து கிராஜுவேட் ஆகி வெளியில் போகும்போது அவங்க எந்த லெவலுக்கு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்ச இன்னும் ட்ரைனிங் நல்லா ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இப்போ கார்ப்பரேட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸாக இருக்கட்டும், காலேஜஸாக இருக்கட்டும், தயவு செஞ்சு லுக் இன் டு யோர் டீம், யூனோ லைக் லுக் இன் டு த பீப்புள் தட் ஒர்க் வித் யூ. எவ்வளோ பேர் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான கன்சர்ன்ஸ் பற்றி சென்சிட்டைஸ்டாக இருக்காங்க, ஒரு ஒரு கிட்டுக்கோ இல்லை ஒரு ஒர்க் பிளேஸில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயிக்கோ அவங்களுக்கு தேவையான மென்டல் ஹெல்த் சப்போர்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் அசஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அசஸ் பண்ணி அவங்களுக்கு அது நடக்கலன்னு தெரிஞ்சதுன்னா இன்வைட் அஸ், தட்ஸ் ஆல் வி ஆர் ஆஸ்கிங், ஓப்பன் த டோர்ஸ் ஃபார் அஸ். ஏன்னா இன்னும் வந்து இதை ஒரு சியூடோ சயின்ஸ் மாதிரியோ இல்லை இவங்க என்ன பண்ணிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லேருந்தே பார்க்கறதுனால நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஓப்பன்னஸ், அந்த டிசிஷன் மேக்கர்ஸ் கிட்ட அந்த ஓப்பன்னஸ் இல்லைங்கிற இந்த ஒரு சின்ன ஃபேக்டர் அந்த என்டையர் ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயீஸ் எல்லாரோடைய மென்டல் ஹெல்த்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எம்ப்ளாயி கவுன்சிலர்ஸ் have a board for mental health in your organization, in your schools, in your colleges. That is one important thing that I would say. And ninga adha pannumbodhu make sure that you get qualified people who are passionate, mission oriented in this particular field, so that ungaloda anga mudiyama pala pera adu vandu poiittu adu benefit pannum abingiradhunala. So that is some aspirations I have for the field itself. Yeah.
4: For me, it would be like, I guess, a combination of all three that they have said. But apart from that, goal in Radhavida, my very long time wish or my dream come true moment would be to see mental health field as something, a respectable position, a professional position, rather than something that enna pannanonu theriyadhavanga da eduthu pannuvaanga and pesuradhukku kaasu kuduthu pesanuma indha mari ella. I would love, I would give up anything to see all these comments disappear. அதுக்கு ஐ டூ பிலீவ் தட் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சொசைட்டி ஆன் த லார்ஜர் லெவலும் சரி, எல்லாருமே ஓப்பனாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கும். ஸோ பர்சனலி ஸ்பீக்கிங், ஐ வுட் பி ப்ராபப்ளி ஒர்க்கிங் வித் எவ்ரி செக்டர் பிகாஸ் ஐ ஆம் அ பர்சன் லைக் தட். எனக்கு வந்துட்டு ஸ்டாக்னெண்ட்டாக ஒரே இதில் இருக்கிறது பிடிக்காது. அண்ட் வெரி ஃபார்ச்சுனேட்லி மென்டல் ஹெல்த் இஸ் சம்திங் தட்ஸ் யூனிவர்சலி அப்ளிகபிள், குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும், ஸ்கூல்ஸ்லேருந்து என்டர்டெயின்மெண்ட் ரெக்ரியேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லேயும், பர்சனல் ப்ரொஃபஷனல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் ஏஜ் அண்ட் ஜெண்டர், யூ கேன் ரிலேட் மென்டல் ஹெல்த் அட் எனி பாயிண்ட். ஸோ ஐ வுட் லைக் டு ஒர்க் வித் எவ்ரி திங் அண்ட் பி லைக், யூனோ, ஐ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் எவ்ரி சிங்கிள் திங். even though I'm not a change maker, I would love to be a catalyst.
1: படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போவன்ஸ் தியரிலாம் ஐ திங்க் வர்ஷா ஆல்ரெடி மென்ஷன் பாதிக்கு மேலே தியரிஸ் எல்லாமே அந்த ஊரில் பண்ணதாக இருக்கும். கல்ச்சுரல் கான்டெக்ட் வந்து அவங்க ஊர்லேருந்து பண்ணியிருப்பாங்க.

0: நம்ம இங்கே அந்த தியரியை வந்து என்ன சொல்கிறது அடாப்ட் கூட பண்ண முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஐ மீன் ஐ டோன்ட் நோ ஹவு டு மேக் தியரிஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், பட் இந்தியாவுக்கு வந்து ஏற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி தெரப்பி செட்டப். இப்போ நம்ம எடுத்து பண்ணுறது எல்லாமே வெளியூரில் இருக்கிறத எடுத்து எடுத்து அவங்க கான்செப்டை நம்ம கான்செப்டுக்குள்ள ட்ரையாங்குலேஷனை வந்து இங்கே உள்ளே வந்து ஏதோ பண்ணி தட்ஸ் ஹவு வி ஒர்க். பட் நம்மளுக்குன்னு வந்து ரிசர்ச் பண்ணி திஸ் இஸ் ஹவு இது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் யாரும் கொடுக்கல. ஸோ தட்ஸ் சம்திங் தனியாலாம் பண்ண முடியாது. ஐ ஹோப் டு டூ வித் லைக் யூனோ அ லாட் ஆஃப் பீப்புள் டுகெதர். அண்ட் அதர் திங் இஸ் வந்து இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக டேபு ஆஃப் த குவேர் கம்யூனிட்டி. ஐ ஃபீல் வெரி பேஷனட் அபவுட் குவேர் பீப்புள் அண்ட் தட் இஸ் ஆல்சோ இட் கம்ஸ் அண்டர் மென்டல் ஹெல்த் இல்லையா. ஸோ டு கிரியேட் மோர் அவேர்னஸ் அபவுட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜூனில் மட்டும் எல்லாம் அதை பற்றி பேசுவாங்க. இட்ஸ் அ லாட் தட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் தென் அதர்வைஸ் தே ஃபர்கெட் கான்ஸ்டண்ட்டாக அதை பற்றி. அன்லெஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் தி கம்யூனிட்டி தேர்ஸ் நோ ஒன் ஹூ டாக்ஸ் கான்ஸ்டன்ட்லி அபவுட் இட். ஸோ யூனோ அது நான் இன்னும் வந்து அதுக்கு எதுவும் பண்ண தொடங்கலை, பட் தட்ஸ் அ லைன் தட் ஐ ஹோப் டு ஒர்க் ஆன் இன் மென்டல்.
1: தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஒரு திருக்குறள் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். வள்ளுவர் சொல்லியிருக்காரு, கூறாமை நோக்க குறிப்பறிவான் எங்கேயாண்டும் மாறா நீர் வையக்கணி. அப்படின்னா ஒருத்தர் வந்து அதாவது இந்த ஏர்த்தில் ஒரு ஜுவல் மாதிரி கன்சிடர் பண்ணுற ஒரு ஹியூமன் பீயிங் யார் அப்படின்னா, மற்றவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லாமவே அவங்களோட ஆக்ஷன்ஸை பார்த்தே ஒரு விஷயத்த ரீட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த காலத்தில் மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்னாலே என்ன ஒரு பர்செப்ஷன் இருந்ததுன்னா ஒருத்தரோட ஃபேஸை பார்த்தோன்னே ஏதோ அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இட் இஸ் நாட் ட்ரூ. அது மேபி ஒரு சிலர் பண்ணியிருப்பாங்களா இருக்கும், ஆனால் நம்ம ஓப்பன் பண்ணி நமக்கு இதுதான் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான் இன்னொரு பர்சனுக்கு தெரியும். பட் மேபி நார்மலாக இருக்கிற ஹியூமன் பீயிங்ஸை விட இந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சொன்னாலே நிறையா புரிஞ்சுக்க முடியும், லைக் ஒரு சில ஆப்சர்வேஷன்ஸில் நிறையா தெரிஞ்சுக்க முடியுமா இருக்கலாம். ஸோ இந்த குரலுக்கு வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்ஸாக இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு வந்து எங்கள் MOPCRS-ஓட இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி உங்களோட டைம் ஸ்பேர் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ வி வுட் லைக் டு ஹாவ் யூ அகேன் இன் ஃபியூச்சர்.
0: ஆறு மாதம் தான் ஆச்சு, பட் யூ ஆல்சோ கன்சிடர்ட் அண்ட் பாட் இஸ் ஆன் போர்ட். ஸோ இட் ரியலி மீன்ஸ் அ லாட் டு அஸ். இட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டைம் டாக்கிங் ஆன் ரேடியோ. இட்ஸ் மை பர்சனலி மை வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரேடியோவில் பேசுறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கன்சிடரிங் அஸ். தேங்க்யூ
1: ஸோ மச் டீம் இமோட். தேங்க்யூ. என்ன மக்களே, இன்னையோட நிகழ்வு உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா மட்டும் இல்லாம பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு நிகழ்வுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே இதழ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நமது பெருமை.

0: திஸ் இஸ் சிங்கர் ராகுல் நம்பியார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ அம் பார்ட் ஆஃப் தி கிரீன் பீஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் வி ஷுட் லவ் அவர் பீப்புள் அண்ட் லவ் அவர் பிளேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லி இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங், அப்போதான் எங்களுக்கு வந்து வில் ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, வில் பி ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த திங்ஸ் அரவுண்ட் அஸ். ஸோ அதுவே வந்துச்சுன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங் திங்ஸ்னா யூ வில் ஸ்டாப் டூயிங் த ராங் திங்ஸ், யூ நோ, த்ரோயிங் பிளாஸ்டிக் ஆன் த ரோட் ஆர் சம்திங். இப்போவே ஒரு பேன் வந்துச்சு மெரினால, ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வீ கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வரன்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வரன்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள், அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுல்லாய் உள்ளுல்லாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபிஎன் சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து கேளுங்க.
1: இன்னைக்கு தமிழையே தங்கிலீஷ்ல டைப் பண்ணும் மக்கள் மத்தியில ஆங்காங்கே எழும் எழுத்தாளர்களால் தான் எழுத்துக்களை உயிர் பெற்று வாழ்கிறது. அப்படி தன்னுடைய எண்ணங்களை உலகிற்கு எழுத்தால் சொல்லி தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எழுத்தாளர் திரு ராஜ சங்கீதன் அவர்களை இந்நேர்காணலுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: உங்களுடைய வரிகளை விரும்பி படிக்கிறதுக்கு ஃபேஸ்புக்ல ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு நாங்க கேள்விப்பட்டோம். ஆனா ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நீங்க சோசியல் மீடியால எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாம நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க, ஆனா அது ஒரு புத்தகமா மாறும்போது என்ன மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க, இல்ல என்ன மாதிரி மாற்றங்கள் பண்ண வேண்டியதா இருந்தது?
2: இல்ல, புத்தகமா மாறுறதுக்கு பெருசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல. காரணம் என்னன்னா, அவங்க ஆக்சுவலா இன்னைக்கு வந்து புக் எழுதுறவங்களுக்கும் பப்ளிஷருக்கும் ஒரு பிரச்சனை என்னன்னா, பப்ளிஷருக்கு புக் எழுதுறதுக்கு ஆள் இல்லை, எழுதுறவங்களுக்கு பப்ளிஷர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அது வந்து அமைகிற ஒரு தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்காது, முரண்கள் இருக்காது. என்ன ஒரே விஷயம் இருந்ததுன்னா, நம்ம போஸ்ட்டாக வந்து ஃபேஸ்புக்கில் எழுதும்போது சில ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 15 வரிகளுக்கு மிகாமல் எழுதுவோம். இதில் வந்து நீங்கள் கட்டுரையாக வந்து அதையே மாற்றும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்வாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் முடிய வேண்டிய கட்டுரையை ஒரு ரெண்டு பக்கம் வந்து எழுத்துருப்போம். அதில் இழுக்கிறதுல அந்த சுவாரஸ்யமும் குறையாமல் இருக்கணுங்கிறது மட்டும்தான் திரும்ப இன்னொரு ரீஃபர் பண்ற மாதிரியான விஷயமா இருந்தது. மற்றபடி பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை.
1: அதாவது ரொம்ப பெரிய கேள்விக்கு ரொம்ப சுவாரஸ்யமா சுருக்கமா விடையளிச்சிட்டீங்க சார்.
3: எல்லா எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையிலுமே ஒரு தருணத்துல ஒரு எழுத்தாளர் அவங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்க வாழ்க்கையில அந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ண எழுத்தாளர் யாரு சார்?
2: எனக்கு வந்து பர்சனலி, நான் சின்ன ஒரு ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அப்பா வந்து ஜேர்னலிஸ்ட்ங்கிறதுனால வீட்டில் வந்து நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பொழுதுபோக்கு புத்தக வாசிப்பாக தான் இருக்கும், சுற்றி புத்தகங்களாக தான் இருக்கும். அப்படி எனக்கு சின்ன வயசுலேயே அறிமுகமானது, அறிமுகப்படுத்தப்பட்டதும் யார் அப்படின்னா, புதுமை பித்தன் அப்படின்னு ஒரு ரைட்டர், ரொம்ப முக்கியமான ரைட்டர். இன்றைக்கும் வந்து புன்னகரம், மிஷின் யுகம்லாம் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். பெரிய ஒரு இலக்கியம் சொன்னோடனே பயந்து ஓடுற அளவுக்கான எழுத்துக்களாக தான் இருக்காது, எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் புரிகிற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஏன்னோ நீங்கள் வந்து ஒரு இங்கே வந்து மவுண்ட் ரோட் போகிறீங்கன்னா வேறு வழி இல்லை, இந்த சிக்னல்லாம் தாண்டி தானே போகணும். அது மாதிரி புதுமை பித்தனில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா நீங்கள் ராஜேஷ்குமார் க்ரைம் ஸ்டோரி, அதுக்கப்புறம் வந்து காமிக்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களும் ரீச் ஆகிட்டு ஃபைனல்லி வந்து ஜி நாகராஜன். எனக்கு பிடிச்சது பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் பிடிக்கும், ஜெயகாந்தன் பிடிக்கும். மலையாளத்தில் வந்து பஷீர்னு ஒருத்தர் இருப்பார், வைக்கம் முகமது பஷீர் அப்படின்னு, அவரோட ரைட்டிங் எனக்கு பிடிக்கும். சக்கரியா மலையாளத்தில் வந்து மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்லி வந்து பார்த்தீங்கன்னா கார்கி, மேக்ஸிம் கார்கி, ரஷ்யன் ரைட்டர். ஸோ என்னை ஈர்த்தது அல்லது நான் வந்து இப்படி எழுதணும் அப்படின்னு ஆசைப்படுறது இவங்க பாணியில் தான்.
1: அடுத்தது வந்து எல்லாரும் புக்ஸை வந்து ஒரு விதமாக பர்சனிஃபை பண்ணுவாங்க. சிலர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸாக பார்ப்பாங்க, கம்பேனியன்ஸாக பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் புத்தகங்கள் எப்படி பர்சனிஃபை பண்ணுவீங்க?
2: ஒரு விஷயம் தூக்கம் வராமல் இருக்குன்னா புக் படிப்போம், அது ஸ்கூல் டைம்லேருந்து ஆரம்பித்த பிரச்சனை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சில நேரங்களில் சில புத்தகங்கள் வந்து உங்களை தாண்டி, உங்கள் தூக்கத்தையும் தாண்டி இப்போவே நீ படித்து முடிச்சிடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவசரத்தை கொடுக்கும். அப்படி வந்து சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் நம்மளை வந்து இது பண்ணோம். ஹவ் யூ பர்சனிஃபை அப்படின்னு கேட்டால் தான் ஆப்வியஸ்லி பெஸ்ட் கம்பேனியன் தான். நீங்கள் உங்கள் லவராக இருந்தாலும் சரி, கம்பேனியன் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அவங்க திரும்ப பதில் பேசுவாங்க, புக்கு பதில் பேசாது. ஒரு கார்டு அப்படின்னா நீங்கள் மென்டலி வந்து ஒரு கார்டை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம், இந்த காட்டு நான் சொல்லலை அப்படின்லாம் வந்து புக்கு பேசாது. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் கம்பேனியன், உங்களுடைய பெர்செப்ஷனுக்கு அல்லது பெர்ஸ்பெக்டிவ்ஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரே இடமா அது இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் புக் வந்து பெஸ்ட் கம்பேனியன். அதுதான்
1: ஒரு புத்தகம் வந்து ஒரு மனுஷனுடைய சைக்கலாஜிக்கல் இமேஜினேஷனை எந்த அளவு தூண்டும் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க சார்.
3: உங்களுடைய வெளிவந்த படைப்புகள் பத்தி எங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா இது வரைக்கும் வெளிவராத படைப்புகள்னு ஏதாவது இருக்கா சார்?
2: வெளிவராத படைப்புகள், எழுதாத படைப்புகள் நிறையவே இருக்கு. இப்போ ஆக்சுவலாக அந்த புக் ஃபேருக்கு ஒரு ரெண்டு புக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம இந்த TNPWAS சொன்னோம் இல்லையா, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். அதில் வந்து ஒரு நிகழ்ச்சி இந்த கொரோனா டைமில் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதில் வந்து சிந்து முதல் வைகை வரை அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஐயே, அமர்நாத் கீழடி ஆய்வாளர் அமர்நாத்லாம் வந்து பேசியிருந்தாங்க. அதை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி ஒரு புக்காக போடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம செகுவிரா, இப்போ கொரோனா டைமில் வந்து கியூபா வந்து மெடிக்கல் இன்டர்நேஷ்னலிசமில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பண்ணாங்க, எல்லா நாடுகளுக்கும் போய் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அது தொடர்ச்சியாக வந்து ஏன் அப்படி இருக்காங்க, எப்படி வந்து அவங்களால வந்து ஒரு சின்ன நாடாக இருந்து ஏழு நாடாக இருந்து உலகளவில் இருக்கிற பெரிய நாடுகளுக்கெல்லாம் உதவக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றி ஆர்டிகல்ஸ் இருக்குது, அது மொழிபெயர்த்துருக்குறேன். ஸோ அது வந்து ஒரு புத்தகமாக வருது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் இது ரெண்டு தான், எழுதணும்னு நினைக்கிறது நிறைய இருக்குது.
3: இந்த மாதிரி தமிழில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் பற்றியும் நிறைய எழுதுறீங்க, ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது சார்?
2: நேரம்னு இல்லை, உங்களுக்கு வந்து இந்த என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் சொல்லணும், அது அது சார்ந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிக்கிள் படிக்கிறீங்கன்னா இந்த ஹைப்பர் லிங்க்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, விக்கிபீடியாலெலாம் படிச்சிங்கன்னா ஹைப்பர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கும் போது சட்டுன்னு ஒரு ஹைப்பர் லிங்க் உங்களுக்கு வந்து மானசீகமாக தோணும், இது என்ன இது வேறு ஏதோ விஷயமா இருக்கு, இதை படிச்சு கீவேர்ட் பண்ணி தேடி பார்ப்போம் அப்படின்னு வந்து தேடி பார்ப்பீங்க. அது போனால் அது ஒரு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி வந்து கூப்பிட்டு போகும். அந்த விஷயத்தை நீங்கள் எழுதணும்னு நினைப்பீங்க, அதை யாரும் எழுதலை அல்லது வந்து அது ப்ராப்பராக கன்வே ஆகணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் அதை எழுத தொடங்குவீங்க. ஸோ அப்படி தான் இது வந்து உட்காந்து, ஓகே இன்றைக்கி காலையில் நம்ம அமெரிக்கா பற்றி எழுதுவோம் இல்லைன்னா கியூபா பற்றி எழுதுவோம் அப்படி இல்லை, நம்ம படிக்கிற ஒரு விஷயத்துலேருந்து இது சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு விஷயம் தள்ளணும்ல, அதை வந்து எழுதுறது.
1: அதாவது நம்ம எல்லாருமே ரிசர்ச் அப்படின்றத பண்ணிக்கிட்டே இருக்கோம் அன்றாட வாழ்க்கையில் அப்படின்றத நீங்கள் சொல்லும்போது நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் சார். ஏன்னா ரிசர்ச்னு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு யோசிக்கிறாங்க, பட் நம்ம விக்கிபீடியாவில் படிக்கிறதே ஒரு பெரிய ரிசர்ச் தான் அப்படின்றத சொன்னீங்க சார். அடுத்த கேள்வி என்னென்னா, இப்போ நம்மளோட நிறைய எண்ணங்கள் இருக்கும், நிறைய ஒப்பீனியன்ஸ் இருக்கும், நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு யோசிப்போம், ஆனால் அது எப்போ எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். பட் அப்படி நீங்கள் ஃபேஸ்புக்கில் எப்போ எழுதணுன்ற அந்த எண்ணம் வந்துச்சு, இல்லை எது உங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு?
2: எனக்கு ஆக்சுவலி பர்சனலி எனக்கு பேக்ரவுண்ட் வந்து ஐ ஹெயில் ஃப்ரம் அ ஜேர்னலிஸ்ட் ஃபேமிலி, அம்மா டீச்சர் அப்பா வந்து ஜேர்னலிஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஆப்வியஸாக புக்ஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கும். அது இல்லாமல் சினிமா அப்படின்லாம் வந்து கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் டைரக்ஷனுக்கு. அதுக்கப்புறம் ஃபைனல்லி வந்து முகவரி படத்தில் ஒரு அஜித் மாதிரி ஃபைல் கொடுத்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த வேலைக்கு போனதுக்கப்புறமாவும் நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து செய்ய விரும்பணுமே அது பண்ணவே இல்லையே அப்படிங்கிற ஒரு லாங்கிங் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஃபஸ்ட் ஆர்குட், உங்களுக்குலாம் ப்ராப்ளி ஞாபகம் இருக்காது, ஆர்குட்னு ஒன்று இருந்தது, அதில் வந்து எழுதிட்டு இருப்போம் சின்ன சின்னதாக, அப்போ கூட வந்து பெரிய அளவுலலாம் கிடையாது. அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் வந்தது, ஃபேஸ்புக்லேயும் வந்து சின்ன சின்னதாக வந்து சொல்லிகிட்டு இருப்போம், ஒரு ஒரு லைக் ரெண்டு லைக் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பர்சனலி சில ரிலேஷன்ஷிப்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகி வேறு வழி இல்லாமல் அதை வந்து நம்ம வெளியில் கொட்டணும்னு எழுத ஆரம்பிச்சு, நம்மளை பார்த்தா ஓகே நம்மளை வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம இதை வந்து எழுதுவோம் அப்படின்னு எழுதுனா, நம்மளை மாதிரியே ஒரு பல பேர் வந்து அவங்களும் வந்து அந்த மாதிரியான போஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்து அவங்க வந்து என்னமா ஃபீல் பண்ணியிருக்காரியா அப்படின்லாம் வந்து லைக் போட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வந்து அது சார்ந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது, ஓகே ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறையா இஷ்யூஸ் இருக்குது, அது வந்து பொதுவாக வானமோ நீளம் நீ தான் என் பாலம் அப்படிங்கிற மாதிரி வந்து கவிதையாக எழுதுவாங்க, அது ரியலிஸ்டிக் டேர்ம்ஸில் வந்து எழுதுறதுக்கான ஆட்கள் குறைவாக இருந்ததுனால எழுதுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான். அதில் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க, தொடர்ச்சியாக வந்து பொலிட்டிக்கலாகவும் சோஷியலாகவும் வந்து எழுதும்போதும் அதையும் வந்து எடுத்துக்கிட்டாங்க, அப்படி தான் ஆரம்பிச்சது. ஸோ ஏதோ ஒரு பெண் நிராகரித்ததில் என் முதல் எழுத்து பிறந்ததுன்னு வச்சுக்கலாம்.
1: ரொம்பவும் அழகாக உன்னோட பயணத்தையே சொல்லிட்டீங்க. நீங்கள் ஆர்குட்னு சொன்ன பிறகு நிறைய 90s கிட்ஸ் இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ் வரும். ஸோ ரொம்பவும் அழகாக பதில் சொன்னீங்க சார்.
3: நெட்வொர்க்கிங் அண்ட் சோஷியலைசிங் வந்து ஒரு எழுத்தாளருக்கு ரொம்ப முக்கியம்ன்ற கருத்து வந்து பரவலாக எல்லாராலையும் சொல்லப்படுது, ஆனால் அது இல்லாமல் ஒரு எழுத்தாளரால் ஷைன் ஆக முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2: அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு எழுத்து அப்படிங்கிறது எழுத்தாளனுங்கிறது வந்து ஒரு வணிகம் சம்மந்த விஷயமாக மாறிடுச்சு. ஒரு காலத்தில் வந்து நான் எழுதி வச்சுட்டு ஒரு புலவராக இருந்து எழுதி வச்சுட்டு போயிட்டேன்னா அதில் வந்து ஐயோ இவர் டென்ஷன் ஆகிட்டார் இந்த புலவர், இவர் டென்ஷன் ஆனால் இந்த உலகம் வந்து மழை பெய்யாதே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி அவங்க ஓடி வந்து நமக்கு காசு கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, நம்ம போய் பக்கத்தில் வந்து டென்ஷன் ஆகணும் போ அது அப்படின்றவாங்க. ஸோ நம்ம அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும்னா இது வந்து ஒரு வணிகமாக தான் பார்க்கப்படுதுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒரு பிஸ்னஸாக பார்க்கப்படுது. ஸோ யூ வில் நீட் நெட்ஒர்க்கிங். நான் மட்டும் தனியாக வந்து யூனோ வீட்டில் உட்காந்து ஒரு பயங்கரமான கவிதை எழுதி இப்போ எப்படி இப்படி சூப்பராக எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா யாரும் படிக்க மாட்டாங்க. அதை ப்ரொமோட் பண்ணுவதற்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் தேவை, அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து கான்டாக்ட்ஸ் தேவை, உங்களை ப்ரொமோட் பண்ணுவதற்கான ஆட்கள் உங்களுக்கு தேவை. இது யூனோ இட் ஒர்க்ஸ் இன் ஒரு நார்மல் பிஸ்னஸ் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும் அதே பேட்டர்ன் தான் இது ஒர்க் ஆகும். என்னென்னா இது வந்து ஒரு அப்பழுக்கற்ற வணிகம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான கலைப்படைப்புக்குள்ள விஷயம்னு சொல்லி நாங்கள் போய் சொல்லிப்போம். அவ்வளோதான்.
1: இன்றைக்கி வந்து கலைத்துறை அப்படின்றது வந்து பிஸ்னஸ் பாதிரி கலை பாதி அப்படின்றத ஒத்துக்கிட்ட கலைஞர்கள் ரொம்ப கம்மி அப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, நன்றிகள் சார். அடுத்த கேள்வி வந்து நீங்கள் முன்னாடி சொன்னீங்க பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் வியூஸ் வச்சிங்க, அதுக்கு தான் உங்களுக்கு பெரிய பட்டாளம் இருந்தாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொலிட்டிக்கல் வியூஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் சிக்கலான விஷயம், சென்சிட்டிவான விஷயம். பட் இதை முன்வைக்கும் போது இந்த நடுநிலைமையோடு நான் வைக்க போகிறேன் அப்படின்றதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுப்பீங்க, இல்லை என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்க?

0: வாண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முன்னேறிய நாகரிக சமூகத்தில் வந்து நம்ம பேச முடியும். வீட்டில் இருக்கிற ஒரு அம்மாஞ்சி பையனாக இருந்தானா, அப்பா அம்மா சொல்கிறது கேளு, நல்லா வந்து அவங்க தான் நமக்கு பார்ப்பாங்க, நமக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்கிறதான் கேட்கணும், நீ பாட்டுக்கு லூசுத்தனமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கமான பையன். இப்போ இதில் யார் நடுநிலையான அண்ணன்? நடுநிலைங்கிறது அடிப்படையில் ஒரு விஷயம் என்னென்னா, ஏன் மித் அப்படின்னா, சுதா தேஷ்பாண்டேன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு போய்ட். அவர் வந்து இந்த நியூட்ரலிட்டி பற்றி ஒரு முக்கியமான கோட் சொல்லுவார், ஆர்ட் கே நாட் பி நியூட்ரல் பிகாஸ் சொசைட்டி இட் செல்ஃப் இட்ஸ் நாட் நியூட்ரல். ஓகேவா? நியூட்ரலாக இல்லாத சமூகத்தில் நீங்கள் வந்து நியூட்ரலாக பேசுனீங்கன்னா அது வந்து காதலையும் மறுக்கிற அப்பா அம்மாவுக்கு ஃபேவராக தான் போகும். அங்கே வந்து அவங்க அப்பா அம்மா, நம்ம என்னோடய அப்பா அம்மா என் தங்கச்சியோட லவ்வை வந்து மறுக்கிறாங்கன்னா அவங்க ஃப்ரீ வில்ல அவங்க தலையிடுறாங்க, அவங்க விருப்பத்தை வந்து அவங்க அப்ரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆப்வியஸாக எந்த சமூகமாக இருந்தாலும், எந்த ஸ்டேட் ஸ்ட்ராட்டா ஆஃப் லைஃபாக இருந்தாலும், யார் அப்ரஸ் பண்ணப்படுறாங்களோ அவங்களுக்கு ஃபேவராக தான் நம்ம நிற்கணும். அங்கே போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் பண்ணதும் தப்பு அவங்க பண்ணதும் தப்பு அப்படின்னு பேசுனா அது வந்து நடுநிலை கிடையாது, ஜஸ்ட் டேக்கிங் த பொசிஷன் ஆஃப் த ப்ரெஷர். ஸோ அதனால் நடுநிலைங்கிறது மித். எழுத்தாளன் அதே மாதிரி எழுத்தில் வந்து இந்த நடுநிலைங்கிற கான்செப்ட் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் வந்து படிக்கிற ஒரு 1800s 16th century 17th century எந்த புத்தகங்களாக உங்களுக்கு வந்து யார் சொல்கிற புத்தகமாக இருந்து எடுத்து படிச்சிங்கனாலும், அது வந்து அங்கே வந்து இருக்கிற பவரை அதிகாரத்தை சப்போர்ட் பண்ண எழுத்தாக இருக்காது, அதை எதிர்த்து கேள்வி கேட்டதாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து செகுவேரா பற்றி பல பேர் வந்து பாப் மார்லின்னு நினச்சிப்பாங்க, பட் வந்து செகுவேரா வந்து இன்றைக்கும் வந்து அதிகமாக நம்ம பேசுறதுக்கு காரணம் என்னென்னா, யூனோ அவரோட முக்கியமான கோட் இருக்குது, எங்கெல்லாம் அநீதி நடக்குதோ, இஃப் யூ சி அன் இன்ஜஸ்டிஸ் ஓ இண்டிக்னேஷன், நீங்கள் வந்து இஃப் யூ ட்ரெம்பிள் தென் யூ ஆர் மை காம்ரேட் அப்படின்னு வரும். எங்கேயாவது அநீதி நடக்குது அதை பார்த்து உங்களால் வந்து உட்கார முடியல, டென்ஷன் ஆகிறீங்கன்னா நீங்கள் என்னுடைய தோழர் அப்படின்னு. இப்போ இந்த கோட் வந்து இவ்வளோ நாள் நிற்குதுன்னா அவர் வந்து ஆக்சுவலாக அங்கே இருக்கிற பவருக்கு எதிராக பேசுகிறார். ஏன் இது வந்து இன்றைக்கும் என்னால் வந்து ஏற்றுக்க முடியுது அப்படின்னா, இன்றைக்கும் பவர் அப்படி தான் இருக்குது. ஸோ எழுத்து வந்து எப்போவுமே, இன்ஃபேக்ட் நடுநிலைங்கிறது கிடையாது, எழுத்து எப்போவுமே வந்து அதிகாரத்தை கேள்வி கேட்கும்போது தான் அது எழுத்தாகுது. அதிகாரத்துக்கு சாமரம் வீசும்போது அது எழுத்து கிடையாது, எழுத்தாலும் செத்துனா எழுத்தும் செத்துடும்.
1: அதாவது உலகத்துல வந்து ரைட் ஆர் ராங் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு, கிரே மேட்டர் அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்றத நீங்க சொல்லும்போது தெளிவா புரியுது. இப்போ நீங்க கேட்ட கேள்வியோட ஒரு ஃபாலோ அப் கேள்வியா தான் இதை கேட்கறேன். அதாவது என்னன்னா, சில எழுத்தாளர்கள் வந்து தன்னுடைய ஒரு ஐடியாலஜி வச்சுப்பாங்க, அந்த ஐடியாலஜியை சுத்தி மட்டும்தான் அவங்களுடைய எழுத்துக்கள் ரிவால்வ் ஆகும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும்?
0: ஆமாம், இப்போது ஐடியாலஜி வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னலி வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு ஐடியாலஜிஸ் வந்திருக்கு. அந்த ஐடியாலஜிஸ்லாம் எப்படி வந்து அதை வந்து ஃபுட் சோல்ஜர்ஸாக அல்லது வந்து அதை முன்னிறுத்தும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்ததெல்லாம் வந்து இந்த திங்க் டேங்க்ஸ், இந்த ரைட்டர்ஸ் இவங்க தான். ஸோ அவங்க வந்து அதை வந்து பயங்கரமாக அதை மேனுஃபேக்சர் பண்ணிக்கு. இப்போ தாய்ன்னு வந்து கார்கியோட நாவல் இருக்கு இல்லையா, மதர், அது வந்து ஒரு பக்காவான ஆர்டிஸ்டிக்கான நாவல். ஆனால் அதை படித்து கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா தெரியும், அதுக்கு பின்னாடியே அங்கே இருக்கிற சோவியத் அந்த ரஷ்யாவுடைய போராட்டம், அங்கே இருக்கிற ஜார் மன்னனை எதிர்த்து ஒரு கோபம் கொள்கிற இளைஞனுடைய தாய் பற்றிய ஒரு நாவலாக அது போகும். அது வந்து அங்கே அதில் சொல்லலைனாலும் சொன்னாலும் அது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது அந்த நாவல் யாரை போய் சேரும்னா, ஜார் மன்னர்களை எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க அதை வந்து போய் சேரும். ஸோ இப்போ அது ஐடியாலஜின்னு பார்த்தா அது கம்யூனிசம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம காலகட்டத்துக்கு. பட் அதை எழுதப்பட்டது அப்படி அவர் இல்லாமல் நாசுக்காக தான் எழுதுவார். இது மாதிரி வந்து வலதுசாரிகள் இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்கான எழுத்துக்களை எழுதுவாங்க. இது இல்லாமல் நீங்கள் பட் இது வந்து போட்டி தான் எழுத்தாளர்களுக்கு. ஒவ்வொரு ஐடியாலஜியில் இருக்கிறவங்களும் தங்களுடைய எழுத்துக்களை தங்களுடைய ஐடியாலஜி சார்ந்து வைப்பாங்க, அந்த ஐடியாலஜி சார்ந்து அடுத்த ஐடியாலஜியில் இருந்து எழுதின எழுத்துக்கு வந்து சண்டை போடுவாங்க, அது விவாதமாகும். ஜெயகாந்தன் எழுத்தோம்னா, ஜெயகாந்தனுடைய அக்னி பிரவேசம் அப்படின்னு ஒரு சிறுகதை, அதை தான் வந்து நாவலாக்கி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு மாற்றினார். அக்னி பிரவேசம் வந்து ஒரு பயங்கரமான இஷ்யூவை வந்து உருவாக்குச்சு. அதில் ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் வந்து ரேப் பண்ணிடுவான். ஓகே, அதுக்கப்புறமா வீட்டில் வந்து போனவுடனே அவங்க அம்மா வந்து இப்படி என்ன இப்படிலாம் பண்ணிட்டு அப்படின்னு டென்ஷன் ஆவாங்க. இப்போது அந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணை வந்து கொன்றுவாங்க, இல்லைனா வந்து நீ அவனை தான் கட்டிக்கணும்னு வந்து இந்த பஞ்சாயத்து பண்ணி திரும்ப வந்து போய் சேர்த்து வைப்பாங்க. இப்படியான ஒரு சூழலில் இவர் முக்கியமான முடிவு வைக்கிறார். என்னென்னா, தலையில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு, தலையை முழுகிற தலை முழுகிட்ட, இதுக்குமே வந்து உனக்கு புதுசு தான் லைஃப், அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடு அப்படின்னு வந்து சொல்லி முடிச்சிருப்பார். இப்படி தலையில தண்ணி ஊத்துனா எல்லாம்

0: வந்து சரியாயிருமா அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா பெண்கள் களங்கம் கற்பு அந்த எட்ஸட்ரா எட்ஸட்ரா விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருந்த காலகட்டம் அது. ஸோ அப்போ வந்து ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்குது அந்த சிறுகதையை பற்றி. நிறைய பேர் இருக்காங்க, விமர்சன கேள்விகள்லாம் கேட்குறாங்க. அதில் ஒருத்தர் இருந்துருச்சு, இப்படி வந்து கெட்டு போயிருக்காங்க, அவங்கள போய் வந்து வீட்டில் கொண்டு போய் தலையில் தண்ணியை ஊற்றி எல்லாம் சரி பண்ணிடுங்களாம், தலையில் தண்ணி ஊற்றினா எல்லாம் சரியாயிருமா அப்படின்னு கேட்குறாரு. ஜெயகாந்தன் உடனே மைக்கு பிடிச்சி, வேறு என்னத்தை தலையில் ஊற்றிட்டா சரியாகும் அப்படின்னு கேட்பார். ஸோ இங்கே வந்து இது சரியாகுமாங்கிறதில்ல, சரியாகணுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியங்கிறது தான் ஒரு ரைட்டர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அவங்க வந்து அங்கே வந்து அது பெரிய விமர்சனமாகி பஞ்சாயத்தாகி இதெல்லாம் தப்புன்னு சொன்னதுக்கப்புறமா அக்னி பிரவேசத்தை, சரி ஓகே இது உனக்கு பிரச்சனையாக இருக்குல்ல, இதே மாதிரி இதை பெருசாகிக்கு நான் நாவலாக எழுதுகிறேன் பார் அப்படின்னு எழுதினார். அதுவும் கொண்டாடப்பட்டுச்சு. அதை படமாக எடுத்தாங்க, அதுவும் கொண்டாடப்பட்டுச்சு. அதில் நடித்த லட்சுமிக்கு தேசிய விருதும் கிடந்துச்சு. அதனால் எப்போவுமே ஐடியாலஜிக்கல் குழு சண்டைகள் நடந்துகிட்ருக்கும். ஐடியாலஜியை ரெப்ரசென்ட் பண்ணுற எழுத்தாளர்களும் தன்னுடைய படைப்புகளின் வாயிலாக அந்த சண்டைகளை பண்ணிகிட்ருப்பாங்க. ஒவ்வொரு படைப்புக்கும் பதில் படைப்பு, மறுப்பு படைப்புன்னு வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா, எழுத்தாளர்கள் திருமணத்தில் சண்டை போட்டுருக்குறாங்க. எழுத்தில் வந்து சண்டை போடுறதுக்கு பதிலாக குழாயடி சண்டை மாதிரி கட்டி பிடிச்சி உருண்டுட்ருக்குறாங்க. பட் இது வந்து எப்போவுமே எல்லா காலகட்டத்திலும் நடக்கிறது.
1: அதாவது ஐடியாலஜி இருக்கிறது தவிர கிடையாது, ஏன்னா ஐடியாலஜி இருந்தால் மட்டும் தான் அந்த இடத்துல வளர்ச்சிக்கான பாதை இருக்கும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுறதுல வெற்றி பெற்றவங்க பலர் இருக்காங்க, நீங்களும் அதுக்கு ஒரு உதாரணம். ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியாவை பயன்படுத்தி கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடுற ட்ரெண்டை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: சோசியல் மீடியா வந்து ஜஸ்ட் அனதர் டூல் தான். இது இல்லைன்னா வேற ஒரு டூல் வந்து வந்திருக்கும், அந்த டூல் பயன்படுத்தி இதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கும். எப்போவுமே வந்து மனித சமூகம் வந்து புதுசு புதுசாக உருவாகிற விஷயத்தில் தன்னுடைய எல்லா அப்ரோச் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸை வந்து அப்ளை பண்ணி பார்க்கும். ஸோ அதனால தான் டிக்டாக் வருது, அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து யூனோ மற்ற ஆப்ஸ்லாம் வருது. இன்றைக்கி கம்ப்ளீட்டாக ஆப் லைஃப்னு ஒன்று இருக்குது. ஒரு காலத்துலலாம் நாங்கள் வந்து யாராவது சாப்பாடு வந்து மொபைலில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப் இல்லைன்னா கையெல்லாம் நடுங்கி ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து பசியில் இருக்கிற அளவுக்கு போகிறாங்க மக்கள். அதனால் எவ்ரி திங் தட் கம்ஸ் யூனோ டெக்னாலஜிக்கலாக சரி புது விஷயம் எதுவாக இருந்தாலும் மனித சமுதாயம் அதை எடுத்துக்கும். அதில் ஃபுல்லாக கூட எடுக்கலனாலும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் அதை எடுக்கும், ட்ரை பண்ணி பார்க்கும். அதில் வர்ற வெற்றிகளை வந்து அவங்க எடுத்து போவாங்க, இல்லை இல்லை இந்த வெற்றிகள்லாம் தப்பு அப்படின்னு இன்னொரு சைட்லேருந்து ஒரு செட் ஆஃப் மனித சமுதாயம் வந்து பேசிகிட்டு தான் இருக்கும். அதனால் இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா, யா அகைன் இது ஒரு புது பிளாட்ஃபார்ம், இதுக்குள்ளே வந்து இப்படியான சாத்தியங்கள் இருக்குதுன்னு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அதில் நிறைய ஃபாலோயிங் இருக்குது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த கரியரை மாற்றுறாங்க. உதாரணத்துக்கு இப்போது ஒரு படம் வருதுன்னா, ஒரு முக்கியமான ஹீரோவோட படம் வருதுன்னா, ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இருக்கிறவர் வந்து ஒரு 800,000 பேர் ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அவரை தான் அங்கே கரியர் வந்து டீல் பேசுவார், உங்களுடைய டீசர் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து 800,000 பேர் இருக்காங்க, ஸோ அவங்களாம் வந்து உங்களுக்கு பெரிய பார்ப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபாலோயிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டீல் பேசுவார், அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குவார், அதுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி கரியர், அது இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களை மாதிரி புத்தகங்கள் எழுதி அப்படி வந்து போயிட்டுருப்பாங்க. அது இல்லாமல் மீடியாவில் வந்து இதை பார்த்து ஆர்வம் அடைஞ்சு வர்றவங்க இருக்காங்க. அது இல்லாமல் இப்போ சினிமாவில் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எழுத்துக்கள் வந்து எழுதுகிற நபர்களே அதிகமாக கூப்பிட்டு எழுத சொல்கிறாங்க, ஸ்கிரிப்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் வந்து இவங்களா தன்னை முன்னிறுத்திக் கொள்வது ஒன்று, இதன் வழியாக தேடி அடையாளப்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது அவங்க பிஸ்னஸ் மேன்ல வந்து பண்ணுறாங்க. ஸோ ஜஸ்ட் யூனோ இது ஜஸ்ட் அனதர் டூல். அதனால் இது இல்லைனா வேறு டூலில் இருந்ததுன்னா இதே வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கும்.
1: சோஷியல் மீடியா மட்டும் நம்பி கரியர் அமைக்க முடியாது, பட் அது ஒரு டூலாக கண்டிப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்றது நீங்கள் சொன்னது தெளிவாக புரிஞ்சுது சார். அடுத்தது என்னென்னா, மனுஷனாகப்பட்டவன் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கான். போன வருஷம் நம்ம யோசித்த சிந்தனைகளுக்கும் இன்றைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு எழுத்தாளராக அப்பப்போ தோன்ற எண்ணங்களை வெளியில் எழுதக்கூடிய உங்களுக்கு இன்றைக்கி உங்களோட பழைய படைப்புகளை எடுத்து பார்க்கும்போது எது ஒரு விஷயத்தை மாற்றணும்னு தோணுச்சு?
0: நீளம், அந்த போஸ்டோடைய நீளம், அது வந்து பரவாயில்ல. நீங்கள் ஃபேஸ்புக் போஸ்ட்டில் வந்து பார்த்துருந்தீங்கனாலே கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ், ஏன் இவ்வளோ நீளமாக எழுதுற அப்படின்லாம் போட்டிருப்பாங்க. பட் அதை தாண்டி படிப்பாங்க. அது காரணம் வந்து சோஷியல் மீடியாவில் உள்ள பிரச்சனைங்கிறது என்னென்னா, ஒரு ஸ்வைப்பை தாண்டி வந்து மக்கள் படிக்கிறதுக்கு பொறுமை இருக்காது. ஸோ அதை தாண்டி போயிடுச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு நாவல் போல் இருக்குன்னு போயிடுவாங்க. ஸோ ஆனால் நம்ம எழுதும்போது அப்படி வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ஃபாஸ்ட் ஃபுட் டைப்பில் வந்து ஓகே 7 வரைக்கும் வந்துருச்சு ஸோ இதோட முடிச்சுக்கோம் அப்படின்னு ட்விட்டர் மாதிரி நம்ம வந்து எழுத முடியாது இல்லையா. ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் எழுதி தான் இருப்பீங்க. ஆமுத்துலிங்கம் வந்து ஒரு முக்கியமான கோட் சொல்லுவார் எழுத்தை பற்றி. சார், நீங்கள் சிறுகதைலாம் எழுதுனீங்களே, சிறுகதை எழுதணும்னா என்ன பண்ணணும், எப்படி எழுதணும் அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கேட்டவுடனே, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள், நீங்கள் பேப்பர் எடுங்க, பேனா எடுத்துக்கோங்க, கதை தொடங்கும் போது எழுத ஆரம்பிங்க, கதை முடியும் போது முடிச்சிருங்க அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் என்ன இவன் லூஸ் மாதிரி பேசலான்றது தான் அந்த அதர் சைடில் இருக்க ஆளுக்குடைய. ஸோ அது மாதிரி நீங்கள் ஒரு போஸ்ட் எழுதும்போது த திங் தட் யூ வாண்ட் டு டெல் இல்லையா, அது வந்து எம்ஃபசைஸ் ஆகணும், அதை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எம்ஃபசைஸ் ஆகணும், அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் திரும்ப கொடுக்கணும். இந்த ட்ராவலுக்கு சில பத்திகள் தேவைப்படும், சில பேராகிராஃப்ஸ், நம்பர் ஆஃப் பேராகிராஃப்ஸ் தேவைப்படும். என்ன இத்தனை பேராகிராஃப் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. இல்லைனா நீங்கள் வந்து நோ ஸ்மோக்கிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு வார்த்தை மட்டும் போட்டுட்டு இதான் போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ நீளத்தை குறைக்க சொல்லுவாங்க, ஆனாலும் நான் குறைக்கிறது கிடையாது.
1: அது உங்களோட ஸ்டைலாகவே அமைச்சிக்கிட்டேன்.
0: ஆமாம்.
2: தமிழ்நாடு ப்ரோக்ரெசிவ் ரைட்டர்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் அசோசியேஷனோட கோஆர்டினேட்டராக இருக்கீங்க. ஸோ அந்த அசோசியேஷனோடைய செயல்பாடுகளை பற்றி விவரிக்க முடியுமா சார்?
0: தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா கலை இலக்கிய செயல்பாடு, நாடகங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கவிதைகள் எழுதுறதா இருக்கட்டும், நாட்டுப்புற கலைகளாக இருக்கட்டும், இதில் இருக்கிற கலைஞர்களை ஒன்றாக்கி ஒரு நல்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்க ஒரு ஒற்றுமையோடு ஒருங்கிணைந்த ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்குறதுக்கான இடம் இது. ஸோ இப்போ ஆல்ரெடி நான் வந்து இங்கே மத்திய சென்னை மாவட்டத்துக்குடைய கோஆர்டினேட்டராக இருக்கேன். அதில் ஆல்ரெடி நாங்கள் வந்து பார்த்தோம்னா நான் வந்து என்னை கோஆர்டினேட்டராக வந்து போட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மாதத்தில் கொரோனா வந்துருச்சு. ஸோ ஈவெண்ட்ஸ்லாம் எதுவும் பெருசாக ஆர்கனைஸ் பண்ண முடியல. பட் நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஓகே, ஆன்லைனில் ஜூம் வழியாக, ஐ மீன் எஃபி லைவ்லாம் போட்டு இந்த வழக்கமாக மீட்டிங்கில் வந்து கருத்தரங்கத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்களை ஆன்லைனில் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி அது தொடர்ச்சியாக வெவ்வேறு தீம்ஸ் எடுத்து பண்ணோம். ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி வச்சு, பசுமை இலக்கியம் அப்படின்னு ஒன்று வச்சோம். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈக்கோலாஜிக்கலான லிட்ரேச்சர் பற்றின விஷயம். அதில் ஒரு அஞ்சு பேர் வந்து ஒவ்வொரு நாள் ஒருத்தர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஓவியம் அப்படின்னு வந்து ஓவிய கலைஞர்கள் வச்சு அஞ்சு நாளுக்கு அஞ்சு ஒவ்வொருத்தருன்னு பேசுவாங்க. கூத்துன்னு சொல்லி இந்த நாடகங்களை பற்றி பேச வச்சோம். அதுக்கப்புறம் சிந்து முதல் வைகை வரைன்னு அந்த சிந்து சமவெளி கண்டுபிடிக்கப்பட்ட நாள் அன்னைக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தோம். அதெல்லாம் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ்லாம் பேசியிருந்தார். ஸோ தொடர்ச்சியாக அது கொரோனா டைம் வரைக்கும் இப்படி வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்து வந்து இந்த புத்தகங்களை வெளியிடுறதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எங்களுடைய வேலையை வந்து பேசிக்கலி என்னென்னா, அஸ் அ கோஆர்டினேட்டர் இங்கே இருக்கிற கலையில் மத்திய சென்னையில் இருக்கிற கலை இலக்கிய செயல்பாட்டை ஒன்றிணைப்பது தான் என்னுடைய வேலை. ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ப்ராப்ளி நீங்கள்லாம் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, இந்த நிழல் கூத்துங்கலாம் சொல்லுவாங்க, பப்பட்ரிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் நம்ம வந்து படங்களில் பார்த்துருப்போம். இந்தியன் படத்தில் கமல்ஹாசன் வந்து சுட்டார்னா அந்த சீன் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் இது எங்கே நடக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடையாது. அந்த கலையெல்லாம் வந்து கலையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீட்டு உருவாக்குறது, திரும்ப கொண்டு வருவது, அதுக்கான களம் அமைத்து கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் பண்ணுறது. ஸோ பேசிக்கலி இதுதான் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்.
2: என்னதான் தடை வந்தாலும் நீங்கள் ஆன்லைன் மூலயமா இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தினது ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கு சார்.
1: அடுத்த கேள்வி வந்து, எழுத்தாளர்கள் தன்னுடைய எழுத்துக்களில் ஒரு நடுநிலைமை இல்லை ஸ்டான் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க, ஆனால் அது அரசியல்னு வரும்போது மட்டும் அந்த நடுநிலைமை தவறுதோ அப்படின்னு மக்கள் மத்தியில் பரவலாக ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு நீங்கள் எப்படி விடையளிப்பு எதிர்பார்க்க?
0: அதான் நடுநிலைக்கு ஏற்கனவே நான் வந்து பதில் சொல்லிட்டேன். அரசியல்னு வருதுன்னா நீங்கள் அரசியல் த வேர்ட் இட் செல்ஃப் ஃபுல் இம்ப்ளை அரசு பிளஸ் இயல், ஓகேவா? அரசுனா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ அரசியல் எழுத்துக்கள் ரெண்டு வகையில் தான் இருக்க முடியும், அரசை ஆதரிச்சு இருக்கும் இல்லை அரசை எதிர்த்து இருக்கும். இதில் நடுநிலைமை கிடையவே கிடையாது. அரசை ஆதரிச்சும் எதிர்த்தும் நான் வந்து ஒரு எழுத்து எழுதுறேன்னு சொன்னால் இங்கும் இல்லாமல் ஈயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் வந்து கதையாயிடும் அது. ஸோ அரசு இயல்னும் போது அரசை நீங்கள் எதுக்கணும் அல்லது ஆதரிக்கணும். அரசு ஒரு விஷயத்தை கொண்டு வருதுன்னா அது அதில் அதை பற்றி உங்களுடைய விஷயம் என்ன அப்படின்னு. ஸோ அதில் வந்து பல இந்த நடுநிலைங்கிற கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் திட்டம் ஏதாவது வருதுன்னு வைங்களேன், அதனால் இத்தனை பேர் வந்து மக்களுக்கு வந்து அது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து அது வந்து தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த விஷயம் வந்து இதனால் தப்பு, இது இன்டர்நேஷ்னல்லே வந்து இந்த திட்டத்தை வந்து எந்த நாடுகளும் கொண்டு வரல அதனால் இது தப்புன்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க இல்லை இல்லை, இந்த பசங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், இது வந்து அரசாங்கம் இந்த மக்களுக்காக பயங்கரமாக உருகி உருகி யோசித்து இந்த மக்களுக்கு என்ன பண்ணணும்லாம் வந்து சிந்திச்சு இப்படி வந்து ஒரு முக்கியமான அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எழுதுவாங்க. அவங்க வந்து அரசுக்கு ஃபேவராக எழுதுறாது. இந்த நடுநிலை சொல்கிறீங்களா, அவங்க வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சுற்றி சுற்றி போட்டாலும் விக்ஸன் தான் வரும் ஃபைனலி. என்னென்னா இது வந்து அரசை எதிர்ப்பவர்கள் இப்படி சொல்கிறாங்க, அரசை ஆதரிப்பவர்கள் இப்படி சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் வந்து வேற ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் ஃபைனலி என்னென்னா இந்த நாட்டுக்கு வளர்ச்சி முக்கியம். இந்த நாட்டு வளர்ச்சி எதை சார்ந்ததுன்னா திட்டங்களை சார்ந்தது. திட்டங்கள் இந்த இந்த பர்டிகுலர் திட்டம் நமக்கு விருப்பமே இல்லைனாலும் இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவார். ஓகேவா? பட் ஃபைனலி வந்து அது அரசை ஆதரிக்கிற போஸ்ட் தான். ஸோ இந்த நடுநிலைங்கிற கான்செப்டில் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும். யூ ஐதர் வித் த கவர்மெண்ட் ஆர் யூ ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். இதை தான் வந்து அரசியல் எழுத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடாக இருக்க முடியும். இதில் வந்து இந்த மதில் மேல் பூனை மாதிரிலாம் நடந்து போனீங்கன்னா ஏதோ ஒரு சைடில் பூனை கண்டிப்பாக விழுகும். அது வந்து நான் விழுந்ததும் நடுநிலைமையோடு தான் விழுந்தேன்னு சொன்னாலும் வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது.
1: அதாவது அரசியல்னு வரும்போது நடுநிலைமை அப்படின்றத விட ஒடுக்கப்பட்டவருடைய குரலாக நம்ம இருக்கணுன்றது தான் பல எழுத்தாளர்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது தெரியுது சார்.
2: காலம் காலமா ஒரு படைப்பாளிக்கு கர்வம் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லப்படுது. இந்த கூற்றை பத்தின உங்க கருத்து என்ன சார்?
0: ஆமா, கர்வம் அது படைப்பு எழுத்து வந்து கூடவே பிறந்தது. நீங்க அந்த காலத்துல பட்டுக்கோட்டைன்னு ஒருத்தர் ரைட்டர் வந்து சாங் ரைட்டர்லாம் இருந்தார், கண்ணதாசன் காலத்துடைய கண்டெம்பரரி. அவர் வந்து அவரை கர்வத்துக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு தடவை வந்து மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் வராரு, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர், மூவி ப்ரொடியூசர். இப்போ பார்த்தோன்னே சார் நீங்கள் பட்டுக்கோட்டை தானே? ஆமாங்க. நல்லா எழுதுவீங்க? ஆமாம் தெரியுங்க. இல்லை பாட்டு தான். ஆமாங்க பாட்டு தாங்க. நான் வந்து ஒரு படம் பண்ண போகிறேன். ஓகே பண்ணுங்கள், எனக்கு நீங்கள் பாட்டு எழுதி கொடுத்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும், படம் ஓடுங்க, தயவு செஞ்சு எனக்கு பண்ணி கொடுங்க. அப்படியா? ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் படம் எடுத்துக்கீங்களா? ஆமாம் சார், அதனால தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. பட்டுக்கோட்டை பாட்டு எழுதியிருக்காருன்னு சொன்னால் ஒரு பயங்கர பப்ளிசிட்டி கிடைக்கும், தயவு செஞ்சு எனக்கு எழுதி கொடுங்க சார். உடனே வரும், சரி ஓகே ஃபைன் அப்படிங்கிறார். நாளைக்கு வந்து என் ஆஃபீஸ்க்கு தான், ஆஃபீஸ் இந்த இடத்துக்கு வந்துடுங்க, நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இவனும் ஒருத்தன் ரோட்டில் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, இவரும் சந்தோஷமாக கிளம்பி போயிட்டார். அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு போகிறாரு. போனால் வந்து இப்படி வந்து ப்ரொடியூசர் மீட் பண்ணார், வர சொல்லியிருந்தார் அட்வான்ஸ் வாங்க. உடனே இந்த ஆஃபீஸ் பாய் இருக்கான் இல்லையா, பொதுவாக வந்து எல்லா நிறுவனங்களையும் ஆஃபீஸ் பாய் வந்து மேலதிகாரியோட பயங்கர ஃபீலிங்கில் இருப்பார். ஏன்னா அவர் தானே கதவை திறந்து விடணும். ஸோ அவர் வந்து சரி உட்கார் அப்படின்னு இருக்கார். இதுவே உங்களுக்கு வந்து எரிச்சு, நீங்கள் ஒரு எழுதுகிற விஷயம் ஒரு படைப்பாளிக்கு இப்படியான அவமானம் அப்படிங்கிறதே வந்து சார் நீயும் காசு தானே வாங்க வந்திருக்க அப்படிங்கிற ரேஞ்சில் அவர் வந்து டீல் பண்ணியிருக்காரு. இவரும் உட்காந்துருக்காரு. ஹாஃப் அன் ஹவர் போயிருக்கு, ஒன் ஹவர் போயிருக்கு சார், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு, ப்ரொடியூசர் வர சொல்லுங்கள், நான் சொல்லிட்டாது போயிடுறேன், எனக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படிங்கிறார் பட்டுக்கோட்டை. யோ இரியா, அவர் வந்து வேலை முடிஞ்சுன்னா சொல்லுவார், நான் வந்து அப்புறம் உனக்கு சொல்கிறேன், நீ கிளம்பி போய் வாங்கிக்கோ. அவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது, அடுத்து இன்னொரு ஒரு மணி நேரம் போகுது. உள்ளே போய் பார்த்துட்டு வாங்கன்றான். உள்ளே போய் பார்த்துட்டு வர்றாரு செக்யூரிட்டி. உடனே இவர் ஆர்வத்தோடு வந்து ஓகே ஏதோ சொன்னாரா, இருங்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு டென்ஷன் ஆகிடுது. சரி ஓகே, நான் வந்து எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு, பேப்பர் எடுத்து ஒரு பேப்பரும் பேனாவும் மட்டும் கொடு அப்படின்றாரு. உடனே அந்த பையனும் வந்து பேப்பரும் பேனாவும் கொடுக்குறான். உடனே இவர் எழுதுறாரு. எழுதிட்டு உங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து எத்தனை நூற்றாண்டுக்கு அப்புறமா வேலை முடியுதோ அப்போ வந்து வெளியே வருவார் இல்லையா, அப்போ இந்த பேப்பரை வந்து அவர்கிட்ட நான் எழுதி கொடுத்தேன்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பிடுவார். இவர் கிளம்பின கொஞ்ச நேரத்தில் அவர் வருவார். வந்தவொடனே வந்து இந்த பேப்பரை கொடுப்பான். அந்த பேப்பரை பார்த்தோன்னே அந்த ப்ரொடியூசர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருவார். ஐயோ அப்படின்ட்டு எங்கே போனார் அப்படின்னோடனே இவன் திசையை காட்டுவான். அந்த திசையை நோக்கி ஓடுவார். அவர் ஓடி பட்டுக்கோட்டையை வந்து நிறுத்தி சார் இந்த மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விடுவார். லிட்ரலி நான் உங்களை காக்க வச்சதுக்கு தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. முடியவே முடியாதுன்னு கிளம்பி போயிடும். காசு வந்து நான் உங்களுக்கு டபுள் த அமௌண்ட் கூட கொடுக்குறேன், தயவு செஞ்சுவாங்க, முடியவே முடியாதுன்னு போயிடுவார். என்னென்னா அந்த பேப்பரில் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, தாயால் பிறந்தேன், தமிழால் வளர்ந்தேன், நாயே உன்னை நடுவீதியில் சந்தித்தேன், நீ யாரடா என்னை காத்திருக்க சொல்ல அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்து. இதுதான் கர்வம். இந்த கர்வம்ங்கிறது எழுத்தில் இருந்து வர்ற கர்வம். அது என்ன, அந்த காலத்தில் இந்த மாதிரி துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்தா உடனே ப்ரொடியூசர்ஸ்லாம் ஓடி வந்து ஏயோ நம்மளை வந்து திட்டாரே ஒரு எழுத்தாளர்னு வந்து இன்றைக்கி எழுதி கொடுத்தாலும் அதை கசைக்கு கூப்பையில் போட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கர்வம் வந்து இருக்குது, பட் ரொம்ப ரேராக இருக்குது, தப்பான ஆட்கள்கிட்ட இருக்குது. ஸோ எழுத்தாளனுக்கு அடிப்படையில் கர்வம் இருக்கும். அந்த கர்வத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கங்கிறதுல தான் விஷயம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு அறம் இருந்தது எழுத்தாளர்களுக்கு. ஸோ என்னுடைய எழுத்தை வந்து யாராலும் விலையால் வாங்க முடியாது, என்னுடைய எழுத்து பவர்ஃபுல்லான விஷயங்கிற ஒரு திமிர் இருந்தது ஜெயகாந்தனுக்குலாம் இருக்கும். இன்றைக்கி வந்து எல்லாமே நான் அஸ் ஸ்டார்டட் பிஸ்னஸ், எழுத்து பிஸ்னஸ்னு ஆனதுக்கப்புறமாக நீ என்ன ஆஃப்டர் ஆல் என்கிட்ட வந்து கூலிக்கு எழுதுறவங்க தானே அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் கம்யூனிட்டிஸ்க்கு நிறுவனங்களுக்கு வந்துடுது. அதனால எழுத்தாளர்களுக்கு அறம் இருந்தாலும் கர்வம் இருந்தாலும் அப்படிலாம் வந்து பட்டுக்கோட்டை எழுதி கொடுக்குற மாதிரி துண்டுச்சீட்டு எழுதி கொடுத்தா வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. ஸோ கர்வம் இருக்கும் எழுத்தோட, இன்றைக்கி வந்து அந்த கர்வம் வந்து கொஞ்சம் விலை நம்ம விலை போகிறதுக்கு வந்து தடையாக இருந்துருமோ மக்கள் எழுத்தாளர்கள் அதை மறைச்சி வச்சுருக்காங்க.
1: எழுத்தாளர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் இல்லைனா வந்து பிரபலம் அடையாத எழுத்தாளர்களை சுற்றி ஒரு ஏழன பார்வை இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன?
0: எழுத்து வந்து என்னோடய ஸ்கூலில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான், உமா மகேஸ்வரன் ஒரு பையன். நாங்கள் அப்போல்லாம் கிளாஸில் படிக்கும்போது நாங்கள் பேக் பெஞ்சர்ஸ். ஸோ டீச்சர் தனியாக பாடம் நடத்திட்டு நாங்கள் தனியாக பாடம் நடத்திட்டு இருப்போம். அப்போ வந்து அவன் வந்து ஒரு கவிதை எழுதி கொடுக்குறான். அந்த கவிதை இப்போவுமே எனக்கு ஞாபகத்தில் நிற்கிற அளவுக்கு அது முக்கியமான கவிதைன்னு வைங்களேன். இன்றைக்கி அவன் வந்து ஒரு மாதிரி ப்ராப்பராக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு குழந்தை குட்டியை பார்த்துட்டு வழக்கம் போல் இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிச்சுட்டு வாழ்க்கை ஓடிட்டுருக்கான். இப்போ அவன் வந்து ஏன் அப்படி போனான் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா, அவனுக்கு வீட்டில் வந்து நான் ஒரு ரைட்டர் ஆகிறதுக்கு வந்து சம்பளம் கிடையாது, பணம் கிடையாது, அது சொல்லக்கூடிய ஒரு தகுதியும் கிடையாதுன்ற ஒரு சூழல் இன்றைக்கி சமூகத்தில் இருக்கும்போது அவன் வந்து த மோஸ்ட் ப்ராபபிள் வே ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு டிபிக்கல் மிடில் கிளாஸ் லைஃப் ஸ்டைலில் போய் வந்து அடாப்ட் ஆகிட்டு வாழ்ந்துட்டு போகிறது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் உமா மகேஸ்வரனுங்கிற ஒரு எழுத்தாளன் காணாமல் போயிட்டான். அங்கே வந்து ஒரு ஃபேமிலிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து அவனை வந்து உள்ளே இழுத்துருச்சு. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த சமூகத்தில் எழுத்தாளனை பற்றி ஒரு ஏளனமான பார்வை இருக்குது. அது காரணம் என்னென்னா, எழுத்தாளன் பிச்சைக்காரனாக இருப்பான், அவனால் சம்பாதிக்க முடியாது, அவனுக்கு வருமானம் இருக்காது, எப்போ பார்த்தாலும் ரொம்ப நக்கலாகவே பேசிக்கிட்டு இருப்பான். ஸோ பிழைக்க தெரியாதவன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ஃப்ளைட்டில் வந்து போகும்போது ப்ராப்ளி டாட்டான்னு நினைக்கிறேன், இன்னொரு ரைட்டர் அவர் எனக்கு பேர் தெரில, அவர் வந்து ரெண்டு பேரும் பக்கத்தில் உட்காரக்கூடிய சூழல் வருது. அப்போ அந்த பிஸ்னஸ்மேன், டாட்டா மாதிரியான பிஸ்னஸ்மேன் வந்து கேட்குறாரு, வாட் யூ டூ அப்படின்றாரு. ஐம் அ ரைட்டர் அப்படின்றாரு இவர். ஓகே, அண்ட் வாட் யூ டூ ஃபார் லிவிங் அப்படின்றாரு இவர். ஸோ எழுதியெல்லாம் பிழைக்க முடியாதுங்கிறது தான் சமூகத்துடைய கருத்தாக இருக்கு. அதனால் அந்த கருத்துலேருந்து தான் அந்த ஏழனம். அதே மாதிரி தங்களை முன்னிறுத்த முடியாத எழுத்தாளர்கள், பிரபலமாகாத எழுத்தாளர்கள்ங்கிறதும் காரணம் என்னென்னா, எழுத்தாளர்கள் மத்தியிலே உன்னை நீ வந்து சேல் பண்ணிக்க முடியல. நீ என்ன தான் எழுதினாலும் உன்னை வந்து நெட்ஒர்க் ஆஃப் காண்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டு உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி உன்னை அட்வர்டைஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னும்போது நீங்கள் வந்து என்ன தான் எழுதி ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கிறது சக எழுத்தாளர்களுக்கு மத்தியில் ஒரு ஏளனமாக வருது. அது என்ன, சமூகத்தில் என்னவாக எழுத்தாளர்களை வந்து இடப்படுறாங்களோ அதே விஷயம் அந்த சமூகத்திலேருந்து வர்ற எழுத்தாளர்கள்ட்டையும் அந்த ஏளனம் இருக்க தான் செய்யுது பிற எழுத்தாளர்களை பார்த்து. ஸோ வாட் யூ ஹேவ் இன் தி சொசைட்டி இஸ் வாட் யூ கெட் ஃப்ரம் தி ரைட்டர்ஸ் டூ.
2: வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்னவா இருக்கும் சார்?
0: நிறைய படிக்கணும். இன்னைக்கு உள்ள பிரச்சனை அப்படி என்னென்னா, எங்கள் லைஃப் வந்து டோட்டலாக வேறு ஒரு பேட்டர்ன்லேருந்து வந்தது. நாங்கள் பார்த்த எழுத்தாளர்கள், நாங்கள் ரசித்த எழுத்தாளர்கள்லாம் வேறு பாணியில் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து நியூ லிபரல்ஸ், நைன்டிஸ் ஆஃப்டர் நைன்டிஸ் பிறகுறவங்களுக்குலாம் யூனோ இல்லையா மில்லனியல்ஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ மில்லனியல்ஸ்க்கு வந்து இளைஞர்களுக்கு அவங்களோட வே ஆஃப் திங்கிங்கே கம்ப்ளீட்டாக வேறு. நாங்கள் சொல்கிற எந்த விஷயமும் அவங்களுக்கு கிரீக் அண்ட் லாட்டினாக தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா, அவங்க வளரும்போது பிறக்கும்போதே வந்து டெக்னாலஜிக்கல் ஈராவில் வந்து பிறக்கிறாங்க. ஒரு பயங்கரமான லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு இருக்குது. எங்கள் அம்மாலாம் இப்போ நாங்கள்லாம் வந்து பேஜர்லாம் வந்து நாங்கள் பயன்படுத்திருக்கோம் ஒரு காலத்தில். இன்றைக்கெல்லாம் பேஜர்னால் என்னன்னு தெரியாது. இன்றைக்கி குழந்தை பிறக்குதுன்னா அது பிறக்கும்போதே ஆப் ஸ்டோரில் ஒரு கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற அளவுக்கு வந்து அறிவோடு தான் வந்து குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. அந்த திங்கிங்கை வந்து கிராஸ்பில் வச்சு அதை வந்து ஒரு அனுபவமாக மாற்றுற தன்மை வந்து அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து பம்பரம் சுற்றுற பையன் நீங்கள் வந்து தெருவில் பார்க்க முடியாது, கோலி விளையாடுற பையனை வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் டிவி இல்லாமல் ஒளி மொழியும் பார்க்குறதுக்காக பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துட்டு ஓரமாக உட்காந்து ஒளி மொழியும் பார்த்துட்டு இருக்கிற ஒரு பையனை பார்க்க முடியாது. அப்போ அவங்க வீட்டில் வந்து என்னடா இவன் வீட்டில் வேறு உட்காந்துருக்கிறான், இவன் வீட்டுக்கு அனுப்புவோம், நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ட்ரை பண்ணுவாங்க இல்லையா, அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி வேறு வகையான அனுபவங்கள் இருக்குது. அந்த அனுபவங்களை நீங்கள் அதனுடைய மாரல் வேல்யூஸை என்னவாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. இப்போது அதே மாதிரி திங்கிங் ப்ராசஸ் மில்லனியல்ஸ் கிட்ட உள்ள சிக்கல் என்னென்னா, அதிகமாக அட்டென்ஷன் சீக் பண்ணுவாங்க அண்ட் அதிகமாக தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிப்பாங்க. இண்டிவிஜுவலிசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் திங்கிங் ப்ராசஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மொபைல் ஸ்வைப் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்வைப்பில் நீங்கள் படிக்கக்கூடிய விஷயத்தை நிதானமாக உள்ளே எடுத்து அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஒரு ஐடியாவாக க்ரியேட் பண்ணணும், அதை உள்ளே எடுத்துக்கணும், அதுக்கு டைம் எடுக்கணும். ஆனால் நம்ம வந்து வேக வேகமாக ஸ்வைப் பண்ணிக்கிட்டே படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம திங்கிங்கும் வந்து வேக வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ எதுலேயுமே நிலை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த நிலை இல்லாமல் ஓடுறதுலேருந்து நம்ம வந்து ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணணும், ஒரு எழுத்து க்ரியேட் பண்ணணுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ப்ராப்ளி அந்த எழுத்து அந்த ஐடியா வந்து எங்கள் காலகட்டத்தில் இருந்த எழுத்தாக இல்லாமல் இருக்கலாம், வேற ஒன்றா கம்ப்ளீட்டாக எமர்ஜ் ஆகலாம். பட் இவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு சஜஷன்ற மாதிரி சொன்னால், டேக் அ ஸ்டெப் பேக், டேக் அ டீப் பிரெத், அப்சர்வ் பண்ணுங்கள். எழுத்துக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் நிதானம். அப்சர்வ் பண்ணுங்கள், உடனே டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். ஒரு பிச்சைக்காரன் வந்து ரோடை க்ராஸ் பண்ணுறான் அப்படின்னா, சட்டுன்னு ஒரு பைக்லேருந்து ஒருத்தன் வந்து இடிக்க வர்றான், இவன் திட்டுறான் அப்படின்னா, இங்கே உங்களால் ஈஸியாக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியும். பிச்சைக்காரனுக்கு அறிவு இருக்கா, ஏன் ரோட்டு கொடுக்க போகிறான் அப்படின்னு. இன்னொரு சைடில் வந்து அவன் ஏன் அவ்வளோ வேகமாக வரான், பொறுமையாக போகலாம்ல அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். இது ரெண்டு தான். இது இல்லாமல் அந்த பிச்சைக்காரனுக்கும் சாப்பாடுக்கு தான் வந்து ஓடுறான், வந்து வண்டி ஓட்டுறவனும் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்துக்கு தான் ஓடுறான். அவங்க ரெண்டு பேரும் தெருவு முனையில் நடு ரோட்டில் நின்று சண்டை போட வைக்கிறது எது அப்படின்னு யோசிக்கிறது இல்லையா. அதுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், லேர்ன் பண்ணணும், நிறைய ஐடியாலஜிஸ் பற்றி டிஸ்கஷன் போடணும். அந்த டிஸ்கஷன் எதுலேயுமே வந்து நான் மட்டும்தான் பேசுவேன், இல்லை நான் தான் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற இடத்துல இருந்து விலகி இந்த ஓஷோ சொல்லுவார், உங்களை வந்து ஒரு தேர்ட் பர்சனாலிட்டியாக நின்று நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அது இன்றைக்கி மில்லனியல்ஸ்க்கு கிடையாது, எதுவாக இருந்தாலும் பர்சனலாக இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ராஜசங்கீதன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு கெட்டவன் அப்படிங்கிறத நான் வந்து அவன்கிட்டருந்து விலகி நின்று பார்த்தா மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியும். அவன் செய்கிற தப்பு என்னங்கிறதோ அவங்கிட்டருந்து விலகி நின்று நான் பார்த்தா தான் தெரிஞ்சிக்க முடியும். அவனாகவே இருந்து நான் யோசிச்சேன்னா அவன் செய்கிற தப்பெல்லாம் வந்து கரெக்டாக தான் தோணும், அவன் செய்கிற மிஸ்டேக்ஸ்லாம் சரியான விஷயமாக தான் தோணும். ஸோ அந்த விஷயம் வந்து இன்றைக்கி மேலே நினச்சிட்டு குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க தப்பு கிடையாது, அவங்க பிறந்த சூழலும் காலமும் நியோ லிபரலிசம்லாம் இருக்குது. பட் இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளடக்கி யோசிச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா.
1: இதோட ஒரு ஃபாலோப் க்வெஸ்சன் தான் சார், அதாவது நீங்கள் முன்னாடி அட்வைஸ், அதாவது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப அப்சர்வண்ட்டாக இருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஸ்டானோ இல்லை எது சொல்ல போகிறீங்களோ அதில் ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பட் ஒரு எழுத்துலகில் இன்றைக்கி பொதுவாகவே வந்து பிளாஜரைஸ்ட் கண்டென்ட் அண்ட் காப்பிரைட் இஷ்யூஸ், இதனால் நல்ல எழுத்தாளர்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷனாக நீங்கள் சொல்லுங்கள் சார்.
0: அது லீகலாக நம்ம வந்து அதுக்கு ஒரு ஃபார்ம் உருவாக்கணும். பிளாஜரைஸ் கண்டென்ட் வந்து இன்றைக்கி டெக்னிக்கல் ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ ஒரு மொபைல் வருதுன்னு வைங்களேன், காலேஜில் நீங்கள் முடிக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் அந்த மாதிரியான ஃப்ரீலான்ஸ் ஜாப்ஸ்லாம் வரும். ஒரு மொபைல் பற்றி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எழுதி அதை ப்ரமோட் பண்ணுவதற்கு ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது. இப்போ எழுதுகிறவனுக்கு அந்த மொபைல் வாங்குற அளவுக்கு காசே இருக்காது முதல்ல. ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு அந்த வேலை கொடுக்கும்போது கூட நீங்கள் பிளேஜரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி தான் கொடுப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்லேருந்து இந்த கண்டென்ட் எடுத்து வார்த்தைகளை மாற்றி போட்டு நீங்கள் வந்து அதை போடுங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்படியான ஒரு ப்ராசஸ்லேருந்து வளர்கிற ஒரு நபர் எழுத்தாளன் ஆகும்போது என்னாகும்? ஸோ இங்கே வந்து அப்போது இதை நம்ம வந்து எப்படி தான் வந்து அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எல்லா பிளேஜரைசிங்க்கும் எல்லா தெஃப்ட்டுக்கும் அல்லது எல்லா ராபரிக்கும் வந்து எப்படி வந்து லீகலாக நம்ம ஒரு சொல்யூஷன் நோக்கி நகர்றோமோ அது வந்து பண்ணணும். சினிமாலெலாம் வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் திருடிட்டாருன்னு சொல்லிட்டு கேசஸ்லாம் நிறையா போடுவாங்க. அதுக்கு சில வழிமுறைகள் வச்சுருக்காங்க. நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து அதை ஒரு கவரில் போட்டு போஸ்ட் பண்ணிடணும். ஸோ போஸ்டல் சீலில் வந்து இத்தனாம் தேதி வந்து இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு டெலிவர் ஆகிருக்குன்னு காட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் வந்து இந்த கதையை வச்சுருக்குன்னா, பாருங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கவர் வந்து எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு, அப்போ அதுக்கு முன்னாடி நான் அந்த கதையை வச்சுருக்கேன்னா நீங்கள் வந்து கோர்ட்டில் க்ளைம் பண்ணலாம். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து சினிமாவுக்கு சொல்கிறாங்க. இதை நான் வந்து எழுத்துக்கு எப்படி அடாப்ட் பண்ண முடியும்? என்னுடைய போஸ்ட் வந்து நான் வந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து என்வலப்பில் போட்டு வந்து அனுப்பிட்டுருக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது, திங்கிங் ப்ராசஸ் வந்து அட் டைம்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரே மாதிரியாக வரும். அது காரணம் என்னென்னா, ஒரே சூழலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரே திங்கிங் ப்ராசஸ் வந்து ஈஸியாக உருவாகும். ஸோ இப்போ நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை நான் சொல்லாமல் விடுறேன் அல்லது வந்து தள்ளி போடுறேன்னா அந்த விஷயத்தை இன்னொருத்தர் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரே தெருவில் இருக்கிறேன், தண்ணி வந்து எங்கள் தெருவில் இல்லை, அப்போ நான் அந்த தண்ணி இல்லை அப்படின்னு எழுதுற ஒரு போஸ்ட் எழுதுறேன்னு வைங்களேன், இன்றைக்கி எழுதணும்னு நினைக்கிறேன் ஆனால் இன்றைக்கி எழுதலை. இப்போ அதே தெருவில் வச்சுக்கிற இன்னொருத்தன் தண்ணி பிரச்சனையில் இருக்கக்கூடிய இன்னொரு நபர் அதை போஸ்ட்டாக போடுவான். அதுக்கு அர்த்தம் பிளாஜரைஸ் பண்ணிட்டான்னு வந்து சொல்ல முடியாது நம்ம, இல்லை வந்து என்னோடய ஐடியாவை திருடிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த விஷயமும் இருக்குது. ஸோ இது வந்து க்ரியேட்டிவிட்டின்ற ஏரியாக்குள்ளே இது கொஞ்சம் ஃபைன் வாக் மாதிரி, ரொம்ப கவனித்து இந்த விஷயங்களுக்கு இதை பெனல்ட்டி கொண்டு வரணும். அதே மாதிரி இதை வந்து எப்படி வந்து சேஃப்கார்ட் பண்ணுறது, எப்படி வந்து இதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு தெளிவான பார்வையும் உருவாக்கணும்.
1: இது முழுக்க முழுக்க அந்த எழுத்தாளருடைய பொறுப்பு, அவங்க அந்த அப்டேட்டடாக இருக்கணும், அந்த ஒரு ட்ரெண்டில் என்ன நடக்குதுன்றதுல வந்து ரொம்ப விஸ்தாரமான ஒரு அறிவு இருக்கணும் அப்படின்றது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தெளிவாக புரியுது சார். அடுத்த ஒரு விஷயம், எந்த ஒரு கலைஞனும் ஃபேஸ் பண்ணுறதுனா விமர்சனம். ஆனால் ஒரு படைப்பின் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது, ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி ஒரு படைப்பாளியின் மீதும் விமர்சனம் வைக்கப்படுது. இதில் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: இல்லை, படைப்பாளி குறித்து விமர்சனம் வருதுன்னா நீங்கள் தனிநபர் பிரச்சனையாக அதை கொண்டு போகும்போது தட்ஸ் நாட் அக்செப்டபுள். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் அல்லது கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க, அந்த திட்டத்தை பற்றி விமர்சனம் எழுதுறீங்க, ஆனால் நீங்கள் எழுதுகிற நீங்களே அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கட்சியில் உறுப்பினராக இருக்கீங்கிறத நான் சொல்லி ஆகணும். அது வந்து தனிநபர் சார்ந்த விஷயம்தான், அதை நான் தவிர்க்க முடியாது. ஏன்னா அதையும் சேர்த்து தான் இவருடைய ரைட்டிங்கை நான் வந்து இடப்படணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட நிலையிலிருந்து ஒடுக்கப்படுகிறவர்களை பற்றி எழுதும்போது, அந்த இந்த நபர் வந்து ஒடுக்கப்படுற நபர்களை வந்து பற்றி எழுதுறாரு, ஆனால் இவரே வந்து ஒடுக்குகிற கூட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் மார்க்ஸ் வந்து கம்யூனிசத்தில் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் அண்ட் எங்கெல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ். மார்க்ஸ் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்கெல்ஸ் வந்து ஒரு ராயல் ரிச், அவர் வந்து ஒரு பயங்கர பணக்காரனுடைய மகன். எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு இடம் அது அப்படின்னா, இவர் வந்து எந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாக விடுதலையை தேடி அவங்களுக்கு வந்து எம்பவர் பண்ணணும்னு எழுதுகிறாரோ, அவங்க அப்பா அப்படியான ஒரு ஃபேக்ட்ரி வச்சு தொழிலாளர்களை ஓடிக்கிட்டு இருப்பார். ஸோ யங் கார்ல் மார்க்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலாளர்கள்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்து அனுபவிக்கிறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுவதற்காக அவங்க வசிக்கிற இடத்துக்கு வந்து இவர் போவார், எங்கெல்ஸ் போவார். போனவுடனே இவர் வந்து இந்த முதலாளியோட பையன்தான் அப்படிங்கிறது தொழிலாளருக்கு தெரியும். இவரை போட்டு அடிப்பாங்க, நீ வந்து எங்களை வந்து நக்கல் அடிக்கிறியா, எங்களோட கஷ்டத்தெல்லாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பொய் பேசுகிறியா, நாடகம் போடுறியான்னு அடிப்பாங்க. இவர் அங்கே எதுவுமே பண்ண மாட்டார், அவங்க கோபத்தில் இருக்கிற நியாயம் இருக்கு இல்லையா. முதலாளி வீட்டு பையனாக வந்து முதலாளியாக தான் பார்ப்பாங்க. ஒடுக்கப்படுறவன் ஒடுக்குகிற வீட்டிலேருந்து வர்றவனை ஒடுக்கவனாக தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத அவரால் புரிஞ்சிக்க முடியுது, அதை ஏற்றுக்கிறார். அதுக்கப்புறம் அதை தாண்டி அவர் ஃப்ரெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் உருவாக்குறாரு, அதுலேருந்து தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எழுதுறாரு. இப்போ நான் வந்து அந்த தொழிலாளி போய் வந்து எங்கெல்ஸ் அடித்தது தப்பு, அது அவரோட தனிநபர் பிரச்சனை அப்படின்னு நம்ம பேச முடியாது. பேசுனா அது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லிகிட்ருக்கணும் இல்லையா, நடுநிலை அந்த கான்செப்டில் வந்து இதெல்லாம் நடுநிலை கிடையாது. இந்த நியாயமான கேள்வி, அது நீங்கள் ப்ராபப்ளி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து எந்த அளவுக்கு நேர்மையோடு அணுகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே எல்லா பெண்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் வந்து காதலிக்கும் போது சரி, அல்லது மதிக்கும் போது சரி, அல்லது ரசிக்கும் போது, எழுதும் போது, எந்த வகையில் வந்து வேற ஒரு பார்வை இல்லாமல் நம்மளை பீலிட்டில் பண்ணாமல் மட்டம் தட்டாமல் எப்படி வந்து நேர்மையோடு நம்மளை வந்து கவனிக்கிறாங்கிற பார்வையும் உங்களுக்கு எல்லாருக்குமே எப்போவுமே இருக்கும். அது காரணம், பெண்கள் வந்து ஆண்களால் ஒடுக்கப்படுபவர்கள் இல்லையா. அப்போ நீ ஏன்டா இதெல்லாம் கேட்குற அப்படின்னு நான் ஒரு பொண்ணு வந்து கேட்குறாங்கன்னா, நீ ஏன் வந்து அந்த அவனுடைய தனிநபர் பிரச்சனையை வந்து ஏன் பேசுகிற அப்படின்னு அவன் கேட்க முடியாது. ஆனால் பெண்கள் ஒடுக்கப்படுபவர்கள், அவர்களை ஒடுக்குகிற ஆண்களே அவங்க கேள்வி தான் கேட்பாங்க. ஸோ அந்த கேள்வி இப்போ பெரியார் சொல்லுவார்ல, பூனைக்கு எந்த எலியும் வந்து எந்த பூனையும் வந்து எலிக்கு விடுதலை கொடுக்க முடியாதுன்னு. ஸோ எந்த ஆணாலும் பெண்ணுக்கு வந்து விடுதலை கொடுக்க முடியாது, ஏன்னா அவன் தான் ஒடுக்குறான். ஸோ அவன் எப்படி வந்து இது பண்ணுவான், விடுதலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உங்களுக்கு ஆப்வியஸாக அங்கே வந்து ஒரு ஆண் வந்து பெண் விடுதலை பேசும்போது உங்களுக்கு நியாயமான ஒரு கேள்வி வரும், நீயே ஆணாச்சு நீ வந்து எப்படி எனக்கு விடுதலை சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி கேட்டால், இல்லை இல்லை நீங்கள் தனிநபர் விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு நியாயமான கோபம், நியாயமான கோபத்திலேருந்து வர்ற கேள்வி, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தனிநபர் சார்ந்து எழுப்பப்படும்போது அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாத்தையும் நம்ம தனிநபரை பற்றி கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒதுக்க முடியாது. ஹிட்லரை கூப்பிட்டுட்டு தனிநபராக தான் நீங்கள் பேசி ஆகணும், நீ எப்படா வந்து இத்தனை பேரை கொண்ண அப்படின்னு அவனை நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் வந்து கேட்கணும். நீங்கள் இண்டிவிஜுவலாக இல்லாமல் இல்லை, நம்ம வந்து நடுநிலையோட புதுத்தன்மையோடு பேசுவோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா, யூ வுட் எண்ட் அப் அ ஃபெயிலியர். would be in the wrong side of the history.
1: படைப்பாளியை வந்து அவனுடைய பேக்ரவுண்ட் அதெல்லாம் வச்சு தான் நம்ம எடை போட போகிறோம் அவருடைய படைப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷன் வந்து மில்லினியல்ஸ், நாங்கள் இண்டிவிஜுவலிஸ்ட் பேசுகிறோம். ஒரு ஒடுக்கக்கூடிய ஒரு சமூகத்துலேருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு கூட டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவருடைய பேக்ரவுண்ட் வச்சு செக் பண்ணி இவர் இப்படி தான் முத்திரை குத்துறதுன்றது வந்து ஸ்டீரியோ டைப்பிங் ஆகிடாதா?
0: லேபிளிங் பண்ணக்கூடாது, ஸ்டீரியோ டைப்பிங் அகெயின் பண்ணக்கூடாது. பட் யூ கேன் டேக் தட் இன்டூ கன்சிடரேஷன். அந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ உதாரணத்துக்கு அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை கன்சிடர் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துக்கு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்கிறது, அந்த எங்கல்ஸ் கதையை எடுத்துட்டோன்னுங்களேன், இவன் வந்து முதலாளி பையன்தான்ப்பா அதனால் இப்படிலாம் சும்மா நடிப்பு அப்படின்னு சொல்லுகிற லேபிள் ஸ்டீரியோ டைப்பிங் அங்கே நடந்திருக்கும். ஓகே, அந்த தொழிலாளர்கள் மத்தியில். ஆனால் அதை தாண்டி இல்லை இவன்கிட்ட பேசலாம் அப்படிங்கிற வாய்ஸும் அங்கே இருந்திருக்கும். அதனால தான் எங்கல்ஸ் கூட வந்து பேசுகிறாங்க, அவர் தொடர்ச்சியாக வந்து அந்த தொழிலாளர்களும் இயங்குறார். அதனால் அந்த ஸ்டீரியோ டைப்பிங் தப்பு தான், ஆனால் ஸ்டீரியோ டைப்பிங் மட்டுமே எப்போவுமே இருக்காது. அங்கே வந்து வேலிடான பாயிண்ட் இருக்கும். இப்போ ஸ்ரீனிவாசராவுங்கிறவர் வந்து ஒரு தஞ்சாவூரில் போய் அங்கே இருக்கிற மக்கள் விவசாய கூலிகளுக்கு வந்து போராடுறாரு அப்படின்னா அங்கே வந்து அந்த கேள்வி வந்துச்சு, இவரே வந்து நிலத்தெல்லாம் வச்சுக்கக்கூடிய உடைமையாளர், இவர் எப்படி நமக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படின்னா. இப்போ அந்த இடத்துல வந்து அவங்க செய்கிறத செய்ய மாட்டேங்கிறத இவர் பிஹேவியரில் லைஃப் ஸ்டைலில் காமிச்சார். ஏழைகளோட தங்குறது, அவங்க சாப்பிட்ற விஷயங்களை வந்து சாப்பிட்றது, எந்த போலீஸ் வந்து அடிக்க வருதுன்னா இவர் முன்னாடி போய் நின்று அடி வாங்குறது, அப்போ வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்து பில்ட் ஆகும். ஸோ அப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஸ்டீரியோ டைப்பிங் பண்ணுவாங்க, பட் அந்த ஸ்டீரியோ டைப்பிங்கை நீங்கள் கடக்கிறதுக்கு நீங்கள் அதை தாண்டி அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நேர்மை வந்து இருந்துச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
1: நீங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறதுக்கே நம்ம நிறைய முன் வேலை செய்யணும், நிறைய எஃபோர்ட் போடணும் அப்படின்ற போது அந்த பொசிஷன் வரும்போதே நான் பாதி எக்ஸாஸ்ட் ஆயிடுறேன். என்னோட ஐடியாஸை யூஸ் பண்ற அளவு தெம்போ தைரியமோ எதுவுமே என்கிட்ட இருக்காது. இதை நீங்க எங்கல்ஸ் சொல்லியிருந்தீங்க, எங்கல்ஸ் வந்து எல்லாரும் அடிச்சாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் அன்னைக்கு கோவப்பட்டு நான் திரும்ப போய் அவர் அப்பா மாதிரியே அவர் இருந்திருந்தாருமா, இன்னைக்கு கம்யூனிசம்ன்ற ஒன்று வந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நபரை இண்டிவிஜுவலாக நமக்கு தெரியாத ஒரு நபரை பத்தி லேபிளிங் அவங்க பேக்ரவுண்டை கன்சிடர் பண்ணும்போது நம்ம அந்த ஸ்டீரியோ டைப்பிங்லேருந்து தவிர்த்து ஓகே இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்ற பொறுமையை மக்கள் மத்தியில் எப்படி விதைக்கணும் சார்?
0: இல்லை அது ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட்ல எங்கல்ஸ் வந்து அதை பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு பண்ணியிருக்க முடியாது, பட் ஹீ கேவ் த டைம் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் இல்லையா, ஹீ டுக் த டைம் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். அது வந்து நம்மளும் எடுக்கணும். நம்மளை ஒருத்தர் ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க, ஒரு குரூப் வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க, நான் அது கிடையாது அப்படிங்கிறது என்னோடய பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், நான் வந்து இப்போ திரும்பிட்டேன் அதனால் நீங்கள் நம்புங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏன்டா நம்பணுங்கிற இடத்துல இருந்து தான் அவர் யோசிப்பார். ஆனால் அதை தாண்டி அங்கே நின்று நான் ப்ரூஃப் அந்த ட்ரஸ்ட்டை வந்து நான் பில்ட் பண்ணுறது என்னுடைய பேர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதை தவிர்க்க முடியாது. ஏன்னா அப்போ அதுவுமே ப்ரிவிலேஜ் ஆயிடும், அதுவுமே ஒடுக்குமுறையாயிடும். நான் வந்து இப்படி உங்களுக்காக விடுதலை வாங்கி கொடுக்க போராடிட்டு இருக்கேன், நீங்கள் எப்படி என்னை கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அது ஒரு வகை ஒடுக்குமுறை. ஸோ அப்போ அவன் மனசில் எழக்கூடிய கேள்வியை கூட கேட்க முடியாதுங்கிற ஒரு இடத்த நான் கொடுக்குறேன் இல்லையா, அது தப்பு. அந்த இடத்துல நம்ம தான் இறங்கணும், நம்ம ப்ரிவிலேஜ்லேருந்து கீழே இறங்கி நம்மளுடைய சிக்கல்களை அவங்களுக்கு சிக்கலுடைய நிகராக நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வரும், அவங்க கூட இணைஞ்சு நம்ம வேலை பார்க்க முடியும். ஏன்னா என்டையர் மக்களை நம்ம போய் திருத்த முடியாது. ஒரு இண்டிவிஜுவல் வந்து இஃப் இஸ் கோயிங் அவுட் ஃபார் டூயிங் சம்திங் கிரேட், ஹீ வுட் ஹாவ் தி capability of understanding all this stuff and மாத்திக்கிறதுக்கும் அவருக்கான வாய்ப்பு அதிகம். இதே வந்து ஒரு 100 கோடி மக்கள்கிட்ட கிளம்பி போய் நீங்கள்லாம் திருந்தி வாங்க, நீங்கள்லாம் புரிஞ்சுக்கங்க, அது ஸ்டீரியோ டைப்பிங் கிடையாது, நான் 100 கோடி பேருக்கு போய் பாடம் எடுக்கிறதுக்கு போதாக ஒருத்தர்கிட்ட பாடம் எடுத்து புரிய வச்சிட முடியும், அது ஈஸி. அதனால் ஹவு ஹானஸ்ட் ஹி இஸ் அப்படிங்கிறது காட்டும்.
1: விருதுகள் அப்படின்றது வந்து ஒரு காலத்தில் ஊக்குவிக்கிறதுக்காக கொடுக்கப்படுது, இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் மக்கள் மீட்டிருக்கு. ஆனால் இது குறித்து, அதாவது விருதுகள் இன்னைக்கு ஊக்குவிக்கிறதுக்காக தான் கொடுக்கப்படுதா இல்லை ஒரு பார்ஷியாலிட்டி அதை சுற்றி நிலவிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு எழுத்தாளராக அந்த உலகில் இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் சார்?
0: ஆமாம், பார்ஷியாலிட்டி ஆப்வியஸாக இருக்குது. அந்த நெட்ஒர்க் ஆஃப் கான்டாக்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த நெட்ஒர்க் ஆஃப் கான்டாக்ட்ஸ் தான் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவார்ட் கொடுப்பாங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் அமைப்பு வந்து அவார்ட் கொடுக்குது அப்படின்னா அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற யாரோ ஒருத்தர் நான் பழகிருக்கணும், அல்லது நான் பழகின ஒருத்தருக்கு அவரை தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது வந்து பயஸ் தான். அதனால் வந்து விருதுகள் ஒரு எழுத்தாளனை ஒரு கலைஞனை உருவாக்குவதில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த விருது வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டால் இவர் வாங்கிக்கலாம். ஜெயகாந்தன் வந்து ஞானபீடம் அவார்டு இந்தியா கொடுத்துச்சு, இந்தியன் ஸ்டேட், அதுவும் சாகர் கட்டத்தில். அவர் எழுதிலாம் முடித்ததுக்கப்புறம் இப்போ அவர் ரெண்டு விஷயம் சொன்னார், இப்போ நான் எழுதாமல் இருக்கிறதுக்கு ஞானபீடம் கொடுக்குறாங்களா இல்லை எழுதுனதுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இன்னொன்று, ஓகே ஃபைன், எனக்கு கொடுத்ததுனால ஞானபீடம் கௌரவம் அடைந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால் வந்து விருதுகளை பற்றிலாம் கலைஞர்களோ எழுத்தாளர்களோ பொருட்படுத்துறதில்ல. உண்மையான மக்கள் சார்ந்த கலைஞர்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட அதிகமாக ரீச் ஆகி ஒரு சேஞ்ச் கொண்டு வர்றது தான் முக்கியமான விருதாக பார்ப்பாங்க. மேக்ஸிம் கார்க்கு யாராவது ஆஸ்கர் அவார்ட் கொடுத்தாங்களா என்ன, கிடையாது. ஸோ பட் அவருடைய தாய்ங்கிறது வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி வந்து புதுமை புத்தனுக்கு யாராவது சாகித்ய அகாதமி கொடுத்தாங்களா என்ன, அவருடைய பொன்னகரம் கதை வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ரீசெண்டாக பிரபஞ்சன் வந்து ஒரு மேடையில் இது மிஷின் யூகம் அப்படின்னு ஒரு சிறுகதையை பற்றி, புதுமை புத்தன் சிறுகதையை பற்றி பேசியிருப்பார். ஸோ அவருக்கு அவார்டெலாம் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளி கொடுத்துருப்பாங்க. பட் இந்தியாவுடைய அல்லது இந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடச்சிருக்காது. ஆனால் அதை தாண்டி மக்கள்கிட்ட பேசக்கூடிய இடத்துலருந்து அவர் இருக்கார்ல, அதுதான் வந்து முக்கியம். நேற்று கூட நாங்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம், அதெல்லாம் எழுத்தாளர் ராதவந்தி சென்னியா வந்து பேசிகிட்டு இருந்தார். இப்போ கலைமாமணி அவர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி அந்த விருதுகள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ண உடனே அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறார், அதில் வந்து எழுத்தாளர்னு ஒரு பட்டியல் போட்டிருந்தாங்க, அவங்கெல்லாம் எழுதுகிறாங்கங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இன்னொரு விஷயம் வந்து அவங்கெல்லாம் எழுதுகிறாங்கங்கிறது எனக்கே இப்போ தான் தெரியும், அவங்களுக்காவது தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு வந்து ஒரு கிண்டலாக சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவங்களுக்குலாம் எப்படி வந்து என்ன ரெக்கமெண்டேஷன் போயிருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த பேனலில் இருப்பாங்க, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி தான் வரும். அதை தாண்டி வந்து அதை வந்து சொன்னால் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் த வே ஹி ரைட்ஸ் எல்லாமே வந்து காலாலலாம் ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பார். ஸோ அவங்களுக்கெலாம் வந்து இந்த இந்த இந்த சோகால்டு விருதுகள் வந்து ரீச் ஆகாது. காரணம் என்னென்னா, அவங்க வந்து அதிகாரத்தை எதிர்த்து எழுதுறவங்க, அவங்கள வந்து இந்த அதிகாரம் வந்து அவார்டெலாம் கொடுத்து கௌரவிக்காது, ஆனால் மக்கள் கொடுப்பாங்க.
1: இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பார்ஷாலிட்டி ஓரளவு நிலவுது அப்படின்றது வந்து தெளிவாக இருக்கும் மக்களுக்கு. ஆனால் இதை வெளியிலேருந்து வரக்கூடிய இல்லை வளர்ந்து வரும் ஒரு எழுத்தாளர் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து டிமோட்டிவேட் ஆவாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு வேர்ட்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க
0: சார்? அதான், விருதுகள் நோக்கி எழுதாதீங்க, மக்களை நோக்கி எழுதுங்க. மக்களை நோக்கி எழுதுனா குறைந்தபட்சம் நீங்கள் விருது ஏன் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை மக்களாவது எழுப்பி கொடுக்க வைப்பாங்க. ஸோ விருதுகளை நோக்கி எழுதுனீங்கன்னா அது வந்து அதிகாரத்துக்கு ஃபேவராக உங்களை எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாக்கும். அதிகாரத்தை நோக்கி ஃபேவராக நீங்கள் எழுதுனீங்கன்னா அது எழுத்தாகவே பொருட்படுத்தப்படாது, மக்களும் உங்களை பொருட்படுத்த மாட்டாங்க. ஸோ மக்களை நோக்கி எழுதுனீங்கன்னா இப்போ இல்லைனாலும் உங்கள் காலத்துக்கு அப்புறமாவது வந்து அது வந்து கொண்டாடப்படும். ஸோ மக்களை நோக்கி எழுதுங்க, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகளை நோக்கி எழுதுங்க. இந்த சமூகத்துக்கான, மனித மானுட சமூகத்துக்கான ஆன்மீக அல்லது பொருளாதார விடுதலையை நோக்கி என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி எழுதுங்க. ஒரு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிச்சைக்காரனும் பைக் ஓட்டுறவனும் ஒரே நிலமையில் இருக்கிறான், ஆனால் அவன் அந்த நெட்ரோட்டில் நின்று சண்டை போட வச்சது யாருங்கிற கேள்வி இருக்கு இல்லையா, அதை நோக்கி எழுதும்போது அங்கே வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து பிறக்கும். அதனால் அந்த மாதிரி மக்களை நோக்கி எழுதும்போது தான் அதுதான் உண்மையான விருதாக இருக்க முடியும். ஸோ விருதுகளை நோக்கி எழுதாதீங்க, மக்களை நோக்கி எழுதுங்க.
2: பெண்கள் ஒடுக்குமுறையை பற்றி முன்னாடி சொன்னீங்க சார். ஸோ இப்போ வந்து நிறைய கதைகள் வந்து இன்னும் இருக்குது. என்னென்னா இப்போ வந்து ஒரு பெண் கற்ப கேள்வி கேட்குற மாதிரியோ இல்லைன்னா அந்த கேள்விக்கு அப்புறம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் உருவாகுது, அதில் வந்து மோஸ்ட்டாக எப்படி இருக்குன்னா ஒரு பெண் வந்து பாதுகாப்பிற்காக ஒரு ஆணை சார்ந்திருக்க மாதிரியே பல எழுத்தாளர்கள் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதில் உங்கள் பார்வை எப்படி?
0: அதான், அந்த எழுத்தாளர்கள் ஆண்களாக இருப்பாங்க, சிம்பிள். ஸோ ஆணுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவன் எழுதுறான். பெண்கள் வந்து அப்படிலாம் இண்டிவிஜுவலாக இருக்க வேண்டிய அவசியம்லாம் இருக்குங்கிறது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல்லே வந்து கொரோனா ஹேண்ட்லிங்லேயே நிறைய பார்த்துருக்கோம். நம்ம ஜெர்மனியில் மெர்க்கலாக இருக்கட்டும், ஜசிந்தா வந்து இருக்கட்டும், நியூசிலாந்து அண்ட் ஐஸ்லாண்டு, அவங்கெல்லாம் வந்து பெண் தலைவர்கள் தான். நம்மெல்லாம் ஹேண்டில் பண்ண லட்சணத்தை விட அவங்க பிரமாதமாகவே கொரோனா ஹேண்டில் பண்ணாங்க, ஷார்ட் அவுட் பண்ணாங்க, தீர்வுகளை நோக்கி நடந்தாங்க. அது ஒரு முக்கியமான ஆய்வாகவே இப்போ நடத்தப்பட்டுருக்கு, எப்படி பெண் தலைமைகள் கொரோனாவை அல்லது மக்களுக்கு கொரோனாவை வந்து வெற்றிகரமாக ஹேண்டில் பண்ணி மக்களுக்கான நலனை ஈஸியாக கொடுக்க முடிஞ்சது, அவங்களுக்கு வாட் மேக்ஸ் தம் டு டூ தட் அப்படிங்கிறத நோக்கி பல ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. அதனால் பெண்களை ஒடுக்கி பார்ப்பதுங்கிறது நம்ம சொசைட்டியோட பேட்டர்ன். ஸோ அது தொடர்ச்சியாக வந்து பண்ணுவாங்க. ஒரு 1000 இருந்தாலும் ஒரு ஆணுடைய துணை தேவை அப்படின்னு சொல்கிறதுக்குன்னு ஒரு 1000 பேர் இருப்பாங்க. ஸோ அது வந்து திரும்ப திரும்ப அவங்கள வந்து மரியாதையோடு வந்து ஷேக்கிள்ஸ் போடுறதுக்கான வழக்கம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான், இந்த யானையோட மென்டல் பிளாக்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ வந்து ஏதாவது அந்த வண்டலூர் மாதிரியான சாங்சுரிஸில் வந்து யானைகளை சின்ன வயசுலேயே குட்டியிலே கூப்பிட்டு போயிடுவாங்க. அங்கே வந்து கூப்பிட்டு போயிட்டு காலில் சங்கிலி கட்டி நிறுத்திடுவாங்க. நிறுத்தின உடனே குட்டி யானை என்ன பண்ணோம்னா அதை அறுத்துட்டு போகிறதுக்கான முயற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ச்சியாக பண்ணோம், பட் அறுக்கவே முடியாது. ஏன்னா அதனுடைய வலிமை வந்து அந்த சங்கிலி வந்து அதை விட அதிகமாக இருக்கும். அதனால் மென்டலி அது ஒரு சோர்வு அடைஞ்சிடும். ஓகே, இந்த சங்கிலியை அறுக்க முடியாது போல இருக்குது, இழுக்க முயற்சி பண்ணால் நம்ம காது கால் தான் வந்து புண்ணாகுதுன்னு நின்றோம். இப்போ என்னென்னா அதுக்கப்புறமா அந்த ஷேக்கிள் மட்டும்தான் மாட்டுவாங்க, பட் சங்கிலி வந்து அதே சங்கிலியாக தான் இருக்கும். இந்த யானை வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறமும் இதை நம்ம வந்து உடைக்க முடியாது அப்படின்னு இதுவாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த சின்ன வயசில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே இதை வந்து நம்ம உடைக்க முடியாத சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கிற உருவத்துக்கு அது லைட்டாக இழுத்தாலும் அது அருந்துடும், அது எஸ்கேப் ஆயிடும். ஸோ இது இந்த மாதிரியான ஷேக்கிள்ஸ் வந்து போடுவதற்குன்னு இந்த சமூகத்தில் நிறையா ஆண்கள் எப்போவுமே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஆயிரமே இருந்தாலும் அப்படின்னு பேசுறதுக்குன்னு ஒரு குரூப் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பெண்கள் அதை தாண்டி வந்துட்டு தான் இருப்பாங்க. அதுதான் எவல்யூஷன், அதுதான் வந்து ஹியூமன் கைண்டோடைய அடுத்த கட்டமாக இருக்கும். அதனால் அவங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அப்படிலாம் வந்து ஆண்கள்லாம் சப்போர்ட்டில் தான் இருக்கணும் அப்படின்னா இந்த சங்கிலியை அறுத்து இருக்கிற யானையாக அதை கடந்து வந்து பெண்கள் வரணும். வந்துக்கிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை நோக்கி தான் போகும்.
2: சிஆர்எஸ் வந்த அனுபவம் பற்றி எங்களோட சில வார்த்தைகள் பகிர்ந்துக்கோங்க.
0: யா, கம்யூனிட்டி ரேடியோ ஆல்ரெடி நான் வந்து வந்திருக்கேன் சில நாட்களுக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அண்ட் இப்போவும் திரும்ப ஞாபகம் வச்சு கூப்பிட்ருக்கீங்க, அது வந்து நல்ல விஷயம். தேங்க்ஸ் ஃபார் தேட். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுங்க. ஏன்னா இங்கேருந்து தான் உங்களுக்கு வந்து என்னது விஜய் படம் வந்ததே மாஸ்டர், அதில் வந்து காலேஜ் பற்றி சொல்லுவாங்கள்ல, இங்கேருந்து தான் மக்கள் வந்து வெளியே போய் ஓட்டு போட போகிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற பசங்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் தான் வெளியே போய் அவங்க சரியான அரசியல் வந்து செய்வாங்க அப்படின்னு வந்து மாஸ்டர் சொல்லுவார். அது மாதிரி இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கிற பல திங்கிங் ப்ராசஸ்ஸு வந்து இங்கே மக்களுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்து கொடுப்பதற்கான இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அதில் வந்து அப்டேட் ஆகிற விஷயங்கள், இப்போ காலநிலை மாற்றம்ங்கிறது முக்கியமான விஷயம், அதை வந்து நீங்கள் பேசியாகணும். அதே மாதிரி இந்த நடுநிலை அந்த விஷயமும் வந்து ஹவு அது வந்து ஃபேக்கான விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ச்சியாக பேசணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் இப்போவே ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இது பற்றின சிந்தனைகளை ஆழ்ந்து விதைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார். தன்னுடைய எழுத்துக்களின் மூலமாக தனக்கான அடையாளத்தை உருவாக்கி கொண்டு சிறுகதை, கட்டுரை, கவிதை என தொடர்ந்து இயங்கி வரும் மற்றும் இன்றைய எழுத்தாளர்கள் சிந்தனைகளை தவிர்க்காத, அவற்றை முன்வைக்க தயங்காத அகவயமான உண்மைகளை கொண்ட, தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட எழுத்தாளர் திரு ராஜசங்கீதன் அவர்களுக்கு நன்றியை கூறி விடை பெறுகிறோம். நாங்கள் உங்க ஆர்ஜே கேத்ரின் மற்றும் ஆர்ஜே
3: சுஜாதா. ஏதோ வயிறு வலிடி, அவளுக்கு ஏதோ சாப்பிட்டது அப்செட் ஆயிடுச்சு போல. சோ அதான் மெடிக்கல் ஷாப்ல போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு.
4: சரி, டாக்டர் கிட்ட போனியா? டாக்டர் என்ன சொன்னாங்க?
3: டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டு டைம் வேஸ்ட், அங்க உட்காந்துட்டு இருக்கணும், அதனால செலவு வேற ஆகும். அதனால நாங்களே இங்க பக்கத்துல தெரிஞ்சா மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காங்க, போய் கேட்டா கொடுத்துருவாங்க.
4: அது எப்படி நீயே டிசைட் பண்ணிக்க? இதனால தான் உங்களுக்கு வயிறு வலிக்குதுன்னு? வேற ஏதாவது பெரிய நோயா இருந்தா, அதோட அறிகுறியா இருந்தா என்ன பண்ணுவீங்க?
3: என்னடி பீதியை கலப்புற?
4: ஏய், ஆமாண்டி, நீங்களே ஒண்ணு டிசைட் பண்ணிக்கிறீங்க. டாக்டர் கிட்ட போய் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு சொல்லி அதை அவங்க டயக்னைஸ் பண்ணி சொன்னாதானே கரெக்டா இருக்கும். நாமளே இதனாலதான் வயிறு வலிக்குன்னு டிசைட் பண்ணிக்கிட்டா அப்புறம் நாளைக்கு நம்மளுக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கு நீ எமர்ஜென்சிக்குன்னு போய் மாத்திரை வாங்குற, அந்த மாத்திரையில வர சைடு எஃபெக்ட்ஸ்னால நாளைக்கு உங்க அக்காக்கு தானே பிரச்சனை வரும்.
3: இத நான் யோசிக்கவே இல்லையடி. சரி ஓகே, நான் கண்டிப்பா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டே போயிடுறேன். பாய்டி.
4: பாய். மருத்துவரின் பரிந்துரை சீட் இல்லாமல் என்றைக்கும் மருந்தகம் போகாதீர்கள். பொருநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்கை பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணோம், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.

0: நிற்கவும் முடியாது, கேட்டால் நிறுத்த முடியாது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.
2: வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஷோ த ரைட் திங் டு டு வித் மீ ஆஜேஷ்வனா, ஒன்லி ஆன் எம்ஓபிசிஆர்எஸ் 107.8. நிறைய பேர் அவங்கவுங்க வாழ்க்கையில ஒரு கன்ஃபியூஷன்லயே இருப்பாங்க. அதாவது பேஷனை ஃபாலோ பண்றதா, இல்ல சொசைட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஐடி இல்ல மெடிக்கல் கோர்ஸ் அந்த மாதிரி படிச்சு வேலைக்கு போறதான்னு மனசுக்கும் அறிவுக்கும் ஒரு போராட்டமே நடக்கும். அந்த போராட்டத்துல மனசு ஜெயிச்சா வாழ்க்கை திருப்தியா இருக்கும். அதே நம்ம அறிவு ஜெயிச்சா எது கிடைச்சாலும் மனசுக்கு திருப்தி மட்டும் கிடைக்காது. சில பேர் அறிவு சொன்னபடி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு தான் இது நமக்கான விஷயம் இல்லைன்னு அவங்களுக்கான விஷயங்களை நோக்கி போவாங்க. அப்படிப்பட்ட ரெண்டு பேரை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவங்கள பற்றி சொல்லணுன்னா, ரெண்டு பேருமே இன்ஜினியரிங்கை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க பேஷனை பர்சியூ பண்ணுறாங்க. ஒருத்தவங்க என்னென்னா ஆர்ஜேங்க அண்ட் விஜேங்கில் இருக்காங்க. அண்ட் இன்னொருத்தவங்க டைரக்டர் தர்புகா ஸ்ரீவாசரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, இப்போ நம்ம கூட இருக்கிற ப்ரீத்தி அண்ட் மார்க்ரெட். ஆர் ஷுட் ஐ சே ஆர்ஜே ப்ரீத்தி அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் மார்க்ரெட். லெட்ஸ் வெல்கம் தெம். வணக்கம் ப்ரீத்தி, வணக்கம் மார்க்ரெட், எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம், நல்லா இருக்கேன்.
4: ஹாய், ஹலோ, வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்கள்?
2: நானும் நல்லா இருக்கேன். ஐ எம் ஸோ எக்ஸைட்டட், ஏன்னா இன்னைக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேருமே நிறைய பேரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கும் தான். ஸோ ப்ரீத்தி அண்ட் மார்க்ரெட், உங்களோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க?
3: பேசிக்லி ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோட ஐ திங்க் ஸ்கூல் டைமில் ஐ வாஸ் லைக் ப்ரீட்டி மச் இன்டூ பிட் ஆஃப் எடிட்டிங். அண்ட் அது பெருசாக லைக் கரியராக பிளான் பண்ணும் அப்படிலாம் இல்லை. பட் இன்ஜினியரிங், ஐம் பேசிங் இன்ஜினியரிங் ட்ராப் அவுட். ஸோ அந்த இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் வாட் டு டூ. அண்ட் ஐ தாட் தட் ஓகே, லெட் மீ ஜஸ்ட் பர்சியூ சம்திங் இன் மீடியா இன்ஸ்டெட். அண்ட் அதில் கிடைச்ச ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஐ திங்க்.
5: ஃபர்ஸ்ட் வணக்கம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். பட்டிங் ஆர்டிஸ்டை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணுறதுலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு இது நம்மளுடைய கப் ஆஃப் டீ இல்லை. ஏதோ ஒன்று நம்ம ஹார்ட் வந்து ஏதோ ஒரு டிசையர் இருக்குது, ஆனால் அது நம்ம பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா ஐ ஸ்டார்டட் இன்வால்விங் இன் டு டூயிங் ரீசர்ச் ஒர்க். ஸோ ஒரு விஷயம் நம்ம தெரிலனா அதை பற்றி ஒரு தேடலில் நம்ம இன்வால்வ் ஆகும்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக போவோம் இல்லையா? அண்ட் இருக்கவே இருக்குது நம்மளுக்கு யூடியூப் அண்ட் அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் டு நோ வாட் வி ரியலி வாண்ட் டு. ஸோ அப்படி போக ஆரம்பித்தேன். நிறைய யூடியூப்பில் வந்து ஆர்ஜேயிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் யூடியூப்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஆர்ஜேஸ்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன். அண்ட் அவங்க தர இன்டர்வியூஸ் அண்ட் அவங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க அண்ட் அவங்களுடைய ஒர்க் லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறையா பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு யூஸ்வலாகவே வந்து புக்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கற்றுக்கிறத விட இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் பேசுகிற மக்களினுடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அதுலேருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி மோடில் பிடிக்குமோ அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அண்ட் தட் வாஸ் ரியலி ஃபேசினேட்டிங் ஃபார் மீ. ஸோ அப்படி தான் எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு.
2: சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ உங்களுக்கு எதனால் உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சு?
5: ஸோ பேஷனை ஏன் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஃபீலிங் இல்லை. நான் முன்னாடி இன்ஜினியரிங் படிக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை என்னுடைய நாட்கள். ஸோ ஒரு மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக போயிட்டு இருந்தது. எவ்ரிடே ஒரு ஒரு டைப் ஆஃப் ஏதோ ஒரு ஹாப்பினஸ் குறையிற மாதிரியே இருந்துச்சு. நம்ம நினைக்கிற விஷயங்களை முழுசாக செய்ய முடியல, ஏன்னா அதுக்கான டைம் பத்தலையோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறமா தான் யோசித்தேன் ஃபாலோ பண்ணணும், நம்ம ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுவோங்க. எப்போவுமே ஒரு செகண்ட் தாட்டோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைப் ஆஃப் ஒரு ஃபீலிங், ஒரு ஏக்கத்திலே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக லைஃப்பில் முன்னுக்கே வர முடியாது. ஸோ அந்த ஒரு ரிஸ்க் எடுக்கணும், அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இல்லைன்னா லைஃப் என்ன சொல்லுங்கள். ஸோ ஒரு விஷயம் வேணும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கப்புறமா அதை நோக்கி என்ன வேணால் பண்ணலாம், நம்ம அது அடையிறதுக்காக என்ன வேணால் தாங்கிக்கலாம், எவ்வளோ தடைகள் வேணாலும் தாங்கிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு யோசனை வந்ததுக்கப்புறமாவே நான் பேஷன் தான், அதை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தேன்.
3: ஓகே சார், ஸோ திஸ் இஸ் ஒன் கதை வேர் ஃபர்ஸ்ட் டைம் ஐ மெட் விஜய் சேதுபதி. அண்ட் ஹீ அப்போ வந்து இன்ஜினியரிங் ட்ராப் அவுட் பண்ணலாமா வேணாமான்னு இருந்தேன். ஸோ வந்து ஐ சும்மா மெட்டம் லைக் இந்த சம் ஃபங்க்ஷன் ரேண்டமாக பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தென் ஹீ டோல் மீ லைக் என்னை பார்த்துட்டு உங்களுக்குள்ள ஏதோ இருக்குது, ஐ ஜஸ்ட் ஃபீல் சம்திங் தட் சம்திங் அபவுட் யூ அப்படின்னாரு. ஸோ அதுலேருந்து ஐ லைக் ஓகே நம்ம ட்ராப் அவுட் பண்ணிட்டு மேபி வில் ஜஸ்ட் பர்சீவ் வாட் மை ஹார்ட் சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மீடியாக்குள்ளே வந்தேன். ஸ்ட்ரேஞ்சான இருக்கதை பட்டியா.
2: ஓகே, ரொம்ப சீக்கிரமா அவங்களோட பேஷனை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்காக ஒர்க்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, தட்ஸ் கிரேட். ஸோ இந்த ஃபீல்டுக்குள்ளார டேலண்ட் இருக்குன்னு வந்தீங்களா, இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கு படிப்படியாக கத்துக்கிட்டு பண்ணலான்னு வந்தீங்களா?
5: ஸோ ரொம்பவே அருமையான க்வெஸ்சன். ஆக்சுவலி இது நான் எல்லாருக்கும் கேட்குறவங்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறது இதுதான், டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம ரொம்பவே ஆழமா நம்பணுங்க. நான் யூஸ்வலாகவே இதுதான் ஒன்று நினைச்சுப்பேன். எனக்கு பி ஆர் ஓன் மோட்டிவேட்டர் அண்ட் பி ஆர் ஓன் இன்ஸ்பிரேஷன். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு நம்ம தான், நம்மளுக்கு டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க சொல்லுவாங்க, அவர் மற்றவங்க நம்மளை புகழ்வாங்க, நம்மளுக்கு இருக்குங்கிறத அந்த கான்ஃபிடென்ஸை மற்றவங்க நம்மளுக்கு தரணும் அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பித்தோன்னா தேடலில் போயிட்டே தான் இருக்கணும். ஸோ நான் ரொம்பவே ஆழமாக நம்பினேன் என்னால் முடியும், எனக்கு அந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத நம்பினதுக்கப்புறமாவே யூஸ்வலாகவே நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அந்த இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துடும் இல்லையா. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்கணும், அதில் நிறைய நம்ம டெவலப் பண்ணிக்கணும் நம்மளை அப்படிங்கிற அந்த ஆசைகள்லாம் தானாக வந்துடும். ஸோ நீங்கள் உங்களை தான் இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தாங்க. டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பினீங்கனாலே உங்களுக்கே உங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அண்ட் அந்த ஃபீல்டை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும் நம்மளுக்குள்ளே. ஸோ அப்படியே படிப்படியாக பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறதுனாலே அதை பற்றி நிறையா தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சு, ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஆல் பிகன். ஸோ அப்படியே படிப்படியாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற இன்டென்ஷனும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்மளுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால இந்த ப்ராசஸே ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு.
3: டேலண்ட்னு இல்லை, ஐ வாண்ட் டு ஐ நோ தட் ஐ ஹேட் குட் லைக் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஸ்கூலில், ஏன்னா ஐ வாஸ் லைக் ஹவுஸ் கேப்டன் அண்ட் ஸ்டஃப். ஸோ ஐ வாண்ட் டு டூ சம்திங் தட் ஐ லைக்ட் ஆல்சோ. ஐ ஃபெல் த டைரக்ஷன் ஃபீல்டில் வந்து யூ கேன் பேசிக்லி இஸ் மேனேஜ்மெண்ட், இட்ஸ் குட் மேனேஜ்மெண்ட். வென் யூ லேர்ன் வென் யூ ஹாவ் தட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ஆல்ரெடி, ஐ திங்க் இட்ஸ் மச் மோர் ஈஸியர். ஸோ டேலண்ட் இருக்கிறதோட இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருந்துச்சு. அண்ட் வென் ஐ கேம் இன்சைட் தட் ஃபீல்ட், அது கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்.
2: நீங்கள் சொன்ன எல்லாமே உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு பொட்டென்ஷியல் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க?
3: ஓகே, பொட்டென்ஷியல் பேசிக்லி இந்த ஃபீல்டுன்னு இல்லை, பட் ஐ நியூ தட் ஐ ஹேட் பொட்டென்ஷியல் இன் லைக் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த ஆர்கனைசிங் ஸ்டஃப் அண்ட் ஆல் இன் ஸ்கூல் இட் செல்ஃப். ஸோ ஸ்கூல்லே வந்து ஐ காட் தட் சரி ஓகே நல்லா பண்ணுறோம், ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் ஐ திங்க் அ க்ரௌட் ஆஃப் அட்லீஸ்ட் லைக் 200 to 300 பீப்புள். அண்ட் சினிமாவில் வந்து அதானே, ஸோ டைரக்ஷனில் வந்து இட்ஸ் ஹவ் யூ ஹேண்டில் 200 to 300,000 பீப்புள் அந்த மாதிரி. ஸோ ஓரளவுக்கு பொட்டென்ஷியல் நான் ஸ்கூல்லே ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஓகே திஸ் இஸ் குட் ஃபார் மீ.
5: ஆக்சுவலி வந்து நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். ஸோ என்னோடய குரு வந்து யூஸ்வலாகவே இந்த ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்கூலில் டான்ஸ் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி சலங்க பூஜை அரங்கேற்றம் அப்படிலாம் நடக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து ஷோ மாதிரி ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இந்த மாதிரி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக எப்படி அது நடக்கும்னா, அந்த ஏதாவது இந்த பாட்டெலாம் ஆடுறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அந்த சாங்குடைய டிஸ்கிரிப்ஷன் படிப்பாங்க, ராகம் தாளம் கம்போசர் அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ண ஆரம்பித்து ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸ் பேச ஆரம்பித்து தான் நிறைய பேர் ரெஸ்பாண்ட் பண்ணினாங்க, வாய்ஸ் நல்லாயிருக்கு, மாடுலேஷன் நல்லாயிருக்கு, அண்ட் தென் உச்சரிப்பு ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் நிறையா இது கிடச்சிச்சு, பாராட்டுகள் கிடச்சிது. அண்ட் போக போக டான்ஸ் பார்க்க வரத்துக்கு ஆர்வம்

0: நீங்களும் யாராவது ஏதாவது சூப்பராக பண்ணால் அவங்கள கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ உங்கள் ஆரம்ப காலத்தில் உங்கள் திறமையை யாரெல்லாம் அங்கீகரிச்சாங்க, அந்த அங்கீகாரம் உங்களுக்கு எப்படி உதவுச்சுன்னு சொல்லுங்க.
1: ஸோ இனிஷியலாக யார் என்னோடய திறமையை அங்கீகரித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னுடைய டான்ஸ் மேம், என்னோடய குருவுக்கு தான் அந்த பெருமை சேரும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னால் பேச முடியும் அப்படிங்கிற அந்த திறமையை வெளிப்படுத்தினதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவங்க அவங்க தான். ஸோ அவங்க ஒரு ஒர்க் கொடுத்ததுனால தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு. அதுக்காக நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஒர்க்குக்காக. அப்படியே அந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்மளால் பண்ண வருது, நம்மளுக்கு இது இந்த திறமை இருக்குது போல இருக்குது. அண்ட் திறமை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது தாண்டிட்டு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கேட்டதுக்கப்புறமா மக்களினுடைய ஆடியன்ஸுடைய ரெஸ்பான்ஸ் வச்சு தான் இன்னுமே அதிகமாக என்ன நான் ஆழமாக நம்ப ஆரம்பித்தேன். உதவிச்சு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்ரிசியேஷன் ரொம்பவே பிடிக்கும் இல்லையாங்க. நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சால் மற்றவங்களுடைய பாராட்டு ரொம்பவே எதிர்பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லோரும் பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறச்சே நம்மளுக்கு அது ஒரு ஒரு பூஸ்ட் மாதிரி இருந்துச்சு.
2: ஆரம்ப காலத்தில் நோ ஒன் நியூ ஆக்சுவலி ஸ்கூலில் அது தெரியாது. ஸோ எனக்கு வந்து ஐ சும்மா கெப்ட் ஆன் டெவலப்பிங் சும்மா சாஃப்ட்வேர்லாம் நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். தென் வென் ஐ கெம் டு எம்ஓபி ஒன்லி ஐ வாஸ் லைக் ஐ டிட் அ ஃபியூ ப்ரோமோ வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் சிஓஐக்கு. அண்ட் அப்போது அந்த கெஸ்ட்டுக்கெலாம் அந்த ப்ரோமோஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் த டீச்சர்ஸ் ஸ்டாஃப் அண்ட் சீனியர்ஸ் சில பேர்லாம் வந்து ஏ நல்லாயிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ஓ ஓகே, ஸோ இதுதான் போல் மேபி ஐ எம் கோயிங் டவுன் த ரைட் ட்ராக்னு தோணுச்சு. So that was my first, I think, ஒரு சரி நல்லா பண்ற அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட்.
0: So it's nice to hear that ரெண்டு பேருக்குமே உங்க டேலண்ட்ஸ் உங்க டீச்சர்ஸ் தான் முதல்ல அங்கீகரிச்சிருக்காங்கன்னு. So moving on, நீங்க இன்ஜினியரிங் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு மீடியா ஃபீல்ட் சூஸ் பண்ணப்போ உங்களுக்கு யாரெல்லாம் மோரல் சப்போர்ட் தந்தாங்க?
2: My moral support kandipa has to be my mom, because she allowed me to take media like after I dropped out of engineering. Then I would say my department teachers, my friends, my seniors, ivanga ellarume like they provided me with that support.
1: மாரல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி சொல்லுவேன். ஸோ அம்மா வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. எல்லா வெஞ்சர்ஸ்லேயும் சரி, நான் செய்கிற எல்லா ஒரு டெசிஷன்லேயுமே அம்மாவுடைய ஆலோசனை அண்ட் அவங்களுடைய ஐடியாஸும் கலந்து தான் நான் வந்து எப்போதுமே என்ன சொல்கிறது செயல்படுத்துவேன். அப்பா வந்து அதிகமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க மாட்டார், அதிகமாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டிக்க மாட்டார். பட் தென் ஒரு பேக் போனாக எடுக்கிற எல்லா டெசிஷன்ஸ்லேயுமே அப்பா இருந்துட்டு இருப்பார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ எது செஞ்சாலும் உன்னால் முடியும், நீ பண்ணுறத பண்ணு, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதும் அவங்க தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க.
0: இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறப்போ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறது நடக்கிறது தான், ஆனால் ஃபேமிலியோட சப்போர்ட் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான். ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குமே ஃபேமிலி சப்போர்ட் நல்லாவே கிடச்சிருக்குதுன்றது மிகப்பெரிய விஷயம். ஐ விஷ் ஆஃப்டர் திஸ் இன்டர்வியூ எல்லா ஃபேமிலிஸுமே அவங்கவுங்க பசங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்களுக்கு டேலண்ட் இருக்கிற ஃபீல்ட்ஸில் போக சம்மதிப்பாங்கன்னு. ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, என்னதான் நமக்கு பிடிச்சது செஞ்சாலுமே நம்ம ஒர்க்ல குறை சொல்லுவாங்க, இல்லை எப்படி அவங்களுக்கு ஒர்க் வேணுமோ அப்படி டிமாண்ட் பண்ணுவாங்க இல்லையா. அதை நீங்க சேலஞ்சா எடுத்துப்பீங்களா இல்லை ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துப்பீங்களா?
1: இது ரொம்பவே ரிலேட்டபிளான ஒரு க்வெஸ்சன். நம்மளுக்கு பிடிச்ச வேலையை தான் நம்ம செய்கிறோம், ஆனாலும் ஏதாவது குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை. ரொம்ப எந்துவாக செய்வோம், பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வேறுபாடுகள் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இன் ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அது ரொம்பவே சகஜம். அது மைண்டில் போட்டுக்கூடாது, அதுதான் நான் சொல்வேன். அண்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று வந்தது சமீபத்தில், அண்ட் அந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணுற டேட் வந்து ரொம்ப ஷார்ட் ஸ்பேனாக இருந்தது. ஸோ டெட்லைன் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே எல்லா துறையிலையுமே டெட்லைன்ஸ் வந்து என்ன சொல்கிறது மைண்டு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் ஆக்கும். யாருக்காக இருந்தாலுமே என்ன ஒரு வேலை செஞ்சாலுமே எல்லாருக்குமே அந்த டெட்லைன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தலைவலினே சொல்லலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இது இருந்துச்சு எனக்கும். ஆனால் நம்மளது கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கிற ஃபீல்டு, அதாவது ரொம்ப யோசிச்சு நிறைய இன்புட்ஸ் போட்டு ரசனையோட செய்யணும் இல்லையா இந்த வேலை. ஸோ கண்டென்ட் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு பேச முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு உயிரோட ஒரு இமோஷனோட பேசணும் அப்படிங்கிற ஒரு வேலை அப்படிங்கிறதுனால அந்த டைம் வந்து கொஞ்சம் இடிச்சுது. ரசித்து அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியல அந்த டைம் ஸ்பேன்குள்ளே, அதுவும் டியூரேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ அந்த ஒர்க்கில் வந்து எனக்கு ஒரு எபிசோட் வந்து இவ்வளோ 30 minutes பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டியூரேஷன் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ அதிகமாக இருந்ததுனால மல்டிபிள் எபிசோட்ஸ் அந்த டியூரேஷனில் பண்ணணும் இத்தனோண்டு ஸ்பேன் ஆஃப் டைம்குள்ளே அப்படிங்கிறப்போ ரொம்பவே அது வந்து சேலஞ்சிங்காக தான் இருந்தது. பட் எனக்கு அந்த சேலஞ்ச் நான் ரொம்ப பிடிச்சி எடுத்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியாது. அங்கே உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும், ஏன்னா நார்மல் ஒர்க் லைஃப் ஸ்டைல் வந்து பாதிக்கும். அது ஒரு ஃபைவ் டேஸ்

0: ஆக்சுவலி நான் அந்த ஒர்க் பண்ணினேன், அந்த அந்த அஞ்சு நாள் வந்து ஃபுல்லாகவே முழுகிட்டேன் அந்த வேலையில். ஸோ இது ரொம்ப ஃபில்மியாக கூட இருக்கலாம், பட் அது ரொம்பவே உண்மை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறப்போ அந்த அதுக்குள்ளே அப்படியே ஃபுல்லாக இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்ளீட்லி ஐ காட் டிஸ்கனெக்டட் ஃப்ரம் தி வேர்ல்ட். ஸோ ஒரு 16 hours ஸ்ட்ரெயிட் நான் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன், அண்ட் ஸ்கிரிப்டிங்க்கே நிறைய டைம் செலவு பண்ணேன். ஸோ அந்த மாதிரி இன்ஃபேக்ட் ஐ கைண்ட் ஆஃப் மிஸ் தோஸ் டேஸ், என்னடா அது அந்த மாதிரி ரொம்ப பிஸியான நாட்கள்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற யோசனை கூட வந்திருக்கு.
1: மோஸ்ட்லி எடிட் பண்ணும்போது டெஃபினட்டாக சேஞ்சஸ்லாம் வரும், வென் தே ஆஸ்க் ஃபார் லைக் இந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் லைட்டாக அந்த கடுப்பு ஏறும். அவ்வளோ நேரம் உட்காந்து அந்த டேபிளில் உட்காந்து பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் கடைசியாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, அதுவும் எண்டுகிட்ட லைக் எல்லாம் அவுட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஃபைனல் எடுத்ததுக்கப்புறம் எடுத்தால் சரி இதை மாற்றுங்க அதை மாற்றுங்க அப்படின்ட்டு அப்போ மட்டும் செம்ம எரிச்சலாக வரும். பட் யா, இட்ஸ் த ஒர்க் அண்ட் ஐ ஜஸ்ட் லைக் ஓகே ஃபைன், ஐ ஜஸ்ட் கோ வித் இட். இஃப் இட்ஸ் வெரி ரீசனபிள் அண்ட் அவங்களுக்கு அது ரொம்ப ஒருத்தருஷம், ஐ டெஃபினெட்லி லைக் டூ தட் சேஞ்ச் ஃபார் தம்.
2: இஷ்டப்பட்ட வேலை செஞ்சால் கஷ்டங்கள் தெரியாதுன்னு சொல்ல வரீங்க, தட்ஸ் நைஸ். அடுத்த ஒரு முக்கியமான க்வெஸ்சன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது அதை எப்படி டேக்கிள் பண்ணுவீங்க, அண்ட் ஜென்ரலாகவே நெகட்டிவிட்டியோட எப்படி டீல் பண்ணுவீங்க?
1: க்ரிட்டிசிசம் அஸ் ஆல்வேஸ் எனக்கு அவ்வளோவா இட்ஸ் நாட் எஃபெக்டட் மீ, பிகாஸ் இஃப் இட்ஸ் ஆக்சுவலி லைக் ஜெனுவன் க்ரிட்டிசிசம் ஐ டேக் இட், பிகாஸ் இட்ஸ் சம்திங் அவுட் ஆஃப் லைக் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ அது கிடைக்கும் போது டெஃபினெட்லி ஐ டேக் இட். பட் இஃப் இட்ஸ் லைக் ஏதோ சப்பையாக நெகட்டிவாக சும்மா சொல்லணுமே சொன்னாங்கன்னா ஐ ஒன்ட் பாதர், ஆ ஓகே ஓகே அப்படின்னு மட்டும் நான் சொல்லி ஐ ஜஸ்ட் டேக் இட் ஆஃப், பிகாஸ் யூ நோ த டிஃப்ரென்ஸ் இஃப் இட்ஸ் லைக் ஜென்யூன் ஆஃப் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் நெகட்டிவிட்டி. ஸோ உனக்கு ஜென்யூனாக இருந்ததுன்னா ஐ ஃபீல் தட் யூ ஷுட் டேக் க்ரிட்டிசிசம் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் ஒன்ஸ் க்ரோத்.
0: ஆக்சுவலி வந்து சுற்றி இருக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லையா, நான் என்ன என் மைண்டுக்கு சொல்லிப்பேன் அப்படின்னா, இன்ஃபேக்ட் நான் அவங்களை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னா, லவ்லி கிரிட்டிக்ஸ், அதாவது அன்பான கிரிட்டிக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன் எப்போவுமே. இன்ஃபேக்ட் அது ஒரு எபிசோடாகவே கூட நான் போட்டிருக்கேன் பாட்காஸ்ட் பேஜில். ஏன்னா நீங்களே ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பர்சன் ஆர் அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களுடைய ஒப்பீனியனை நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஆப்போசிட்டாக சொல்லலைன்னா, நம்ம இந்நேரம் இந்த வேலையை நம்ம பண்ணிகிட்ருக்க மாட்டோம். என்னவாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஆட்களினுடைய பேச்சுக்களால் தான் நம்ம வளர்கிறோம். அதாவது அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, என்னதான் நம்மளுக்கு மனசுல நம்ம எடுத்துக்காம, என்னதான் நம்ம அதெல்லாம் வந்து என்ன சொல்றது இக்னோர் பண்ணாலுமே, நம்மளுக்கு அது மைண்ட்ல வந்து எங்கேயோ ஒரு ஓரத்துல அது ஹாண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அவங்களுடைய வார்த்தைகளாகவே இருக்கட்டும், இல்லை கடுமையான சொற்கள், அவர் ரொம்பவே க்ளோஸா இருக்கிற ஒருத்தர் அப்படி பேசிட்டாங்கன்னா கூட நம்மளுக்கு அது ரொம்பவே ஹர்ட்டிங்காக தான் இருக்கும். ஸோ மைண்ட்ல இருந்துட்டே தான் இருக்கும். நான் என்ன சொல்வேன்னா, அவங்கள வந்து நம்ம இப்படி திட்டுறது, இல்லை அவங்களுக்கு அந்த டைம்ல நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரூவ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஏ என்ன எதுக்கு இப்ப மாதிரி சொன்ன, அந்த மாதிரிலாம் நம்ம உட்காந்து பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக அந்த டைம் அந்த நொடியை அவங்க அப்படி சொல்கிற அந்த டைமே அவங்களை அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது ரொம்ப அப்படியே அந்த இடத்த விட்டு விளங்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பண்ணிட்டு போனாலே அதே ஆட்கள் நம்மளை புகழ்ந்து பேசுவாங்கன்னு நான் சொல்வேன். ஸோ இன்றைக்கி நம்மளை அப்படி பேசினவங்களோ அவங்கள ரொம்ப நம்ம மைண்டில் போட்டு எடுத்துக்காமல் அவங்க தான் இன்ஃபேக்ட் நம்ம பின்னாடி வளர்கிறதுக்கான ரீசன் அவங்க தான். ஸோ அவ்வளோ அன்பான ஆட்களை வந்து நம்ம திட்டுறதோ இல்லை வந்து அவங்களுக்கு எதிராக ஏதாவது கொஞ்சம் என்ன சொல்கிறது ஏதாவது ஒரு சம்பவம் செஞ்சு விடுறதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. ஏன்னா நீங்கள் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆட்கள் தான் உங்களை ஃபேமஸாகவும் ஆக்கியிருப்பாங்க, அண்ட் அவங்க தான் நீங்கள் வளர்ந்து வர ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பாங்க. ஏதோ ஒரு வேலையை நம்ம ஜாஸ்தி விகர் அண்ட் ஃபயரோட செய்கிறோன்னா அதுக்கு காரணம் அவங்களா தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு இன்ஃபேக்ட் அவங்க ஒரு ஃபியூவல்னே கூட நான் சொல்வேன். நம்மளுடைய வாழ்க்கை பயணம், நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வண்டி தான். ஸோ அதுக்கான ஃபியூவலாக கூட அவங்கள நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தான் நான் அவங்கள பார்ப்பேன். நெகட்டிவிட்டியோட எப்படி டீல் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவிட்டி எல்லா துறையிலையுமே இருக்கதாங்க செய்து. என்ன ஒரு வேலை பண்ணாலும் நம்ம வளர்கிறத பார்த்து பிடிக்காதவங்களும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இல்லை சும்மா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதே ஒரு வேலையாக கூட வச்சிட்ருக்காங்க. இன்ஃபேக்ட் நான் இது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, ரொம்பவே நோட்டபுளான ஒரு விஷயம். நான் ஒரு லேர்ன் பண்ணின ஒரு விஷயம்னு சொல்லலாம். கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணிகிட்ருந்தேன். பட் அங்கே ப்ரீவியஸாக ஆல்ரெடி ஒரு ரொம்பவே சீனியர் மோஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ இன் பிட்வீனில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோன்னே நம்ம வேலையை நம்ம ஒர்க்கை ஷோ கேஸ் பண்ண ஆரம்பித்தோன்னே அந்த ப்ரீவியஸ் பர்சனே போடுங்க, அவங்க வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே திட்டி கடுமையான வார்த்தைகள்னு சொல்ல மாட்டேன், பட் தென் நெகட்டிவாக சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, இந்த வாய்ஸ் வேணாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு தெரியும் நான் என்னோடய ஃபுல்லஸ்ட் கொடுத்துட்டு தான் இருந்தேன். பட் அது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறப்போ பீப்புள் ஹாவ் தி யூனோ ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன்ஸ். ஸோ நம்ம அதை குறை சொல்லிட்டு இவன் எதுக்கு இந்த மாதிரி சொல்கிறான், இவங்க எதுக்கு நம்மளை போய் இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கூனி குறுகி லைஃப் இஸ் என் கேம் அப்படின்னு சொல்கிறோன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது இல்லையா. அதெல்லாம் தட்டி விட்டுறோம். தளபதி சொல்கிற மாதிரி, பாட்டில் சொல்கிற மாதிரி, இன்னொரு த நெகட்டிவிட்டி நண்பா தான். அது ஒரு முக்கியமான ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அன்னைக்கு நான் வந்து அப்படி பேசிட்டாங்களே, பழைய ஆள் தான் வேணும் போல இருக்கு, நம்ம வந்து விட்டுட்டு போயிடலாம் வேலையை அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பை நம்ம லைஃப்பில் எதுவுமே எடுக்கவே முடியாது. ஸோ அதான் இக்னோர் பண்ணிடணும், அவ்வளோதான்.
2: ஒரு வளர்ற பர்சனுக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் முக்கியம். அண்ட் நெகட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டேக் இட் ஈஸி பாலிசி தான் பெஸ்ட்னு சொல்கிறீங்க. இந்த வருஷம் யாராவது சொல்லி கேட்கணும்னு நான் ஏங்கினது உண்டு. நீங்கள் ரெண்டு பேருமே இதை சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உங்களுக்கு மல்டிபிள் பேஷன்ஸ் இருக்கா? அதாவது இந்த ஒரு ஃபீல்டில் மட்டும் இல்லாமல் மற்ற ஃபீல்ட்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்படி இருந்தால் அது என்ன ஃபீல்ட், அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க?
0: Yes, actually, I've always been a person who has got multiple passions. So, ஒரு விஷயத்தை மட்டுமே செஞ்சால் கொஞ்சம் சந்தோஷத்தை தரும். ஆனால் நிறைய விஷயங்களை செய்கிறப்போ அது ஜாஸ்தி, பிடிச்ச விஷயங்கள் நிறையா செய்கிறப்போ அது இன்னுமே நிறைய சந்தோஷத்தை தரும் இல்லையா. ஸோ லைஃப் ஃபுல்லாக ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனுங்கிறதுனால மல்டிபிள் பேஷன்ஸ் வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஸோ அதனால் எனக்கு என்ன அப்பார்ட் ஃப்ரம் ஆர்ஜேயிங், அப்பார்ட் ஃப்ரம் யூனோ ஆங்கரிங் ஷோஸ் அண்ட் ஸ்டாஃப், அது தவிர்த்து எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிளாசிக்கல் டான்ஸர். சின்ன வயசுலேயே வந்து பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்தேன் அண்ட் ஸ்டில் ஐம் லேர்னிங். ஸோ அந்த ஃபீல்டில் வந்து டான்ஸ் டியூட்டராகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எங்களுடைய குரு கிட்டேயே. ஸ்டில் ஐம் அண்டர் தி கைடன்ஸ் ஆஃப் மை குரு. ஸோ அதில் வந்து கிளாஸஸ் எடுக்கிறது, அந்த குட்டி குழந்தைங்களுக்கு எடுக்கிறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ பிற்காலத்தில் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் ஹேண்டாக இருக்கும். அந்த பேஷன் நம்மளுக்கு எது எப்பயாவது உதவும் ரொம்ப லோவாக இருக்கிற டைமில் அப்படிங்கிறதுக்காக அது இன்னும் பர்சியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் அதில் கொஞ்சம் டிப்ளமோ அண்ட் அதர் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸும் டான்ஸில் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் தேர். அண்ட் இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு குட்டி கனவு இருக்குது. ஸோ அது எப்பயாவது நிறைவேறும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபியில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு பேஜ் ஒன்று வச்சுருக்கேன் அண்ட் முன்னாடிலாம் வந்து ஈவெண்ட்ஸ் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இனிஷியலாக ஒரு சாதா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் தான் எடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா ஐஃபோன் 6 ஆரம்பித்தேன் அண்ட் தென் யூனோ ட்ரான்சிஷன் டு ஐஃபோன் 11. ஸோ ஐஃபோனோகிராஃபராக தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது வந்து சும்மா ஜென்ரலாக நம்ம கண்ணில் பார்க்குறது அந்த மாதிரி படுறது அதுதான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏதாவது ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு ஆர் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஷோஸ் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் கேமரா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கிட்டேருந்து கடன் வாங்கி எடுக்கிறது உண்டு. யூஸ்வலாக ஐ காட் திஸ் யூனோ கோட். எப்போதுமே எனக்கு வந்து அந்த ஃபோட்டோவை கேப்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வுகளோட கேப்சர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரேதர் தேன் கேப்சரிங் ஹவு இட் லுக்ஸ், ஐ லைக் டு கேப்சர் ஹவு இட் ஃபீல்ஸ். ஸோ இது ஒரு பேஷன். அண்ட் இதை தவிர வந்து ஃபிட்னஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அது ஒரு பேஷனே சொல்ல மாட்டேன், பட் தென் அது பேஷனு சொல்கிறதுல தப்பு இல்லை இல்லையா. ஆக்சுவலாக ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறதும் ஒரு விதமான கலை தான். ரொம்ப ஜிம்மஹாலிக், அது இப்போ தான் சமீபத்தில் ஆரம்பித்த ஒரு வேலைன்னு நான் சொல்லுவேன். இந்த லாக்டவுனில் ஃபிட்னஸ் மேலே அதிகமாக ஆர்வம் வந்தது அண்ட் இந்த அடாப்டேஷன் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய என்ன சொல்ற ஃபேக்டராக இருக்கு இல்லைங்க எல்லாரோட லைஃப்லையுமே. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுல அதிகமாக ஆர்வம் வந்தது. ஸோ அது ஒரு பேஷனாகவும் சொல்வேன்.
1: ஸோ ஐ நெவர் பிலீவ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பேஷன் தான் இருக்கும்ட்டு. ஐ கேன் ஹாவ் மல்டிபிள் பேஷன்ஸ் அண்ட் ஸ்டில் நாட் லைக் பி பேட் அட் இட். எனக்கு கீபோர்டு இன்ட்ரெஸ்ட், ஸோ கீபோர்டு ஐ டூ. எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட், எடிட்டிங் ஐ டூ. டைரெக்ஷன், மேனேஜ்மெண்ட், ஸோ தேர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே. பட் ஐ ட்ரை டு டென் டு கிவ் இட் மை பெஸ்ட் அண்ட் விச் எவர் ஒர்க்ஸ் அவுட் ஒர்க்ஸ் அவுட். தட்ஸ் ஆல் ஐ சி லைஃப் ஆஸ். ஸோ இட் வில் பி எனக்கு நல்லதாக இருக்கும். ஒரு 3 ஸ்ட்ரீம் வச்சுட்டு ஒர்க் பண்ணுறது ஆல்சோ வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் மீ டு டூ.
2: இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் ரெண்டு பேருமே ஆல் இன் ஆல் அழகு ராணிகள் தான். ஸோ இந்த ஷோவோட கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. அது என்னென்னா, எப்படி நீங்கள் மல்டி டாஸ்க் பண்ணுறீங்க வித் யோர் மல்டிபிள் பேஷன்ஸ் அண்ட் நீங்கள் எப்படி எது பண்ணாலும் இவ்வளோ உற்சாகமாக பண்ணுறீங்க?
1: ஸோ 3 ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எடிட்டிங்கில் சில வேலை ஓடிட்டுருக்கும், டைரெக்ஷனில் சில வேலை ஓடிட்டுருக்கும், மேனேஜ்மெண்ட்டில் சில வேலை ஓடிட்டுருக்கும். ஸோ எவ்ரி திங் இட்ஸ் ஜஸ்ட் அப் டு மீ ஆன் ஹவு ஐ ஷுட் ப்ரையாரிட்டைஸ் எவ்ரி திங் அண்ட் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அந்த டைமில் தான் ஐ ஹாவ் டு டிசைட். ஸோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு கீப் மை செல்ஃப் பிஸி. ஸோ சும்மா இருக்கா இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு மூணு விஷயம் அங்கங்கே பண்ணிட்டு இருக்கேன்னா இட் ஹெல்ப்ஸ் கீப் மீ ஆக்கியபைட் அண்ட் இட்ஸ் ஆல்சோ வெரி ஐம் ஆல்சோ வெரி ஹாப்பி டூயிங் இட்.
0: ஸோ மல்டிபிள் பேஷன்ஸ் இருக்கிறதுனாலையும் என்னன்னு தெரியல இந்த மல்டி டாஸ்கிங் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு எப்படின்னா ஒரு ஐடலாக உட்காந்துருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. ஆல்சோ பீயிங் அன் எக்ஸ்ட்ரோவர்ட் ஐ லைக் டு மிங்கிள் வித் பீப்புள் அண்ட் இன்ட்ராக்ட் வித் பீப்புள் அ லாட். ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். இல்லைனா எனக்கு இந்த ப்ரொடக்டிவிட்டி கில்ட்டில் ட்ராப் ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு யோசனைலாம் வரும். இப்போது ஆர்கனைசிங் தாங்க மேட்ரு எல்லாத்துலேயுமே. ஒரு ஸ்கெட்யூல் பண்ணி ப்ராப்பராக பிளான் பண்ணுறது வந்து இந்த சும்மா இந்த ப்ரொடக்டிவிட்டி ஹேக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நெட்லலாம் பார்க்குறோம். பட் உண்மையிலேயே அதெல்லாம் வந்து இட் இல் ஒர்க். ஒரு ஒரு பென்னு பேப்பரை எடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணோம் அன்றைக்கி டு டூ லிஸ்ட்டு ஆர் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் உங்கள் வீக்கை அப்படின்னு சொல்லி உட்காந்து எழுத ஆரம்பிச்சிங்கனாலே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே இவ்வளோ அதுவும் அதை முடிச்சதுக்கப்புறமா ஒரு டிக்கு மாதிரி சும்மா போகிறது. இட் மைட் யூனோ சவுண்ட் அ பிட் சைல்டிஷ் ஆர் மைட் சவுண்ட் அ பிட் ஓகே இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கே யூஸ்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு நாள் இருக்குது அப்படின்னா ஐ கைண்ட் ஆஃப் ஆர்கனைஸ் மை செல்ஃப். ஒரு ஒரு நாள் வந்து நம்ம பாட்காஸ்ட் பேஜ்க்கு ஏதாவது பண்ணணும், அதாவது மேபி ஐ ரிலீஸ் அன் எபிசோட் on my podcast page. இன்னொரு நாள் வந்து ஃபோட்டோகிராஃபி பேஜ்க்கு ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஹோம் ஷூட்ஸ்லாம் எடுப்பேன். வீட்லேயே இப்போது ஆக்சசரி ஷூட்ஸ் ஜுவல்லரி ஷூட்லாம் இருக்கு இல்லையா, ஒரு நேச்சரோட ஏதாவது ஃபேசினேட்டிங்காக ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பேஜ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ், ஒரு டான்ஸ் கவர் வந்து பண்ணணும் அப்படின்னு யோசனை வச்சுப்பேன். அது வந்து நம்ம இப்போ ப்ரைவேட் அக்கௌண்ட்லேயே ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு டான்ஸ் கவர், ஏதாவது பிடிச்ச பாட்டுக்கு பிடிச்ச மாதிரி கோரியோ பண்ணி அது வந்து நம்ம ஷோகேஸ் பண்ணுறது. அது அடுத்து வந்து இப்போ இந்த ஃபிட்னஸ் வந்து எவ்ரிடே லைஃப் ஸ்டைலில் ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு எனக்கு. ஸோ எவ்ரிடே ஐ ஃபீல் லைக் ஒர்க்கிங் அவுட் ஃபார் அன் அவர் ஆர் ஸோ. ஸோ ஒரு 20 to 25 மினிட்ஸ் பிராணாயம் மெடிடேஷன். ஸோ நம்மளை எப்படி என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து யாரும் சொல்லிலாம் வராதுங்க, நம்மளே நம்மளுக்கு மேலே அக்கறை இருந்து. ஸோ அது எல்லாத்துக்குமே கீ பாயிண்ட் ஒரு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி தான். இஃப் யூ லவ் யுவர் செல்ஃப் யூ காட் டு டூ ஆல் திஸ். நம்ம மனசை ரொம்ப தூய்மையாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்மளை தவிர யாருமே ஒரு ஐடியலான பர்சன் இருக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில் போய் தேடி அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதான் பேசிக்காக பிளானிங் அண்ட் ஸ்கெட்யூலிங் வில் ஒர்க் தி பெஸ்ட் ஸோ தட் யூ கேன் பிகம் ஆர்கனைஸ்ட். எப்படி உற்சாகமாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாகவே நீங்களே ஆழமாக யோசிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சாதான் நம்ம செய்வோம். செய்கிறது வந்து எப்படின்னா இப்போ உங்களுக்கு சும்மா இப்போ உங்களுக்கு குக்கிங்கே பிடிக்காது ஆனால் நீங்கள் போய் குக் பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு சோம்பல் தனம் வந்துடும். As long as you are being forced by someone, we will not do it. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம பிடிச்சிதான் செய்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய கேஸில் இருக்குது. அதனால எதுவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் வெளில வரும். ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃபி பிடிச்சதுனால தான் ஐ எம் டூயிங், யாரோட கம்பல்ஷன்லையும் நான் பண்ணல. அது ஒரு பேஷனாக இவால்வ் ஆயிருக்கனாலே அது இட் ஹாஸ் காட் சம்திங் டு டூ வித் யுவர் ஹார்ட்ஸ் டிசையர். ஸோ கண்டிப்பாக அது எக்ஸைட்மெண்ட்டோட அதிக எந்தோசியாசத்தோட இவென்ச்சுவலி உற்சாகமாக தான் எண்டில் முடியும். ரிசல்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கா அந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் இருக்கிறவங்க ரேஞ்சுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஸோ ரிசல்ட்டை எய்ம் பண்ணி பண்ணாமல் அந்த ப்ராசஸில் ஒரு என்ஜாய்மெண்ட்டோட உங்களுக்கு பிடிச்ச செய்கிறீங்கல்ல அவ்வளோதான். ஸோ எல்லாமே அப்படி தான், பிடிச்ச விஷயங்கள் செய்கிறதுனாலையும் என்னென்னு தெரியல உற்சாகம் தானாக வந்துடுது. அதை போய் தேட வேண்டிய அவசியம்லாம் இல்லவே இல்லை. ஸோ ஐ திங்க் உங்களோட க்வெஸ்சன்ஸ்க்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். யா
2: An ideal brain is the devil's workshop nu solvanga, so it's nice that you're always engaged and ungalku pidicha valaya pandringa. I'm really happy for you. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு நிறைய பேருக்கு இருந்த குழப்பம் தீர்ந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரியே எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச வேலையை தேர்ந்தெடுத்து அதுல அவங்க எக்ஸல் பண்ணுவாங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ பிரீத்தி அண்ட் மார்கரெட் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ். இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு எல்லா கேள்விக்கும் சிறப்பா ஆன்சர் பண்ணதுக்கு உங்க ரெண்டு பேருக்கும் MOPCRS சார்பா என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கேட்டிங்களா மக்களே, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, உங்க வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும், மனசுக்கும் நிறைவா இருக்கும். எப்பவும் அடுத்தவங்களுக்காக உங்க பேஷனை மாத்திக்காதீங்கன்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜேஸ்வர்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPCRS 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை. உங்கள் ஃபீட்பேக்ஸை நீங்கள் crsmop@gmail.com மெயில் பண்ணலாம். ஐ ரிப்பீட், நீங்கள் அனுப்ப வேண்டிய மெயில் ஐடி crsmop@gmail.com.
3: அம்மா வேலையா இருக்கீங்களா? சரி நான் அப்புறம் வரேன்.
4: அதெல்லாம் இல்லடா, சொல்லுடா செல்லும், என்ன விஷயம், ஏதாச்சும் வாங்கி தரணுமா?
3: இல்லை அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.
4: சொல்லுடா.
3: நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்றேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதுல ஒரு சின்ன பிரச்சனை.
4: என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லு அம்மாட்ட.
3: நான் ஒரு போஸ்ட் போட்டேம்மா என்னோட ஃபோட்டோவை, தோ இந்த ஃபோட்டோ தான், இந்த ஃபோட்டோ நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பையன் அவனோட மீம் பேஜில் ஒரு மீம் போட்டிருக்கான். அந்த மீம் என்னோட காலேஜ் ஃபுல்லாக பரவி நான் இப்போ காலேஜ் போனாலும் என்னை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்கம்மா.
4: அந்த பையன்கிட்ட பர்சனலா மெசேஜோ இல்ல நேர்ல பேசி பாத்தியாடா?
3: நான் மெசேஜும் பண்ண நேர்லயும் போய் பேசினமா. நான் என்ன திருப்பி திருப்பி கலாச்சிட்டே தான் இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதான் உங்ககிட்ட கொஞ்சம் வந்து பேசினா எனக்கு ரிலீஃபா இருக்கும்னு வந்தேன்.
4: ஃபர்ஸ்ட் இதை பற்றி ஓப்பனாக வந்து என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் யூடா. இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டை போய் பேசி பார்க்கலாம். அவங்க ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க. அது நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலனா நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்லைன் ட்ரை பண்ணலாம்.
3: சரிம்மா, உங்ககிட்ட பேசினதே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. நம்ம நாளைக்கு வேணால் போய் மேனேஜ்மெண்ட் கிட்ட பேசலாம்.
4: எந்த விஷயமா இருந்தாலும் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ ஓப்பனாக பேசுடா. நாங்கள் உன் கூடவே இருப்போம் என்னவா இருந்தாலும்.
3: இந்த மாதிரியான சைபர் புல்லிங் உங்களுக்கும் நடந்துச்சுன்னா உங்கள் அப்பா அம்மா கிட்டேயோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ போய் க்ளோஸாக பேசுங்க. அப்படி உங்களால் பேச முடியலனா எவ்வளவோ சைபர் செக்யூரிட்டிக்கான வெப்சைட்ஸ் அண்ட் ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 15520 அப்படிங்கிற ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணிங்கன்னா யாராக இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் தருவாங்க.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஹாய், திஸ் இஸ் சிங்கர் ராகுல் நம்பியார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ அம் பார்ட் ஆஃப் தி கிரீன் பீஸ். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐ திங்க் வி ஷுட் லவ் அவர் பீப்புள் அண்ட் லவ் அவர் பிளேஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒன்லி இஃப் யூ ஸ்டார்ட் லவ்விங், அப்போ தான் எங்களுக்கு வந்து வில் ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த சொசைட்டி, வில் ஸ்டார்ட் பீங் பார்ட் ஆஃப் த things around us. So adhuve vanduchuna, if you start loving things na, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. Ipove or ban vanduchu marinaala, so adu vandu or nalla or initiative. Adhe mari what I'm saying is, nama ipo we are totally in love with our house, in love with our parents and things like that. So appadi irukumbodhu nama vandu edhum thappu panna mattom. So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean, we'll definitely won't do things that will spoil the environment. So idhu vandu manasula vechi, if you just go out, it's very simple, and or love vechi will definitely you know not spoil it.
1: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vachan kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aadavachan.
0: நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறது MOPN சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து கேளுங்க.
2: You're listening to

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: பொதுவாக யங்ஸ்டர்ஸ்னாலே குட்டி செவரில் உட்காந்து அரட்டை அடிப்பாங்க அப்படிங்கிற தவறான பிம்பத்தை உடைச்சு ஒத்த செவரில் உட்காந்து இசை ஆரம்பிச்சு பின்பு ஒத்த செவரு அப்படிங்கிற பேர்லேயே மக்களுக்காக இண்டிபெண்டாக இசையமைச்சு என்டர்டெயின் பண்ணிட்டு வராங்க. அந்த ஒத்த செவர் இசைக்குழுவின் ஃபவுண்டர்ஸான பிரவேகா மற்றும் தருண் சேகர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்க இசை பயணத்தை குறித்து பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் தருண். வணக்கம் பிரவேகா.
2: வணக்கம்.
1: இசை வாழ்க்கைக்குள்ள வரக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம வானொலி நேயர்களுக்காக ஒரு சின்ன அறிமுகம்.
2: இசை வாழ்க்கைக்கு அறிமுகம் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து கட்டடக்கலை படிச்சுட்டு இருந்தோம். ஒசூரில் அதியமான் கல்லூரின்னு ஒரு காலேஜில் வந்து ரெண்டு பேரும் கட்டடக்கலை படிச்சுக்கிட்டு இருந்தோம். ரெண்டு பேருக்குமே, தருண் வந்து மதுரை, நான் சென்னை. சின்ன வயசுலேருந்து நிறையா பாட்டு கேட்டு நிறையா அதோட விளையாடி அந்த மாதிரி இருந்து, நாங்கள் கரெக்டாக காலேஜ் படிக்கும்போது ஒரு மூணாவது வருஷம் அப்போ வந்து ஜென்ரலாக அப்போ தான் இன்டர்நெட் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்குது, எல்லார் கைக்கும் போக ஆரம்பிக்குது, டெமோக்ராட்டிஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டயத்தில் வந்து நாங்கள் யூடியூப்பில் குரங்கன் அப்படின்ட்டு ஒரு பேண்டோட மியூசிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். தருணுக்கும் எனக்கும் அதை பார்த்தோடனே ரொம்ப பிடிச்சி போகுது. ஒன்று, தமிழில் இந்த மாதிரியான ஒரு இசை இருக்குது, இது சூப்பராக பண்ணுறாரு ஒருத்தர் அப்படிங்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே டயத்தில் தான் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டயத்தில் எங்களுக்குள்ளே இருந்த நிறைய குழப்பம், நாங்கள் எங்களை பற்றி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு நானும் தருணும் அப்படியே எழுத ஆரம்பித்தோம். அப்படியே சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம். சும்மா அப்படியே ஜென்ரலாக ஒரு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சோம் கேபருக்கு, இந்த மாதிரி நாங்களும் இந்த மாதிரி பாட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. உடனே அவர் வந்து, ஏ சூப்பர்ரா, நீங்கள் இந்த மாதிரி ஷோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ தான் வந்து ஒத்த செவரு அப்படிங்கிற ஒரு ஐடியாவே துவங்குச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா ஜாலியாக, இப்போவும் அப்படிதான் ஜாலியாக ஊர் சுற்றிட்டு பாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன்.
3: பசங்க பாட்டு கேட்குறதுன்றது எப்பவுமே இருந்தது, அது ஒரு டைம்ல தான் இசை வந்துச்சு அப்படின்றது சொல்ல முடியாது.
2: ஆ கரெக்ட்.
3: அது சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே கேட்குற மாதிரி பாட்டுலாம் கேட்டுட்டு இருக்குது. ஸோ அது ஒன்றும் அந்நியமாலாம் பண்ணல.
2: கூட்டத்துக்கு நடுவில் நான் கத்தி, தருண் கத்தி, எல்லாரும் எங்களை அடிச்சு, அதெல்லாமும் எப்பவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது ஒரு புது மொமெண்ட், அதாவது அந்த மொமெண்ட்லேருந்து ஆரம்பிச்சது அப்படின்ட்டுலாம் ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக அப்படியே.
1: இப்போ வந்து குரங்கன் எரா பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆனீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஸோ அதோட தாக்கம் உங்கள் இசை வாழ்க்கையில் எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுச்சு?
3: இதுக்கு முன்னாடி வரையும் பாட்டு கேட்கணும்னு தான் தோணுச்சு, பாட்டு பண்ணணும்னு தோணுதில்லை. குரங்கன் கேட்டதுக்கப்புறம் தான் பாட்டு பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா அதோட வார்த்தைகள், அவங்க பேசுகிற விஷயம் எல்லாமே ரொம்ப சாதாரணமான ஒரு துணியில் தான் இருக்குது, ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்மில் தான் இருக்குது. ஆனால் அவங்க சொல்லணும்னு நினைக்கிற அதோடய கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லாருமே எங்களாலையும் பாட்டு பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. ஸோ இவரை கேட்டதுக்கப்புறம் தான் பாட்டு பண்ணுறது அவ்வளோ எல்லோரும் நாங்களும் பண்ணலாம் அப்படின்றது தோண ஆரம்பிச்சு.
2: ஆமாம், அவரோட ஃபார்மும், லைக் ரெண்டு பேரோட ஃபார்மும் சரி இல்லை அவங்களோட இசையும் சரி, ரொம்ப சிம்பிளான விஷயங்களை பேசி, பட் ஆனால் அது அதுக்குள்ளே நிறைய போயட்டிக்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஐடியாஸையும் அதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டு அந்த மாதிரியான மியூசிக்காக இருந்துச்சு. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. சப்டெக்ஸ்டில் எல்லாத்தையும் பேசிச்சு, டைரெக்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேசாமல் எல்லாமே சப்டெக்ஸ்டுவலாக இருந்துச்சு. அண்ட் அதே சமயம் அது சினிமா இசை இல்லை, ஒரு கதையை நகர்த்துறதுக்கோ இல்லை ஒரு கதைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ உருவாக்கப்பட்ட இசை இல்லாமல், ஒரு மனுஷன் தனியாக அவனுக்கு தோன்றத இசையாக மாற்றுறது அப்படிங்கிறது தமிழ்லேயே நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது இதுக்கு முன்னாடி அது யாரும் பண்ணலங்கிறதெல்லாம் இல்லை, பட் எங்களுக்கு ரொம்ப கனெக்டான, நாங்கள் அந்த வயசில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்த பிரச்சனைகளை வேற ஒரு ஆள் பாடி கேட்குறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. அதனால தான் மியூசிக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணுச்சு.
1: இப்போ அந்த மியூசிக் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சினிமா வாழ்க்கைக்குள்ளே போகாமல் இண்டிபெண்ட்டாகவே நம்ம பண்ணலாம், இண்டிபெண்ட்டாக பண்ணாலே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எப்போ முடிவெடுத்தீங்க?
3: அது ஆரம்பம் தான், எங்கேருந்து ஆரம்பிக்கிறோன்னா நாங்கள் வந்து எங்களோட பர்சனல் ஃபீலிங்ஸை பாட ஆரம்பிக்கணுன்றதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த இடத்துல சினிமா எங்கேயுமே வரல எங்களுக்கு தெரிஞ்சவளவு. ஸோ இதை இங்கே தான் கொண்டு போகணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லன்னு தான் சொல்லுவேன். ஸோ அது அங்கேயும் போகலாம், இங்கேயே சுற்றலாம். நாங்கள் இது என்ன பண்ணுன்றதையே, நாங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தோன்றதுலேருந்து தான் இது ஆரம்பிக்குது. நாங்கள் சினிமாவுக்கு பாட்டு பண்ணணுன்றதுக்காக இந்த பேண்ட் ஆரம்பிக்கல. ஸோ எங்கள் ஜேர்னியில் அது ஒரு பாட்டாக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஜாலியாக தான் இருக்கும்.
2: ஆமாம், ஒரு ஃபார்மாக சினிமா மியூசிக்குங்கிறது ஒரு தனி ஃபார்ம், அது ஒரு அது அது வேற ஒரு தளத்தில் வேற ஒரு விதமான எக்ஸ்பிரஷன் அதுக்கு தேவைப்படுது. நாங்கள் எங்களுக்காக மட்டும்தான் பாட்டு பண்ணுறோம், அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம், அவ்வளோதான்.
1: ஸோ இப்போ நீங்கள் இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு உங்களுக்கு வந்து குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை தயங்கி இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் மியூசிக்ல வந்து சக்ஸஸ் ஆக முடியுமா, அல்லது இதை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி இல்லை இண்டிபெண்டன்ட் மியூசிக்கும் இப்போ நிஜமா இப்போ க்ரோ ஆகிட்டு வர ஒரு இதுதான், பட் நீங்கள் அந்த முடிவில் எப்போ ஸ்ட்ராங்கா நீங்கள் அந்த தயக்கத்தை எல்லாம் உடச்சிட்டு?
3: அதான் திரும்பி நாங்கள் எதுக்கு இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறோன்றது தான் இதுக்கான ஆன்சர். நாங்கள் ஃபேமஸ் ஆகிறதுக்கு ஓ இதை வந்து சஸ்டெயினபிளாக கொண்டு போகணும், இதில் இருந்து காசு சம்பாதிக்கணுன்றதுக்காகவோ இது பண்ண ஆரம்பிக்கல. ரொம்ப பர்சனலான எங்களுக்கு தோன்ற விஷயங்களை பாட ஆரம்பிக்கணும், நாங்கள் சில விஷயங்கள் யோசிக்கிறோம்ல அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லணுன்றதுக்காக ஆரம்பிச்சது. ஸோ இந்த அடிப்படையில் அது வரலன்னு தோணுது.
2: சக்ஸஸ்ன்றாங்க அப்படின்னா என்னட்ல எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அது தேவையும் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வேலை செய்கிறோம், வாழ்க்கையை வாழறோம், எங்களுக்கு நிறைய விஷயம் நடக்குது, நாங்கள் நிறைய மனுஷங்களை பார்க்குறோம், நிறைய கதை கேட்குறோம், அது மூலயமா நாங்கள் ஏதோ பண்ணணும்னு எங்களுக்கு தோணுது, அதை மியூசிக்காக பண்ணுறோம். இதுக்கு நீங்கள் இண்டிபெண்ட் மியூசிக்னு லேபிள் பண்ணாலோ ஆல்டர்னேட் மியூசிக்னு லேபிள் பண்ணாலோ இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு இதுவே மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக்காக கூட இருக்கலாம், எங்களுக்கு அது தெரியாது. அட் தி எண்ட் ஆஃப் த டே நாங்கள் எங்களுக்காக மட்டும்தான் பாட்டு பண்ணுறோம், அதில் நாங்கள் அதுதான் சொல்ல வரோம். அண்ட் எந்த ஒரு எங்களுக்குன்னு நாங்கள் ஒரு இதை ரீச் பண்ணணும்னோ இல்லை நாங்கள் இதுதான் எங்கள் டெஸ்டினேஷன்னோ இல்லை இது பண்ணிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அந்த மாதிரியான கோல்ஸ்லாம் எங்களுக்கு ஜென்ரலாக இல்லை, எங்களுக்கு அது புரியவே புரியாது. நாங்கள் ஜென்ரலாக அப்படியே இருக்கோம், ஏதாச்சும் நடக்கும்,
1: அது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி நீங்கள் வந்து குரங்க நேராக பார்த்து அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. அதை தவிர வேற மியூசிக்கில் வேறு யார் யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன்?
3: மதுரையில் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது மதுரையில் ப்ளூ பேர்ட்ஸ் ராஜசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து 80களிலேயே வந்து தனி இசை, தமிழ் தனி இசை எப்படின்னா தமிழ் ப்ளூஸ் பாடல்கள், ஸோ இதெல்லாமே வந்து மதுரையில் பாடிட்டு இருப்பார். அந்த பாட்டெலாம் மதுரையில் பயங்கர ஃபேமஸ், இவரோட கேசட்டில் எல்லாருமே வாங்குவாங்க. இது சினிமா பாட்டு இல்லை, இவரோட சொந்த பாட்டு, ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கும் தமிழ் பாட்டு. ஸோ இவரெல்லாம் பார்த்து தான் வளர்ந்தது. ஸோ இவரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கிட்டார் எடுக்கணுன்ற ஆசை வருது. ஸோ இவர் ஒரு சிடி தராரு கிராஸ் ரோட் கிட்டார் ஃபெஸ்டிவல்ஸ்னு சொல்லிட்டு, அதில் வந்து உலகத்தில் இருக்கிற வேறு வேறு ஆர்டிஸ்டெல்லாம் பாப் டிலன், பாப் மேர்லி, எரிக் கிளாப்டன், ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்க்கும்போது இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஸோ நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் என்னோடது எல்லாமே வந்து எனக்கு பிடிச்சது எல்லாமே ரொம்ப பழைய ஆர்டிஸ்ட் தான், அவர் தான் வந்து கண்டெம்பரரி.
2: எனக்கு வந்து மியூசிக் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பித்ததே வந்து ஐபாடில் தான். ஸோ நான் ரொம்ப ஐபாடில் ஐடியூன்ஸில் என்ன பாட்டுருக்கோ அது தான் அதிகமாக கேட்டு எனக்கு சின்ன வயசில் பழக்கமாக இருந்துச்சு. கண்டிப்பாக எது ஆரம்பத்தில் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா யோகிபியோட ஒர்க்கு, அதெல்லாம் பயங்கர
3: ஷான் ரால்டன்,
2: பிரதீப், வேற ஸோ அந்த டயத்தில் இருந்த ஸ்வராத்மா மாதிரியான பேண்டு, பீட்டர் கேட் ரெக்கார்டிங் கம்பெனி. இந்தியாவில் இன்டர்நெட் ஏறால தான் நாங்கள் பாட்டு பண்ண ஆரம்பித்த போது இன்டர்நெட் செம ஃபேமஸ் ஆயிருச்சு. இன்டர்நெட்டில் வந்து யார் வேணால் எதை வேணால் ரிலீஸ் பண்ணலாம், அதை யார் வேணால் கன்சியூம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பாட்டுக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு இவன் இந்த மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கான் அந்த மாதிரி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். அதனால எங்களுக்கு குளோபலான எக்ஸ்போஷரும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிது. அதாவது இப்போது இன்றைக்கி என்ன மாதிரியான பாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்போஷரும் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதான் இன்ஸ்பிரேஷன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய
1: இப்போது உங்களை மாதிரியே வந்து தன்னார்வமாக இசை கற்றுக்கிற நிறையா இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு இசை சொல்லித்தர ஐடியா அவங்களுக்கு கிட்டே ஏதாச்சும் இருக்கா?
3: ஸோ அதான் யாரும் சொல்லித்தர தேவையில்லை, யூடியூப்ல நிறைய லெசன்ஸ் இருக்குது, போய் படிச்சுக்கலாம்.
2: ஆ, எதையுமே யாருமே சொல்லித்தர தேவையில்லை, சும்மா ஜென்ரலாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஏதாச்சும் நடக்கும், அதுவே உங்களை என்ன செய்யணும்னு தோண வைக்கும், அப்படியே தான் போகும். எங்களுக்கு தெரில, எங்களுக்கு வந்து நாங்கள் எதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம்னா நாங்கள் சந்தித்த மனுஷங்க, நாங்கள் நிறைய ஊர் சுற்றுவோம், நிறைய காலேஜ் படிக்கும்போது நிறைய ஊர் சுற்றுவோம், அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமான டைமாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்த மனுஷங்க, திருவண்ணாமலையில் சந்தித்த மனுஷங்க அவங்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்காங்க. அவங்க இதே ஃபார்ம் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவங்க வேறு வேறு ஃபார்ம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்க ஆட் பண்ணணுங்கிறது கூட அவசியம் இல்லை, அவங்க ஜென்ரலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ
3: அதான் அவங்க அவங்களோட ஒர்க்கே நமக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத்தருக்கும்.
2: ஆமாம், அவங்களோட இருத்தலே அவங்க வாழற விதமே நமக்கு வந்து சம, அதாவது நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை வந்து சம கேள்விக்குறியாக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம அப்படின்ட்டு திருப்பி திருப்பி எங்களை கேட்க வச்சிச்சு. ஸோ ஆமாம், யாரும் யாருக்கும் எதையும் கற்றுத்தர தேவையில்லை தான் நாங்கள் நினைக்கிறோம்.
1: உங்களோட நிறைய ஒர்க்ஸ் வந்து ஒரு தனி மனிதனோட எண்ணத்தை வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ மியூசிக் இல்லைன்னா உங்களோட எண்ணத்தை நீங்கள் எந்த ஆர்ட் ஃபார்மில் வெளிப்படுத்திருப்பீங்க?
3: படம் வரைவோம்.
2: ஆமாம், வரைவோம், கிராஃபிக் டிசைன் பண்ணுவோம், படம் பண்ணுவோம், எழுதுவோம். தருணும் வரைவான், நானும் வரைவேன், நானும் எழுதுவேன், தருணும் எழுதுவான், அதெல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். அதுதான், அதை வந்து நாங்கள் இன்டர்நெட்டில் போட்டு எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்றதில்ல, அவ்வளோதானே ஒழிய ஜென்ரலாக எல்லா விதமான ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேயும் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஃபிலிம், நான் படித்தது ஃபிலிம் தான். ஸோ நான் ஃபிலிம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தருண் வந்து பண்ணுற வுட் ஒர்க் அது அவனுக்கு ஒரு வேறு, அதை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிலேயே சூப்பரான ஆர்ட் ஃபார்ம் எதுனா அவன் பண்ணிகிட்டு இருக்கிற வேலை தான், எங்களை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்குது. ஸோ அதான்.
1: ஸோ உங்களோட வுட் ஒர்க்ஸை வந்து உரு அப்படிங்கிற பெயரில் வந்து பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: ஸோ அது வுட் ஒர்க்ஸ் இல்லை, அது இன்ஸ்ட்ருமெண்ட் மேக் பண்ணுறேன். ஸோ அதுவும் வுட் ஒர்க் தான், ஆனால் என்ன மாதிரின்னு சொல்கிறேன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கிங், ஸோ அது வந்து ஸ்கூல் டைம்லேருந்து பண்ண ஆரம்பிச்சது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தேடினே கிடைக்கல, அப்போ வந்து பண்ண ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அதை ப்ராப்பராக கற்றுக்கிட்டது ஆரோவில்ல. இப்போ வந்து உருன்ற ஒரு பேரில் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். உருன்றது என்னென்னா வந்து இந்திய இசைக்கருவிகள், அழிஞ்சு போன இசைக்கருவிகளை அதுக்குண்டான தேவையை கருதி அதை மீட்டு உருவாக்கம் பண்ணுறது. ஸோ அது எந்த அளவில் திரும்பி அதுக்கு வர வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதை மீட்டு உருவாக்கம் பண்ணுறது தான் உருவோட ஐடியாலஜி. ஸோ இப்போ வந்து யாழ் அப்படின்ற ஒரு தமிழ் இசைக்கருவி ஒன்றை வந்து மீட்டு உருவாக்கம் பண்ணியிருக்கோம். அது ஒரு 2000 வருஷம் முன்னாடி இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை பற்றின ஆய்வுகள்லாம், ரிசர்ச்சஸ்லாம் போய், சிலப்பதிகாரம், பத்து பாட்டு, இந்த மாதிரி தொல்காப்பியம் இதெல்லாம் படித்து அதிலேருந்து வர டீட்டெயில்ஸ்லாம் சேகரித்து இதுக்கான ஒரு ஃபார்ம் கொடுத்து ஸோ இது இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இதை தொடர்ந்து நிறையா விஷயங்கள் உருவில் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இது தவறனா அதை சுற்றி ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம்.
2: இதை எப்படி சஸ்டைனபிளாக மாற்றுறது அப்படிங்கிறத தான் முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கோம். ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மேக்கிங் கம்பெனி அதை எப்படி, லைக் நாங்கள் நகர்ந்து போனாலும் அது ஒரு சிஸ்டமாக சூப்பராக ஒர்க் ஆகிறதுக்கான சிஸ்டம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு கம்பெனியாக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தானே வச்சுக்கோங்க. ஆமாம்,
1: இப்போ மக்கள் வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி உங்களை அணுக முடியும்?
3: குரு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதெல்லாம் இருக்குது, இதிலலாம் பேசலாம்.
2: பட் அதான் மக்கள் வந்து அது ஒரு சம சூப்பரான ப்ராசஸ். உருவோட வெப்சைட் லைக் யூடியூப் சேனல்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜையோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படிங்கிறது. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பின்னாடி ஒரு கிராஃப்ட்ஸ்மேனோட ஒர்க்கு, ஒரு டிசைனரோட ஒர்க்கு, ஒரு அக்கோஸ்டிக்ஸ் பர்சனோட ஒர்க்கு, விதவிதமான வேலைகள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
1: மக்களுக்கு அதை கருவி செய்யறது மட்டுமா இல்லை சொல்லி கொடுக்குற பணியிலும் ஈடுபட்டு?
3: இப்போதைக்கு என்ன ஐடியானா, இப்போது ஒரு யாழ் செஞ்சிட்டோம், இதை தொடர்ந்து வேறு வேறு வகையான யாட்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ பண்ணியிருக்கிறது செங்கோட்டி யாழ், அதை தொடர்ந்து சகோடை யாழ், மகர யாழ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்.

0: இதை வந்து சஸ்டெயினபிளாக வச்சுக்கணும்னா அதை சொல்லித்தரணும், அதை வாசிக்கப்படணும், அது மேடையேற்றப்படணும், அதை செய்கிறதுக்கான ஆட்கள் கூடணும். ஸோ வாலண்டியர்ஸ் தேடிட்டுருக்கோம், அதை சொல்லித்தரதுக்கான வாலண்டியர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டெல்லாம் வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ
1: ரிசர்ச், அதை பற்றின பேச்சு, அதுலேருந்து ஃபார்ம்ஸ் உருவாக்குறது, இந்த மாதிரியான ஆளுங்களும் தேடி.
2: ரொம்பவே ஒரு நல்ல வேலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்த சவங்கிற டீமாக பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் பெருசாக இந்த ஒத்த சவர பேண்டாக க்ரியேட் பண்ண ஐடியா இருக்கா?
1: இல்லை, இது பேண்டு தான், ரொம்ப தெளிவாக சொல்கிறோம், இது ஒரு பேண்டு தான். ரெண்டு பேர் வந்து இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் சரி டுவோ வந்து ஒரு ஒரு பேண்டு தான், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் ரெண்டு பேர் சேர்ந்து மியூசிக் பண்ணுறது. கொலாபரேட் கண்டிப்பாக பண்ணுவோம். நாங்கள் ஜென்ரலாக நிறையா இன்னும் ஆர்டிஸ்டோட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நாங்கள் இன்னும் ரிலீஸ் பண்ணல, நாங்கள் இன்னும் அதை எதுவுமே ப்ராப்பரான ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரல. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண ஒர்க் எல்லாமே எங்களோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்குறோம். நாங்கள் இத்தனை நாளாக வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய காசு தேவை இருந்துச்சு. நாங்கள் அப்போ தான் காலேஜ் முடிச்சிருந்தோம், எங்களுக்கு வந்து இதை இப்படி தான் ரிலீஸ் பண்ணணும்னோ இல்லை இதை இப்படி தான் காட்டணும்னோ அப்படிங்கிற எதுவுமே எங்களுக்கு இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளர வளர எங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் உருவாகுது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் தோணுது. அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வேலை செய்கிறதுனால பொருளாதார விதத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிக்கிட்டே வரும். அது பொறுமையாக ப்ராப்பராக ரொம்ப ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் கன்சிஸ்டண்டாக ரிலீஸஸும் கன்சிஸ்டண்டான ஒர்க் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஆரம்பிப்போம். யா, அப்போது கொலாபரேஷன்ஸ் ரொம்ப பாசிபிள். எங்களுக்கு நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கும்போதும் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது காசு தான். எங்களால் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ புக் பண்ணி எங்களால் அதை ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது அந்த டயத்தில் எங்களால் முடியல. அண்ட் நாங்களும் மற்ற ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கும் அவங்க ஜென்ரலாக பே பண்ணல அந்த மாதிரி. ஆனால் அது எங்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் இந்த ஃப்யூச்சர் நாங்கள் அதை ஒழுங்காக செய்யும்போது நாங்கள் நிறைய ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு சந்தோஷமாக பே பண்ணி ஜாலியாக அவங்கள வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை எங்களுக்கு. அதுதான், அதுக்கான முயற்சி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம்.
2: அதே மாதிரி சமீபத்தில் கோடம்பாக்கத்திற்கு முன் அப்படிங்கிறவங்க ஆல்பம் ரிலீஸ் பண்ணீங்க, அதோட வரவேற்பு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு?
1: அது ஒரு ஆல்பமே இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. பேசிக்காக அது வந்து ஒரு ஸோ டெரஸ் ஜாம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோவில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். அதில் பண்ண மியூசிக்கை தான் வந்து நாங்கள் அது ஒரு ரெண்டு வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லோரும் வந்து இதை தயவு செஞ்சு ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணுங்கள், இதை தயவு செஞ்சு சவுண்ட் க்ளவுடில் இருந்துச்சு. சவுண்ட் க்ளவுடில் நாங்கள் ரொம்ப ரஃப்பாக ரிலீஸ் பண்ணுவோம். அமேசான் மியூசிக், விங்க் மியூசிக், கானா, ஐடியூன்ஸ் இதிலலாம் ரிலீஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் கேட்டுருந்தாங்களா. அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் நாங்களே டவுன்லோட் பண்ணி நாங்களே ஒரு வாட்டி மாஸ்டர் பண்ணி திருப்பி ரிலீஸ் பண்ணோம். அவ்வளோதான், இது ஒரு ஆல்பம்னு இல்லை. நாங்கள் பண்ண வேண்டிய ஆல்பம் வந்து போன வருஷம் கொரோனானால லைட்டாக டிஸ்க் வாங்கிச்சு. பொறுமையாக வந்து இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கோம். இதை தவிர நாங்கள் வந்து வேறு வேறு வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், லைக் இந்த சென்ஸ் வேறு கமர்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கான மியூசிக்கு, இண்டிபெண்ட் ஃபிலிம்ஸ்க்கான மியூசிக் அந்த மாதிரியான வேலைகளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது மூலியமாகவும் இசை வரும் எங்கள் மூலியமாக.
2: அதே மாதிரி இங்கே டெரஸ் ஜாம்ஸ் பற்றி சொன்னீங்க, அதில் உங்களோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா வந்து ஒரு பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடுவீங்க, அது உங்களோட ஒரு ஐகானிக் டெம்ப்ளேட்டாகவே மாறிடுச்சு. அந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து தோணுச்சு?
1: ஆக்சுவலாக கேவரும் தென்மாவும் கதை சொல்லிட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த ஒரு எபிசோட் பார்த்தபோது ஒரு ஒரு பிரேக் இருந்துச்சு, ஒரு ஒரு பாட்டுக்கு நடுவில் ஒரு பிரேக் இருந்துச்சுங்கிறது தெரிய வந்துச்சு. அண்ட் எங்களுக்கு பேசிக்காக நாங்கள் பாட்டு எழுத ஆரம்பித்தது எல்லாமே இலக்கியம் அதெல்லாம் லைட்டாக படிச்சுட்டு ஊர் சுற்றிட்டு அந்த மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த ஃபார்மை வந்து லைட்டாக ஸ்டோரியோட ரிலேட் பண்ணால் லைக் இன்னொன்று நாங்கள் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுகிறோம் அண்ட் எங்களுக்கு நடக்கிற விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அப்படி இருக்கும்போது சும்மா ஒரு பயோகிராஃபிக்கலான ஸ்டோரியாக இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு அப்படி தான் அந்த ஃபார்ம்ங்கிறது உருவாச்சு. ஆப்வியஸ்லி கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷன் வந்து தெருக்கூத்தில் இருக்குது. இது வரைக்கும் நம்மளோட எல்லா ஃபார்ம்ஸ்லேயுமே இருக்குது, அந்த கதா கலெக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க அதில் இருக்குது.
0: ஸோ அதான் இந்த ஊரில் பார்த்தோன்னா நம்ம பேசிக்காகவே எல்லா பாடல்களுமே தனிச்சு எதுவுமே கேட்கப்படுறது இல்லை, எல்லாமே ஒரு கதையோட தான் வருது. ஸோ அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது இன்னும் ஈஸியாக ஒர்க் ஆகுது, அது பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது ஸோ இது பயங்கரமாக ஒர்க் ஆகுதுன்றது. ஒரு கதையோட பாட்டு கேட்கும்போது அது இன்னும் ரிலேட்டபுளாக இருக்குது, இன்னும் புரியுது.
1: அண்ட் ஒரு ஷோவில் வந்து அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. லைக் அது ஒரு அது ஒரு அது ஆடியன்ஸ் எங்களால் பிடிச்சி வைக்க முடியுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க ஆவலாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ லைவில் பெர்ஃபார்ம் பண்ணும்போதே நாங்கள் கதை சொல்லி தான், அதுதான் நாங்கள் லைவில் தான் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அது தெரியும். ஸோ லைவில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கதை சொல்லி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம்.
2: வந்து அகாடமிக்ஸில் ரெண்டு பேரும் வந்து கட்டடக்கலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து உங்கள் ப்ரொஃபஷனே மியூசிக்கா இல்லை உங்கள் ப்ரொஃபஷன் என்ன?
1: சத்தியம் வந்து ப்ரொஃபஷன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு பதிலெலாம் தெரியாது. நாங்கள் கட்டடக்கலை படித்தோம் கரெக்டு. நான் அதுக்கப்புறம் போய் ஃபில்ம் வேறு படிச்சுட்டு வந்தேன், அதுவும் இருக்குது. நான் இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னா, நாங்கள் வந்து கோடம்பாக்கத்தில் நான் தருண் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து கோலம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கோம். அந்த ஸ்டுடியோ வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி தான். அது ஒரு பெர்சே ஆர்கிடெக்சர் ஸ்டுடியோவோ இல்லை கிராஃபிக் டிசைன் ஸ்டுடியோவோ கிடையாது. யாருக்கு அங்கே வேலை செய்யணும்னு ஆசை இருக்கோ நீங்கள் வந்து ஜாலியாக அங்கே வேலை செய்யலாம், அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். அது மூலயமா ஆர்கிடெக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம், கிராஃபிக் டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ ஃபிலிம் ப்ராஜெக்ட்ஸ் மீடியா ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக விதவிதமான பிஸ்னஸ் வகைகளோட டச்லேயே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். நான் தருணும் என் கூட சேர்ந்து தான் அந்த வேலையும் பண்ணிகிட்ருக்கான். அதை தவிர தருண் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க, உங்கள் ப்ரொஃபஷன்?
0: எழுபத்தியர் அவன் ஒரு இது எழுபத்தியர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ணுறான். அது போக கிராஃபிக் டிசைன்ஸ் ஆர்கிடெக்சர்.
2: இந்த மாதிரி வந்து லாக்டவுனில் வந்து நிறையா கலைஞர்கள் வந்து வளர்ந்து வந்திருக்காங்க. லாக்டவுனில் தான் நீங்கள் கோடம்பாக்கத்திற்கு முன்பு அப்படிங்கிற இசை ஆல்பமும் வந்து வெளியிட்டீங்க. ஸோ லாக்டவுன் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது பொதுவாக இந்த இசை வாழ்க்கையில் கலை வாழ்க்கையில்?
0: அதான் லாக்டவுன் வந்து நாங்கள் என்ன சொன்னால் நிறையா டைம் இருக்குது, நிறையா பாட்டு பண்ணலாம்.
1: அதுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய பிளான் வச்சுருந்தோம்,
0: அதான் அந்த பிளான்லாம் தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம்.
1: ஆக்சுவலாக ஆல்பம் பிளான் பண்ணிட்டு ப்ரொடியூசர் பிடிச்சி எல்லாம் ஃபண்ட்ஸ்லாம் வாங்கி எல்லாம் ரெடியாகி ஸ்கிரிப்ட்லாம் எழுதி எல்லாம் லைக் டீம்லாம் பிடிச்சிட்டு லொக்கேஷன்ஸ் பார்க்க போனோம். கரெக்டாக வந்து கோவிட் வந்துச்சு.
0: ஸோ இந்த டைம்ல ப்ரொடக்ஷன்லாம் பண்ணலாம், மியூசிக் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணலாம்
1: அப்படின்னு அவ்வளோ தான். 6 மாதம் நம்ம வந்து 48 பாட்டு போட்டு தள்ள போகிறோம்
0: ஆனால் எதுவுமே பண்ண முடில. ஸோ அது எப்படி புரிய வந்துச்சுன்னா, நாங்கள் வெளியே போய் டீ குடிக்க முடில, பசங்களை பார்க்க முடில. ஸோ இதில் இதெல்லாம் இதெல்லாம் தான் நாங்கள் பாட்டு பண்ணுறது காரணம்னு அப்போ தான் தெரிய வந்துச்சு. சும்மா வீட்டில் உட்காந்தா பாட்டு பண்ண முடியாது அப்படின்றது புரிய வந்தது அப்போ தான்.
1: யோ முகத்தை நானும் என் முகத்தையும் பார்த்துட்டு இருந்தால் பாட்டுங்க ஒரு கடுப்பு தான் வரும்.
2: ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுற ஐடியா இருக்கா?
1: ஆ, கண்டிப்பாக ஜென்ரலாக ஆல்பம் ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே ரிலீஸ் பண்ணல, ரொம்ப வெக்கத்தோடு சொல்கிறோம், ஆனால் பண்ணுவோம், காத்திருப்போம்.
2: அதே மாதிரி நீங்கள் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடத்துல பண்ணிருக்கீங்க,
1: லைவாக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும்.
2: ஸோ அந்த லைவ் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு மறக்க முடியாத தருணம் ஏதாச்சும் இருக்கா?
1: நிறைய இருக்குது. ஒரு ஒரு ஷோ ஒரு ஒரு விஷயத்த கற்றுத்தரும். ஏதாவது ஒரு தருணம்னா தருணம் எது, சென்னையில் வந்து லைக் கட்டடக்கலை படித்து முடிச்சுட்டு நான் போய் என்ஐடின்னு ஒரு காலேஜில் வந்து ஃபிலிம் படித்தேன். அது முடிச்சுட்டு ஒரு 2 வருஷம் கழித்து இங்கே அகமதாபாத்லேருந்து சென்னை வந்துட்டு நாங்கள் அப்போ தான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கலாம், லைக் இந்த சென்ஸ் லைவாக ஷோஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறோம். சென்னையில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸஸே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே கிடைக்கல. சரி, கூப்பிட்ட இடத்துக்கு போகலாம் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க. அந்த இடம் வந்து எங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாத ஒரு இடம். நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துல வாசித்ததும் இல்லை, போய் நாங்கள் இருந்ததும் இல்லை. ஸோ எங்களுக்கு சுத்தமாக புரியாத ஒரு இடம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல பாட்டு முடிச்சுட்டு செம்ம கடுப்பை வெளியே வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு அதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஒரு ஹீரோ பண்ணோம்ல, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சன் டிவியில் விஜய் சேதுபதியோட ஒரு பெரிய ஷோ பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் கடுப்பில் வந்து வெளியே வந்துட்டு என்னடா இது இப்படி தான் இருக்குமா சென்னை, சென்னை ஷோஸ்லாம் இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்தோம் நானும் தரணும். அப்போது ஒரு அண்ணன் வந்து நாங்கள் டீ குடிக்கிற இடம் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இது செஞ்சு வச்சுருப்பாங்கள்ல, ஸ்டால்ஸ் செஞ்சு அவங்களுக்கு டீ இந்த மாதிரி ஒரு பெட்டிக்கடை மாதிரி வச்சு கொடுத்து அந்த மாதிரி ஒரு இடம். அவர் வந்து இறங்கி வந்துட்டு, தம்பி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நீங்கள் வந்து எங்கள் டீ குடிக்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த மாதிரிலாம் போய்ட்டு டீ காசு வாங்காமல் எங்களை கட்டி பிடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் எங்கள் வாழ்க்கையில். அது எங்களால் மறக்கவே முடியாது. அதாவது இந்த சென்ஸ் சென்னை இப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு நாங்கள் கடுப்பில் வெளியே வந்து டீ குடிச்சிட்டு கடுப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது சென்னை வந்து வேற ஒரு சென்னையை காட்டுது எங்களுக்கு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
2: நம்ம ஒரு ஹீரோ உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு?
1: நம்ம ஒரு ஹீரோ வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஷோ. எந்த விதத்துலனா எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்கேல்லையும் அந்த மாதிரியான மனிதர்களையும் பார்க்கறதுக்கான தளத்தை அமைச்சு கொடுத்ததில் நம்ம ஒரு ஹீரோ ரொம்ப முக்கியமான ஒரு ஷோவாக இருந்துச்சு. அண்ட் அதில் வந்த விஜய் சேதுபதி ஆப்வியஸாக அவர் ஒரு சூப்பர் மனுஷன், அது நீங்கள் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணாலும் கேட்பாங்க, அவங்க சொல்லுவாங்க. அதை தவிர அங்கே வந்த ஒரு ஒரு எபிசோட்லேயும் வந்த மக்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான வேலைகள் செஞ்சிட்ருக்கிற ஆட்கள், ரொம்ப முக்கியமான வேலை செஞ்சிட்ருக்கிற ஆட்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களெல்லாம் சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அது வந்து ஒரு ஒரு எபிசோடில் வந்த மக்களுமே எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் நிறைய பேசினோம் அவங்களோட, அவங்க ஊருக்கு வாங்க ஊருக்கு வாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுதான், அதெல்லாம் முடிச்சுட்டு சென்னை வரும்போது தான் கொரோனா வந்துச்சு சனியே.
0: ஆனால் இதை விட இன்னொரு இதுனா அங்கே இருந்த லேர்னிங், நாங்கள் ஒரு ஒரு பாட்டுக்கு வந்து எங்களுக்கு கொடுக்கப்படுற நேரம் வந்து ஒரு அரை நாள் ஒரு நாள் அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த டைம்குள்ளே நாங்கள் பாட்டு பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணி அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம்.
1: ஆமாம், ஒரு அரை நாளைக்குள்ளே ஒரு முழு பாட்டை எழுதி இசையமைச்சு பாடி ப்ராக்டிஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்துச்சு, என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து செம்மையாக இருந்துச்சு. அது வந்து எங்களோட ரைட்டிங் மேலேயும் எங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு, எங்களோட மியூசிக் மேலேயும் எங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பெர்ஃபார்மன்ஸாகவும் எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி எங்களை முன்னிறுத்திக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் அதை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டோம்.
2: இப்போ நீங்கள் வந்து அரை நாளாக பாட்டு எழுதி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பாட்டு எழுதுறதுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருக்கும், இல்லைன்னா எது உங்களை பாட்டு எழுத தோணும், வரிகள் எழுத தோணும்?
1: வாழறதுல ஜென்ரலாக வாழ்க்கை வாழ்ந்தால் ஏதாச்சும் நடக்கும், அப்படியே அது பாட்டாக தோணும், அவ்வளோதான்.
2: ஸோ வந்து நீங்கள் உங்களோட மன்ன எண்ணங்கள் ஆகட்டும், இல்லை நீங்கள் சந்திக்கிற மனிதர்களை வச்சு நீங்கள் இவ்வளோ பாட்டு எழுதியிருக்கீங்க. ஆனால் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக வந்து நீங்கள் சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வந்து பாட்டு எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு என்னைக்காச்சும் தோணியிருக்கா?
1: எங்கள் பாட்டு எல்லாமே சமூக பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு.
0: அது
1: இல்லை, நாங்கள் எங்கள் இந்த சமூகத்தில் தானே வாழறோம் அப்படின்னா எங்களோட பிரச்சனை இந்த சமூகத்தோட பிரச்சனை தானே.
0: இல்லை அதான், நம்ம ஒரு விஷயத்தை டேரெக்டாக சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ ஒரு பிரச்சனையை அப்படியே அட்ரஸ் பண்ணுன்றது அவசியம் இல்லை. பர்சனலான நான் பாதிக்கப்படுறேன், அவர் பாதிக்கப்படுறாரு. ஸோ அந்த பிரச்சனையை பேசும்போது அதுக்கான ஆரம்பம் அது எங்கேருந்து ஆரம்பிக்குது, இதெல்லாம் யோசிக்க வைக்குதுன்றது தோணுது.
1: இதை தவிர எங்களோட பாட்டில் நாங்கள் வந்து ஃபார்மை வந்து கொஞ்சம் லைக் பாட்டோட லிரிக்கல் ஃபார்மில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் அந்த மாதிரியான ஜோன்ஸ்லாம் பாட்டு எழுதுறதுனால அது உங்களுக்கு வித்தியாசமான பாட்டாக தெரியலாம். பட் ஆனால் நீங்கள் அந்த பாட்டை திருப்பி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சமூகத்தில் பிரச்சனையோடு நாங்கள் எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும்.
2: ஒரு தனி மனிதனே வந்து சமூகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
1: ஆமாம், தனி மனிதனும் சமூகம்
2: சமூகம் தான். அதே மாதிரி வந்து பொதுவாக வளரும் இசை கலைஞர்களுக்கும் இல்லை கலைஞர்களுக்குமே வந்து அவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு?
1: எங்களுக்கு எல்லாமே அவங்க ஆரம்பத்துலேருந்து முதல் நாள் பாட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி காமிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும், இப்போ நான் கிளம்பி வரதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து ஏய் எந்த எஃப்எம்டா நான் உட்காந்து கேட்க போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். இப்போ கூட எங்கள் ஒருத்தங்க எங்கள் அத்தை வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஸோ என்னோடய ஃபேமிலி ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்வீட். ரெண்டு பேரோட ஃபேமிலியுமே ரொம்ப ஸ்வீட். அவங்க எங்களை விட அதிகமாக நம்புகிறாங்க, நாங்கள் பண்ணுற ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப நம்புகிறாங்க. அவங்க எங்களை நிறைய டயத்தில் நாங்கள் சோர்ந்து போய் எங்களுக்கு வந்து வேலை செய்ய பிடிக்கல அப்படிங்கிற நேரத்தில் கூட அவங்க புஷ் பண்ணி எங்களை இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் இல்லாமல் எங்களால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அவங்க தான் எங்களோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். தருணோட ஃபேமிலியும் சரி எங்களோட ஃபேமிலியும் சரி,
2: ரொம்பவே அருமையான விஷயம். இப்போ வந்து நீங்கள் உங்களோட இசையை பொறுத்த வரைக்கும் உங்களோட டார்கெட்டட் ஆடியன்ஸ் யார், உங்கள் இசை வந்து யாரை போய் சேரணும்னு நினைக்கிறீங்க?
0: டார்கெட்டட் ஆடியன்ஸ்னு யாரும் இல்லை. ஸோ என்ன தேடல் இருக்குன்னா ஆடியன்ஸை தேடுறது ஜேர்னியில் தான் இருக்கும். ஸோ எல்லாருக்கிட்டையும் போய் கொண்டு சேர்க்கணும், கொண்டு சேர்த்தா தான் நம்மளோட ஆடியன்ஸ் யாருன்னு நமக்கு தெரியும். ஸோ நம்ம ஒரு ரக ஆட்கள்கிட்டே பாடிட்டு இவங்க நம்ம ஆடியன்ஸ்னு சொல்கிறது சரின்னு தோணலை. ஸோ முடிஞ்சளவு எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் விதவிதமான மக்கள்கிட்ட போய் பாட முடியுமோ அங்கெல்லாம் போய் பாடினதுக்கப்புறம் யாருக்கு பிடிக்கல பிடிக்கிறதுன்றதான் அவங்க சொல்லட்டுன்றது தான் ஐடியா.
2: அதே மாதிரி கடைசி கேள்வி, இதோ இசை பயணத்தோட அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? நீங்கள் உங்களுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இல்லை அப்படின்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, இருந்தாலும் இதோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் அடுத்த கட்டம் எதுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களை மெயின் ஸ்ட்ரீம் மியூசிக் சைடு சினிமாவில் உங்களை எதிர்பார்க்கலாமா?
0: அந்த பிளாட்ஃபார்ம்ஸோட லைக் பர்சனலாக என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோன்னா வேறு வேறு ஆர்டிஸ்ட் கூட கொலாபரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்,
1: வேறு வேறு ஜானர்ஸ் வேறு வேறு மியூசிக்கல் ஃபார்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறோம், வேலை செய்யணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கான நேரம் அதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லை எங்களுக்கு, இப்போது கொஞ்சம் பொறுமையாக தான் கஷ்டப்பட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பிளான் என்னவாக இருக்கும்னா அடுத்த பாட்டை நல்ல பாட்டாக பண்ணி ரிலீஸ் பண்ணுறது தான் அடுத்த பிளான், அவ்வளோதான்.
2: ஸோ உங்ககிட்டேருந்து இன்னும் நிறையா இசை ஆல்பத்தை எதிர்பார்க்குறோம். நம்ம பார்க்குற வேலையே நம்ம லட்சியமாக கனவாக இருந்துச்சுன்னா அதை விட பிளஸ்ஸிங் வேறு எதுவுமே இல்லைங்க. அந்த வகையில் தங்கள் கனவான ஒத்த செவரு அப்படிங்கிற இசைக்குழுவை ஆரம்பித்து அதை வெற்றிகரமாக நடத்திட்டு வர பிரவேகா மற்றும் தருண் மென்மேலும் வளர நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி சார்பாக வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி.
2: நம்ம வாழ்க்கையில எல்லோருக்கும் ஒரு ஸ்டேஜ்ல பேஷன்ல கால் எடுத்து வைக்கலாமா வேணாமாங்கிற சந்தேகம் எழும். அதையும் தாண்டி கால் எடுத்து வச்சு அதோட சக்சஸ்ஃபுல்லா தங்களோட இசை வாழ்க்கையை தொடர்ந்துட்டு வர பிரவேகா மற்றும் தருணோட இந்த நேர்காணல் கேட்கிற அனைத்து நேயர்களுக்கும் குறிப்பா இன்னும் ஆர்டிஸ்டுக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நம்புறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

0: கோவில் ரொம்ப நல்லா இருக்குல்ல.
1: ஆமாடா, இது ரொம்ப பழைய கோவில். அம்மா கம்பேர் பண்ணாங்கன்னு தான் வந்தேன். பட் திஸ் இஸ் சோ குட்.
0: ஏய் சீ தேர், ஏதோ க்ரௌடா இருக்கு.
1: பிரசாத குடுக்குறாங்க. ஐ புளியோதரை அண்ணா, அண்ணா எனக்கு ஒன்னு. தேங்க்ஸ் அண்ணா.
0: இன்னொன்னு கொடுங்கண்ணா.
1: அண்ணா ஒரு நிமிஷம். எதுக்குடா இன்னொன்னு? ஒன்னே அதிகம். வேணாம்.
0: இல்ல பரவாயில்ல, பத்தலண்ணா வாங்கலாம், ஃப்ரீ தானே.
1: இது ஃப்ரீயா குடுக்கற பிரசாதம் தான். ஆனா வீடு இல்லாத பல பேருக்கு இதுதான் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே. அதுவும் சாப்பிடுறதுனா பரவாயில்ல, வாங்கிட்டு வேஸ்ட் பண்றதுனா வேணாடா, தப்பு. நம்ம பசி நிறைஞ்ச அப்புறம் இதுக்கு அடுத்த சாப்பாடு நம்மளோடது இல்ல.
0: கரெக்ட் தான்டா. ஒண்ணு போதும்ண்ணா.
1: என்ன மக்களே, கேட்டீங்களா? இது மூலமா நாங்க சொல்ல வர்றது ரெண்டு முக்கியமான விஷயம். அளவோடு ஆனந்தம் அடைவோம். இங்கே நீ மிச்சம் வைக்கும் உணவின் அளவே எங்கோ ஒரு உயிர் மிச்சம் இருக்க தேவைப்படுகிறது. உணவை வீணடிக்காதீர். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா வி ஷுட் டேக் கேர் அண்ட் ப்ரிசர்வ் இட். ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் முன்னாடி நம்ம கஷ்டப்பட்டோம் ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் வி ஷுட் டூ ஜஸ்டிஸ் டு வாட்டர். இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னையில வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து தே ஷுட் ஃபீல் லக்கி அண்ட் நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் பாயில்ட் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் த பாடி. சோ கிடைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்ப மான்சூன்ஸ் வேற வருது. அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவங்க வீட்டுல அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ சேவ் வாட்டர்.

0: ஹாய் எவ்ரிபடி, நான் தான் உங்க ஹரிச்சரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.
1: You are listening to MOP Vaishnav.

0: Stay tuned.
1: சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ, இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கேனு நம்ம முண்டாசு கவி பாரதி சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நம்ம அறிவும் ஆற்றலும் திறமையும் ஏதாவது ஒரு விதத்துல பெட்டர்மெண்ட் ஆஃப் த சொசைட்டிக்கு உதவணும்ன்ற நோக்கத்தோட திறமைக்கான தகுந்த அங்கீகாரம் தேடி திறமைகளை மட்டுமே நம்பி தன்னோட வாழ்க்கை பயணத்தை தொடரணும்ன்ற டிட்டர்மினேஷனை இன்னைக்கு பல கலைஞர்கள் கிட்ட பார்க்க முடியுது. படிச்சோமா, வேலைக்கு போனோமா, நம்ம குடும்பத்தை பார்த்தோமான்னு செல்ஃப் சென்டர்டா பலர் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில பேஷனும் ட்ரீம்ஸும் ஹாபின்னு சொல்லி ஓரம் கண்ற காம்படிட்டிவ் லைஃப்ல தன்னோட திறமையை மட்டுமே நம்பி இந்த சொசைட்டிக்காக தன்னோட திறமையை வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துற உன்னதமான பொசிஷன்ல இருக்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி பூரா அமைய போகுது. எனவே நேயர்களே, இன்னைக்கு நம்ம எம்ஓபி சமுதாய வானொலியில ஒரு சுவாரஸ்யமான பேனல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட இந்த டிஸ்கஷன்ல இணைஞ்சி இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே கார்த்திகா மற்றும் ஆர்ஜே கேத்ரின். இது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம் நமது பெருமை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவதல்ல வாழ்க்கைன்னு பாரதிதாசன் பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னதை இன்னைக்கு நினைவூட்டும் விதமா, வாழ்ந்தோம் வீழ்ந்தோம் இல்லாம ஏதாவது சாதிக்கணும்னு அவங்க அவங்க துறையில உயரத்தை தொடணும்னு நினைக்கிற இண்டிபெண்டன்ட் பட்டிங் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டான குரு, சாய் மற்றும்

0: வினித் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் ஆல்.
1: வணக்கம்.
0: நீங்க எல்லாருமே இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னு எங்களுக்கு தெரியும், பட் ஆனா உங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகம் நேயர்களுக்காக கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் குரு, நீங்க சொல்லுங்க.
1: என் பேர் குரு. நான் எஸ்ஆர்எம்ல ஜேர்னலிசம் யூஜி முடிச்சுட்டு இப்போ ஒரு 4 இயர்ஸாக ஸ்டாண்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ரைட் நோ என்னோட சோலோ ஸ்பெஷல் வச்சு டூர் பண்ணுறதா இப்போ ஒரு பிளான் இருக்கு.
0: நீங்கள் சொல்லுங்கள் சார்.
2: வணக்கம், என் பேர் சாய். நான் வந்து சிஏ படிச்சுட்டு இருக்கேன். தமிழ் சொல்லிசை வந்து இந்த லாக்டவுன் டைம்லேருந்து தான் ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல் டைமாக பண்ணல இன்னும், பட் இப்போ தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு 10 பாடல்கள் கிட்ட எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் இசை அமைச்சு அதை வந்து ஷோவாக பண்ணணும்னு ஆசை.
0: வினித், நீங்க சொல்லுங்க.
3: வணக்கம். நான் வந்து பேசிக்காக நான் வந்து அட்வொகேட், லா முடிச்சுட்டு 5 இயர்ஸ் லா முடிச்சுட்டு இப்போ மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இது வந்து ஃபில்ம் மேக்கிங் அண்ட் மியூசிக் வந்து என்னோட பேஷன். 12th சின்ன வயசுலேருந்தே வந்து படம் பண்ணணும், அதெல்லாம் பேஷன். ப்ளஸ் நான் என் ஊர் வந்து திருப்பூர், திருப்பூர் தெரியும்ல, கோயம்புத்தூர் பக்கத்தில். ஸோ டேடி வந்து அடிச்சு போய் லா படி, போ ஊர் சுற்றிட்டு இருக்கிறத போ அப்படின்னு போய் லா படின்னு அனுப்பி விட்டார். ஸோ லா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் படித்து 5 வருஷம் முடித்ததுக்கப்புறம், ஆனால் லா படிக்கும் போதுமே வந்து நான் நிறையா ஒர்க்ஸ்லாம் இன்டர்ன் பண்ணேன். நான் நிறையா யூடியூப் சேனல்ஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். சின்ன சின்ன அருண் அரவிந்தனெலாம் தெரியுமா, செலிபிரிட்டி. ஸோ அவங்க கூடலாம் சின்ன இன்டர்ன்ஸு. அப்புறம்லாம் 5 இயர்ஸ் நான் படிக்கும் போது நிறையா சைடு கனெக்ஷன்ஸில் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, விஜய் டிவி, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸு யூடியூப்லாம் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக வந்து ஓகே வில் டூ சம்திங், எவ்வளோ நாளாக எப்படியே சுற்றிட்டு இருக்கிறது, ஓகே வில் டூ மியூசிக் ஒரு பார்ட்டாக எடுத்து அந்த டைமில் வந்து ஏதாவது பண்ணணும். ஏதாவது ஓகே, அந்த டைமில் பரிதாபங்கள் அந்த வந்த டைம், அவங்க எம்சி அந்த வந்த டைமில் சரி ஓகே பண்ணலாம், சரி சைடில் லா அந்த டைமில் வந்து லா ஆவனா என்னென்ன தெரியாது. அப்போ படிச்சுட்டு இருந்தேன், 5 இயர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, இந்த லா காலேஜ் பக்கமே போனதில்லை, போனது இல்லைன்னா படிக்கிறதுக்குன்னு கிடையாது. அட்டண்டன்ஸ் கிட்டு காலேஜும் பார்க்கணும், பேஷன் வைஸ் இதுவும் பார்க்கணும். ஸோ ஓகே சரி பண்ணலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது மியூசிக். ஸோ 2 மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ ப்ராப்பராக அஃபிஷியல் சிங்கிள் என் தலைவன் ஒன்று பண்ணியிருக்கேன், தமிழ் தேசியம் சார்ந்து. அண்ட் அது போக யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். நிறையா வெப்சைட் டொமைன் ஹோஸ்டிங், அது ஒரு சைடில் வெப்சைட் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் பேஷனாக என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எதுவுமே கஷ்டம் இல்லை, எதுவும் எல்லாமே பண்ணி பார்த்துடலாம். சின்ன சின்ன ஆர்ட்டாக இருக்கட்டும், அப்ஸ்ட்ராக்டாக இருக்கட்டும், ஃபிஷ் டேங்க் வந்து அப்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், எதுவுமே பண்ண முடியாது இல்லை. ஜாலியாக ஹாபி மாதிரி ஜாலியாக பண்ணுறது தான், எதுவுமே கஷ்டம் கிடையாது.
0: ஸோ எப்போலேருந்து உங்களுக்கு உங்கள் ரெஸ்பெக்டிவ் துறைகளில் வந்து இன்ட்ரெஸ்ட் வளர ஆரம்பிச்சிது, ஸ்டாண்டப்பாக இருக்கட்டும், இல்லை ஃபில்ம் மேக்கிங் ஆர் ராப்பிங்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ் சொல்லிசையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் உங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வளர ஆரம்பிச்சிது ப்ராப்பராக, நீங்கள் சொல்லுங்கள் குரு.
1: ஸோ நான் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்து இந்த மொக்க ஜோக்குன்னு வாங்க தெரியுமா, அது பயங்கரமாக நான் இந்த கடி ஜோக்கு அதெல்லாம் நிறையா போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ 12th நான் 2015 முடித்தேன். அப்போ என்னோடய ஸ்லாம் புக்கில் ஒருத்தர் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, நீ நல்ல ஸ்டாண்டப் கமெடியனாக வருவேன்னு எழுதியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா அப்போ ஸ்டாண்டப் கமெடிங்கிற வேர்டு இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ ஒரு 2016 அந்த மாதிரி காலேஜுக்கு போனதுக்கப்புறம் சில பேர் இந்த அரவிந்த் எஸ் ஏ, கார்த்திக் குமார் அவங்களோட அந்த வீடியோஸ்லாம் காட்ட ஆரம்பித்தாங்க. சரி நல்லாயிருக்கு இவங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இன்ட்ரெஸ்ட் வரல, பட் அந்த ஐடியா வந்துட்டு எங்கேயோ பேக் ஆஃப் த மைண்டில் இதுவாகிட்டு 2017 ஜான்வரியில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அப்போ நான் வந்துட்டு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு வாலண்டியர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், டிசபிலிட்டி ரைட்ஸ்க்காக. ஸோ அவங்களோட ஒரு ஈவெண்ட்டில் சரி இதை வச்சே நம்ம எதாவது ஸ்டாண்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்ட் ரேசிங் ஈவெண்ட்டில் எடுத்தோடனே டேரக்டர் 20 மினிட்ஸ் பண்ணிட்டு, ஸோ அங்கேயிருந்து ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு.
0: ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் சாய்.
2: எனக்கு வந்து ஆக்சுவலி இப்போது குரு சொன்ன மாதிரி தான், குரு வரும்போது நான் வந்து ஸ்டாண்டப் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாண்டப் காமெடி முதலே நான் வந்து சொல்லி செய்ய ஆரம்பிக்கலை. ஸோ ஸ்டாண்டப் காமெடி வந்து இந்த ஓப்பன் மைக்ஸ்லாம் ட்ரை பண்ணும்போது தான் குரு வாஸ் என்ட்ரிங் த ஸ்டாண்டப் காமெடி சீன் தட் டைம். பட் இந்த சொல்லிசை எழுதுறது, லிரிக்ஸ் ரைட்டிங் வந்து நான் அவ்வளோவா இது நான் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து நடக்கல அது. ஸோ இந்த லாக்டவுன் டைம் அப்போது அதாவே ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் மோர் எக்ஸ்ப்ரெசிவ் இன் த்ரூ ரைட்டிங் லிரிக்ஸ். ஸ்டாண்டப்பில் வந்து ஐ டென்ட் ஃபீல் கம்ப்ளீட்லி பை மை செல்ஃப் ஆன் ஸ்டேஜ். ஸோ அந்த டிஸ்டிங்க்டாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ அப்புறம் தான் எனக்கு லிரிக்ஸ் அண்ட் தமிழ் நாலேஜ் வந்து அவ்வளோ இல்லை. இன்னும் கூட லைக் இப்போ எழும்போது கூட நிறைய கற்றுக்கணுன்ற நிறைய ஆர்வம் இருக்குது. அண்ட் ரொம்ப மெடிடேட்டிவாக இருந்தது இந்த மாதிரி இந்த எழுத்து மூலயமா இந்த மாதிரி பண்ணும் போது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படி தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ அதுதான் இதுதான் அப்படின்னு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சுது. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் பண்ணணும் நம்ம எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இப்போ பண்ணிட்டு
0: இருக்கேன். உங்களுக்கு எப்போலேருந்து இன்ட்ரெஸ்ட் வளர ஆரம்பிச்சது உங்கள் துறையில் சொல்லுங்கள் வினீத்.
3: இன்ட்ரெஸ்ட் வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் ஆகணும்லாம் எனக்கு அப்போ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதாவது பண்ணணும் எனக்கு வந்து அப்போது பிளைண்டாக வந்து எப்படியாவது மூவி பண்ணணும் அதெல்லாம் எனக்கு வந்து ப்ராப்பராக இது வந்து எழுதணும். இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஓ இதுக்குள்ளே இவ்வளோ ஃபீல்டு இருக்குது. ராப்பர்ஸ்னா தனி, ப்ரோக்ராமர்னா தனி, சாங் ரைட்டர்னா தனி, கம்போசர் தனி. இப்போ நம்ம பார்க்குறோம்ல மியூசிக்னா எல்லாரும் பண்ணுறவங்க மியூசிக், ஆனால் அதுக்குள்ளேயே வந்து ப்ரோக்ராமர்ஸ் தனியாக இருக்காங்க, மிக்ஸ் மாஸ்டரிங் தனியாக இருக்காங்க. இதெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது ஓகே நம்ம பிளைண்டாக வந்து சின்ன வயசில் இப்படிலாம் ஆசையாக பட்டுட்டு இருந்தோமே, உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நிறையா கற்றுக்கிட்டேன் சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நான் ஒரு அண்ணாநகர் ஃபிகர்னு ஒரு சாங் பண்ணேன், அதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் டாக்குமெண்ட்ரி பற்றி ஒரு சாங் பண்ணேன். ஸோ அண்ணாநகர் பண்ணும்போது நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எடிட்டிங்லேருந்து கேமரா எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிலாம் வந்த புதுசில். ஸோ சின்ன சின்ன விஷயம் நானாக செல்ஃப் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டேன். அதுலேருந்து ஒரு சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் ஓகே என்ன பண்ணலாம், ஓகே யூடியூப் பண்ணலாமா, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் இல்லை. ரேப்பரானோ ரேப்பர்னாலும் ரேப்பரில் தனி மெலோ ரேப்பா ஹார்ட் ரேப்பா, ராப்பர்ஸில் தனித்தனி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. மெலோவாக ராப் பண்ணுவாங்க, ஹார்ட் ராப் பண்ணுவாங்க, எபிக் ராப்லாம் பண்ணுவாங்க. ராப்பர்ஸில் தனி கேட்டகரிஸ் இருக்குது. நம்ம என்ன ஃபிட் ஆகும், நமக்கு என்ன வரும்ன்ற நமக்கு தானே தெரியும். ஸோ அதனால் எல்லாமே கேட்டகரிஸ் தான், நம்ம எதுவுமே வராது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க நமக்கு தமிழ் ராப் தான் வருது, இங்கிலீஷ் ராப் வராது. ஸோ இங்கிலீஷ் ராப்பும் பண்ணி பார்க்கலாம், என்ன வராது பண்ணலாமே. நமக்கு தானே அது நல்லா இல்லை நல்லா இருக்கு நமக்கு தானே தெரியும், நம்ம தானே பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ அது மாதிரி எதுவுமே கோவித் ஃப்ளோ எல்லாமே பண்ணலாம், எதுவுமே கஷ்டம் கிடையாது. அந்த மாதிரி உள்ள வந்ததுதான்
0: சில ஆர்டிஸ்ட் வந்து எப்பயுமே அவங்க ஆர்ட் மூலயமா தனது எக்ஸ்பிரஷனையோ இல்ல ஃபீலிங்ஸையோ எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சோ உங்க ஆர்ட் மூலயமா நீங்க என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்புறீங்க சொல்லுங்க சாய்.
2: சோ நான் இது வந்து ஒரு பிளெஸிங் தான் நான் எப்பவுமே கன்சிடர் பண்ணேன், ஏன்னா நான் எழுதுவேன்றதே எனக்கு தெரியாது. சோ என் ஆர்ட் மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா என்னோடய புரிதலை கண்டிப்பாக மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரு ஆசை, நான் எப்படி உலகத்தை பார்க்குறேன் அப்படின்ற ஆசை இருக்குது எனக்கு. ஸோ அது முடிஞ்ச அளவு நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் லிரிக்ஸில். இன்னொன்று நம்ம எல்லோரும் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் வேர்ல்டில் தான் இருக்கோம், வேலை வீக்கெண்ட் ஆனால் ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அந்த ஜோன்லேயே தான் இருக்கும். பட் வாழ்க்கைன்ற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம நிறைய தடவை மறந்துடுறோம். வாழ்க்கையில் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, பண்ணுறோம் நிறையா, பட் வாழ்க்கையே ஒரு வாய்ப்பு அப்படின்றத வந்து நம்ம நிறைய தடவை மறக்கிற இதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம சமுதாயமும் அப்படி தான் இருக்குது, நம்மளை அப்படி தான் உருவாக்கியிருக்கு. ஸோ இந்த வாழ்க்கைன்ற வாய்ப்பை வந்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக அனுபவிக்கலாம் அப்படின்ற பார்வையை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதுதான்.
0: நீங்கள் சொல்லுங்கள் குரு.
1: ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதுதான் சொல்லணும் இல்லை இதுதான் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஐடியாவே இல்லை. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நம்ம பிறக்கும் போது சின்ன குழந்தையாக இருக்கும்போது நிறையா சொல்ல பார்ப்போம், ஆனால் வெறும் பப்ப அப்படின்னு நிறைய ஜிப்பரிஷில் தான் நம்ம நிறையா பேசுவோம். அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன சொல்லுது அப்படின்னு, பார்க்குறவங்க யாருக்குமே எக்ஸாக்டாக என்னென்னு புரியாது. ஸோ நான் ஆரம்பிக்கும் போதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், மைண்டுக்குள்ளே ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கும் அதை சொல்லுவேன், பட் அது ஆடியன்ஸ்க்கு புரிஞ்சுச்சானாக்கா 99% ஆஃப் தி டைம் தி ஆன்சர் இஸ் நோ. ஸோ என்னோடய வாய்ஸ் என்னன்னு ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் ஆகி, நான் இப்போ தான் ஓரளவுக்கு ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை வாய்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இப்போ நான் பண்ணுற மெட்டீரியல் இல்லை ஜோக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியை பற்றின ஒரு டிஸ்கஷன் க்ரியேட் பண்ணுற நோக்கத்தோடு எழுதுகிற ஜோக்ஸாக இருக்கும். இப்போ நான் ட்ரெட்மில்னு ஒரு சோலோ ஸ்பெஷல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜூமில் ஒரு 3 வாட்டி பண்ணியிருக்கேன். அந்த சோலோ ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக இருக்கும், பட் அது இந்த கட்சியை பற்றி இருக்குது. இப்போ யூஸ்வலாக பொலிட்டிக்கல் ஸ்டாண்டப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பார்ட்டியை விமர்சனம் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரி இருக்கும், பட் இது அப்படி இல்லாமல் இந்த சொசைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்ட்டு நிறையா இருக்குது. லெட்ஸே ஜாதிங்கிற ஒரு இது இருக்குது, இந்த பக்கம் மதம்னு ஒன்று இருக்குது, பேட்ரியார்க்கின்னு ஒன்று இருக்குது, அது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுற மாதிரி, அது எல்லாத்தையுமே ஃபார் இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக சொன்னாலும் அட்டாக்கே பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ என்னோடய ஜோக்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த டோனில் இருக்கும்.
0: நீங்கள் சொல்லுங்கள் வினீத்.
3: எல்லாமே நம்ம என்ன கண்ட்ரோலில் இருக்கோமோ அதுதான் பேச்சு மூலியமாகவும் வெளிப்படும். கரெக்டாக நம்ம என்ன பார்க்குறோம், என்ன இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோமோ அதை வச்சு தான் நம்ம வார்த்தைகள் வெளிப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் தெரில, நான் அண்ணா நகர் ஃபிகர்னு ஒரு சாங் பண்ணப்போ, அப்போ ஒரு சின்ன காலேஜ் மைண்ட் செட்ல ஜாலியான ஒரு ட்ராக் அது. அண்ணா நகர் ஃபிகர் எல்லாம் போகும்போது பார்க்காத, பின்னாலேயே ஃபாலோ பண்ணி அவங்க அப்பங்கிட்ட மாட்டாத, அந்த ஒரு துள்ளல் வைபா இருக்கும். இப்போ என் தலைவன், இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா என் தலைவன் இட்ஸ் போர்ட்ரேட் த ஃபேக்சுவல் ட்ரூத் ஆஃப் ஈழம் பீப்புள். ஸோ நான் ஒரு லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து தமிழ் தேசியம் அது மாதிரி உள்ள போனதுனால என்னோட தாட் ஃபுல்லாகவே வந்து தமிழ் தேசியம், தமிழ் பிரபாகரன், ஈழம் மக்கள் அந்த மாதிரியான ஒரு தாட்டில் போயிட்டுருக்கு. ஸோ தெரியாது இல்லையா நம்ம என்ன ட்ராவல் பண்ணுறோன்னு தெரியாது இல்லை. ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணுறோம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்ம வார்த்தைகளாக வருது. ஸோ மியூசிக் அப்படி தான் நினைக்கிறேன்.
0: இப்போ உங்கள் கோர் ப்ரொஃபஷனாக ஒரு சாலிடான கெரியரா இப்போ நீங்க பர்சியூ பண்ற விஷயத்த உங்களால பார்க்க முடியுமா? அப்படி பார்க்கணும்னா எப்ப அதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கு உங்களுக்கு? லைக் இதுதான் என்னோட கோர் ப்ரொஃபஷன் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்.
1: ஸோ நான் ஃபுல் டைமாக ஸ்டாண்டப்பில் இறங்கினது வந்து ஆகஸ்ட் 2019. பட் ஸ்டாண்டப் பண்ண ஆரம்பித்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2017. ஸோ ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஃபுல் டைமாக இறங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸே வந்தது. பட் இது இந்த ஜாபுக்கு விட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு ஃபிலிம் கிரிட்டிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டுக்கு. ஸோ அந்த ஜாபுக்கு விட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 மாதம் நான் ஆல்மோஸ்ட் டெய்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். தட் இஸ் அந்த தாட் வந்ததுன்னு இல்லாமல் இது பண்ணால் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்க முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட நல்லா ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா எக்ஸ்பென்சஸை நிறையா குறைக்க ஆரம்பிச்சிட்டு. ஐ வாஸ் ஏர்னிங் அரௌண்ட் 25,000 per month. ஸோ எக்ஸ்பென்சஸை முடிஞ்ச அளவுக்கு நிறையா குறைக்க ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ்க்காச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு இன்கம் ஆல்மோஸ்ட் ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ நான் ஜாபுக்கு விட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஷோலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட வந்திருக்கும். அவ்வளோதான், ஒரு ஷோலேருந்து மேக்ஸிமம். அதுவும் எல்லா ஷோலையும் காசு கிடைக்குமானாக்கா இல்லை. ஏன்னா அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் வந்துட்டு வென்யூ ரெண்ட் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ்லாம் இருந்து இங்கே ஆர்டிஸ்ட்டுக்கு வர்றது ரொம்ப கம்மி. ஒரு நல்ல விஷயம் என்ன நடந்ததுன்னா இந்த பேண்டமிக்கில் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், இதை நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஷோஸ். ஸோ நான் வந்துட்டு ஒரு 3 ஆர்ட் ஃபெஸ்டிவல் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணி அதுலேருந்து எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வந்ததோ அதை ஈக்குவலாக இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஷேர் பண்ணி. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் மொத்தமாக ஒரு 30 ஆர்டிஸ்ட் ஷேர் பண்ணாங்கன்னா நான் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேனோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற ப்ராஃபிட் வந்துட்டு ஃபுல்லாக இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி. ஸோ நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1770 ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணது. அவ்வளோதான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு, போஸ்டர்ஸு, ஜூமுக்கான அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ எல்லாமே சேர்த்து மொத்தமாக எனக்கு ப்ராஃபிட் ஆனால் எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 18,000 கிட்ட. ஸோ விச் மீன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஐ பேட் மோர் தென் சம் இந்த 500 அப்படிங்கிறது எல்லாருக்குமே என்னால் பே பண்ண முடிஞ்சது, எனக்கும் ப்ராஃபிட் அவ்வளோதான். ஸோ நான் இதுக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஐ டென்ட் வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு ஃபேஸ் த சேம் திங். ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு ரெகுலர் இன்கம் மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டு நான் சைடில் வந்துட்டு இந்த லாக்டவுனில் செஸ் கிளாஸஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதை எடுக்க ஆரம்பித்து அதுலேருந்து கொஞ்சம் இன்கம் வந்து. ஆனால் இந்த லாக்டவுனில் இன்னொரு இது என்னன்னாக்கா நான் வெளியில் போகிறதுக்கான அந்த இது எதுவுமே இல்லை. வீட்டிலே எல்லாமே கிடச்சதுனால என் சைடில் எக்ஸ்பென்சஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடுச்சு, பட் இன்கம் மட்டும் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ அது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ்டாக வச்சுருந்தது. இப்போது வெளி ஷோஸ்லேருந்து இப்போ காசு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. தட் இஸ் கார்பரேட் ஷோஸ் வர ஆரம்பிக்குது. அண்ட் தென் மற்றபடி ரெகுலர் ஷோஸ்லாமும் பண்ணும்போது இப்போ தான் ஓரளவுக்கு இன்கம் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த கிராஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறது இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன்.
0: ஸோ இது ஒரு ஸ்டேபிளான ப்ரொஃபஷனாக இனிமேல் நீங்கள் பார்ப்பீங்க? கரெக்டாக
1: ஸ்டேபிளாக இருக்கும், பட் அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப நேரம் ஆகும். அந்த பேஷன்ஸ் இல்லைனாக்கா இது பண்ணுறது சர்வை பண்ணுறது கஷ்டம். பேஷன்ஸை தாண்டி அங்கே ப்ரிவிலேஜ்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து வேலைக்கு போகலன்னா வீட்டில் எனக்கு சோறு போடுறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்க. பட் புதுசாக யாராவது வராங்கன்னா அவங்களுக்கும் இதே சிச்சுவேஷன் இருந்தால் தான் அவங்களால இதை உடனே ஃபுல் டைமாக எடுத்துக்க முடியும். அப்படி இல்லைன்னா இதில் எப்போ ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அட்லீஸ்ட் அவங்க இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணதுலேருந்து ஒரு 2/3 இந்த ஸ்டாண்டப்பில் வருது அப்படின்னா தான் அந்த ஃபுல் அந்த ஜம்ப் வந்துட்டு ப்ராப்பராக பண்ண முடியும்.
0: நீங்கள் சொல்லுங்கள் வினித், இதை எப்போ ஒரு ஃபுல் டைம் கரியராக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க?
3: நான் வந்து இதை நான் அப்படியே பார்க்க மாட்டேன். ஃபுல் டைம் வந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து ஃபுல் டைம் கரியராக ஆகும்னு நினச்சது கூட கிடையாது லைஃப்பில். ஏன்னா அது பாசிபிளாக எனக்கு செட் ஆகலாது. என் ப்ரொஃபஷன் வைஸ் அது எனக்கு வந்து செட் ஆகாது. ஃபுல் டைம் நான் ஒரு ரேப்பரா அப்படின்னா நாளைக்கு வந்து அதில் வந்து நான் அவர் சொன்னார் மந்த்லி 25,000 நான் ஏர்ன் பண்ணுறேன்னு. நான் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்தே அந்த 25,000 நான் எடுத்திருப்பேன். பிறந்ததுலேருந்தே வந்து நான் இப்போ லாஸ்ட் இந்த இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஸ்கை ஃபண்டு தான் கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய கனவு. அதெல்லாம் கனவுன்றது நானும் அட்வொகேட்லாம் ஆவனா அப்படின்றத நினச்சேன். ஆனால் வேறு வழி இல்லை. ப்ரொஃபஷன்னா என்ன காசு ஏர்ன் பண்ணுறது எங்கே? இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட்னா இப்போ நம்ம கேட்கணும் இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இது ஸ்டேபிளாக பண்ணிக்கிறோமான்னு. அது வந்து நிறையா நம்ம காசு இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இண்டிபெண்ட்டாக வந்து ஸ்டாண்ட் பண்ணுறது இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ரொம்ப ஹார்ட். நம்ம என்ன தான் பண்ணாலும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், ஒரு கூட ஒரு ஒரு ஒரு மென்டார்ஷிப் இல்லாமல் நம்ம நிற்கவே முடியாது. எவ்வளோ பேர் இருக்காங்க, நிறையா இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவ்வளோ. அது சென்னை மட்டும் நான் பேசுகிறேன், சென்னை ஃபுல்லாக அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. யாருமே பெருசாக வெளியே யார் ஒரு ஒரு 10 பேர் தான் தெரிஞ்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா பேர் டேலண்ட் இருந்துமே ஏன் இன்னும் நிறையா சாங்ஸ் ஆல்பம்லாம் பண்ணி இன்னும் வச்சுருக்காங்க. இன்னும் யார் நிறைய பேர் தெரியல, லேபிள்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, நிறைய விஷயம் தெரியாமே உள்ளே இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பிளைண்டாக நான் வந்து இண்டிபெண்ட்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக நான் எடுத்துக்கல, இப்போ வரைக்கும் நான் எடுத்துக்கல, ப்ளஸ் ஃப்யூச்சரில் அது எனக்கு மைண்டாகவும் தெரில. நான் வந்து என் ப்ரொஃபஷனில் நான் ஏர்ன் பண்ணணும், நான் ஏர்ன் பண்ணுற காசை வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி நான் மியூசிக் வீடியோ பண்ணணும். ஆஸ் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டு எனக்கு அதுதான். ஏன்னா நான் வந்து யார் கீழே ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நான் படம் பண்ணல ஒரு டேரக்டர் கீழே இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னோட ஓன் தாட் நான் எனக்கு தோன்றதை நான் எழுதுகிறேன், மியூசிக் பண்ணுறேன், அதை வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், அதுக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நானே இது எல்லாமே பண்ணி நாமளே யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணிடுறோம். அது ரீச் ஆச்சுன்னா எனக்கு மானிட்டைசேஷன் ஆகி காசு வரப்போகுது, இல்லைன்னா ஓகே. ஸோ இந்த மைண்ட் செட் தான்.
1: ஐ வுட் லைக் டு ஆட் ஆன் டு வாட் வினீத் செட். இப்போ வினோதினி வைத்தியநாதன் ஒரு ஆக்ட்ரஸ் ஒருத்தங்க இருக்காங்க, நிறையா படத்துலலாம் நடிச்சிருப்பாங்க. அவங்களோட ஒர்க்கிங் மாடலே பார்த்தீங்கன்னா, சினிமா நடிச்சுட்டு அவங்களுக்கு எவ்வளோ காசு வருதோ அது எல்லாத்தையுமே தேட்டரில் இன்வெஸ்ட் பண்ணி, தேட்டரில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ தான். ஏன்னா அதே மாதிரி தான் ப்ரொடக்ஷனுக்கு நிறையா செலவாகும். ஆனால் இப்போது அந்த பழைய காலத்து தேட்டர்லாம் வந்து பார்க்குறாங்களானாக்கா அந்த நம்பர் ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ கோவிட்க்கு அப்புறம் ஐ விட் சே இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஸோ அவங்களோட ஒர்க்கிங் மாடல் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி, பட் அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து யாராவது சம்பாதிச்சா அது அதை வச்சு தான் தேர் ரன் தி ஹவுஸ். இதே இது வந்து இப்போது இண்டிபெண்ட்டுன்னு நாங்கள் எங்களை இந்த இண்டிபெண்ட்டுங்கிற டேர்ம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொல்கிற அந்த சப்போர்ட் வந்துட்டு இட் யூஸ்வலி கம்ஸ் ஃப்ரம் கார்பரேட்ஸ். எதர் இப்போ இவங்க மியூசிக் சைடில் பார்த்தீங்கன்னா, எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்கனாக்கா யூஸ்வலாக சினிமாவில் ஏதாச்சும் பண்ணியிருந்தால் தான் அவங்களுக்கு வந்துட்டு. இப்போ மியூசிக்குனாலே உங்களுக்கு ஃபிலிம் மியூசிக் ஒன்று இருக்குது, இல்லை இண்டிபெண்ட் ஒன்று இருக்குது, இல்லை நடுவில் ஆல்டர்னேட்டுன்னு ஒன்று இருக்கும். இந்தியிலேருந்து போயிட்டு பட் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பேஸில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பட் அப்பப்போ ஃபிலிம்ஸ் பண்ணுற மாதிரி. இப்போ மியூசிக் டைரக்டர் டென்மா வந்துட்டு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அவர் ஒரு 15 வருஷமாக இங்கே இண்டிபெண்டன்ஸ் சீனில் இருந்துட்டு இப்போது ஒரு 1 or 2 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த இண்டிபெண்ட்டுங்கிற இது எங்கே வருதுன்னாக்கா, உங்களுக்கு கார்பரேட்ஸ் கிட்டேருந்து ஒரு பேக்கிங் இருக்காது. இப்போ ஸ்டாண்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவம்னு ஒரு இது இருக்குது, அவங்க வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. நீங்கள் ஏவமோட சைன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே லைஃப் செட்டில் ஆன மாதிரி, ஏன்னா அவங்களே கார்பரேட் ஷோஸ் வந்துட்டு உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வீடியோஸ் ஏதாவது போடணுனாக்கா யூடியூப்பில் போட்டால் உங்களுக்கு ஒரு பேஸ் நம்பர் ஆஃப் வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி கேரண்டி, ஒரு 50,000 வியூஸ் வந்து உங்களுக்கு பேஸாகவே ஜென் நார்மலாக கிடச்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ வருதுங்கிறது உங்களோட வீடியோவோட குவாலிட்டியை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதே வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்னாக்கா இது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவர் யூடியூப்லேருந்து மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லும்போது இவர் 0 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த வீடியோ வந்துட்டு அத்தனை பேர் பார்த்து அதுக்கு வந்துட்டு யூடியூப்லேயே வந்துட்டு சம் 400 hours என்னமோ அந்த ஒரு 4000 அவ்வளோ இது வந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்துட்டு காசு வர ஆரம்பிக்கும். ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு பேக்கெண்டில் நிறையா ஒர்க், உங்களுக்கு கார்பரேட் பேக்கிங் இருக்கும்போது அந்த வேலையை ஆல்ரெடி யாரோ பண்ணி வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து நீங்கள் உட்காருங்க உங்களுக்கு காசு தரும் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு இது.
3: அதுதான் லேபிளிங், அதுதான் நான் சொன்னது லேபிளிங்னு சொன்னேன். இப்போ திங்க் மியூசிக் சோனிலாம் லேபிள்ஸ், தே ஆர் லேபிள்ஸ், எஸ்டாப்ளிஷ் லேபிள்ஸ். ஏன் படம் வந்து அடிச்சுக்கிறாங்க திங்க் எடுத்துக்கிறக்கும் சோனிக்கும், ஏன் அதர் லேபிள்ஸ். ஸோ இப்போ நான் சொல்கிறேன்ல, இப்போ ஜீரோலேருந்து நான் ஏன் வந்து சாங்ஸை வந்து நான் லேபிள்ஸ் அப்ரோச் பண்ணி பார்த்துட்டு தான் நான் ஓனாக ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் பண்ண முடியாது, நான் எனக்கு வந்து தெரியும் ஓனாக போட்டால் ரீச் ஆகாது, எதுவுமே வராதுன்னு தெரியும். தெரிஞ்சுதான் நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் இப்போ ஸ்டார்ட், நான் ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் பண்ணி 3 இயர்ஸ் இருக்கும், ஒரு 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் ப்ராப்பராக. ஒரு என் சேனலில் பார்த்தீங்கன்னா 2 வீடியோ தான் இருக்கும், இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரல, மானிட்டைஸ் ஆகலை, எதுவுமே ஆகலை. ஆனாலும் நான் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா, நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, நான் சம்பாதிக்கிறதா சொன்ன மாதிரி தான், நான் எப்படி வேணால் பண்ணேன். நாளைக்கு வந்து ஒரு 10,000 இருந்தால் கூட ஒரு வீடியோ பண்ணி போட்டால் கூட எனக்கு அது போதும், எனக்கு அதுலேருந்து வர்ற காசு எனக்கு முக்கியமே கிடையாது. நான் என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, நான் என்ன எழுதணும்னு நினைக்கிறேனோ நான் எழுதுவேன். அது என்னோட ஓன் பேஜை நான் எழுதி வைக்கிற மாதிரி, நான் இன்ஸ்டால் நான் ஃபோட்டோஸ் போடுற மாதிரி நான் யூடியூப்பில் என் வீடியோஸ் போடுவேன். அது மற்றவங்க பார்த்தா ஓகே, இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. இது நான் லேபிள்கிட்ட போனேன்னு வைங்களேன், நான் பார்த்த வரைக்கும் நிறையா கான்ட்ராக்ட்ஸ் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, 60-40 நிறையா விஷயம் இருக்குது பிரதர். மியூசிக் நீங்கள் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து நீங்கள் லேபிள் சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ் எடுத்துகிட்டு வந்துருவாங்க கண்டிப்பாக. சோனியில் ஒரு 2 ஆல்பம் ரிலீஸ் ஆச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துருவாங்க. உங்களை ஒரு சாங் வந்துச்சுன்னா சோனியில் இன்றைக்கி போட்டுச்சுன்னா 1 million hit. ஓகேவா, அதை நான் தப்பே சொல்ல, ஆனால் லேபிள்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. நிறைய அப்ரோச் பண்ணிட்டேன், அவங்க சொன்னதும் அதுதான், அது கிடைக்காது, அது நிறைய பெரிய வேலை, அதை பேசணும்னா லென்த்தாக போகும். அது
1: என்னோட பாயிண்ட் கிட்டத்தட்ட சேர்ந்தா, நீங்கள் வந்துட்டு ஒரு கார்பரேட் உங்களுக்கு வந்துட்டு காசு கொடுக்குறானாக்கா யூ வில் ஹாவ் டு சர்வ் தி கார்பரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட். நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னா நீங்க என் கம்பெனிக்கு வேலை பார்க்கணும்.
4: அதே மாதிரி கார்ப்பரேட் தான் பிரதர். அதுதான் அந்த யூடியூபே கார்ப்பரேட்
1: தான். அதுதான் சொல்றேன். அந்த கமர்ஷியலுங்கறது ஒரு டாக் வந்துரும். நீங்க அதுக்காக நிறைய பண்ண வேண்டியிருக்கும். அங்க நீங்க உங்களோட இதை கொடுக்கும்போது உங்க சைடுல நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டா இன்னும் ஏன் இருக்கும்னாக்கா இங்க கிரியேட் பண்ற அந்த
0: காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல.
1: காம்ப்ரமைஸ் இருக்காது. பிளஸ் அந்த ஒரு பீஸ் ஆஃப் ஆர்ட் கிரியேட் பண்றதே வந்துட்டு அது ஒரு போதை மாதிரின்னு சொல்லலாம். அது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் வெளியில வந்து நம்மளே அதை பார்க்கும்போது ரசிச்சு பார்ப்போம். இப்போ இவங்க ஒரு பாட்டு பண்ணிட்டு அவங்களே அதை கேட்கும் போது ஒரு தனி ஃபீல். அது
2: அதாவது ஒரு சாரி டு இன்டரப்ட் பட் ஒரு புது குழந்தை பிறக்கிற மாதிரி தானே. சம்திங் நியூ கமிங் அவுட் டு த வேர்ல்ட். ஸோ தட் கைண்ட் ஆஃப் தட் ஃபீலிங் இஸ் நாட் டிஸ்கிரைபபிள்.
0: நீங்க சொல்லுங்க சாய், உங்க இதை வந்து ஒரு சாலிட் கரியரா நீங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லை இதை எப்போ பார்ப்பீங்க? அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும் உங்களுக்கு?
2: சாலிட் கரியராக ஆக்சுவலி ஃபேமிலியில் வந்து பெரிய சப்போர்ட்லாம் இல்லை. லைக் அவங்க ஃபாதர் தான் லைக் சிஏ படி அப்படின்னு கிட்டத்தட்ட வினித் சொன்ன மாதிரி தான். பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது சிஏல. பட் நான் எடுத்த அப்ரோச் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும்னு ஐ டுக் மை டைம். த காஸ்ட் ஐ பெய்ட் ஃபார் இட் இஸ் டைம். எப்போது இதை ஃபுல்லாகவே லைக் ஃபினான்ஷியலாக அப்படி பார்ப்பேன்னு நான் நினைக்கிறேன்னா, ஆஸ் ஆஃப் நவ் நான் அப்படி பார்க்கல. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன பண்ணுறேன், எப்படி இதை உருவாக்குறேன், ஹவு மச் பெட்டர் ஐ கேன் கெட் இன் வாட் எவர் ஐம் டூயிங். சொல்லிசை கலையில் தமிழ் நிறைய எனக்கு தெரியாது, அதனால் தமிழ் கற்றுக்கிறேன் நிறைய. அப்புறம் புரிஞ்சுக்கிறேன். இப்போ யூடியூப் பற்றி ரெண்டு பேருமே பேசினாங்க. யூடியூப் பார்த்துருக்கேன், ஆனால் எனக்கு அதோட மாடல் ஃபினான்ஷியல் சஸ்டனன்ஸ் அதை பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லை. தோழர் ஒருத்தர் இருக்கார் சரவணன் சொல்லிட்டு, அவரும் இன்வைட் பண்ணார். அவர் வந்து நான் ஸ்டாண்டப் பண்ணும்போது இதில் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி பண்ணலாம் உல்டா புல்டா அப்படின்னு கன்சீவ் பண்ணி ஒரு ஷார்ட்லாம் கூட எடுத்து ரெடியாக இருந்தது. பட் அப்போ கூட அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு காமெடியனா பண்ணி பண்ணோன்னு. பட் ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சது அப்போ தான். யூடியூப் சேனல்னால் இப்படி தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் தி அதர் ரீசன் இன்னொன்று என்னென்னா, again as an artist you want to be free with what you're doing, you don't want it to be compromised by for any reason. So and the that is always a trade off dhaan kitta type of financial ah paakanum appdin oru mudivu eduthale oru trade off varadha seiyum. But there are some exceptions in the rappers like Emiwe Bantai apron Divine avangala unda I think they avlo nariya theriyadhu, but they started their own YouTube channel and they have their own channel with a lot of subscribers and their entire reach mainly is through YouTube itself. And they do shows lam pandranga and there is a big following for them. So one of the biggest thing I would like to say is, if you are good and if people are connecting to it, it will sell no matter where you are going to put it, either on YouTube or enga vendalum and makkaloda idha sambadhichona adukapram vandu there is a big support. Adave vandu periya energy da or artist.
0: இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்மே வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒருத்தர் நல்லா பாப்புலர் ஆகணும், இன்னொருத்தர் கமர்ஷியலாக நம்ம ஸ்டேபிள் ஆகணும். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, நீங்கள் சொல்லுங்கள் சார்.
2: எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து நான் எழுதுகிற பாடல் வந்து மக்கள்கிட்ட சேரணும், அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுக்கு எவ்வளோ பெட்டராக நான் எழுத முடியுமோ. இன்னொன்று வந்து, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு லைஃப் ஜேர்னியில் இருப்போம். ஸோ நான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கையை. ஸோ இப்போ எப்படின்னா, ஒரு மக்கள் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு, குரு வந்து முதல்ல பண்ணும்போது 99% புரியாது அப்படின்னு தான் சொன்னான். அந்த மாதிரி தான் இதுலேயும் நான். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபஸ்ட்டு இருக்கணும், மக்கள் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன நினைக்கிறோம் அப்படின்றது இன்னொன்று. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்குது. நான் முதல் எழுதின பாடல் பேர் சரித்திரம் படை. எனக்கு எழுதணும்னு தோணுச்சு, போய் உக்காந்தேன், என்ன எழுத போகிறேனே தெரியாது, அப்படி உருவாரின பாடல் தான் அது. ஸோ சில இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு ஒரு மேஜிக் மாதிரி தான் அது. ஸோ அதையும் அது இப்போ அந்த பாடல் கேட்டிங்கன்னா அது ரிலேட்டபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. இந்த நம்ம சொசைட்டி பற்றி தான் அதில் முழுக்காக பாடியிருப்பேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸுன்னு தனியாக கேட்டிங்கன்னா, எஸ் மக்கள்கிட்ட மக்களோட அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஸோ அதுக்கு அவங்க புரிஞ்சுக்கணும் நான் முதல்ல என்ன சொல்கிறேன்னு. இந்த ஃபேன் ஃபாலோயிங்லாம் வந்தால் கூட நான் என்ன சொல்ல வரேன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ சுற்றி பேசாமல் இதுதான் மெயினாக என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்.
0: நீங்கள் சொல்லுங்கள் வினீத்.
3: எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருந்துச்சு, முன்னாடி இருந்துச்சு. ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. அப்படி பார்த்து பார்த்து ரியாலிட்டி வரும்போது, நம்ம மீம் பார்ப்போம்ல எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டின்னு வரும்போது, அது வரும்போது எனக்கு அதெல்லாம் சேச்சுரேட் ஆயிருச்சு. நான் நிறையா அப்புறம் இந்த இப்போ மைண்ட் ஸ்டேட்டம்னா எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல, எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. சிம்பிள் இல்லை, நம்ம எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் பார்த்துட்டு இது வரலையே வியூஸ். நம்ம ஒரு வீடியோ போடுறோம், நம்ம போடுறோம்டா. ஏன்னா அண்ணா நகர்ப்பிக்க என் சாங் வந்து ஆல்ரெடி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆனால் லிரிக் வீடியோ, அதுக்கு 2 lakh views. நான் வந்து ஒரு 4 வருஷமாக வீடியோ பண்ணேன் அந்த அண்ணா நகர் ஃபிகர் சாங் வந்து 4 வருஷமாக பண்ணேன். காலேஜ் டைமு, காலேஜில் வந்து தாடி ஷேவ் பண்ணணும், க்ளீன் ஷேவ் தான் பண்ணணும், ஆனால் நான் ஷூட்டுக்கு வந்து தாடி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் 4 வருஷம் போச்சு, ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணும்போது சரி அப்போவே 2 லட்சம் இருக்குது, இப்போ போட்டேன் 1 million அப்படிலாம் போட்டேன், ஒரு நாள் 5000 தான் வந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் நடக்காத போது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அட போங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போது எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை, ஓகே எது நடந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போகிறது.
0: நீங்கள் சொல்லுங்கள் குரு.
1: எனக்கு வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, ஸ்டாண்டப்பை ஃபஸ்ட்டு இந்த சென்னை தாண்டி கொஞ்சம் வெளியில் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்போது இந்த சீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே மயிலாப்பூரில் ஆரம்பித்தா பக்கத்தில் பெசன்ட் நகர், அடையார், இங்கே ராயப்பேட்டை, அது வரைக்கும் தான் அதோட ரீச்சே அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் தாம்பரமில் போய் மயிலாப்பூரில் சொல்கிற ஜோக்கை தாம்பரமில் பண்ணால் எவனும் சிரிக்க மாட்டான். அதை தாண்டி நீங்கள் பெருங்கடத்தூர், ஊரை பக்கம், மண்டலூர் அப்படிலாம் போனீங்கன்னா அங்கே என்ன சொல்கிற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா, இந்த சீன் வந்துட்டு அடிக்கிற ஜோக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க க்ரியேட் பண்ணுற நேரேட்டிவாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இட் எய்தர் அப்பீல்ஸ் டு தி அப்பர் கிளாஸ் ஆர் தி அப்பர் காஸ்ட்ஸ். ஒன்றும் மேல் ஜாதியில் இருக்கிறவங்க, இல்லை மேல் என்ன சொல்ற கிளாஸில் இருக்கிறவங்க. ஸோ இது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ்க்கு ஓட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணால் தான் உங்களால்
0: அது வந்து ஸ்கிரிப்டிங்கில் தான் அதோட ஆர்ட்ரல் இருக்குன்னு உங்களுக்கு தோணலையா? ஸ்கிரிப்டிங்கில் தான் அது
1: முன்னாடி கன்சியூம் பண்ணுற ஆர்ட்லேயும் இருக்குது. நீங்கள் என்ன உள்ளே வாங்குறீங்களோ அதை தான் உங்களால் வெளியில் கொடுக்க முடியும். ஸோ நான் இப்போ நான் என்ன ப்ராசஸில் இருக்கேன்னாக்கா, இன்னும் நிறையா புக்ஸ் எல்லாம் படித்து உங்களை நீங்கள் எவ்வளோ அரசியல் படுத்திக்கிறீங்களோ அவ்வளோ அதுதான் உங்களுக்கு அவுட்புட்டாகவும் வெளியில் வரும். உங்களோட புரிதல் கம்மியாக இருக்குனாக்கா அந்த லெவலில் தான் வந்துட்டு வெளியில் வர எதுவாகவும் இருக்கும். ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போது ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜோக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதோ ஒன்று தயிர் சாதம் பற்றி இருக்கும், இல்லை எல்லாமே அந்த அப்பர் காஸ்ட்டோட இது மட்டும்தான். பட் இப்போ ஒர்க்கிங் கிளாஸ் மக்களுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஆர்ட் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா இங்கே 80% ஆஃப் தி இது வந்துட்டு ஒர்க்கிங் கிளாஸ் தான். ஒன்று வேலை செய்கிறேன், நீங்கள் அக்ரிகல்ச்சரே எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்தியாவில் 60%. அதை தாண்டி வந்துட்டு மீதி இருக்கிற ஒரு 20% வந்துட்டு இங்கே இரும்பு கடையில் வேலை செய்கிறவங்க, இல்லை மூட்டை தூக்குறவங்க, அவங்க மட்டும் இல்லை ஃபேக்ட்ரிஸில் எல்லாமே வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க தான் இங்கே ஜாஸ்தி. ஸோ அவங்க எல்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறது ப்ளஸ் உங்களையே இது பண்ணிக்கிறது, நீங்கள் அதெல்லாம் படிக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்துட்டு புரிதல் வந்துடும். இவர் சொல்லும் போது ஆடியன்ஸை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போது அந்த லெவலில் புரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் வந்துட்டு அவ்வளோ தூரம் எடுத்துக்கிட்டு போக முடியும். அதை தாண்டி நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது வந்துட்டு அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் அவங்களோட லைஃப்பை வந்துட்டு நம்ம இங்கே நம்ம இது பண்ணும்போது அவங்க இதை பார்க்கும்போது இது என்னோடய லைஃப் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ரிலேட்டபிலிட்டி அது வந்துட்டாலே they'll also be able to enjoy what we do. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான். அதுக்கு இன்னொரு வே என்னென்னா, அந்த மாதிரி ஆளுங்கள்லேருந்தே வந்துட்டு ஸ்டாண்ட் அப் பண்ணணும், அதுக்கான ஸ்டேஜை க்ரியேட் பண்ணணும். நம்ம இங்கே வந்துட்டு எங்களுக்கு ஸ்டேஜ் ஈஸியாக கிடச்சிருச்சு, இங்கே எங்களோட ப்ரிவிலேஜ் நிறைய எங்களுக்கு வந்துட்டு ஸ்டேஜ் ஈஸியாக கிடச்சிருச்சு. பட் அது அந்த ஸ்டேஜ் அவங்களேருந்து ஒருத்தவங்க வந்து பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் ஈஸியர் அண்ட் தி ஆர்ட் ஃபார்ம் பிகம்ஸ் மோர் டெமோக்ராட்டிக் அப்படின்னு.
0: ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இப்போ பொதுவாகவே இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னாலே வந்து வீட்டில் எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கும் தெரியாது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வீட்டில் அந்த கலைக்கும் திறமைக்கும் சப்போர்ட் கிடைச்சா தான் உங்களால் ஃப்ரீயாக அந்த ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ உங்கள் ரெஸ்பெக்டிவ் கரியர்ஸ் பற்றி உங்கள் வீட்டில் நீங்கள் பேசுகிறப்பவோ எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்கிறப்பவோ அவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? சப்போஸ் நீங்கள் இதை ஃபுல் டைம் பண்ண போகிறீங்கன்னா அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள் வினீத்.
3: எங்கள் வீட்டில் வந்து அதான் நான் சொன்னேன், 12th ஜாயின் பண்ணும்போது எங்கள் அப்பா அப்போ லா படின்னு அனுப்பி வச்சாரு. நான் அப்போவே அங்கேருந்து என்ன அடம் பிடிச்சேன்னா, நான் லா படிக்க மாட்டேன், நான் கோயம்புத்தூர் தெரியுமில்ல, கோயம்புத்தூர் ஜிஆர்டியில் வந்து விஸ்காம் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி நின்னேன். அப்போ வந்து எங்கள் அப்பா சரி ஓகேப்பா எடுத்துக்கோ அப்படின்னாரு. நானும் அப்புறம் அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா திடீர்னு மைண்ட் மாதிரி போ நீ போய் லா படி அப்படின்ட்டார். லாவா அது படிச்சு அப்படின்னா, நீ லா படி நான் சரி ஓகே நான் படித்தா நான் கோயம்புத்தூரில் தான் படிப்பேன் அப்படின்னேன். எங்கள் அப்பா அப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அதனால் கோயம்புத்தூர் சீட் இல்லை, ஸோ சென்னை வந்துட்டேன். அப்பா அப்பா சொன்ன ஒரு இது என்னென்னா, நீ வந்து நீ லா படி, நீ லா படிச்சுட்டு என்ன வேணால் பண்ண, நான் எவ்வளோ வேணால் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற தாட் கொடுத்தாரு எங்கள் அப்பா. ஸோ அந்த சப்போர்ட்லாம் நான் லா 3 8-3 காலேஜ், த்ரீக்கு அப்புறம் என்னோட ஒர்க்ஸ் இந்த நான் யூடியூப் சேனல் ஒர்க்ஸ் பண்ண நிறையா ஒர்க்ஸ் பண்ண நிறையா ஆர்டிஸ்ட் கூட ஹரிஷ் கல்யாண் கூட நிறையா மூவிஸ் சும்மா அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வீட்டுக்கெலாம் தெரியும் அண்ணனுக்கு சாங் பண்ணும்போதும் சரி வீட்டிலாம் அப்போ வந்து ஏன் இவ்வளோ செலவு பண்ணிகிட்டு இருக்க நீ ஒரு புடியா ஒரு சாங் எடுக்க மாட்டேன் அண்ணனுக்கெல்லாம் இப்போ 4 வருஷம் சாலிடாக உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மாலாம் ஊருக்கு வந்தால் நான் போட்டுக்காமல் இந்த சீன் பார்த்தியாமா எப்படி இருக்குதுலாம் போட்டுக்காமப்பேன். எங்கள் மம்மிக்கெலாம் ஆசை தான், எங்கள் மம்மிலாம் இல்லை. எங்கள் டேடியும் வந்து எப்படின்னா லாஸ்ட்டில் இப்போது இந்த கொரோனா டைம்லலாம் ஓகே பையன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஆனால் நான் என் வீட்டில் எப்படி சொன்னால் எனக்கு வந்து என் ப்ரொஃபஷனும் முக்கியம்டா என் பேஷனும் முக்கியம், ஸோ அதுக்காக நான் இதை விட மாட்டேன். அதான் சொன்ன மாதிரி நான் இது ரெகுலராக பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ வீட்லேயும் ரொம்ப சப்போர்ட், இப்போலாம் என் தலைவன் என் சாங்குக்குலாம் 3 lakh ஆச்சு ஃபுல் அவுட்ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஸோ ஃபுல்லாகவே எங்கள் டேடி தான் ப்ரொடியூஸ் பண்ணார். பட் அடுத்த சாங்கும் இருக்குது, அடுத்த ட்ராக்கும் வச்சுருக்கேன். அதை கேட்டார் எப்போ அடுத்த சாங் என்ன பண்ணுறேன் அப்படின்னாரு. அடுத்த சாங்கா டேட் ஆஃபீஸ் போகணும் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னா சரி ஓகே சரி போ. எங்கள் அப்பாக்கே ஷாக்கு என்ன இவன் இப்படி ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால்
0: நீங்கள் சொல்லுங்கள் சார்.
2: எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலி எனக்குனே நான் என்ன கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நாள் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் வீட்டில் டெஃபினட்டாக நான் வந்து ஸ்டாண்டப்புக்கு முன்னாடி மேரத்தான் ரன்னிங்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணோம் தான் ஆசை அப்பா கிட்டே சொன்னேன். அதை அப்பா வந்து இல்லை சிஏ தான் பண்ணோம், நீ பண்ணி முடிச்சுட்டு நீ வினித் சொன்ன மாதிரி தான் சிஏ பண்ணி முடிச்சுட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு இது தான் சொன்னாங்க அப்பா. அண்ட் எனக்குள்ளவே வந்து ஐ வாஸ் நாட் ஷுர் என்ன பண்ணணும். ஆனால் சிஏ பண்ண அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லன்னு தெரியும், ஆனால் என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு ஷுவராக தெரியாதப்போ. ஸோ நிறைய ட்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணாமல் வந்தது தான் சொல்லி செய், நான் வந்து அது எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி வீட்டில் வந்து அம்மாவுக்கு பரவாயில்ல, அம்மா வந்து நான் எதில் நல்லா பண்ணாலும் ஓகே அப்படி தான், அப்பாவுக்கு தான் கண்டிப்பாக இது நான் பண்ணணும் சிஏ பண்ணிவிட்டு நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அவங்க இன்செக்யூரிட்டி தான், இந்த ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி தான். ஸோ அவங்க டைம்ஸில் வந்து அது ஒரு பெரிய இதாக இருந்தது, இப்போ கூட இருக்குது. பட் இப்போ நிறைய வந்திருக்கு நம்ம ஃபீல்டில், நம்ம கண்ட்ரியில் குளோபலைஸ் ஆகிட்ட அப்புறம்லாம் அண்ட் நம்ம தாட் ப்ராசஸுமே நிறைய ஓப்பன் அப் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு ஃபினான்ஷியல் பேக்கப் நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நாள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளை நம்ம எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிற அளவுக்காச்சும் வி கேன் அல்ல டிவைட் டைம். ஸோ அந்த இதுதான் வீட்டில். ஆமாம், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னா ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இதாகிடுவாங்க, பண்ணாத வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான் வீட்டில்.
0: நீங்கள் சொல்லுங்கள்.
1: எனக்கு வந்துட்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஏதாச்சும் வேணும்னாக்க எப்படியாச்சும் அடம் பிடிச்சி அதை பண்ணிவிடுவேன் நான். ஸோ நான் வந்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது நான் செஸ் நிறையா விளையாடுவேன். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா டியூஷன்லாம் கட் அடிச்சுட்டு செஸ் விளையாட போகும்போது எங்கள் அப்பா வந்து பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அடித்து நீ படிக்காரமே படிக்காரமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் 11th ஃபெயில் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அவர் வந்து நீ ஸ்டடீஸ் மட்டும் நீ 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ பண்ணிக்கோன்னாங்க. நான் வந்து 12th முடிக்கும்போது எனக்கு சயின்ஸு மேத்ஸ் இது ரெண்டுமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் ஜேர்னலிசம் எடுத்தது. அவருக்கு வந்துட்டு நான் சயின்ஸ் படிக்கணும்ன்ட்டு ஆசைனா நான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எது பிடிக்குமோ அதை எப்படியாச்சும் இது பண்ணிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி இந்த ஸ்டாண்டப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி கல்பாக்கமில் இருந்தேன், அது பாண்டிச்சேரி போகிற மிட்வேல கரெக்டாக வரும் கூவத்தூர் ரிசார்ட் அதுக்கிட்ட தான். ஸோ அங்கேருந்து வந்துட்டு இங்கே அங்கே வந்துட்டு சுத்தமாக எதுவுமே கிடையாது. அங்கேருந்து சென்னைக்கு ஒரு ஒரு வாட்டி வந்து ஸ்டாண்டப் பண்ணும்போது மேபி வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்தேன். அது ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் சும்மா இதை பார்ட் டைமாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு உடனே சரி போகணும் எப்படியும் மைண்டை மாற்ற முடியாதுன்னு தெரியும் பண்ணிக்கோ அப்படின்னு உடனே அப்போது ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அப்போ ஷோஸ்க்கெல்லாம் வந்துக்கிட்டு. பட் இதை இந்த பாலிடிக்ஸ்லாம் பேச ஆரம்பிக்கும்போது வீட்டில் அவங்களோட பாலிடிக்ஸ் வேறு எந்த வேறு. ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஏன் இதெல்லாம் பேசுகிற அப்படின்லாம் இருந்தாங்க. அவங்கள அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டைமாக எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாள் வீட்டில் வந்துட்டு பாம் போட்ட மாதிரி இனிமேல் இனிலேருந்து நான் ஃபுல் டைமாக எடுக்க போகிறேன் நான் வேலையை குவிட் பண்ணுறதா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே அவங்க இது ஃபினான்ஷியலே அதே தான் கேள்வி கேட்டாங்க, நீ இது ஃபினான்ஷியலாக சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு ஒன்று. நான் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் இதை தாண்டி ஒரு 1 or 2 years கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஒன்று, இல்லை நீ வந்து 7 months இவ்வளோ சம்பாதிச்சாதான் ஒன்று இது பண்ண முடியும், இல்லை நீ திருப்பி இன்னொரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னாங்க. நல்ல வேலை நான் பண்ணி 7 months கோவிட் வந்துருச்சு, அதனால இதுக்கு மேலே சம்பாதிக்கிறது கஷ்டம் வேலையும் போ. நான் அப்ளை பண்ணல பட் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், நான் வீட்டில் இப்போ யாருமே வேலைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே துரத்தி தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி வீட்டில் நிறைய பொய் சொல்லி பொய் சொல்லி இதையே சஸ்டெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது ஓரளவுக்கு வருது அப்படிங்கும்போது நடுவில் ஒரு வாட்டி நியூஸ் பேப்பரில் பேர் வந்துச்சு, ஒரு 1/2 page வந்துட்டு அந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல் பற்றி ஒரு பெரிய ஃபீச்சர் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது வீட்டில் வந்துட்டு ஒரு கொஞ்சம் கேள்வி கேட்கறது நிறுத்திட்டாங்க, சரி ஏதோ பண்ணுறான் நல்லா பண்ணுறான் அப்படின்னு. அவங்களுக்கு மெயின் பிரச்சனை என்னவா பார்த்தேன்னா ரிலேட்டிவ்ஸ்கிட்ட போய் சொல்ல முடியல இது மாதிரி வெய்தான் பண்ணுறான் அப்படின்னு. அவங்களுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு உடனே சரி பண்ணிக்கோ அப்படின்னு விட்டாங்க.
0: அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ வந்து பர்டிகுலரா ஒரு ஃபீல்டு இருக்கு அப்படின்னா அதுல ஃப்ரெஷர்ஸ் ஆவோ இல்ல வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாவோ நுழையும் போது நிறைய இன்ட்ரன்ஸ் வராது, ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி நிறைய வரும். அதுவும் புதுசா நுழையிற ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க எப்படி டேக்கிள் பண்றீங்க சொல்லுங்க வினத்.
3: அது இருக்கு, ஒவ்வொரு ஃபீல்ட்ல எல்லா ஃபீல்டும் இருக்கு. நீங்க ஆர்ஜேவா இருக்கீங்க, உங்க கனவு வந்து நாளைக்கு சூரியன் எஃப்எம்லயோ எஃப்எம் எங்க போய் உட்கார்றதா உங்க ஒரு ட்ரீமா இருந்துச்சுன்னா நீங்க பண்றீங்கல்ல, உங்க ஃபீல்ட்ல என்னென்ன கஷ்டம் இருக்குமோ எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கிறது. அது அது நான் என்னன்னு சொல்றது, என்ன கஷ்டம் தெரியல எனக்கு இருக்கும்.
0: இல்ல நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்ற டைம்ஸ்ல? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல எனக்கு டெக்னிக்கல் திங்ஸ்லாம் தெரியாது,
3: அந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறைய பட்டு திருந்தி இருக்கேன், நிறைய பட்டு இருக்கேன். இப்ப உங்களுக்கு நான் சாங் ஃபர்ஸ்ட் சாங் பண்ணும்போது எனக்கு பிளைண்டா, அங்க ஊர்ல இருக்கும் போதெல்லாம் ஷூட்டிங்னா போய் நின்றுவேன், எங்க படம் ஷூட்டிங்ல எடுத்தானா போய் ஒரு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லா நின்றுவேன். ஸோ எனக்கு சென்னை வரும்போது நான் எனக்குலாம் அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமா பார்த்தேன், ஷூட்டிங்கு செலிப்ரிட்டி அப்படிலாம் பார்த்து. ஸோ ஒரு ஒரு நான் சாங் பண்ணும்போது பிளைண்டாக ஒரு கே ஒரு லைட் வந்து ஒரு பார் லைட் வைக்கிறோன்னா பார் லைட் 500 தான் ரெண்ட்டு, ஆனால் நான் வந்து 1500 என்னையா மாற்றி ஓகே வச்சிடலாம் அந்த மாதிரி. ஒரு கேமராமேன் வந்து கேமரா வந்து 5000 தான் ரெண்ட்டு, 5D. அப்போ நான் 2016 எடுக்கணும், 5D வந்து ரெண்ட்டு 5000 தான். கேமராமேனுக்கு 5000 பே பண்ணணும். அப்படியா ப்ரோ? ஓகே 10000 ப்ரோ. அப்போ ஒரு நாளைக்கு 10000 ப்ரோ. ஓகே ப்ரோ எடுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுதுடே இதுக்கெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணவே தேவையே இல்லைடா, நம்ம கிரியேட்டிவ் நம்ம இதெல்லாம் அந்த தெரியாமல் நிறையா செலவு பண்ணது, அதை பட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். காசு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், வீட்லேயே சொல்லுவாங்க ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறவனுக்குலாம் புரியாதா அப்படின்னு. புரியும் புரியும், பாருங்கள் அவுட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன். ப்ளஸ் அப்புறம் அதான் தெரிஞ்சுக்கிட்டது நிறையா, நம்ம பட்டு தெரிஞ்சுக்கிறது தானே. ஸோ அந்த மாதிரி
0: மணி மட்டும் இல்லாமல் மென்டார்ஷிப் சம்மந்தம்,
3: மென்டார்ஷிப் நிறையா நிறையா பேர் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க உள்ளுக்குள்ள. அருணரவிந்தனாலாம் ஒரு அருணரவிந்தனா ரொம்ப காமான கேரக்டர்ஸ், ரெண்டு பேருமே என்ன வேணால் பண்ணுறவங்க. நான் இந்த மாதிரி ஷூட்னா இந்த மாதிரி சாங் பண்ணுறேண்ணா ஷூட்னா, தம்பி யார்ப்பா வேணும் யார் ஆர்டிஸ்ட் வேணும் கலக்கப்போது யார் எல்லா கூப்பிட்டு வந்துட்டா நான் இல்லை நான் ரெண்டு பேர் மட்டும் கூப்பிட்டேன்னா எல்லாரும். அன்றைக்கே ஒரு 1 வீக்கில் எனக்கு வந்து 0 காசே இல்லாமல் தம்பி பண்ணித்தரேன்னு சொல்லி Cafe 23 வந்து ஷூட் அரேஞ்ச் பண்ணி, ரஃபீக்கு அப்புறம் கலக்கப்போது யார் ராஜா ப்ரோ அருணரவிந்தண்ணா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் கலக்கப்போது நவீன் அண்ணா. ஸோ ஒரு நாள் ஷூட் பண்ணோம், அதெல்லாம் என் சாங்கில் ஒரு 2 செகண்ட் தான் வந்திருக்கும், ஆனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். நிறைய மென்டர்ஷிப் நிறைய பேர் இருக்காங்க, சொல்லி கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ப்ளஸ் நமக்கு முன்னாடி நிறைய இருக்குங்க, அது நான் எப்படி சொல்கிறது, அதெல்லாம் அதெல்லாம் பார்த்து வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ இந்த அளவுக்காவது இருக்கும் அப்படின்றது தான் சீரியஸ்னஸ்.
0: நீங்கள் சொல்லுங்கள் குரு.
1: எனக்கு ஒரு இது என்னன்னாக்கா நெட்ஒர்க்கிங் ரொம்ப முக்கியம். அவர் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த அருண் அரவிந்தோட அவருக்கு நெட்ஒர்க் கிடச்ச மாதிரி இங்கே இங்கே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ தான் சீன் இங்கே வளருது, காமெடி சீன். இப்போ மியூசிக் வந்துட்டு ரொம்ப வருஷமாக இங்கே இருக்குன்னா காமெடி அட்லீஸ்ட் இந்த டைப் ஆஃப் ஸ்டாண்டப் மதுரை முத்தெல்லாம் முன்னாடியே இருந்தார், அதுக்கப்புறம் ஞான சம்பந்தம் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் 90s பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அர்பன் ஸ்பேசஸில் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 2000 அப்புறம் தான் பாப்புலரைஸ் ஆச்சு. ஆர் ரேதர் எப்போ உயிர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2015-16 தான் இந்த அரவிந்த் சே அவரோட டூர்லாம் பண்ணும்போது தான் ஓ இங்கே ஸ்டாண்டப்னு ஒன்று இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிய வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே மொத்தமாக சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 70-80 ஸ்டாண்டப் கமீடியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும். இப்போ ஒரு எடிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் யூடியூப் வீடியோ அப்படின்னா எங்களுக்குள்ளேயே அதுக்கு இப்போ இவங்க மாதிரி பார்ட் டைமாக பண்ணுறவங்க நிறைய பேர் எடிட்டர்ஸாக இருப்பாங்க, இது பார்ட் டைமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறது. இப்போ நான் இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல் நான் ஒன்று நடத்தினேன்னு சொல்லும் போது எனக்கு வந்துட்டு போஸ்டர்ஸ் என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு நான் வெளியில் கேட்கும் போது ஒரு போஸ்டருக்கு 2000 அப்படின்னாங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த ஏமாத்துற அந்த ஒரு இது தான், நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உனக்கு தானே ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்துட்டு இந்த காஸ்ட் கட்டிங்கில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. என் ஷோஸ் நிறையா ஷோஸுக்கு வந்துட்டு நான் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர் அவனும் வந்துட்டு அவனுக்கு நான் இங்கே வந்து பண்ணுறியா அப்படின்னு ஒன்று யூஸ்வலாக ஒரு ஃபுல் ஷோ கவர் பண்ணுறதுக்கு 20,000 அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு ப்ரோ நீங்கள் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க போதும் அப்படின்ன உடனே நானும் இன்னொரு கோ ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க ஆளுக்கு 2000 போட்டு மொத்தமாக 4000 ஃபுல் ஈவெண்ட்டும் முடிச்சிட்டோம். அவங்க வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி எல்லாமே சேர்த்தே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நெட்ஒர்க்கிங் இந்த விதத்தில் ரொம்ப முக்கியம். இவங்க மென்டார்ஷிப்புன்னு கேட்கும் போது அது இந்த ஸ்டாண்டப்பில் வந்துட்டு ஓப்பன் மைக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. அது எப்படின்னா நீங்கள் ஸ்டேஜில் போயிட்டு ஜோக்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நிறைய கேஃபேஸில் போயிட்டு ஈவினிங் ஒரு 7:30-8 அந்த மாதிரி போயிட்டு ஒரு 10 கமீடியன்ஸ் வந்து புதுசாக ஜோக்ஸ் எல்லாம் நிறையா டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்கே ஆடியன்ஸ் வந்துட்டு இந்த ஜோக்ஸுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. நான் இங்கே சாப்பிட வந்திருக்கேன் தான் வருவாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஜோக் சொல்லும் போது அவங்க சிரிக்கிற அந்த மென்டாலிட்டிலேயே வரல. ஒரு ஷோக்கு போகிறோன்னா நீங்கள் அந்த ஒரு இதில் போவீங்க, யார் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்து நீங்கள் அந்த மென்டாலிட்டியில் போவீங்க. ஓப்பன் மைக்ஸில் அந்த கல்ச்சர் கிடையாது. நீங்கள் சாப்பிட வந்திருக்காங்க, அவங்க அவங்கள சிரிக்க வச்சாச்சுன்னா ஓகே இது நல்ல ஜோக் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிவிட்டு ஒரு ஒரு இது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒரு 4-5 நடக்கும். கோவிடுக்கு முன்னாடிலாம் ஆல்மோஸ்ட் ஆல் 7 days ஆஃப் தி வீக் ஓப்பன் மைக்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆடியன்ஸ் கிட்டே கிடைக்கிற ஃபீட்பேக் தவிர இந்த டெக்னிக்கல் ஃபீட்பேக்லாம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க நிறையா ஓப்பன் மைக்ஸ்க்கு அரவிந்த் தேசாய்லாம் வருவார், அவர்லாம் வந்துட்டு ஃபீட்பேக் சொல்லுவாங்க இதை இங்கே மாற்றி பார்க்கலாமே, இதை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணிப்பார் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி மென்டர்ஷிப் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி மாதிரி பில்ட் பண்ணிவிட்டு கடைசியில் ஆனால் நீங்கள் எப்போ தனியாக அனுப்பிங்கன்னா இப்போ அவங்க சொல்கிற மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களால் தனியாக நிற்க முடியாது. உங்களோட வாய்ஸ் என்னங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஜேர்னியை ஃபஸ்ட் இது பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வாய்ஸ் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இதை ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் நீங்கள் வந்துட்டு தனியாக நிற்க முடியும். இது நான் இப்போ டென்மான ஒருத்தரோட ரெஃபரன்ஸ் முன்னாடி சொல்லியிருப்பேன், அவர் யூஸ்வலாக சொல்கிறது தான் ரூல்ஸை உடைக்கலாம் பட் அந்த ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடைங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இங்கே அதே தான்.
0: நீங்கள் சொல்லுங்கள் சாய்.
2: ஆக்சுவலி அதான் உள்ளே நுழையும் போது சீனுக்குள்ளே வந்து நான் ஸ்டாண்டப் காமெடியான தான் வந்தது ஓப்பன் மைக் சீனில். பட் என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா இப்போது ஸ்டாண்டப் காமெடி பண்ணும்போது கூட மென்டர்ஷிப் அளவுக்கு நான் அதை சீரியஸாக பண்ணல அப்போது. ஸோ பட் ஆனாலும் அப்போ பிரவீன் குமார்னு சொல்லிட்டு பிரவீன் சார் இருக்கார், அவர் ரொம்ப என்கரேஜிங். கார்த்திக் சாரும் அவர் இன்ஸ்டாகிராமில் நான் மெசேஜ் பண்ணுவேன், அவர் ரிப்ளை பண்ணுவார். பட் ஸ்டாண்டப் காமெடியில் பெரிய கேள்வி கேட்டு நிறைய சப்போர்ட்டிவாக என்கரேஜிங்காக பண்ணது இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நெட்ஒர்க்கிங் குரு சொன்ன மாதிரி தான், நெட்ஒர்க்கிங் அண்ட் ஈவன் பிஃபோர் தட் ஃபைண்டிங் தட் வாய்ஸ் நமக்குள்ளே என்ன வாய்ஸ். அவர் 3 வருஷம் ஆச்சு, எனக்கும் 3-4 இயர்ஸ் ஆச்சு, என்ன நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ஸ் நமக்குள்ளே உருவாகிறதுக்கு. அதான் சீனுக்குள்ளே நுழையும் போது இந்த ஸ்டாண்டப் காமெடி சீனும் சரி, இப்போது சொல்லி சைடில் வந்துட்டு இப்போது இதுதான் பண்ணோம் அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெளிவு இருக்குது. இங்கே வந்துட்டு அப்புறம் கூட தேவானந்த் அப்படின்னு சொல்லிட்டு டிவாய்டுன்ற ரேப் நேமில் பண்ணுறவர், நிம்ம வினீத்க்கு தெரியலாம் தேவானந்த்னு சொல்லிட்டு டிவாய்ட். ஸோ அவரை நான் நேரில் பார்த்து அவர்கிட்ட எப்படின்னா லாக்டவுன் அப்போது நான் அவர் கூட இன்ஸ்டாகிராமில் தான் ஃபஸ்ட் டைம் கம்யூனிகேட் பண்ணதெல்லாமே லாக்டவுன் அப்போது பேச ஆரம்பிச்சிது. இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து காடிஸ் கஃபேன்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம் இருக்குது, அங்கே வந்து ஓப்பன் மைக்கில் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணி பேசி அவர் என் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து சொன்னார் நிறைய சஜஷன்ஸு, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி நம்மளோட ரைட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், அது மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக ஸ்ட்ரகிள்ஸ் இப்போ இந்த மாதிரி காசு விஷயத்தில் ஏமாறுறது அதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் காஷியஸாக மூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஆஸ் இட் இஸ் நம்ம ஃபுல் டைமாக பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இருக்கிறத முதல்ல ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ண தெரியணும். ஸோ அது இது இந்த துறையிலையும் இல்லாமல் எல்லா துறைக்கும் பொருந்துற ஒரு விஷயம் தான் அது. ஸோ அதான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காங்க எல்லோரும்.
1: இவர் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு இப்போ சொல்லும் போது தான் இன்னும் ஞாபகம் வந்தது, தூக்கி விடுறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம இது பண்ணுவோம், பட் நீங்களும் அடி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா யூஸ்வலாக இந்த அட்வைஸ் கொடுக்குறதோ இல்லை மென்டர்ஷிப் பண்ணுறது என்ன பண்ணுவோன்னா நாங்கள் அடி வாங்கியிருப்போம், அடுத்து வரவன் அந்த மாதிரி அடி வாங்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இது தான். இப்போ இவருக்கே வந்துட்டு அரவிந்த் அவங்க இது பண்ணுறாங்கன்னா அவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க சென்னைக்கு ஃபஸ்ட் டைம் வரும்போது அவங்க என்னெல்லாம் இது பண்ணியிருக்காங்களோ அதை இவர் வந்துட்டு அதே இது இவர் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நாங்களும் வந்துட்டு அடுத்த வர ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு மென்டார் பண்ணும்போது நாங்கள் என்ன அடி வாங்கலையோ அதெல்லாம் அவங்க வந்து நாங்கள் என்ன அடி வாங்கியிருக்கோமோ அதெல்லாம் அவங்க வாங்கக்கூடாதுன்னு பார்ப்போம், பட் அவங்களும் அதை தாண்டி நிறையா வாங்குவாங்க. ஒரு சிம்பிள் இது என்னன்னாக்கா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 100 இடத்துல அந்த ஜோக் ஒர்க் ஆயிருக்கும், 101வது இடத்துல ஆடியன்ஸ் சிரிக்காமல் இப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நான் 4 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரே ஜோக் வந்துட்டு ஆல்மோஸ்ட் எங்கே ஒர்க் ஆனாலும் நேற்றுக்கு வந்துட்டு ஒரு ஷோ பண்ண யாருமே சிரிக்கல, பட் அந்த ஹிட் எடுத்துக்க ரெடியாக இருக்கணும். சரி இன்றைக்கி ஒர்க் ஆகலையே அவ்வளோதான், இட் இஸ் நாட் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு இது வரணும். அதுக்குள்ளே ஒரு வாட்டி ஒர்க் ஆகலைன்னா உடனே நான் இப்போ சரியாக பண்ண என் மேலே தான் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, இது வந்துட்டு நல்ல இது கிடையாது, ஒரு சாங் ஹிட்டால் எனக்கு ஓகே இது மோசமான சாங் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த அவங்களோட இதை வந்துட்டு ப்ராப்பராக வேல்யூ பண்ணிக்க தெரியணும். தே ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் தட் மை ஆர்ட் இஸ் குட் அப்படிங்கிறது.
0: ஸோ உங்களை மாதிரியே ஸ்டேஜில் இருக்கிற இல்லை வளர்ந்து வர இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்க்கு நீங்கள் சொன்னது நிஜமாகவே ஒரு வேலிட் பாயிண்ட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த மாதிரி அவரோட ஸ்லாம் புக் ஆர் சம்திங்கில் வந்து ஸ்டாண்டப் காமெடி நீ பண்ணலாம் அந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மொமெண்ட்டில் தான் எனக்கும் அது ஸ்பார்க் ஆச்சுன்ற மாதிரி சொன்னார். அந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேர் லைஃப்பில் ஏதாவது இன்சிடென்ட் இருக்கா, இந்த மாதிரி எனக்கு இது வரும் அந்த மாதிரி ஸ்பார்க் மொமெண்ட்?
2: எனக்கு வந்து ஆக்சுவலி சொல்லிசை கலையில் வந்து ஸ்பார்க் மொமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ்வலாக சிஏ படிச்சுட்டு இருக்கிறதுனால மெமரியில் வந்து எனக்கு ஐ எம் நாட் சோ குட் வித் மெமரி, பட் இந்த பாட்டெல்லாம் எழுதும் போது ஐ வாஸ் ஏபிள் டு ரிமெம்பர். ரொம்ப நாள் முன்னாடி ஏதோ ஒரு வாட்டி எழுதுனதே வந்து ஐ வாஸ் ஏபிள் டு ரிகலெக்ட். அது ஒன்று. இன்னொன்று வந்து ஸ்பார்க் மூமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஐ ஃபெல்ட் ஸோ மச் பீங் மை செல்ஃப் வென் ஐ பெர்ஃபார்ம் இந்த காடிஸில் பெர்ஃபார்ம் பண்ணும் போதோ. ரொம்ப ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் மை செல்ஃப், ஐ எம் நாட் டூயிங் எனி திங் ஃபார் சம்மன் இட்ஸ் மற்றவங்களுக்கு பண்ணுற மாதிரி அந்த ஃபீலிங் சுத்தமாக இல்லை. அண்டு மோரோ பியாண்ட் தட் சம் என்ஜாய் பண்ணேன் செம்மையாக ஸ்டேஜில் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, வெரி என்ஜாயபிள் மூமெண்ட்டாக இருந்தது அந்த ஃபைவ் மினிட்ஸோ. ஸோ அதுதான், அது ஒரு அதுவே வந்து ஒரு ஃபியூவலிங் இதாக இருக்குது இப்போது. ஸோ
1: எனக்கு வந்துட்டு அது ஸ்பார்க்குன்னு சொல்ல மாட்டேன், நான் ஸ்டாண்டப் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் சும்மா திருப்பி பார்க்கும்போது இதை எழுதியிருக்கானே.
0: கோயின்சிடென்ஸ் அப்போ அது
1: பயங்கர கோயின்சிடென்ஸ். அது எனக்கு என்ன அப்போ அது என்னன்னே தெரியாது, ஸ்டாண்டப்னா என்னன்னே தெரியாது, நான் ரிசர்ச் எல்லாம் கூட எதுவும் பண்ணல. இது வந்துட்டு எனக்கு ஸ்பார்க்குங்கிறது ஆக்சுவலாக சொல்கிறதுக்கு பதில் அது ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் உள்ளே வந்தோம் நாங்கள், அதுக்கப்புறம் அதை அப்படியே இது பண்ணோம்.
2: இப்போ குரு சொல்லும் போது எனக்கும் ஒரு விஷயம் தோணுச்சு. சின்ன வயசில் வந்து ஒரு ரேப் போஸ்ட்டில் வந்து ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருப்பேன். அது ஆக்சுவலி இட்ஸ் அது எனக்கு ரேப் பற்றி எதுவும் தெரியாதப்போ, பட் ஐ வுட் போஸ்ட் அந்த மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பேன். அப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ இட் வாஸ் தேர் இன் மீ அப்படின்னு சும்மா ஒரு
0: கோயின்சிடென்ஸ். ஸோ க்வெஸ்சன் வந்து அதுதான் உங்களுக்கு வந்துட்டு எது ஸ்பார்க் மூமெண்ட் இந்த மாதிரி யூடியூப் பண்ணும் இல்லை சாங் வீடியோஸ் பண்ணும் அப்படின்ட்டு உங்க
3: சின்ன வயசுலேருந்து. நான் அப்போ அப்போது ஒரு சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து அந்த டைம்லலாம் அந்த டைம்லேருந்தே எனக்கு நான் சாங்ஸ் எல்லாம் பார்ப்பேன், நிறையா ஆல்பம்ஸு குரு ரந்தாவாலாம் அப்போருந்தே இருக்காரு, பஞ்சாபி அப்புறம் ஃபிஃப்டி சென்ஸு எமினம் அந்த ரேஞ்சில் அப்போல்லாம் வந்து ஒரு ராக் ஃப்ரீக்கில் எயித்து செவன்த்தில் அப்போ வந்து எவனுக்குமே எதுவுமே தெரியாது, நான் பேசுகிறதான என்ன வேணால் பேசுவேன் கேட்டே இருப்பாங்க, அவனுக்கு தெரியாது, திருப்பியும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ நான் பேசுகிறதா நான் பாடுறது தான். ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் அப்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது. ஸோ அப்போல்லாம் இதுதான் ஆகணும்லாம் கிடையாது, அப்போலாம் ஓ பாட்டு ஓ. அப்புறம் எனக்கு எங்கே கரெக்டாக இருந்துச்சுன்னா டிஜேயோட முட்டு முட்டு சாங் வந்துச்சு தெரியுமா அந்த டைமில், டிஜேயோட சாங் வந்து நான் எயித்து படிக்கும் போதும் பார்க்குறேன், தமிழில் சாங் நல்லா இருக்குது, ஓ இது எந்த படமும் கிடையாது அது. அப்போ எங்கள் அண்ணன் என்ன சொன்னார்னா, டிஜேடா நம்ம ஊர்ரா, டிஜே நம்ம ஊரா திருப்பூரா இன்ஃபன் ஜீசஸா. எனக்கு நான் வந்து ரொம்ப வருஷமாக டிஜே வந்து திருப்பூர், அவர் வந்து இப்போ எங்கள் அண்ணா ஸ்கூலில் தான் படித்தாருன்னு ரொம்ப வருஷமாக நம்பிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் அப்படி தான் சொன்னான் எனக்கு, அது அப்புறம் தான் ஸ்பார்க்கு. ஆமாங்க நான் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் டிஜே வந்து இண்டிபெண்டன்ட் ஆகும் அங்கே இருக்காரு அவர் அப்படின்னா அதுக்கப்புறம் தெரியும், இங்கே வந்ததுக்கு அப்புறம் தெரியாது. சின்ன வயசுலாம் ஓ அதெல்லாம் படத்தில் ஓ படத்து சாங் இல்லையா தனியாக சாங்லாம் பண்ணலாமா ஓ அந்த மாதிரி தான் ஃபிஃப்டி சென்ஸ் எல்லாம் ஓகே அப்படிலாம் வந்து எனக்கு இப்போ வரைக்குமே கூட ராப்பராக மட்டும் இருக்கணும்னு ஆசை கிடையாது எனக்கு. நான் வந்து ராப்பர்னே சொல்லிக்க மாட்டேன், நான் அவ்வளோ ராப்பரும் கிடையாது, நான் வந்து இண்டிபெண்டாக நான் மியூசிக் பண்ணுவேன், ப்ரோக்ராமிங் நான் மெயினாக ப்ரோக்ராமிங் பண்ணுவேன். ஸோ இதுக்கப்புறம் மிக்ஸ் மாஸ்டரிங் எல்லாமே கற்றுக்கணும்னு இருக்கேன், ஒரு ப்ராப்பராக ஒரு கம்போசராக இறங்கணும், நாட் ஓன்லி ராப்பராக இருக்கக்கூடாது ப்ளஸ் மெலோ எல்லாமே பண்ணணும் தான் ஆசை.
0: ஆர்டிஸ்ட்க்கு பொதுவாக பாராட்டுகள் அல்லது கைத்தட்டு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களை மாதிரியான ஆர்டிஸ்ட்க்கு வந்து எந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அவசியம்னு நினைக்கிறீங்க?
1: கைத்தட்டுகள் சிரிப்புகள் இதுதான் நீங்கள் இப்போ சொன்னது தான். அதை தாண்டி மீதி இருக்கிறது தெரியுது தான் ஒரு சின்ன.
0: இப்போ பொதுவாக நான் அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் பாராட்டு கைத்தட்டுன்னு, ஒரு செலிபிரிட்டி உங்க ஃபீல்ட்ல இருக்கவங்க வந்து சொல்லும் போது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங், ஒரு அப்ரிசியேஷன் அந்த மொமெண்ட், எனக்கு ஒரு மெமரபிளான அப்ரிசியேஷன் அந்த மாதிரி.
1: எல்லாருமே வந்துட்டு அந்த ஒரு வேலிடேஷனுக்கு ரொம்ப சீக் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆர்டிஸ்ட், ஏன்னா பார்க்கறதுக்கு வந்துட்டு அவ்வளோ வேலை பண்ணுற மாதிரி தெரியாது, ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ வேலை ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ இங்கே யோசி இங்கே இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்குள்ளே வந்துட்டு ஒரு ஏதாச்சும் ஒரு ஐடியா சின்னதாக வந்திருக்கும், இந்த கான்வர்சேஷன்லேயே வந்துட்டு அவருக்கு அடுத்த சாங்க்கு ஒரு ஐடியா வந்திருக்கலாம், அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது. ஸோ அது வெளியில் வந்துட்டு டேஞ்சிபிளாக தெரியலனாலும் அவ்வளோ ஒர்க் போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான வேலிடேஷன் வரும்போது இல்லை யாராச்சும் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு சந்தோஷம் தரும். அதையே நினச்சிக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டோம், இன்றைக்கி ஒருத்தன் இது பண்ணிட்டான் அப்படின்ட்டு இல்லாமல் அந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டு அது
3: தொட்டதே கிடையாது, இப்பெல்லாம் பேசினதே கிடையாது. சாங் பண்ணும்போது அண்ணாநகர் சாங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஓகே நல்லா இருக்குன்னு பண்ணிட்டு போயிட்டாங்க, ஓகே நல்லா இருக்கு, ஹரிஷ் கல்யாண் பண்ணியிருந்தாரு, நிறைய அதான் நிறைய ஆர்டிஸ்ட்ல இருந்தப்போ நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாங்க. எனக்கு வந்து நான் ரியல் அப்ரிசியேஷன் எதை எடுத்துக்கிறேன்னா, இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் என் தலைவன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய அப்ரிசியேஷன் அருண் அரவிந்த் அண்ணா செம்மையாக பண்ணியிருக்க தம்பி, அந்த ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஃப்ரேம் நல்லா இருக்குது, இந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்குது, அவங்க இன்வால்வ் ஆகி சொல்கிறதெல்லாம் பெருசாக நான் பெருசாக எடுத்துக்கேன். சீமான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர் ஆஃபீஸ் கால் பண்ணி ஒரு டைரியெலாம் எழுதி கொடுத்தாரு. என் தலைவன் சாங் ரிலீஸ் ஆனப்போ டைரி எழுதி அப்ரிஷியேட் நிறையா சாங் பண்ணுங்கள், தமிழ் தான் நிறையா சாங் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு எனக்கு நான் நாம் அவர் கட்சியெலாம் பார்த்தே கிடையாது, அவர்லாம் பண்ணு கூப்பிட்டு வரானெலாம் தெரியாது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு லீடர் வந்து சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் யாரோ காட்டியிருக்காங்க, எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பினார் அண்ணா, ஒரு அண்ணா இருக்கு அனுப்பியிருக்காரு, சாங் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் சீமான் அண்ணா வந்து பேசி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ஒரு 4 days முன்னாடி தம்பியை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு ஒரு 4-5 புக்கு தமிழ் தேசியம் பற்றி புக்கு ஒரு டைரி, அந்த டைரியில் வந்து அவர் எழுதி ஏதோ தம்பிக்கு பாராட்டுகள் ஏதோ எழுதி சைன் போட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் ஒரு பெரிய அப்ரிசியேஷன். சாங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் பென்னிடல் சார், அப்புறம் மாக்கா பாண்ணா, அப்புறம் நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய பேர் சாங் பார்த்துட்டு சூப்பராக ஒவ்வொருத்தரும் அந்த லிரிக் நீங்கள் கூட சொன்னீங்க, யாரோ நீங்கள் தான் நான் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க சாங் கொண்டப்போ லிரிக்ஸ் ஆர் ஆசம் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் சின்ன சின்ன அப்ரிசியேஷன். அவ்வளோதான் சாங் தான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்படிங்கும் போது நான் ஒன்று தான் பண்ணியிருக்கேன், அதுக்கான அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது அது ரொம்ப ஹாப்பி தானே. ரெகுலராக பண்ணும்போது அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இருக்கும்போது இதுதான்டா நீ 100 சாங் பண்ணாலும் என்னோட தொடக்கம் இதுதான் அப்படிங்கும் போது தொடக்கத்தில் யார் யாரெல்லாம் அவங்க பார்த்துட்டு அவங்களோட விஷயம் சொல்லும் போது ரொம்ப ஹாப்பி. அதெல்லாம் தான்
1: இவர் சொன்னதில் இன்னொன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இவர் சொன்ன மாதிரி உங்களோட ஆர்ட்டை வந்துட்டு கன்சியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மெயின் ஒரு ஆர்ட்டுக்கான முக்கியமான இதுவே என்னென்னா அது ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணணும். ஸோ அது நிஜமாவே நடக்கும்போது இப்போ இவரோட பாட்டை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் இன்னும் கேட்டதில்லை பட் நானே இன்றைக்கி இதை போயிட்டு பார்த்துட்டு நான் ஒரு 4 விஷயம் கற்றுப்பேன் அதுலேருந்து. அது ஒரு அரசியல் பாட்டில் அதிலே நிறைய விஷயம் எடுத்துக்கிறதுக்கு இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு நான் ஃபர்தராக ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை இவர்கிட்டயோ கூட பேசி இது இதுதான் அந்த மாதிரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும் போது அது வந்துட்டு ஒரு அதுவும் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் தான். இப்போ இங்கே வந்துட்டு இந்த பேனல் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெய்லி நாங்கள் ஒன்றும் இது வரைக்கும் எவ்வளோ பண்ணியிருக்கோம் கரியரில் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். இப்போ இங்கே உட்காந்து இப்படி பேசும்போது ஐ ஃபீல் திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அப்ரிசியேஷன் ஃபார் அஸ்.
0: கண்டிப்பாக இப்போ சாய் நீங்கள் வந்து தமிழ் சொல்லு செய் சொல்கிறீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ரோல் மாடல் யாராவது இருக்காங்களா நீங்கள் சொல்லுங்கள் சாய்.
2: ஸோ அப்ரிசியேஷன் கேட்டிங்கன்னா டாக்டர் பர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகிபி நட்சத்திரா பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ அதில் வந்து அவர் அந்த இதில் இருப்பார், ஹீஸ் பார்ட் ஆஃப் தட் சாங். ஸோ அதில் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 1.5 மந்த்ஸ் முன்னாடி சொல்லிசை சைஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் மாதிரி கொண்டு வந்தாங்க. அதில் வந்து சொல்லிசை கலைஞர்களுக்கு ஒரு குறுகிய டைம் கொடுத்து அதில் வந்து ஒரு 3-4 சொல்லிசை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ஒரு அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட் வால்யூம் அப்போது டிவாய்டுன்னு சொன்னதில் அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ பார்த்துட்டு நானும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து அந்த போஸ்டரில் யாருக்கு அனுப்பணும் அதெல்லாம் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த நம்பருக்கு வந்து நான் அனுப்பிச்சேன் என்னோடய பாட்டு வந்து ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பாடி அனுப்பிச்சேன். அவர் வந்து அதுக்கு அக்னாலேஜ் பண்ணிட்டு இது மாதிரி சொன்னார், குட் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுவே வந்து எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து நான் வாங்கின அப்ரிசியேஷன்னு சொல்லணும். பிஃபோர் ஈவன் பிஃபோர் தட் டிவாய்டு கூட. ஸோ இது வந்து ஒரு பெரிய இன்னும் ஒரு ஒரு ரீஅஃபார்மிங்காக ஒரு அப் வேலிடேட்டிங்காக அப்படின்னு இருந்தது. இன்னொன்று வந்து நம்ம திருக்குறள் கேஷ்லெஸ் கலெக்டிவ் அவங்கள வந்து அறிவு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவருக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் பெர்ஃபார்ம் பண்ணேன் சரித்திரம் படைன்ற பாடல் வந்து செம்மொழி பொங்கல் அவங்க நம்ம குரு கூட அன்றைக்கி வந்திருந்தார். ஸோ அவர் தான் அந்த வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போது வந்து அறிவண்ணா வந்து இந்த மாதிரி நேரில் பார்த்து பாடல் முடிச்சிட்டு அப்புறம் வந்து கட்டி பிடிச்சிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய இது சஜஷன்ஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. டெய்லியும் எழுதுங்க, ரைட் பண்ணி எழுதுங்க டெய்லியுமே, மேக் தட் அஸ் அ ஹேபிட். அப்புறம் லைக் படத்துக்கெலாம் எழுதும் போது ஒரு சூழ்நிலை இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வரிகள் வரணும். ஸோ அந்த இன்புட்ஸ் அதெல்லாம் வந்து போஸ்ட் அந்த ஷோ முடிஞ்சிட்ட அப்புறம் வந்து சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ அப்ரிசியேஷன் பார்க்கும்போது மெயினாக ஒரு ஆர்டிஸ்ட்கிட்டேருந்து ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்கிட்டேருந்துன்னா இந்த மாதிரி, அதர் தென் திஸ் ஆடியன்ஸ்கிட்டேருந்து இருக்கிற அந்த ரெக்கக்னிஷன். லைக் நீங்கள் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது தெரிஞ்சிடும், அந்த வைபிளே தெரிஞ்சிடும். ஸோ காடிஸில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அந்த கனெக்ட் தெரிஞ்சு அந்த அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸ் இருக்கும், நம்ம என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த வெயிட்டிங் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட, அதை நம்ம சென்ஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அது அதுவே வந்து எல்லாரோட அட்டென்ஷன் நம்மக்கிட்ட கிடைக்கிறதே வந்து ஐ ஃபீல் இட்ஸ் அ பிக் அப்ரிசியேஷன். ஸோ அந்த மாதிரி அப்ரிசியேஷன்ஸ் தான்.
0: சோ ரோல் மாடல் உங்களுக்கு தமிழ் சொல்லு செய்யல யாருன்னு சொல்லுவீங்க ரோல் மாடல்னா?
2: ரோல் மாடல் இங்க ஆக்சுவலி சீன் குள்ள வந்துட்டு அப்புறம் நிறைய பார்க்க பார்க்க தான் நிறைய ஆர்டிஸ்ட் பத்தி தெரிய வந்தது. அதுல வந்து ரத்தி ஆதித்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட, ரொம்ப என்ஜாய் பண்ண டெவாய்டையும் நிறைய கேட்பேன், நிறைய கேட்டிருக்கேன், நிறைய என்ஜாய் பண்ணுவேன். ரத்தி ஆதித்யன் ஆர்டிஸ்ட் வந்து எப்படின்னா, அவர் வந்து ஈ செட்டில்ட் இன் பாரிஸ், இஸ் ஐ திங்க் இஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஈ செட்டில்ட் இன் பாரிஸ். நிறைய தமிழ் பாடல்கள் இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப அட்மையர் பண்ணி கேட்கறது வந்து அவரோட பாடல் தான். ஏன்னா அவரோட சொல் உச்சரிப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி

0: ஸோ அங்கே லண்டனில் இருக்க ஆர்டிஸ்ட் லவின் சிங்கராஜ், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, வின்சென்ட் ஜெய், மலேசியன் ஆர்டிஸ்ட் லைக் யோகி பி, நக்ஷத்ராஸ் அண்ட் முகேன், அப்புறம் நிறையா. இப்போ பஞ்சாபி எடுத்தோம்னா குரு ராந்தாவா, குரு ராந்தாவாலாம் சரியான ஆர்டிஸ்ட், ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். எமிவே பண்டாய், எமிவே பண்டாய்லாம் வந்து இந்தியாவிலேயே வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு, அந்த பெஸ்ட் ராப்பர் இன் இந்தியா அவர் சாங்லேயே சொல்லிட்டார், நம்ம ரெப்ரஸண்டிங் இந்தியா அப்படின்லாம் வேற லெவலில் கொடுத்துருப்பாரு. ஸோ டிவைன், நிறைய அவங்க சொல்கிற ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ நம்ம எதை எடுத்துக்கிறோம்னு இருக்குல்ல, ராப்பர்ஸ் பஞ்சாபி ஆர்டிஸ்ட்லாம் குரு ஜாசி ஜில்லாக இருக்கும், அவரோட சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். பஞ்சாபியோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங், மேக்கிங் ஆஃப் வீடியோலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும். இப்போ ரத்தி சொன்னார்ல, ரத்திலாம் அவரோட வக்காபுலரி எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும், தமிழ் வக்காபுலரி, அந்த ஆதித்த கரிகால் கசட தபரகல அதெல்லாம் அதெல்லாம் அவரோட இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கும் ஒவ்வொரு ஃப்ளோ இருக்கும், ஒவ்வொரு வக்காபுலரி ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அது நிறைய எல்லாம் யார் யாரெல்லாம் சூப்பராக எல்லாருமே பிடிக்கும் எனக்கு, ரோல் மாடல் எல்லாருக்கும் ஆல் லவ்.
1: இப்போ நீங்கள் நிறைய ஆர்டிஸ்ட் பேர்லாம் சொன்னீங்களே, அவங்களுடைய ஒர்க் உங்கள் ஒர்க்கில் இன்ஃப்ளூயன்ஸ்
0: ஆகும், ஏன்னா அதுதான் பார்க்குறோம்.
1: இல்லை பர்டிகுலராக கேட்குறேன், இப்போ நான் இந்த வீடியோ பண்ணேன் அவங்களோடய கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு.
0: நான் நிறைய யோசிச்சிருக்கேன், இப்போ அந்தளவுக்குலாம் பண்ணணுன்னா, இப்போ பஞ்சாபி சாங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட சாங்கோட பட்ஜெட்டே 1 crore இருக்கும், 3 நிமிஷம் சாங் தான். ஆனால் அதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற 1 crore இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்க எடுக்கிற ஒரு சும்மா 1 month 100 million அடிப்பாங்க, 100 million இன் 1 month. இப்போ நம்ம தமிழ் சவுத்தில் வந்து ரவுடி பேபி தான் ஃபர்ஸ்ட் சாங் ஹிட், 100 million போகிற ஃபர்ஸ்ட் சாங் ரவுடி பேபி, அது ஒரு மூவி சாங் புரியுதா. அங்கெல்லாம் வந்து இண்டே சாங் ரிலீஸ் ஆகும், இப்போ மக்கனா ஹனி சிங்கோடதுல இப்போ சாங் சையாஞ்சி தெரியுமா, சையாஞ்சி இப்போ ரிலீஸ் ஆச்சுல, அதெல்லாம் 157, 200, 300, 400 million, 500 million டே என்னடா அந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்லாம் வந்து அவ்வளோ செலவு பண்ணி அதெல்லாம் என்னன்னா, அதான் இண்டிபெண்ட் நீங்கள் அதெல்லாம் லேபிள்ஸ் தான், டி சீரியஸ் அங்கெல்லாம் பெரிய சண்டை, டி சீரியஸ் சோனி நிறைய லேபிள்ஸ் சண்டை, அதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக தான் செய்யும், நிறையா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அது இப்போ ஒரு சாங் பார்க்குறாங்கன்னா நம்ம அதே மாதிரி எடுக்க முடியாது இல்லையா, அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க, 2 lakh போட்டுருக்காங்கன்னா நம்ம ஒரு இவ்வளோ எவ்வளோ எடுக்க முடியுமோ இன்ஸ்பயர் ஐடியாஸ்லாம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது இல்லை.
1: ஸோ இன்ஸ்பயர் ஆகிருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலைன்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம் அப்படி எடுத்துக்கலாம்,
1: நீங்கள் சொல்லுங்கள்.
2: ரெண்டுத்துக்குமே அந்த மாதிரி எனக்கும் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நிறையா இருக்குது, ஸ்டாண்டப் தாண்டி வெளியில் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரோல் மாடல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹேனா கேட்ஸ்பின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள்டேந்து ரெண்டு விதமாக அதுவும் வந்துட்டு ரெண்டு இதுக்குமே அவங்க வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நானட்னு ஒரு ஸ்பெஷல் ஒன்று பண்ணாங்க நெட்ஃப்ளிக்ஸில், நெட்ஃப்ளிக்ஸ்க்காக. அதில் ஒரு முக்கியமான இது என்ன டேக்அவேவாக இருந்ததுன்னா, இந்த காமெடியில் வந்து செல்ஃப் டிப்ரிகேட்டிங்காக நிறையா இருக்கும், உங்களே நீங்கள் கலாய்ச்சிக்கிற மாதிரி. பட் அவங்களோட ஐடென்டிட்டி வந்துட்டு வேறு, அவங்க வந்துட்டு ஒரு லெஸ்பியன் கமீடியன், அவங்க நான் இதை கலாய்ச்சா என் கம்யூனிட்டியை நான் கலாய்க்கிற மாதிரி அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஒரு இது, ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு அப்ரஸ்ட் கம்யூனிட்டி, இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அப்ரஸ்ட் இது. ஸோ நான் வந்துட்டு இப்படி பண்ணும்போது அது நான் ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான, ஏன்னா அது வரைக்கும் எல்லாம் இதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நான் இதை கலாய்ச்சா எல்லாருமே சிரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இது, நான் ஏன் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இது. ப்ளஸ் ஸ்டாண்டப்லேயே சீரியஸான போர்ஷன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட இதில் இருந்தால் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ரபீந்தர் கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங்கெல்லாம் பயங்கரமாக பண்ணுவார், காமெடி அவர் காமெடி இதுவே வந்துட்டு ஸ்டோரி டெல்லிங்கோட நல்ல ப்ராப்பராக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ ரோல் மாடல்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர். இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்தீங்கன்னா இதே தான், நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி டெல்லிங்கே வந்து எனக்கு நிறையா கற்றுக்கணும்னு ஆசை, அதனால் பவா செல்லதுரைன்னு ஒருத்தர் இருக்கார், திருநெல்வேலி திருவண்ணாமலை அவரோட ஊர். அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார்னா, அவரோட வீட்டு திண்ணையில் உட்காந்துக்கிட்டு டெய்லி கதை நிறையா தமிழ் லிட்ரேச்சரில் இருக்கிற கதை நிறையா ஒன்றொன்றா எடுத்து சொல்லுவார், அதை ஒரு 50 பேர் அது 60 பேர்னு ஆரம்பித்து இப்போ ஒரு 500 பேர்கிட்ட வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு கேட்குறது. அதுக்கப்புறம் தனியாக அதுக்குன்ட்டு வேறு ஒரு ட்ரிப்பு மாதிரி போய் அங்கே உட்காந்து இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்பாங்க, அது இப்போ யூடியூப்பில் எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவர் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன்ஸ் என்னோட செட்டில். அதில் அவர் சொல்கிற கதையிலலாம் முக்கியமான ஒரு இது என்னென்னா, உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், நீங்கள் அதுக்கு முன்னாடி அதை பார்த்துருக்க மாட்டீங்க, பட் யுல் ஸ்டார்ட் சீயிங் திங்ஸ். ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம் பட் அதில் அவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி இது பண்ணுவார் கதை சொல்கிறது. ஸோ பவா செல்லதுரை வந்துட்டு ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன்ஸ். அதை தவிர இங்கே இண்டிபெண்ட் மியூசிக் சீனில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்துட்டு எனக்கு ஜீரோவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு ஒரு பேண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க இல்லையா, அதில் ரிசிஸ்ட் வந்துட்டு அறிவுன்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட சாங்ஸ் எல்லாம் வந்து நிறையா கேட்டு ஐ ஸ்டார்டட் லேர்னிங் அ லாட் அண்ட் ஆல்சோ அன்லேர்னிங் அ லாட். அதுக்கப்புறம் சிஎன்ஆர்னு ஒருத்தர் இருக்கார், ஒத்த செவருன்னு ஒரு பேண்ட் இருக்குது, இங்கே நிறைய சிஎன்ஆர் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கையெல்லாம் தட்டுறாங்க. அவங்களோட லிரிக்ஸ் கேட்கும்போது இல்லை அவங்க சாங்கில் க்ரியேட் பண்ணுற மூடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சிஎன்ஆரோட

0: ஃபீலிங்ஸில் வந்துட்டு தனி ஃபீல், உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டிட்டாச்மெண்ட் மாதிரி ஒன்று வந்துடும். அண்ட் அதை வந்துட்டு ஸ்டாண்டப்லேயே ரீக்ரியேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் நிறைய இது பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. அதை தாண்டி ஒத்த செவருன்னு ஒரு இது ஒரு பேண்ட் ஒன்று இருக்கும், இண்டிபெண்ட் பேண்ட் அவங்கெல்லாம். ஸோ அவங்களோட இதெல்லாம் கன்சியூம் பண்ணும்போது என்ன சொல்கிறது, ஒர்க்ஸ் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்.
1: இன்ஃப்ளூயன்ஸான்னு கேட்டாங்கல்ல, எனக்கு வந்து ஒரு பெரிய பண்ணணும்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சுன்னா, அங்கே நார்த்தில் வந்து நிறைய எஸ்டாப்ளிஷான பெரிய பெரிய அமிதாப் பச்சன் கூடலாம் வந்து ஹனி சிங் வந்து சாங் பண்ணியிருப்பாரு, கொலாபரேஷன் மாதிரி. அதெல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே சவுத்தில் பண்ணணும்னு ஆசை, நிறைய ஆர்டிஸ்ட் கூட கொலாப்ஸ் பண்ணணும், சாங்ஸ் இண்டிபெண்ட்டாக கொலாப் பண்ணாங்களாம். பிட்புல்லாம் வந்து குரு ராந்துவா கூட ஒரு ஸ்லோலி ஸ்லோலின்னு ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. அந்த சாங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 700-800 மில்லியன்ஸ்லாம் ஹிட், அதெல்லாம் ஒரு சாங் தான் அது. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இங்கே பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். அதுதான்
0: நான் இன்னொரு முக்கியமான பேரை மறந்துட்டேன், குரங்கன்னு ஒரு பேண்ட் ஒன்று இருந்தது. எனக்கு இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத தாண்டி லைஃப்பில் ஒன்று அச்சீவ் பண்ணோன்னா அவங்க பண்ணுறதை பண்ணிவிட்டு நான் போயிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற வந்து இது. ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு விஷயம் முக்கியமாக என்ன கற்றுக்கிட்டேனாக்கா, ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்சதை மட்டும் கொடுக்காமல் அது ஆடியன்ஸ் ஆர் வெயிட்டிங் டு கெட் தேர் மைண்ட்ஸ் ப்ளோன் அப்படிங்கிறது ஒன்று. நீ வந்து நல்லா இருந்தால் மட்டும் போகாது, அவங்களுக்கு புதுசாக இருக்கணும். அண்ட் இந்த குரங்கனோட லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கவே மாட்டிங்க, பட் அவங்க ஒரு ஃப்ரெஷ் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு ஒன்று கொடுத்துட்டு அண்ட் அவங்களோட பாப்புலாரிட்டி கூட அது வந்து ஒரு சின்ன கல்ட் மாதிரி இங்கே சென்னையில். ஸோ அவங்க ஆரம்பத்தில் வந்துட்டு சின்ன சின்ன இடத்துக்கெல்லாம் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அவங்களோட லாஸ்ட் ஷோ என்னென்னா அது ஒரு 120-சீட்டர் வென்யூ, ஒரு 400 பேர் வந்தாங்க. வந்து அங்கே உட்காரதுக்கு இடம் இல்லை, ஸோ அவங்க ஒரு 12 பாட்டு பாடினாங்க. எல்லாருமே அந்த 12 பாட்டு பாடிட்டு அன்றைக்கி ஒரு செம்ம இதுவாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே குரங்கன் இஸ் டெட் அப்படின்ட்டு அவங்க ஒரு இது, அது வந்து ஒரு 2 பீஸ் பேண்ட், அது பேண்ட் அதுக்கப்புறம் திருப்பி ஒன்றா சேரல, தனித்தனியாக பிரிஞ்சிட்டாங்க. பட் குரங்கன் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுக்கப்புறம் எந்த பாட்டுமே ரிலீஸ் பண்ணல. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு மறைஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது.
2: இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரேப் சீனில் இருக்கிற நிறைய சம்பவங்கள், அதை நம்ம ஃபேமிலியிலே இப்போது ஒரு மூவி பார்க்கும் போதோ இல்லை ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் தரும் போதோ, இப்போ குரு சொன்ன மாதிரி தான் ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு விஷயத்த சொல்லும் போதோ, நம்மளை இதோட கான்சிக்வன்சஸ் என்னென்னா நம்மளையே நம்மளை மாற்றிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் எப்போவுமே அமையும். நம்ம ஃபுல்லாக அதை கன்சியூம் பண்ணால் தான் நம்மளால் அதுலேருந்து ஏதாச்சும் ஒன்று புதுசாக வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எனக்கு சொல்லி சைடில் வந்து டிவைட் தான் நான் சொல்லணும், ஏன்னா அவர்கிட்ட நான் பேசும்போதே அவர் ஒரு வைப், அது பேசும்போதே எனக்கு அந்த வைப் வந்து நான் ஒரு பாட்டே எழுதியிருக்கேன், அந்த டெக்ஸ்ட் பண்ணும் போதே அப்படியே ஒரு பாட்டாகவே எழுதினேன். இந்த மாதிரி உருவான பாடல்கள்லாம் இருக்குது. அண்ட் இன்னொன்று ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, இயற்கை நேச்சர் தான். நான் பீச்சுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 3 or 4 சாங்ஸ் நான் எழுதிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பீச்சுக்கு முன்னாடி நான் அப்படியே ஷோர்கிட்ட போய் நின்று யாருமே என் பின்னாடி எல்லோரும், ஸோ நான் வெறும் கடல் பார்த்து நின்று அது என்ன இன்ஃப்ளூயன்ஸ்னு எனக்கு தெரியல, ஒரு மேஜிக் தான் அது. ஸோ அங்கே இருக்கும்போது ஐ ஃபீல் இன்னும் ஒரு நேச்சுரலாக வரும், நான் ட்ரை பண்ணி வராமல் அதாகவே வரும். ஸோ அந்த மாதிரி இதுதான் இன்ஃப்ளூயன்ஸுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த இது உங்களோட கேள்விக்கு ஒரு சரியான பதிலான்னு தெரில, பட் ஆனால் இந்த மாதிரி தான் எனக்கு ரைட்டிங்கில் இன்ஃப்ளூயன்சஸ் நடந்திருக்கு.
3: அதான் சாலிட் கரியராக பார்க்க முடியுமா இண்டிபெண்ட் ஆர்ட்டை?
0: என கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியும், பட் அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கணும். இப்போ நான் வந்து மற்ற ஆர்டிஸ்ட்லாம் இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க, சரி நானும் அவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அந்த மற்ற ஆர்டிஸ்ட்டையும் அவங்க இது பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன விட, ஒருத்தர் 7 வருஷமாக ஒருத்தர் ஸ்டாண்டப் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அவர் வந்துட்டு இவ்வளோ சார்ஜ் பண்ண, சரி நானும் இவ்வளோ பண்ணுறேன், இல்லை அதுக்கு ரிலேட்டிவாக நான் வந்துட்டு கம்மி, இப்போ ஒரு 1/2 hour அவர் வந்துட்டு ஒரு 15,000 சார்ஜ் பண்ணுறாரு, நான் வந்துட்டு 10 பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் இட் டசன்ட் ஒர்க் அவுட் தட் வே. அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா 5,000னாக்கா அவங்க டேரெக்டாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டே கிடச்சிருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான ஓன் பிஸ்னஸ் மாடல் க்ரியேட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ நல்லது. அண்ட் இந்த கலைவாணி சீரீஸ்ன்னு ஆர்ட் ஃபெஸ்டிவல்னு நான் சொல்லும் போது நான் பண்ணது அதுதான், இந்த பிஸ்னஸ் மாடல் மூலமாக க்ரெடிபிலிட்டி நிறையா வந்துருச்சு. ஸோ இப்போ லைவில் நிறையா ப்ரொடியூசர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கோம் கொலாபரேட் பண்ணி அந்த ஃபெஸ்டிவலை ஆஃப்லைன்லேயே நிறையா பெருசாக ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்தது. பட் நான் இன்னும் ஸ்கெப்டிக்கலாக இருக்கேன், இந்த கோவிட் இது இன்னும் ப்ராப்பராக முடியட்டும் அப்படிங்கிறது, ஏன்னா இப்போ செகண்ட் வேவ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதான் உங்களுக்கான பிஸ்னஸ் மாடலை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கிட்டே தான் உண்டு.
3: இண்டிபெண்ட் ஆர்ட்டை வந்து சாலிடான கரியராக பார்க்க முடியும்,
1: கண்டிப்பாக முடியும், உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்தா கண்டிப்பாக முடியும்.
3: உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இல்லை ஃபியூச்சர் பிளான்ஸ் பற்றி சொல்லுங்கள். சாய் சொல்லுங்கள்.
2: ராப் வந்து ஒரு கரியராக, ஸோ அதான் குரு சொன்ன மாதிரி தான் செகண்ட் தாட். ஏன்னா இப்போது கரியர் அப்படின்னா, இப்போ இந்தியாவில் வந்து கரியர் அப்படின்னா ஓகே சம்பாதிக்கிறது ஒன்று ஒரு விஷயம், பட் நம்ம லைஃப்பில் என்ன நம்ம என்ஜாய் பண்ணுறோம், டூயிங் வாட் வி லவ், அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து வி ஆஃபன் டென் டு ஃபர்கெட் அண்ட் வி டோன்ட் இவன் கன் சி தட் ஆஸ் அன் ஆப்ஷன். ஸோ நீங்கள் கரியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியல் சஸ்டெனன்ஸ் தான், நீங்கள் அதை பற்றி தான் பேசுகிறீங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி ஆர்டிஸ்ட், வாட் டு தே வாண்ட் டு கிரியேட், வாட் டு தே வாண்ட் டு டூ இன் தேர் லைஃப், அதுதான் அது, தட் இஸ் த சோர்ஸ் ஃப்ரம் வேர் என் ஐடியா ஆர் அ பிளான் ஜெனரேட்ஸ். ஸோ அதுதான், இப்போ எனக்கு இவ்வளோ காசு போதும் அப்படின்னு நான் நிர்ணயிச்சிட்டேன்னா, இதை சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம், இந்த டைமை வந்து எப்படி டிவைட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா இதை நான் என்னால் விட்டு கொடுக்க முடியாது, இது வந்து இது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு, இதில் லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல்ஃபில்மெண்ட், காமிங் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி வேணால் சொல்லலாம், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தெளிவும், இன்னொன்று வந்து நான் எவ்வளோ சம்பாதிச்சா என்னால் என்னோடய குடும்பத்தையோ இல்லை என்னை சமாளிக்கிற அளவுக்கு காசு ஒரு ஒரு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரம் தட் வீல் ஸ்டார்ட் மேக்கிங் பிளான்ஸ். ஸோ நீங்கள் அப்படி கேட்கும் போது இப்போது இவர் சொல்கிற மாதிரி சில பேர் ஓகே இதுதான் அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம லைஃபே அதில் டிவோட் பண்ணோன்னா அது டோட்டலாக வேறு ஜேர்னியாக இருக்கும் மொத்தமாக, ஏன்னா தட் இஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் அ பிளான். அதில் வந்து இட் கேன் கோ எனிவே அண்ட் யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட், எதை என்ன நடந்தாலும் அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ இட் இஸ் லெஃப்ட் டு எவ்ரி இண்டிவிஜுவல் அந்த கேள்வி பொறுத்த வரைக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஒரு விஷயத்த நல்லா பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ஜாயும் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்குது நம்ம இந்தியாவில், நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வெஸ்டர்னில் தான் இன்னும் மியூசிக் இது, இந்தியாவில் கண்டிப்பாக இப்போ வளர்ந்துட்டே தான் இருக்குது அந்த சீன். ஸோ
3: உங்கள் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்க.
1: அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இதுக்கப்புறம் கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆல்பம் லான்ச் பண்ண போகிறோம், தெரில நான் இருக்குது நிறைய ஐடியாஸ் இருக்குது, இப்போ டைம் இல்லை உட்காந்து ப்ரொடக்ஷனாக உட்காரணும் அப்படின்னா அதுக்கான மைண்ட் வேணும், எதை பற்றி யோசிக்காமல் ஓகே ஒரு மியூசிக் வீடியோ பண்ணால் ஒரு 30 days டைம் எடுத்து அதுக்காக யோசிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் என்ன பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் லைன் அப்பில் இருக்குது, எனக்கு தெரில நான் அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரில.
3: உங்களோட அடுத்த
0: ஸோ நான் வந்து இந்த ட்ரெட்மில்னு சொன்னேன் என்னோடய ஃபஸ்ட்டு சோலோ ஸ்பெஷல், இப்போ அட்லீஸ்ட் சவுத் இந்தியாவில் டூர் பண்ணேன், அது தங்கிலீஷ் இதுங்கிறதுனால நார்த் சைடு போகிறது கஷ்டம், ஸோ நானே ப்ரொடியூஸ் வேறு பண்ணுறது அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி இந்த சிட்டிஸில் மட்டும் டூர் பண்ணுறது. அதை தாண்டி நான் வந்துட்டு இப்போ என்னோடய செகண்ட் ஸ்பெஷல் ஒன்று எழுத ஆரம்பிச்சிட்டேன், கிண்டர் ஜாய் அப்படிங்கிறது. ஸோ அது பேசிக்கலி என்ன ஐடியானா, என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் வந்துட்டு நான் அக்டோபர் 31st பண்ணேன், அக்டோபர் 30th அன்றைக்கி என்னோடய அப்பா இறந்துட்டார். அண்ட் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ரிலேஷனான்னு பார்த்தா இல்லை, நான் வந்துட்டு அவரை ரொம்ப ஒரு வில்லன் மாதிரி பார்க்குறது, அவர் வந்துட்டு என்ன நான் வேலையை விட்டதுக்கப்புறம் அவருக்கு எம்எல்ஏ நிறைய கோவம் இருந்தது, ஸோ அவர் வந்துட்டு என்ன கொஞ்சம் யூஸ்லெஸ் இதுவாக பார்க்குறது. ஸோ நான் வந்துட்டு அதை எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, ஒரு கிண்டர்ஜாய் சாக்லேட்டுக்குள்ளே நான் வந்துட்டு அந்த யூஸ்லெஸ் பொம்மை, அவர் வந்துட்டு ரெண்டு சாக்லேட் இது, அண்ட் அதான் ஏன்னா சொசைட்டியில் எல்லாருமே வந்துட்டு அவரை நல்லா பெருமையாக பேசுவாங்க, ஸோ எதுவும் உண்மைன்ட்டு யாருக்குமே தெரியல, ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு ஷீட் இருக்குது, அந்த கம்யூனிகேஷன் கடைசி வரைக்கும் நடக்கலை, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு ஷோ இது. ஸோ கிண்டர் ஜாய்ங்கிற என்னோடய செகண்ட் சோலோ ஸ்பெஷல் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதுவும் இந்த இயர் வெளியில் வந்துடும். ஸோ இஃப் ப்ராப்பராக அமைஞ்சதுன்னா ரெண்டு ஷோவுமே பேரலாக டோர் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா.
3: உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்?
2: ஓகே, ஆக்சுவலி பிஃபோர் தட் நான் குரு சொன்னதுக்கு ஐ வுட் லைக் டு ஆட் ஆன் சம்திங். இப்போ கிண்டர் ஜாய் அதை பற்றிலாம் சொன்னார், நானும் ஒரு பாட்டு எழுதுனேன் கிண்டர் ஜாய் ரிலேட்டட் ஒரு இது, பட் எனிவே அது வந்து நம்ம கடைசியில் வச்சுக்கலாம். ஸோ இப்போது ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ப்ராப்பராக மியூசிக் பண்ணி ஒரு பாட்டை இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஒரு 10-12 பாடல் கிட்ட எழுதிட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நானே என்னோட சம்பாத்தியத்தில் தான் நான் என்னை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதுலையும் இருக்கேன். ஸோ சரித்திரம் படை அது அப்படி இல்லைனாச்சு நண்பா நண்பி அப்படின்னு ஒரு பாடல், இது ரெண்டு பாட்டில் ஏதாச்சும் ஒரு பாட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணோம், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுன்னு கேட்கும் போது. இன்னொரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஸ்டோரி ரைட்டர், ஷார்ட் ஃபிலிம் பண்ணார், ஸோ அதுக்கு வந்து ஒரு பாடல் கேட்டிருந்தார், நான் எழுதிட்டேன், எழுதி முடிச்சாச்சு அந்த பாடல், அவர் ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கு வெயிட்டிங், ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட்.
3: சிஆர்எஸ் வந்த அனுபவம் பற்றி கொஞ்சம்,
2: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் எங்களுக்கே வந்து ஒரு ஓகே நம்ம இது பண்ணுறோம், அது நம்மளே சம்டைம்ஸ் வந்து மறந்துடும், ஓகே நம்ம ஆர்டிஸ்ட் அப்படின்ற இது, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி இது எங்களுக்கு அப்ரிசியேஷன், உங்களுக்கு லைக் உங்கள் சைட்லேருந்து யூஆர் இன்டர்வியூவிங் அதெல்லாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணும்போது வந்து இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக இருக்கும். அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு ரீஅஃபர்மிங்கான ஒரு இது தான் அதெல்லாம். ஸோ எப்படி இருந்தது இந்த அனுபவம்னா, இட்ஸ் பீன் ஃபன், வி பீன் ஹேவிங் அ கிரேட் டைம், அண்ட் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேருமே. தேங்க்யூ ஸோ மச்.
1: ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அதான் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்ணீங்க, அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் பார்த்து அப்ரோச் பண்ணீங்க, இதுவும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணீங்க. எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது, நான் படி ஜாலியாக பேசுகிறேன், அவ்வளோதான்.
3: நீங்க சொல்லுங்க குரு.
0: எனக்கும் ஜாலியா தான் இருந்துச்சு. இங்க பதில் சொல்லும் போது இங்க நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன், பட் அதான் உள்ளுக்குள்ள நிறைய இன்ட்ரோஸ்பெக்டும் பண்ண, இது நான் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி, அந்த இதெல்லாம் நானே அப்படியே திரும்பி பார்த்துட்டு நீங்கடா இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன் அந்த மாதிரிலாம் பார்த்த மாதிரி இருந்தது. இதுதான் ஜாலியா இருந்துச்சு.
3: ஸோ உங்களோட ஸ்டாண்ட் அப் ஏதாவது ஒரு ஜோக்?
0: ஒரு ஜோக் யூஸ்வலா நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதுல ஒரு இது எப்பவுமே என்ன கிளிக் ஆகும்னா, இல்லை கிளிக் ஆகாது, இங்க சிரிச்சீங்கன்னா கிளிக் ஆகும்னு சொல்லிக்கலாம். அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அப்படிதான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆடியன்ஸ் சிரிச்சிட்டாங்கன்னா, ஏன் இது ஆக்சுவலா நான் ரொம்ப வருஷமா எழுதிக்கிட்டு இருக்கேன், சிரிக்கலைனாக்கா இன்னைக்குதான் எழுதுனேன் இப்ப இங்க வந்து, அதனால இன்னும் டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஓட்டிக்கலாம்.
3: சமூகவியல் துறை சார்ந்த சுஜாதா வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க குரு.
4: வணக்கம் சார். அதாவது ஒரு ஒரு ஸ்டாண்டப் கமீடியனுக்கும் தனக்குன்னு ஒரு டிஸ்டிங்டிவ் ஸ்டைல் ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. அது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சில பேருக்கு அந்த ஸ்டைல் இருக்கும், சிலர் போக போக அதை ஃபிகர் அவுட் பண்ணுவாங்க. அப்படி வந்து இன்னைக்கு இந்தியன் ஸ்டாண்டப் கமீடியன்ஸில் வந்து ஒரு ரெண்டு கேடர் இருக்கு. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் சாட்டியர்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷனல் சுச்சுவேஷனல் காமெடிஸ், டார்க் ஹியூமர் அப்படின்னு போவாங்க. ஸோ அப்படி உங்களோட பர்டிகுலர் டிஸ்டிங்டிவ் ஸ்டைலாக நீங்கள் எதை சொல்வீங்க, இல்லை இதை தான் நான் வந்து மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா?
0: எனக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் இதை தான் மாஸ்டர் பண்ணணுன்ட்டு இருக்கு. பட் அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இப்போ இந்தியா லெவலில் வந்து நான் அவ்வளோவா இது பண்ணல, பட் சென்னை சீனை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கலாக பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் ஜீரோ, அட்லீஸ்ட் இந்த அர்பன் ஸ்டாண்டப் ஸ்பேஸில். நீங்கள் நார்த் மெட்ரா சைடு அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்கேருந்து வர கமீடியன்ஸ் இன்னும் நிறைய அவங்களுக்கு அவங்களோட ரியல் லைஃப்லேயே வந்துட்டு அவங்க அனுபவிச்சிருப்பாங்க, அதை பேசும் போதே இட் இஸ் பொலிட்டிக்கல். பட் இங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் வாய்ஸ் அப்படின்னு பார்த்தா யாருமே இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு ஃபில் தட் ஸ்பேஸ் அங்கே.
4: ரொம்ப நன்றி சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
3: ஸோ குரு, உங்களோட ஃபர்தராக வரப்போகிற ரெண்டு கிண்டர் ஜாயாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன ஷோவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி சார்பான வாழ்த்துக்கள். ஸோ இங்கே ரெண்டு ராப்பர்ஸ் இருக்கீங்க, ஸோ ஃபஸ்ட்டு சாய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட ஏதாவது ஒரு பர்ஃபார்மன்ஸ்.
2: ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி இங்கே வரும்போது இன்னைக்கு காலையில் தான் ஒரு சின்ன பாடல் எம்ஓபி காலேஜ் அண்ட் த கேர்ள்ஸ் ஆஃப் எம்ஓபி காலேஜ். ஸோ இது அப்புறம் நேரம் அனுமதித்தால் என்னோட இன்னொரு பாடலும் பாடலான்ட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஃப்ளோ அவ்வளோ நல்லா வருமான்னு தெரியல, பட் ஐம் ஜஸ்ட் கிவிங் இட் அ ட்ரை. எம்ஓபி எம்ஓபி இங்க படிக்கிறவங்க நாளைய விஐபி, கல்லூரி கொடுப்பது சாதனை தி, த கேர்ள்ஸ் ஆர் ஆன் தேர் டோஸ், கற்றப்பின் கேட்பார்கள் ஆர் யூ ரெடி, இட்ஸ் த டேஸ் ஆஃப் டைம் டு ஃபைண்ட் அவுட் ஹூ யூ வானா பி. எம்ஓபி எம்ஓபி இங்க படிக்கிறவங்க நாளைய விஐபி, கல்லூரி கொடுப்பது சாதனை தி, த கேர்ள்ஸ் ஆர் ஆன் தேர் டோஸ், கற்றப்பின் கேட்பார்கள் ஆர் யூ ரெடி, இட்ஸ் த டேஸ் ஆஃப் டைம் டு ஃபைண்ட் அவுட் ஹூ யூ வானா பி. தெளிவும் துணிச்சலும் தன்னம்பிக்கை கொடுத்திட, அறிவு மாற்றலும் இவர்கள் செலுத்திட, உலகம் பேசணும் உங்களின் வெற்றி நட, கடந்து வாருங்கள் தடை என்று ஒண்ணுமில்லை. தெளிவும் துணிச்சலும் தன்னம்பிக்கை கொடுத்திட, அறிவும் மாற்றலும் இவர்கள் செலுத்திட, உலகம் பேசணும் உங்களின் வெற்றி நட, கடந்து வாருங்கள் தடை என்று ஒண்ணுமில்லை. Sometimes we forget that the world is so big, there's a place for you here to do your own gig, while we gotta know that some things can go zag-zig. Remember always that we're smaller than boson Higgs. M-O-P, M-O-P, M-O-P, M-O-P, M-O-P, M-O-P, M-O-P, M-O-P. சரித்திரம் படை அந்த பாடல் வந்து அடுத்தது பாடலான்.
5: வணக்கம் தோழா, அவ்வணக்கம் தோழி, நாடு வீடு ரோடு நாரி கிடக்குது, மக்கள் மனசாட்சி எங்க சாக கிடக்குது, கேள்விகள் நம் வைத்திருக்கும் பெரிய ஆயுதம், தனி விடுதலைக்காக போராடு செய்யாதே தாமதம், சமுதாயமும் நீயும் வேறொன்று கிடையாது, உன் சிந்தனை தாண்டி சென்று படைத்திடு வரலாறு, வழியில் வருமே கருத்து வேறுபாடு, சேர்ந்து உரையாடி சென்று விடையும் தேடு, ஊழலில் ஊறும் சமுதாயத்தை பாருங்க, அதை படைத்தோன் மனசாட்சியை நாலு கேள்வி கேளுங்க, நீ செய்வது சரியா, சூடு சொரணை இல்லையா, சோத்தில் உப்பு போட்டு திங்கறியா, நாடிய கேடு கெட்டு போனால் என்று யோசிக்கிறியா, சுயநலம் சுயநலம் தனி விடுதலை, சுயநலம் சுயநலம் சுயநலம், சுயநலம் தனி விடுதலை, சுயநலம் தேடல் முடிவில் பிறக்குமே புதுநலம், புதுநலம் தேடல் முடிவில் பிறக்குமே புதுநலம், புதுநலம் காக்க வேண்டும் பொறுமை, காக்க வேண்டும், காக்க வேண்டும் பொறுமை, காக்க வேண்டும் முடிவை சென்றடைய ஆகலாமே தாமதம், தாமதம் முடிவை சென்றடைய ஆகலாமே தாமதம், தாமதம் விடுதலை அடைந்த பின் தொடருமே புதியுகம், விடுதலை அடைந்த பின் தொடருமே புதியுகம், விடுதலை அடைந்த பின் நமக்கு ஏதடா கலியுகம், விடுதலை அடைந்த பின் நமக்கு ஏதடா கலியுகம், வா நண்பா அவ்வா தோழா சேர்ந்து படைக்கலாம் புது சரித்திரம், வா நண்பா அவ்வா தோழா சேர்ந்து படைக்கலாம் புது சரித்திரம், சண்டை வேண்டாம் கலவரமும் வேண்டாம் அமைதி காப்போம் பொறுமையும் காப்போம், வன்முறை விளைவு திருப்ப முடியாதே நம்ம உயிர் போனால் திரும்ப வராதே, தேர்வு செய் உனக்கு என்ன முக்கியம் சந்தோஷம் சோகம் வந்து போகும், இவ்விரண்டையும் ஒன்றாய் நம் உயிர் பார்க்க வேண்டும், எழுந்து கொள்ளடா நீ எழுந்து கொள்ளடா உன் வாழ்க்கை வாழ இங்கு யாரும் இல்லடா, எழுந்து கொள்ளடா நீ எழுந்து கொள்ளடா உன் வாழ்க்கை வாழ இங்கு யாரும் இல்லடா, ஹா சுயநலம், சுயநலம் தனி விடுதலை, சுயநலம் சுயநலம் சுயநலம் தனி விடுதலை, சுயநலம் தேடல் முடிவில் பிறக்குமே பொதுநலம், பொதுநலம் தேடல் முடிவில் பிறக்குமே பொதுநலம், பொதுநலம் காக்க வேண்டும் பொறுமை, காக்க வேண்டும், காக்க வேண்டும் பொறுமை, காக்க வேண்டும் முடிவை சென்றடைய ஆகலாமே தாமதம், தாமதம் முடிவை சென்றடைய ஆகலாமே தாமதம், தாமதம் விடுதலை அடைந்த பின் தொடருமே புதியுகம், விடுதலை அடைந்த பின் தொடருமே புதியுகம், விடுதலை அடைந்த பின் நமக்கு ஏதடா கலியுகம், விடுதலை அடைந்த பின் நமக்கு ஏதடா கலியுகம், வா நண்பா வா தோழா சேர்ந்து படைக்கலாம் புது சரித்திரம், வா நண்பா வா தோழா சேர்ந்து படைக்கலாம் புது சரித்திரம், தேங்க்யூ.
3: ரொம்ப அருமையான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நன்றி.
5: Thank you so much. Thank you, thank you so much. Thank you.
3: உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே எம்ஓபி சமுதாய வானொலி சார்பான வாழ்த்துக்கள். உங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க வினித்.
6: அண்ணா நகர் பீகர் எல்லாம் போகும்போது பார்க்காத, பின்னாலேயே ஃபாலோ பண்ணி அவங்க அப்பங்கிட்ட மாட்டாத, சைட் அடிச்சா தப்பான்னு நீ கேட்டாலும் கூட அவன் பார்த்து

கேட்டாலும் கூட அவ பாரபட்சம் பார்க்கவே மாட்டான். அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் ஜி ஏஎல்எஸ் கூட போம் கூட போம் பிஓஒய்எஸ் டிஜனாடி கொண்டாட்டம் விடுனாக்க திண்டாட்டம் மாப்ள ஐ வான் பிஓஎல்எஸ் நீ தட்டினா பேஸ்புக் தட்டலானா டாஸ்மாக் டேட்டிங் இன் பீஸா கட்டு மீட்டிங் இன் பஸ் ஸ்டாண்டு காசு இருந்தா ஓகே இல்லனக்கா நோவே டண்டனக்கா டனகனக்கா வச்சிருவா ஆப்பு பல்ல பல்ல ரோடு புண்டகைய போரு காஸ்ட்லி சோறு பல்ல கைய போடு ஒரு போரு பொண்ணை பார்த்தா பிறகு நம்ம லைஃபே போரு சின்ன பசங்க பெரிய பசங்க எவ்ரி ஒன் அன்பான ஜாயினர்ஸ் எல்லாரும் யூல் கெட் கொண்டாட்டம் வாழ்க்கைய போராட்டம் ஸ்விட்ச் இட்டு கொண்டாட்டம் மச்சா இந்த ஏரியாவுக்கு ஒரு ஹைப் இருக்கு அண்ணா நகர் பீகார் எல்லாம் கமான் போகும்போது பார்க்காத பின்னாலே ஃபாலோ பண்ணி அவங்க அப்பங்கிட்ட மாட்டாத சைட் அடிச்சா தப்பானே நீ கேட்டாலும் கூட அவன் பாரபட்சம் பார்க்கவே மாட்டான். இது வந்து நான் பாடலை, இது வந்து நான் வீடியோ மட்டும் பண்ணோம். இது என்னோட ஓன் சாங் கிடையாது, எங்கள் டீம் பண்ண சாங்கு. ஸோ இது நான் விஷுவல்ஸ் மட்டும்தான் பண்ணேன். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும், வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னோட ஓன் சாங், என்னோட ஓன் லிரிக் வேணா ஃபர்ஸ்ட் வேர்ஸ் இன்னும் நான் இன்னும் ப்ரோக்ராமிங் பண்ணல, எழுதி வச்சிருக்க வேர்ஸ் இது. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மீ, கொங்கு நாட்டு தமிழன். ஐம் ரெப்ரசென்டிங் மீ எஸ் அ கொங்கு நாட்டு தமிழன். திருப்பூர் சைடு இல்லை, அதனால கொங்கு நாடு. அதனால் ஸோ அம்மா கொங்கு நாட்டு தமிழ கோபப்பட்ட முரட்ட கொஞ்சமா நீ கொஞ்சம் பேசு கூட வேணா வருவ நீ கட்டுறவும் திமுற கட்டவாக தரம தில்லு இருந்தா முன்ன வந்து கட்டுடாவும் பவர தன்னண்ணா தன்னண்ணா என்ன வேணா பேசிக்கோ எனக்கு எதுவும் கவலை இல்ல கவலை இல்ல ஆட என்ன பத்தி பேசுறவனை பத்தி நான் நினைப்பதில்ல நினைப்பதில்ல நம்ம சந்தோஷம் மட்டும்

0: ஐயா வெடியா வெடிப்பான், வச்சு செய்ய நினைச்சா வேற மாதிரி துடிப்பான், துடி துடி துடியா துடியா துடிப்பான், தொட்டு பார்க்க நினைச்சா தூக்கி போட்டு மீதிப்பான்.
1: உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்காக எம்ஓபி சமுதாய வானொலி வாழ்த்துக்கள்.
2: நன்றிகள், நன்றி.
1: இப்ப குரு அவர்கள் நமக்காக ஒரு ஸ்டாண்ட் அப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்.
3: ஸோ இங்க ரூம்குள்ள கமல் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கமல்ஹாசன் ஃபேன்ஸ் இருக்கீங்களா? இல்லை, நானும் வந்துட்டு ரொம்ப பெரிய கமல்ஹாசன் ஃபேனாக இருந்தேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, கமல் படம்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஏன்னா நீங்க கமல் ஃபேன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீலாம் எதுக்கு உயிரோட இருக்க?

0: உனக்கு மூடன்னு ஒன்று இருக்கு, வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா, அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலே நான் என்ன பண்ணேன், ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு கமல் படம் தேட்டரில் பார்த்துடலாம்னு முடிவு பண்ணேன். ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு கமல் படம் கடைசியாக பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு தேட்டருக்கு போகிறேன். ஆனால் எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, படம் பார்க்கும்போது கேரக்டர்ஸ் பேர்லாம் ஞாபகம் இருக்காது. அதனால் நான் பார்த்த படத்தில் கமல் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு ஸ்பீச்சில் ஹி பிரிங்ஸ் இன் அ ரெஃபரன்ஸ் டு ஒரு 12th செஞ்சுரி கமல் ஹூ இஸ் அ விஷ்ணு ஃபேன், அப்புறம் இன்னொரு ஒரு சோலா கிங் ஹூ இஸ் அ சிவா ஃபேன். ஆனால் ரியாலிட்டியில் கமல் இஸ் நாட் அ ஃபேன் ஆஃப் காட். ஸோ கமல் சேஸ் கமல் டைஸ் அண்ட் கமல் டைஸ். தென் தே கட் டு 2004 வேர் கமல் ஹேஸ் அ வைரஸ் இன் இஸ் ஹேண்ட்ஸ். ஹி ரியலைசஸ் தட் தி வைரஸ் இஸ் டேஞ்சரஸ் பிகாஸ் அ மங்கி ஈட்ஸ் த வைரஸ் அந்த மங்கி டைஸ். அந்த குரங்கு வாழைப்பழத்தை தவிர என்ன சாப்பிட்டாலும் சாவதான் போகுது. ஸோ கமல் டேக்ஸ் த வைரஸ் வித் ஹிம், ஹி ஹைட்ஸ் அட் அ ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ் பட் கமல் ஃபைண்ட்ஸ் அவுட் தட் கமல் இஸ் அட் கமல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிளேஸ். ஹி ட்ரைஸ் டு கில் கமல் பட் கில்ஸ் கமல்ஸ் ஃப்ரெண்ட் இன்ஸ்டட். கமல் எஸ்கேப்ஸ் ஃப்ரம் கமல், ஹி கோஸ் டு சிதம்பரம் வேர் ஹி மீட்ஸ் கமல் அண்ட் கமல்ஸ் கிராண்ட் டாட்டர். And this is the only role he has not played in this entire movie. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா there is a huge cat and mouse game between all the 10 Kamals and that one பாவம் வைரஸ். அந்த வைரஸ் ஏன் பாவம்னு பாத்தீங்கன்னா அதால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா அவன் வைரஸ் அவர் வந்துட்டு வைரஸ கையில வச்சுக்கிட்டு அதை கடல்ல தூக்கி போடலான்னு ரெடியா நின்னுகிட்டு இருக்காரு. ஏன்னா அதை கடல்ல போட்டாதான் மனுஷங்களை எல்லாம் காப்பாற்ற முடியும் அப்படின்னு. பட் கமல் இன்டர்செப்ட்ஸ் கமல் அண்ட் தெர் இஸ் அ ஃபைட் பிட்வீன் கமல் அண்ட் கமல். கமல் இஸ் சீரியஸ்லி இன்ஜர்ட் பை கமல். ஸோ கமல் கம்ஸ் டு சேவ் கமல் ஃப்ரம் கமல் பிகாஸ் கமல்ஸ் ஃப்ரெண்ட் வாஸ் கில்ட் இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஆக்சுவலி கமல் சிஸ்டர். நான் பயாலஜி இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கமல் வந்து ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுல ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க இவங்களை தான் பாப்பீங்க. கமல் நல்ல கேரக்டர் அது. கமல் ஜார்ஜ் புஷ் அதுவும் கமல் தான். எனக்கு இப்ப என்ன தெரியுமா, இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. நீங்க 2020 தான் லைஃப்லயே வர்ஸ்ட் இயர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு அப்படி இல்லை. எனக்கு 2008, ஏன்னா அதுக்கப்புறம் எதை கம்பேர் பண்ணாலும் நான் கமல் படமே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துருவேன். இந்த படத்தை பார்த்துட்டு நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பப்ஸ் விக்கிறவன் பார்க்கிங்ல டோக்கன் கொடுக்கறோம், எல்லாரும் பார்த்தாலும் கமல் வந்துட்டு பார்க்கிங் டிக்கெட் 10 ரூபா அந்த மாதிரி எல்லாம் பேசுற மாதிரி இருக்கு. சோ தட் ஹஸ் பீன் மை செட். தேங்க் யூ சோ மச், நீங்க நல்லா சிரிச்சதுக்கு.
1: என்டர்டைன்மெண்ட் துறையில சாதிச்ச பல பேரோட கதைகளை கேட்டிருப்போம். அதே போல என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டை விட்டு விலகி போனவங்க கதைகளையும் கேட்டிருப்போம். ஆனா இந்த மாதிரி வளர்ந்து வரும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட கதைகளை கேட்கும் போது அது எப்பவுமே நமக்கு மோட்டிவேட்டிங்காவும் இன்ஸ்பைரிங்காவும் இருக்கும். எந்த ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு திருப்தி தர விஷயங்களை செய்யும் போது அதுல கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேற என்ன செஞ்சாலும் கிடைக்காதுன்னு ரொம்ப அழகா நம்மோடு பகிர்ந்துகிட்ட ராப்பர் வினித் அவர்களுக்கும், ராப்பர் சாய் அவர்களுக்கும், கமெடியன் குரு அவர்களுக்கும் மோபி சமுதாய வானொலி சார்பாக எங்களோட நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவிச்சு. இதே போல சுவாரஸ்யமான மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை அன்டில் தென் நான் உங்க ஆர்ஜே கேத்ரின் மற்றும் ஆர்ஜே கார்த்திகா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.
2: யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி வைஷ்ணவ் கம்யூனிட்டி ரேடியோ சர்வீஸ் 107.

0: வணக்கம், நான் எஸ்பி சேகர் பேசுறேன். எம்ஓபி சமுதாய வானொலியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது இன்னைக்கு எந்த விஷயமே தப்பு இல்லை அப்படின்னு மாணவ சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில நான் இரண்டு குழந்தைகளுடைய தந்தை என்ற முறையில தான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். அதாவது சிகரெட் குடிச்சா ஐடியா வரும் அப்படிம்பாங்க, சிகரெட் குடிச்சா கேன்சர் தான் வரும், ஐடியா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கு வந்து இதுக்காக வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சிகரெட்டை குடித்து விட்டு நமக்கு அப்புறம் செஸ்ட் ப்ராப்ளம், அதே சமயத்துல வீசிங் ப்ராப்ளம், அப்புறம் சிகரெட் ஸ்மோக்க நாம வந்து எக்ஸ்ஹேல் பண்ணும்போது நமக்கு எய்தாப்ல இருக்கிற சிகரெட் குடிக்காதவங்களுக்கும் பாதி கேன்சர் நாம கொடுக்கறோம். இட்ஸ் a very injurious to health and to the society. அதே போல டொபேக்கோ சூயிங், பான் பராக், அதாவது சில விஷயங்கள் நம்ம வந்து லைஃப்ல ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு எவ்வளவோ ஃபுட் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு இப்ப பப்ளிகம் வந்திருக்கு, சுகர் ஃப்ரீ பப்ளிகம் இருக்கு, எவ்வளவு திங்ஸ் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நாம வந்து இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆயிட்டோம் சொன்னா வி கேனாட் கம் அவுட் ஆஃப் இட். ஸ்டைல்ங்கிறது வேற, பட் அது நமக்கு லைஃப்ல வந்து எவ்வளவு தூரம் அது நமக்கு அந்த ஸ்டைல் நமக்கு வந்து பாசிட்டிவ் வே ஆஃப் லிவிங்க்கு யூஸ் ஆகுங்கிறது தெரியாத ஒரு விஷயம். சினிமால ஹீரோ வந்து தம் அடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு கோடிக்கணக்கில் பணம் கொடுக்கறாங்க, அவர் ஸ்டைலா குடிப்பாரு, மூக்கு வழியா போக விடுவாரு, காது வழியா போக விடுவார், அதை நம்ம பார்த்து அப்ரிசியேட் பண்ணிட்டு விட்டுணும். ஆனால் அதே சமயத்துல நாம என்ன செய்யறோமோ அதைத்தான் நாளைக்கு நம்ம பசங்க செய்வாங்க. சிகரெட்டாக இருக்கட்டும், அது ஒரு லிக்கராக இருக்கட்டும், சில பேர் சொல்லுவாங்க ஜஸ்ட் ஃபார் ஒரு பார்ட்டிக்காக, ஒரு கம்பெனிக்காக, ஒரு ஒரு பிக் பியர் தானே, அது ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்கஹால் கண்டென்ட் குறைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பியர்ல தான் ஸ்டார்ட் ஆகும், கடைசியில பார்த்தா அது எங்க போய் ஸ்டாப் ஆகுங்கிறது தெரியவே தெரியாது. நான் ஏன் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, ஐ எம் எ டீ டோட்லர், நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, அதே சமயத்துல ஒரு டிராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது. இதுல வந்து எனக்கு ஒன்னும் கௌரவ குறைச்சல் கிடையாது, அது இல்லாதையே நான் 35 வருஷம் சினிமா நீங்க உங்க அப்பா யாருக்காவது அந்த பழக்கம் இருந்தால் அவர்களை விட்டுவிட சொல்லுங்கள். அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அது டாஸ்மாக் கடையில் போய் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஒரு அரசாங்கம் ஒரு முட்டை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்றால் அதனுடைய தந்தைக்கு 100 ரூபாய்க்கு சாராயம் விற்றால் தான் கொடுக்க முடியும்னு ஒரு கேரள பழமொழி இருக்கு. அதை நாம வந்து அரசாங்கத்தை இப்படி எல்லாம் நடத்துறதுக்கு நாம ஆதரிக்க வேண்டிய அவசியம் இல்ல, அதுக்கு ரோட் ரூல்ஸ் மதித்து நடக்கலாம், ஒழுங்கா டாக்ஸ் கட்டலாம், அப்படி எல்லாம் இருக்கலாம். ஆகவே ஒரு கிளீன் ஹேபிட்ஸ் வச்சுக்காங்க, லைஃப் நல்லபடியாக இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன், இதுதான் ஆர்ட் ஆஃப் லிவிங். அதுலயும் அதான் சொல்லுவாங்க, லைஃப் வந்து உங்ககிட்ட தான் இருக்கு, உங்க ஃபியூச்சர் உங்ககிட்ட இருக்கு. ஆல் தி பெஸ்ட். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: வாவ், I haven't seen such a big mall, Riya.
2: Get inside. You'll see wonders, Caro.
1: Such big, big shops. Where are we heading to, Riya?
2: We are going to the cloth shop in the 6th floor.
1: But why? You took a lot of dress recently only, no?
2: Yeah, but I already wore everything.
1: So what?
2: I need new ones right now.
1: See, Riya, you have to understand that your parents are struggling to do everything for you so that you will be happy. But taking advantage of it and spending lots of money unnecessarily is not good, Riya. Just think twice if you really want that dress.
2: Right, Caro. I really don't need it right now.
1: Okay, then let's do window shopping. Come, let's go. We can all make room for the most important things of life by cleaning the clutter from our paths to have a peaceful health, relationships, passion, progress and contribution. Live minimal, be happy. Issued in public interest by MOPCRS 107.8, R. Chem.

0: MOPCRS 107.8. Our community, our pride.
1: இன்று பெரும்பாலானோர் இயற்கை விவசாயம், இயற்கை உணவு என இயற்கையினை நோக்கி திரும்பிட்டு இருக்காங்க. மாறி வரும் இயற்கையும் காலநிலையும் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். இயற்கை வேளாண்மையின் அவசியத்தை உரக்க சொல்லவும் இயற்கை வேளாண்மை பற்றி விவசாயிகள் மட்டுமன்றி அனைவரும் தெரிந்து கொள்ளவும் நம்மாழ்வாரின் வானகம்ல பயிற்சி கத்துக்கிட்ட செல்வி சிவகாமி இன்று நம்முடன் இணைந்திருக்காங்க. நான் உங்க அஜய் கேத்ரின். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. வணக்கம் மேம்.
2: வணக்கம்மா.
1: முன்னாடிலாம் ஆர்கானிக் ஃபுட் இல்ல ஆர்கானிக் ஃபார்மிங்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா இப்ப பெரும்பாலானோர் இயற்கை வேளாண்மை மூலமா உற்பத்தியான உணவுப் பொருட்களை தேடி தேடி வாங்குறாங்க. அதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்?
2: இயற்கை விவசாயத்துக்கு வந்து இப்போ ஒரு பெரிய அளவிலான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கு. காரணம் வந்து இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா, நான் எங்க பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு, வானகம், வானகம்ன்றத பத்தி நான் கொஞ்சம் விரிவா சொல்லணும். வானகம் வந்து கரூர் மாவட்டத்துல சுருமான்பட்டிங்கிற ஒரு கிராமம், திருச்சியிலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பயணமா இருக்கும். அப்ப அங்க வந்து நம்மாழ்வாருங்கிறவர், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அப்படின்ட்டு நீங்க பாடப்புத்தகத்துல கூட வந்தாச்சு, அவர் உருவாக்கின பண்ணை வந்து அங்கே தான் இருக்குது. அவர் வந்து கடந்த ஒரு 50 வருடங்கள் அவருடைய உழைப்பு, ஏன்னா உணவு நஞ்சாக்கப்பட்டுருச்சு, சுற்றுச்சூழல் மாசடைஞ்சாச்சு, இன்னும் இந்த புவிக்கோளம் நம்ம வாழ தகுதியானதாக இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத உணர்ந்து இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஒட்டுமொத்த வாழ்நாளையும் அதை அவருடைய அவர் படித்து முடிச்சுட்டு வேளாண் துறையில் ஒரு 3 வருட காலம் பயணம் பணிபுரிஞ்சாங்க. வேளாண் ஆராய்ச்சியாளராக பணிபுரியும் போது விவசாய முறைகள் எதுவுமே வந்துட்டு விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடியதாக இல்லை. விவசாயி திரும்ப திரும்ப கடனாளியாகவும் தோத்து போகக்கூடிய நிலையிலையும் தான் விவசாய யுக்திகளை வந்து அரசாங்கமும் இல்லை யூனிவர்சிட்டிகளும் வந்து பரிந்துரை பண்ணிட்டு இருந்தாங்கன்றது அந்த 3 வருட காலத்தில் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னு கேட்டால் விவசாயி என்ன செய்யணுங்கிறத அந்த இடத்துல இருக்கிறவங்க தீர்மானம் பண்ணாமல் அதைய தீர்மானம் பண்ணக்கூடியவங்க வந்து வெளிநாட்டவர்களாக இருக்கிறாங்க. அதாவது இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு விவசாயி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விவசாயம் இல்லை, அந்த திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவங்களுக்கான விவசாயத்துக்கு அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணணும் இல்லை அதுக்கு தேவையான யுக்திகளை தீர்மானம் பண்ணக்கூடியவங்க அந்த மண்டலம் சார்ந்தவங்கள, அந்த மண்டலம் சார்ந்த ஆராய்ச்சி பண்ணையாளர்களோ அவங்களோ இருக்க மாட்டாங்க. அதே வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிலேயோ இல்லை வேற யூனிவர்சிட்டி மையமாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலேயோ அவங்க வந்து தீர்மானம் பண்ணுவாங்க, அதுக்கான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க டெல்லியில் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறவங்க அமெரிக்காவில் உட்காந்துருப்பாங்க. அப்போது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் என்ன சாப்பிடணும், என்ன விளைவிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடியவன் ஒரு வெளிநாட்டுக்காரனாக இருக்கும்போது விவசாயிகள் எப்படி பயனடைய முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து அது அவரோட மேலதிகாரி கிட்ட சொல்கிறாரு. ஆனால் மேலதிகாரியும் அதை வந்து இப்படி தான் இந்த சிஸ்டம் இப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு, இதில் இருந்து தான் நம்ம வேலை செய்யணும், அதனால நீங்கள் இதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் விருப்பம் இல்லை, வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மேலதிகாரி அவர் மேலே கொஞ்சம் பற்றாக இருந்ததுனால நீங்கள் ஒரு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து பாருங்களேன், கொஞ்சம் பயணித்து பாருங்கள், நம்ம எதாவது சரி செய்ய முடியுதா பார்க்கலாம் அப்படின்னு திரும்பியும் ஒரு 3-2 காலங்கள் வந்து அந்த ஒரு 100 ஏக்கர் பண்ணை அது அந்த அதில் வந்து ஆராய்ச்சி பண்ணை தான் அதில் வேலை செஞ்சிட்ருக்காரு. ஆனால் திருப்தி அளிக்கக்கூடியதாக இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் முடிவு பண்ணக்கூடியது வெளிநாட்டு கம்பெனிகள், விதை விற்கிற கம்பெனியும் பூச்சிக்கொல்லி விஷங்கள் விற்கிற கம்பெனியுமா இருந்ததுனால இதில் ஈடுபாடு இல்லாமல் மக்களோட பயணிக்கணும்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 26 வயசு 27 வயசு போக்கில் செஞ்சிட்டு இருந்த அரசு பணி, அப்போல்லாம் அந்த காலத்தில் எடுத்துட்டிங்கன்னா அரசு பணிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, அதையை திறந்துட்டு மக்களோட பயணிக்கணும்னுட்டு அப்போ தொடர்ந்து ஆரம்பித்தது. நம்மளுக்கு பச்சை புரட்சி ஆரம்பிக்கும் போதே பச்சை புரட்சியினுடைய விளைவுகளை உலகமெங்கும் வந்து அது எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத வந்து முன்கூட்டியே இயற்கை ஆர்வலர்களும் இல்லை விவசாயத்தில் இருந்தவங்களும் ரிச்சாரியா போன்ற பெரிய பெரிய ஆய்வாளர்கள்லாம் வந்துட்டு அதனுடைய பாதிப்புகளை எடுத்து சொல்கிறாங்க. இப்போ இதிலிருந்து எப்படி விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நோக்கி தான் நம்மாழ்வார் இன்னும் நிறைய பேர் போன்ற பயணிக்கிறாங்க. இப்போ நம்மாழ்வார் தொடர்ந்து மக்களோட பயணிக்க ஆரம்பித்ததில் மண்ணுக்கு எந்தவித விஷங்களோ இல்லை உரங்களோ தேவையே கிடையாது. காடு எப்படி ஒரு தன்னைத்தானே உருவாக்கிக்குதோ அதில் இருக்கிற உணவுகள் அங்கே இருக்கிற வாழ்கிற உயிர்களுக்கு வந்து படைக்கப்படுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் விவசாயங்கிறது எது இயற்கை கொடுக்குதோ அதிலேருந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது. அது மீறியும் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்போ என்னென்ன யுக்திகள்லாம் இருக்குது ரசாயனம் பயன்படுத்தாமலே இயற்கை முறையில் நஞ்சில்லாத விவசாயத்தை எப்படி பண்ணிக்க முடியும்ன்ற யுக்திகளை கொண்டு வந்து மக்களோட இருக்கிறது தான். அது எதுவுமே புதுசாக கண்டுபிடிச்சது அதெல்லாம் இல்லை. ஒரு ஊரில் போனால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். வழக்கு ரீதியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படி தான் எடுத்துக்காட்டு எடுத்துட்டிங்கன்னா மண்ணில் வந்து குப்பை அடிப்பாங்க. குப்பைனா வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் குப்பைலாம் அடிக்கிறது கிடையாது, இலத்தலை குப்பைங்க. அவங்க தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் உதிரும், ஒரு சீசனில் உதிரும் இல்லையா, இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்குது, உதிரும், அந்த குப்பைகள் அடிப்பாங்க. அப்புறம் மாடு வச்சுருப்பாங்க, அந்த மாட்டினுடைய சாணத்தை வந்து சேர்த்து வச்சு அதே கொண்டு வந்து எரு அடிப்பாங்க மண்ணில். இதுதான் தான் மக்கள் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பருவத்தில் அந்த பட்டம் பார்ப்பாங்க. பட்டங்கிறது வந்து அந்த பருவம், அந்த பருவத்தில் கொண்டு போய் பயிர் செய்வாங்க. இப்போ இதெல்லாம் தான் டெக்னிக்ஸ். நீங்கள் டெக்னிக்ஸ்னால் வந்துட்டு யாராவது படித்து பெரிய அதில் ஒரு ரிசர்ச் பண்ணி அதில் வந்து அவங்க லேபில் வந்து ரிசல்ட் காட்டி அந்த மாதிரி பண்ணணுங்கிறது தான் வந்து டெக்னிக்ஸோ டெக்னாலஜியோ பேசுது. இதெல்லாம் தான் சயின்ஸு. ஏன் இதெல்லாம் செய்கிறோங்கிறதே சயின்ஸு. ஸோ இதை வந்து புரிஞ்சிக்கிட்டு மக்கள் புரிஞ்சிக்கிற இது இல்லாமல் இல்லை, அப்பிலிருந்து இருக்குது ஆண்டாண்டு காலமாக. கிட்டத்தட்ட வந்து விவசாயம் தமிழர் பாரம்பரியத்தில் பார்த்தீங்கன்னா 11,000 வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறோம். அப்போது ஒரு 70-80 வருஷத்தில் நம்மளுடைய மரபில் ஊறி போன ஒரு விஷயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயம் அந்த டிராக்டர் பயன்படுத்துகிறதோ விதையை வந்து கம்பெனிக்காரங்கிட்டேருந்து வாங்குறதோ இல்லை பூச்சிகளை கொல்லணும்னு நினைக்கிறதோ இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு திணிக்கதான் பட்டிருக்கு சரிங்களா. இப்போ இதை மக்களுக்கு எளிய நடையில் அவங்க புரிஞ்சிக்கிற மொழியில் நம்மாழ்வார் கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த தாக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மக்களை வந்து எவ்வளோ விஷத்தை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம விஷத்தை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நோய் பெருகி போச்சு. தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரி இருக்குது, தெருவுக்கு தெரு ஆஸ்பத்திரி இருக்குது. அப்போல்லாம் வந்து ஆஸ்பத்திரிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகிறதெல்லாம். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்தும் இவ்வளோ பேர் படித்து வந்தும் இவ்வளோ டாக்டர்ஸ் உருவாகியும் மருத்துவர்களுக்கான பற்றாக்குறையும் இருக்குது, அதே நேரத்தில் ஆரோக்கியமின்மை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உணவே நஞ்சு, தாய்ப்பாலே விஷமாயிருச்சு. தாய்ப்பால் விஷம் இல்லைன்னு சொல்லவே முடியாது இல்லையா. தாய்ப்பால் விஷம் எப்படி விஷம்னா அது நம்ம பேசுவோம். இப்போ தாய்ப்பாலே விஷமான சூழ்நிலையில் இப்போ நம்ம ஒரு விஷத்தோடையே இதை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதை மக்கள் புரிய வைக்கிற அவங்க நடையில் கொண்டு போனார். இது இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அவங்க புரிகிற மாதிரி அவங்களுக்கு எளிய நடையில் எளிய மக்களுக்கான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அது ரீச் ஆச்சு. அப்போ மக்கள் வந்து எங்களுக்கு வந்து நஞ்சில்லாத உணவு எங்களுக்கு தேவை, எங்களுக்கு ஆர்கானிக் உணவுகளை தேடி மக்கள் வர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு அது புரியுதோ புரியலையோ, இப்போ பக்கத்து வீட்டுக்காரவங்க ஆர்கானிக் சாப்பிட்றாங்கன்னா அது ஒரு மாதிரி மக்களுக்கு, அவங்க சாப்பிட்றாங்கன்னா அது சாப்பிடணும். என்னென்னு கேட்டால் இல்லை அது விஷம் சாப்பிட்றது நம்மளுக்கு கேன்சர் வரும், இல்லை பெரிய பெரிய நோய்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லும்.

0: போது பயந்துக்கிட்டு சரி நானும் ஆரோக்கியமா இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. அது அப்புறம் ஒரு ட்ரெண்ட்னாலே மக்கள் அது அதை நோக்கி போவாங்க. அதனால தான் இப்போ இன்னைக்கு ஆர்கானிக் வந்து பேசப்படுது.
1: நம்ம பாரம்பரிய முறைகள் மேலே டெக்னாலஜி எந்த அளவுக்கு பாதிப்பை கொண்டு வந்திருக்கு அப்படின்றத ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். இந்த காலத்தில் காலி இடங்களை விட்டு வைக்காம பில்டிங்ஸ் கட்டிடுறவங்க பலர் இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டம் எவ்வளவு அவசியமானது?
0: ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு இயற்கை விவசாயத்தினுடைய போக்கு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னோம் இல்லையா, ட்ரெண்டுங்கிறதுனால எல்லாரும் வந்து இயற்கை விவசாயம்னா என்னன்னு புரிஞ்சிக்காமே அதுக்குள்ளார இறங்குறாங்க. இயற்கை விவசாயங்கிறது வந்து ஆர்கானிக்னாலே வந்துட்டு அங்கக வேளாண்மை அப்படின்ற டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படி இல்லை. எதுவுமே வந்துட்டு அந்த லோக்கலி ப்ரொடியூஸ் ஷுட் பி லோக்கலி கன்சியூம்டு அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது எல்லாம் அர்பனைசேஷன் ஆனதுனால, நகரமயமாக்கல்னால இப்போ வேறொருத்தர் ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆனதை கொண்டு வந்து நம்ம இங்கே அர்பன் பீப்புளுக்கு, அதாவது நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு, நகரத்தில் வாழ்கிற மக்களை கணக்கில் வச்சு தான் வந்துட்டு உற்பத்திங்கிறதே வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்குது. அது விவசாயமாக இருந்தாலும் தொழில்துறையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே உற்பத்தி அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போது இந்த நகரமயமாக்கலினுடைய தாக்கம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த ப்ரொடியூஸ் வந்து இன்னும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்குது. ஆக்சுவலாக என்ன நடக்கணும்னா, ப்ரொடக்ஷன் பை மாசஸ் நடக்கணும், சரிங்களா? இங்கே நடக்கிறது மாஸ் ப்ரொடக்ஷன். யாராவது ஒருத்தர் அதிகமாக விளை வச்சுரு, தக்காளியா, தக்காளியே இப்போ ஒரு ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் ஃபுல்லாக தக்காளியே போட்டுருவாங்க அந்த பட்டத்தில், இல்லை கத்திரிக்காவாக போடுவாங்க, வெண்டைக்காவாக போடுவாங்க. அப்போது என்னாகும், டிமாண்டு வந்து அதிகமாகும் போது, சாரி சப்ளை வந்து அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ப்ரைஸ் வந்து வீழ்ச்சி அடையும் இல்லையா. அப்போது இது இந்த மாதிரியான ஒரு செட்டப்னால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயற்கை விவசாயத்தை நோக்கி வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதாவது கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொன்று தொட்டு அவங்க விவசாயமே பண்ணிகிட்டு இருக்க ஃபார்மர்ஸ் வந்து அவங்க தொடர்ந்து வந்து கடன்லேயே இருக்கிறதுனாலையும் இந்த புதுசாக இதை முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பயம், பூச்சிக்கொல்லி அடிக்கலைன்னா, பூச்சிக்கொல்லி விஷம் மருந்துன்னுபாங்க, பூச்சிக்கொல்லி விஷம் அடிக்கலைன்னா பூச்சி தாக்குதல் ஏற்படும், எனக்கு விளைச்சல் கம்மியாயிடும், எனக்கு விளைச்சல் இல்லைன்னா நான் போட்டதை எடுக்க முடியாது அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு. எதுக்கு நான் புதுசாக போய் ஒன்று ட்ரை பண்ணோம் அப்படின்னு. அப்போ கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ் வந்துட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் மிச்ச ஃபார்மர்ஸ் புதுசாக இப்போ நம்மளை மாதிரி இளைஞர்களோ இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் நான் எனக்கு நஞ்சில்லாத உணவு சாப்பிடணும் அப்படின்ற தேடலில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தானே வந்து விவசாயத்துக்குள்ளார இறங்குறாங்க. ரொம்ப கம்மி அளவில் தான் இன்றைக்கி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா இதுக்கும் மலைக்கும் மகடுக்குமான வித்தியாசம் இருக்குது. இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய ப்ரொடியூஸினுடைய இதுவும் அளவும், அதே மாதிரி கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ்னுடைய ப்ரொடியூஸும் வந்து ரெண்டுத்துக்குமே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இது மாறணும்னா அரசாங்கம் வந்து ஃபுல்லாமே வந்து ஆர்கானிக்காக அறிவிக்கணும். இப்போ சிக்கிம் எடுத்துட்டிங்கன்னா ஆர்கானிக் ஸ்டேட்டாக அறிவித்தாங்க. அப்போ வந்து என்னாச்சு, எல்லாருமே வந்துட்டு ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க, பிகாஸ் தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ அப்படிங்கிறது. அதை இப்போ நீலகிரி மாவட்டத்தையும் அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் அந்த கலெக்டர் அறிவித்தாங்க. இப்போ அரசாங்கம் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கணும், அது இல்லை. இப்போது என்ன ஆகுதுன்னா, இயற்கை விவசாயத்தில் விளையக்கூடிய பொருட்கள் வந்து ரொம்ப, அதாவது கம்மி நபர்கள் வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது டிமாண்ட் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. இயற்கை விவசாயத்தை எனக்கு நஞ்சில்லாத உணவு என் பிள்ளையும் சாப்பிடணும் அப்படிங்கும் போது அதுக்கான டிமாண்ட் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஆனால் சப்ளைஸ் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து கூடுதலாக ஆகுது. அப்போ விளைவிச்சது அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கான செலவுகள் அதிகமாகிறதுனால பொருட்களுடைய விலையும் வந்து அதிகமாகுது. பொருட்கள் விலை அதிகமாகும் போது ஜென்ரலாக மக்களுடைய மென்டாலிட்டி என்ன ஆகுதுன்னா, ஆர்கானிக்னாலே விலை கூட, ஆர்கானிக் பொருள் சாப்பிடணுன்னா நம்ம வந்து அதிகமாக செலவு பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறது, அது மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிருது. அப்போ இதுக்கு தீர்வு என்னவா இருக்க முடியும், நம்ம உள்ளூர்லேயே விளைவிச்சுக்கணும். உள்ளூர்லேயே எப்படி நகரவாசிகள் விளைவிக்க முடியும், அதுக்கு நம்ம வீட்டு தோட்டம் மாடி தோட்டம், வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அது வீட்டு தோட்டம் பண்ணிக்கிறது, இல்லை வீட்டில் இடமே இல்லாதவங்க மாடி தோட்டமோ டெரஸ் கார்டனோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும்.
1: இப்போ சப்ளை வந்து எங்க அதிகமா தேவைப்படுதோ அங்க வந்து டிமாண்ட் அதை விட கம்மியா இருக்கு. அதுதானே மேம் சொல்ல வரீங்க?
0: எல்லாருக்குமே தேவை, எல்லாரும் நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும். அப்போ எல்லா பக்கமும் வந்து இயற்கை விவசாயம் நோக்கி மக்கள் வரணும். ஆனால் ரசாயன விவசாயம் செய்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ரசாயன விவசாயத்தில் விளையிற உணவு தான் எளிமையாக சீக்கிரமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி எங்கே தேடி எடுக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல, ரொம்ப ஈஸி அக்சஸபிளாக இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல வாங்கணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போய் வாங்கணும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, நானும் வந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கேன், மார்க்கெட்டிங் பண்ணுறேன். ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடியூசர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு கலெக்டிவாக ஒரு நாள் வந்து என்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். தேவை இருக்குது, எனக்கு நிறைய ரிக்வஸ்ட் வரும் எனக்கு கொடுங்கன்ட்டு. ஆனால் கொண்டு போய் என்னால் கொடுக்க முடியாது. நான் ஒரு ஒரு தனி நபரால் நிறைய பேருக்கு சோர்ஸ் பண்ணி கொடுக்கவும் முடியாது. அண்ட் அவ்வளோ சப்ளைஸும் எங்களால் கலெக்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. ஒரு தக்காளி நீங்கள் வெளியே இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வரும்போது கூட நான் பார்த்துட்டு வரேன், 5 கிலோ 100 ரூபா சொல்கிறோம். ஆனால் நம்ம தக்காளி கிலோ 80 ரூபாய் விற்போம். பிகாஸ் அது இப்போ எனக்கு தக்காளி வந்து நான் தாராபுரத்துலேருந்து வரணும், உள்ளாட்சியிலேருந்து வரணும் தாராபுரம். அப்போ அதுக்கான டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து கூடுதலாக ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸினுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ மக்களுக்கு தேவை இருக்குது, வந்து வாங்கிக்கணும்னா அவங்க இந்த பொருளை வேற ஒரு இடத்துல, நான் அண்ணா நகரில் இருக்கேன்னா அண்ணா நகருக்கு அவங்க வந்து வாங்கணும்னா, இப்போ வேற தாம்பரத்தில் இருக்கிறவங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கோட செலவு, இதோட செலவு, அப்போ அதனுடைய அந்த ஃபைனலி த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறதுனால நிறைய பேருக்கு வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியறதில்லை, சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட தோட்டத்துலேயே தேவையானதை குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி காய்கறிகளை நம்மளால் வீட்டு தோட்டத்திலே பண்ணிக்க முடியும், ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். டெய்லி நம்மளோட அன்றாட வேஸ்ட்டு, நிறைய வேஸ்ட்டு, ஒரு ஒரு வீட்டிலிருந்தும் கிச்சன் வேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக ஒரு பக்கெட் அளவு வேஸ்ட்டுனச்சும் வெளியேறும். அந்த வேஸ்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி வந்து கம்போஸ்டாக மாற்றுறது, அது சின்ன டெக்னிக் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஃபார்மர்ஸ் வந்து திருப்பி அர்பனுக்காக அவன் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்துவான், சரிங்களா? ஃபார்மர்ஸ் வந்து அர்பனுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டு அவனுக்காக உணவு உற்பத்தி பண்ணிட்டு அவனோட வாழ்க்கையை வாழும். அவன் கடனாளி ஆக மாட்டான். அவனுக்கு உற்பத்தி ஆகிறது இருந்து அவனோட தேவை போக மிச்சத்தை வந்து சந்தைக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது நான் பெரிஷபிள் சொல்லுவோம் இல்லையா, பெரிஷபிள்னா சீக்கிரமாக அழுகக்கூடியது. அழுகாத பொருட்கள் அது வந்து கொஞ்சம் ஒரு 6 மாச காலங்கள், நீண்ட காலங்கள் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியும். அந்த பொருட்களினுடைய உற்பத்தி வந்து சந்தைக்கு வரும். இந்த மாதிரி காய்கறிகள் இதுக்கெல்லாம் வந்து அதிகமான தண்ணி செலவாகுது, அவங்களோட உழைப்பு செலவாகுது, அதுக்கான என்ன சொல்கிறது, அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடக்குது இல்லையா, எம்எஸ்பியே கிடையாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிட்ட போட்டேட்டேக்கும் எம்எஸ்பி ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறைய வெஜிடபிள்ஸு, பல்சஸ்ஸு, சீரியல்ஸு எல்லாத்துக்குமான எம்எஸ்பியும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த மார்க்கெட் ப்ரைஸே இல்லாத போது ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சந்தையில் ரொம்ப லோ காஸ்ட்டுக்கு விற்று திரும்பி திரும்பி அவங்கள கடனாளியாக வச்சிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி தான் நம்ம பண்ண போகிறோம். இன்றைக்கி அவங்களுக்கு புரியாது, பட் லேட்டர் அது எஃபெக்டுக்கு வரும்போது அவங்களால அது புரிஞ்சு.
1: வீட்டு தோட்டம் குறித்து ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். சாணம் ஒரு முக்கிய உரம்னு பலர் சொல்லியும் அல்லது பல படங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வெறும் பசு சாணத்தை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா, அல்லது மற்ற சாணங்களையும் பயன்படுத்தலாமா, மற்ற அது பயன்கள் என்ன மேம்?
0: சாணம் வந்து ஒரு முக்கியமான உரம் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி சாயில் பற்றி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சாயில்னால் வந்து ஒரு சின்ன துகள் தான், ஒரு சாயில் எடுத்திங்கன்னா ஒரு சின்ன துகள், அவ்வளோதான். அப்போது அது வந்து வளமாக இருக்கணும். அந்த வளத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அனிமல் வேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பசு சாணம். நீங்கள் கரெக்டாக குறிப்பிட்டு பசு சாணம் அப்படிங்கிறீங்க, அது அப்படி இல்லை. இப்போல்லாம் இப்போ ட்ரெண்ட் எப்படின்னா, நாட்டு மாட்டு பசு தான் யூஸ் பண்ணோம்பாங்க. அப்படி கிடையாது, எந்த சாணி, அது மனுஷ சாணியாக இருந்தால் கூட அது வந்து மண்ணுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வந்து உரமாயிடும். நைட் சாயில்னு வாங்க, மனுஷ சாணி வந்து இன்றைக்கி ராத்திரி கிராமங்கள்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அவங்க வந்து வெளியே போயிட்டு அதில் கொஞ்சம் குப்பையும் மண்ணையும் போட்டுட்டு வந்துட்டால் மறுநாள் காலையில் அது வந்து மக்கி உரமாக மாறிடும் அந்த மண்ணுக்கு, சரிங்களா? ஆனால் அதை பண்ண மாட்டாங்க. அதனால்தான் இப்போ நீங்கள் ஸ்வச்ச பாரத் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. அது அவ்வளோ பண்ணிட்டா போதும். அப்போது உரங்கிறது வந்து வெறும் சாணி மட்டும் இல்லை, இலத்தல குப்பை, பிளான்ட் வேஸ்ட்டு, அனிமல் வேஸ்ட்டு. அனிமல் வேஸ்ட்டுங்கும் போது எந்த வளர்ப்பு பிராணி நம்ம வீட்டில் இருந்தாலுமே அதனுடைய அந்த கழிவுகள் வந்து நம்மளுக்கு இதுவாக மாறும். ஆடு, மாடு, கோழி, முயல், இந்த மாதிரி இதுங்களுடைய அந்த கழிவுகள், யூரினோ இல்லை வந்து அதனுடைய அந்த வேஸ்ட்டும் திடக்கழிவும் வந்து நம்ம வந்து உரமாக மாற்றி பயன்படுத்திக்க முடியும். அது இல்லைன்னா வெறுமனை நம்ம இலத்தல குப்பைகள், பிளான்ட் வேஸ்ட் மட்டும்தான் கிடைக்குதுனாவும் அதையும் நம்ம வந்து மக்க வச்சு அதை வந்து உரமாக மாற்றிக்க முடியும். சும்மா அனிமல் வேஸ்ட் வந்து சும்மா ஒரு சின்ன ப்ரப்போர்ஷன். எதுக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் தயிர் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க?
1: தயிர் பண்ணணும்னா அதில் பாலில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம்.
0: பாலில் வந்துட்டு கொஞ்சம் புறமோறும்பாங்க, அதாவது ஏற்கனவே இருந்த தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணுவீங்க. அது என்னது? அது உங்களுக்கு மைக்ரோப்ஸு. அந்த மைக்ரோப்ஸை நீங்கள் அதில் அந்த பாக்டீரியாவை நீங்கள் அதில் சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து திரிஞ்சு தயிராக மாறுது இல்லையா? அப்போ அந்த அளவு தான் நம்மளுக்கு அனிமல் வேஸ்டினுடைய தேவை இருக்கும். சாயிலுக்கு தேவை பயோமாஸ், குப்பை, இலத்துல குப்பை சேரும் போது இதில் இந்த அளவு கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அந்த நிறைய வந்து இலத்துல குப்பைகளில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது செயல்படுறது வந்து ரொம்ப கம்மி அளவில், அதாவது செயல்படுறதுன்னா அது மல்டிப்ளை ஆகணும், அந்த மல்டிப்ளிகேஷன் வந்து ரொம்ப கம்மி அளவில் நடந்துக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த வந்து அனிமல் வேஸ்ட்டு. அப்போ அது அனிமல் வேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாடுனுடைய வயிற்றில் வந்து நிறைய நுண்ணுயிரிகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மாடுனுடைய வயிற்றில். ஸோ அதனால் அதை சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அந்த இலத்தில குப்பைகள் மக்கி மண்ணில் வந்துட்டு நிறைய வந்து பயோமாஸ் வந்து நிறைய நுண்ணுயிரிகள் பெருக்கத்தை மண்ணுக்கு கொடுக்கும்போது மண் வளமாயிடுது, சரிங்களா? அப்போ இது நாட்டு மாட்டு, ஏன் நாட்டு மாடு அதிகமாக ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க இல்லை அதையே வச்சு பூம் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, நாட்டு மாட்டில் வந்து அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான, ஏன்னா அது அந்த இடத்துக்கான மாடு, அப்போ அந்த இடத்தினுடைய அந்த சூழலை வந்து தவமைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதனுடைய வயிற்றில் அதிகமாக இருக்கும். தேசி பசு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் இருக்குன்னா அதையும் பயன்படுத்திக்கலாம், எதுவுமே சிக்கல் இல்லை. பட் இன்னைக்கு நகரங்களில் இருக்கிற மாடுகள், அது மாடு சாப்பிடக்கூடிய உணவு அது சாப்பிட்றதில்ல, அதுவும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது, பிளாஸ்டிக் சாப்பிடுது. அப்போ அந்த சாணியில் நீங்கள் கையை வைக்க முடியலை, சரிங்களா? அதுக்கு மாற்று தீர்வும் இருக்குது. இன்னைக்கு இஎம் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம் நம்மளே வீட்டிலே செஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வீட்டிலே செஞ்சுக்கிட்டு அதுக்கான கல்ச்சர், அதாவது அந்த மதர் கல்ச்சர் மட்டும் வாங்கி வச்சுட்டு அதையே நம்ம அந்த நுண்ணுயிரிகளை வளர்த்துறது, சரிங்களா? நுண்ணுயிரிகள் அடிப்படையில் நீங்கள் சாணி கொடுக்குறீங்களோ, இலத்துல குப்பை கொடுக்குறீங்களோ மண்ணுக்கு, அது என்ன பண்ணுதுன்னா அடிப்படையில் மைக்ரோப்ஸை வளர்த்துறது தான். மண்ணில் மைக்ரோப்ஸை மல்டிப்ளை பண்ணுற வேலை தான் நடக்குது. அதே தான் நம்ம இங்கே வந்து, ஏன்னா நம்ம இங்கே இருக்கிற சூழ்நிலையில் இடம் பற்றாக்குறை, நம்மளுக்கு இந்த மாதிரி விலங்கு கழிவுகள் கிடைக்கிறது கம்மியாக இருக்கும். அப்புறம் நம்மளுக்கு காஞ்ச இலத்துல குப்பைகளோ பச்சை இலத்துல குப்பைகளோ கிடைக்கிறதும் ரொம்ப கம்மியாக இருக்குங்கும் போது என்னுடைய உணவு, அதாவது அன்றாடம் வெஜிடபிள் வேஸ்ட்டும் இல்லை ஃபுட் வேஸ்ட்ஸையும் நான் வந்துட்டு எப்படி வந்து கம்போஸ்டாக மாற்றிக்கும் போது இந்த மாதிரி எஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கல்ச்சர் கிடைக்கும். அதையே நம்ம வந்து நம்மளே செஞ்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கம்போஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் மண்ணை மிக்ஸ் பண்ணி, சம அளவு மண்ணை மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் ரொம்ப எளிமையாக பண்ணிக்க முடியும். எது இருந்தாலும், மக்கக்கூடியது எது இருந்தாலும் அதிலிருந்து நம்ம வந்து உரம் பண்ணிக்க முடியும்.
1: பல செடிகள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அது என்ன செடினும் அதோட மூலிகை குணங்கள் என்னனும் எப்படி கண்டுபிடிப்பீங்க மேம்?
0: செடிங்க வந்து அது கூட நீங்க பழகணும், ஒரே மாதிரி இருக்காது. எப்படி இப்போ வந்து மனுஷங்கள், நம்ம மனிதர்கள் இருக்கோம் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து இந்தியன்ஸை எடுத்துட்டிங்கன்னா, இந்தியன்ஸ்னால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரியான ஜாடை இருக்கும். இதே வேறு ஊர்லேருந்து இங்கே வராங்கன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தெரியும், சரிங்களா? அப்போ அது மாதிரி தான் நம்ம அந்த செடி வந்து நம்மளுக்கு புதுசு, நம்ம அதுக்கு அதுக்கிட்ட பழகிறதே புதுசுங்கும் போது எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை, ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த வேரியேஷனை அந்த இலையிலேருந்து அந்த அதனுடைய தண்டு பூ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ நீங்கள் அது கூட டீப்பாக ஒன்றும் தேடும் போது தான் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும். வித்தியாசங்கள் தெரியும் போது முன்னாடி சித்தர்கள் இல்லை இந்த மாதிரி குறிப்பாக சித்தர்கள் தான் அவங்க வந்து இந்த ஒரு ஒரு ஒரு

0: புரியணும்னா துளசின்னு எடுத்துக்கணும். துளசினா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அப்போ இதுதான் துளசி செடி அப்படிங்கிறது வந்து வாய்வழியாக கடத்தின விஷயம்தான். சரி, அதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது, துளசிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அப்போ இந்த செடியினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறதும் வாய்வழியாக கடத்தினது. ஆனால் ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறு வேறு மாதிரி தான் வேலை செய்யுது. அதாவது ஒரு அதுக்கு ஒரு சதவீதம் இருக்கும். இப்போ காமன் கோல்டுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க, சில நேரத்தில் வந்து நார்மலாக சரியாயிடும். ஆனால் எல்லாருக்குமே அந்த ஒரு மருந்துங்கிறது வந்து யூனிக்கு, அது மருந்தாக பயன்படுத்தும் போது அது யூனிக்காக அந்த பர்சனுக்கு அது வந்து செயலாற்றணும். அது எல்லாருக்குமே ஒரே மாதிரி செயல்படாது. இது இதுக்கு இந்தந்த தன்மை காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வேணால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அது கூட நம்ம அது கூட ட்ராவல் பண்ணும். எப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த செடியை பற்றி புரிஞ்சுக்கணும். அதனுடைய நறுமணம், அது ஒரு இலையை கிள்ளி சாப்பிடும் போது பாதிப்பு ஏற்படுதா இல்லையான்னு, அதுக்குன்னு எல்லா இலையை கிள்ளி சாப்பிட்டு பார்த்துடக்கூடாது. ஒரு சில இலை விஷ செடிகள்லாம் இருக்குது, சாப்பிட்டா வந்து நம்மளுக்கு இறந்து போகக்கூடிய விஷயங்கள்லாம் கூட இருக்குது. அதனால் முதல்ல செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ இருக்கிற விடயங்கள் நிறைய இருக்குது, உங்களுக்கு புத்தகங்களே நிறைய படங்களோடு இருக்குது, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இன்னும் கண்டுக்கலாம்.
1: மனுஷங்க மாதிரிதான் செடிகளும் பழகி பார்த்தா புரியும்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இயற்கை வேளாண்மை மூலம் நம்ம பல்வேறு வகையில பயனடைறோம். ஆனா இயற்கை வேளாண்மை மூலம் சுற்றுச்சூழலுக்கு கிடைக்கிற பயன்கள் குறித்து சொல்லுங்க மேம்.
0: அதாவது இயற்கையை வந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. நம்ம இயற்கை வேளாண்மை தான் நம்ம பண்றோம். அப்போ இதில் வந்து இயற்கை வேளாண்மைங்கிறதே கிடையாது, இயற்கை வழி விவசாயம் பண்ணுறோம். விவசாயங்கிறது மனிதன் கண்டுபிடிச்சது, மனிதன் உருவாக்குனது, அவனுக்கு வந்து குறிப்பாக அதே தான். அந்த பண்டைய காலத்தில் வந்து நகரங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம ஆறுகளினுடைய அந்த தாய்மடியிலிருந்து தான் வந்து நகரங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ அங்கே உருவாக்கப்படும் போது அங்கே கிடைக்கிறத சாப்பிட்டு பார்த்தாங்க. அங்கே ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது, இதனுடைய தேவையை அதிகரிக்கும் போது சரி அதை வந்து கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயம் வந்து உருவாகுது. அப்போ இப்படி உருவாகிற விவசாயம் என்னாச்சுன்னா, நாளடைவில் அப்படியே வணிக மயமாக்கல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது அதை அந்த ஊரில் இருக்கிற ராஜா சாப்பிட்றாரு, இது நல்லா இருக்கேன் எங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுங்க எங்கள் மக்களும் சாப்பிடட்டோன்னு கேட்க. பண்டமாற்று முறை இருந்துட்டு இருந்தது இல்லையா, இப்படி தான் விவசாயம் வந்து விரிவடைஞ்சது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குன்னு பொருட்கள் வந்து வணிபமாச்சு. இப்போ விதவிதமாக வித்தியாச வித்தியாசமாக வந்துட்டு மக்களே ஆய்வு பண்ணி பொருட்களை வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அப்போ வந்து சூழலையும் அவங்க கருத்தில் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க பண்ணுற விவசாய முறைகள் எதுவுமே தன்னை சுற்றி இருக்கிற, அதாவது வந்து சங்கிலின்னு சொல்லுவாங்க, உணவு சங்கிலின்பாங்க, அந்த உணவு சங்கிலிக்கு வந்து எந்தவித இடையூறும் பண்ணாமல் அவங்களுடைய விவசாய முறைகள் இருந்துட்டு வந்தது. ஆனால் நவீன விவசாயம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாம் உலக போருக்கு அப்புறமேட்டுக்கு வந்த விவசாய முறைகளும் விவசாய யுக்திகளும் டெக்னாலஜிஸ் கொண்டு வரும்போது அந்த உணவு சங்கிலியில் ஒரு பெரிய அளவு விரிசல் விழுந்துருச்சு. பெரிய அளவில் மொத்தமாக உணவு சங்கிலியே உடஞ்சி போச்சு. அப்போது மனிதனுக்கும் இயற்கைக்குமான தொடர்பு வந்து அப்படியே அறுந்து போயிருச்சு. இன்னைக்கு தான் இந்த இயற்கை விவசாயத்தை பேச ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் நச்சா அதை நோக்கி வராங்க. இயற்கை விவசாயம்ங்கிறதே வந்து இயற்கையை புரிஞ்சுக்கிறது தான், இயற்கை உன்னுடைய தேவையை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிறத வந்து மனிதன் விளங்கி கொள்றதுக்கான வழிமுறை தான் இயற்கை வழி விவசாயமே. அப்போ அதில் வந்துட்டு என்ன மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இயற்கை விவசாயம்னா ரசாயனத்துக்கு மாற்று சாணம், டிராக்டருக்கு மாற்று மாடு வச்சு உழுகிறது அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம நம்பி அங்கே ஒப்படைக்கணும். ஒரு விதை தானாக முளைக்கும், அது அந்த விதையினுடைய தேர்வு சரியாக இருந்தால் விதை தானாக முளைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டான்னா இந்த இதை நோக்கி இப்போ தான் முதல் படியே எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை ஒன்று ஃபஸ்ட்டு வந்து கரு ஃபார்ம் ஆகணும், அது ஃபார்ம் ஆகி அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து அந்த இதயம் துடிக்கணும்பாங்க, கண் வரணும், கால் கை இதெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகணும் இல்லையா. அப்புறம் வெளியே வந்த பிறகு அந்த குழந்தை தொப்புன்னு விழுந்த பிறகு முதல் சுவாசத்தை எடுக்கணும், அதுக்கப்புறம் அது வந்து அது அசைவுகளை எடுக்கணும், பால் குடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வளர்ச்சி இருக்குல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அப்புறம் தவழணும், இத்தனை வேலைகள் இருக்குது, அதுக்கப்புறம் தான் அது எந்திரிச்சு நடக்குது. அந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் முதல்படி

0: எடுத்து வச்சுருக்காங்க, இயற்கை வழி விவசாயத்தினுடைய முதல் படி எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு இப்போக்கி அவங்களுக்கு அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு இப்போ ஒரு கடலை போடுறேன்னா அந்த கடலையை வந்து நஞ்சு இல்லாமல், இப்போ நம்ம இது இயற்கை விவசாயம்னே சொல்ல முடியாது, நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆனால் யுக்திகளை மட்டும் அவங்க கற்றுக்குறாங்க. இது கொஞ்சம் படிப்படியாக முன்னேறி இயற்கை வழி விவசாயங்கிறது இயற்கையோடு நம்ம கனெக்ட் ஆகுறது, இயற்கையில் இருக்கிற மொத்தமும் இங்கே இருக்கிற செடி பூச்சி ஒவ்வொரு உயிரினங்கள் விலங்கினங்கள் எல்லாமே அங்கம் அப்படிங்கிறத புரியும்போது இந்த ஒட்டுமொத்த சூழலும் வந்து அப்படி இந்த புவிக்கோளம் வந்து காக்கப்படும். அது அது அதை வந்து இந்த புவிக்கோளம் இன்னைக்கு பெரிய அளவில் அழிவில் இருக்கு. எல்லாமே நிலம் நீர் காற்று பஞ்சபூதம்னு சொல்லக்கூடிய அனைத்தும் வந்து இன்னைக்கு வந்து மனிதன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கெடுத்துட்டாங்க. இது யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னா இந்த இயற்கைக்கு கிடையாது, இயற்கை தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுங்கிறது தான் வந்து இயற்கையினுடைய விதி. அப்போது இயற்கை தன்னை சரி செய்து கொள்ளும் போது பாதிப்பு அடைய போகிறது வந்து இந்த மனித குலம். அப்போ இந்த மனித குலம் தன்னை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இயற்கை வேளாண்மையை கையில் எடுத்தாலன்றி வேறு வழியே இல்லை, அவங்களுக்கு தீர்வே கிடையாது. ஏன்னா இயற்கை வேளாண்மை மட்டும்தான் சுயசார்பை கற்றுக் கொடுக்கும், தற்சார்புக்குள்ளார உங்களை வச்சுக்கும், உங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கோங்க, உள்ளூரனுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்க, அது போதும். அங்கே உள்ளூரனுடைய தேவை பூர்த்தி ஆகும்போது, அங்கங்கே உள்ளூரனுடைய தேவை பூர்த்தி ஆகும்போது இங்கே வந்து நம்ம இந்த பாப்புலேஷன் பற்றி பேசவே மாட்டோம். ஏன்னா அந்த உள்ளூருக்கனுடைய தேவை அங்கே டிசைட் ஆகுது, அங்கே பூர்த்தி ஆகுது. அப்போது அவங்களுடைய உணவு தேவை அங்கே பூர்த்தி ஆகும்போது வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை, அங்கங்கே அவங்களுடைய தேவை வந்து பூர்த்தி ஆகும். அப்போ இயற்கை வேளாண்மை தான் இந்த சூழலுக்கு ஏற்றது. இந்த சூழலை அதாவது நம்ம என்விரான்மெண்ட் இந்த கிளைமேட் கிரைசிஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அப்படின்னா அது இயற்கை வேளாண்மையை மக்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் சாத்தியம்.
1: இதுக்கு மேலே அழகாக யாராலையும் விவரிக்க முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை மண்ணுக்கேற்ற விவசாயம் தான் இப்போதைய தேவை. கம்பு, எள், கேழ்வரகு, கொள்ளு உள்ளிட்ட பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்ட நிலங்கள் இப்ப தரிசு நிலங்களா மாறிட்டு இருக்கு. அதனால அரிசி கோதுமை போல இல்லாம இந்த தானிய உணவுகள் குறைவாவே உட்கொள்ளப்படுது. இத இயற்கை வேளாண்மை மூலமா மாத்த முடியும். மாமன்
0: கண்டிப்பா, ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மண்ணுக்கான பயிர்கள். அப்போ இன்னமும் நீங்கள் கொஞ்சம் தென்பகுதியில் போனீங்கன்னா பெரும்பாலான அந்த வேளாண் குடிகளுடைய உணவு வந்து கம்பு, சோளம், கேழ்வரகு, கம்பங்கூழு, கம்பஞ்சோறு இதெல்லாம் தான் சொல்லுவாங்க அவங்க. அதுதான் அவங்களோட உணவாக இருக்குது. இதுக்கு வந்து எந்த வித நம்ம பெரிய இடுபொருட்களும் வந்து தேவையே கிடையாது. வானாவரி விவசாயம்னு சொல்லிட்டுவாங்க, இல்லை மானாவரி விவசாயம் அப்படின்னு சொல்லிட்டுவாங்க ஆங்கிலத்தில், ரெயின்ஃபெட் க்ராப்னு சொல்லுவாங்க. அப்போ கம்பு, தினை, சாமை, குதிரவாளி, கேழ்வரகு, சோளம், சோளத்துலேயே ஒரு 3-4 வெரைட்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுலேயே வந்து திணையிலே ஒரு 5-6 புது விதை ரகங்களை வந்து புதுசுன்னு சொல்ல முடியாது, அதாவது நம்ம நார்மலாக பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு திணை வெரைட்டி இல்லாமல் நிறைய திணை வெரைட்டியை வந்துட்டு இன்னைக்கு கண்டெடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த வேளாண் குடிகள்கிட்ட ஒவ்வொரு இடத்துலையும் ட்ரைபல்ஸ் கிட்டையும் ஆதி குடிகள்கிட்டையும் வந்து அவங்க கையிருப்பில் வச்சுருக்கக்கூடிய விதைகளை தேடி கண்டெடுத்து அதை வந்து மீட்டுருவாக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது போயிட்டு தான் இருக்குது. இப்போ இன்றைக்கி இது ஒரு பெரிய அளவில் வந்து மக்கள் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க, ஆரோக்கியத்துக்காக நச்சும் வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நமக்கான நம்ம இந்த இடத்துக்கான பகுதிக்கான உணவு, இந்த பகுதிக்கான உணவை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அரிசி கோதுமை அப்படிங்கிறது மோனோ க்ராப்பு, அதை வந்து அரிசி கோதுமை கரும்பு வாழையை வந்துட்டு அந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்போது இந்த மோனோ க்ராப்பிங் பண்ணி இன்றைக்கி இதனுடைய விளைச்சல் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ப்ரொடக்ஷன் வந்து நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணிட்டு அந்த மிச்சமாக இருக்கிறத எப்படி கையாள்றதுன்னு தெரியாமல் அரசாங்கம் விழிப்புதுங்கி தான் இன்னைக்கு இந்த ஃபார்ம் ப்ரொடெஸ்ட் பில்லில் வந்துட்டு அதை வந்து அந்த ஏன்னா எங்களால் ஸ்டோரேஜ் பண்ண முடியாது, அரசாங்கம் இப்போ ஸ்டோரேஜ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அப்போது கம்பெனிக்காரங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை அவங்க எடுத்து அதை வந்து அவங்க அவங்களுடைய கிடங்குகளில் வச்சு அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது அப்போ அது வந்து எந்த அளவுக்கு வந்து மக்களுடைய மக்களுக்கு போய் சென்றடையும் போது நம்முடைய விலை என்ன விலையில் இருக்கும், இல்லை அவங்க அதை வால்யூமை எடுக்கும் போது வேறு வேறு நாடுகளுக்கும் வந்துட்டு இவ்வளோ வால்யூம் ஆஃப் ரைஸ் வீட்டு ப்ரொடியூஸ் ஆகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாடுகளுக்கு அதை வந்து மதிப்பு கூட்டி விற்கிற வேலையும் அவங்களால பண்ணிக்க முடியுங்கிறதுனால தான் இந்த மாதிரியான சட்டங்கள் வந்து அவங்களுக்கு தளர்வு பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா, அப்போது இது யார் மேலே தப்பு? அரசாங்கத்தின் மேலே. மக்கள் அவங்களோட தேவைக்கு விளைவிக்கணும். மண் வந்து சும்மா கிடைக்கன்னு சொல்லிட்டு நம்ம விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. விவசாயங்கிறது அவங்களோட தேவைக்கு பண்ணும் போது தான். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இந்த ப்ரொடியூஸ் ஆன பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு நீங்கள் வந்து வாகனங்கள் பயன்படுத்துகிறீங்க. அப்போ அந்த வாகனங்கள் நகர்றதுக்கு தேவையான ஆதாரங்கள், அந்த வண்டி செய்கிறது முதற்கொண்டு அந்த வண்டி நகர்றதுக்கான பெட்ரோல், ஒவ்வொரு ஒரு போல்ட் நட்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இயற்கைக்கிட்டேருந்து எடுக்கிறது, இந்த பூமியிலிருந்து எடுக்கக்கூடிய கனிம வளங்கள். அப்போ பூமியை நம்ம சுரண்ட ஆரம்பிக்கிறோம். அந்தந்த இடத்துல விவசாயம் நடக்கும் போது என்ன ஆகுது, அவங்களுடைய தேவை குறையுது, டிரான்ஸ்போர்ட் கம்மியாகுது. அப்போது இயற்கை வளங்களை சூறையாடுறதை வந்து நம்ம நிறுத்துவோம். சரிங்களா, அப்போது நம்மளுடைய இடத்துக்கான உணவை எடுத்துக்கும் போது அது நமக்கான ஆரோக்கியமாக மாறும். அங்கே இருக்கிற அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அது எல்லாமே அதில் வந்து ரிச்சாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா சுரண்டிக்கிட்டு இருக்கோம், பூமியை சுரண்டிக்கிட்டு இருக்கோம். சுரண்ட சுரண்ட என்ன ஆகுது, இந்த க்ராப் கல்ச்சர் வந்து மாறி போயிடுச்சு. மக்களுக்கு வந்து க்ராப் கல்ச்சர் மாறி போயிடுச்சு. அவங்க திருப்பி வணிகத்தை நோக்கி தான் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அரிசியே அதிகமாக விளைவிக்கிறாங்க, ஏன்னா அதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி ரகங்கள் வந்து 7000 மேலே இருந்திருக்குங்கிறது வந்து டாக்டர் ரிச்சாரியா வந்து இப்போ இல்லை, பசுமை புரட்சி அப்போ அவர் பதிவு பண்ணியிருக்கார். 7000 மேலே பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பேடி வெரைட்டிஸ் வந்து அதாவது நம்ம இந்தியன்ஸ் கிட்டே இருந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ அதையை வந்து தான் அழிக்கிறாங்க. அதை அழித்து விதையை வந்து நம்ம அதாவது விதை வந்து விதை கம்பெனிக்காரங்கிட்ட இருக்கும், அவன் கொடுக்குற விதையை வாங்கி இவங்க விற்கும் போது அது ஒரே மாதிரி இருக்கும். அரிசி வந்து அதாவது மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ நிறைய பேருக்கு வந்து நாங்கள் அரிசியெல்லாம் கொடுக்குறோம், ட்ரெடிஷ்னலாக தூயமல்லி, கிச்சடி சம்பா, குள்ளக்கார், குருவிக்கார், குடவாளை, காட்டியானம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாரம்பரிய அரிசி ரகங்கள் இருக்குது. அது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். மக்கள் அதை சாப்பிட்டு பார்க்கும்போது ஒன்று ஒன்று ஒரு ஒரு மண்ணில் விளையும் போது அதனுடைய தன்மை கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும். இப்போ மக்கள் இதை பார்த்துட்டு இதை சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாங்க, ஏன்னா அவங்க அப்படி பழக்கிட்டாங்க. சாப்பாடு எடுத்து அது வாயில் வைக்கும் போது அது சாப்பிட்டோமா இல்லையான்னு தெரியாமல் அது வாட்டி கரைஞ்சிடணும். அந்த மாதிரி ஆக நம்ம வந்து இது வரைக்கும் நம்மளை மோல்ட் பண்ணி வளர்த்தி எடுத்துருக்குறாங்க. அப்போ கிராப்பிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணது தான் இது வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ இதிலிருந்து மாறணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த சிறுதானியங்கள்னு சொல்லக்கூடிய உணவுகளும் நம்மளுடைய பயிர்களில் கலந்து பயிரிடணும். ஒவ்வொரு பட்டத்துலேயும் அரிசியும் பயிரிடணும். ஏன்னா நெல், அவ்வளோ நெல் ரகங்கள் இருக்குது, அப்போ அதையும் நம்ம விட்டுடக்கூடாது. நெல் ரகங்களும் பயிரிடணும், சிறுதானியங்களும் பயிரிடணும், பயிர் வகைகளும் பயிரிடணும், எண்ணெய் வித்துக்களும் பயிரிடணும். இப்படி எல்லாத்தையும் கலந்து பயிரிடும்போது அந்த கலப்பு பயிரினங்கள்னால மண்ணுக்கு சத்தும் சேரும், விளைச்சலும் வந்து கூடுதலாக இருக்கும், எல்லா விதமான ஊட்டச்சத்தும் மக்களுக்கு போய் சேரும்.
1: நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பல பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் பாப்புலேஷன். ஸோ பெருகி வரும் மக்கள் தொகைக்கு இயற்கை வழி வேளாண்மை மூலமா போதுமான மகசூல் உற்பத்தி பண்ண முடியுமா?
0: முன்னாடி கேள்வியிலே நான் இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டேன். இயற்கை வழி விவசாயத்தினால கண்டிப்பா வந்து இந்த சமூகத்துக்கான உணவு படைக்க முடியும். இதுக்கான தீர்வு இருக்குது, அரசாங்கம் அதை கையில் எடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா கம்யூனிட்டி பேஸ்டு ஃபார்மிங் பண்ணும் போது மட்டும்தான் அந்த உள்ளூரனுடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியும். கிராம சபைகள் இங்கே வந்து ஒழுங்கான இயக்கத்துக்குள்ளார வரணும். கிராம சபைகள்ங்கிறது வந்து இன்றைக்கி தெரியாமையே போயிடுச்சு மக்களுக்கு. கிராம சபைன்னு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கிராம சபை தான் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல என்னென்ன தேவைகள் இருக்குது, அந்த சபை கூடும்போது இது இந்த இந்த இந்த இந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கு இதெல்லாம் வந்து தேவைகளாக இருக்குது அப்படிங்கிறத அங்கே முடிவெடுப்பாங்க. அதுக்கு தீர்மானம் ஏற்றுவாங்க. அந்த தீர்மானம் முதலமைச்சரோ இல்லை வந்து இல்லை அடுத்த நிலையில் இருக்கிற ஆட்சியருக்கு போகும். ஆட்சியர்கிட்ட இருந்து அவர் அந்த கோரிக்கை அவரால் நிறைவேற்ற முடியாது, அவருடைய கண்ட்ரோலில் இல்லைங்கும் போது முதலமைச்சருக்கு போகும். இப்படி அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு போகும். அப்போது இந்த கிராம சபைகள் வந்து ஒருங்கிணைச்சி நடத்த ஆரம்பித்தோம்னா அந்த கிராம சபைகள் வந்து உள்ளூருடைய தேவைகளை வந்து தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது இங்கே வந்து இப்போ ஒரு எங்களுக்கு வந்து நாங்கள் கம்யூனிட்டி பேஸ்டாக ஃபார்மிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அவங்க வந்து நிறைவேற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த உள்ளூர் தேவை, உள்ளூரில் வந்து எல்லா காய்கறிகளும் கீரைகளும் பழங்களும் பல்சஸும் இது எல்லாமே சாப்பிடணும் அப்படிங்கும் போது அதை விளைவிக்கிறதுக்கான வேலையை அவங்கள இறங்குவாங்க. அப்போ அது விளைச்சலை அங்கே கொண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் தடைகள் இருக்குது, இல்லை என்னென்னலாம் அவங்களுக்கு அறிவுகள் அதாவது விழிப்புணர்வுகள் தேவைப்படுது, அதை வந்து நஞ்சு இல்லாமல் விளைவிச்சுக்கிறதுக்கு அவங்களால அவங்களுக்கு என்னென்ன யுக்திகள் தேவைப்படுதுங்கும் போது அதை பயிற்சி அளிக்கிறதுக்கோ இது எல்லாமே வந்துட்டு கிராம சபைகள் மூலமாக நம்மளால் கொண்டு போக முடியும். அப்போது இது அந்த இடத்துல விரிவடையும் போது அவங்களோட உள்ளூர் தேவை பூர்த்தி அடைஞ்சிரும் இல்லையா. அப்போ மழை பெய்யலை அப்படின்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வறட்சி மழை பெய்யலை. அப்போ மழை பெய்யாததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யோசிப்பாங்க மக்கள். அப்போ அதுக்கு என்ன வந்து இமீடியட்டாக தீர்மானம் எடுக்க முடியும், ஏன்னா ராஜேந்திர சிங்ன்றவர் ராஜஸ்தான்லேயே மழையை வர வச்சுருக்காரு சரிங்களா. எங்கே எங்கெல்லாம் வறண்டு போச்சோ, நதிகள் எல்லாம் வறண்டு போச்சோ, கிட்டத்தட்ட 13 நதிகள் பெரிய பெரிய நதிகளை வந்து மீட்டெடுக்கிற வேலையை செஞ்சு அங்கே மழை பெய்து அந்த ஆறுகளில் இப்போ தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இது வந்து அந்த அறிவு தானே தேவைப்படுது அவங்களுக்கு, ஏன்னா நம்ம இயற்கைக்கிட்டேருந்து நம்ம மிக என்ன சொல்கிறது பெரிய டிஸ்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டோம். அப்போ இந்த இயற்கையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த இயற்கையோட உறவாடி அங்கே இருக்கிற தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும். இப்போ உணவு தேவையை கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிக்க முடியும். உள்ளூரில் என்ன விளையுமோ, அந்த இடத்துல என்ன விளையுமோ அதை சாப்பிட்றதுக்கு நம்ம தயார்படுத்திக்க முடியும், இல்லை என்ன விருப்பப்படுறோமோ அதை விளைவிச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒன்று சேர்ந்து ஒரு கம்யூனாக நம்ம ஃபார்ம் ஆகி இந்த வேலையை எடுத்து பண்ண ஆரம்பித்தோம்னா உணவு பஞ்சங்கிறதே கிடையாது. அண்ட் மோரோவர் பஞ்சம் இங்கே உருவாக்கப்பட்டது சரிங்களா, பஞ்சம் இல்லை. இந்த நாடு தன்னிறைவாக இருந்ததை நம்மளை ஆட்சி புரிந்த பிரிட்டிஷ்காரன் வந்து புரிஞ்சுக்கிட்டு இவங்களை எங்கே அட்டாக் பண்ண முடியும்னா இவங்களோட உணவு தன்னிறைவை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு தான் அவன் தொட்டதுக்கெல்லாம் வரி செலுத்து, எல்லாமே நீங்கள் விளைவிச்சிங்கன்னா நீங்கள் விளைவிச்ச பொருளுக்கும் வரி செலுத்தணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்து அவனோட ஆட்சி காலத்தில் போட்டிருந்த சட்ட விதிகளாக இருந்துச்சு. ஸோ அப்போ இங்கே வந்து பஞ்சம்ங்கிறது உருவாக்கப்பட்டது, மக்கள்கிட்டே யுக்தி இருந்தது, அதை எடுத்து செயல்படுத்துறதுக்கான பொறுமை அன்றைக்கு இருந்த நேரு போன்ற நம்ம மிக சிறந்த தலைவர்கள் வந்து அதை எடுத்து நடத்தாதது ஒரு காரணம். ஜேசி குமாரப்பா இதை வந்து தாய்மை பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு பொருள் புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பாங்க. நம்மளால் காந்தி சொன்ன வழியில் நம்மளுடைய சுயசார்பு நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா கண்டிப்பாக வந்து இங்கே இருக்கிற உணவு தேவையை பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் தொழில்நுட்பத்தை மட்டும் நம்பி இறங்கினாங்க, இன்னைக்கு இந்த நிலையில வந்து நின்னுருக்கும்.
1: நம்ம குவான்டிட்டி அதிகமாக சப்ளை பண்ணால் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது, அதே அந்தந்த இடத்துல வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி போதுமான அளவு சப்ளை பண்ணா போதும் அப்படின்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றுக்கு அரசாங்கம் மானியம் அளிக்குது, இதன் மூலமா பூச்சிக்கொல்லிகளின் உபயோகம் மறைமுகமாக ஆதரிக்கப்படுது. இந்த மாதிரி அரசாங்கம் இயற்கை வேளாண்மைக்கு உதவும் வகையில என்னென்ன மானியங்கள் மற்றும் ஸ்கீம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இப்போ மானியமும் ஸ்கீம்ஸும் எதுவும் வந்து இவங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தை நோக்கி வர்றவங்களுக்கு இவங்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடியதா அரசாங்கம் இதை கையில் எடுத்து எப்படி வந்து இந்த இயற்கை வேளாண்மை யுக்திகளை வந்துட்டு பயன்படுத்திக்கிறது, அவங்களுக்கு அந்த அறிவை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுக்கான அதுக்கு ஏதாவது முதலீடுகள் பண்ணாங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். இப்போ உரங்களுக்கு திருப்பி திருப்பி நம்ம அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரக்கூடாது, வெளியிலேருந்து ஏதோ கம்பெனிக்காரன் வாங்கி கொடுக்கறது கம்பெனிக்காரன் கொடுக்கறத டிபெண்ட் பண்ணி மக்கள் வந்து இயங்கவே கூடாது. ஏன்னா இப்போ சிக்கிமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயுமே அதான் நடக்குது, என்டையர் ஸ்டேட்டையும் ஆர்கானிக் ஸ்டேட்டாக அறிவித்த பிறகு அப்போ அவங்களுக்கு தேவையான அந்த இயற்கை வேளாண்மைக்கு தேவையான அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியிலேருந்து வாங்கி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, அப்போ திருப்பி செலவு தான். அப்போ அப்படி இல்லாமல் அவங்க வந்து இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, இலத்தல குப்பைகளும் விலங்கு கழிவுகளும் தான், இது எங்கேயுமே கிடைக்கும், நம்ம இல்லாமல் இல்லை, நகரத்தில் கூட அவ்வளோ கொட்டி கிடக்குது. இப்போ இதை வந்து எப்படி எடுத்து பயன்படுத்திக்கணும், என்ன மாதிரி பயன்படுத்திக்கிட்டுனா சீக்கிரமாக அந்த குப்பையை வந்து மக்க செய்ய முடியும். இப்போ இங்கே மண்புழு உரம்னு ஒன்று தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது கூட தேவை கிடையாது, மண்புழு உரமே தயாரிக்க வேண்டாம், அந்த மண்ணிலிருந்து ஒரு லேயர் லேயராக வந்து மண்புழு வளரும், ஒரு ஒரு லேயரில் வந்து ஒரு விதமான மண்புழு வரும், வெரைட்டிஸ் இருக்கும், டைப்ஸ் ஆஃப் எர்த்வார்ம்ஸ் இருக்கும். ஸோ அதை அதை தான் புரிஞ்சுக்கணும். இப்போ இது இந்த விஷயங்கள் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் அடிப்படையில் அந்த அறிவு அவனுக்கு வந்துடும், அவன்கிட்ட இருந்த அறிவு தான். நம்ம சொல்ல போனோம்னா இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லும்போது அவனால் இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம்ல, இதுதான் இருந்திருக்கே நான் பார்த்துருக்கேன்னு அவங்களுக்கு அதை வந்து சும்மா ஒரு தட்டி எழுப்புற தூண்டி எழுப்புற விஷயத்தை தான் நம்ம பண்ண வேண்டும். அதுக்கு வந்து அந்த அந்த அறிவை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு பயிற்சிகள் தான் தேவைப்படும். அந்த பயிற்சிகளை வந்து விரிவாக்கம் பண்ணணும். அது ஒன்று மட்டுமே போதுமானதாக இருக்கும். அங்கங்கே பயிற்சி மையங்கள் அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன ஆலோசனை மையங்கள் அந்த மாதிரி உருவாக்கிட்டால் மட்டுமே போதும். இந்த யூனிவர்சிட்டிகள் வந்து இங்கே அவங்களுடைய தலையீடுகள் இல்லாமல் விவசாயிகள் இதை பண்ண முடியும் அப்படி சாத்தியமா, அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் உருவாகுமாங்கிறது தான் இனிமேல் கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டி செட்டப்பையும் நீங்கள் மாற்றணும்.
1: இந்த காலத்தில் இயற்கை வேளாண்மையை ஒரு ப்ரொஃபஷனாக யாருமே பார்க்கறது கிடையாது. அதற்கு காரணம் என்ன? இயற்கை வேளாண்மையை ப்ரொஃபஷனாக எடுக்கிறதுனால தனக்கும் சமூகத்திற்கும் கிடைக்கும் நன்மைகள் குறித்து சொல்ல முடியும்.
0: இப்போ இந்த குரலில் வந்துட்டு வேளாண்மைங்கிறதே வந்து ஒரு கொடை அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ அரசர் கூட வந்து நம்மளுக்கு கொடை கொடுக்க முடியாது, விவசாயிகள் தான் வந்து கொடை கொடுக்குறவங்களா இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டது வந்து விவசாயம், அது வந்து ஒரு வாழ்வியல், அது வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ நம்ம ப்ரொஃபஷனாக பார்த்துக்க முடியாது. இது விரும்பி இன்றைக்கி நிறைய பேர் நகர்ந்து வராங்க வாழ்வியலாக எடுத்துக்கிட்டு. இப்போ நான் வானகம் சொன்னேன் இல்லைங்களா, வானகம் வந்து அவங்களுடைய எங்களுடைய பயிற்சி, நான் அதில் பயிற்றுனராக இருக்கேன். ஸோ எங்களோட பயிற்சியினுடைய பேரே இயற்கை வாழ்வியல் பயிற்சின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். வேளாண்மைக்கு மட்டும் இல்லை, ஏன்னா மக்களானால் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் விவசாயம் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், விவசாயம் ஒட்டு மொத்தம் என்னடு அந்த ஓல்சம் அந்த அந்த விஷயத்தை மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு இடம் அவங்க டு ஸ்டார்ட் அப்படின்னா அது வானகமாக இருக்கும். இது ப்ரொஃபஷன் கிடையாது. ப்ரொஃபஷனாக பார்க்காம வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து வாழலாம், இங்கே எல்லாம் பிழைச்சிட்ருக்கோம், கண்டிப்பாக வாழ முடியும். வாழ்கிறதுக்கான அனைத்து விஷயங்களும் நம்ம வந்து நம்ம மண்ணோடு போய் தொடர்பு ஏற்படுத்திக்கும் போது கொடுக்கும்.
1: நமக்கு என்ன ஒரு டவுட் வந்தாலும் அதுக்கான விடை திருக்குறள்லையே இருக்குன்றதை ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். மற்ற பட்டப்படிப்புகள் மாதிரி அக்ரிகல்ச்சருக்கும் டிகிரி ஸ்டடீஸ் இருக்குது, ஆனால் அப்படி இல்லாமல் மண்ணை நேசிக்கிற யார் வேணா முறைப்படி கற்றுக்கிட்டு இயற்கை வேளாண்மை பண்ண முடியுமா?
0: கண்டிப்பாக பண்ண முடியும். நான் வானகம் சொன்னேன் இல்லைங்களா, வானகம் பயிற்சி மையம் மாதம் இரண்டு முறை பயிற்சி கொடுக்குறோம், யார் வேணாலும் வரலாம். குழந்தைகளுக்கான பயிற்சியும் நடக்குது, ஏன்னா அவங்களுக்கும் உணவு எப்படி படைக்கப்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால எடுத்தோன்னே இது வந்து ஸ்கூல் பேஸ்டாக இருக்காது, ஸ்கூலில் எப்படி ஒரு கிளாஸ் ரூம் பேஸ்டு பயிற்சியாக இருக்காது, இங்கே எல்லாமே நீங்களாக தெரிஞ்சுக்குவீங்க. ஏற்கனவே இயற்கை வேளாண்மையில் இருந்து பயணித்து அவங்களுடைய அவங்க அதில் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காங்கங்கிறவங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து இல்லை உங்களுக்குள்ளார புதஞ்சிருக்கிற அந்த விஷயங்களை வந்து வெளிக்கொணர்வாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கிவ் அண்ட் டேக் தான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதுலேருந்து கொஞ்சம் விளக்கம் சரியாக இருந்ததுன்னா நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்குவோம், சரியாக இல்லைன்னா அது கொஞ்சம் தெளிவுபடுத்தி அனுப்பக்கூடிய ஒரு பயிற்சி தளம். இங்கே பல அதாவது விவசாய முறை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தொன்று தொட்டு எல்லா இந்த புவிக்கோளத்தில் எங்கெல்லாம் மனிதன் வாழ்கிறானோ எல்லா இடத்துலையும் இந்த விவசாயம் இருக்குது. அவங்கவுங்க சொல்லிட்டு போன விவசாய யுத்திகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்ச நம்மாழ்வார் நிறைய அதை உள்வாங்கியிருந்தார், அதை வந்து மக்கள்கிட்டேயும் நிறையா சொல்லிட்டு போயிருந்தார். அந்த மாதிரியான யுத்திகளை வந்து பயன்படுத்தி குறிப்பாக வந்து பில் மோலிசன் சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன், ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி தான் அவர் இறந்து போனார். அவர் வந்து நிரந்தர வேளாண்மை முறை பர்மாகல்ச்சர் டெக்னிக் சொல்லுவார். இப்போ நம்ம வந்து கன்வென்ஷனல் ஃபார்மர்ஸ் வந்து உழுது உழுது விவசாயம் பண்ணுவோம், இது வந்து நோ டில்லிங், அதாவது உழாமையே வந்து மண்ணை திருப்பி போடாமையே நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான யுக்திகள், பாத்திகள் இந்த மாதிரி இலத்தல குப்பையும் விலங்கு கழிவுகள் இவ்வளோ தான். இது லேயரிங் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப திரும்ப அந்த இடத்துலேருந்து அறுவடை பண்ணாத மிச்சத்தை வந்து திருப்பி மண்ணுக்கு கொடுக்கறது, லா ஆஃப் ரிட்டர்ன் சொல்லுவோம். நமக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மிச்சத்தை மண்ணுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் மக்களுக்கு ஒரு தகவலாக வந்து பகிர்ந்துக்குவோம். இப்படி இந்த பயிற்சி வந்து மாதம் இரண்டு முறை வெள்ளி சனி ஞாயிறு வந்து முதல் வாரம் மூணாவது வாரம் வானகத்தில் நடக்கும். இது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸே கிடையாது, சர்டிஃபிகேட்டுன்னு பேர் கொண்டு கொடுப்போம் அவ்வளோதான், சர்டிஃபிகேட் கோர்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுடைய அறிவை விரிவு, அதாவது பாரதியார் சொன்னது அறிவினை விரிவிசை அகண்டமாக்கு அப்படிங்குவார் இல்லையா, அந்த விஷயத்தை வந்து நம்ம கையில் எடுத்து மக்கள்கிட்ட இந்த இயற்கை வேளாண்மைங்கிறது ஒன்று பெரிய கடினமான ஒரு விஷயம் கிடையாது.

0: அப்படிங்கிறத புரிய வச்சு அவங்களுக்கு தொடர்ந்து கிட்டத்தட்ட ரொம்ப நிறைய ஆயிரம் கணக்கான பேர்கள் வந்து நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். ஏன் ஆயிரம் கணக்கான லட்சத்துக்கு போகலையே அப்படின்னு கேள்வி வரலாம். ஏன்னா நாங்கள் மாதம் ரெண்டு பயிற்சி, அந்த ரெண்டு பயிற்சியில் ஒரு ஒரு பயிற்சிக்கும் 40-50 நபர்கள் தான் தேர்வு பண்ணுவோமே, அவ்வளோ இடவசதிகள் கொண்டது தான். ஸோ அதனால நம்ம அந்த எண்ணிக்கை தான் அடைஞ்சிருக்கோம். அதுவும் நம்மாழ்வாரனுடைய இறப்புக்கு பிறகு இன்னைக்கு வந்து பயிற்சிக்கு வரவங்களுடைய அதனுடைய தேவை அதிகரிச்சிருக்கு. எங்கள் பயிற்சிக்கு வந்து புக்கிங்கே வந்து ரொம்ப சீக்கிரம், அதாவது ஒரு பயிற்சிக்கு புக்கிங் போட்டோம்னா ஒரு 300 பேர்கிட்ட பதிவு, அப்போ மக்களுடைய தேவை அவ்வளோ இருக்குது. இப்போ அதுக்காக நம்ம வந்து இப்போ அங்கங்கே மாவட்ட ரீதியாக இல்லை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் தேவையின் அடிப்படையில் கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம போய் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் பயிற்சி இயற்கை விவசாயம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வானகமரலாம், இந்த மாதிரி பல பேர் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
1: இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்குற பயிற்சிகள் வந்து இங்கே இருக்க நிலங்களில் விவசாயம் பண்ணுறதுக்காகவா, இல்லை மற்ற மாநிலங்கள்லேருந்து வந்து இங்கே கற்றுக்கிட்டு அங்கே போய் விவசாயம் பண்ண முடியுமா?
0: ஆமாம், இது வந்து காமன் தான், சரிங்களா? பேசிக்ஸ், அடிப்படை புரிஞ்சுக்கணும். அடிப்படைங்கிறது விவசாயத்தினுடைய அந்த ஒரு செடி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், செடின்னு இல்லை, இங்கே வாழ்கிற எல்லா உயிருக்கும் அடிப்படை அஞ்சு விஷயம். அஞ்சு என்னன்னா நம்ம பஞ்சபூதம், நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த அஞ்சு விஷயம்தான். இந்த அஞ்சை எப்படி வந்து நம்ம பயன்படுத்திக்குது, செடி வளர்த்துறோம், நம்ம செடி வளர்த்தும் போது அதை எப்படி பயன்படுத்திக்கிறது, அந்த அறிவு தான். அந்த அறிவை நம்ம கைமாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அது எங்கே வேணாலும் அப்ளை ஆகும், எந்த இடத்துக்கு வேணாலும் அப்ளை ஆகும், அவ்வளோதான். அது யார் வேணாலும் எந்த தேசத்துலேருந்து வந்தாலும் இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கவுங்க இடத்துக்கு அது வேறு மாதிரி அப்ளை பண்ணிக்குவாங்க. ரசாயனம் இல்லாமல் அவங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை பண்ணிக்க முடியும். இப்போ குறிப்பாக நம்ம வந்து உயிர்வேலிகள் சொல்லுவோம், உயிர்வேலிகள்னால் ஃபென்சிங் வந்து இப்போ எடுத்தோடனே ஃபென்சிங்னா எல்லாருமே வந்து ஒன்று காம்பவுண்ட் வாலை கட்டுவாங்க, இல்லை வந்து கம்பி வேலிகளை போடுவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம இந்த உயிரியல் பன்மையத்தை உருவாக்குற மாதிரியான ஃபென்சிங் அமைப்போம் நாங்கள். அப்போ அதுக்கான மரங்கள், ஒரு காடுனா எப்படி இருக்கும், மிக உயர்ந்த மரங்கள் இருக்கும், அதுக்கடுத்த ஒரு அடுக்கில் ஒரு மரங்கள் இருக்கும், அப்புறம் நல்ல கொடை விரிச்ச மரங்கள் இருக்கும், குறுஞ்செடிகள் இருக்கும், புதர்கள் இருக்கும், இப்படி இருக்கும் இல்லையா? அப்போ அந்த செட்டப்பை நம்மளை சுற்றி இருக்கிற அந்த ஃபென்ஸுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அப்போ பாதுகாப்பு வளையமாகவும் இருக்கும், அங்கே உயிரியல் பன்மையும் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து வரக்கூடிய இலத்தலை குப்பைகள் வந்து நமக்கு மண்ணுக்கு உரமாக பயன்படும். இங்கே வாழக்கூடிய உயிரினங்கள், அந்த உயிரியல் பன்மையங்கும் போது அங்கே நிறைய உயிரினங்கள் வரும், பறவைகளோ காட்டு விலங்குகளோ இந்த மாதிரி நிறைய அங்கே வந்துடும். அப்போ அது வரும்போது அது நம்ம தோட்டத்தில் நம்ம விளைவிக்கக்கூடிய அந்த விளைச்சலுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு உயிர் இருந்ததுன்னா அதையே கண்ட்ரோல் பண்ண, இயற்கை முறையில் இதையே நடக்கும், பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறது, இது எல்லாமே இந்த சிஸ்டத்துக்குள்ளார வந்துடும், சரிங்களா? இப்போ இது வந்து இதுதான் தகவல், இது பண்ணும்போது இது நடக்கும் அப்படின்ட்டு. அப்போ அங்கே என்னென்ன கொண்டு வரணும், இப்போ இந்த மாதிரி உயிர்வேலி அமைக்கணும்னா என்னோட பகுதியில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த பகுதிக்கு போகும்போது அதை சுற்றி பார்க்கும்போது, சரி இதை என்னோட வேலைக்கு கொண்டு வரும்போது இது எனக்கு வந்து, ஏன்னா அந்த இடத்துக்கான மரங்கள் தான் அந்த இடத்துல வரும், மிச்ச மரங்களை கொண்டு போகணும். ஒரு ஆப்பிள் மரத்தை கொண்டு வந்து இங்கே வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கான சூழல் வரும், ஆப்பிள் மரத்தை நான் வளர்த்துற முடியும் ஆனால் அதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கணும், அந்த சூழலுக்காக நான் மெனக்கிடணும், அதுலேருந்து வரக்கூடிய ஆப்பிளினுடைய சுவை காஷ்மீரில் விளையிற மாதிரி இருக்காது, இமாச்சலில் விளையிற மாதிரி இருக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். என்ன, நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு ஆப்பிள், சென்னை ஆப்பிள்னு சொல்லிக்கலாம்.
1: என்னதான் நம்ம கற்றுக்கிட்டாலும் அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அதில் விளைச்சல் கிடைக்கும். பெருவாரியான இளைஞர்கள் இயற்கை வேளாண்மையிலையோ அல்லது ஃபார்மிங்லையோ இன்ட்ரெஸ்ட் பொதுவாக காட்டுறது கிடையாது, இதை குறித்து உங்கள் பார்வை என்ன?
0: இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இது தவறுனே சொல்வேன், ஏன்னா இன்றைக்கி இளைஞர்கள் தான் வந்துட்டு பெருவாரியாக வந்து விவசாயத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஒரு புஷ் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து 2013 நம்மாழ்வார் டிசம்பர் 30 தவறிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தம். அவங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி இந்த சமூகத்தில் இவ்வளோ பெரிய மனிதர் வாழ்ந்தார், இவர் இந்த சமூகம் மேலே வரணும், அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்தாரு. அவர் இல்லாமல் போக அங்கே ஒரு பெரிய வெற்றிடம் வந்துருச்சு. இப்போ இதை யார் எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க எல்லாருமே இளைஞர்கள். அவ்வளோ இளைஞர் பட்டாலும் வானகத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்கு இன்றைக்கி டேட் வரைக்கும். குறிப்பாக நான் வந்து டிசிஎஸில் வேலை செஞ்சிட்ருந்தேன். டிசிஎஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு தான் வானகம் போகிறேன். போய் அங்கே பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் அங்கேயே சில காலம் ஒரு 1.5-2 வருடம் வானகத்திலே இருந்து திரும்பியும் தொடர்ந்து வானகத்தினுடைய தொடர்பை எந்த நிலையிலையும் வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வானகத்தோடையே பயணிச்சிட்ருக்கேன். அங்கேயே இப்போ ஒரு ட்ரஸ்டியாகவும் இருக்கேன். ஸோ என்ன சொல்கிறதுன்னா, அவ்வளோ ஒரு உயிர்ப்பான விஷயத்தை வந்து அவர் இளைஞர்கள் மத்தியில் விதைச்சிட்டு போயிருக்காரு. அந்த விதை, அதாவது ஒரு விதைங்கிறது விதையிலிருந்து துளிர்க்கும் மாறுதல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதையை விதைச்சிட்டு போனதுலேருந்து இன்னைக்கு யாரும் உரங்க இன்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, இது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்களா? உங்களுடைய கேள்விகளே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் இருக்கு. இப்போ இது இந்த நாலேஜ் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும், இதுலேருந்து வந்திருக்கு. இப்போ இதை இளைஞர்கள் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாது அவரை. ஆனால் இன்னைக்கு அதுவும் பரவலாக்கம் ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஆர்கானிக் ஷாப்ஸ் இருக்குன்னா அந்த ஆர்கானிக் ஷாப்ஸில் ஒரு படம் இருக்கும். அவர் வந்து தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்களோ இல்லை அவர் விரும்பி தான் ஏற்றிட்டு பயன்படுத்திக்கிறாங்களோ அது வேறு விஷயம். பட் இது போய் சேர்ந்துருக்கு, மிகப்பெரிய அளவில் இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு. இதில் கொஞ்சம் தெளிவு தான், அவங்களுக்கு தேட மாட்டுறாங்க எதுவுமே. வந்து என்ன சொல்கிறது, ஸ்பூன் ஃபீட் பண்ண வேண்டியே இருக்குது நிறைய பேருக்கு. அப்போ நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் வந்து இந்த குறைஞ்ச அளவில் ஒரு கொரோனாக்கு முன்னாடி கூட எடுத்துட்டிங்கன்னா இது கோர்சஸ் எடுக்கிறதுல கூட நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணாங்க. அவங்க அங்கே போய் என்ன சொல்லி கொடுப்பாங்கலாம் தெரியாது, பட் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸை கொண்டு போகணுங்கிறதுக்காக சூஸ் பண்ணதெல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி இளைஞர்கள் இதை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. நம்மளால் சொல்கிறது தான், நம்ம இன்றைக்கி டேக் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கோம். இது பதிவு பண்ணது 2011 நினைக்கிறேன், 11லையோ 12லையோ நம்ம இன்றைக்கி டேக் ஆஃப் ஸ்டேஜில் இருக்கோம். அதனால் நம்ம ஃப்ளைட் வந்து ரொம்ப மிக வேகமாக பறந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு
1: போனார். ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். இது வரைக்கும் இயற்கை வேளாண்மை பயன்படுத்தி நீங்கள் எந்த மாதிரியான உற்பத்திகளை பண்ணிகிட்ருக்கீங்க?
0: என்னை பற்றி நான் பதிவே பண்ணலை, அதனால் அதையும் சொல்லிடுறேன். நான் வந்து 2015 என்னுடைய வேலை, நான் ஒரு மென்பொறியாளராக இருந்தேன், பிஸ்னஸ் அனாலிஸ்ட். ஆக்சுவலாக ஒரு பெரிய வணிக நிறுவனம், அந்த வணிக நிறுவனத்துக்கான அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய அதுக்கான பிஸ்னஸ் யுக்திகளை வந்து, பிஸ்னஸ் டெவலப் ஆகக்கூடிய அந்த யுக்திகளை வந்து அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் டெவலப் பண்ணுறதுல தான் நான் இருந்தேன். ஸோ எனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வந்தது. நம்ம உணவில் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் வந்து வேற ஒருத்தவங்கக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது. குறிப்பாக எடுத்துட்டிங்கன்னா, ஒரு பொருள் வந்து விளைவிச்சு யூஎஸ்க்கு வரணும்னு, நான் ஒரு யூஎஸ்க்கு தான் அங்கே இருக்கிற அந்த கம்பெனிக்கு தான் வேலை செஞ்சிட்ருந்தோம். அப்போது ஒரு தர்பூசணி வந்து சைனாவிலேருந்து யூஎஸ்க்கு வரணும் அப்படின்னா, அந்த தர்பூசணி என்ன அளவில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், அது ஸ்கொயராக இருக்கணுமா இல்லை வந்து ரவுண்டாக இருக்கணுமா இல்லை அது வந்து என்ன சொல்கிறது, என்ன கலரில் இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணுமா உள்ள இல்லை எல்லோ கலரில் இருக்கணுமா, இப்படி இத்தனை விஷயங்களை வந்துட்டு இவங்க பதிவு பண்ணுவாங்க. இத்தனை விஷயங்கள் இது வச்சு தான் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதா இருக்கும். அப்போது இவ்வளோ நுணுக்கமாக இருக்காங்கன்னா, அப்போ அந்த சந்தைக்கு இதை கொண்டு வந்து மக்கள் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு கொண்டு வர்றதுக்கு இங்கே விவசாயத்தில் வந்து அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோல் எவ்வளோ இருக்குது, அப்போ விதையிலேருந்து அவனோட கண்ட்ரோல் இருக்குது. அப்போ இது விளைச்சி இந்த மாதிரி சைஸில் தான் வரணும்னா, வரலன்னா என்ன பண்ணுவான் விவசாயி? இப்போ அந்த ஸ்ட்ரக்சரில் வரல, அது மாறி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே வேஸ்ட் அவனுக்கு, அவனால் எடுத்துக்க முடியாது அந்த கன்செப்ஷனை. அப்போது இவ்வளோ பெரிய கண்ட்ரோல் வந்து இவ்வளோ இதில் இருக்குங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு விளங்க ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ ஐயாவுடைய, நம்மாழ்வார் ஐயாவுடைய வீடியோஸும் கொஞ்சம் கேட்போம். இப்போ அவர் இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்க மாட்டார், பட் இன்டர்கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது ஃபீல்டில் இருந்ததுனால. தொடர்ந்து விவசாயத்தில் இருக்கிற ஈடுபாடும் இங்கே இருக்கிற இந்த சாதக பாதகங்களும் நம்மளை புரிய வரும்போது வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு நான் நம்மாழ்வாருடைய அந்த ஃபார்ம் வானகம் போகிறேன். அப்போ அங்கே பயிற்சி அறிவிச்சிருந்தாங்க, 6 மாத கால பயிற்சி. அந்த பயிற்சியில் இணைஞ்சிட்டு 6 மாதம் இயற்கை வாழ்வியல் பயிற்சி, அது அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து வானகத்தினுடைய பயணம். நான் எதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை ஆக்சுவலாக, ஏன்னா எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு ஊறிடுச்சு. ஒரு ஒரு அணுவுலேயும் வந்து என்னை தூக்கத்தில் தட்டி எழுப்புனீங்கனாலும் நான் பதில் சொல்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. எனக்கு மகசூல் காட்டுறது இதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்கு எனக்கு உணவு தன்னர் அடைய முடியும் அப்படின்னா அதை என்னை ஒப்படைச்சிட்டு, இயற்கையோடு ஒப்படைச்சிட்டு என்னால் உணவை உற்பத்தி பண்ணிக்க முடியும். அந்தளவுக்கு என்னை இயற்கை வந்து கொஞ்சம் தயார்படுத்தியிருக்கு. ஆனால் இந்த விஷயம் இந்த பெருவாரியான மக்களுக்கு போய் சேரணும், இயற்கை விவசாயத்தினுடைய நன்மைகள் மக்களுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக அன்னைக்கிலேருந்து நான் என் பயணத்தை ஆரம்பித்தேன். அப்போ உணவுலேருந்து ஆரம்பிக்கணும், நல்ல உணவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாய்மன் உழவர் சந்தைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சந்தையை வந்துட்டு ஆரம்பி சின்ன அளவில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய என்ன சொல்கிறது, நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்ச மக்கள் எனக்கு ஒரு பொருள் வாங்கி சாப்பிட்டு வாய் வழியாக இது நல்லா இருக்குது இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான். குறிப்பாக ரெண்டு விஷயத்துக்காக நான் வேலை செய்கிறேன். ஒன்று, இந்த நஞ்சில்லாத உணவு இங்கே நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும், ஏன்னா இவங்க தான் கன்சியூமராக இருக்காங்க. அதே நேரத்தில் உங்களுடைய கன்சம்ஷன் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதையும் இவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்போது அது எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால நான் அதைய கூடிய சேர்த்து செய்வேன் நான் அந்த வேலையும். நீங்கள் உங்களுடைய தேவையை வந்து சுருங்கணும்னு சொல்ல, என்னுடைய தேவை பூர்த்தி அடையணும், தேவைக்கு மிகுதியாக போகும்போது அதையை வந்து எப்படி குறைச்சிக்கணும், இல்லை அதை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான வேலையில் இறங்கணும் அப்படிங்கிறத மக்கள் புரிய வைக்கிறதுக்காகவும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம். அது ஒன்று. ஃபார்ம் ப்ரொடியூஸ்க்கு சரியான விலை நிர்ணயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அப்போ நான் ஃபார்மர்ஸ்ட்டு வந்து ப்ரொக்யூர் பண்ணும்போது அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸோட தான் நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்குவேன். அப்போது இந்த இந்த பொருளை இந்த விலையில் நீங்கள் கொடுத்து வாங்கி சாப்பிடும்போது தான் உங்களுக்கான ஆரோக்கியம் கிடைக்கும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உடலும் பலப்படும் எண்ணமும் பலப்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்து புரிய வைக்க. இப்போ ரெண்டு எண்டுலேருந்தும் நான் வேலை செய்வேன், இந்த ஃபார்மர்ஸ் கிட்டேருந்தும். அவங்க அதிகமாக விளைவிக்கவும் கூடாது ஃபார்மர்ஸ்க்கும், ஏன்னா அப்போ தான் நான் அவங்க கூட கனெக்ட் பண்ணவே முடியும். நான் எனக்கு மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன்னா ஃபார்மர்ஸ்ட்டையும் கனெக்ட் பண்ண முடியாது, என் கஸ்டமர் கூட கனெக்ட் பண்ண முடியாது. அப்போது ஃபார்மர்ஸ் கூட நான் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த இயற்கை விவசாயத்தை இன்னும் எப்படி மேம்படுத்த முடியும், நான் சொன்னேன் இல்லைங்களா, வெறும் வந்து சாணிக்கு பதில், அதாவது கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ்க்கு பதில், ஒரு பெஸ்டிசைட்ஸுக்கு பதில் நீங்கள் வந்து சாணி எரிவை போடுறது இல்லை பூச்சி விரட்டியை தெளிக்கிறது இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நபராக நான் மாறுவேன். இந்த இடத்துல இவங்களுக்கு நஞ்சில்லாத பொருளை கொடுக்கும் போது நான் நம்பிக்கையான நபராக மாறுறேன். அந்த மாறும்போது அவங்களுக்கு இந்த நபர் சொல்கிற விஷயம் சரியானதாக இருக்குது அப்படிங்கிறத நான் பேசுகிற விஷயம் அவங்களுக்கு புரிய வைக்கும். நம்ம எதுவும் வந்து சயின்ஸ்லேருந்து வெளியே போகவே இல்லை, சயின்ஸுக்கு உள்ளார தான் பேசுகிறோம், டெக்னாலஜி தான் தப்புன்னு சொல்கிறோம், சயின்ஸ் சயின்ஸ் தான். இங்கே எல்லாமே அந்த கல் மண் எல்லாமே இருக்குது சரிங்களா. அப்போ அது அதில் சயின்ஸ் இருக்குது, சயின்ஸை நம்ம தவிர்த்துடவே முடியாது. ஆனால் அதில் டெக்னாலஜி அப்ளை பண்ணும்போது அந்த டெக்னாலஜி எவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத நம்ம புரிய வைக்கிறோம். டெக்னாலஜி அதுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து இப்போ மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் மக்களோட பயணிக்க வேண்டியிருக்கு. ஸோ நான் ப்ரொடியூஸ்குள்ளார போகலை, பட் எங்களோட கன்சம்ஷனுக்கு தேவைக்காக நான் வந்து வீட்டு தோட்டம் எங்கள் வீட்டில் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து கிடைக்குது, நிறைவாக கிடைக்குது, கொஞ்சம் மிகுதியாக வரும்போது தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறோம்.
1: என்ன எதிர்பார்க்குறோன்றது தேவை கிடையாது, நம்ம தேவையை பூர்த்தி செய்தா அதுதான் முக்கியம் அப்படின்னு ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். ஆர்கானிக் உணவுகளை இப்போ பெரும்பான்மையானோர் வாங்கினாலும் சாமானிய மக்களும் ஆர்கானிக் உணவுகள் வாங்குவதற்கான நிலைமை இன்னும் வரலை, அதற்கான காரணங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க மேம்?
0: டிமாண்ட் வந்து இன்னும் அதிகமாகணும் மக்களுக்கு, ஏன்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு மித்து மாதிரி பரவிடுச்சு மக்களுக்கு, ஆர்கானிக் சாமான் வந்து விலை ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. மேபி இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்கினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ப்ரைஸுக்கு கொஞ்சம் ஈக்குவலண்டாகவே வந்துருச்சு, ஒரு 5 ரூபா 10 ரூபா அப்படி தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் ஆர்கானிக்கில், நீங்கள் இயற்கையில் விளைஞ்ச பொருட்களை சாப்பிடும்போது கன்சம்ஷன் ரெடியூஸ் ஆகும், ஹெல்த் வைஸ் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவர் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்க மருத்துவத்தையே விட்டுட்டாங்க, ஏன்னா இங்கே வந்து மருத்துவ ரீதியாக மக்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது தான் வந்து நிறைய வேலைகள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இத்தனைக்கும் மாஸ்டர் டிகிரி முடித்து பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த அந்த அந்த இதை நிறுத்திட்டாங்க. நான் டாக்டருக்காக வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இயற்கை உணவுகள் மூலயமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆலோசனை கொடுத்து நிறைய பேர் குணப்படுத்திட்டு இருக்காங்க. போய் மிச்ச டாக்டர்ஸ் மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் வேலை செய்கிறதே வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச அறிவில் இந்த இயற்கையில் நஞ்சில்லாத உணவுகளை மக்கள் கொண்டு போய் குணப்படுத்த முடியும். அதில் பெரிய அளவில் அவங்க வந்து வெற்றி கண்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ இந்த நஞ்சில்லாத உணவு வந்து மக்களுக்கு ரொம்ப அடிப்படை தேவையாக இருக்குது. இதை மக்கள் கேட்கணும் இல்லையா? எனக்கு நீங்கள் கடைக்காரன் கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லுவேன் நான். என்னை கேட்டால் நீங்கள் கடைக்காரன் கிட்ட போய் எனக்கு விஷம் அடிக்காத காய்கறியை கொடு, விஷம் அடிக்காத பொருளை கொடுனா அப்போ அதுதான் டிமாண்ட். நீங்கள் டிமாண்டை கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ அவன் அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தேட ஆரம்பிப்பான். அப்போ டிமாண்டும் இதுவும் வர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக விவசாயி அதை விளைவிக்கிறதுக்கு தயாராகும். இப்போ நீங்கள் அதை கிரியேட் பண்ணல. அப்போ என்ன ஆகுது? ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும் போது, டிமாண்ட் அதிகமா இருக்கும் போது கண்டிப்பா விலையேத்தம் அதிகமா தான் இருக்கும்.
1: மக்களிடையே பரவலா ஒரு கருத்து சொல்லப்படுது என்னன்னா, டிராக்டர்கள் பயன்படுத்தாம எருதுகளை வைத்து நம்ம முன்னோர்கள் உழுந்ததுல ஒரு காரணம் இருக்கும்னு. இத குறித்து உங்க கருத்து என்ன மேம்?
0: கண்டிப்பா டிராக்டர் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மண்ணினுடைய வளம் கெடுது. மண்ணினுடைய வளம்ங்கிறது நான் முன்னாடியே சொன்னேன், நுண்ணுயிரிகளும் அதில் இருக்கிற மைக்ரோப்ஸ் அண்ட் மேக்ரோ ஆர்கனிசம்ஸ் தான் வந்துட்டு, இந்த மைக்ரோபயாலஜி படிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் மண் அந்த நுண்ணுயிரிகள் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நுண்ணுயிரிகளை நீங்கள் டிராக்டர் போட்டு விழுகும்போது எவ்வளோ நுண்ணுயிரிகள் அதில் இறக்கும், அப்போது அது வந்து கொஞ்சம் குறையும் நம்மளுடைய எருதுகளை பூட்டி விவசாயம் பண்ணணும். ஆனால் அதையும் தாண்டி ஒன்று இருக்குது, நோ டில்லிங் ஃபார்மிங். அதுதான் நிரந்தர வேளாண்மை முறை, பர்மாகல்ச்சர், பர்மனன்ட் அக்ரிகல்ச்சர். பர்மாகல்ச்சர்னா பர்மனன்ட் அக்ரிகல்ச்சர். அப்போ அங்கே நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் உழுதுட்டு ஒரு பாத்திகளை அமைச்சிட்டு அந்த பாத்திகளில் இலத்தலை குப்பைகளை லேயரிங் பண்ணி நீங்கள் அந்த பாத்திகளை அமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப திரும்ப குப்பைகளை தான் அந்த இடத்துக்கு கொடுப்பீங்க. எதுக்குன்னா நுண்ணுயிர்களுக்கான உணவு. அந்த உணவு கொடுத்துக்கிட்டே இருக்க அங்கே நுண்ணுயிரினுடைய பெருக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அங்கே எதுவுமே டில்லே பண்ண மாட்டீங்க. விதைக்கிறது, அறுவடை பண்ணுறது, ஒரு கட்டத்தில் நீங்கள் விதைக்க கூட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த செடியிலேருந்து அந்த வந்த காய் முத்தி அதிலிருந்து கொட்டக்கூடிய அந்த விதைகளே தானாக முளைச்சி அதிலிருந்து உங்களுக்கு காய் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ பராமரிப்பு வேலை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இயற்கை விவசாயங்கிறது எது தருகிறதோ அதை ஏற்றுக்கொள்வது. அப்போ அந்த நிலைக்கு நீங்கள் வந்து போயிடுவீங்க. கொடுக்கும், மிகுதியாக கொடுக்கும். அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம தயாராகணும். அந்த படிநிலை தான் அந்த பக்குவப்படுதல்ங்கிறது இருக்கு இல்லையா, அந்த நிலைக்கு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கணும்.
1: ஹைபிரிட் பழங்கள் மற்றும் காய்கறிகளை உட்கொள்றதால வரும் சைடு எஃபெக்ட்ஸ் குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்?
0: இதுக்கு டைரக்டாக எதுவும் ஆய்வுகள்லாம் இல்லைங்கம்மா. மக்கள் பாதிப்படைகிறது நோய் தான் நம்மளுக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நோய்கள் வந்து சேர்ந்துருக்கு, எல்லாமே குறைச்ச காலத்தில் விளையிறது, அதனுடைய கால அளவை குறைச்சிட்டாங்க, நம்மளோட ஆயுளும் குறைஞ்சி போச்சு. இப்போது இதில் வந்து என்னென்னா, சீட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். சீட்ஸ், விதைகள் வந்து நம்ம பாரம்பரிய விதைகள்னு சொல்லும்போது என்னென்னா, இந்த மண்ணுக்கான விதைகள் இருக்கும். இந்த மண்ணுக்கான விதைகளை தேர்வு பண்ணி பண்ணும்போது அது இந்த சூழல் இருக்கு. குறிப்பாக பூச்சி கூடும் வெண்டைக்காய் எடுத்துட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னல் சீட்ஸ், அதாவது ஐலம் சீட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த சீட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுவே வந்து செல்ஃப் ப்ரொடெக்டடாக இருக்கும். அந்த இலைகள்லாம் முட்கள் இருக்கும். இப்போ பூச்சிகள் ஏதாவது வந்து உட்காருது, இல்லை புழுக்கள் வந்து அங்கே வந்து தங்குறதுக்கான சூழல் இல்லாத மாதிரி அது தன்னையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கும். அந்த மாதிரி எவல்யூட் ஆகிருக்கும். ஒரு பூச்சி வந்து உட்காருதுன்னா அந்த பூச்சி, ஏன்னா அதுக்கு உயிர், செடியும் ஒரு உயிர். இந்த பூச்சி என்னை தாக்குது அப்படிங்கும் போது இதிலேருந்து என்னை எப்படி தற்காத்துக்குது, மனுஷன் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஒரு வேலையும் செய்கிறான்ல, அந்த மாதிரி அந்த செடியும் தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தன்னுடைய மரபணுவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அடுத்து எவல்யூஷன் நடக்குது. இப்போ கொரோனா வந்துச்சு, கொரோனால எல்லாருமே செத்து போனோம் இல்லை? இல்லை, கொரோனால தான் செத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம எவல்யூட் ஆகிருக்கும். கொரோனாவை எதிர்த்து வரக்கூடிய அந்த வைரஸை எதிர்த்து போராடுறதுக்கான சக்தியை நம்ம வந்து வளர்த்திக்கிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி செடிகள்கிட்டையும் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது இது வந்து மரபு செடிகள்லாம் நடக்கும். இப்போ கம்பெனிங்களில் லேபில் உருவாக்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவன் வந்து அதை கிராஸ் பாலினேட் பண்ணியோ இல்லை அதில் ஏதோ ஒரு கல்ச்சர் பண்ணியோ அவன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அது முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, வியாபார யுக்திக்காக அது இந்த சைஸில் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும் அப்படின்னு அவன் மாற்றி கொடுப்பான். ஏன்னா இப்போது லேஸ் சிப்ஸ் நம்மளாம் விரும்பி விரும்பி வாங்கி சாப்பிடுவோம். அப்போ அந்த பொட்டேட்டோ அந்த சைஸில் இருந்தால் தான் அவனுக்கு அந்த இது கிடைக்கும், அந்த சிப்ஸ் போடுறதுக்கு அவனால் முடியும். அந்த வெயிட்டேஜ் இதெல்லாமே வந்து மேட்டர்ஸ் அவனுக்கு. வெவ்வேறு சைஸில் இருந்ததுன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து அவனுக்கு எடுத்துக்க முடியாது, சரிங்களா? அப்போ அதுக்கான விதையை அவன் தான் தேர்வு பண்ணுறான். நம்மளுடைய பாரம்பரிய விதைகள் இருக்குது. திரும்பி மக்கள்கிட்ட ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னென்னா, நாட்டு விதையா இது, நாட்டு விதையா அப்படின்னு. அதை நான் கண்டிப்பாக கொஞ்சம் தெளிவுபடுத்தினேன்.

0: பெட்டராக இருக்கும்னு தோணும். காய்கறிகள் கீரைகள் அது எவல்யூஷன் தானே, ஒரு ஏதோ ஒரு இடத்துலருந்து வந்திருக்கும் அந்த விதை. இந்த இடத்துல நம்ம எந்த வித இன்ட்ரூஷனும் இல்லாமல், என்னுடைய செல்ஃப் இன்ட்ரூஷன் இல்லாமல் அது அந்த இடத்துல வளருது இல்லையா, வந்து அது ஒரு காயையோ கனியையோ கொடுக்குது, அதுலேருந்து வரக்கூடிய விதை சரிங்களா, அது அந்த இடத்துக்கான விதையாக இருக்குது. இப்போ அந்த இடத்துக்கான விதை இது அந்த இடத்துல இருந்து நீங்கள் சுவைச்சு பார்க்கும்போது ஒரு சுவை. இதே வந்து இன்னொரு பக்கம் போகிறீங்க, அங்கனுடைய மண்ணினுடைய தன்மை சூழல் எல்லாமே மாறி இருக்கும். இப்போ இதே டெஸ்ட் அங்கே கிடைக்காது, அவ்வளோ நுட்பமாக பார்த்தோம்னா டெக்ஸ்சர் கூட கொஞ்சம் மாறி போயிருக்கலாம். இப்போ அந்த மாதிரி தான் மாறும் விதை அங்கங்கே போகும்போது. ஆனால் அந்த இடத்துக்கான அங்கேருந்து வருது இல்லையா அந்த விதை, அதுதான் முழுமையானது. நீங்கள் ஒரு கம்பெனியிலேருந்து வாங்கி திருப்பி கம்பெனிக்காரன்ட்டு வாங்கி நீங்கள் விதைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் விதைகள்னால உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்காது. ஏன்னா அது அவன் என்ன நினச்சி அவன் பண்ணியிருக்கான்னு தெரியாது. ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அந்த ப்ரோக்ராமை நம்ம வந்து இந்த தான் என் ரிசல்ட் வரணும்னு எழுதுகிறோம், ஆனால் அதில் எவ்வளோ எரர்ஸ் வருது, அதுக்கு திருப்பி திருப்பி திருப்பி போய் போய் போய் போய் நம்ம எவ்வளோ மாற்றி விட்டுட்டு வரோம். கடைசியில் என் கஸ்டமர்கிட்ட அந்த சாஃப்ட்வேரை கொடுத்த பிறகு கூட எவ்வளோ இஷ்யூஸ் அதிலிருந்து வருது, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம் சரிங்களா, அவ்வளோ பீரியடு. அப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு விதை வருது, அந்த விதையை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம். அதனோட பாதிப்புகள் எப்படி இருக்கும், நம்ம தான் எலி லேபரேட்டு தான் நம்ம.
1: இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் ஒரு ஃபாலோஅப் க்வெஸ்சனாக கேட்குறேன். நம்ம நாட்டு விதைகளையும் ஹைப்ரிட் விதைகளையும் வச்சு நம்ம எந்த வேறுபாடில் கண்டுபிடிக்கிறது?
0: வேறுபாடுன்னு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது சீட்ஸ் ஆசெச். ஆனால் ஹைப்ரிட் சீட்ஸ் கம்பெனிலேருந்து வாங்குறீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கெமிக்கல் கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீட்ஸ் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும், கலர் பண்ணியிருப்பாங்க, பிங்க் கலரில் க்ரீன் கலரில் அந்த மாதிரி கலர் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா பாய்சன் தடவி இருப்பாங்க, விதையை வந்து பூச்சி தாக்குதல், சீடு வந்து வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கோட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். நான் ட்ரெடிஷ்னல் சீட்ஸ் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து விதையை பராமரிக்கிறதுக்கு வேப்ப இலை, புங்க இலை, சாம்பல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பயன்படுத்துவாங்க.
1: இப்பெல்லாம் அங்கங்கே ஆர்கானிக் ஷாப்ஸ் வந்துடுச்சு, ஆனால் அங்கே விற்பனை ஆகிற எல்லாமே ஆர்கானிக்னு ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு சொல்லிட முடியாதுல்ல மேம். ஸோ ஒரு காய் அல்லது பழம் ஆர்கானிக்கா இல்லையாங்கிறத எந்த அடிப்படையை கொண்டு தீர்மானிக்கலாம்?
0: என்னோட குரு சொல்வார், எது ஆர்கானிக்னு எப்படி சொல்ல முடியும், மனுஷன் ஆர்கானிக்காக இருக்கானு தான் பார்க்கணும் அப்படிங்கிறார். அவருக்கு அவரோட குரு சொன்ன விஷயம் அது, மனுஷன் ஆர்கானிக்காக இருக்கானான்னு பார்க்கணும். ஆர்கானிக்னால் வந்து அவனுடைய எண்ணங்கள், இதை செய்யணுங்கும் போது அவன் அதை சரியாக தான் செய்வான். நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும்னு இறங்கிட்டு நஞ்சில்லாத உணவு கொடுக்காத நபரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அவங்களோட செயல்பாடுகள்லேருந்து. இப்போ முதல்ல அந்த நபர், சரி நபரே எனக்கு தெரியாது, நான் ஷாப்பில் விற்கிறாங்க நான் போய் வாங்குகிறேன். அப்போது தெரியும், அதுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சுவை காட்டி கொடுத்துரும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் நஞ்சில்லாத உணவு வாங்கி சாப்பிடும் போதும் சுவையில் வந்து உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். அப்போ அதை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வாங்கி பழகும் போது நீங்கள் ஈஸியாக அந்த நபரை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்றைக்கி பிற வழி இல்லை, லோக்கலைசேஷன் தான் உள்ளூர் பொருளாதாரத்துக்கு வரும்போது இதெல்லாம் நடக்கும். நம்ம கொஞ்சம் நாலேஜ் தான் வளர்த்திக்கணும். நாலேஜ் வளர்த்திக்கிட்டோம்னா கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி என்னென்னா நாலேஜே பெரிய சிக்கலை போய் முடிஞ்சிருக்கு. இப்போ என்கிட்ட வர நிறைய கஸ்டமரே என்னை கேட்பாங்க, இது எப்படி நான் உங்களை நம்புறது, வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள், நான் அடுத்த முறை வந்து வாங்கிடணும்னு தோணுச்சுன்னா வாங்க. ஏன்னா என்ன தெரியாது அவங்களுக்கு, என்ன தெரியாத போது எப்படி உங்களை நம்புறதுங்கிறது தான் அவங்களுக்கு கேள்வியாக வருது. இது மக்கள் வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு அவங்களுக்குள்ளார ஏற்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் இது நடக்கும். இப்போ உங்களுக்கு ஹைப்ரிட் சீட்ஸும் ட்ரெடிஷ்னல் சீட்ஸும் அது எந்த கோட்டிங்கும் இல்லாமல் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, சேம் தான். ஒரே மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் கொண்டு வந்து நிறுத்திட்டு இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா எப்படி சொல்ல முடியாதோ அது மாதிரி தான். ஆனால் அவங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு அதெல்லாம் பார்த்து வேணால் நீங்கள் நம்பிக்கையாக போய் வாங்கி சாப்பிட்லாம். அப்படி இல்லை, எல்லாருமே ஒரு ஆர்கானிக் ஷாப்புங்கிறது நடத்துறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஒரு ஆர்கானிக் ஷாப்பு ஒரு கன்வென்ஷனல் மார்க்கெட் இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஆர்கானிக் ஷாப் நடத்துகிறாங்கன்னா ஒரு ஏரியான்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 200 பேர் குடியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எல்லாராலையும் இந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாது. அவங்க கொஞ்சமாக கொஞ்சமாக தான் வச்சுருப்பாங்க ஸ்டாக்கிங் பண்ணுறது, ஏன்னா விலை ஜாஸ்தி. இப்போ இதை செய்யணும் அப்படிங்கும் போது அவன் எவ்வளோ அங்கே வந்து சிரமப்பட்டு அந்த வேலையை செஞ்சிட்ருப்பாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அணுகணும், முதல்ல போய் பாருங்கள், பேசுங்கள். இப்போ அவங்ககிட்டேருந்து அவங்க பேசும்போதே நிறைய தகவல்கள் அவங்களுக்கு சொல்லுவாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து ரிலையபிலிட்டியை கண்டுபிடிச்சு நீங்கள் வாங்கலாம். இல்லை கேளுங்க, கேட்டிங்கன்னா அடுத்த வாட்டி நீங்கள் நம்பிக்கையாக போய் வாங்கும்போது அடுத்த வாட்டி கேட்டிங்கன்னா அவன் எங்கே இருந்தாலும் நல்ல பொருளை வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவான்.
1: எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்த உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க மேம்.
0: ரொம்ப சிறப்பாக இருந்தது. உங்கள் கேள்விகள், அதனுடைய தொகுப்பு, இது எல்லாமே வந்து மக்களுக்கும் குறிப்பாக இந்த காலேஜில் இருக்க மாணவர்கள் மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்தக்கூடிய நல்ல சிறப்பான கேள்விகள்லாம் இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த உணவு அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய தளத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இது பெரிய மாற்றத்தை அவங்க இடையிலும் கொண்டு வந்து கொடுக்கும். உங்கள் குழுவுக்கு, இந்த விஷயத்தை சிறப்பாக எடுத்துகிட்டு வந்த இந்த குழுவுக்கு மிக்க நன்றிகள்.
1: இயற்கை வேளாண்மைங்கிறது இயற்கையின் இதயத்தை இம்சைப்படுத்தாமல் செய்வதனோ, இயற்கையின் போக்கில் இணைந்து விவசாயம் செய்வதனோ, இயற்கை நூல் செயற்கையை புகுத்தாமல் இயற்கையை இதமாக அதன் போக்கில் விடுவதனோ, ரசாயனத்தை புகுத்தி இயற்கையை ரணப்படுத்தாமல் இருப்பது எப்படின்னோ நமக்கு ரொம்ப அழகா விளக்கிய செல்வி சிவகாமி அவர்களுக்கு நன்றி சொல்லி விடை பெறுகிறோம். நான் உங்க ஆர்ஜே கேத்ரின். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த நிகழ்ச்சி குறித்து கருத்துக்களை பதிவு செய்ய விரும்பினால் 044-28-33-12-62. ஐ ரிப்பீட், 044-28-33-12-62 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலும் crsmop@gmail.com, ஐ ரிப்பீட், crsmop@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கருத்துக்களை அனுப்பி வைக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: என்ன ஸ்வேதாமா, எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாளாச்சு.
1: நல்லா இருக்கேன். ஒரு புது விஷயம் பண்றேன், அதான் அதுல பிஸி ஆயிட்டேன்.
0: ஓ அப்படியா, நானும் பார்த்தேன். மொட்டை மாடியில ஏதோ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க?
1: டெரஸ் கார்டனிங் பண்றேன். மாடி தோட்டம்னு சொல்லுவாங்களே தமிழ்ல, அதான்.
0: ஓ என்ன திடீர்னு?
1: ரொம்ப நாளாவே தோணிட்டு இருந்துச்சு, நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாங்குற காய்கறிலாம் எவ்வளவு சுத்தமா இருக்கும்னு தெரியல, அதான் சும்மா டெரஸ் கார்டனிங் பண்ணலாமே யோசிச்சேன்.
0: ஓ அப்படிங்களா, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். எங்க, எனக்கும் கொஞ்சம் விவரம் சொல்லுங்க பாப்போம்.
1: நிறைய பேர் இடம் பெயர்ந்து அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இடத்துல நிறைய பேர் வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அதே கதை தான் இங்கேயும். இதனால விலைவாசிலாம் உயர்ந்து போய் போதாத குறைக்கு பருவநிலை மாற்றம் வேற, எல்லா சூழல் நம்மளே உருவாக்கிட்டு நம்மளே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்.
0: அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்?
1: நம்ம சாப்பிடுற சாப்பாடு, நம்ம சுவாசிக்கும் மூச்சு, குடிக்கிற தண்ணி எல்லாமே மாசுபட்டது. இதுல இருந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி, முடிஞ்ச வரைக்கும் நிறைய மரம் வளர்க்கணும், ஹெல்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். இது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது.
0: நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான், பட் இது என்ன விவசாய நிலம் மாதிரியா இருக்கு? நம்ம இருக்கிறது சிட்டி, அந்த மாதிரி நிலம் இங்க எப்படிங்க வரும்?
1: பண்ணலாமே. உங்க பால்கனி ஆர் டெரஸ் தான் விவசாய நிலம் நமக்கு. மொட்டமல்ல இருக்கிறது காத்து, அமைதியான சூழல், சூரிய ஒளி, இதெல்லாம் செடி வளர்க்கறதுக்கு ஏத்த விதமா இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி மன அமைதியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம சூட்டை தணிக்கும்.
0: நிஜமாலே நல்ல யோசனையாதான் இருக்கு, ஆனா இது பண்ணலாம் நிறைய நேரம் எடுக்க போல இருக்கே. நான் வேற ஆபீஸ்க்கு போகணும், என்னால எப்படி இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்?
1: இத யார் வேணாலும் பண்ணலாங்க, ஜஸ்ட் 1 hour போதும்.
0: என்ன, வெறும் 1 hour தானா?
1: ஆமா, காலையில 1:30, சாயங்காலம் 1:30 போதும். நீங்க ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ், ஷர்ப்ஸ், ஹர்ப்ஸ் 100% கலப்படம் இல்லாம உங்க கையாலே பண்ணலாம்.
0: இவ்வளவு கேட்ட அப்புறம் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? நானும் டெரஸ் கார்டனிங் பண்ண ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாக்குறேன். வர ஸ்வேதாமா.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

வணக்கம், நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடியே கிளம்ப வேண்டாம், கிரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்களுக்கும் தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேட்கறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இட் பி நைஸ். அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைப்பிடிச்சிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன இந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைப்பிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது, கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8 நமது சமுதாயம் நமது பெருமை.
1: வணக்கம் மக்களே, நான் உங்கள் RJ சுஜாதா. COVID-19 எங்கேயோ இந்த வார்த்தையை கேட்ட மாதிரி இருக்குல்ல. அட ஆமா, புயல் வேணும், ஸ்கூல் காலேஜ் லீவ்னு கொஞ்சம் பிஸியா தான் இருந்துட்டோம். நவ கமிங் பேக் டு தி டாபிக், COVID-19 தொற்று நிலை எப்படி இருக்கு? நம்ம மக்கள் எல்லாரும் வேக்சின் போட்டுக்கிட்டாங்களா? தேர்ட் வேவ் தடுக்க என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும் போன்ற நம்மோட முக்கியமான கேள்விகளை அட்ரஸ் பண்ண நம்மளோட இணைந்திருக்காரு அப்போலோ ஷைன் ஃபவுண்டேஷனோட மெடிக்கல் டீம்ஸ் ஹெட்டும் சீஃப் மெடிக்கல் ஆபிசருமான டாக்டர் ஆனந்த். டாக்டர் ஆனந்த் தன்னுடைய ப்ரீ மெடிக்கல் ப்ரோக்ராம UK மற்றும் மெடிக்கல் டிகிரியை யூரோப்லயும் முடித்தவர். இது மட்டும் இல்லாம அட்வான்ஸ் ட்ரைனிங் இன் இன்டர்னல் மெடிசன் அண்ட் எமர்ஜென்சிஸ் ஃப்ரம் மாஸ்கோ அண்ட் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க். தென் 2013 இந்தியா திரும்பி இன்டர்னல் மெடிசன் அண்ட் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்ல பல பிரபல ஹாஸ்பிட்டல்ஸ்ல பணிபுரிந்து இப்போ அப்போலோ ஷைன் ஃபவுண்டேஷனோட மெடிக்கல் டீம்ஸ் ஹெட்டும் சீஃப் மெடிக்கல் ஆபிசருமா இருக்காரு. வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: பிஃபோர் கோயிங் இன் டு தி சீரியஸ் க்வெஸ்சன்ஸ், ஒரு டாக்டரா உங்களோட நாள் எப்படி இருக்கும்? அ டே இன் யுவர் லைஃப் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
2: ரொம்ப பிஸியாவே போகும். ஆக்சுவலா அந்த 2019 எண்ட்ல இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனதுல 2020 லாக்டவுன்ல இருந்து இன்னும் ரொம்ப பிஸியாவே போயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் முக்காவாசி கேசஸ் அட்டன் பண்ணுறது எல்லாமே கோவிட் ரிலேட்டட் கேசஸ் தான் இப்போ. ப்ளஸ் இப்போ ரெய்னி சீசன்றதுனால

0: டெங்கி மலேரியா பிளஸ் வாட்டர் பார்ன் இல்னஸ் டைஃபாய்டு அதுவும் சேர்ந்து வருது. ஸோ டிபிக்கல் டே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேஷண்ட்ஸ், அப்புறம் டெலிகன்சல்டேஷன்ஸ், நிறைய பேர்னால ரொம்ப தூரத்துலேருந்து வர முடியாது, இல்லை வீட்டிலேயே சிக்க இருப்பாங்க. சம்டைம்ஸ் கோவிட் ரிலேட்டட் சிம்டம்ஸாக இருந்ததுன்னா அவங்க வெளியில் வர்றது அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லாததுனால இப்போ டெலிகன்சல்டேஷன் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. ஸோ வீட்டில் இருந்தே டாக்டர் மூலியக்கிட்ட பேசிட்டு ஃபோனில், ஸோ அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க்காக இருந்ததுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிடுவோம், இல்லைனா வீட்டிலே என்னென்ன மருந்து எடுக்கணும், ஸோ எவ்வளோ ரெஸ்ட் எடுக்கணும், எப்போ ரிவ்யூக்கு வரணும் அதெல்லாம் சொல்லிட்டு, ஸோ அதுலேயே நாள் போயிடும். காலையில் ஆரம்பிச்சோம்னா எப்படியோ தூங்கிறதுக்கு சாப்பிட்றது 10 மணி 11 மணி ஆயிடும்.
1: ஸோ ஸ்டார்டிங் டேல இருந்து பேஷண்ட்ஸ் பார்க்கறது மட்டும் இல்லாமல் டெலி கன்சல்டன்சிஸும் கொடுக்கறதுனால இட் ஹஸ் பீன் மோர் ஹெக்டிக் அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குற மாதிரி.
0: கண்டிப்பாக
1: கோவிட் 19 தொற்றானது பேண்டமிக்லேருந்து எண்டமிக் ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. பட் இந்த ஹோல் பேண்டமிக் டு எண்டமிக் சைக்கிளை பற்றி விவரிக்க முடியுமா சார்?
0: ஓகே, ஸோ ஒரு டிசீஸ் இப்போ புதுசாக ஒரு பாப்புலேஷனில் வருதுன்னா அது வந்து இட் இஸ் அன் எபிடமிக். எபிடமிக்ன்றது ஒரு நார்மலாக இருக்க ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரிலேயோ ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷன்லேயோ சடனாக ஒரு சிம்டம்ஸ் தென்படுது, ஒரு புது அறிகுறி. அது ஒரு புது டிசீஸாக இருக்கலாம், வைரல் ஃபீவராக இருக்கலாம், இல்லை வேறு கண்ட்ரீஸில் இருக்க டிசீஸ் தொற்று மூலயமா இங்கே வந்திருக்கலாம். சடனாக நம்பர் ஆஃப் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா விச் எவர் டிசீஸ் இட் மேபி, அது வந்து இட் இஸ் அன் எபிடமிக். ஸோ அந்த எபிடமிக் வந்து உலகம் ஃபுல்லாக பரவச்சு, டூ டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், கான்டினென்ட், ஆல்மோஸ்ட் அக்ராஸ் த வேர்ல்டு பரவச்சுன்னா அது பேர் வந்து பேண்டமிக். ஸோ இந்த பேண்டமிக் வந்து உலகம் ஃபுல்லாக இருந்துட்டு ஒரு ஃபியூ இயர்ஸில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு எண்டமிக்காக மாறிடும். எண்டமிக்ன்றது இந்த டிசீஸ் வந்து முக்கால்வாசி பாப்புலேஷனில் அந்த சரௌண்டிங்கில் அப்படியே இருக்குது, பட் இட் இஸ் நாட் வெரி சிவியர், இட் இஸ் கண்டெயின்ட். அதாவது ரொம்ப சிவியராக சிம்டம்ஸ் போகலை, ஆனால் அதோட ப்ரிவலன்ஸ் வந்து ஒரு இடத்துல இருக்குது, அது வந்து எண்டமிக். ஸோ பேண்டமிக் டு எண்டமிக் பார்த்தீங்கன்னா இட் வில் டேக் சம் ஃபியூ இயர்ஸ், சில வருஷங்கள் ஆகும். ஸோ கோவிடை பொறுத்தவரை எக்ஸாக்டாக எவ்வளோ டைமுன்னு சொல்ல முடியாது, மேபி 3 இயர்ஸ், மேபி 5 இயர்ஸ். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியா எடுத்துக்கோங்க, இட் இஸ் எண்டமிக் டு சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. டெங்கி எடுத்துக்கோங்க, இட் இஸ் எண்டமிக் டு சர்டன் பார்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தில் எல்லாம் பேண்டமிக்காக இருந்தது தான், இப்போ வந்து இட் இஸ் ஸ்டில் ப்ரிவலண்ட், அது வந்து எண்டமிக்னு சொல்லுவாங்க. ஸோ கோவிடை பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்ட் டைம் தெரியல, இட் மே டேக் ஃபியூ இயர்ஸ் டு பி எண்டமிக். ஸோ வி கான்ட் சே ரைட் நவ்.
1: ரொம்ப நன்றிகள் சார். அடுத்தது வந்து என்னன்னா, இன்னைக்கும் மக்கள் வந்து இம்யூனிட்டி இருந்தால் தொற்றிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோஸ் வேக்சின் கூட போடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வேக்சின் போட வேண்டிய அவசியம் என்ன சார்?
0: ஸோ இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு உடம்புக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் இம்யூனிட்டினே எடுத்துப்போம். ஸோ இம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா எப்படி உடம்புக்கு இம்யூனிட்டி கிடைக்கிது, ரெண்டு வழி இருக்குது மெயினாக. ஒன்று வந்து இப்போ கோவிட் வந்துட்டு போனவங்களுக்கு இம்யூனிட்டி கண்டிப்பாக வரும், ஏன்னா இது வந்து போஸ்ட் இன்ஃபெக்ஷன் இம்யூனிட்டி. ரெண்டாவது வந்து கோவிடே வராதவங்க, பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தி பீப்புள், அவங்களுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் எடுத்து முடிச்சுட்டு இம்யூனிட்டி வரும். ஸோ ரெண்டு வித மூலியமாக இம்யூனிட்டி வரலாம், போஸ்ட் டிசீஸ் ஒன்று, போஸ்ட் வேக்சினேஷன் ஒன்று. ஸோ போஸ்ட் டிசீஸ் கோவிட் இம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இட் மே லாஸ்ட் ஒன்லி ஃபார் ஒரு 6 to 8 months தான் இருக்கும். இப்போ ரிசர்ச் பிரகாரம், லேட்டஸ்ட் டேட்டா பிரகாரம் ஒரு 8 months மேலே இந்த டிசீஸ்க்கு அப்புறம் வர இம்யூனிட்டி இருக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான், டவுட் தான். அதுக்காக தான், சின்ஸ் திஸ் இஸ் நாட் அ பர்மனன்ட் இம்யூனிட்டி, அதுக்காக தான் வேக்சின் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஏன்னா டிசீஸ் வந்து இம்யூனிட்டி இருந்தவங்களும் கரெக்ட் தான், ஆனால் இந்த இம்யூனிட்டி வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ வேக்சின் எடுத்துகிட்டு இம்யூனிட்டி வந்து இன்னும் ரொம்ப நாள், எக்ஸாக்ட் எவ்வளோ நாள் இருக்கும் தெரியாது, பட் இன்னும் கண்டிப்பாக மேபி மோர் தன் இயர், மோர் தன் 2 இயர்ஸ். ஸோ எக்ஸாக்ட் டைம் தெரியாது, பட் ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதுக்காக தான் டிசீஸ் வந்தவங்களுக்கு கூட வேக்சினேஷன் எடுக்கணும்னு கம்பல்சரியாக சொல்கிறது. இந்த இம்யூனிட்டி இட் வில் லாஸ்ட் மோர் லாங்கர் கம்பேர்ட் டு த டிசீஸ் இம்யூனிட்டி.
1: அடுத்ததாக ரெண்டு டோஸுமே ஒரே வேக்சின் போடணும் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பின்னணி பற்றி சொல்ல முடியுமா சார்?
0: கோவிட் வேக்சின் வந்து உலகம் ஃபுல்லாக நிறைய டைப்ஸ் இருக்குது, நிறைய பிராண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கோவேக்சின், கோவிஷீல்ட், ஸ்புட்னிக், ஃபைசர், மாடர்னா, சைனோவேக், அந்த மாதிரி நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. ஒரு ஒரு கண்ட்ரியும் எந்தெந்த வேக்சின் சூஸ் பண்ணோன்னு இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கவர்மெண்ட்ஸ் டிசிஷன். ஸோ இந்தியாவில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 வேக்சின்ஸ் இருக்குது, கோவேக்சின், கோவிஷீல்டு அண்ட் ஸ்புட்னிக், எல்லாருக்குமே கொடுத்துட்டு வராங்க. ஸோ அந்த வேக்சினோட இன்க்ரீடியன்ட், அதாவது கண்டென்ட், ஒரு ஒரு வேக்சினும் ஒரு ஒரு முறையில் தயாரிச்சிருப்பாங்க. இப்போ கோவிஷீல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ வைரல் வெக்டார் வேக்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வைரஸ் மாதிரியே இருக்க ஒரு இன்னொரு வைரஸ், அடினோ வைரஸை வந்து அந்த வேக்சினில் செலுத்தி அதை பாடிக்கு வந்து செலுத்துறது, இட் இஸ் அ வேக்சின். கோவேக்சின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கில்டு கோவிட் வேக்சின், இந்த கோவிட் வைரஸையே கில் பண்ணிட்டு இன்ஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த வேக்சின் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஒரு வேக்சின் ஒரு ஒரு டைப், பட் அட் எண்ட் ஆஃப் த டே இப்போ வேக்சினோட ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது உடம்புல செலுத்தின உடனே இட் வில் கிரியேட் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது அந்த பாடி செல்ஸோட சண்டை போட்டு தட் வில் லீட் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் உருவாகும். அந்த ஆன்டிபாடிஸ் தான் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ வேக்சின் போட்டவங்களுக்கு கோவிட் வராதுன்னு சொல்லவே முடியாது, அது தப்பு. நோ வேக்சின் இஸ் 100% எஃபிஷியன்ட் இன்க்ளூடிங் கோவிட் வேக்சின். இதனால தான்
1: வேக்சின் எடுத்தா கூட we have to follow the normal precautions. வேக்சின் அவசியம் பத்தி நிறைய சொல்லிட்டீங்க சார். ஆனா வேக்சின் சுத்தி இன்னைக்கும் பல ரூமர்ஸ் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா, வேக்சின் எடுத்துக்கிட்டா அது டிஎன்ஏவை ஆல்டர் பண்ணிடும், ஃபர்டிலிட்டி அண்ட் பிரெக்னன்சியை பாதிக்கும், மற்றும் மென்ஸ்ட்ரேட்டிவ் பெண்கள் வேக்சின் எடுத்துக்கிட்டா உடம்பு வீக் ஆயிடும், இப்படிலாம் சொல்லி நிறைய மெத்ஸ் இருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: வேக்சினோட ஒரே வேலை உடம்புல செலுத்தின பிறகு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது செல்ஸோட சண்டை போட்டு இந்த கோவிட்க்கு எதிரான ஆன்டிபாடிஸை உண்டாக்கும். இந்த வேக்சினோட ஒரே வேலை இதுதான். ஸோ நார்மலாக மருந்து சாப்பிட்றவங்க, மற்ற கோமாபிடிட்டி அதாவது சுகர், பிபி, ஆஸ்துமா, கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, நான் ரெகுலராக மெடிசன்ஸ் எடுக்கிறேன், இந்த வேக்சினும் எடுக்கலாமா, இந்த மெடிசன்ஸ்க்கும் வேக்சினுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, நான் நார்மலாக சாப்பிட்ற மெடிசன் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா, லேடிஸ் டியூரிங் மென்சஸ் இந்த வேக்சின் எடுக்கலாமா, பிரெக்னெண்டாக இருக்கவங்க எடுக்கலாமா, ஃபீடிங் மதர்ஸ் எடுக்கலாமா, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த வேக்சினுக்கும் மற்ற நார்மல் ருட்டீனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ வேக்சினை யார் வேணாலும் எடுக்கலாம். ஸோ முன்னாடி வந்து கொஞ்சம் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் வேக்சின் கொடுக்க ஆரம்பித்தப்போ இந்த மாதிரி ரொம்ப ப்ரெக்னென்ட் லேடிஸ் ஃபீடிங் மதர்ஸ்க்கெலாம் ஸ்டார்டிங்கில் கொடுக்கல, அதுக்கப்புறமா தான் ஐசிஎம்ஆர் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எனிபடி தோஸ் ஆர் ஈவன் ப்ரெக்னென்ட் feeding mothers, anybody can take a vaccination. So especially in the comorbidities, அதாவது ஆல்ரெடி சஃபரிங் ஃப்ரம் சம் அதர் டிசீஸ், சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க முக்கியமாக இதை கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஸோ ரெகுலர் மெடிசன்ஸ் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலாம், வேக்சினையும் தாராளமாக எடுக்கலாம். ஸோ ட்யூரிங் மென்சஸ் டைம் யூ கேன் டெஃபினெட்லி டேக் த வேக்சின். ஸோ இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அதனால் போட்டு குழப்பிக்க வேண்டாம்.
1: ரூமர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டிங்க சார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, லைக் ரூமர்ஸ்னு சொல்கிறத விட ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா அது மிஸ்இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்கு, எல்லாம் நம்பிட்டும் இருக்காங்க. அதாவதுன்னா வேக்சின் எடுத்துக்கிட்டா பிளட் கிளாட் ஆகுது, இதுதான் கொஞ்சம் மாசங்கள் கடுத்து ஹார்ட் அட்டாக் இல்லை கார்டியாக் அரெஸ்ட் ஏற்படுறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருக்குன்னு நம்புறாங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை, இல்லை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் என்ன சார்?
0: ஸோ வேக்சினேஷன் தடுப்பூசியம் மற்றும் அந்த கோவிடை பொறுத்தவரை ஆரம்பிச்சதுலேருந்தே நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பரவிட்டு இருக்கு, எஸ்பெஷலி இன் சோஷியல் மீடியா. அதை நிறைய பேர் வந்து அதுக்கு பார்த்து காது கொடுத்து அதை வந்து பரப்புறாங்க, இது ஒரு தப்பான விஷயம். ஸோ கோவிட் ப்ளஸ் வேக்சினேஷன் பொறுத்தவரை எப்போவுமே இந்த ட்ரஸ்டட் சோர்சஸ் அதாவது ஃப்ரம் ஐசிஎம்ஆர், டபிள்யூஹெச்ஓ, இல்லை மெடிக்கல் அத்தாரிட்டி, இல்லை ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னாங்கன்னா அதை மட்டுமே நம்பினா இன்னும் நல்லது. ஏன்னா நிறைய பேர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, இதெல்லாம் நம்ப வேண்டாம், அனாவசியமாக ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஸ்டேட் வந்து அது உருவாக்கும். ஸோ அந்த ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனுக்குலாம் காது கொடுக்காதீங்க. ஸோ வேக்சின்ஸை பொறுத்தவரை இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப், எனிபடி கேன் டேக் இட்.
1: சார், வேக்சின் ஒரு வேக்சின் தயாரித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர ரிசர்ச், ட்ரையல், அப்ரூவல்னு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த ஸ்டேஜஸை முடிக்க சராசரியா எவ்வளோ டைம் எடுக்கும்? இந்த ஆவரேஜ் டைம் ஃப்ரேம்ல இருந்து எவ்வளோ குறைந்த டைம்ல கோவிட் 19 வேக்சின் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு? இதனால வேக்சினோட எஃபெக்டிவ்னஸ்ல ஏதேனும் குறை இருக்குமா? ஒரு சில மக்கள் நினைக்கிறாங்க, இது பற்றி உங்களோட பார்வை என்ன சார்?
0: கோவிட் வேக்சின் மட்டும் கிடையாது, எனி வேக்சின் இஃப் யூ டேக், அதுக்கு வந்து இந்த வேக்சின் ஒரு பாப்புலேஷன்ல மக்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் கவர்மெண்ட் வில் கிவ் அப்ரூவல் ஃபார் அ வேக்சினேஷன், நாட் ஒன்லி ஃபார் கோவிட் வேக்சின். ஸோ இதுதான் பாதுகாப்பு பரிசோதனைகள்னு சொல்லுவாங்க, ப்ரீ கிளினிக்கல் அண்ட் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ இப்போ ஒரு டிசீஸ் பாப்புலேஷனில் ஸ்ப்ரெட் ஆகுது, அதுக்கு வேக்சின் தயாரிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேக்சின் ப்ரிப்பரேஷன் லேபில் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸில் ரெடி ஆகிட்ட உடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்றது ஹியூமன் பாப்புலேஷனில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட் வில் பி டெஸ்டட் ஆன் ஆனிமல்ஸ் ஃபஸ்ட். ஸோ அந்த அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேக்சின் பாதுகாப்பாக இருக்கா, அது ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது கொடுக்குதா, இந்த வேக்சின் கொடுத்துற அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அதாவது அந்த பாடி ரியாக்ஷன் டு த வேக்சினேஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தால்தான் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வில் ஸ்டார்ட். கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ன்றது ஹியூமன் வாலண்டியர்ஸ், அது வந்து ஸ்டேஜ் ஒன், ஸ்டேஜ் டூ, ஃபேஸ் த்ரீ, மூணு ஸ்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஒரு 100 around 80 to 100 ஹியூமன் வாலண்டியர்ஸ் மேலே அந்த வேக்சின் போட்டுட்டு எல்லாம் பாதுகாப்பாக இருக்கா எல்லாமே நோட் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருந்ததுன்னா இட் வில் கோ டு ஃபேஸ் டூ அண்ட் ஃபேஸ் த்ரீ. ஃபேஸ் த்ரீன்றது ஒரு வேக்சின் வெளியில மக்களுக்காக கடைப்படுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேஸ், ஃபேஸ் த்ரீ. ஏன்னா ஃபேஸ் த்ரீல வந்து ஆயிரக்கணக்கான ஹியூமன்ஸ்க்கு வந்து இந்த பீப்புளுக்கு வந்து இந்த வேக்சினேஷன் போட்டு ஒரு மேஜர் டேட்டா வந்து எடுப்பாங்க. ஸோ பப்ளிக்ல மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் இந்த வேக்சின் செலுத்தின உடனே அது ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஒரு மாஸ் இம்யூனிட்டி வருதா, இந்த வேக்சினுக்காக எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் வருது, எவ்வளோ பேர் வந்து ப்ராப்ளம்ஸ் ரிப்போர்ட் பண்றாங்க, இதெல்லாமே நோட் பண்ணிட்டு எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தால்தான் அது ஃபைனலாக பப்ளிக்கோட யூஸ்க்கு வந்து அப்ரூவலே கிடைக்கும். இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த வேக்சின் சரியில்லை, இம்யூன் ரெஸ்பான்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த வேக்சினுக்கு, நாட் ஒன்லி கோவிட் வேக்சின், எந்த வேக்சினுக்குமே பர்மிஷன் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இட் இஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே மேண்டேட்ரி, அதாவது 100% ஒரு வேக்சின் வர்றதுக்கு முன்னாடி பண்ணியே ஆகணும், நோ எக்ஸ்கியூசஸ். ஸோ அதனால் கோவிட் பொறுத்தவரை இதெல்லாம் முடிச்சுட்டு தான் பப்ளிக் யூஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாருக்கும் இந்த வேக்சின் எடுக்கிறது பாதுகாப்பானது தான். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் போட்டு குழப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த பிளட் கிளாட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நியூஸ் அண்ட் ரிசர்ச் வந்து இந்த எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் கோவிஷீல்டு வேக்சினேஷன். கோவிஷீல்டுன்றது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ராஜெனிகா லேப்ஸும் சேர்ந்து தயாரித்த ஒரு வேக்சின், கோவிஷீல்டு வேக்சின். இட்ஸ் அ வைரல் வெக்டார் வேக்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேக்சின் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ரிசர்ச்சில் வந்து சில பேருக்கு பிளட் கிளாட் வருதுன்னு ஒரு நியூஸ் அறிக்கை வந்தது. நாட் ஒன்லி இயர் இன் ஆர் கண்ட்ரி, சம் கண்ட்ரிஸ் இன் யூரோப், யூகே, அதெல்லாம் கூட வந்தாங்க. ஸோ இந்த பிளட் கிளாட்டோட சைடு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாகவே வேக்சினுக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், எல்லா வேக்சினுக்குமே சரி, தலைவலி, காய்ச்சல், உடம்பு வலி, வயிற்று வலி, அந்த மாதிரி சில நாட்கள் இருந்து தானாக போயிடும். இந்த மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் லைக் திஸ் இந்த பிளட் கிளாட் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர். லட்சத்தில் ஒருத்தருக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதுவும் வாய்ப்பு தான் இருக்குது, கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். இந்த பிளட் கிளாட் ஸோ வேக்சின் போட்டு முடிச்சுட்டு சில அறிகுறிகள் தென்பட்டால், அதாவது மூச்சுவிட கஷ்டமாக இருக்குது, நடக்கும் போது கை கால் வலிக்குது, என்னால் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அடிக்கடி தலை வலிக்குது, இந்த மாதிரி வேக்சின் போட்டு முடிச்சுட்டு ஒரு வாரமாக ரொம்ப நாளாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு தடவை டாக்டர் பார்க்கணும். பட் பிளட் கிளாட் இந்த சைடு எஃபெக்டை பொறுத்தவரை யாரும் வரி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இது வந்து இட்ஸ் அ வெரி வெரி வெரி ரேர், வெரி வெரி ரேர் அக்கரன்ஸ், ஒன் இன் அ மில்லியன் வந்ததுன்னா அதுதான். ஸோ அதனால் டோன்ட் வரி அபவுட் திஸ் பிளட் கிளாட் இஷ்யூ. வேக்சின், எவ்ரி திங் இஸ் சேஃப் டு டேக் ஃபார் எவ்ரி ஒன்.
1: ரொம்பவும் அழகாக எல்லா ரூமர்ஸ்க்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் அகைன் அடுத்த க்வெஸ்சன்லையும் சொல்லிட்டீங்க சார். இப்போ என்னன்னா, ரெண்டு வேக்சின் எடுத்துக்கிட்டோம், நான் இதுக்கப்புறம் கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர்ஸ் ஆனால் வேறுங்க மாஸ்க், சானிடைசிங் ஹேண்ட், சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் ஃபாலோ பண்ண வேணாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ இது குறித்து நீங்கள் ஒரு டாக்டராக என்ன டேக் சொல்லுவீங்க சார்?
0: ஸோ நம்ம கண்ட்ரியில் கிடைக்கக்கூடிய எல்லா வேக்சினுமே இட் இஸ் அ டூ டோஸ் வேக்சினேஷன், அதாவது ரெண்டு டோஸுமே எடுத்தால்தான் ஒரு கம்ப்ளீட் இம்யூனிட்டி கிடைக்கும். ஒரு சிங்கிள் டோஸில் வந்து ஃபுல் இம்யூனிட்டி கிடைக்காது. அதனால ஃபஸ்ட்டு வேக்சின் எடுக்கிறவங்க அந்த ஃபுல் ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணணும், அதாவது ரெண்டு டோஸுமே எடுக்கணும். இந்த ரெண்டு டோஸுமே ஏன் ஒரே வேக்சினை எடுக்கணும்னு கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஒரு வேக்சினும் ஒரு ஒரு டைப் இன்கிரீடியன்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வேக்சின் எடுத்தோடனே உடனே ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிரியேட் ஆகி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதே வேக்சினை செகண்ட் டைம் எடுத்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இன்னோவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ யில் பி ஹேவிங் மோர் ஆன்டிபாடிஸ் ப்ரொடக்ஷன். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வேக்சின் எடுத்துட்டு செகண்ட் டைம் இன்னொரு வேக்சின் எடுத்திங்கன்னா, அந்த செகண்ட் நியூ வேக்சினை வந்து பாடி எந்த அளவுக்கு என்கவுண்டர் பண்ணோம், அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ வேகமாக இருக்கும், அதுக்கான டேட்டா இல்லை. ஏன்னா முக்கால்வாசி இப்போ நடக்கிற ரிசர்ச் எல்லாமே இந்த கோவிட் வைரஸ் எப்படி டேக்கிள் பண்ணலாம், என்ன மருந்து யூஸ் பண்ணலாம், எப்படி வேக்சின்ஸை மோர் எஃபிஷியன்ட் ஆக்கலான்றதுக்காக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரிசர்ச் இப்போதைக்கு ஆகுறதில்ல, பட் சைட் பை சைட் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஆஸ் பர் கவர்மெண்ட் மேண்டேட்ரி டேட்டா அண்ட் ப்ரோட்டோக்கால், வேக்சின் எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு டோஸும் செகண்ட் டோஸும் ஒரே வேக்சின் எடுத்தாங்கன்னா நல்லது, மோர் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது அந்த நோயை எதிர்த்து சண்டை போடக்கூடிய தன்மை உடம்புக்கு வலுவாக நிறையவே கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரே வேக்சின் எடுக்கிறதுக்காக இன்சிஸ்ட் பண்ணுறது.
1: சார், வேக்சின் எடுத்துக்கிட்ட பிறகும் கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர்ஸை எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், ஏன் ஃபாலோ பண்ணணும்?
0: எந்த வேக்சின் எடுத்தாலுமே நோ வேக்சின் இஸ் 100% எஃபிஷியன்ட், இன்க்ளூடிங் கோவிட் வேக்சினேஷன். அது ஓரளவுக்கு தான் பாதுகாப்பு தரும். வேக்சின் போட்டாலே கண்டிப்பாக எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா திருப்பி கோவிட் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால வேக்சினேஷன் எடுத்தவங்களும் சரி, கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் ஃபாலோ பண்ணாதான் ஓரளவுக்கு இந்த டிரான்ஸ்மிஷன், அதாவது தொற்றை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைக்க முடியும். ஏன்னா இது வந்து இட்ஸ் ஏரோசால் டிசீஸ். ஸோ வேக்சின் எடுத்தவங்களுக்கு இம்யூனிட்டி கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கும் கோவிட் வராதுன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்ஸ் ஆனால் கோவிட் வரும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் எடுத்தவங்களுக்கும் எடுக்காதவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ ரெண்டு பேருமே சப்போஸ் கோவிட்ல எஃபெக்ட் ஆனாங்கன்னா, வேக்சின் போட்டவங்க வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரிகவர் ஆகிடுவாங்க வித் வெரி மினிமல் சிம்டம்ஸ். கொஞ்ச நாளைக்கு ஃபீவர், காஃப், கோல்டு, ஹெட் ஏக்னு வந்துட்டு ஒரு ஃபியூ டேஸ் மேக்ஸிமம் ஒன் வீக்ல தானே போயிடும். ஆனால் வேக்சின் எடுக்காதவங்களுக்கு இட் மே பர்சிஸ்ட் ஃபார் மோர் டைம், ஒரு 10 நாளோ இல்லை ஒன் மோர் தென் அ வீக் கூட அவங்க சஃபர் ஆகலாம், ப்ளஸ் அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வேக்சின் போட்டவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியது, கோவிட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் வெரி ரேர் அண்ட் ரொம்ப கம்மி. அதனால தான் இட் வில் கிவ் அன் அட்வான்டேஜ் டு ஃபைட் ஓவர் திஸ் வைரஸ் இந்த பாடி. ஸோ வேக்சினேஷன் கண்டிப்பாக அபவ் 18 இயர்ஸ் எல்லாருமே எடுத்துக்கிறது நல்லது.
1: சார், இன்னைக்கு COVID-19 மெல்ல மெல்ல கேசஸ் ஒரு ஒரு ஸ்டேட்லையும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் மருத்துவமனையும் கூட தேர்ட் வேவ் குறித்து ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த தேர்ட் வேவை டேக்கிள் பண்ண மருத்துவத்துறையும் மக்களும் எடுக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன?
0: ஸோ இந்த செகண்ட் வேவ் ரொம்பவே அதிகமாக இருந்தது லாஸ்ட் இந்த எஸ்பெஷலி இந்த ஏப்ரல், மே, ஜூன் இயரில். ஸோ இந்த தேர்ட் வேவ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அறிகுறிகள் தென்படுதுன்னு நிறைய அறிக்கைகள் ரிசர்ச் வந்தது. ஆனால் தேர்ட் வேவ் செகண்ட் வேவை கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு கேசஸ் ஏறலை, ஏன்னா அந்த கண்டெயின் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் வேக்சினேஷன் வந்து நிறைய பேருக்கு போட்டதுனால அதுவும் ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த டிரான்ஸ்மிஷனை கம்மி பண்ணுறதுனால. ஸோ எப்படி நம்ம ப்ரிகாஷன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து வேக்சினேஷன் தான். ஸோ 18 இயர்ஸ் அண்ட் அபவ் யார் யார் முடியுதோ தாராளமாக வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ஒரு ஹர்ட் இம்யூனிட்டி, அதாவது ஒரு கண்ட்ரியில் மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் வேக்சினேஷன் எடுத்துட்டாங்கன்னா, தட் இட் செல்ஃப் வில் கிரியேட் அ ஹர்ட் இம்யூனிட்டி அமாங் பாப்புலேஷன். அதுவே இந்த தொற்று பரவறதுக்கு ரொம்பவே குறைக்கும். பிளஸ் வேக்சினேஷன் அண்ட் கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர். இப்போ யாருக்காவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வெளியில் போகாதீங்க, ரொம்ப க்ரௌடட் பிளேசஸ் வேண்டாம், ஏன்னா உங்ககிட்ட மற்றவங்களுக்கு பரவறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்டம்ஸ் ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் ஒரு தடவை டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தேவைப்பட்ட ஐசோலேஷன் வீட்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டலையோ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ யாருக்காவது இந்த காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, வாந்தி, டயரியா இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது தென்பட்டதுன்னா, அப்புறம் வறட்டு இரும்பல் இருந்ததுன்னா ஒரு எங்கேயும் வெளியில் வராமல் ஒரு 2-3 days வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு எல்லாம் சரியான அதுக்கப்புறம் வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது. ஸோ சின்ன சின்ன விஷயம் தான், பட் இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச். ஸோ வேக்சினேஷன் ப்ளஸ் கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் எவ்வளோக்கு முடியுமோ ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த தொற்று பரவுறதுலேருந்து நிறைய ரொம்பவே நம்மளை பாதுகாக்க முடியும்.
1: கோவிட் 19 தொற்று சீக்கிரம் பாதிக்கக்கூடிய அபாயம் எல்டர்லி பீப்புளுக்கு இருக்குன்னு சொல்லி முதல் வேவ்ல இருந்தே எச்சரிக்கை செய்து அதுக்கான ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா செகண்ட் வேவின் போது நிறைய மிடில் ஏஜ் பீப்புளும் பாதிக்கப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன டாக்டர்?
0: ஸோ கோவிட் வந்து எல்லாருமே எஃபெக்ட் பண்ணும். குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் சில்ட்ரன், யங் அடல்ட்ஸ், மிடில் ஏஜ் பீப்புள், ஓல்டர் பீப்புள், யாருமே இவங்களுக்கு தான் வரும், அவங்களுக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. யாரெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஸோ ரிஸ்க் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பீப்புள் அபவ் 55-60 years ஆஃப் ஏஜ், எல்டர்லி பீப்புள். ஏன்னா சில பேருக்கு வந்து நிறையவே கோமாபிடிட்டி, அதாவது ஆல்ரெடி சம் பீப்புள் மேபி சஃபரிங் ஃப்ரம் பிபி, சுகர், ஆஸ்மா, அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். ப்ளஸ் ஆஸ் ஏஜ் கோஸ் பை கொஞ்சம் வயசு ஆக ஆக 60-70 வயசில் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ஆஸ் இட் வாஸ் இன் 20-30 years old. ஸோ இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் இதுவாக தான், கம்மியாக தான் இருக்கும் அவங்களுக்கு இம்யூனிட்டி. அந்த அளவுக்கு சின்ன வயசில் இருக்க மாதிரி இம்யூனிட்டி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து ரிஸ்க் கேட்டகரின்னு சொல்லுவாங்க, எஸ்பெஷலி வித் கோமாபிடிட்டிஸ் அண்ட் அபவ் 60-70 years ஆஃப் ஏஜ். ஸோ இவங்க இன்னும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஒன்று வேக்சினேஷன் போட்டுட்டு, ஸோ ரொம்ப க்ரௌடட் ஏரியாஸ் எக்ஸ்போஸ் ஆகிறது, ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப போகிறது, வெளியில் மாஸ்க் இல்லாமல் போகிறது, அது வந்து இன்னும் முக்கியமான காரணம். ஏன்னா இது வந்து காற்றில் பரவக்கூடிய தொற்று நோய், இரும்பல் தும்பல் மூலிமா அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் மூலிமா பரவுது. ஸோ ஒரு கரெக்டாக மாஸ்க் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒருத்தர் பக்கத்தில் இரும்பினால் கூட உங்களுக்கு அந்த தொற்று வர்றது ரொம்பவே கம்மி பர்சன்டேஜ். அதுதான் மாஸ்கோட ஒரு ப்ரொடெக்ட் பண்ண உங்களை. ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நோ நீட் டு வரி. ஸ்டில் ஏஜ்னால அந்த கோமாபிடிட்டிஸ்னால தே ஸ்டில் பிலாங் டு த ரிஸ்க் கேட்டகரி, அவ்வளோதான். பட் ஸ்டில் தே கேன் ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் ஃப்ரம் த டிரான்ஸ்மிஷன்.
1: சார், இப்போ நீங்களே சொன்னீங்க யாரெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இல்லை சில்ட்ரன் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணும் சார்?
0: ஸோ பசங்க வந்து ரொம்ப வெளியில் வர்றது இல்லை, பட் எல்டர்ஸ் கூட்டிகிட்டு வந்தால், இப்போ எல்டர்ஸ் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டு வரவங்க அவங்க ஆஃபீஸில் இல்லை டியூரிங் கம்யூட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுத்துகிட்டு ரொம்ப க்ரௌடட் பிளேசஸில் வீட்டுக்கு வரும்போது எக்ஸ்போஸ் ஆகிட்டு வந்து கொடுக்கறது தான் சில்ட்ரனுக்கு. ஸோ ரொம்ப பசங்க வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு, டிசீஸ் பாசிட்டிவாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் இது தான், வீட்டில் இருக்கவங்க வெளியில் போயிட்டு வர்றது. ஏன்னா அவங்க வெளியில் போகிறது ரொம்பவே ரேர். பட் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்டர்ஸை கம்பேர் பண்ணும் போது இந்த தொற்று வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியல. மைல்டு சிம்டம்ஸ் லைக் ஃபீவர், ரன்னிங் நோஸ், பாடி பெயின், மசில் பெயின் வந்துட்டு தே டென் டு ரிகவர் மோர் ஃபாஸ்டர். ஸோ எல்டர்ஸை விட இவங்க சீக்கிரமாக ரிகவர் ஆகிடுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு வந்து அந்த ஏசி ரிசெப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து நார்மலாக எல்லாருக்கும் லங்ஸில் இருக்கும் முக்கியமாக. அந்த ரிசெப்டர்ஸ் தான் இந்த வைரஸ் வந்து போய் செட்டில் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுது. அந்த ரிசெப்டர்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே கம்மி, எல்டர் பீப்புள் அந்த க்ரோ ஆக ஆக தான் அது அதிகமாகும். ஸோ இதனால ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் அஃபெக்ட் ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அப்படியே அஃபெக்ட் ஆனாலும் எல்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது சீக்கிரமாகவே ரிகவர் ஆகிடுறாங்க. வெரி ஃபியூ சில்ட்ரன் நீட் ஹாஸ்பிட்டலைசேஷன். சம் சில்ட்ரன் வந்து தே டென் டு கோ இன் டு காம்ப்ளிகேஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் கோவிட். அவங்களுக்கு தான் இந்த ஹாஸ்பிட்டல் சப்போர்ட், ஆக்சிஜன் சப்போர்ட்லாம் தேவைப்படும். பட் முக்கால்வாசி மெஜாரிட்டி ஆஃப் த சில்ட்ரன் அப்படியே கோவிட் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்தாலும் ஹோம் ஐசோலேஷன் இஸ் மோர் தென் இனஃப் அண்ட் சீக்கிரமாவே ரிகவர் ஆயிடுறாங்க. சோ அதனால சில்ட்ரன் பத்தி வரி பண்ணவே வேண்டாம்.
1: இன்னைக்கு பல கண்ட்ரீஸ்லயும் புது புது வேரியன்ட்ஸ் பரவுவதா நியூஸ் வெளியாயிட்டு இருக்கு. வேரியன்ட்ஸ்னா என்ன? இந்த வேரியன்ட்ஸால் ஏற்படக்கூடிய தொற்றிலிருந்து தப்பிப்பது எப்படி? அது மட்டும் இல்லாம இந்த புது வேரியன்ட்ஸ் எதிர்த்து நம்ம போட்டிருக்க வேக்சின் செயல்படுமா? இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்?
0: சோ வேரியன்ட்ன்றது இப்போ 2020 ஏர்லியில் வந்து ஃபஸ்ட் அவுட் பிரேக் ஆஃப் கோவிட் வைரஸ் நம்ம கண்ட்ரியில் இருந்தது, அது ஃபஸ்ட் வேவ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரிஜினல் கோவிட் வைரஸோட மியூட்டேட்டட் காப்பீஸ், அதாவது உருமாறின காப்பீஸ் தான் இந்த வேரியன்ஸ் எல்லாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட், ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க, அது ஒரு 10 copies ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க, அந்த காப்பீஸ் எல்லாம் இட் இஸ் கால்ட் வேரியன்ஸ். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து இட்ஸ் த ஒரிஜினல் வைரஸ். ஸோ இந்த வேரியன்ஸ் எல்லாமே அந்த காப்பி ஆஃப் த ஒரிஜினல் வைரஸ். பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வேரியண்ட்டுக்கும் ஒரு உருமான தன்மை இருக்குது. இது வந்து மியூட்டேஷன் சொல்லுவாங்க. நார்மலாக வைரஸை வந்து மரபணு மூலியமாக ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம், டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஸோ கோவிட் வைரஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்என்ஏ வைரஸ். ஸோ ஆர்என்ஏ வைரஸ்க்கு நேச்சுரலாகவே டிஎன்ஏ வைரஸ் கம்பேர் பண்ணும் போது அந்த உருமாறுற தன்மை, தன்னைத்தானே உருமாத்திக்கிற தன்மை அதிகமாகவே இருக்குது. ஸோ அது அங்கே அந்த கண்ட்ரீஸில் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி உருவாயிட்டு அதுக்கான பேரியாக தான் அல்ஃபா பீட்டா டெல்டா காமான்னு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து செகண்ட் வேவ் மெஜாரிட்டி இட் வாஸ் காஸ்ட் பை த டெல்டா வேரியன்ட் ஆஃப் த கோவிட் வைரஸ். அது வந்து இந்த ஒரிஜினல் கோவிட் வைரஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் உருமாறினதுனால கொஞ்சம் ஸ்ட்ராங், ரொம்பவே ஃபாஸ்ட் அஃபெக்ட் ஆகும், சிம்டம்ஸ் கொஞ்சம் சிவியராக இருந்தது, ரிகவரி ரேட் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஸோ இந்த உருமாறின தன்மைகள் வந்து வைரஸ்க்கு கிடைக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட் உருமான வைரஸ் வந்து ஓமிக்ரான்னு சொல்கிறாங்க, ஸ்டார்டட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, பட் இப்போ நிறைய கண்ட்ரீஸில் இருக்கு, இன்க்ளூடிங் ஏஷியா, யூரோப், அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா எல்லாமே. ஸோ ஓமிக்ரானை பொறுத்தவரை ரொம்ப கிளியர் டேட்டா இன்னும் கிடைக்கல, இப்போ தான் ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பட் சிம்டம்ஸ் பொறுத்தவரை ரொம்ப சேஞ்ச் இல்லைன்னு இப்போதைக்கு நியூஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய தன்மை இருக்கலாம்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வேக்சினேஷன் எடுத்துட்டு கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர் ஃபாலோ பண்ணால்தான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த தொற்றை வந்து நம்மளால குறைக்க முடியும். ஸோ இந்த வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஒரிஜினல் கோவிட் வைரஸை சார்ந்து தயாரிக்கப்பட்ட வேக்சினேஷன். ஸோ இந்த வேரியன்ட்ஸ் எல்லாமே இந்த காப்பீஸ் தான், வைரஸ் ஒரிஜினல் வைரஸோட காப்பீஸ் தான், தே ஆர் நாட் அ நியூ வைரஸ். ஒரு வேரியன்ட் வந்துன்ற ஒரு புது வைரஸ் கிடையாது, அந்த ஒரிஜினல் வைரஸோட உருமாறின காப்பி. ஸோ டெஃபினெட்லி அந்த வேக்சினேஷன் வந்து இட் வில் கிவ் யூ சம் சார்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் திஸ். ஸோ அந்த தடுப்பூசி வந்து இந்த வேரியன்ட்டுக்கும் வேலை செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யாதுன்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது. பட் நாள் போக்கில் புது புது வேரியன்ட் ஸ்ட்ராங்காக வர வர இந்த வேக்சின் மட்டும் பத்தாது, சம்டைம்ஸ் வி மே நீட் டு டேக் பூஸ்டர் டோசஸ், அதாவது இந்த ரெண்டு டோஸ் போட்டு முடிச்சவங்க ஒரு பூஸ்டர் டோஸ், அதாவது பாடியோட இம்யூன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டோஸ் போட வேண்டியது வரும். சில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் ஆல்ரெடி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் வந்து இன்னும் பர்மிஷன் வரணும், எப்போ தருவாங்க இந்த கவர்மெண்ட் வில் அனௌன்ஸ். ஸோ ரெண்டு டோஸ் போட்டு முடிச்சவங்க பூஸ்டர் டோஸ்க்கு மேபி தே வில் பி எலிஜிபிள். அது எப்போ வருதுன்னு இன்னும் கிளியராக தெரியல, தட் டிபெண்ட்ஸ் ஆன் த கவர்மெண்ட்ஸ் டிசிஷன். வந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாருமே போய் எடுத்துக்கலாம்.
1: எத்தனை வேரியன்ட்ஸ் வந்தாலும் நல்ல இம்யூனிட்டி இருந்தால் மீண்டு வந்துடலான்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கு மக்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன?
0: ஸோ இப்போ கோவிட் மட்டும் கிடையாது, எனி டிசீஸ், ஒரு டிசீஸ் வந்து ஒரு உடம்பு ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது வந்து பாடியில் இருக்க இம்யூன் சிஸ்டம், மேட் அப் ஆஃப் மோஸ்ட்லி அப் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ், வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவாங்க. இதுதான் இட் இஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஃபார் த பாடி. ஒரு நோய், ஒரு பேத்தோஜனை எடுத்து சண்டை போடக்கூடிய சிஸ்டம் வந்து பாடியிலே நேச்சுரலாகவே இருக்கு. பட் எல்லா டிசீஸ்க்கும் இந்த இம்யூன் சிஸ்டம் மட்டும் பத்தாது, ஏன்னா சம் ஆஃப் த வைரஸ், பாக்டீரியா ஆர் பாரசைட் மேபி ஸ்லைட்லி ஸ்ட்ராங்கர் தன் த பாடிஸ் இம்யூன் சிஸ்டம். ஸோ இம்யூன் சிஸ்டமோட ஃபைட் ப்ளஸ் கொஞ்சம் மெடிசன்ஸ், ஹாஸ்பிட்டலைசேஷன் சம்டைம்ஸ் தேவைப்படும். இதுதான். ஸோ மெடிசன்ஸ் மட்டும் உங்களுக்கு கியூர் பண்ணுதுன்னு சொல்ல முடியாது, எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் த இம்யூன் சிஸ்டம் ப்ளஸ் வாட் எவர் மெடிசன்ஸ் யூ ஆர் டேக்கிங். ஸோ இந்த கோவிடை பொறுத்த அளவுக்கு இந்த வேக்சினேஷன் எடுக்கிறவங்களுக்கு வந்து இம்யூன் பூஸ்டிங் சிஸ்டம் வந்து ரொம்பவே அதிகம், ஏன்னா ஆன்டிபாடிஸ் வந்து இந்த வேக்சினால கிரியேட் ஆகி ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த வேக்சின் எடுத்து முடிச்சுட்டு உடனே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகாது, ஒரு 2-3 weeks ஆகும். ஸோ வேக்சின் எடுத்து முடித்தவங்க கூட நான் வேக்சின் போட்டுட்டேன்னு ஃப்ரீயாக வெளியில் சுத்த வேண்டாம், மாஸ்க் இல்லாமல், ஒரு 2-3 weeks ஆகும் இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு, ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் டோஸ் அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் த செகண்ட் டோஸ் ஆஃப் த வேக்சினேஷன். ஸோ ஒன்ஸ் இந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுனா தான் யூ வில் பி ஹேவிங் சம் சார்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் திஸ் வைரஸ். ஸோ நெக்ஸ்ட் வேக்சின் போட்டு முடித்தவங்க எங்கேயாவது ரொம்ப க்ரௌடட் பிளேஸ், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போய் மாஸ்க் இல்லாமல் அஃபெக்ட் ஆகுறாங்க, அவங்களுக்கு சில சிம்டம்ஸ் தெரியுது, அதாவது தலைவலி, ஃபீவர் வந்திருக்கு, டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ அவங்க வரி பண்ணிக்க வேண்டாம், ஏன்னா இந்த வேக்சின் எடுத்து ஆன்டிபாடிஸ் இருக்கிறதுனால சீக்கிரமே ரிகவர் ஆகிடலாம் வித் வெரி வெரி மினிமல் சிம்டம்ஸ். அதனால தான் நோ வேக்சின் இஸ் 100% எஃபிஷியன்ட். வேக்சினேஷன் போட்டவங்க கூட தே ஹவ் டு ஃபாலோ த கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர், மெயின்லி மாஸ்க், ரெண்டாவது ஹேண்ட் சானிடைசர் அடிக்கடி யூஸ் பண்ணுங்க, எஸ்பெஷலி வெளியில் போகிறவங்க, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க, எங்கேயாவது வெளியில் தொடுறவங்க, ஆஃபீஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணவங்க, அடிக்கடி சானிடைஸ் பண்ணாதான். ஏன்னா ஹேண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் திங் விச் யூ வெரி ஆஃப்டன் டேக் யுவர் நோஸ் அண்ட் மவுத். ஸோ எங்கேயாவது கண்டாமினேட்டட் சர்ஃபேஸை தொட்டுட்டு மூக்கிலையோ இல்லை வாயிலையோ கை வச்சிங்கன்னா அது மூலியமாக வைரஸ் பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து இன்டைரக்ட் ரூட் ஆஃப் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. டைரக்ட்ன்றது ஒருத்தர் பக்கத்தில் இரும்பல் தும்பல் ஆகி அதில் வரையில் ட்ராப்லெட்ஸில் வந்து நம்ம ஹின்னேல் பண்ணால் இட்ஸ் அ டைரக்ட் ஸ்ப்ரெட். ஸோ அதனால தான் மாஸ்க் போட்டுட்டு அடிக்கடி சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், முக்கியமாக சோஷியல் டிஸ்டன்சிங், இந்த 3 தான் SMS சொல்லுவாங்க, சோஷியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அண்ட் சானிடைசர் யூஸ் ஆஃபன். ஸோ வேக்சின் போட்டவங்க இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். சோஷியல் டிஸ்டன்சிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1.5-2 meters இடைவெளி விட்டு எதுக்கு நிற்கிறோம்னா, இப்போ வந்து ஒருத்தர் கோவிட் பாசிட்டிவாக அஃபெக்ட் ஆயிருக்காரு, அவர் வந்து மாஸ்க் போடலை, இரும்பி தும்புறாரு, அவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸோடு அந்த வைரஸும் சேர்ந்து வருது, ஒரு 2 meters டிஸ்டன்ஸில் நின்று தள்ளி நின்னீங்கன்னா அந்த ட்ராப்லெட்ஸை நீங்கள் இன்னேல் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ பக்கத்தில் இல்லை எதிர்க்கையோ ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா அது அதிகம், அதுவும் மாஸ்க் போட்டுருந்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே கம்மி. அதனால தான் எங்கே நீ வெளியில் போகிறதுக்கு இந்த மாஸ்க் வந்து ரொம்பவே பாதுகாப்பானது, மினிமம் 3 layered மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது. ப்ளஸ் டபுள் மாஸ்கிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது, டபுள் மாஸ்கிங்ன்றது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ICMR, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் எல்லாமே இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் ப்ளஸ் ஒரு கிளாத் மாஸ்க், ரெண்டும் ஒன்றா போடுறது தான் டபுள் மாஸ்கிங். ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் மாஸ்க் போடக்கூடாது. அண்ட் N95 மாஸ்க் வந்து போட வேண்டாம். என்ன வந்து மோஸ்ட்லி N95 மாஸ்க் வந்து இட் இஸ் ரிசர்வ் ஃபார் த மெடிக்கல் ப்ரொஃபஷனல். இட்ஸ் அ வெரி திக் மாஸ்க் அண்ட் N95 போட்டவங்களுக்கு சஃபகேஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. ஸோ நார்மலாக ஹாஸ்பிட்டல் இல்லை எமர்ஜென்சி செட்டிங்கில் தான் N95 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்மல் சர்ஜிக்கல் மாஸ்க் இல்லைனா 3-layered கிளாத் மாஸ்க் வந்து எல்லா பப்ளிக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டுட்டு அது மேலே ஒரு கிளாத் மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த டெக்னிக் தான் பேர் டபுள் மாஸ்கிங். ரெண்டு கிளாத் மாஸ்க் இல்லை ரெண்டு சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாஸ்க் வந்து சர்ஜிக்கல் மாஸ்க், அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கிளாத் மாஸ்க் போடுறது தான் கரெக்ட் டெக்னிக். ஸோ இந்த டபுள் மாஸ்கிங் வந்து 94-95% எஃபிஷியன்ட். இப்போது பக்கத்தில் இரும்பர் தும்புனானா உங்களுக்கு அந்த வைரஸ் வர்றது 95% தடுக்க முடியும். ஸோ இதனால் டபுள் மாஸ்கிங் நவடேஸ் இட் இஸ் வெரி எஃபிஷியன்ட். பட் சம்டைம்ஸ் டபுள் மாஸ்கிங் போடுறவங்களுக்கு சில பேருக்கு இந்த சஃபகேஷன் வரலாம், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரலாம், இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குன்னு கஷ்டமாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க போட வேண்டாம். ஒன்லி இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வேர் கோ ஃபார் டபுள் மாஸ்கிங், அதர்வைஸ் டூ நாட். ஸோ இந்த இம்யூனிட்டியை பாடியில் பூஸ்ட் பண்ணுறதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபுட். ஸோ ஃபுட் கண்டெயின்ஸ் லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நல்ல ஹெல்த்தி ஃபுட், லாட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ எது வேணாலும் சாப்பிடுங்க. யூ ஆர் ஃப்ரீ டு வெயிட் வாட் எவர் யூ வாண்ட், பட் ஹெல்த்தி ஃபுட்டும் அதில் கொஞ்சம் இருக்கணும். ஒரு பிளேட்டில் வந்து டெய்லி அட்லீஸ்ட் 2-3 சர்விங்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், குட் ஹெல்த்தி ஃபுட் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வாட்டர் இன்டேக். ஸோ அந்த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்த்தை நல்லா வச்சுக்கிறதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் சப்ளை ஆஃப் குட் நியூட்ரியன்ஸ் ரொம்பவே தேவை. ஸோ லாட் ஆஃப் நியூட்ரியன்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குட் ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதை கண்டிப்பாக டெய்லி சாப்பிட்றவங்க, விச் எவர் ஏஜ் தே மே பி, ஈவன் ஃபார் சில்ட்ரன், யங் அடல்ட்ஸ், ஓல்டர் பீப்புள், அக்கார்டிங் டு தர் கண்டிஷன். ப்ளஸ் கோமார்பிடிட்டி, சில மருந்து எடுக்கிறவங்க அதையும் ரெகுலராக எடுங்க. சுகர், பிபி அந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் 50-20 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் எவ்ரிடே. ஸோ எக்ஸசைஸ் வந்து இட் பூஸ்ட்ஸ் த இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ரென்த். ஸோ நம்ம பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், மசில்ஸ் போன்ஸ் வில் கெட் ஸ்ட்ராங்கர். ஸோ யூ வில் ஆல்சோ ஃபீல் ஃப்ரெஷ். இட் இல் இன்க்ரீஸ் த பாடிஸ் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி. ஸோ அதனால் எக்ஸசைஸ் ஹஸ் அ வெரி குட் பாசிட்டிவ் இம்பாக்ட் ஆன் த சிஸ்டம். ஸோ எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 20-30 மினிட்ஸ் நார்மல் வாக்கிங் அரவுண்ட் த ஹவுஸ் இல்லை ரோடில் போனாலே போதும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இம்யூன் சிஸ்டமாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியும். ஸோ வேக்சின் போட்டுட்டு இந்த கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியரை கடைப்பிடிச்சிட்டு நார்மல் ஹெல்த்தி டயட் அண்ட் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ ஹவ் வெரி லெஸ் சான்சஸ் ஆஃப் கேச்சிங் சம் இன்ஃபெக்ஷன்.
1: சார், இந்த ஹோல் செஷனே பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது வித் ரெகார்ட் டு ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணும், எதுலேருந்து நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலைசேஷன் யாருக்கு அதிகமாக இருக்குது, யார் ரிஸ்க் ஃபேக்டர்னு எல்லா விஷயமும் சொன்னீங்க. ஸோ இந்த ஹோல் செஷனை சம்மரைஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவீங்க சார்?
0: ஓகே, ஸோ இந்த கோவிட் வைரஸ்ன்றது எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் மெயினாக. யாராவது மாஸ்க் போடாமல் இரும்புனா தும்புனா, நீங்கள் பக்கத்தில் நீங்களும் மாஸ்க் போடாமல் இருந்தீங்கன்னா அதை இன்ஹேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ரெண்டாவது வந்து இன்டைரக்ட் ஸ்ப்ரெட், அதாவது ஏதாவது இப்போது பாசிட்டிவாக இருக்கவங்க அவங்க வெறும் கையை வச்சு இரும்பும் போது தும்பும் போது அந்த கையை யூஸ் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போய் தொட்டாங்கன்னா, பென், பென்சில், இல்லை லிஃப்ட் டோர் நாப்ஸ், லிஃப்ட் பட்டன்ஸ், ரயில் கேஸ், அதை நம்ம போய் டச் பண்ணிவிட்டு அந்த கையை நம்ம மூக்குக்கோ கண்ணுக்கோ இல்லை வாய்க்கோ எடுத்துகிட்டு போனால் அது மூலயமா பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து டைரக்ட் ஸ்ப்ரெட், இது இன்டைரக்ட் ஸ்ப்ரெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த வைரஸ் வந்து பாடி உள்ள என்டர் ஆகிட்டு சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் வந்து ஷோ ஆகிறதுக்கு வந்து இட் மே டேக் அரவுண்ட் 14 days. பட் முக்கால்வாசியான சிம்டம்ஸ் வந்து விதின் 1 week நிறைய பேருக்கு தெரியுது. அட்லீஸ்ட் பேசிக் சிம்டம்ஸ் லைக் ஃபீவர், ஹெட் ஏக், ட்ரை காஃப், பாடி பெயின், நாசியா, வாமிட்டிங், டயரியா. ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இப்போ இந்த டெல்டா வைரஸில் கொஞ்சம் சிம்டம்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. அது வந்து கன்ஜங்டிவைட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது கண் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்கிறது. இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ்ஐன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, கன்ஜங்டிவைட்டிஸ். அது கண் வந்தால் எப்படி ரெட்டாக இருக்கும் அந்த மாதிரி கண், அது கண்ணுலேருந்து வாட்டர் டிஸ்சார்ஜ், ப்ளஸ் ரேஷஸ் வந்து சில பேருக்கு வருது, எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன் சம்டைம்ஸ் அண்ட் ஈவன் ஃபார் அடல்ட்ஸ். ப்ளஸ் சிவியர் பாடி பெயின், த்ரோட் பெயின்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி அறிகுறிகள் தென்பட்டால் கண்டிப்பாக எங்கேயும் வெளியில் வர வேண்டாம், அது ஒன் திங். ஸோ 2-3 நாளைக்கு மருந்து எடுத்தும் சரியாகலை, கண்டிப்பாக டாக்டர் பாருங்கள். மேபி டெஸ்ட் எடுக்க வேண்டிய வந்து டெஸ்ட் பாசிட்டிவ் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க. ஐசோலேட்ன்றது தனிமைப்படுத்துறது. ஸோ மைல்டு மாடரேட் சிம்டம்ஸ் இருக்கவங்களுக்கு ஐசோலேஷன் வந்து வீட்லேயே பண்ணிக்கலாம். ரொம்ப மூச்சு விட கஷ்டமாக இருக்குது, என்னால் சரியாக மூச்சு விட முடியல, அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது ஆக்சிஜன் வந்து உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தென்படுதுன்னா அவங்களுக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவை. கோவிட் பாசிட்டிவ் வந்தவங்க எல்லாருக்குமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஸோ மைல்ட் டு மாடரேட் சிம்டம்ஸ் இருந்து நார்மலாக ஓரளவுக்கு தான் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா வீட்லேயே அரவுண்ட் 2 weeks ஐசோலேட் பண்ணாங்கன்னா தே ஹவ் மோர் சான்சஸ் டு ரிகவர் மோர் ஃபாஸ்டர். இதுலேயும் வேக்சின் போட்டவங்களுக்கு இன்னும் ரிகவரி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன் ஷார்ட், வேக்சினேஷன் கண்டிப்பாக எல்லாருமே 18 and above இப்போதைக்கு எடுத்தாகணும். குழந்தைங்களுக்கும் வேக்சினேஷன் கூடி சீக்கிரமாக வந்துடும். ஸோ டிசிஷன் வந்து கவர்மெண்ட் எப்போ டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க கூடி சீக்கிரமாக. ஸோ அவங்களுக்கும் வேக்சினேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வேக்சின்ஸ் மட்டும் பத்தாது, கோவிட் அப்ராப்ரியேட் பிஹேவியர், குட் ஹெல்த்தி டயட், லாட்ஸ் ஆஃப் வாட்டர் இன்டேக் அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே கண்டிப்பாக கோவிட் டிரான்ஸ்மிட் ஆகிறது ரொம்பவே நம்ம நாளை தடுக்க முடியும்.
1: சார், இறுதியாக இன்னைக்கு எம்ஓபிசிஆர்எஸ் அதாவது எம்ஓபி சமுதாய வானொலிக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க சார்.
0: ஸோ ரொம்பவே நான் நிறைய டாக்ஸ் கொடுத்துருக்கேன், நிறைய பேர் ஆடியன்ஸ் இருப்பாங்க, இல்லை ஃபோனில் கன்சல்டேஷன் பண்ணியிருக்கேன், பட் ரேடியோ மூலியமாக பேசுறது இதுவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் முதல் முறை. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அது ஒரு செஷன் அட்டன் பண்ணும்போது. ஸோ ஐ தேங்க் எம்ஓபி ஃபார் ப்ரொவைடிங் மீ ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹாவ் திஸ் செஷன். ஸோ தேங்க்யூ வெரி மச்.
1: தேங்க்யூ சார், உங்களோட பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் இந்த இன்டர்வியூ அதுவும் மக்களுக்கு முழுக்க முழுக்க அவேர்னஸ் கிரியேட் பண்ணுன்றதுக்காக வந்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். என்ன நேயர்களை, இன்னைக்கு டாக்டர் ஆனந்த் மூலமா COVID-19 தொற்று குறித்து நிறைய தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். மேலும் பல பயனுள்ள நிகழ்ச்சிகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா. நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது பெருமை.

0: ஸ்வேதாமா, ஸ்வேதாமா, யாராவது வீட்டுல இருக்கீங்களா?
1: உள்ள வாங்கப்பா.
0: அது ஒண்ணும் இல்ல, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கணும். சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போகலாம், வரீங்களா?
1: வாங்க வாங்க, நானும் அதுக்குதான் கிளம்புனேன். வாங்க, சேர்ந்தே போலாம்.
0: என்ன இது, கடையில இவ்வளவு ஆஃபர் போட்டிருக்காங்க! நிறைய பொருட்கள் OnePlus 1 ஆஃபர்ல இருக்கே.
1: வீக்கெண்ட்ல அப்படிதான் இருக்கும் போல.
0: ஓ அப்படியா, நான் என் பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கணும், வாங்க போய் பார்க்கலாம். அடடா, ஐஸ்கிரீம் கூட OnePlus 1 ஆஃபர்ல இருக்கு. 200 ரூபாய்க்கு 2 பாக்ஸ் வாங்கிட்டு போலாம் போலயே.
1: ஆஃபர்ல கிடைச்சா வாங்கிட்டு போயிடலாம்னு குறிக்கோள்லயே இருக்கீங்களே. பொருட்களோட எக்ஸ்பைரி டேட்லாம் பார்க்க மாட்டீங்களா?
0: அதெல்லாம் எதுக்கு பாத்துக்கிட்டு, கம்மி விலையில கிடைச்சா வாங்க வேண்டியதுதானே.
1: என்ன சௌமியா, நீங்க இப்படி பேசுறீங்க? எல்லா சாப்பாடு பொருட்களுக்கும் இந்த எக்ஸ்பைரி டேட் கொடுத்திருப்பாங்க. அந்த பொருள்ல கொடுத்திருக்க டேட்குள்ள சாப்பிடுறதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி எந்த சாப்பாடு பொருளையும் வாங்கும் போது இந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து வாங்கணும். அந்த எக்ஸ்பைரி டேட்டையும் மீறி சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியத்துக்கு நீங்களே கெடுதல் பண்ற மாதிரி. இதனால நமக்கு ஃபுட் பாய்சன், டயரியா, ஃபீவர் போன்ற பல நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இனிமேல் அலட்சியமா ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்க்காம வாங்கிட போறீங்க.
0: நல்ல வேலை நீங்க இப்ப சொன்னதுனால இனிமே எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துதான் வாங்க போறேன்.
1: மக்களே, நீங்களுமே ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு அவசர அவசரமா பொருட்களை வாங்காம எப்பவுமே இந்த எக்ஸ்பைரி டேட்டையும் பார்த்து வாங்குங்க. பொதுநலன் கருதி வெளியிடோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம்.
2: Hi, you're listening to MOP Community Radio at 107.8. Drive safe. Please do not drink and drive. Wear your seat belt. And please adhere to road etiquettes. This is Ujjaini and you're listening to MOP Community Radio at 107.8.

0: அப்பா, எவ்வளவு வருஷம் ஆச்சுல நம்ம ஊருக்கு வந்து, எவ்வளவு சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம ஊர்.
1: நம்ம வந்து 10 வருஷம் ஆச்சு ஸ்வேதா, உலகம் எவ்வளவு மாறி இருக்கு பாரு.
0: ஆமா ஆமா. அட, இங்க இருந்து அந்த தென்னை மரம் என்னாச்சு? இங்க தானே இருந்தது, நான் அந்த போட்டோல பாத்தினி. இப்ப ஃபுல்லா இங்க பில்டிங்கா இருக்கு.
1: ஆமா ஆமா, இங்க காடு மாதிரி தென்னை மரம் இருந்துச்சு, ஆனா அதெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. இப்பதான் இந்த வீடெல்லாம் கட்டியிருக்காங்க பாரு, வீடெல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு.
0: என்னமா சொல்ற, வெட்டிட்டாங்களா? மரம் வெட்டுறது, காடு அழிப்பது, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களே.
1: அது கரெக்ட் தான் ஸ்வேதா, ஆனா நம்ம தங்குறதுக்குள்ள இடம் வேண்டாமா?
0: அதுக்குன்னு மரம் வெட்டுவாங்களா? அதுவும் ஒரு உயிர் தானமா.
1: அடடே, நம்ம செல்லம்மா அக்கா எப்படி அக்கா இருக்கீங்க? வீட்டுல ஏதோ வேலை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன்.
2: நான் நல்லா இருக்கேம்மா. அது ஒண்ணும் இல்ல, போர் போடுறதுக்காக ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம ஊர்லதான் தண்ணியே இல்லையே. சரிம்மா சரிம்மா, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்.
1: ஓ அப்படியாக்கா, சரி சரி போயிட்டு வாங்க. எப்படி இந்த ஊர் எப்படி ஆகிடுச்சு பாத்தியா? ஒரு காலத்துல தண்ணி பற்றாக்குறையே நம்ம ஊர்ல இருக்காது.
0: இப்ப புரியுதாமா, நம்மளுக்கு தண்ணி எவ்வளவு முக்கியமோ மரமும் அவ்வளவு முக்கியம். மரத்தோட வேர்ல தான் தண்ணி எல்லாம் இழுத்து பிடிச்சு வைக்குமா. மரமும் இல்லனா தண்ணியும் இருக்காது. இங்க யாருக்குமே இப்ப தண்ணி இல்ல பாருங்க.
3: மரங்கள் அழுகின்றன. தன்னை வெட்டுவதை நினைத்து அல்ல, எதிர்கால சந்ததியினரை நினைத்து. மனிதனே, மரங்களை வெட்டாதே. உன் கோடாரியின் ஒவ்வொரு சுழற்சியும் வருங்கால வம்சத்தின் கல்லறைக்கு கடைக்கால். மரங்களை வாழவை, மனிதரையும் வாழவை. காற்று இல்லாமல் உயிர்கள் இல்லை, கரைகள் இல்லாமல் நதிகள் இல்லை, மரங்கள் இல்லாமல் மனிதனே இல்லை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது பெருமை.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வழங்கும்
1: மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுர

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓ

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.